0: ஹலோ நட்புகளே, நம்ம மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்தில் பிறந்த நம்ம எல்லாருமே ஒரு நாள் இறக்க தான் போகிறோம். ஆனால் நம்ம ஏதோ இங்கே நிரந்தரமாக இருக்க போகிற மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். இதில் கொடுமையிலும் கொடுமை என்னென்னா, கணவனை இழக்க கொடுத்தவங்களை ஏதோ பாவம் பண்ண மாதிரி நம்ம பார்க்குறோம். இது என்னங்க நியாயம்? சரி, நிகழ்ச்சியை பாருங்கள், நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
1: கவிதா, சீக்கிரவா, கல்யாணத்துக்கு போக நேரம் ஆயிட்டதுன்னு ரஞ்சித் குரல் கொடுக்க, கவிதா நான் ரெடி கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்தா. அவளை பார்த்த உடனே ரஞ்சித், வாவ், பியூட்டிஃபுல், இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, உன் டேஸ்டே தனி, நீ பூ வைக்கிற ஸ்டைல், வளையல் கலரை தேர்ந்தெடுக்கிற ரசனை, உன் ட்ரெஸ் சென்ஸ், இப்படி ஒவ்வொன்னையும் ரசிச்சு ரசிச்சு செய்யறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுன்னு சொன்னான். உடனே கவிதா, சரி பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் உட்கார்ந்தான். உடனே ரஞ்சித், அம்மா இன்னைக்கு தான் நமக்கு கல்யாண வீட்டில் சாப்பாடு தானே, அப்புறம் எதுக்கு நீ காலையில எந்திரிச்சான்னு கேட்டான். அதுக்கு கவிதா, ஜபம் பண்ணினேன். பொதுவாக நான் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்காக உருத்தா ஜபம் பண்ணுவேன். இப்போ நிறைய பேர் கல்யாணமாகி கொஞ்ச நாட்கள்லேயே பிரிஞ்சிடுறாங்க. காரணத்தை கேட்டால் உப்பு சப்பு இல்லாத விஷயமா இருக்குது. நாம போற கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு தான் நான் இப்படி அவங்களுக்காக தேவன்கிட்ட மன்றாடி ஜெபிப்பேன். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் மேல தேவ அன்பை பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னான். நமக்கு கல்யாணம் ஆகி இந்த 2 மாசத்துல ஒவ்வொரு நாளும் உன்னோட ஒவ்வொரு பக்கத்தையும் நான் புதுசா பாக்குறேன். உன்னோட எண்ணங்கள்ல ஒரு முதிர்ச்சியை பார்க்குறேன். நிறைய பேர் நான் கடவுளுக்குள்ள இருக்கிறேன், நான் ரொம்ப பக்தின்னு சொல்வாங்க. அவங்க முகத்தை எப்பவும் சீரியஸாக வச்சிருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஃபேஷனபிளாக இருக்க மாட்டாங்க. அதனால கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கி வாழ்றவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிடுவேன்னு ரஞ்சித் சொன்னான். அதுக்கு கவிதா, உடை அலங்காரத்திலேயோ மேக்கப்லேயோ என்னங்க இருக்குது, அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்தது. நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக மாடர்னாக இருக்கணும்னு நினைப்பேன்னு சொல்லி சிரிச்சா. உடனே ரஞ்சித், எல்லாத்துக்கும் மேலே உன் சிரிப்பு உனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லி சிரிச்சான். சரி, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போகாமல் இப்படியே உட்காந்து பேசுவோமான்னு கவிதா சிரிச்சுக்கிட்டே கேட்க ரஞ்சித், ஐயோ நான் என்னை மறந்து உன்னை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வா கிளம்புவோம்னு சொல்ல ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு கிளம்பி போனாங்க. கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கவிதா போயிட்டு வரேன்னு பொண்ணு அம்மா கிட்ட சொன்ன உடனே பொண்ணோட அம்மா கவிதாவை உள் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கவிதா கையில ஸ்வீட் பேக்கெட்டை கொடுத்துட்டு அவ கையை பிடிச்சு, கவிதா நீ இல்லாட்டி நான் திணறி போயிருப்பேன், ஒவ்வொன்றும் நீ பார்த்து பார்த்து எப்படி செஞ்ச, என் பொண்ணுக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிவிட்ட, நான் பரபரப்புல எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீதான் பால் பழம் ரெடி பண்ணின, வரவேற்புல வைக்கிற தாம்பாளத்துல எல்லா பொருட்களையும் பார்த்து பார்த்து வச்ச, என் கூடவே நின்று எல்லாத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கிட்ட, என்னோட அடுத்த பொண்ணு கல்யாணத்துக்கு நீ முந்தின நாளே வந்துடணும் சரியான்னு சொல்லி அனுப்புனாங்க. நாளும் தான் எவ்வளவு வேகமா ஓடுது. ரஞ்சித் கவிதா தம்பதியருக்கு 2 பையங்க பிறந்து அவங்களுக்கும் 12-10 வயசு ஆயிட்டுது. ரஞ்சித்துக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஆஸ்பத்திரி வீடுன்னு மாற்றி மாற்றி அலைஞ்சி கடைசியாக உயிரும் போய் 1 வருஷம் ஆயிட்டது. கவிதா ரஞ்சித் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தா. ரஞ்சித்தோட குரல் அவ காதில் விழுந்துச்சு. கவிதா, நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன், நீ நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்ப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் சொல்கிறேன் கேட்டுக்கோ, கடவுளுக்குள்ள அவங்க வளரணும், அவங்களுக்கு வேல்யூஸ் சொல்லிக் கொடு, உன்னைய மாதிரி மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவுற பண்பை சொல்லிக் கொடு, அவங்கள நல்லா படிக்க வை, நான் இறந்தாலும் நீ இப்படியே இருக்கணும், தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கை நிறைய வளையல் போட்டுட்டு எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கவிதா பக்கம் அவள் பையன் ராஜேஷ் வந்தான். கவிதா அவனை பார்த்து, அண்ணனுக்கு நாளைக்கு பரீட்சை இருக்குது, நம்ம 2 பேரும் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுவோம், ஆக்சுவலி நம்ம முந்தின நாளே போயிருந்திருக்கணும், பரவாயில்ல இன்னைக்காவது போயிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கு காலையிலேயே போயிட்டான். வீட்டில இருந்து பொண்ணு மாப்பிள்ள வீட்டார் இன்னும் மண்டபத்துக்கு வரல. கவிதாவும் ராஜேஷும் ஒரு ஓரமா உட்கார்ந்துருந்தாங்க. கவிதா பொண்ணு மாப்பிள்ளைக்காக அமைதியா ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவங்க பின்னாடி 2 பெண்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தி மாப்பிள்ள வீட்டார் வந்து பொண்ணுக்கு சேலை கட்டின பிறகு கோயிலுக்கு போவாங்களே, அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு கேட்க, அடுத்தவா கோயிலில் போர் அடிக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மியூசிக் பாட்டி வந்துருவாங்க, பாட்டு கேட்போம், கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு பந்தி ஆரம்பிச்சிரும், முதல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்ருவோம்னு சொன்னான். உடனே முதல்ல பேசினவா பொண்ணை வாழ்த்தி மொய்யை எப்போ கொடுக்கறதுன்னு கேட்க, அடுத்தவா அதுக்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும், கவரை பொண்ணு அம்மா கையில் கொடுத்துட்டு போயிடுவோம், நான் டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன், என் பையனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், நீ டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கியான்னு கேட்டா. அதுக்கு முதல்ல பேசினவா, அது எப்படி கொண்டு வராமல் இருப்பேன், என் பொண்ணு கல்யாணம் வீட்டு பிரியாணி ரொம்ப ஆசைப்படுவா, ஆமாம் நமக்கு 2 வருஷம் முன்னால் உட்காந்துருக்காள், அவளை பாத்தியா, அவள் வீட்டுக்காரர் இறந்து 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா பாரு, அவளை பார்த்தா எப்போ வீட்டுக்காரர் போய் சேருவாரோன்னு இருந்தாப்புல இருக்குது, என்ன ஜென்மமோன்னு சொல்ல. அடுத்தவா அன்னைக்கே பொண்ணு அம்மா என்கிட்ட சொன்னான், அவளுக்கு கல்யாண பத்திரிக்கையே தெரியாம அனுப்பிட்டேன், வந்துருவாளோன்னு பயமா இருக்குது, வந்தாலும் சும்மா ஒரு ஓரமா உட்கார மாட்டா, ஒவ்வொன்றுலையும் மூக்க நுழைப்பான்னு சொன்னாங்க, அவங்க பயந்த மாதிரியே இவ வந்துட்டா பாருன்னு சொன்னான். கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் மகன் அம்மாவை பார்த்து, அந்த கல்யாண வீட்டுல அந்த லேடிஸ் உங்களை பத்தி என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமான்னு கேட்டான். அதுக்கு கவிதா எல்லாம் தெரியும்னு சொன்னான். உடனே ராஜேஷ், தெரிஞ்சுமா கடைசி வரைக்கும் இருந்துட்டு வந்தீங்கன்னு கேட்டான். அதுக்கு கவிதா, உங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னால நான் கடைசி வரைக்கும் இப்படியே பூ வச்சு கண்ணாடி வளையல் போட்டுட்டு இருக்கணும்னு சொன்னாங்க, சிரிப்பு தான் உனக்கு அழகு, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருன்னு சொன்னாங்க, பிள்ளைங்களுக்காகவாவது எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னான். அதுக்கு ராஜேஷ், ஆமாம்மா நீங்கள் இப்படி இருக்கிறது தான் எங்களுக்கும் பிடிச்சிருக்குது, இதை புரியாமல் மற்றவங்க உங்கள் மனசை புண்படுத்துகிறாங்களேம்மா அப்படின்னு வருத்தத்தோட சொன்னான். அதுக்கு கவிதா, முதல்ல இப்படி மற்றவங்க பேசுறத கேட்கும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சுது, என்னைய மேலே இறங்க பார்த்துட்டு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து நக்கலாக சிரிப்பாங்க, விசேஷ வீடுகளில் எல்லாருக்கும் பூ கொடுப்பாங்க, என் பக்கம் வரும்போது என்னைய விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க, அப்பா போன துக்கம் ஒரு பக்கம், இப்படி மற்றவங்க குத்தல் பேச்சும் நடவடிக்கையும் மறுபக்கம், நான் ரொம்ப தான் கஷ்டப்பட்டேன், ஆனால் கடவுள் எனக்கு இப்போ நல்ல மன தைரியத்தை கொடுத்துருக்காரு, பைபிளில் 365 தடவை சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது, அப்படின்னா நாம் தினமும் சந்தோஷமாக இருக்கணும், அதைத்தான் கடவுளும் விரும்புகிறாருன்னு சொன்னான். அதுக்கு ராஜேஷ், ஆமாம்மா நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம்னு சொன்னான். கவிதா மகனை ஆற தழுவிக்கிட்ட.
2: நம்பிக்கை பெண்கள் நேயர்களே வணக்கம். உலகத்திலே கொடுமையானது என்ன தெரியுமா? கணவனை இழக்கிறது. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இளம் வயதில் கணவனை இழக்கிறது. கவிதாவுக்கு அதுதான் நடந்திருக்குது. என்ன ஒரு நல்ல கணவன், அவளை அன்பா வச்சுக்கிறான், அவளை அப்ரிஷியேட் பண்றான், என்கரேஜ் பண்றான், ஆனா திடீர்னு இறந்து போயிடுறான், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அவ வந்து அதையும் தாண்டிக்கிட்டு பழைய மாதிரியே விளைய வர்றான், சிரிச்சு சிரிச்சு பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையை நடத்துறான், ஆனா அதையும் இந்த சொசைட்டி ஒத்துக்கிடாம அவளை வந்து கமெண்ட் பண்றாங்க. எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா? கணவனை இழந்ததுக்கு அப்புறம் பெண்கள் வந்து பாம்போல ஆயிடணுமோ, நல்லா ட்ரெஸ் பண்ணாம தன்னைத்தானே அலங்கரிக்காம இருக்கணுமோ, அதுதான் சரியோ, அதைத்தான் அந்த சமுதாயம் எதிர்பார்க்குதோ, கவிதா செய்யறது தவறோ? இந்த கேள்வியெல்லாம் உங்க மனசுல ஏழும் நினைக்கிறேன். இந்த கலந்துரையாடல அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இன்னைக்கு நம்ம கலந்துரையாடலுக்கு திருமதி ரிஜாய்சி சஞ்சய் வந்திருக்கிறாங்க. கணவனை இழந்து அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்தோம். இதுல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கணவன். ரொம்ப நல்லா அன்பா அவளை வச்சுக்கிறான், அவளை என்கரேஜ் பண்றான். யூஸ்வலா கணவன்கள் வந்து ஒய்ஃபை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி, அப்ரிஷியேட் பண்ற மாதிரி நம்ம ரொம்ப பார்க்க மாட்டோம். பட் இந்த கணவன் வந்து ரொம்ப நல்ல ஒய்ஃபை வச்சுக்கிறான் இல்லையா ரஞ்சித்?
0: ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஹஸ்பண்டாக தெரிகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து விமனை அவங்க ஒய்ஃபை வந்து பார்த்தோன்னே அப்ரிஷியேட் பண்ண மனசுக்குள்ளே யோசிப்பாங்களே தவிர்த்து வெளியே சொல்கிறது வந்து ரொம்ப வெரி ஃபியூ.
3: ஸோ அதில் அந்த ரஞ்சித் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வளோ இதாக வந்து, அதுவும் கல்யாணம் ஆகி பல வருடங்கள் ஆன மாதிரி தெரிஞ்சு ஸ்டில் ஒரு புது மனைவியை பார்க்கறது போல் ஒவ்வொரு நாளும் அந்த தான் மனைவியை பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக அதை பார்க்க வேண்டியது. ரஞ்சித்தோடைய கேரக்டர் வந்து அதில் ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது. ஒருவேளை வெளி அலங்காரத்தை மட்டும் அவர் அப்ரிஷியேட் பண்ணலை, உள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் கேரக்டரை கூட, உள்ள அலங்காரத்தை கூட அப்ரிஷியேட் பண்ணுறத நம்ம பார்க்கலாம். நீ நல்லா ஜோம் பண்ணுறியே, ஏ அப்போ இதுக்கு தான் நீ காலமை முழிச்சியா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த உள்ள அலங்காரத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுற. நிறைய பேர் நல்லா அப்ரிஷியேட் பண்ணால் கூட நிறைய ஆண்களை வந்து வெளியே மட்டும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் இவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அலங்காரத்தையும், அந்த தான் ஒய்ஃபுக்கு அவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளோ வளர்ச்சி இருக்குதே, உனக்கு முதிர்ச்சி இருக்கேன்னு சொல்லி இன்னும் என்கரேஜ், அப்போ இன்னும் ஜோம் பண்ண தூண்டும் அந்த மனைவிக்கு, இன்னும் தான் இது பண்ண தோண்டும். அப்படி தான் ஒய்ஃபை வந்து உள்ளேயும் வெளியேயும் ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹஸ்பண்டாக நம்ம வந்து ரஞ்சித்தை வந்து பார்க்கலாம். ஈவன் அவருடைய சிக்னஸில் கூட நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இன்னும் ரொம்ப ஒரு நம்மளை வந்து வியப்பை அடைய செய்யுது. அவரே ஒரு வேதனையில் இருக்காரு, ஐயோ விட்டுட்டு போனால் இவா வந்து என்ன பண்ணுவேன், நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு, நீ நல்லா இருக்கணும், நீ நீட்டு. அது வந்து தான் போன பிற இவ எப்படி இருந்தா என்ன அப்படி யோசிக்கல, நான் போனால் கூட நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நீ எப்பவும் போல் பூ வைக்கணும், நீ எப்பவும் போல் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு பார்த்தீங்களா. அப்போ எவ்வளோ இதாக மனைவியை நேசிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக பாவம் அவர் வந்து சீக்கிரமே இறந்துடுறாரு. அது பயங்கரமான ஒரு இழப்பு தான் கவிதாவுக்கு நம்ம வந்து சொல்லணும். அதனால் இந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற கணவராக நம்ம இருக்கணும், உள்ளேயும் சரி வெளியையும் சரி ரெண்டையுமே அப்ரிஷியேட் பண்ணணும். வெளியே சொல்லணும், அது ஒருவேளை மனசுக்குள்ளே நினைக்கிறத விட வெளியே சொல்லும் போது இன்னும் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும், எல்லா பெண்களுக்குமே என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை செய்கிறது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ரோல் மாடலாக கரெக்டாக ஒரு தலைவன், குடும்ப தலைவர் வந்து எப்படி இருக்கணுமோ அதை கரெக்டாக ப்ளே பண்ணுறார். அவர் இறக்கும் போது கூட பிள்ளையில கடவுளுக்குள்ளே வளருங்கிறார், அதையும் நம்ம பார்க்கணும். பிள்ளையில வந்து நீ இப்படி படிக்க வை, பெரிய ஆளாக்கு அப்படிலாம் சொல்லலை, கடவுளுக்குள்ள நீ வளர்த்துட்டேன்னா போதும், பிள்ளையில ஆண்டவர் உயர்த்துவார் ஆட்டோமேட்டிக், அந்தந்த இடத்துல பிள்ளைகள் வந்துடும். ஸோ அந்த இது கூட நம்ம யோசிக்கணும், பிள்ளையிலையும் அக்கறை. அதை கரெக்டாக அவரை வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு இதை சொல்றது, வந்து ஒரு ஆலோசனை சொல்றது, தான் ஒய்ஃப் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றது வந்து ரொம்ப நல்ல
4: கரெக்டர். உதவி செய்யணும்,
3: உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அதெல்லாம் அவர் சொல்றாரு பாத்தீங்களா. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணும், மிச்சவங்களை யோசிக்கிறாரு அந்த டைம், நம்ம ஒய்ஃப் என்ன ஆவா ஏதாவா, நம்ம என்ன வச்சிருக்கிறோம் அவளுக்கு அப்படி கூட அவர் அந்த எந்த ஃபியர் ஆஃப் டெத், அதான் அவர் கடவுளுக்குள்ள இருக்கிறாரு அந்த மனுஷன்கிறது நம்ம பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்துவையும் நம்ம பார்க்கலாம், அவர் மறிக்கிற தருவாயில மரியாதை யோசித்தார், ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும், தாங்க செய்யறது இன்னதென்றார். அப்படி மிச்சவங்களை யோசிக்கிறதுலாம் வெரி ஃபியூ பீப்புள், அவங்களே நிறைய நேரம் பரிதாபப்பட்ட ஐயோ மரண பயத்துல அந்த டைம் வந்து இந்த மாதிரி பேசுறதுங்கிறது. அப்போ அவர் எவ்வளோக்குள்ள ஒரு மெச்சுவர்ட் கிறிஸ்டியனாக, தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளோ முதிர்ச்சி பெற்றவரா இருக்கிறார் அப்படிங்கறத வந்து இதுல இருந்து தெரியுது நம்மளுக்கு.
2: அடுத்தது நம்ம கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சொசைட்டியை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சமுதாயம் எப்படி ஒரு விதவையை பார்க்குது அப்படிங்கிறது, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும்.
3: அது இந்த ரெண்டு பெண்களும் பேசுறத பார்த்தா ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு. ஏற்கனவே அவங்க கவிதாங்கிறவங்க ஒரு வேதனையான ஒரு பாதையில தான் அவங்க சென்று கொண்டிருக்காங்க. எதுவுமே கணவர் இறக்கும் போது எல்லாமே அவங்க செய்யணும், அவங்களுக்கு பொறுப்புகள் கூட இருக்கும், எல்லாமே பிள்ளையில கவனிக்கிறது எல்லாமே அவங்க கூட இருக்கும். அந்த ஒரு வேதனையான இதுல செய்யும் போது இவங்களும் கூட செய்யறதுங்கிறது வந்து அவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான். இந்த ரெண்டு பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறது வந்து ஒரு போர்ன்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆண்டவரோடைய பிரசன்னத்துல கூட அவங்களுக்கு வந்து இருக்க முடியல, அவங்களுக்கு எல்லாமே அந்த பாட்டி அந்த இதுதான். ஆனா அவங்களுக்கு என்ன நினைப்பு இருக்குதுன்னா தாங்க ரொம்ப மங்களகரமான ஆளுன்ற மாதிரி, தங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஆனா அவங்களுக்கு இருக்கிற அந்த அலங்கார உள்ளலங்கார அழகு கூட இவங்களுக்கு இல்லாததை நம்ம வந்து பாக்குறோம். அவங்களுக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை. அந்த கல்யாண வீட்டில் வர்ற அந்த அந்த பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு அவ்வளோ இல்லை. அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு, சும்மா பிரியாணியை சாப்பிடணும், பிள்ளைகளுக்கு கவனிக்கணும், ரொம்ப செல்ஃபிஷாக பிள்ளைகளுக்கு பார்க்கணும், மிச்சவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி அது கரெக்டாக தப்பான்னு கூட அவங்களுக்கு தெரில. ஆனால் இப்போ இருக்கிற சொசைட்டி அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னுமே விதவைகளை வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு காரியமாகவே பார்க்குறாங்க. இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் இவங்க கணவர் சீக்கிரம் இறந்துட்டாரு, இந்த மாதிரிலாம் பார்த்து இன்னும் புண்படுத்துறது. சும்மா அவங்க ஒரு நல்ல ஒரு டிரஸ் ஒரு பட்டு சேலையோ ஒரு அட்லீஸ்ட் ஜிமிக்கு மாதிரி ஒரு ஒரு இது போட்டா கூட அவங்கள ஒரு குறை சொல்றது, பூ வைக்கிறது. ஆனா பைபிள்னு பாத்தீங்கன்னா விதவைகளுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கவே இல்லை. அவ உதவி செய்யணும், நற்காரியங்களை செய்யணும் தான் திமோத்தியில சொல்லப்பட்டிருக்கே தவுத்தி, மத்தபடி எந்த நிப்பு வைக்காத இது பண்ணாதன்ற. ஸோ அதனால நம்ம பைபிள்ல இல்லாததை நம்ம எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ, இப்போ அவங்க இப்போ ரஞ்சித் போல ஒரு கணவர் அதை ஆசைப்பட்டார்னா அதை நிறைவேற்றி வைக்கிறதுல அவங்களுக்கு அவங்க இதுக்கு இதுக்காக அவங்களுடைய பிளஷருக்காக அவங்க அந்த ட்ரெஸ்ஸை பண்ணலை. தான் கணவர் சொல்லியிருக்காரு நீட்டா நீ எப்போவுமே நீ சந்தோஷமாயிருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அதனாலுமே தப்பு கிடையாது. இப்போ இவங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ண நான் அப்படி சொல்றேன். ஸோ அவங்க அதுக்குன்னு கூட பண்ணலை. இவங்க அப்படி சொல்றாங்கல்ல அந்த கிரிட்டிஸ், அதுக்கு கூட அவங்க பண்ணல. அவங்க அவங்களுக்குன்னு பண்றாங்க. அது மாதிரி நீங்க சொன்னது மாதிரி அவங்க அவங்களா இருக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. அது எந்த குற்றமோ அது பாவமோ முதலாவது கிடையாது. அவங்கள பூ கொடுக்காம அப்படி ஒதுக்குறதோ, அவங்கள கல்யாண வீட்டில் வந்தா அவங்களாம் வந்தா நம்ம பிள்ளைக்கு ஏதோ பாதிப்பு. நான் எங்களுடைய அம்மா அப்பாவுடைய 50th ஆனிவர்சரியில கூட நாங்கள் பர்பஸாவே ரெண்டு எங்க ஃபேமிலியில இருக்கிற ரெண்டு விடோஸை தான் கேக் கட் பண்ண வச்சோம். ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு அவங்க எந்த பாவம் பண்ணாங்க, இதுல பாவம் பண்ண மாதிரியோ அவங்கள கூப்பிட்டு வந்தா என்னமோ கல்யாணமே இதாயிரும் அப்படின்ற மாதிரியோ புறஜாதியார் நினைக்கிறது போல கிறிஸ்தவர்களாகிய நாம வந்து நினைக்க கூடாது. நம்ம வித்தியாசத்தை காட்டணும் சொசைட்டில. நம்ம தான் லைட், நம்ம தான் வெளிச்சத்தை கொண்டு வரணும். நீங்க பாத்தீங்கன்னா பழைய மிஷினரிஸ் தான் அந்த உடன்கட்டை ஏற எல்லாத்தையுமே ஒழிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளும் அந்த லைட்டா இல்லாம நம்மளும் அந்த இருள்ல போய் இருந்துடக்கூடாது. நம்ம தான் அந்த ஆஸ் அ கிறிஸ்டியன்ஸ் நம்ம தான் அது முன்னாடி கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை வந்து நம்ம தான் செய்யறவர்களாக இருக்கணும். ஸோ எந்த உதவி வந்தாலும் அவங்கள ஆனர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் வசனத்தில் கிளியரா சங்கீதம் 68:5 சொல்லப்பட்டிருக்குது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாயும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராகவும் இருக்கிறார். ஸோ நீங்க வந்து விதவைகளை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா செய்யணும். ஏன்னா இப்போ துணையா இருக்கிறது வந்து ஆண்டவர் அவங்களோட இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து நியாயம் விசாரிச்சார் அப்படின்னா நீங்களும் நானும் எங்க போய் நிக்க முடியும்? அப்போ அவங்கள வாய் திறந்து பேசும் போதோ அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணும் போதோ ரொம்ப கவனமா செய்யணும். நம்ம சும்மா நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. அவங்க எவ்வளோ ஒரு வேதனையில போறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டவங்களா இருக்கட்டும். நம்ம முன்ன வரணும். நம்ம ஒரு லைட்டா அந்த சொசைட்டி, ஒருவேளை சொசைட்டி அதை வந்து அவங்கள ஒதுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம முன் வந்து கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்து அதை வந்து முன்னிருந்து நம்ம செய்யணும்.
5: இன்னொன்னு, இறக்குறவங்க எல்லாரும் ஒரு நாள் இறக்க போறோம். சில பேர் முன்னாடி இறக்குறாங்க,
3: பின்னாடி
5: அவ்வளவுதான். அப்ப கணவர் முன்னாடி இறந்தா என்ன
3: தப்பு?
5: ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறது.
3: எல்லாருக்கும் மரணம்ங்கிறது எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்குது. அப்போ எல்லாருமே ஒரு நாள்ல விதவைகளாகவும் இல்லைன்னா விடவரா கூட மாறலாம். ஏதோ ஒண்ணு ஆகதான் போறோம் கண்டிப்பா. இப்ப அதனால என்ன ஆக போகுது? அதனால அது
5: நீதி
3: அதுதானே. அதனால அவங்க வந்து ஒரு சபிக்கப்பட்டவங்களாவோ அவங்க வந்தா இது தேரக்கூட அப்படி வந்து நம்ம நினைக்கவே கூடாது. அவங்களுக்கு ஆண்டவர் துணை, அவங்கள ஆனர் பண்ண தான் செய்யணும். அவங்கள மதிக்கணும். இன்னுமே அதிகமா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு இதை வந்து இருக்கும் கண்டி. கணவருடைய பிளேஸ்ல யாரும் நிரப்ப முடியாது. சந்தோஷப்படுத்துறவங்களா இருந்ததுதான் நம்மளுக்கு நல்லது. சொசைட்டிக்கு நம்ம தான் வெளிச்சத்தை காட்டணும். ஏன்னா நம்மளுக்கு தான் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார், வசனத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ விதவைங்கிறது வந்து ஒதுக்கப்படுறவங்க கிடையாது. அவங்கள நம்ம ஆனர் பண்ணணும். ஏன்னா ஆண்டவரே அவங்களோட நிற்கும் போது நீங்களும் நானும் இருந்தா என்ன? அவங்க பக்கத்துல ஆண்டவர் நியாயம் விசாரிக்கும் போது நீங்களும் நானும் அவங்களோட இருக்க வேண்டியது என்னன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன்.
5: இப்போ நம்ம கடைசியா மெயின் கேரக்டருக்கு வருவோம், கவிதா. கவிதாவோட குணநலன் பத்தி நீங்க சொல்லுங்க.
3: கவிதாவை பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி உண்மையிலே உள்ளேயும் வெளியையும் அவ்வளோ ஒரு சியர்ஃபுல்லான பர்சன் எப்படி அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக கண்டிப்பாக இருக்க முடியாது. உள்ள ஆண்டவரோட ஒரு நல்ல ஐக்கியம் இருக்குது. ஈவன் கணவர் இழந்தா கூட அவங்க ஆண்டவரோட ஸ்டில் அந்த, ஏன்னா எதை அதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கல்யாண வீட்டில் கூட தேவையில்லாமல் பேசாதபடி அந்த ஒரு ப்ரேயர் லைஃப்பில் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னும் ஆண்டவரோட அவங்க ஐக்கியம் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வெளியேயும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது இவங்க சொசைட்டியில் இருக்கிற பீப்புளுக்கு அது புரிய மாட்டேங்குது, எப்படி இவா வந்து சந்தோஷமாக இருப்பா. அது சீக்ரெட் வந்து அவங்களுடைய ஐக்கியம் ஆண்டவரோட நல்ல நெருக்கமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வெளிப்பட தான் செய்யும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி, விதவைகள்லாம் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு எங்கேயும் வசனத்துல சொல்லல. அவங்களும் சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அப்போ அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க அவ்வளோ ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு ஐக்கியமா இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப்லெஸ் லேடியா நான் பார்த்தேன் அவங்கள. எத்தனை நாள் மிச்சவங்களை யோசிக்கிறாங்க, மிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன ஏதோ அவங்க, ஐயோ அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணுமே, அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்குன்னா அவங்களுக்கு என்ன தேவை. இப்போ அந்த பெண்ணுடைய அம்மா வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும் போது மிச்சவங்களுடைய தேவையை அறிஞ்சு அந்த அவங்களுக்கு என்ன நீடோ அதை செய்கிறவங்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம், வந்தோன்றது இல்லை, அது பிறகு அவங்க செய்கிறது வில்லிங்காக தான் இருக்கிறாங்க. நானே இப்படி வந்துட்டேன், எனக்கு எதுக்கு உங்களுக்கெல்லாம் செய்யணும்ன்ற ஆட்டிடியூட்ல அவங்க இல்ல. மிச்சவங்க தான் ஒதுக்குறாங்களே தவிர்த்து அவங்க ஒதுங்கறத நம்ம பார்க்க முடியல. பையனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லெசன் சொல்லி கொடுக்குறாங்க. மிச்சவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய இதுல இருப்பேன். நீங்க பிரசங்கி 21ல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே நம்ம இருந்தோம்னா வேலைக்காரன் நிந்திக்கிறத கூட நீங்க கேட்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி. அது மாதிரி மனுஷன் சொல்ற வார்த்தைகளா நம்ம கேட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம்னா நம்மளால நிம்மதியாவே வாழ முடியாது. இந்த ஒரு லெசன் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு லெசன். அது வந்து அந்த பையன் வந்து ஈஸியாக படிச்சிருப்பான் இந்த நேரத்தில். ஸோ அப்போ நம்ம கூட நம்மளை யாராவது மோசமாக பேசும் போதோ நம்ம மாற வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம நம்மளமாகவே இருந்துட்டு போகலாம். ஸோ இவங்களுக்காக நம்ம மாறணும், அவங்களுக்காக நம்ம மாறணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த பையனுக்கு ஒரு ஹார்ட் லெசன். ஆனால் அவங்க ஈஸியாக அந்த பையனுக்கு அவங்க வாழ்க்கையின் மூலமாக கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து தானே அவங்க படிக்கிறாங்க. ஸோ அம்மா இந்த சிச்சுவேஷனில் இவ்வளோ ஈஸியாக, அப்போ நம்மளும் அப்படி தானே, மிச்சவங்க என்ன பேசுனா என்ன, நம்ம நம்ம வாடி இருந்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அந்த அவனுக்கு ஒரு ஈஸியாக அந்த லெசன் வந்து போயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சவங்களுக்காக என்னுடைய ஸ்டாண்டர்டை வந்து லோவர் பண்ண மாட்டேன். இப்போ மிச்சவங்க மோசமாக என்னை பேசுகிறாங்க, அதுக்கு நான் போய் திரும்ப சண்டை போட்டுட்டோ இல்லைன்னா அவங்கள பழி வாங்கிட்டோ அப்படி இருக்க மாட்டேன். அவங்க அப்படி தான், என் ஸ்டாண்டர்ட் எப்போவுமே அந்த ஹை தான். நான் அதுக்கு அவங்கள மாதிரி அவங்க லெவலுக்கு நான் கீழே இறங்கி வரமாட்டேன். சில நேரம் இவ்வளோதான் நம்ம இருந்தாலும் இவங்க எப்படி பண்ணிட்டாங்களோ நான் திரும்ப ரிவெஞ்ச் எடுப்பேன். ஸோ அந்த ஆட்டிடியூட்ல வந்து, ஓ நீ இப்படி என்ன இப்படி பேசுனியா, அப்போ நம்ம ரெண்டு வார்த்தை அவங்கள பற்றி மோசமாக நான் சொல்லலாம். இன்னும் அவ கண்டுக்கிடவே இல்லை கவிதா, போ நீ என்னமோ சொல்லிட்டு போ, கேட்க தான் செய்கிறா இல்லைதான் தெரியுது. இப்போ ஒருவேளை தான் பையன்ட்டு கூட அட்லீஸ்ட் சொல்லியிருந்துருக்கலாம், ஆமாடா இவங்க ரெண்டு பேரும் மோசம், ரொம்ப ஜாக்கிரதையாக இரு, இவங்கெல்லாம் சரி கிடையாதுடா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட பாய்சன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவங்க எக்காரணத்தை கொண்டும் அவங்க ஸ்டாண்டர்டை வந்து அவங்க இறக்கவே இல்லை. அவங்க, நான் இப்படி தான் இருப்பேன், பரிசுத்தமாக தான் இருப்பேன், நான் மிச்சவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன், மிச்சவங்க எப்படினாலும் பண்ணிட்டு போட்டோம், ஏன் ஸ்டாண்டர்டை நான் இறக்க மாட்டேன். இதெல்லாம் நம்ம நம்மளே எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க வந்து ஒரு விடோவாக இருந்தால் கூட அந்த கேரக்டர் எல்லாருமே நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம். மிச்சவங்க நம்மளை இப்போ ரிலேட்டிவ்ஸ்ட கூட நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம நிறைய நேரம் சொல்லி கொடுத்துறோம்ல, இவங்க மோசம் அவங்க மோசம், நீ ஜாக்கிரதையாக இரு, ஆமாம் பாரு நம்மளும் திரும்ப அவங்கள பழி வாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே பழி வாங்க சொல்லி கொடுத்துட்றோம். பட் இவங்க வந்து அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நம்ம எப்படி இருக்கணுமோ நம்ம அப்படிதான் இருக்கணும். அது வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு கேரக்டரா இருக்குது கவிதா.
2: அப்புறம் அந்த பையன் கூட அப்பா அம்மா தான் இருக்கிறான். ஆமா ஆமா, இப்படி சொசைட்டி பேசுதுமா, நீங்க இப்படிலாம் நல்ல ட்ரெஸ் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லல அவன்.
3: அதான் கண்டிப்பா, ஏன்னா அவன் வந்து அதே தான் பாக்குறான், பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கிறதையும் அவன் பார்த்துட்டு. ஆனா அவன் பெஸ்ட் என்னன்னா, நீங்க எப்படி இருக்கீங்களோ நீங்க இருங்க, அதுதான் பெஸ்ட். தான் சப்போர்ட்டிவா இருக்கேன் அப்படிங்கறத அவன் வந்து வெளிப்பா, அது வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. ஒருவேளை கணவனை இழந்து இருக்கிற ஒரு தாய் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சப்போர்ட் இவ்வளவு நாள் நம்ம காட்டியிருக்க மாட்டோம், அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இனிமே வந்து தான் பையன்கிட்ட இருந்து அந்த இதை எதிர்பார்ப்பாங்க. நான் உன் கூட இருக்கேன், நாங்கள் இருக்கிறோம், பிள்ளைகள்கிட்ட இருந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அது பிள்ளைகள் இவ்வளோ நாள் சொல்லலைன்னா கூட இனிமேல் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும், ஏமா நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ நீங்கள் இருங்கன்றதை வந்து இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு அவங்களை என்கரேஜ். ஆமாம்மா உங்களுக்கு இப்படி நடந்துட்டே, உங்களுக்கு அப்படி நடந்துட்டே, உங்களை இப்படி சொல்கிறாங்கம்மா, நீங்கள் இப்படி நம்மளும் கெடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது, கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவாக நம்ம இருக்கணும். இப்போ இந்த பையன் கவிதாவுடைய பையன் இருக்கிறது போல நம்மளும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கூட ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன்.
5: ரொம்ப நல்லா சொன்னீங்க. அவங்க ஒரு என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு மகன் தானே.
3: ஆமா ஆமா, அதே கேரக்டர்
5: அவனுக்கும் வந்திருக்கும். இன்னொன்னு, அம்மா வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அவன் என்ன
3: நினைக்கிறான். கண்டிப்பா
5: அவனுக்கு அங்க இருக்க பிடிக்கல கல்யாணத்துக்கு, ஆனாலும் அவங்க அம்மா கூட இருந்துட்டு
3: வந்துடுறான், அம்மாக்காக தான் வாரான். ஏன்னா அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி தெரியல.
2: விரும்ப
3: மாட்டாங்க வாலிப பிள்ளைகள் ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கா தெரியாத தகுதி, சும்மா எல்லா கல்யாணத்துக்கும் வர விரும்ப மாட்டாங்க. தான் தாய்க்காக, தான் தாய் கூட இருக்கணும், அப்பா இடத்த தான் ஃபில் பண்ணணும் நினைக்கிறதே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அந்த பையனை நம்ம பார்க்கும் போது கர்த்தருக்குள்ள வளன்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த பிள்ளைகள் நல்லா தான் இருக்கும். நம்ம பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும், பெரிய ஆளாக்கணும்ன்றதை விட கர்த்தருக்குள்ள வளர்த்துட்டாலே போதும், பிள்ளைகளை ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா உயர்த்துவாரு. பிள்ளைகள் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நம்ம எமோஷனலா த்ரெட்டன் பண்ணிட்டு, இப்ப நிறைய விடோஸ் அந்த மாதிரியும் நிறைய பேர் பண்றாங்க, எமோஷனலா அவங்கள பிளாக்மெயில் பண்ணி, பாரு எனக்கு யாரும் இல்ல, நீதான் நீதான் சொல்லி சொல்லி பிள்ளைகள அவங்க வழிக்கு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஆனா அப்படி அவசியம் இல்லை. நம்ம ஆண்டோருக்குள்ள வளர்த்தாலே பிள்ளைகளும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க.
2: ஜாய்சி ரொம்ப அழகா சொன்னீங்க, விடோஸ நம்ம எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.
5: தேங்க்யூ தேங்க்யூ.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-12-28.
1: உங்க வீடுகள்லயும் கணவனை இழந்த பெண்கள் இருக்கலாம். அவங்களோட உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட மன நோகாதபடி நீங்க அவங்கள நடத்துங்க. விசேஷ வீடுகள்ல அவங்கள ஒதுக்கி வைக்காம அவங்களுக்குன்னு முக்கியமான இடத்த கொடுங்க. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, சந்தோஷப்படுத்துங்க. நம்ம மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.

తరగడానికి

அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த உலகம் உங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. உலகம்னாவே அது கலகத்தை உண்டாக்குகிற உலகம். உலகம் என்றாலே கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்பா சொல்லுவாங்க, இந்த எருமை என்கிற பெருமை ஜனங்களை விட்டு அகன்று போவதாக. உலகம் கலகத்தை உண்டாக்குகிற உலகம் ஒருத்தரையும் தொடாதபடிக்கு

தாவித வாழ்க்கையில உணவை விட உறக்கத்தை விட உணவை விட உங்க சமூகம் எனக்கு மேலானது மேலானது மேலான

வசனம் 56:3, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். 4 வசனம், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? 8 வசனம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தேவ, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். அல்லேலூயா. உங்கள் அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தான்ப்பா எனக்குன்னு சொல்லி அவரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழும்போது 9 வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, முன்னிட்டு போங்க, பின்னிட்டு பாராதீங்க. எந்த சூழ்நிலையிலும் அவரை முன்னிட்டு நீங்க புகழுகிற ஒவ்வொரு புகழாரம் பிசாசை பின்னிட்டு திரும்ப பண்ணும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அப்பா சமூகத்தில் அப்படியே எழுமை நின்ற ஆண்டவரே, என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். பாட்டில வச்சிருக்கிறார், புக்கில் எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளவு சொட்டு கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு பாரப்படுகிறோம் என்பதை எல்லாம் அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். ஒரு நாளும் இங்க இருக்கிற யாரும் மற்றவங்களோடு கம்பேர் பண்ணவே வேண்டாம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு தன்னிகரற்றவர்களாக, தன்னிகரற்ற தெய்வம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஜெராக்ஸ் காப்பியாக அல்ல, ஒரிஜினல் காப்பியாக வச்சிருக்கிறார். ஆமென். மேல இருந்து 2 அந்த பனித்துளி அப்படியே இறங்கி வந்துகிட்டே இருக்கிறப்ப, 1 பனித்துளி ரோஜா பூ மேல பட்டு முத்து போல பளிச்சிடுகிறது, இன்னொரு பனித்துளி கீழே மண்ணோடு அப்படியே கீழே போயிடுச்சு. ரோஜா பூவில் இருக்கிற அந்த பனித்துளி மண்ணில் விழுந்த பனித்துளியை பார்த்து பேசிச்சான், நண்பா மேலேருந்து நம்ம 2 தானே இறங்கி வந்தோம், என்னை பார்த்தியா தெய்வம் எங்கே வச்சிட்டார்? ரோஜா பூ இதழில், ரோஜா பூவில் முத்து போல வச்சிட்டா இருப்பார். நீ பாரு, மண்ணோட மண்ணாக போயிட்ட. ஒரு நாள் என்னோட நீ கம்பேர் பண்ணவே முடியாது, நான் பயங்கர ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, மணலில் விழுந்த அந்த சொட்டு ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாக இருக்கும்போது அப்பொழுது தோட்டக்காரன் வருகிறார். வரும்போது அந்த ரோஜா செடிக்கு தண்ணி அடிக்கலான்னு பார்த்து தண்ணி அடிக்கிறார். ஏற்கனவே அந்த மண்ணில் மணலில் அந்த பனித்துளி விழுந்ததுன்னு சொன்னல, அந்த பனித்துளி இந்த தண்ணியோடு சேர்ந்து அப்படியே அந்த ரோஜா பூக்குள்ள, அந்த செடிக்குள்ள உள்ளே போய் ஜீவன் நீராக ஒவ்வொரு கிளைகளையும் பாய்ந்து சென்று அந்த செடிக்கு வலுவூட்டியது. இந்த ரோஜா பூ மேலே இருந்துச்சு பாருங்க, 1 சூரியன் வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் முத்து போல பளிச்சிட்டது, ஆவியா அப்படியே மாயமாயிருச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக சிலர் பேசுவாங்க, நாங்கள் எப்படி ஜொலிக்கிறோம் பார்த்தீங்களா, நீங்கள்லாம் எங்கே மண்ணோட மண்ணை மக்கிதான் போவீங்கன்றாங்க பாருங்களேன். மனுஷன் எல்லாரும் நல்லவங்க, அவங்களுக்கு பின்னாடி ஏக்கறான் பாருங்க பிசாசின் தந்திரம். அவனுடைய செயல்கள் எல்லாம் எண்ணமற்று போய்விடும், ஆவியாக மாயமாக எல்லாமே மறைந்து விடும். நீங்க ஜீவனோடு என்னாலும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயமாக்கினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமே இல்லையே. அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்வில் வராமல் போயிருந்தால், அவர் மாத்திரம் நம்மை தேடி வராதிருந்தால், யோசிச்சு பாருங்க, அந்த முத்து போல இருக்கிற அந்த பனி துளிக்கு நடந்த சம்பவம் தான் நமக்கும் நடந்திருக்கும். இந்த மாலை வேளையில் அப்பா அடையாளம் தெரியாத அனாதையா போயிருந்திருக்கணும்ப்பா, புல்லு முளைச்சிருக்கணும், என் கல்லறையில் வேப்ப மரம் முளைச்சிருக்கணும், அது பெரிய விருட்சமாக மாறி இருந்திருக்கணும். ஆனால் இது வரைக்கும் என்னை தள்ளாட விடாமல், தடுமாற விடாமல் என்னை காத்து வந்த உங்கள் அன்பை நினச்சி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான்

வாழ்த்துக்கள். எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதங்களின் புஸ்தகம் 102 அதிகாரம் 102 சங்கீதம் 13 வசனம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குரோனோஸ் கைரோஸ் ரெண்டு நேரங்களுக்கு இடையில உள்ள வித்தியாசங்களை குறித்தோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் குறித்திருக்கிற நேரத்தில் நீர் செய்கிற மகத்தான காரியங்களை குறித்து எங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த காலத்தில் இப்போ நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு வெளிப்பாடுகளை தந்து ஆச்சரியமாக எங்களை நடத்தி செல்கிற இந்த நாட்களுக்காக மக்கு நன்றி. எங்களோடு பேசுகிற உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுவது இல்லை ஆண்டவரே. எல்லாம் ஒரு 100 மடங்கு விளைச்சல நீங்கள் வச்சிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அந்த கொள்ளெல்லாம்

0: நம்முடைய ஆண்டவர் அவருடைய நேரத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. இது ஒரு வெளிப்பாடு. தேவனுடைய காலத்தையும் நேரத்தையும் நாம அறிகிறது என்னன்னா ஒரு
1: வெளிப்பாடு.
0: வெளிப்பாடு அந்த வசனத்திலிருந்து வெளிப்பாடு இல்லைன்னா ஆண்டவர் என்ன இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால யாருமே யூகிக்க கூட முடியாது. நிதானிக்கும் என்னன்னா
1: முடியாது.
0: முடியாது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா.
0: மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் தேங்க்யூ அப்பா உமக்கு நன்றி சிக்ஸ்டீனில் பாருங்களேன், 16 அதிகாரத்தில் 1 வாசிக்கலாம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து
1: வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள்.
0: அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக,
1: அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளி வாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போன.
0: வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களால்
1: கூடாதா?
0: கூடுமே, அப்படிதானே இருக்கு.
1: வானத்தின் தோற்றத்தை
0: நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால்
1: கூடாதா?
0: கூடாதா? Why can't you read the signs of the times?
1: Hallelujah.
0: ஆண்டவருடைய நேரத்தை வியாக்கியானம் பண்ண உனக்கு தெரியல. அப்படி ஆண்டவர் தம்முடைய நேரத்தை குறித்த வெளிப்பாடுகளை தந்து அதை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு நபர் சொல்லுகிற காரியத்தை நாம விளங்கணுங்கிற அவசியம் இல்லை, அதை விசுவாசிச்சா போதும்.
1: Amen.
0: இன்னைக்கு மிக கனமலை அப்படின்னு உங்களால நிதானிக்க தெரியுதே. என்னுடைய ஆதீனத்துல உங்க வாழ்க்கையில இந்தந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி நான் செயல்படுகிற ஒரு நேரத்தை உங்களால என்ன செய்ய முடியல, நிதானிக்க
1: இல்லை.
0: தான் பாருங்க, கண்ணார கண்டும் காணாதிருப்பீர்கள், ஆதார
1: கேட்டும்
0: கேட்டும்
1: உணராமலும்.
0: இதான் வந்து ஆண்டவருடைய வேலையை நீங்க விளங்கிக்கணும்னா உங்களுக்கு வெளிப்பாடு தேவை.
1: அந்த
0: வெளிப்பாட்டு பிரசங்கங்களை கேட்கும் பொழுது நாம அதை நிதானிக்கணும், அதை கணிக்கணும். அல்லேலூயா. அந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் இப்ப இருக்கிறோம் நம்ம.
1: ஆமென்.
0: ஆண்டவர் நவம்பர்ல இருந்து அடிச்சிட்டு
1: இருக்கிறார்.
0: நேரம் சரியில்லை, நேரம் காலம் சரியில்லை அப்படிங்களா, சரியான நேரம் இப்பதான் என்னன்னா
1: வந்திருக்கு.
0: வந்திருக்கு
1: வந்திருக்கு சரியான நேரம் இப்பதான் வந்திருக்கு.

0: கர்த்தருக்காக நாம காத்திருந்த வருஷங்கள்ல ஐயோ டைம் வேஸ்டா போச்சு, நாட்கள் விரயமாயிருச்சு, இவ்வளோ காலம் வீணா போச்சு அப்படின்னு ஒருவேளை இந்த காத்திருப்பு நாட்கள்ல நம்முடைய மனசுல ஒரு நினைப்பு வரலாம். இதுதான் முந்தின செஷன்ல ஆண்டவர் பேசினார். ஆனா நமக்கான தேவனுடைய நேரம் வர்றப்ப சடசடன்னு செஞ்சுட்டு போயிடுவார் பாருங்களேன். அந்த குறுகிய நாட்கள்ல தேவன் செஞ்ச காரியத்துக்கும் நாம காத்திருந்த நாட்களுக்கும் எந்த விதத்திலும்
1: ஈடாகாது.
0: 13 வருஷம் யோசேப்பு காத்திருந்தாரு, 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும். ஆனா ஒரே நாள்ல ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு
1: போயிட்டார்.
0: ஒரே நாள்ல 100 வருஷத்துக்கு மேல எருசலேமினுடைய அலங்கத்தை எடுத்து கட்டாம இடிஞ்சு கிடந்துச்சு. 52 நாள் ஆண்டவர் முடிச்சார்.
1: ஆமென்.
0: அதனால 30 வருஷம் போச்சு, 20 வருஷம் போச்சு, 25 வருஷம் வெட்டியா போச்சு, வீணா போச்சு அப்படின்னு புலம்புறதுல வேலையே இல்லை. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவனுக்கு தெரியும், எனக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்ப 2 நாள்ல, 1 நாள்ல, சில நாட்களுக்குள்ள, சில வாரத்துக்குள்ள ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க வல்லவரா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: இது வந்து தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும், ஒரு மரத்துக்கு ஒரு சீசன் இருக்கு, பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு, அதே மாதிரி கடவுளுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சீசன் இருக்கு.
1: ஆமென்.
0: அந்த மனுஷனுக்குன்னு ஆண்டவர் ஒரு நேரத்தை கொடுத்திருந்தாலும் அந்த மனுஷங்களுக்குன்னே ஆண்டவருடைய நேரமும் இருக்கு. அந்த நேரம் வர்றப்பதான் நம்ம வாழ்க்கையில சடுதியான ஆசீர்வாதங்கள், நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய பெரிய காரியங்கள் நடந்து முடிஞ்சிருது. ஆமென் சொல்லலாம்.
1: ஆமென்.
0: இது வந்து இதை நாம கற்றுக்கொள்ள இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறதற்காக அவருக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம். ஆமென்.
1: ஆமென்.
0: கைரோஸ்னாலே அது வந்து ஒரு அறுவடை, அது விளைச்சல், மகத்தான
1: விளைச்சல்,
0: அறுவடையின் நேரம். கண்ணீரோட நாம விதைச்சோம் பாருங்களேன், அதுக்கு பதிலா ஒரு கம்பீர சத்தத்துடன் கூடிய ஒரு அறுவடை நேரமா தான் இந்த கடவுள் தம்முடைய நேரத்தை வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அதான் அப்பாயிண்டட் டைம் வந்துட்டு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நாம தேவ சமூகத்துல நாம சிந்தின கண்ணீர், நாம விதைச்ச கண்ணீர் நமக்கு ஆண்டவருடைய நேரத்துல பலத்த கம்பீர சத்த அறுவடையா திரும்ப நம்மகிட்ட வரும் அப்படி.
1: அல்லேலூயா.
0: அதான் இந்த பாடலை நம்ம பாடுறோம்.

0: நீங்க நேரத்தினுடைய வேகத்தை அதிகரிக்க முடியுமா? டைமோட ஸ்பீட கூட்டினா என்ன ஆகுங்க கதை? ஆனா நம்மளா சொல்லிக்கிறோம், இந்த வருஷம் போனதே என்னன்னா
1: தெரியல.
0: இந்த வருஷம் ரொம்ப ஸ்பீடா என்ன செஞ்சிருச்சுனா
1: ஓடி போ.
0: எந்த வருஷமும் ஸ்பீடா எல்லாம் என்ன செய்யாது,
1: ஓடாது,
0: போகாது. வழக்கம் போல அது 365 நாள் நினைச்சிட்டு இருக்கு,
1: ஓடிட்டு
0: 24 மணி நேரத்துலதான் போகுது. ஆனா என்னமோ நமக்கு என்னன்னா ஸ்பீடா போயிடுச்சு.
1: ஸ்பீடு
0: அப்ப நாளும் ஸ்பீடா போறது இல்ல, நேரமும் ஸ்பீடா என்ன செய்யறது இல்ல, போறது இல்ல. கரெக்டா அது எத்தனை வினாடி எத்தனை நிமிஷம், அது கொஞ்சம் கூட ஒவ்வொரு வருஷமும் குறையறதும் இல்லை கூடுறதும் இல்லை. நேரத்துக்குன்னே உள்ள இயல்பு அது ஸ்லோவாகிறதும் இல்லை, அது ஸ்பீடாகிறதும் இல்லை. ஸ்லோவாகிறதும் இல்லை,
1: ஸ்பீடாகிறதும்
0: இல்லை. ஆனா தேவனுடைய கைரோஸ் வருது பாருங்களேன், அந்த தேவன் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்ப எல்லாமே ஸ்பீடா நடக்குது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் நேரத்தினுடைய வேகத்தை கூட்ட விரும்பல. உனக்கான நேரம் வர்றப்ப உன் வாழ்க்கையில எல்லாம் வேக வேகமே நடக்கும்ன்றார்.
1: ஆமென்.
0: அதிவிரைவா, அதான் நம்ம சொல்றோம், தீவிரமா, சட்டுப்புட்டு,
1: எஸ்,
0: விறுவிறு,
1: சுறுசுறு. ஹல்லேலூயா.
0: ஆண்டவருடைய நேரம் வந்துச்சுன்னா எல்லாமே எப்படி நடக்க போகுது? சடுதியா, ஸ்பீடா, விரைவா, தீவிரமா. தயவா சொல்றேன் கேட்டுக்கங்க, இந்த சீசன்ல நீங்க இந்த மெசேஜஸ் உள்வாங்கி இந்த செய்தியை நீங்க உண்மையிலே கிரகிச்சு இந்த வெளிப்பாட்டு பார்வைக்குள்ள வந்திருப்பீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்க.
1: ஆமென்.
0: ஆண்டவருடைய மூவ் நம்மளை சுத்தி மையம் கொண்டு இருக்கு அப்படி. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா அதிசயமா நம்மளை நடத்துகிற தேவன். ஆமென்.
1: ஆமென்.
0: அப்ப நேரம் வந்து ஸ்பீடா போகாது, ஆனா நேரம் வர்றப்ப எல்லாம் ஸ்பீடா நடக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நேரம் போக மாட்டேன்னு, நேரம் என்ன செய்யல, இந்த வருஷம் சீக்கிரமா போனா நல்லா இருக்கும்னு என்ன செய்யறோம், சொல்றோம். ஆனா நேரம் வர்றப்ப எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமா நடக்கும்.
1: ஆமென்.
0: அது இந்த சீசன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இதுக்குதான் ஒவ்வொரு மனுஷனும், ஆண்டவரே எனக்கான உங்க நேரத்துக்காக நான் என்ன செய்யறேன், நானு காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள பக்குவப்பட்ட இருதயம், ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பழகின ஒரு இருதயம், நீதியின் வசனத்துல பழக்க முடிய ஒரு இருதயம் எதுக்கு காத்திருக்கும்னா ஆண்டவருடைய நேரத்து. சிமியோன் காத்திருந்த மாதிரி வாழ்நாள் நிகழ்வு வாழ்க்கையில வந்தே ஆகும். உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள்
1: கண்டது.
0: அவனோட கைரோஸ் மொமெண்ட்டுக்கு வந்தாரு சிமியோன். அந்த நாள்ல ஆவியின் ஏவுதலினாலே அவனும் எங்க வந்திருந்தானா, தேவாலயத்துல இருந்தான். பெரிய ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு வர்ற அந்த நேரத்துல இப்பாடு ஆண்டவர் தந்து சிமியோனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு.
1: ஆமென்.
0: சிமியோன் கையில ஏந்து கொடுத்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனது. ஆமென்.
1: ஆமென்.
0: உம்முடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள்
1: கண்டது என்றான்.
0: உம்முடைய அடியனை இப்பொழுது நீ சமாதானத்தோட போக
1: விடுகிறீ.
0: என்ன மேசியாவை காணும் முன்னே நீ மரணமுடைய
1: மாட்டாய்
0: மாட்டாயின்னு சொல்லி ஆவியானவர் அவருக்கு என்ன செஞ்சிருந்தாராம்,
1: வாக்களி
0: சொல்லி இருந்தாராம். அப்படித்தானே இருக்கு.
1: எஸ்.
0: முந்தின வசனம் வாசிக்கலாம்யா, அதுல இருந்து
1: அவன் அவரை தன் கைகளில்,
0: அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான்.
1: இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணம் மறுமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், அதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டு இருந்தது
0: 26
1: கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது.
0: அறிவிக்கப்பட்ட வார்த்தை ஒண்ணு இருக்குன்னா குறிக்கப்பட்ட நேரம் ஒண்ணு இருக்கு.
1: ஆமென்.
0: நிறைவேறும்படி அவர் நமக்கு ஒரு நேரத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, குறிச்சிருக்கிறாரு. அறிவிக்கப்பட்ட செய்தி உண்டுனா குறிக்கப்பட்ட நேரமும் உண்டு.
1: ஆமென்.
0: அவனுக்கு அறிவிக்கப்பட்டும்
1: இருந்தது
0: இருந்தது அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான்.
1: இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில்
0: அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து,
1: ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன்.
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: ஒரு தீர்க்க தரிசனம் அங்க வருது கிறிஸ்துவ குறிச்சு. அப்போ ஒரு செய்தியை நாம கேட்கும் பொழுது அல்லது வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை அறிவிச்சிருப்பார்னா, ஒரு காரியத்தை அறிவிச்சிருப்பார்னா, அதற்கான நேரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா குறிச்சிட்டார். அறிவிக்கப்பட்ட செய்தி உண்டுன்னா குறிக்கப்பட்ட நேரமும்
1: உண்டு.
0: உண்டு, அதுதான் இந்த நேரம்னு சொல்றோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதுதான் எது?
1: இந்த நேரம்.
0: இந்த நேரத்துல நிகழ்றது எல்லாமே ஒண்ணு என் குடும்ப சரித்திரம் இல்லைன்னா சபை சரித்திரம்.
1: ஆமென்.
0: நீங்க உங்க குடும்பத்துல சொல்லுவீங்க, டே இந்த காலத்துலாண்டா அது என்ன செஞ்சுன்னா
1: நடந்துச்சு
0: நடந்துச்சு கரெக்டா அந்த நேரத்துல அது நடந்துச்சு. பாரு, அந்த நாட்களை என்னால என்ன செய்ய முடியாது, மறக்கவே
1: முடியாது.
0: முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மொமெண்ட், வாழ்நாள் நிகழ்வாக அது மாறும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அது மாதிரி இந்த 2025 பல காரியங்களை உங்களால மறக்க முடியாது. நீங்க 80 வயசுலயும் சொல்லுவீங்க, இது எப்ப நடந்துச்சுன்னா 2025 அந்த ஜனவரி பிப்ரவரி மாசத்துலதான் அந்த செய்திகள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. பாரு, அந்த காலகட்டத்துல அது என்ன செஞ்சுன்னா
1: நடந்துச்சு.
0: எந்த வயசுல சொல்லுவீங்க?
1: 80 வயசு.
0: உங்க வருக தாமதமா இருந்து உங்களுக்கு வயசு 80 இருக்கும்னா உங்க பேராண்டிக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா
1: சொல்லுவீங்க,
0: 25 நடந்து வராது.
1: ஆமென்.

0: எப்ராயிம் மனாசேட்ட, எப்ராயிம் மனாசேட்ட யோசேப் இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாராயா?
1: சொல்லியிருப்பாரு.
0: அந்த காலத்துல உங்க அப்பனை ஜெயில போட்டு பிடிச்சி கிடந்திருப்ப,
1: அப்பா சொல்ற
0: திடீர்னு தீவிரமா காவல் கிடங்குல இருந்து என்னை தூக்கிட்டு வந்து சேவலாம் பண்ணி விட்டு அன்னைக்கு வியாக்கியானம் பண்ணேன் பாரு. எந்த வருஷம் பண்ணடைஞ்சு? அதான் அந்த வருஷம்டா. அப்படின்னு எத்தனை வருஷம் ஆனாலும் யோசேப்பாலையும் மறக்க முடியல, நம்மளாலையும் மறக்க முடியல.
1: ஆமே,
0: எத்தனை வருஷம் ஆனாலும்
1: எஸ் அல்லேலூயா.
0: இத்தனை வருஷம் ஆகியும் ஒண்ணு நடக்கலன்னு நீங்க புலம்புறீங்க.
1: எஸ்
0: ஆண்டவர் சொல்றார், எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னால மறக்க முடியாத காரியத்தை நான் உனக்கு செய்யறேன்.
1: ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: இத்தனை வருஷம் ஆகி எனக்கு என்ன செய்யலையே, ஒன்னும்
1: நடக்கலையே
0: நடக்கலையே. இத்தனை வருஷம் ஆகி எனக்கு கல்யாணம் என்ன செய்யலையே,
1: முடியலையே
0: ஆகலையே
1: ஆகலையே.
0: இத்தனை வயசு ஆகி எனக்கு ஒரு லாபத்தை என்ன செய்ய முடியலையே,
1: ஆக முடியலையே.
0: இத்தனை வயசு ஆகியும் இத்தனை வயசு ஆகியும் இத்தனை வயசு ஆகியும் சொல்லி ஒரு அங்கலா இப்ப மனசுல இருக்கு பாருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால மறக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த சீசன்ல ஆண்டவர் செய்கிறார்.

0: இத்தனை வருஷம் காத்திருந்தேன், இத்தனை வருஷம் காத்திருந்தோம், இத்தனை வருஷம் காத்திருந்தோம், ஒண்ணுமே என்ன செய்யலையே,
1: நடக்கலையே,
0: நடக்கலையேங்கிற ஒரு அங்கலா இப்ப மனசுல இருக்கல, ஒரு வெறுமை மனசுல இருக்கல. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால மறக்க முடியாத ஒரு நச்சுன்னு ஒரு சாட்சி இந்த வருஷம் உங்க தலையில கிரீடமா வந்து உட்காரு.
1: ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
0: என்ன சாட்சி அது? கிரீடம் போன்ற,
1: கிரீடம் போன்ற.
0: நானும் சொல்லலாமா, இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு குழந்தை என்னன்னா?
1: இல்ல
0: இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் ஜோகனை மறக்க முடியாது.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: என்ன அந்த அவனை உள்ள இழுக்காம நம்ம போக கூடாது இல்ல?
1: அவர் சொல்லிட்டாரு, சொல்லல.
0: 27 வருஷமா ஒரு பையன், ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறான், பையனை தருவேன் இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அப்ப இத்தனை வருஷமாயும் ஒண்ணு இல்லைன்னா ஆண்டு சொல்றாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாத ஒரு கிரியையா அது அமையும்.
1: அமையும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதனால நமக்கு நம்மளையே தீர்க்கதரிசியா வச்சிருக்காரு, அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.

0: ஆக நாம நாம காத்திருந்த காலத்தில் அவருடைய கரம் நம்மை வணைந்தது.
1: ஆமென். ஆமென்.
0: வெயிட்டிங் பீரியட்ல ஆண்டவர் நமக்குள்ள கிரி செஞ்சிட்டு இருந்தார். குரோனோஸ்ல அவருடைய கரம் நம்மள என்ன செஞ்சிச்சு? வணைந்தது.
1: வணைந்தது. ஹல்லேலூயா.
0: அதிகமான காலத்தை ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். ஏன்னா நுட்பமான வேலைப்பாடு. எல்லாமே என்ன வேலைப்பாடு?
1: நுட்பமான வேலைப்பாடு.
0: ஆனா வணையறதுக்கு அதிகமான காலத்தை எடுத்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யறதுக்கு சொற்ப நேரத்தை எடுக்க போறோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எவ்வளவு நேரம் தான்?
1: சொற்ப நேரம்.
0: எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், இதுவரை என் கரம் மேல இருந்ததை நீ பார்த்த, ஆனா இந்த விசேஷித்த நாட்கள்ல என்னுடைய நேரம் உன் வாழ்க்கையில வந்திருக்கிறத நீ பார்ப்ப. ஆண்டவருடைய கரத்தோட ஆண்டவருடைய நேரமும் இணையறப்பதான் விளைச்சல் பயங்கரமா இருக்கு.
1: கர்த்தருடைய
0: கரம் இருந்தா மட்டும் பத்தாது.
1: கர்த்தருடைய கரம் இருந்தா மட்டும் பத்தாது.
0: கர்த்தருடைய நேரமும் இருக்கு.
1: கர்த்தருடைய நேரமும் இருக்கு.
0: கர்த்தருடைய கரம் இருக்குன்னா கர்த்தருடைய நேரமும் இருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: எனக்குன்னு ஆண்டவருடைய நேரம் இருக்கா பாஸ்டர் அப்படின்னா, ஆண்டவருடைய கரம் இருக்குன்றதுல சந்தேகம் இருக்கா?
1: இல்லவே இல்லை.
0: இல்ல இல்ல. என் புள்ள மேல ஆண்டவருடைய கரம் இருக்கு, என் குடும்பத்து மேல ஆண்டவருடைய கரம் இருக்கு அப்படின்னா, கரம் இருக்கிறது உண்மைன்னா நேரம் இருக்கிறது உண்மை.
1: ஆமென்.
0: எப்பறா உனக்கு நேரம் வரும்னு சொல்ற?
1: கரம் இருக்குல்ல. கரம் இருக்குல்ல.
0: யோசேப்போட கர்த்தருடைய கரம் இருந்துச்சு, அதே போல யோசேப்புக்கான கர்த்தருடைய நேரம் இருந்துச்சா?
1: இருந்துச்சு.
0: கர்த்தருடைய கரம் இருந்தப்ப பெருசா எவனும் மதிக்கல, ஆனா கர்த்தருடைய நேரம் வந்து இணைஞ்சப்பதான்
1: அபநாத் பண்ணையா தண்டனிட்டு பணிகிறார்கள், அத்தரை உயர்த்துகிறார்கள்.
0: நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் என்பதை இந்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக்கி காண்பிக்கிற ஒரு நேரம் உண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஏச

0: கரை இருக்கிறதுனாலயே நேரம் இருக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நேரம் சரியில்லை, உனக்கு அது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு ஆயிரம் பேர் ஆயிரம் கதையை சொன்னாலும் போயா, கரம் இருக்கியா?
1: அறம் இருக்கியா?
0: அந்த கரமும் நேரமும் இணையறப்பதான் மாஸ்டருடைய வேலையை ஆரம்பமாகும்.
1: ஆமென். சொல்லுங்க,
0: மாஸ்டர்ஸ் டைம் and master's touch workmanship and a masterpiece.
1: Yes. Hallelujah.
0: யாரோட டைம்?
1: மாஸ்டர்ஸோட டைம்.
0: எஜமானுடைய வேலை. எஜமானுடைய வேலைன்னா என்ன? எஜமானுடைய நேரம்.
1: நேரம். Hallelujah.
0: எஜமானுடைய வேலை அல்லது எஜமானுடைய நேரம் வர்றப்பதான் எஜமானுடைய வேலைப்பாடு வெளியரங்கமா.
1: ஆமென்.
0: எஜமானுடைய வேலையையும் மாஸ்டருடைய வர்க்மேன்ஷிப்பையும் மாஸ்டருடைய
1: தாய்மையும்
0: கிரியையையும் மாஸ்டருடைய டயத்துலையும் மாஸ்டருடைய டயம் வர்றப்பதான் மாஸ்டர் கிரியை செய்யறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எஜமானுடைய வேலை வரும்பொழுதுதான் எஜமான் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். சோ எஜமான் தம்முடைய வேலையில அவர் கிரியை செய்யும் பொழுது வெளியே வர்றது என்னன்னா
1: மாஸ்டர்பீஸ், அவருடைய சிறந்த வேலைப்பாடு.
0: தி பெஸ்ட். கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு காரியத்தை கத்தர் இந்த சீசன்ல உங்களுக்கு எனக்கும் செய்யற.
1: ஆமென். தேசமே கலங்காதே,
0: கம்பேரே பண்ண முடியாது.
1: நீ கழிக்கோ
0: மாஸ்டர்பீஸ்.

0: தாவீது மேல ஆண்டவருடைய கரை இருந்துச்சு. ஆனா தாவீதுக்கான நேரம் வந்தப்ப எஜமானுடைய கிரியை ஏலா பள்ளத்தாக்குல ரிலீஸ் ஆச்சு பாருங்களேன்.
1: இது வரைக்கும் பேசுறோம்,
0: இன்னைக்கு வரைக்கும்
1: ரெண்டு நாளைக்கு முன்னாடி 9:30 மேல அரோமாவும் ஜோபலும் பேசுறாங்க. சாமுவேல்னு ஒரு தாத்தா இருந்தாரு, அந்த காலத்துல சவுலுன்னு ஒரு ராஜா இருந்தாரு. அப்பதான் சாமுவேல் தாத்தா தாவீது மேல ஒரு அபிஷேகத்தை ஊத்துனாரான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நாங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சு, தாவீதுன்னா யாருன்னு தெரியாது, அந்த காலத்துல இந்த ஆண்டவர் செஞ்ச கிரியை இந்த குட்டீஸ் பேசுதுங்க பாருங்களேன்னு அகமகிழ்ந்தோம்.
0: பட்டி தொட்டியெல்லாம் இவர் பெரிய கோலியாத்து, இவர் பெரிய தாவீது
1: அடிக்கிறாரு.
0: ஆண்டவரை அறியாத எல்லாருடைய மைண்ட்லயும் தாவியாத்து கோலியாத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ்.
1: தாவீது கோலியாத்து
0: என்ன மாஸ்டருடைய வேலைப்பாடு அப்படிதான் இருக்கும்.
1: ஆமென்.
0: மாஸ்டருடைய நேரம் வர்றப்ப மாஸ்டர்ட்டன் வரல, மாஸ்டர் பீஸ்,
1: மாஸ்டர் பீஸ்.
0: எஜமானுடைய வேலையையும் எஜமானுடைய வேலையையும் பிரிக்க முடியாது.
1: ஆமென்.
0: அவருடைய வேலை வரும்பொழுதுதான் எஜமான் வேலை செய்கிறார்,
1: வேலை செய்கிறார்.
0: அவருடைய நேரம் வரும்பொழுதுதான் எஜமான் கிரியை செய்கிறார்.
1: ஆமென்.
0: அப்பொழுது எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்ப திரும்ப பேசி பேசி பேசினாலும் ஆறாது,
1: ஆறாது,
0: பேசிட்டே இருக்கலாம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: எவ்வளவு சிரமங்கள் வாழ்க்கையில வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், இன்னும் இந்த ஆண்டவர் மேல ஒரு சந்தேகம் வரல இல்ல, விசேஷம் தோத்து போயிட்டான்.
1: ஆமென்.
0: ஆனா அவன் உங்ககிட்ட நீ தோத்து போயிட்டேன்னு சொல்றான், டேய் எனக்கு இன்னும் என்ன என்னுடைய ஆண்டவர் மேல எனக்கு இன்னும் சந்தேகம் வரல, அவர் மேல உள்ள நான் வச்சிருக்கிற விசுவாசத்துல ஒரு சேதம் இன்னும் உண்டாகல, நான் தோற்று போல
1: ஒற்று போகல,
0: நான் என் நேரத்துக்காக என்ன செய்யறேன்,
1: அத்திருக்கிறேன்,
0: கடவுளுடைய நேரத்துக்காக என்ன செய்யறேன், நானு
1: அத்திருக்கிறேன்.
0: காத்திருப்பு நாட்கள்ல பிசாசு நமக்கு பலத்த சேதத்தை என்ன செய்வான்னா உண்டாக்கும், பொருட்சேதம், மன உளைச்சல். ஏன் இவ்வளவு இருக்குன்னா, உங்களுக்கு விளைச்சல் பெருசு, அழுத்தத்துக்கு மேல அழுத்தம், நெருக்கடிக்கு மேல
1: நெருக்கடி,
0: நெருக்கடி. இத ஏன் கொடுக்கறான் அப்படின்னா, இப்படி போட்டீங்க அப்படின்னா உங்க ஃபெய்த் டேமேஜ் ஆயிடுச்சு.
1: எஸ். அல்லேலூயா.
0: ஏன் இவ்வளவு நெருக்கடி, ஏன் இவ்வளவு மன உளைச்சல், ஏன் இவ்வளவு கோபம், ஏன் இவ்வளவு ஆத்திரத்தை, இவ்வளவு பலத்த சேதத்தை எனக்கு உண்டாக்குறான்னா, அவனுடைய நோக்கம் என்ன நாசம் பண்ணணுங்கிறது இல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் மேல எனக்கு இருக்கிற விசுவாசத்தை என்ன செய்யணும், சேதப்படுத்தணும்.
1: விசுவாச கப்பல் சேதமாகணும்.
0: ஆனா நீங்க சொல்லணும், என்ன சேதம் வந்தாலும் சரி, என் விசுவாசத்துல சேதாரமே இல்ல,
1: சேதாரமே
0: அவர் தான் என் ஒரே ஆதாரம்.

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இவ்வளவு நடந்தோம், நீங்க இன்னும் டைல்யூட் ஆகல,
1: பொல்யூட் ஆகல, கரப்ட் ஆகல.
0: உங்க திராட்சை ரசம்
1: தண்ணீர் கலப்பாகல,
0: உங்க வெள்ளி
1: களிம்பாகல.
0: யுத்தத்துல விழுந்தவனை கூட ஆண்டவர் எழுப்பிடுவாராம். யுத்தத்துல சமரசமா போனவன எழுப்ப ஆவியானவரால முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: விழுந்த பேதுருவை எழுப்பிட்டாரு, ஆனா சமரசமாயி போன யூதாஸ் என்ன செய்ய முடியல? ஒண்ணும் செய்ய
1: முடியல,
0: முடியல. இவ்வளவு பெரிய தாக்குதலை தொடுத்தும் டைலூட் ஆகல, பொல்யூட் ஆகல, மாசுபடவும் இல்ல, எந்த விதமான அழுக்கம் என்ன செய்யல உள்ள வந்து
1: தங்கல சேரல.
0: இவ்வளவு நெருக்கடியை கொடுத்தோம், அடர்த்தி இன்னும் குறையல.
1: எஸ்,
0: யுவர் டென்சிட்டி லெவல் இன்னும் அதே ஸ்டாண்டர்ட்ல இருக்கு.
1: எஸ்,
0: டெய்லி சோதனை யோசேப்புக்கு வந்தாலும் அவனை மூடி இருந்த தேவ பிரசன்னத்தின் அடர்த்தி குறையவே இல்லை.
1: ஆமென்.
0: அந்த இருதயத்துல கத்திற்காக துடிச்ச அந்த இருதயத்துல காணப்பட்ட ஷார்ப்னஸ் மழுங்கி போகவே இல்லை. தேவனுக்கு எடுத்த காரியத்துல யோசேப்பினுடைய மனசுல காணப்பட்ட அந்த சுத்தம் சுத்தமாவே இருந்துச்சு.
1: ஹல்லேலூயா.
0: அட்ஜஸ்ட் பண்ணி போறது, அனுசரிச்சு போறது, நோ
1: நோ காம்ப்ரமைஸ்.
0: அவ்வளவு ஷார்ப். அப்படி இதுதான் சேதமடையாத விசுவாசம். என்ன வந்தாலும் பரவாயில்லைங்க, கொன்று போட்டாலும் அவர் மேல நான் என்ன செய்வேன்னா
1: நம்பிக்கையா இருப்பேங்க.
0: அலப்பையில கைய வச்சாச்சு, இனிமே திரும்பி பாக்குற மாதிரி ஐடியாவே என்னன்னா
1: எனக்கு இல்லைங்க.
0: பிசாசு சிலரை வந்து ஆட்கொள்றப்ப பிடிவாதம் வரும் பாருங்களேன். என்ன வரும் பாருங்க? பிடிவாதம் வரும். அதே மாதிரி ஆவியானவர் ஒருவர் ஆட்கொள்றப்ப ஒரு வைராக்கியம் வரும். பிடிவாதம் வேற,
1: வைராக்கியம் வேற,
0: வைராக்கியம் வேற,
1: வைராக்கியம் வேற.
0: அடமண்டா இருக்கிறது, பிடிவாதமா இருக்கிறது. அப்படி பிசாசே இவ்வளவு பிடிவாதத்தை கொடுக்க முடியும்னா ஆவியானவர் எவ்வளவு வைராக்கியத்தை கொடுப்பாரு.
1: ஆமென்.
0: அவர் எங்களை தப்புவிச்சாலும் சரி, தப்புவிக்காம போனாலும்
1: சரி,
0: இந்த சிலையை நாங்க என்ன செய்யறது இல்ல,
1: வணங்குவது இல்லை.
0: ஆராதிக்கிற தேவன் என்ன செய்வா?
1: தப்புவிக்க
0: வைராக்கியம்,
1: வைராக்கியம்.
0: என் ஃபெய்த்த உன்னால சேதப்படுத்த
1: முடியாது.
0: எனக்கு நீ சேதத்தை உண்டாக்கலாம், ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் மேல எனக்கு இருக்கிற விசுவாசத்தை சேதப்படுத்த உன்னால
1: முடியாது,
0: முடியாது. அப்படிங்கிற வைராக்கியத்தை காத்திருப்பு நாட்கள்ல நாம காத்து கொண்டிருப்போம்னா தேவன் குறிச்சிருக்கிற காலத்துல பலத்த அறுவடையை நான் பார்ப்பேங்கிறத நிச்சயம்.
1: ஆமென்.
0: சேதமடையாத விசுவாசம், தேவன் குறிச்சிருக்கிற காலத்துல அறுவடையாய் மாறும் என்பது மாறாத பிரமாணம்,
1: மாறாத பிரமாணம்.

0: ரூத்து விசுவாசம் சேதப்படல, அறுவடையில முடிஞ்சா
1: முடிஞ்சிச்சு.
0: யோசேப்போட விசுவாசம்
1: சேதமடையில,
0: எவ்வளவு நெருக்கம் இருந்தும் சேதமடையில. அறுவடையை பார்த்தாரா?
1: பார்த்தார்.
0: ஆண்டவர் அறுவடையோட வந்திருக்கிறாருங்க. இப்போ காலத்துல என்ன வந்திருக்கிறாரு?
1: அறுவடையோடு,
0: அறுவடையோட வந்திருக்கிறார். பவுண்டி. அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற இந்த அறுவடைக்காக உமக்கு

0: அவருடைய நேரத்துல இந்த வருஷத்துல ஆண்டவர் தருகிற ஒரு ஆரம்பம் ரொம்ப சிறுசா இருக்கும்.
1: அல்லேலூயா,
0: அற்புதமான
1: ஆரம்பத்தின்
0: ஆரம்பம். அதுக்குள்ளதான் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாத மழையை வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: தேசத்துக்கான ஆசீர்வாத மழை தேவன் வானத்துல எழுப்பின ஒரு சின்ன மேகத்துக்குள்ள இருந்துச்சு.
1: ஆமென்.
0: இந்த 25 தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆரம்பத்துக்குள்ள கத்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாத மழை எக்கச்சக்கம். இன்னைக்கு கொட்டின மாதிரி தான் கொட்டும்.
1: ஆமென். 6:30 அப்படி பாக்குறப்போ சட சட சட சட சடன்னு பெய்யுது. என்னடாப்பா இவ்வளவு மழை?
0: இன்னைக்கு காலையில ஒரு தம்பி கை நிறைய ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டு வந்து என் கையில லேண்டுக்குன்னு கொடுத்துட்டு அவன் சொல்றான் ஒரு வார்த்தை, இது பெருசுல பொட்டு வச்சிருக்கு. அதாவது மழை என்ன செஞ்சிருக்கான், பொட்டு வச்சிருக்கான், இனிமே கொட்டுமா.
1: ஆமென்.
0: அவன் அந்த தொகையை கொடுத்ததே பெருசு, அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு அவன் சொல்றான், பொட்டு தான் வச்சிருக்கேன், அடுத்து என்ன செய்ய போதுன்னா
1: கொட்டு கொட்டுன்னு கொட்டு.
0: அந்த மாதிரி ஆண்டவர் சிறுச ஆரம்பிச்சாரோ பெருச ஆரம்பிச்சாரோ உங்களுக்கு பொட்டு வச்சிருக்கிறாரு.
1: பொட்டு வச்சிருக்கிறாரு.
0: என்ன வச்சிருக்கிறாரு?
1: பொட்டு வச்சிருக்க.
0: பொட்டு வச்சிருக்கிறாருன்னா மேல வந்து ஒரு சொட்டு விழுந்த உடனே அது பூமியில என்ன வைக்குது?
1: பொட்டு வைக்குது.
0: ஒரு மழை துளி தேவன் பூமியில வச்ச பொட்டு.
1: பொட்டு
0: பூமிக்கு பொட்டு வைக்கல, பூமி மேல கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது என்பதை முன்னறிவிக்கிற ஒரு அடையாளம்.
1: அடையாளம்
0: அல்லேலூயா.
1: பாஸ்ட் பொட்டு வைக்க சொல்றாருன்னு நினைச்சிருக்காதீங்க. அண்ணன் சொல்ற மாதிரி நாங்க பார்த்து பேச வேண்டியதா இருக்கு.
0: பூமியில பொட்டு வச்சுட்டாருனா அந்த பொட்டு சொல்ற செய்தி என்ன? விழுந்த மழை துளி சொல்லுகிற செய்தி என்ன? கொட்டு கொட்டு என்ன செய்ய போது?
1: கொட்ட போகிறது.
0: கொட்ட போகுது. அதுக்கு நான் பூமியில வச்சிருக்கிற இந்த பொட்டு தான் அடையாளம்.
1: அடையாளம். அல்லேலூயா.
0: சின்ன மேகம்
1: பெருமழை,
0: அடுத்து மேகம் திரளும்,

0: மழை கொட்டும் மழை கனமழையாகும்
1: கனமழை தீவிரமாகும்
0: கனமழை தீவிரமாகும்
1: தீவிரமான மழை அதிதீவிர கனமழையாக உருமாறும்
0: தீவிரமான மழை அதிதீவிரமான கனமழையாக உருமாறும் அல்லேலூயா
1: அப்படிதான் உங்களுக்கு நடக்க போகுது 2-3 மாசத்துல
0: ஆமென்
1: அடுத்த வருஷம்லாம் நான் சொல்லல
0: 2-3 மாசத்துல
1: அவ்வளவுதான் கடகடா மடமடன்னு கைரோஸ் மொமெண்ட் எல்லாம் வந்து ஸ்பீடா தான் நடக்கும்
0: ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா
1: நேரா இது வரைக்கும் ஸ்பீடா போகல ஆனா நேரா வர்றப்ப எல்லாமே ஸ்பீடா போகும்
0: ஸ்பீடா போகும் அல்லேலூயா நேரா அப்படிதான் ஓடிட்டு இருக்கா ஆனா ஸ்பீடா
1: ஏன்னா 24 மணி நேரத்துல ஒருத்தனை இப்படி தூக்கி வைக்க முடியுமா மேல
0: முடியாது அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
1: அதனால இந்த சீசன்ல இன்னைக்கு மழை கொட்டின மாதிரி என்ன செய்ய போகுதுன்னா
0: கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது
1: இவ்வளவு மழை கொட்டுச்சே முதல்ல எப்படி ஆரம்பிச்சிச்சு கொட்டு வச்சுச்சு
0: பொட்டு வச்சுச்சு
1: இந்த மாதிரி சின்ன சின்னதா
0: பொட்டு
1: அவ்வளவு அதுக்கப்புறம் தான் மடமட சடசடன்னு சொல்லி
0: எஸ்
1: இதே மாதிரிதான் ஆண்டவருடைய நேரத்திலையும் நடக்குது
0: ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
1: என் சின்ன தங்கச்சி மாப்பிள்ளைகிட்ட போய்
0: மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மாப்பிள்ள மச்சான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க இத நீங்க படிச்சுக்கீங்க திருப்பி சொல்லி பாருங்க அதி தீவிர படுபயங்கர அசத்தல் சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க என் மாப்பிள்ள எதை மனசு வச்சு சொன்னாரு தெரியல
1: இந்த சீசன்ல உங்களுக்கு எப்படி தான் நடக்க போகுது
0: அதி தீவிர
1: படுபயங்கர அசத்தல் சூப்பரா

0: எஸ்தர் காலத்தில் யூத ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு நெருக்கடி
1: நெருக்கடி
0: ஆளுக்கு நேரம் என்ன செஞ்சிட்டானுங்க குறிச்சிட்டானுங்க சாவுக்கு யூத குலத்தினுடைய சாவுக்கு
1: நாள் குறிக்கப்பட்ட
0: நேரத்தை குறிச்சாச்சு
1: நாள் நேரம் குறிச்சாச்சு
0: அந்த ஜனத்துக்குன்னு ஆண்டவர் ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறாருன்னு தெரியாம அந்த ஜனத்துக்கு என்னத்தை குறிச்சிட்டானுங்க
1: நேரத்தை
0: உங்களுக்கு கடவுள் நேரத்தை குறிச்சிருக்கிறது தெரியாம உங்களுக்கு நேரத்தை குறிச்சிருக்கிறாங்க
1: எஸ்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: சில பேர் மிரட்டுறாங்களா ஒரு மாசம் தான் டைம் உனக்கு ஒரு மாசம் தான் உனக்கு என்னன்னா
1: டைம்
0: என்னைய டோமினிக்கன் அப்படித்தான் மிரட்டினார் ஒரு மாசம் தான் டைம் ₹5000 காசுக்கு ஒரு மாசம் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு எனக்கு என்ன குறிச்சிட்டு போனார் அண்ணன்
1: நேரம்
0: ஆனா எனக்கு நேரம் குறிச்சு ஒரே வாரத்துல கத்தர் அவருக்கு நேரத்தை குறிச்சிட்டாரு
1: அல்லேலூயா
0: யாரோ வந்திருக்கிறீங்க உங்களுக்கு யாரோ டைம் குறிச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் டைம் ரெண்டு வாரம் தான் உனக்கு
1: என்னன்னா
0: ஒரு மாசம் தான் உனக்கு என்னன்னா டைம் அப்படின்னு சொல்லி டயத்தை குறிச்சு உங்களை கதிகலங்க பண்ணிருக்கிறாங்க ரெண்டு நாள்ல முடிவு என்னன்னா
1: எடுக்கணும்
0: பத்து நாள் ஒரு முடிவு என்னன்னா
1: எடுக்கணும்
0: அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு காரியம் மாறுதலாய் முடியும்
1: ஆமென் மாறுதலாய் முடியும்
0: காரியம் மாறுதலாய்
1: முடியும்
0: முடியும்
1: முடியும்
0: உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறாருங்கிறது தெரியாம உங்களுக்கு நேரத்தை குறிச்சிருக்கிறாங்க பார்வோன் மோசேக்கு நேரத்தை குறிச்சா மோசையின் தேவன் பார்வோனுக்கு நேரத்தை குறிச்சாரு
1: ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
0: அதே போல உங்களுக்கு மனுஷங்களால குறிக்கப்பட்ட நேரம் முனையற்று போகும் ஆனா தேவன் உங்களுக்காக குறிச்ச நேரம் வரும் பொழுது நீங்களும் மேல வருவீங்க
1: மேல வருவீங்க
0: ஆண்டவர் சொல்றார் நேரம் வருது நீ மேல வர்றன்ற
1: நேரம் வருது நீ மேல வர்ற ஆமென்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: நேரம் வந்த பொழுது யோசேப்பு மேல வந்தது

0: மேலே வந்தது போல
1: நேரம் வந்த பொழுது தாவீது மேலே வந்தது போல
0: வந்தது போல
1: நேரம் வரும் பொழுது உங்களை எவ்வளவு கீழே வச்சிருந்தாலும் நீங்க மேலே
0: வந்துதான் ரட்சகரே
1: உங்க காரியம் மேல வருது
0: என்ன
1: உங்க நேரம் வந்திருக்கு.

0: எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் நேரத்தை குறிச்சிருக்கிறப்ப எனக்கு நேரத்தை குறிக்க ஒன்னால
1: முடியாது
0: முடியாது. இப்படிதான் சேதமடையாத விசுவாசம் அந்தகார கிரியைகளை பார்த்து பேசும். இழபோன குடும்பம் மேல வருமா? நேரம் வரும்,
1: நேரம் வரும்.
0: அந்த குடும்பத்துக்கான கர்த்தருடைய நேரம் வரும்,
1: நேரம் வரும்.
0: அந்த நேரம் வரும் பொழுது அந்த குடும்பம் மேல வந்துதான் ஆகும்,
1: ஆகும்.
0: ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிவிச்சிருப்பார்னா உங்களுக்கு ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறாரு. அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். நம்ம எந்த நேரத்துக்காக காத்திருக்கிறோம்? 2001 வருஷத்துல தானே டிசம்பர் மாதத்துல 5 விதமான ஊழியங்களை இந்த தீவுல இருந்து நான் எழுப்புமேன்னு கர்த்தர் நமக்கு அறிவிச்ச தீர்க்க தரிசனம். அதனுடைய நிறைவேறுதலுடைய பொட்டு வச்சிருக்கு அங்கங்க. ஒவ்வொரு கேம்ப்ல என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? இப்ப
1: பொட்டு
0: பொட்டு வச்சிருக்கிறார். கொட்டு கொட்டு இந்த தீவுல தான் என்ன செய்ய போகுது?
1: கொட்ட போகுது. ஆமென்.
0: அதனால தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிவிச்சு அவர் நமக்கு ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறப்ப என் காரியத்தை முடிவுக்கு கொண்டு வர யாராலும்
1: முடியாது,
0: முடியாது,
1: முடியாது.
0: அப்படி முடிவு கொண்டு வர நினைச்சா அந்த காரியம் மாறுதலாய்
1: முடியும்,
0: முடியும்,
1: முடியும்.
0: ஒரு த்ரில்ல வச்சிருக்கிறாரு ஆண்டவர் உங்களுக்கு. என்ன வச்சிருக்கிறாரு?
1: த்ரில்.
0: எந்த நாள்ல உங்களை மேற்கொள்ளலாம் நினைச்சாங்களோ அந்த நாள்ல நீங்க எதிரிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு த்ரில்லிங்க கத்தர் வச்சிருக்கிறாரு.
1: த்ரில்லிங்க.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எஸ்தர் 9:1 தானே?
1: எஸ்.
0: எந்த நாளில் அவர்கள் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று இருந்தார்களோ அந்த நாள்ல யூதர்கள் அவர்களை மேற்கொண்டார்கள். தேவன் என்ன செய்தார்? காரியத்தை
1: மாறுதலாய் முடிய பண்ணினார். யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அவன் நம்புறது பெருசா, நான் நம்புறேன் ஆண்டவர் பெரியவரா என்ன செஞ்சிடலாம்,
1: பாத்திரலாம்,
0: பாத்திரலாம். என் காரியம் என்ன செய்யும்?
1: மாறுதலாய் முடியும்,
0: மாறுதலாய் முடியும்,
1: முடியும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: என்ன எனக்கு தேவன் நேரத்தை குறிச்சிருக்கிறாருங்கிறது தெரியாம, முருதைக்காய்க்கு தேவன் நேரத்தை குறிச்சிருக்கிறது தெரியாம ஆமான் என்ன பண்ணி போட்டான்? முருதைக்காய்க்கு நேரத்தை குறிச்சான். அவன் கெட்ட நேரம் அது. அவனுடைய கெட்ட நேரம் உங்களோட எவன் மோதினாலும் சரி அந்தகார கிரியைகளுக்கு கெட்ட நேரம் அது.
1: அந்தகார கிரியைக்கு கெட்ட நேரம்
0: அல்ல. இல்லையா, ஆனா உங்களுக்கு சரியான
1: நேரம்,
0: நேரம்
1: அல்ல. இல்லையா,

0: சில விஷயங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு மலைப்பா இருந்துச்சு. சில விஷயங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு
1: மலைப்பா இருந்துச்சு.
0: ஆனா கத்தர் எழுந்தருளி அந்த காரியத்தை சரி செய்வார் பாருங்களேன். அதை பார்க்கிறப்ப உங்க இருதயம் அதிசயப்பட்டு பிரமிக்கும். திரும்பவும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நான் அங்கலாய்க்கிற பொழுது எனக்கு தேவன் வச்சிருக்கிற த்ரில் என்னன்னா, அதை நான் எப்படி சரி செய்யறேங்கிறத.
1: ஆமென்.
0: நம்மளால சமாளிக்க முடியாத காரியத்தை நம்முடைய நேரத்துல கத்தர் எழுந்தருளி நொடியில் என்ன செய்கிறார்னா
1: சரி செய்கிறார். அல்லேலூயா. சமாளிக்க முடியாம பலர் சமாதி ஆகி விட்டார்கள்.
0: சமாளிக்க முடியல எங்களால. என்னால என்ன செய்ய முடியல?
1: சமாளிக்க முடியல.
0: ஆனா ஆண்டவர் இந்த சீசன்ல பல வருஷமா உங்களால சமாளிக்க முடியாத இருந்த ஒரு காரியத்தை தொடுறாரு. அவர் தொடுறதுனாலே அந்த காரியம் சரியாகுது.
1: ஆமென்.
0: அத காண்கிற உங்க இருதயம் அதிசயப்பட்டு
1: பூரிக்குது.
0: இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி வச்சுக்கங்க. சமாளிக்க முடியல. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படி நான் சமாளிக்கிறேன்னு எனக்கு என்ன செய்யலன்னா
1: தெரியல.
0: சமாளிச்சு என்னுடைய வாழ்க்கையே என்னன்னா, அந்த அலைச்சலை ஆண்டவர் இந்த சீசன்ல உங்களுக்கு முடிவு கொண்டு வர.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கவலைப்படாத, நான் அதை என்ன செய்யறேன்
1: சரி செய்கிறேன். ஆமென். ஆமென்.
0: நான் என்ன செய்யறேன்
1: சரி செய்கிறேன்.
0: கோணலானது என்ன செய்யுமா? நேராகும். கரடானது
1: சமமாகும். ஹல்லேலூயா.

0: நானும் சமாளிச்சு பார்த்தேன். ஒரு அளவுக்கு மேல என்னால் என்ன செய்ய
1: முடியலன்னா
0: சமாளிக்க முடியல அப்படிங்கிற போராட்டத்துல களைச்சு போன மனசு என்னன்னா ஆண்டூர் நேரம் கைய தூக்கிடுது. என்னால என்னன்னா
1: முடியலப்பா, சமாளிக்க முடியலப்பா,
0: சமாளிக்க முடியல, சமாளிக்க முடியல. அங்கதான் என் ஆண்டவர் எழுந்தருளி எனக்கு திரும்ப திரும்ப உணர்த்துறார், உங்களால சமாளிக்க முடியாத ஒரு காரியம் சடுதியில சரியாகுது.
1: என்ன
0: ஆகுது?
1: சடுதியில
0: சரியாகுது.
1: ஆண்டவர்
0: தீவிரமாக அதை நிறைவேற்ற என்னன்னா முடிப்பார்.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.

0: நெருப்பு மாதிரி பிரச்சனை, ஆனா அது என்னை புடமிட்டது. ஆமென்.
1: ஆமென்.
0: அதன் நடுவில் நான் பொறுமையா இருக்க தேவன் கிருபை செய்தார். அன்று சொல்றாரு, உன்னை நான் பொறுப்புல உட்கார வைக்கிற நேரம் வந்து. ஆனா இந்த சீசன்ல உனக்கு நான் தர்ற சீட்டை பார்ப்பேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சீட்டை பார்த்த நீ, உனக்கு நான் தர்ற
1: சீட்டை பார்க்க போறேன்.
0: சீட்டை பார்ப்ப.
1: சீட்டை பார்ப்ப.
0: பொறுமையா இருந்த நீ பொறுப்புல அமர்ற நேரம் வந்துருச்சு.
1: ஆமென். I receive it in.
0: தூக்கி போட்டு போகாம பொறுமையா இருந்த நீ பொறுப்புல அமர்ற.
1: ஆமென். Hallelujah.
0: குரோனோஸ் நாட்கள்ல கர்த்தர் நமக்குள்ள செஞ்ச கிரியை பெருசு. நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் ஆண்டவர் எனக்குள்ள செஞ்ச கிரியை பெருசு. ஆனா குறிச்ச நேரம் வந்த பொழுது ஆண்டவர் எனக்கு செஞ்ச காரியம் பெருசு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அதான் சங்கீதம் 126 நம்ம வாசிச்சோம், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம் வாய் நகைப்பினாலும்
1: நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்து,
0: அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று
1: ஒரு ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்.
0: கர்த்தர் என்ன செஞ்சாரா? பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: The Lord has done great things for us. We are glad. What a joy. NLT parunga. What a joy.
1: What a joy.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.

0: கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை
1: திருப்பும்.
0: பொது மொழிபெயர்ப்பு அருமையா இருக்கும். தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுகிறது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். ஆரியம் மாறுதலாய்
1: முடிகிறது.
0: ஏன் மாறுதலா முடியும்னா, எனக்கான அவருடைய நேரம் என் வாழ்க்கையில இருக்கு.
1: எஸ்,
0: எனக்கான ஆண்டவருடைய
1: நேரம்
0: வாழ்க்கையில இருக்கு. நானும் ஆண்டவர் கரத்துல இருக்கிறேன்.
1: ஆமென்.
0: ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவருடைய நேரம் இருந்தா மட்டும் பத்தாது, நம்மளும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கணும்.
1: கரத்துல இருக்கணும்.
0: இப்ப என்ன ஐரானினா, ஆண்டவருடைய நேரம் இருக்கு, ஆனா ஆண்டவருடைய கரத்துல இல்ல.
1: ஆமென்.
0: நேரத்தை ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறனாலதான் டெவில் என்ன செய்யற, ஆண்டவருடைய கரத்துல இருந்து ஆளை பறிக்க விரும்புறான்.
1: அல்லேலூயா.
0: ஆனா அந்த அறுவடையை பாருங்க, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள்
1: கம்பீரத்தோட அறுப்பார்கள்.
0: அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான்,
1: ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு
0: கம்பீர சத்தத்தோட
1: கம்பீரத்தோட திரும்பி வருவான்.
0: அறுவடையின் நேரம்.
1: ஆமென்.
0: என்ன நேரம் இது?
1: அறுவடையின் நேரம்.
0: அறுவடையின் நேரம்.
1: நேரம்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தேவனுடைய நேரம் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு. நம்மளும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறோம். ஆண்டவருடைய கரமும் ஆண்டவருடைய நேரமும் நம்ம வாழ்க்கையில கணிஞ்சிருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ய போற காரியம் பெருசு.
1: ஆமென்.
0: கர்த்தர் பெரிய காரியங்களை
1: செய்தார்,
0: நமக்கு செய்தார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: விருந்துக்கும் விழாவுக்கும் தயாராங்க.
1: விருந்துக்கும் விழாவுக்கும் தயாராகிறோம்.
0: தீவுல திருவிழா, சந்தோஷ
1: பெருவிழா.
0: நான் அப்படித்தான் வச்சிருக்கிறேன். தீவுல ஒரு திருவிழா,
1: தீவுல ஒரு திருவிழா,
0: சந்தோஷ பெருவிழா.
1: சந்தோஷ பெருவிழா.
0: சந்தோஷ பெருவிழான்னா என்னங்கிறது தீவுல வந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: வாங்க, பஸ் புடிச்சு வேன புடிச்சு
0: தீவுல ஒரு திருவிழா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தீவுல என்ன?
1: திருவிழா.
0: திருவிழா.
1: திருவிழா.
0: சந்தோஷ
1: பெருவிழா.
0: திருவிழா.
1: பெருவிழா.
0: இத்தனை லட்டு சாப்பிடுறது இப்ப எல்லாம் போங்க. பூரா தட்டுல லட்டை வச்சுக்கிட்டு நம்ம செய்தியவே கேட்டு நம்ம மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு பிள்ளைங்க பூரா என்னன்னா தட்டுல
1: லட்டு.
0: லட்டு
1: அத கேக் வாங்கலாம்னு சொன்னாங்களா? இல்ல, தரிசனம் லட்டு தான். அதனால தரிசனத்தின்படியே செயல்படும். லட்டு வாங்குவோம். சர்ச்சு பக்கத்துல லட்டு கடை வச்சா ரொம்ப ஓடிடும் போலயே இப்ப இருக்கிற சீசன்ல.
0: யாரு கண்டா, யாருக்கா ஒரு புது பிசினஸ் கொடுத்தாலும் கொடுப்பாரு.
1: சர்ச்சு பக்கத்துலயும் ஒரு லட்டு கடை
0: வர்றாங்களா? ஒரு தட்டு கடையும் ஒரு லட்டு கடையும்.

0: ஓகேப்பா. எத்தனை நேரத்தை குறிச்சிருக்கலாம், ஆனா எங்களுக்கான உங்களுடைய நேரம்னு ஒன்று இருக்காண்டு, எங்களுக்கான உங்களுடைய நேரம்னு ஒன்று இருக்கு. உங்க கரமும் எங்க மேல இருக்கு, எங்களுக்கான உங்களுடைய நேரமும் எங்க வாழ்க்கையில கணிஞ்சு வந்திருக்கு. காரியம் மாறுதலாய் முடியும் ஆண்டவரே. இத்தனை வருஷமா எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற அங்கலாய்ப்பு, மன வருத்தத்தோட மன கிளேசத்தோட புலம்பலோட நீங்க இந்த காரியத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இது உங்களுக்கான ஆண்டவருடைய நேரம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில எழுந்தருளுகிற இந்த காலத்துல, இந்த நேரத்துல, எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால மறக்க முடியாத ஒரு அதிசயத்தை உங்க வாழ்க்கையில செய்கிறார். எதை உங்களால சமாளிக்க முடியல, யார உங்களால சமாளிக்க முடியல, என் கணவரை என்னால சமாளிக்க முடியல, என் மனைவி என்னால சமாளிக்க முடியல, என் பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற சண்டை என்னால சமாளிக்க முடியல, அந்த காரியங்களை என் ஆண்டவர் இந்த சீசன்ல சரி செய்வார், சரி செய்வார். தேங்க்யூப்பா. அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கான உம்முடைய நேரம் எங்க வாழ்க்கையில முன்குறிக்கப்பட்டிருக்கிறப்ப, எங்களுக்கு யாரும் ஒரு நேரத்தை குறிக்க முடியாதுங்கிறத அற்புதமா எங்களோட சொல்றீங்களே, ஸ்தோத்திரம். இவ்வளவு நெருக்கடிக்கு அடிமணியாம சேதமடையாத எங்க விசுவாசம் பலத்த அறுவடைய பாக்குன்னு சொல்றீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தான் சேதம் அதிகம், ஆனா உங்க விசுவாசத்துக்கு எந்த சேதமும் உண்டாகல. பலத்த அறுவடைய, கம்பீர சத்த அறுவடைய, ஏனதானங்கிற அறுவடை இல்ல, கம்பீர சத்த அறுவடைய, சொல்லி கொள்ற மாதிரி அறுவடைய, நாலு பேர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு அறுவடைய கர்த்தர் இந்த சீசன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். திரும்பவாண்டவர் வலியுறுத்துறாரு, இதெல்லாம் சொல்லி என்னத்தை, இதெல்லாம் சொன்னா யாரு பெருசா கவனிக்க போறாங்க, அந்த மாதிரியான விஷயம் இல்ல. யார மனதார பலரிடத்துல சொல்லி சொல்லி நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெரிய அறுவடைய, கம்பீர சத்த அறுவடைய இந்த க்ரோனோஸ்ல, இந்த கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆண்டவரே, நாங்க அப்படியே நாங்க பிலீவ் பண்றோம். அறிவிக்கப்பட்ட நேரம் ஒண்ணு உண்டுன்னா, அறிவிக்கப்பட்ட வார்த்தை உண்டுன்னா, குறிக்கப்பட்ட நேரமும் உண்டுன்னு அற்புதமா எங்களோட நீங்க பேசினீங்களே, அதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்க வேர்டை அப்படியே பிலீவ் பண்ணி இந்த இருதயத்துல வச்சுட்டு நாங்க புறப்பட்டு போறோம். இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும், இந்த வார்த்தை அற்புதங்களை நடப்பிக்கட்டும். நீர் எழுந்தெழுகிற இந்த ஆண்டுல நாங்க பார்க்க போற தயைக்காக ஸ்தோத்திரம், வெளிப்பட போற மகிமைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: உணர்ந்த சங்கீதம் 91 திருப்போம். 91 சங்கீதம் மிகவும் பிரசித்தி பெற்ற சங்கீதம். அநேக அருமையான வாக்குத்தத்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தமானவைகள் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் அநேகர் ஏன் இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு வந்து இந்த வாக்குத்தத்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவைகள் நமக்கு வந்து கிடைக்கிறதில்லை என்பதை குறித்து குழப்பமடைந்திருக்கிறார்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்குரியவைகள் என்று சொன்னால் அது ஏன் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்கிறது என்கிறது பெரிய கேள்வியாக உள்ளது. இதில் பல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. சாத்தானுடைய கையிலிருந்து விடுதலை, அதை குறித்து இன்றைக்கு பேசுவோம்.
1: நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்லுகிறது எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து பேசணும். அநேக சொல்லுகிறார்கள் தங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தேவன் தான் காரணம். நாம் பார்த்தோம், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு எதிரி அல்ல, அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். ஆகையால் கர்த்தர் அதை செய்கிறதில்லை. நம்முடைய நாச மோசங்களுக்கெல்லாம் கர்த்தர்

அதுக்குள்ள கீழ்ப்படிந்திருந்து பிசாசை எதிர்த்து நின்னா அவன் ஓடி போகிறான். ஆகையால் விசுவாசி ஒருபோதும் இது பிசாசனால் தான் வந்ததுங்க, இது பிசாசு தான் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவே அவசியம் கிடையாது. பிசாசுக்கு விசுவாசியின் வாழ்க்கையினே அதிகாரம் கிடையாது. நாம் அவரை அனுமதித்தால்தான் அவன் அதிகாரம் செலுத்த முடியும். நாம் அனுமதித்தால்தான் அவன் உள்ளே நுழைய முடியும். நாம் அனுமதிக்காமல் அவன் உள்ளே நுழைய முடியாது. ஆகையால் விசுவாசி வந்து பிசாசு பிசாசுன்னு பேசவே கூடாது. காரணம் காட்டி உலகத்தில் இருக்கிற நிறைய தீமைகளுக்கு பிசாசு தான் காரணம். ஆனால் விசுவாசியோ ஒருபோதும் பிசாசு தான் எப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ண பேசவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது பிசாச உள்ள விடாதே என்று. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். சரி, தேவனும் காரணம் இல்லை, பிசாசும் காரணம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க சூழ்நிலை தாங்க காரணம். பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியில நான் வளர்ந்து இப்படி இருக்கிறேன், இதனாலதாங்க எனக்கு இதெல்லாம் வாய்க்க மாட்டேன், இதெல்லாம் சரி வர மாட்டேன்னுவாங்க. ஆனா சூழ்நிலையை பற்றி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் நான் சொன்னபடி ஆகும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆகுமாகாதான். அப்ப மலை போன்ற பிரச்சனையை கூட, மலை போன்ற சூழ்நிலைகளை கூட தகர்த்து எரிய முடியும் விசுவாசிக்கு? முடியுமா? முடியாதா? அப்ப விசுவாசி சூழ்நிலையினால்தான் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லலாமா? ஹலோ, சொல்லாமாங்க, சொல்லவே கூடாது. சூழ்நிலையை பேசவே கூடாது. சூழ்நிலையினால நாம் எப்படி இல்லை? சூழ்நிலையை மேற்கொள்ளுகிறவர்கள், மலைகளை தகர்த்தெறிகிறவர்கள் நாம். ஆகையால தேவனும் அதுக்கு காரணம் கிடையாது. என்னுடைய நாசமோசங்களுக்கு பிசாசு காரணம் கிடையாது, சூழ்நிலையும் காரணம் கிடையாது. அநேக நேரங்களில் என்ன காரணம் தெரியுமா? இந்த மூணு காரணம் இல்லை, வேற என்ன காரணம்? தேவன் இல்ல, பிசாசு இல்ல, சூழ்நிலை இல்ல, அப்புறம் வேற என்னங்க காரணம்? நாவு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இந்த வாயை கொடுத்துதான் பிசாசு கிட்ட மாட்டிக்கிறோம் நம்ம. இந்த வாயை சரியா பேசாததுனாலதான் தொல்லையே வருகிறது. சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறார். மோசே இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி இப்படி சொல்லுவேன். அவர் அனுபவிச்சிருக்கிறார். என்ன சொல்லுவேன்? என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். வேற எதையா சொல்லிட்டு இருக்காதீங்க. வாயை திறந்து வேற எதையா சொல்லிட்டு இருக்கும் போதுதான் சாத்தான் உள்ள நுழைய முடியுது. வாயை திறந்து ஐயோ நான் என்ன ஆவேன், எனக்கு என்ன ஆகுறது, எனக்கு என்ன நடக்க போதோ, போச்சு அவ்வளவுதான், முடிஞ்சதுன்னு சொல்லும் போதுதான் பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆட்களை தான் பிடிச்சு தீர்த்து கட்டலாம்னு பாக்கிறான். நான் சொன்னேன், பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கான். ஏன் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறான்? அந்த சிங்கத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருந்ததுன்னா, யார வேணா கடிச்சு யார வேணா விழுங்க முடியும்ன்ற சக்தி இருந்ததுன்னா, போய் நேரம் யார வேணா கடிச்சு சாப்பிட வேண்டிதானே, யார வேணா விழுங்க வேண்டிதானே. ஏன் அலைஞ்சு திரிஞ்சு கர்ச்சிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான்? டைம் வேஸ்ட் பண்ணல. ஏன் அலைஞ்சு திரிஞ்சு கர்ச்சிட்டு இருக்கிறான்னா, யாரையும் அவனால விழுங்க முடியாது. யாராவது ஏமாந்தவங்களதான் விழுங்க முடியும், யாராவது வாயை கொடுத்து மாற்றவங்களதான் விழுங்க முடியும். ஹலோ, எல்லாரும் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. டைம் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்? அலைஞ்சு திரிஞ்சு கர்ச்சிச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் கிடையாது. அலைஞ்சு திரிஞ்சு பாத்துக்கிட்டே இருக்கான் யாராவது கிடைக்கிறாங்களான்னு. விசுவாசிகள் மத்தியில யாராவது வாய லூசா விட்டு இப்படியே பேசுறவங்க கிடைக்கிறாங்களா? வாயால சிக்குண்டு போகிறவர்கள், வாயால மாட்டிக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்களான்னு பாக்குறான். வாயால சரியான வார்த்தைகளை பேசாம அவநம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நம்பிக்கை இல்லாத காரியங்களையும் வாயால பேசும்போது பிசாசு அந்த ஆளதான் பிடிக்கிறான். அதுக்குதான் அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருக்கிறான். ஏன்னா யார வேணா அவன் பிடிக்க முடியாது. அதை மேல தெரிஞ்சு கொள்ளுங்கள். பிசாசுக்கு நம்ம ரொம்ப கிரெடிட் கொடுக்குறோம். சில நேரத்துல அவன் தான் அப்படி பண்ணிட்டாங்க, அவன் தான் அப்படி, அவனால ஒண்ணும் முடியாது. நாம் அனுமதிக்கலன்னா அவனால ஒன்னும் முடியவே முடியாது. என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லுற? நல்ல கவனிங்க, இந்த சொல்லுவதை பற்றி அப்படியே போக போன்னு சொல்றேன். என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்? அதான் இப்ப கவனிக்க போறோம். என் அடைக்கலம், என் கோட்டை, மை ரெஃப்யூஜ் அண்ட் மை ஃபோர்ட்ரஸ், இந்த ரெண்டு காரியங்களும் இன்றைக்கு விளக்குகிறேன். நான் கவனிங்க, ரெஃப்யூஜ் அடைக்கலம், கோட்டை, இந்த ரெண்டு காரியங்களும் கூட அந்த காலத்திலே இந்த அடைக்கலம் கோட்டை என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல ஓடி தப்பி ஒளிந்து கொள்ளுகிறதற்கு உரிய இடம் அடைக்கலம் என்கிறது. அடைக்கலம் புகுகிற இடம். அடைக்கலம் புகுகிறதை பற்றி பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறது. ஏனென்றால் அந்த நாட்களில் தேவ மனிதர்கள் கூட ஓடி போய் குகைகளிலும் பாறைகளுக்குள்ளாகவும் வனாந்தரங்களுக்குள்ளாகவும் சிலர் வீடுகளுக்குள்ளாகவும் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறார்கள், ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தரை சில நேரத்தில் அவர்கள் ஒளி

0: வைக்கிறார். அப்படிப்பட்ட இடங்களிலே அவைகள் இயற்கை பிரகாரமான இடங்கள், குகைகள், வனாந்தரங்கள், ஒரு ஒரு வீடு இப்படியாக போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆபத்திற்கு நீங்கி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அது அடைக்கலம். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இந்த அடைக்கலம் என்கிறது, இந்த ரெஃப்யூஜ் என்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு இடம், ஒரு ஆவிக்குரிய காரியத்தை இது குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டு வசனங்கள் சிலவற்றை பார்ப்போம். இந்த அடைக்கலம் என்றால் என்ன அர்த்தத்தோ, என்ன ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு அடைக்கலமாய் எப்படி தேவன் இருக்கிறார் என்பதை நாம் கவனிப்போம். அப்போஸ்தலர் 17 அதிகாரம், அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 28 வசனம், அப்போஸ்தலர் 17:28 முதல் பகுதி. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருக்குள்ள நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். இதுதான் நாம் அடைக்கலம் புகுகிற இடம், அவருக்குள்ளாக இருப்பது. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம். இந்த அடைக்கலம் கோட்டை என்கிற வார்த்தையெல்லாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கவே முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இந்த அடைக்கலம் கோட்டை உண்மையாகவே கோட்டை இருந்தது. உண்மையாகவே சில இடங்களில் போய் அடைக்கலம் புகுந்தார்கள், ஒளிந்தார்கள். அவைகள் இடங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி அவர்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. பல சம்பவங்கள் அப்படி நேர்ந்தது. புதிய ஏற்பாட்டு காலங்களிலே அப்படிப்பட்ட சம்பவங்கள் இல்லாதனால் அப்படிப்பட்ட இடங்களை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது இல்லை. ஆனால் ஆவிக்குரிய அடைக்கலம், ஆவிக்குரிய விதத்திலே நாம் தப்பிக்கொள்ளுகிறதுக்கு வழி நாம் அடைக்கலம் புகுகிற இடம், இவற்றை குறித்து புதிய ஏற்பாட்டிலே வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் கவனிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனம், நல்லா கவனிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எல்லாம் சொல்லுங்க ஒரு ஆமீன். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நேர்ந்த மாதிரி யாருக்குமே நேர்ந்திருக்காதுன்னு. கிடையாது, உங்களுக்கு ஒண்ணு ஸ்பெஷல் சோதனை ஒண்ணும். ஹலோ, யாருக்குமே உலகத்துல நேர்ந்திராத ஒரு ஸ்பெஷல் சோதனை உங்களுக்கு வந்துருச்சா? கிடையாது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், மனுஷருக்கு சாதாரணமா வாழ்க்கையில என்னென்ன சோதனைகள் நேரிடுதோ அவைகளை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிட இல்லை. எத்தனை பேர் பைபிள விசுவாசிக்கிறீங்க? வேதத்தில் சொல்லியிருக்கிறது விசுவாசிங்களா? உங்களுக்கு என்ன இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், உங்களுக்கு என்ன போராட்டங்கள் வந்தாலும் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கையை இழக்கக்கூடாது. ஏன்னா எல்லா மனுஷருக்கும் வருகிற அந்த சோதனை தான் உங்களுக்கு வருது ஒழிய உங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்று வந்துடல. ஒன்று தீர்க்க முடியாத ஒரு பெரிய சோதனை உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துவிடவில்லை. ஒன்று மேற்கொள்ள முடியாத ஒரு விசேஷ பிரச்சனை, யாருக்குமே இல்லாத பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஆகையால் மனம் தளரவே கூடாது. எந்த சோதனை, எந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் ஒரு காலத்தை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளே அல்லாமல் வேற விசேஷித்த சோதனை உங்களுக்கு ஒன்றும் நேரிட இல்லை. எல்லா மனுஷருக்கும் வரதா நமக்கு நேரிடுது. எல்லா மனுஷரும் அதை ஒரு விதமாக கையாளுறாங்க, நாம் அதை ஒரு விதமாய் கையாள போகிறோம். கவனிங்க, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், எந்த இடத்துல சொல்லுது பாருங்க, தேவன் உண்மையா உள்ளவராக இருக்கிறார். எந்த இடத்துல சொல்லி இருக்குது? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்க என்ன சொல்லி இருக்கு? தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த சோதனை வர நேரத்துல தான் அதை ரொம்ப ஞாபகம் வச்சிருக்கணும். எதை ஞாபகம் வச்சிருக்கணும்? தேவன் ரொம்ப கஷ்ட காலத்துல, ரொம்ப போராட்டம் இருக்கிற நேரத்துல தான் அதை ஞாபகம் வச்சிருக்கணும், தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் வழியையும் உண்டாக்குவார். தப்பிக்கொள்ளும்படியான வழியை, அதுதான் ரெஃப்யூஜ். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் அதுதான் அடைக்கலம். அந்த சோதனையின் மத்தியிலே நீங்கள் அடைக்கலம் புரிந்து கொள்ளும்படியாக, அதனால் சேதப்படாதபடி நீங்கள் காக்கும்படி, காக்கப்படும்படியாக உங்களுக்கு ஒரு வழியை அவர் உண்டாக்குவார். எத்தனை பேருக்கு தெரியும் நாம் ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம் என்று? இந்த சங்கீதத்தை படிக்கும் போது இன்னொரு காரியத்தை நாம் போக போக படிப்போம். த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், அல்லது இந்த உலகத்தில் காணப்படுகிற வேதனைகளுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த வேதனை? கர்த்தர் நல்லவராயிருந்தார், அவர் பெரியவராயிருந்தார், சர்வ வல்லமை உள்ளவராயிருந்தால் இப்படிப்பட்ட வேதனை மிகுந்த சம்பவங்கள், மனுஷனுடைய உள்ளத்தை உடைக்கக்கூடிய சம்பவங்கள் ஏன் உலகத்தில் நடக்கிறது என்பதை நாம் முழுவதும் ஆராய போறதில்ல, சற்று ஆராய்வோம். அதை கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். கிறிஸ்தவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பெரிய கேள்வி அதுதான். யாரோ ஒருவர் சொன்னார், எவ்ரி கிறிஸ்டியன் ஹேஸ் டு ஆன்சர் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், பட் எவ்ரி நான் கிறிஸ்டியன் ஹேஸ் டு ஆன்சர் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். இந்த உலகத்தில் இருக்கிற வேதனைகள்லாம் எங்கிருந்து வந்தது? அதுக்கு கடவுள் தான் காரணரா? ஏன் கடவுள் அதை பற்றி ஒன்றும் செய்யறதில்லை? அவர் சர்வ வல்லம் உள்ளவராக இருந்தால் அவரால் எல்லாம் முடியுமானால் ஏன் இந்த வேதனையெல்லாம் நீக்குகிறது இல்லை, ஏன் இதெல்லாம் மாற்றி அமைக்கிறது இல்லை அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் கிறிஸ்தவன் பதில் சொன்னா போதும். ஆனா கிறிஸ்தவன் அல்லாதவன் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேணும். தேவனை விசுவாசிக்காதவன் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேணும். தேவன் இருக்கிறார் என்பது ஏன் மனுஷர்கள் அந்த ப்ராப்ளம் ஆஃப் பெயின் அல்லது அந்த வேதனை ஏன் உண்டாகிறது உலகத்தில், அதற்கு யார் காரணர் என்று ஏன் பேசுகிறார்கள்? தேவனை இல்லை என்று நிரூபிப்பதற்காக. கடவுள் இருந்தால் இப்படி ஆகுமா? சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் இருந்தால் இப்படி எல்லாம் உலகத்தில் நடக்குமா? அதை அவர் மாற்றி அமைக்க மாட்டாரா? அவர் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக தான் அந்த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், வேதனையின் காரணங்கள் என்ன என்பதை ஆராய்கிறார்கள். ஆகையால் இவர் சொல்லுகிறார், நாம் பதில் சொல்ல வேண்டியது இந்த ஒரு கேள்விக்கு தான். ஆனால் கடவுள் இல்லை என்று நம்புகிறவன் நிறைய காரியத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். அவன் பதில் சொல்லி மாளாது. அவன் பதில் சொல்றதுக்கு 1000 கேள்வி இருக்குது, அவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும். நாம இந்த ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்ல வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறார். இந்த கேள்விக்கான பதிலை நாம் போக போக நாம் பார்ப்போம். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள். ஆகையால் பல விதமான பொல்லாத காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. பல விதமான சோதனைக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்கிறோம். பல விதமான சோதனைகள் நம்மை வந்து தாக்குகிறது, நம்மை வந்து தாக்க முற்படுகிறது. இது நாம் அறிந்த காரியம். சோதனைகள் மனுஷனுக்கு, எல்லா மனுஷனுக்கும் நேரிடுகிற சோதனைகள். விசுவாசியும் வந்து சந்திக்கிறது, விசுவாசியும் வந்து தாக்க முற்படுகிறது, விசுவாசியும் வந்து தொட பார்க்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த சோதனைகள் மத்தியிலே நாம் தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு வழியை, அடைக்கலம் புகுந்து கொள்ளும்படியாக ஒரு வழியை கர்த்தர் நமக்கு உண்டாக்குகிறார். அதுதான் ரொம்ப அருமையான காரியம். தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்குகிறார். அந்த வழி என்ன? அந்த வழிக்கு எப்படி நாம் செல்லுவது? அந்த வழியை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? அது தேவனுடைய வார்த்தையிலே தான் இருக்கிறது. கஷ்டப்படுகிற நேரத்திலே, வேதனைக்குள்ளாகிற வேளையிலே, போராட்டங்களை சந்திக்கிற வேளையில தான் இதை ரொம்ப கவனமா படிக்கணும். இதை ரொம்ப கவனமா இதை படிக்கணும், கவனமா இதை ஆராயணும், கவனமாக இதை கை கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொள்ளுகிற வழியே எங்க இருக்குது? ஒருத்தர் சொன்னார், போங்க சார், இந்த போதனைகள்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாது சார். இனிமே நான் பைபிளையே விசுவாசிக்கிறது இல்லை சார். இன்னும் பைபிளை வாசிக்க போறதில்லை, இதில் உள்ள வாக்கு தத்துவங்களை விசுவாசிக்க போறதில்லை, இதை நான் நம்பவும் போறதில்லை, இதை அறிக்கை செய்யவும் போறதில்லை, இதில் நான் நம்பிக்கை வைக்கவும் போறதில்லை, இதெல்லாம் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன் சார். இவ்வளவு நாள் படிச்சு, இவ்வளவு நாள் இதை அறிஞ்சு, இவ்வளவு நாள் நான் இதை அறிக்கை செய்து, இவ்வளவுலாம் பண்ணியும் எனக்கு இப்படி நேர்ந்தது சார். ஆகையால் நான் இதை பண்ணவே போறது. நான் நினைச்சேன் தப்பி இப்போதான் நீ ரொம்ப பண்ண வேணும், இவ்வளவு நாள் பண்ணது போதாது, இப்ப என்ன பண்ணும்? இப்போ சோதனைக்குள்ளா இருக்கிற வேளையில, எல்லா மனுஷருக்கும் நேரிடுகிற பல காரியங்கள் நமக்கும் நேரிடுகிற வேளையில, அந்த நேரத்தில தான் இதிலிருந்து தப்பிக்கிற வழியை அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தையை ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டும். சோதனைக்குட்படுகிற வேளையில், அதாவது ரொம்ப போராட்டங்களை வாழ்க்கையில சந்திக்கிற வேளையில தான் மனம் நொந்து போய்விடுகிறோம். அந்த கஷ்டத்தின் மத்தியில், அந்த போராட்டத்தின் மத்தியில, வேதத்தை வாசிக்கிறதையோ அல்லது ஆலயத்துக்கு செல்லுகிறதையோ கர்த்தருடைய போதனைகளை கேட்பதையோ விசுவாசிப்பதையோ அதிலே தீவிரமாக ஜீவிப்பதையோ நாம் விட்டு விடுகிறோம். விட்டு விடும்போது என்ன ஆகிறது பாருங்கள், அந்த சோதனைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது, அந்த சோதனைகளை நாம் மேற்கொள்வது கிடையாது. நான் எப்பவுமே பார்த்திருக்கிறேன், போராட்டத்தின் நேரத்தில் கொஞ்சம் நம் மனம் தளர்ந்து போய், சரி இதெல்லாம் சரியா வரமாட்டேந்து, இதெல்லாம் சரியா நமக்கு வாக்குத்தத்தை சொல்றபடியே நடக்கலையே, நமக்கு இப்படி ஆகலையே, அப்படி ஆகலையே, நமக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படின்னு நினைக்கும் போது மனம் தளர்ந்து
1: வேதத்தையும் ஆண்டவரையும் ஆண்டவருடைய வாக்கு தத்துவங்களையும் மறந்து மனம் தளர்ந்து இதுக்கு புறம்பாக நாம் ஜீவிக்கிற வேளையிலே நான் பார்த்திருக்கிறேன், சோதனைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது. அந்த காற்றும் புயலும் அந்த வெள்ளமும் வந்து நம்மை மூழ்கடித்து நம்மை நாசப்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கேன். எந்த வாழ்க்கையில இதை உணர்ந்து இருக்கிறேன். எந்த நேரத்தில் நான் இந்த தப்பிக்கும் வழியை விட்டு தூரமா போறனோ அந்த நேரம் எனக்கு நாசம் தான். இன்னும் மோசமா அந்த நாசம் வந்து என்ன பிடிச்சிருது. ஹலோ, நாசங்கள் நம்மை வந்து சந்திக்கும் போது, பல விதமான பொல்லாத காரியங்கள் நமக்கு நேரிடும் போது, அப்பதான் என்ன பண்ணணும், வேத வசனத்தை இன்னும் கெட்டியாய் நாம் பிடிக்க வேண்டும். ஏனென்றால் இவைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே எங்க இருக்குது. ஹலோ, அப்ப அடைக்கலம் எங்க போக போறீங்க? கர்த்தருக்குள்ள அடைக்கலம் போக போற, அவர் தான் அடைக்கலம். ஆனா அது எப்படி கர்த்தருக்குள்ள, எப்படி கர்த்தருக்குள்ள நீங்க அடைக்கலம் புகுவீர்கள்? இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த வார்த்தையில தான் தப்பிக்கிறதுக்கு வழி உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, வேதத்தை கையில பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை என்னுடைய பிரச்சனைகளில் இருந்து, வாழ்க்கை போராட்டங்களில் இருந்து, வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனையிலிருந்து தப்பிக்கிறதற்கு வழியை, அடைக்கலம் புகுவதற்கு வழியை காண்பிக்கிறதா இருக்கிறது. போராட்டம் வந்துருச்சேன்னு வேதத்தையும் ஆலயத்தையும் ஜபத்தையும் கர்த்தருடைய வாழ்க்கையும் விட்டா அந்த ஆளுடைய கதி என்ன ஆகுறது பாருங்க. தப்பிக்க வழி இல்லாது, அது என்ன, மாட்டிக்கொள்றதுக்கு வழி. எல்லா விசுவாசிகளும் கவனிச்சீங்களா? அது தப்பிக்க வழி இல்ல, அது என்ன, மாட்டிக்கொள்றதுக்கு வழி. இன்னும் கெட்டியா அந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கொள்ளுகிறதுக்கு வழி. தப்பிக்க வழி எங்க? வசனத்திலே இருக்கிறது. ஆகையால் வசனத்தை விட்டு தூர போய் விடாதீர்கள், வசனத்துக்கு இன்னும் நெருங்கி வாருங்கள், வசனத்துல இன்னும் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். தப்பிக்க வழி இங்கே இருக்கிறது. நீங்கள் அடைக்கலம் புக வேண்டிய இடம், பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடம், அந்த நாசமோசங்கள் உங்களுக்கு ஏற்படுகிற பல விதமான பொல்லாத காரியங்கள் இருந்து நீங்கள் தப்பித்து அதை மேற்கொண்டு அதில ஜெயித்து வெற்றி சிறக்க வேண்டிய வழி எங்க உண்டாகிறது? வேத வசனத்தின் மூலமாக உண்டாகிறது. ஆகியால் தான் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே ஓடினார். எங்க ஓடினாரு? ஒரு ஒரு ஆளை கொலை பண்ணிட்டான் தெரிஞ்ச உடனே மற்றவங்க கேட்க ஆரம்பிச்ச உடனே எங்க ஓடினார்? வனாந்திரத்துக்கு ஓடினார். ஏன்? தப்பித்துக் கொள்றதுக்காக ஓடினார். எலியா ஓடினார். எசேபெல் உன்னை கொன்று விடுகிறேன்னு சொன்ன உடனே தலையை சீ விடுறேன்னு ஓடியே போயிட்டார். ஒரே ஓட்டமா ஓடி களைச்சு போய் மரத்தடியில படுத்து ஐயோ நான் செத்தா போகுதுன்னு சொல்றார். ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார். தாவீது ஓடுறார், சவுலுக்கு தப்பி அவனுடைய கோபாக்கினைக்கு தப்பி ஓடுகிறார். இப்படி அவங்க எல்லாம் ஓடினாங்க. ஆனா புதிய புதிய ஏற்பாட்டுல நாம் ஓடுறது இல்ல. நாம் எந்த இடத்துக்கும் கோகைக்கும் வனாந்திரத்துக்கும் ஓடுறது இல்ல. நாம் என்ன பண்றோம்? வேத வசனம் சொல்லுகிறது, நாம் நிற்க வேண்டும் என்று. எபேசியர் வாசிங்க, எபேசியர் 6:13 வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் எல்லாரும் சொல்லுங்க, நிற்கவும். நிற்கவும் எப்படி நிற்க போகிறீர்கள்? தீங்கு நாளிலே, உங்களுக்கு தீமைகள் உங்களை எதிராக உங்களுக்கு எதிராக வருகிற நாளிலே, போராட்டங்கள் ஏற்படுகிற நாட்களிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க முடித்தவர்களாய் நிற்கவும். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஓடுறதில்ல, நான் நிற்கிறவன். எப்படி நிற்கிறதுங்க? பிரச்சனைகளை பார்த்து நாம் ஓடுகிறதில்லை. பிரச்சனைகளை வந்த உடனே கர்த்தரை விட்டு தூரமாய் போய் விடுகிறது இல்லை. பிரச்சனைகள் வருகிற போது நாம் என்ன பண்ணுகிறோம்? அவைகளின் மத்தியிலே சகலத்தையும் செய்து முடித்தவர்களா என்ன பண்ணுகிறோம்? நிற்கிறோம். எத்தனை பேர் நிக்க போறீங்க? இதுல நிக்கிறது தான் வல்லமை. ஏன் நிற்கிறோம்? பிசாசானவன் சகல தந்திரங்களோடு, சகல விதமான அவனுடைய ஆயுதங்களோடு நம்ம எதிர்த்து வருகிறான். நாம் என்ன பண்ணுகிறோம்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் அவனை எதிர்த்து நிற்க, எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு போட்டுக்க வேண்டியதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லா ஆயுதங்களையும் தரித்து கொண்டு ரெடியா என்ன பண்ணுறோம்? நிற்கிறோம். ஓடுறதில்லை. இந்த யுத்தத்தில் நாம் ஓடுகிறது கிடையாது. இதற்கு பயந்து ஓடுகிறது கிடையாது. பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடுகிறது கிடையாது. வாழ்க்கை போராட்டங்களுக்கு பயந்து ஓடி ஒளிகிறது கிடையாது. நாம் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். ஏற்கனவே தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே நாம் தப்பிக்கும் வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தப்பித்துக் கொள்ளுகிற வழி இங்க வார்த்தையிலே இருக்கிறது. ஆகையால் என்ன பண்ணுகிறோம், இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு, இந்த வார்த்தை என்னும் பட்டயத்தை வைத்துக் கொண்டு போராட்டத்தின் மத்தியில் என்ன பண்ணுகிறோம், களத்திலே நிற்கிறோம். நாம் ஓடுகிறது இல்லை, நிற்கிறோம். நிற்கும் போது நாம் தோல்வி அடைகிறதே கிடையாது. ஐயோ நான் நின்னங்க, நான் தோத்து போனேங்கன்னா எல்லா வர்க் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தாங்களான்னு பார்க்கணும். முதல்ல அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு நின்னாங்களான்னு பார்க்கணும். அது வேற பிரசங்கம், அது ரொம்ப ஜாஸ்தி பண்ணணும். அது அதில் சொல்லி இருக்கிறதெல்லாம் தரித்து கொண்டு என்ன பண்ணணுமா, நிற்க வேண்டும். சாத்தானுக்கு எதிராக நிற்க வேண்டும். எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு இந்த ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை வசனத்தை வைத்துக் கொண்டு நின்னால் நிச்சயமாய் தோற்க முடியாது, நாம் ஜெயித்தே ஆவோம். ஆகையால் அடைக்கலம் புகுகிறது என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய நம்பிக்கையை வைத்து, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி, நம்முடைய போராட்டங்கள் மத்தியிலே அதிலிருந்து தப்பித்து காக்கப்படுவதற்கு வழி என்று வார்த்தையை நம்பி ஓடுகிறோமே, அதுதான் அடைக்கலம் புகுகிறது. எத்தனை பேர் வார்த்தையை நம்பி ஓடுறீங்க? இப்ப வேற ஏதாவது பார்ப்போம் போவீங்களா? கிடையாது. பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும், வார்த்தையை இன்னும் ஆழமாக கவனிக்க வேண்டும். பிரச்சனை வரும்போது மனம் தளர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாமல் நிறுத்தக்கூடாது, தேவனை விட்டு தூரம் போகக்கூடாது. பிரச்சனை வரும்போதுதான் இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு நேரிடுகிற பிரச்சனை எல்லா மனுஷனுக்கும் வர்றதுதான், ஆனா நீங்க அதை மேற்கொள்ள போகிறீர்கள், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள போகிறீர்கள். அதிலிருந்து தப்பிக்கும் வழி தேவனுடைய வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. அதுதான் நாம் அடைக்கலம் புகும் இடம், ஃபோர்ட்ரஸ், கோட்டை. அடைக்கலம் என் கோட்டை என்று சொல்வேன். கோட்டை என்று சொன்னால் அரணிப்பான இடம். அந்த பாதுகாப்பான அரணிப்பான இடத்திற்கு பின்னால் நின்று கொண்டு எதிரியை தாக்குகிற இடம். It is a place of protection from which you attack the enemy. That is fortress. கோட்டை என்று சொன்னால் பாதுகாப்பான அரணிப்பான ஒரு இடம். அந்த பாதுகாப்பான இடத்துல நின்று கொண்டு என்ன பண்றோம், அங்க போய் ஒளிஞ்சிட்டு இல்ல, அங்க இருந்து கொண்டு எனிமியை, விரோதியை தாக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த பாதுகாப்பான அரணிப்பான இடம் என்ன, கவனிப்போம். மத்தேயு 7 அதிகாரம் பாருங்கள். இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் தான். கோட்டை என்று சொன்னா நம்ம கோட்டையில ஓடி போய் பதுங்குறது இல்ல. கோட்டையில அந்த காலத்துல ஓடி போய் பதுங்கினாங்க, அதனால அந்த மொழிகள் அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, அப்படி வார்த்தைகளை உபயோகப்படுத்திருக்காங்க, என் கோட்டைன்னு சொல்லி. ஆனா கோட்டைன்னு கோட்டையில போய் பதுங்குறோம் கிடையாது, அது ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய கோட்டை என்ன, இந்த ஆவிக்குரிய பாதுகாப்பான இடம், அரணிப்பான இடம் என்ன, நம்மை பாதுகாக்கிற இடம். அந்த இடத்திலிருந்து நம்முடைய விரோதியை, சாத்தானை மடங்கடிக்க தாக்கக்கூடிய இடம் அது என்ன பார்ப்போம். மத்தேயு 7 அதிகாரம் 21 வசனம் முதல், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நல்ல கவனிங்க, மறுபடியும் வார்த்தைக்கு தான் வருது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. இந்த 91 சங்கீதம் போனாலும் எங்க போனாலும் இதை விட போறது இல்லை, திருப்பி திருப்பி எங்க வரப்போறோம், வார்த்தைக்கு தான் வரப்போறோம். அந்த ரகசியமான நம்முடைய ரகசிய இடம், மறைவிடம் என்ன, அது கர்த்தருக்குள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதுல ஜீவிக்கிற அந்த வாழ்க்கையில் அடங்கி இருக்கிறது. நம்முடைய அடைக்கலம் போகிற இடம் என்ன, அது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அந்த தப்பிக்க வேண்டிய வழியை அதிலிருந்து புரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், அதுதான் நம்முடைய அடைக்கலம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நல்லா கவனிங்க, ரெண்டு வீடு பார்த்தா பாடும்போது சொன்னேன், ரெண்டு வீடு, ஒன்னு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, இன்னொன்று கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடு. ஒன்னு சரியான அஸ்திபாரம் இல்லை, இன்னொன்று சரியான அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்குது. இந்த சரியான அஸ்திபாரத்தில் கட்டப்படாத வீடு, மணல் மேல் கட்டப்பட்ட வீடு,
0: அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது? பெருமழை சொரிந்து, பெரும் வெள்ளம் வந்து, காற்று அடித்து வீட்டின் மேல் மோதுறது. நாலு காரியம், பெருவெள்ளம் வந்து, பெருமழை சொரிந்து, பெரும் வெள்ளம் வந்து, காற்று அடித்து வீட்டின் மேல் மோதுறது, நாலு காரியம். அதே பாஷை, அதே வார்த்தைகள் அப்படியே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு? கல்லின் மேல் வீட்டு கட்டினவனுக்கும். அவனுக்கு என்ன வந்தது? அவனுக்கு லேசா மழை வந்து இல்ல வராம விட்டுச்சுன்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு மேல மழையே வரல, அந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வரல, அந்த வீட்டை எந்த காற்றுமே வந்து மோதல, எந்த வெள்ளம் மோத வந்து தாக்கலன்னு சொல்லியிருக்கா? கிடையாது. அந்த வீட்டுக்கு என்ன வந்தது? பெருமழை சொரிந்து, 25 வசனம், பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினது. இந்த மணலின் மேல், அதாவது சரியான அஸ்திபாரம் இல்லாமல் கட்டினவனுடைய வீட்டின் மேல் என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ அதே பிரச்சனைகள் தான் எங்க வந்தது? சரியான அஸ்திபாரத்தோடு கல்லின் மேல் கட்டினவனுடைய வீட்டு மேலையும் வந்தது. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், மனுஷருக்கு சாதாரணமாக வருகிற சோதனைகளை அல்லாமல், அதாவது எல்லா மனுஷருக்கும் சாதாரணமாக வர்ற சோதனை அல்லாமல் வேறென்று உங்களுக்கு வருகிறது இல்லை என்றார். எல்லா மனுஷனுக்கு என்ன வருது? அதுதான் வருது. அவனுக்கு மழை அடிக்குதா, நமக்கும் மழை அடிக்குது. அவனுக்கு வெள்ளமா, நமக்கும் வெள்ளம். அவனுக்கு காத்தடிக்குதா, நமக்கும் காத்தடிக்குது. அவன் வீட்டுல மோதுதா, நம்ம வீட்டுலயும் வந்து மோதுது. என்ன வித்தியாசம்? நம்ம வீட்டுல வரல, அவன் வீட்டுலதான் வந்ததுன்னு அர்த்தமா? கிடையாது. ரெண்டு இடத்துக்கு வந்தது. மனித பிரச்சனைகள், மனுஷன் காண்கிற பிரச்சனைகள், இந்த உலகத்திலே மனுஷனுடைய தீமையான உலகத்திலே வருகிற பிரச்சனைகள் பொதுவாக எல்லாருக்கும் வருகிறது. ஆனா என்ன வித்தியாசம்? அந்த வீடு விழுந்தது, இந்த வீடு நின்னுச்சு. அப்ப நின்ன வீடு ஏன் நின்னுச்சு? கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அப்படின்னா என்ன? இயேசுவே சொல்றார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனை கற்பாறையின் மேல் கட்டின வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லுகிறார். ஏன் நின்னது? இவ்வளவு மனித பிரச்சனை, உலகத்தின் பிரச்சனைகளை தாங்கி, இவ்வளவு காற்றடித்து, வீட்டுல மோதி, வெள்ளம் வந்து, மழை வந்து, எல்லாம் வந்த பிறகு ஏன் இந்த வீடு நின்னுச்சு? வசனத்தை கேட்டு அதன்படி செய்ததுனாலே நின்றது. விழுந்த வீடு என்ன? ஏன் விழுந்தது? வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாததுனால அவனுடைய வீடு விழுந்தது. அந்த அஸ்திபாரம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இந்த அஸ்திபாரம் தான் மிகவும் முக்கியமான அஸ்திபாரம். கோட்டை, the fortress is hearing and doing the word of God. கோட்டை என்பது ஒரு ஸ்திரமான, அரணிப்பான, பாதுகாப்பான இடம். அந்த இடத்தில் இருந்து கொண்டு விரோதியை தாக்கலாம் நாம். அந்த கோட்டை என்றால் என்ன? தங்கி சங்கீதம் 91 அதிகாரத்திலே கோட்டை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதுதான் அவன் கோட்டை. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்வது எனக்கு கோட்டையை போல இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்யும் போது அந்த ஸ்ட்ராங் பொசிஷன், அந்த பாதுகாப்பு, சேஃப்டி பொசிஷன், பாதுகாப்பான ஸ்திரமான இடத்திலே நாம் நிற்கிறோம். விழக்கூடாத இடம், தாக்குதல் மடிந்து போகக்கூடாத இடம், அரணிப்பான இடம், பாதுகாப்பான இடத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற போது. அந்த பாதுகாப்பான இடத்துல நின்று கொண்டு நாம் என்ன பண்ணுகிறோம்? விரோதியை. அப்ப என்ன ஆகுது? அந்த அரணிப்பான இடத்துக்கு பின்னால் நின்றுட்டு உங்களுடைய அம்புகளை எய்யும் போது என்ன ஆகுறது? அவனுடைய அம்பு உங்க மேல பட மாட்டாது, ஆனா உங்களுடைய அம்பு அவனை போய் சேரும். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பாருங்க, இன்னொரு சங்கீதம் எடுப்போம். 18 சங்கீதம் 1:2 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறேன் துருகமும் என் கேடகம். எடுப்போம். 18 சங்கீதம் 1:2 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிறார். எப்படி விவரிக்கிறார் பாருங்க கர்த்தரே. இன்னொரு வசனம், உபாகமம் 32 அதிகாரம் முப்பதாவது முப்பத்தி ஓராவது வசனம், அவருடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொள்ளாமலும் இருந்தாரானால் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்தி இரண்டு பேர் பதினாயிரம் பேரை ஓட்டுவது எப்படி? ஒருவன் ஆயிரம் பேரையும் ரெண்டு பேர் எத்தனை பேரையும் ஓட்டுவார்களாம்? பதினாயிரம் பேரை எப்படி? இஸ்ரவேல் மக்கள் அந்த காலத்தில் சரீரப்பிரகாரமாக விரோதிகளை சந்தித்தார்கள். பல தேசங்கள் அவர்களுக்கு வந்தது, பல ராஜாக்கள் அவர்களுக்கு எதிராக வந்தார்கள். அப்படிப்பட்ட எதிரிகளை சந்தித்தார்கள். அப்பொழுது ஒருவர் ஆயிரம் பேரையும் ரெண்டு பேர் பதினாயிரம் பேரையும் ஓட்டினார்கள். ஏன்? அவர்களுடைய தெய்வம் அவர்களை கைவிட்டு விட்டதாம். அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது, தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். அவங்களே சொல்றாங்களாம், நாங்க நம்பி கண்மலை என்று சொன்னால் நாம் நம்பி இருக்கிற நம்முடைய ஸ்ட்ரென்த். அவர்களே சொல்றாங்க, அவங்க தெய்வம் போல நம்ம தெய்வம் இல்லப்பா, நம்ம தெய்வம் நம்மளை நல்ல நேரத்தில் கைய விட்டு கழுவிடுது, அவருடைய தெய்வம் அவர்களை கையை விட கழுவுறது இல்லை. அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்து அவர்களுக்கு கோட்டையை போல நின்று அவர்களை பாதுகாத்து அவர்களை முன்னேற செல்லு செய்கிற தெய்வம். ஆகியால் தான் அவங்க ஒருவர் ஆயிரம் பேரும் பேரையும் ஓட்டுகிறார்கள். ஏன்? நம்முடைய தெய்வங்கள் நம்மை கைவிட்டு விடுகின்றன, அவருடைய தெய்வம் அவர்களை கைவிடுகிறது இல்லை என்று யார் சொல்லுகிறதாம்? ஹலோ, விரோதிகள் சொல்றாங்க. வேதத்தில் இது இதை ஒரு தடவை பண்ணணும்னு வச்சிருக்கிறேன். விரோதிகளின் வாயினால் வந்த விசுவாச வார்த்தைகள், அவனுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குதுன்னு ஒரு தடவை எடுத்து காமிக்கிறான் பாருங்க. வேதத்திலிருந்து அவன் சொல்றான், அவங்க தெய்வம் அவங்கள கைவிடாதுன்னு. விசுவாசி என்ன சொல்றாரு? என்ன கைவிட்டாருங்க? விசுவாசி சொல்ற வார்த்தை இது. ஆனா அவிசுவாசி என்ன சொல்றான்? அவர்கள் தெய்வம் அவங்கள கைய விடவே விடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? நம்முடைய கண்மலை நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் கிடையாது. நம்முடைய தேவன் நம்ம ஒருபோதும் கைவிடுகிறது கிடையாது. அவங்க தான் பயப்படணும், அவருடைய தேவன் கைவிடுகிற தேவன். நம்முடைய தேவன் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. ஆகையால் தான் ஒருவன் ஆயிரம் பேரையும் ரெண்டு பேர் பதினாயிரம் பேரும் ஏன் துரத்துறான்னா, அவங்க தெய்வம்லாம் விட்டு ஓடிடுது. பிரச்சனை வரும்போது ஒன்றும் பக்கத்தில் நிற்கிறது கிடையாது. நம்ம தேவனும் பிரச்சனையின் நேரத்தில் தான் நமக்கு கோட்டை போல, நம்முடைய அரணை போல அவர் நின்று நம்மை பாதுகாக்கிறார். அவிசுவாசிகள் சொல்கிறாங்களாம், மற்ற தெய்வங்களை வணங்குகிறவர்கள் சொல்லுவாங்களாம், அவங்க கண்மலை வேற, அது வேற மாதிரி, அது அவர்களை விட்டு போகாது என்று அவர்கள் சொல்லுறாங்களாம். சமீபத்தில் யாரும் எனக்கு ஒரு கதையை சொன்னாங்க, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப திருடி ரொம்ப மோசம் பண்ணி ஊழல் பண்ணி எல்லாம் பண்ணி பெரிய பெரிய பணக்காரனான ஒரு மனுஷன். அவனுக்கு எதிராக ஆயிரத்தெட்டு கேஸ் உலக ஊர் பூரா போட்டு அவனை கோர்ட்டுக்கு இழுத்து அவனை போலீஸ் பிடிச்சி அவனை சிபிஐ வரைக்கும் பிடிச்சி எல்லாம் பிடிச்சி பண்ணாலும் அவன் ரொம்ப காமா இருப்பான். ஆள் நல்லா சிரிச்சு பேச்சு சந்தோஷமா, யார்கிட்டையும் கோபம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரொம்ப டென்ஷனே கிடையாது, ரொம்ப ஜோரா இருப்பான். அதை பார்த்துட்டு ஒரு விசுவாசி சொல்றான், விசுவாசி எப்படி இருக்கணுமோ அவன் அப்படி இருக்கிறாங்க. பிரச்சனையின் நேரத்தில் விசுவாசி எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுதோ அவன் அப்படியே இருக்கிறான்னு சொன்னார் ஒருத்தர். கரெக்ட் தான் அது. சில நேரத்தில் விசுவாசிகள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தேவன் அவர்களை கைவிட்டாருன்னு அவங்க நம்புறாங்கன்னு தெரியுது. விசுவாசிகள் இருக்கிற நிலையை பார்த்தா, அவர்கள் இருக்கிற டென்ஷனை பார்த்தா, தேவன் அவர்களை கைவிட்டு விட்டாருன்னு என்று அவர்கள் எண்ணி விட்டார்கள். ஆனா நம்முடைய தேவன் நம்ம ஒருபோதும் கைவிடுகிறவர் கிடையாது. நல்லா கவனிப்போம். சங்கீதம் 91, நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்ப நாம் சொல்ல வேண்டும், தேவன் நம்முடைய கோட்டையா இருக்கிறார், நம்முடைய அடைக்கலமா இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அதை அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை, நம்மை விட்டு விலகுகிறதில்லை, அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் சொல்லுகிறோம். மூன்றாம் வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இது பிசாசனுடைய கரத்திலிருந்து தேவன் நம்மை எப்படி தப்புவிக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. நல்லா கவனிங்க, வேடனுடைய கண்ணிக்கும். பிசாசு ஒரு வேட்டைக்காரனை போல சொல்லிருது வேதத்துல. அவன் எதுக்கு வேட்டையாடுறான்? யாரையாவது பொறி வைத்து பிடிக்க முடியுமா? அதான் கண்ணி, ஸ்னேர். ஸ்னேர் என்று சொன்னால் பொறி வச்சு பிடிக்கிறது. யாரையாவது பொறி வச்சு பிடிக்க முடியுமா? இந்த கண்ணி என்று சொன்னால் என்ன? ஆவிக்குரிய விதத்திலே நம்முடைய ஆவிக்குரிய நடக்கையிலிருந்து, ஸ்பிரிச்சுவல் வாக், ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய காலை தடுமாற செய்கிற எது ஒன்றாக இருந்தாலும் அதுதான் இந்த வேடனுடைய கண்ணி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம், நம்ம காலை பொறி வச்சு மாட்டு வைக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணிருக்கான், வேட்டையாடி திரிந்து கொண்டிருக்கிறான், எப்படியாவது மாட்டை வைக்க வேண்டும் என்று. ஆகையால் தான் வேதவசனம் சொல்வது, வேடனுடைய கண்ணிக்கும் நம்மை தப்புவிப்பார் என்று. வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிப்பார். அவன் கண்ணி வைத்துக் கொண்டு, பொறி வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறான். எலி பொறி வைத்து உங்களுக்கு பழக்கம் இல்லையா? பொறி வைக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படின்னு. நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா வழங்குவது. எப்படி சாத்தான் பொறி வைக்கிறான்? பொறி வைக்கிற ஆள் போய் எலிய பிடிக்கிறது இல்ல, பிடிக்கிறாங்களா? பொறி வச்சுட்டு அவர் பாட்டு தூங்குறாரு, காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த எலி மாட்டிக்கிட்டு இருக்குது. அவர் போய் பிடிக்கிறது இல்ல, அந்த பொறியும் ஓடி போய் பிடிக்கிறது இல்ல. ஆளை நடந்து போயிட்டு இருக்கிற ஆள் போய் பொறி பிடிக்குதா? போய்கிட்டு இருக்கிற எலிய பொறி ஓடி போய் பிடிக்குதா? கிடையாது. பொறிய பசங்க வச்சு விட்டுறாங்க, அந்த பொறிக்குள்ள ஒரு தேங்காயோ ஒரு ஏதோ ஒண்ணு, ஒரு அட்ராக்ஷன் ஏதோ ஒன்று அந்த எலிய சுண்டி இழுக்கும்படியாக அது போற எலிய திரும்பி பார்க்க வைக்கிறது. முதல்ல திரும்பி பார்க்க வச்சு அப்புறம் ஆசை உண்டாக்குது. அது கிட்ட வந்து அது மோந்து பார்த்து அந்த வாசனை இன்னும் அதிகான ஒண்ணு, அதை சாப்பிட்டு தான் போகணும்னு மனசு வச்சு வாய உள்ள விடுது, ஒரேடியா மாட்டிக்குது. அவ்வளவுதான். இந்த சாத்தானுடைய பொறியும் அப்படிதான். சாத்தானுடைய பொறி எப்படி? அதுவும் அப்படிதான். சாத்தான் ஓடி தெரிஞ்சு அவன் போய் யாரையும் பிடிக்கிறது இல்ல. அவன் வந்து பொறி வச்சுட்டு பேசாம உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், யார் இதுல மாட்டுவான். அந்த பொறியில ஒரு அட்ராக்ஷனை வைத்துடுறான், அதுல சில பாவங்களை ஒரு கவர்ச்சியாக உண்டாக்கி அதை வைத்து விட்டு, இது ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுகிறவன இந்த பக்கம் போவானா, இவன் இதை கவனிப்பானா, இவன் இதுல விழுவானா என்று வேடிக்கை பார்த்துக்கணும். அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் நினைச்சாலும் உங்களை பிடிக்க முடியாதுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவன் நினைச்சாலும் உங்களை விழுங்க முடியாது, அவன் நினைச்சாலும் உங்களை பிடிக்க முடியாது. நீங்களா கொண்டு போய் காலை உள்ள விட்டாதான் அவன் பிடிக்க மாட்ட முடியும். வாசிப்போம் யாக்கோபு. ஆகியால் தான் பாருங்க, இந்த பழைய கோயில்கள் பேசுவாங்க, சாத்தான் என்ன இப்படி பண்ணிட்டான். அந்த சாட்சியை நிறுத்திட்டேன் நான், இந்த சாத்தானுடைய சாட்சியை வேணான். நான் விசுவாசிக்கிற சாத்தான் ஒண்ணும் பண்ணவே முடியாதுன்னு. அவன் பண்றதான் என்னைக்கோ பண்ணி நம்மளால ஏமாத்துறோம் சொல்லுங்க. அவனால முடியுமானால் நம்மளை வீழ்த்த முடியுமானால், நம்மை விழுங்க முடியுமானால், நம்ம அழிக்க முடியுமானால், இன்னைக்கு நம்ம இருப்போம் நினைக்கிறீங்களா? அவன் எவ்வளவு வேலை பண்ணிருப்பான், இந்நேரம் சும்மா விட்டு வச்சிருப்பான். நம்ம எல்லாம் ஏன் மாட்டாம இருக்கிறோம்? ஏன்னா அவனால எல்லாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. முதலாம் அதிகாரம், யாக்கோபு முதலாம் அதிகாரம் 12 முதல், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று. சோதனையில மாற்ற மனுஷன் பாக்கியம் ஒண்ணு கொடுத்துருக்கு. ஹலோ, சோதனையை சகிக்கிற மனுஷன், அதுல மாற்ற மனுஷன் இல்ல. இந்த சோதனையில என்ட்யூர் பண்றவன், இந்த சோதனையும் மீறி வாழ்கிற மனுஷன், இந்த சோதனையின் மத்தியில அதுல மாட்டாம வாழ்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையில மாட்டின மனுஷன் பாக்கியவான் சொல்லல. இந்த சோதனை பொறி எங்க பார்த்தாலும் வச்சிருக்குது, ஆனா பார்த்து நடந்து கரெக்டா இருந்து அதுல மாட்டாம இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, கர்த்த தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? ஹலோ, ஆண்டவர் என்னங்க இந்த மாதிரி சோதனையை, இந்த தீமையான சோதனை எல்லாம் ஆண்டவர் தர்றதே கிடையாது. வேதத்தில் சொல்லியிருக்குது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்பட்டேன் என்று சொல்லாது, சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா வாயை திறந்து வீணா பிசாசனத்துல மாட்டிக்குவீங்க. அதுதான் காத்துட்டு இருக்கான் பிசாசு. தேவனால் சோதிக்கப்படுறேன்னு சொல்லாதீர்கள். தேவன் இப்படிப்பட்ட தீமையான சோதனைகளை, பாவ சோதனைகளை உண்டாக்குகிறது கிடையாது. தேவனை பாவத்தை வச்சு சோதிக்கிறாரு? பாவத்துல விழுந்துட்டு ஐயோ தேவன் நாங்க இப்படி சோதிச்சிட்டாரு நம்ம சொல்றதுக்கு கிடையாது. தேவன் அப்படிப்பட்ட சோதனைகளை உண்டாக்குகிறது கிடையாது. சோதிக்கப்படுகிறன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தீமையான காரியத்தை கொண்டு உங்களை சோதித்து பார்க்கவே மாட்டார். பாவத்தை வச்சு சோதிக்க மாட்டார். மற்ற தீமையான காரியங்களை வைத்து உங்களை சோதித்து பார்க்க மாட்டார். அவன் அவன் தன் தன் எப்படி சோதிக்கப்படுறான் கவனிங்க. இங்க வேத வசனம் தெளிவா சொல்லுறது எப்படி சோதிக்கப்படுகிறோம். தேவனா சோதிக்கிறார் கிடையாது, அவனவன் தன் தன். எல்லாரும் சொல்லுங்க, அவனவன் தன் தன். தன் தன் அவன் வழியில போய் சோதிக்கப்படுறான். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனையில மாற்றதுக்கு என்ன காரணம்? அவனவன் தன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு. இந்த எலி மாதிரிதான் கதை, பொறி வச்சிருக்கிறான் சாத்தான், இவன் பிரசனம் போயிட்டே இருக்கிறான். போற வழியில ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு பாவ செயல், ஏதோ ஒரு பாவத்தை குறித்த ஒரு சிந்தை, ஏதோ ஒரு பாவத்தை குறித்த ஒரு கவர்ச்சி அவனை இழுக்கிறது. அவன் தன் அவனவன் தன் தன் சொந்த இச்சையினாலே அவன் இஷ்டம், அதனால்தான் சோதிக்கப்படுறான். தேவன் இதுல கிடையவே கிடையாது, தேவன் சோதிக்கல. இவன் பேசாம போயிட்டு இருக்கான், வழியில சாத்தான் வச்ச அந்த பொறி இருக்குது, அந்த தேங்காயை பார்த்தோன்னு சும்மா போக முடியல, இது எப்படியாவது வாயை வச்சுட்டு தான் போகணும்னு இருக்கு, அதுலதான் மாற்றுறது. அவனவன் தன் தன் இச்சையினாலே சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. யாரு இழுக்கல? இவனே இழுக்கப்படுறான், வசீகர பண்ணப்படுகிறான், கவர்ச்சி அதிகரிக்குது, போறான் கிட்ட, இழுக்கப்பட்டு சிக்குண்டு. ஹலோ, அந்த பொறியை தான் சொல்றாரு. பார்க்கறான், ஆசைப்படுறான், கிட்ட போறான், மாட்டிக்கிறான், சோதிக்கப்படுகிறான் இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க, எப்படி வந்தது சோதனை? அப்படிதான் வந்தது. பார்த்து அந்த பொல்லாத காரியங்களை இதை செய்து பார்த்தா எப்படி, இதை அனுபவிச்சு பார்த்தா அப்படி, ஆசைப்பட்டு பக்கத்தில் போய் அதை அவன் எப்படியாவது அதை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கிற படியில் தானே போய் மாட்டிக்கிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து, இச்சைனா ஒரு சிந்தை இல்லையா, ஒரு ஆசை, தீய காரியங்களை குறித்த ஒரு ஆசை இச்சை, அது கற்பம் தரிக்குதான். ஒரு பெண் எப்படி கற்பம் தரிக்கிறாளோ அது போலவே இது என்ன ஆகுது, உள்ளத்துக்குள்ள மனதுக்குள்ள போய் என்ன ஆகுது, கற்பம் தரிக்குது. இந்த சீட் ஆஃப் பேட் தாட்ஸ், கெட்ட சிந்தைகள் ஆகிய விதைகள் உள்ள போய் கற்பம் தரிக்குது. எப்படி சோதனை உண்டாகுதுன்னு சொல்றாரு. ஒரு மனுஷன் எப்படி சோதிக்கப்படுறான், எப்படி விழுந்து போகிறான், எப்படி பிசாசனால் தோற்கடிக்கப்படுகிறான் என்பதை விவரிக்கிறார். எப்படி தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் இதை விளக்கிறார். எப்படி அது ஆகுதுன்னு, எப்படி ஆகுது, இச்சையானது என்ன ஆகுது, கற்பம் தரிக்கிறது. உள்ள போய் ஒரு சீட் மாதிரி உள்ள போய், வித மாதிரி உள்ள போய் அது உற்பத்தி ஆகிறது. போக போக போக குழந்தை எப்படி கற்பத்தில் வளருகிறதோ அது போல இந்த ஆசை உள்ளத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மனதில் அந்த ஆசையை வச்சு வளர்த்து கொண்டே இருக்கிறான். யாரும் திடீர்னு விழுந்துறது இல்லை சோதனையில், இவன் வளர்த்து கொண்டே இருக்கிறான். கற்பம் தரித்து பாவத்தை, பாக்குறீங்களா வசனத்தை, 15 வசனம், கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்படிதான் மாட்டுறாங்க. முதல்ல ஒரு ஆசை உண்டாகிறது, அந்த ஆசை மனதில் என்ன ஆகுது, வளர இடம் கொடுக்கிறோம். அது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து அது பிறந்துருது. என்னத்தை ஆசைப்பட்டோமோ எதை நினைச்சோமோ அது ஒரு நாள் என்ன பண்ணுகிறது, பிறந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில குழந்தை மாதிரி கற்பம் தரித்து எப்படி பிறகுதோ அது போல இந்த ஆசைகளும் கற்பம் தரித்து ஒரு நாள் உண்மையாகவே அந்த ஆசைப்பட்ட காரியங்கள் நடந்து விடுகிறது. இப்படிதான் மனுஷன் சோதனைக்கு உட்படுகிறான். என் பிரியமான சகோதரரே, பாருங்க சபை ஆட்களுக்கு எழுதுறார் விசுவாசிகளுக்கு, மோசம் போகாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இதுல மாட்டித்தான் ஆகணும்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஏன் சொல்றாரு மோசம் போகாதிருங்கள், இப்படி மாட்ட வேண்டிய அவசியமே இல்லை, பொறி இருக்குதுன்னு தான் சொல்றமே. சாத்தான் வேடனுடைய கண்ணி, அவன் அந்த பொறியை வைத்திருக்கிறான். அவன் ஒண்ணு வந்து உங்களை பிடிக்க முடியாது. அவன் நினைச்சாலும் அவனுடைய எல்லா சக்தியும் உபயோகப்படுத்தி நரகத்தின் எல்லா ஆவிகளும் வந்தா கூட உங்களை பிடிச்சி அந்த பொறியில மாட்டி வைக்க முடியவே முடியாது. அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பொறியும் வந்து உங்களை ஒண்ணும் பண்ண போறது இல்லை. அது பேசாம உட்கார்ந்துகிட்டு இருக்குது ஒரு மூலையில. சாத்தானும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த பொறியும் அப்படியே காத்துக்கிட்டு இருக்குது. யாரு போய் மாட்டுறது? நீங்க தான் போய் மாட்டுறீங்க. We are responsible for falling into the temptations of the devil. பிசாசனுடைய சோதனைகளுக்குள்ள உழுகிறதுக்கு பிசாச குற்றம் சொல்லாதீர்கள், நாம தான் அதுக்கு பொறுப்பு. ஹலோ, ஐயோ பிசாசு பண்ணிட்டான், பிசாசு என்ன பண்ண, அவன் பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, நீங்க ஏன் போய் மாட்டினீங்க அதுல, அவன் பொறி வச்சிருக்கு பேசாம உட்கார்ந்துருக்கான், நீங்களும் யார் போய் மாட்ட சொன்னது, அது எப்படி மாட்டுறீங்க, இச்சையில சிக்குண்டு அதையே மனதில் வச்சு வளர்த்து வளர்த்து கடைசியில் வளர்த்தது அந்த நினைச்சது அப்படியே உண்டாயிடுது வாழ்க்கையில். பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். எத்தனை பேர் மோசம் போக போறதில்ல? எத்தனை பேர் இதனை சாத்தான் இன்னைக்கெல்லாம் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் சொல்லுவோம், சாத்தான் தன்னுடைய எல்லா வல்லமையும் சகல பசுத்தாவிகளையும் பயன்படுத்தினால் கூட என்னை விழச் செய்ய முடியாது. அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. அவன் என்னை தோற்கடிக்க முடியாது. அதுதாங்க உண்மை. இதுதான் கிறிஸ்தவ சத்தியம். இதுதான் நம்ம விசுவாசிகளுக்கு தெரியறதில்லை. இதுதான் கிறிஸ்தவ சத்தியம். அவன் என்ன அவன் எவ்வளவு வல்லமையை உபயோகப்படுத்தினாலும் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம தான் போய் மாட்டுகிறோம். ஆகையால் தான் சொல்றார், வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்பு வைக்கிறார். எப்படி வேடனுடைய கண்ணிக்கு தப்புறா? இதனாலதான் இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் இல்லை. ஏன் எல்லாருக்கும் இல்லை? எல்லாரும் இந்த அடைக்கலம் போகிறதுல கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக அடைக்கலம் போகிறது கிடையாது. எல்லாரும் இந்த கோட்டை கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்ததன்படி செய்கிற இந்த கோட்டைக்குள்ளாக வசிப்பது கிடையாது. ஆகையால் தான் பாவ சோதனைகளில் பிசாசின் சோதனைகளில் போய் சிக்குண்டு விழுகிறார்கள். அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் நடக்காது. சும்மா வேதத்தில் எழுதியிருக்கிறதுனால ஒன்று நடக்காது. சங்கீதம் 91 சொல்றதுனால அது நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா? நடக்காது. 91 சொல்றதுனால நடக்காது. நீங்க அதன்படி செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். யாருக்கு இது நடக்கும்? அந்த மறைவிடத்திலே தங்குகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும்? இந்த கொடைக்கு கீழாக, இந்த நிழலுக்கு கீழாக தங்குகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும்? இந்த வார்த்தைக்குள்ளாக அடைக்கலம் புகுகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும்? இந்த வார்த்தையை கேட்டதன்படி செய்கிற அந்த கோட்டைக்குள்ளாக அதன் பாதுகாப்புக்கு பின்னாலே நின்று கொண்டு பிசாசை தாக்குகிறவனுக்கு இந்த வார்த்தை நடக்கும். சும்மா 91 சொல்லுதுன்றதுனால நடக்காது. 91 சொல்லுது, 91 சொல்லுது, 100 தடவை சொன்னாலும் அது நடக்காது. இதன்படி செய்கிறவர்களுக்கு தான் இது நடக்கும். அமைதலாயிட்டீங்க? வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்பு வைக்கிறார். பிசாசுடைய கரத்திலும் தப்பு வைக்கிறாரா இல்லையா? 91 சங்கீதம் வாக்குத்தத்தம் பண்ணுகிறது, பிசாசனுடைய சகல திட்டங்களுக்கும் அவன் வைத்திருக்கிற சகல விதமான கண்ணிகளுக்கும் அவன் உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்க வைத்திருக்கிற சகல விதமான காரியங்களிலிருந்து உங்களை தப்பு வைப்பார். நிச்சயமா தப்பு வைப்பார். எப்படி தப்பு வைப்பார்? நீங்க ஏதோ அப்பப்ப வந்துட்டு போறதுனால தப்பு வைப்பாரா? கிடையாது. அப்பப்ப வெறும் கிறிஸ்துவ கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கும் ஆண்டவர் தொழுது கொள்றதுனால தப்பி வைப்பாரா? அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் செல்லாது. யாரை தப்பு வைப்பார்? இந்த மறைவிடத்திலே தங்கி இதுல அடைக்கலம் புகுந்து இந்த வார்த்தையை விசுவாசித்து இதன்படி செய்து இந்த கோட்டைக்கு பின்னாலே வாழ்கிறவனை அவனை தப்பு வைப்பார். ஏன்னா அவன் விழ முடியாது. ஏன்? அவன் விழிப்பாக இருக்க போகிறான். அவருடைய மறைவிடத்திலே, அவருடைய நிழலிலே, அவருடைய கோட்டையிலே, அவருடைய அடைக்கலத்திலே அவன் இருப்பான். எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீர்கள்? நாம் எல்லாரும் அப்படி இருக்க விரும்புகிறோம் இல்லையா? இந்த வசனத்தை அப்படி பார்த்ததில்லை, ஆனா இப்ப அப்படி பார்க்க போறோம். போக போக போக ஒவ்வொரு வசனத்தையுமே அப்படித்தான் நாம் காணப்போகிறோம். மோசம் போகாதிருங்கள். எப்படி மோசம் போகிறோம்? கொஞ்சம் எண்ணி பாருங்க. நீதிமொழிகள் 6:2 என்ன சொல்லுது? உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். எப்படி மோசம் போகிறோம் தெரியுமா? ஐயோ தேவன் தாங்க என்ன இப்படி பண்ணிட்டாரு? கிடையாது, தேவன் பண்ணவே இல்லை. இல்ல பிசாசு தாங்க இப்படி பண்ணா? இல்லங்க, பிசாசு பண்ணவே இல்லை. இல்லங்க, சூழ்நிலை தான். சூழ்நிலை என்னங்க? மலையே நகர்த்திடலாம். நீங்க அவ்வளவு பெரிய சக்தி உங்களுக்கு இருக்குது. சூழ்நிலையும் ஒண்ணும் பண்ணல. பின்ன என்ன பண்ணுது? எப்படி மோசம் போனீர்கள்? உங்கள் வாய்மொழியால் சிக்குண்டு வாயின் வார்த்தைகளால் பிடி பட்டோம். நல்லா எழுதி வச்சுக்க வேண்டியதுதான் எல்லாரும். வாய்மொழியால் சிக்குண்டு வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டோம். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசியாமல், நம்பிக்கை கேதுவான காரியங்களை பேசாமல், விசுவாசத்தை பேசாமல், அவ நம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நான் பேசும்போது, அதை விசுவாசிக்கும் போது நாம் அந்த அடைக்கலத்தில் இல்லை, அந்த கோட்டைக்கு பின்னால. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் அல்ல. நமக்கு இந்த 91:3 நிச்சயமாக அப்படி செய்தால் நடக்காது. இந்த பொல்லாதவனுடைய அக்னியாஸ்திரங்கள், எபேசியர் 6:16 சொல்லியிருக்கிறது, பொல்லாங்கனுடைய அக்னியாஸ்திரங்கள் என்று சொல்லி, அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. பிசாசு ஏற்கனவே தோற்கடிக்கப்படுகிற பட்டிருக்கிறான் என்பது குறித்து ஒரே ஒரு காரியம் சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். உண்மையாகவே பிசாசு நம்ம ஒன்று செய்ய முடியாது. இப்ப நான் நல்ல விலகி சொல்லிட்டேன், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிசாசும் ஒண்ணு செய்யறது இல்லை, அந்த பொறியும் ஒண்ணும் பண்றது இல்லை. அதாவது அந்த அவன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், பொறி பேசாம இருக்குது. நாம தான் போய் மாட்டுகிறோம். சீஷர்கள் பாருங்க, இயேசு அனுப்புனார், சீஷர்களை வெளியே அனுப்புனார், போய் எல்லாரும் பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் சொல்லி அனுப்பினார். திரும்பி வந்து ஒரே சந்தோஷம் அவர்களுக்கு. லூக்கா 10:17 நினைக்கிறேன் வாசிக்கிறோம். அவர் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தில பிசாசுகள் கூட எங்களுக்கு பயந்து நடுங்குகின்றன என்று சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் என்ன சொல்றார், பிசாசு கூட எனக்கு பயந்து நடுங்குதுன்னு சொன்னோம்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, பிசாசு மின்னலாய் போல் வானத்திலிருந்து விழுந்ததை நான் கண்டேன்றார். என்ன சொல்றாரு, உனக்கு இப்பதான்பா தெரியுது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, நான் அன்னைக்கே பார்த்துட்டேன். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக பிசாசு வானத்திலிருந்து மின்னலை போல விழுந்ததை நான் பார்த்துட்டேன். ஆயாலும் பிசாச விரட்டுறேன், அவனுக்கு அதிகாரம் கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவன், தோற்கடிக்கப்பட்டவன். தேவன் வந்து பிசாச அன்றைக்கே தோற்கடித்து விட்டார், இன்றைக்கு தோற்கடிக்கிறது இல்ல. தேவன் வந்து பிசாச இயேசுவை கொண்டு சிலுவையில தோற்கடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வான மண்டலங்களிலே பரலோகத்திலே அவனை கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளார், அன்றைக்கே தோற்கடித்து விட்டார். அவன் வெளியேற்றப்பட்டான், அவனும் அவனுடைய சேனையும் அன்றைக்கே தோற்கடிக்கப்பட்டு விட்டது. சிலுவை வர்ற வரைக்கும் காத்திருந்து இயேசுவை சிலுவையில வைத்து பிசாசை தோற்கடிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிலுவையில ஏன் தோற்கடிக்க வச்சார், இன்னொரு விதத்தில் என்று சொன்னால், ஆதாம் ஏவாள் தங்களுடைய பாவத்தின் மூலமாக பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். தேவன் கொடுத்த அதிகாரத்தை பிசாசனிடத்தில் கொடுத்து விட்டார்கள். மனிதர்களாயிருந்தவர்கள் அந்த பிசாசிலிருந்து திரும்ப அதை பெறுவதற்கு, அதை ஜெயித்ததை திரும்ப எடுப்பதற்கு மனிதன் என்று அவர் செல்ல வேண்டும், மனிதனாக அவர் செல்ல வேண்டும். ஆகையால் தான் மனிதனாக இறங்கி வந்தார். மனிதன் தான் இந்த அதிகாரத்தை பிசாசனத்தில் கொடுத்துட்டான். இப்ப மனிதன் தான் வந்து அதை பிடுங்க வேண்டும், அதை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும். ஆகையால் தான் தேவன் மனித உருவத்தில் இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்தார். சிலுவையில மறித்த போது மனிதர்களுடைய வாழ்க்கையில பிசாசுடைய கிரியை அளித்தார். ஹலோ, பிசாச தேவன் சிலுவையில் அளிக்கல, மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவன் செய்யும் கிரியைகளுக்கு அதிகாரத்தை குலைத்து போட்டார். மனிதருடைய வாழ்க்கையில் அவன் நினைவு ஒன்று செய்யாதபடிக்கு அவனுடைய அதிகாரத்தை பிடுங்கி போட்டார். கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக ஜீவிக்கிற எந்த மனிதரையும் பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. வானத்திலிருந்து மின்னலை போல பிசாசு கீழே விழுகிறதை கண்டேன் என்று சொல்றார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். சத்துருடைய வல்லமை ஒன்றும் நம்மை சேத படுத்தாது என்று சொன்னார். படுத்தாதான் படுத்துமா? இயேசு என்ன சொல்றாரு, பிசாசுடைய வல்லமை உங்களை ஒன்றும் சேத படுத்தாது. அப்புறம் என்னங்க இந்த கோயில்கள் சாட்சி, பிசாசு தான் பண்ணான், பிசாசு தான் பண்ணான். இயேசு சொல்றார், பிசாசனுடைய வல்லமை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எல்லாரும் சொல்லுவோம், பிசாசனுடைய வல்லமை ஒன்றும் உங்களை. பாருங்க, இந்த பாஸ்டருங்க பிரசங்கமே பண்ண முடியல, ஜெபம் பண்ண முடியல, அவர்களால் ஜனங்க முன்னால எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண முடியல, கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்க பாஸ்டர். நாங்க யாருங்க என்னங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஏதோ கொண்டு போய் இடுப்பில் கயிறுலாம் கட்டி விட்டாங்க, அவங்க ஏதோ பண்ணி விட்டாங்க, மந்திரம் பண்ணி விட்டாங்க, ஆகையால் அவருக்கு ஜெபம் பண்ண முடியல, அவர் பிரசங்கம் பண்ண முடியலன்னாங்க. அந்த ஆளுடைய மனைவி சொன்னிச்சான், ஏன் நீ ஒரு ஊழியக்கார, நீ பேசாமல் அந்த கயிறு அறுத்து எரிஞ்சு போட்டு இயேசு நாமத்தில் போய் பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதானே, இந்த கயிறை பிடிச்சிட்டு இதுக்கு பயந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்னுச்சான். நான் சொன்னேன், அந்த அம்மாவை பிரசங்க யாராங்க முதல்ல என்ன, இவரை விட்டு ஒழிங்க என்ன, இந்த கயிறுக்கு பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த கயிறு என்ன பண்ண போதுங்க, இந்த கயிறு ஏதாவது பண்ணுமா, எத்தனை 100 கயிறு கட்டிட்டுமே மேல என்ன பண்ண போகுது, ஒரு கயிறு ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசின் காரியங்கள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு சொன்னார், அவனை வானத்திலிருந்து மின்னல போல கீழே தள்ளினாங்களாம். தேவன் அன்றைக்கே அவனை தோற்கடித்தார். சிலுவையில ஏன் தோற்கடித்தார் என்று சொன்னால், ஜனங்களுடைய வாழ்க்கையில இனி சிலுவையை விசுவாசிக்கிறவன், கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஒருவன் மேலும் பிசாசு அதிகாரம் கொள்ளக்கூடாது என்று சொல்லிதான் சிலுவையில பண்ணார், தோற்கடித்தார். தேவனுக்காக அவர் தோற்கடிக்கல, மனுஷனுக்காக தோற்கடித்தார் சிலுவையில. மூன்றாம் முறையா கடைசி அவனை தோற்கடித்து ஒழிக்க போல போறார், வரப்போகுது அந்த காலம். ஹலோ, 100 கயிறு கட்டட்டுமே என்ன ஆக போகுது, ஒண்ணுமே, அத்தனை கயிறு எரிஞ்சு போட்டு இயேசுவின் நாமத்துல போய் வாழ வேண்டியதுதான். சில சொல்லுவாங்க, ஒரு தகடு எடுக்கிறவங்க யாராவது இருக்காங்களாங்க, தகடு இதுக்கு நாகர்கோயில இருந்தும் கேரளால இருந்தும் கூப்பிட்டு வருவாங்க இந்த தகடு எடுக்கிறதுக்கு, வீட்டுல யாரோ தகடு வச்சுட்டாங்க. ஒருத்தர் வந்தா ரெண்டு எங்க போறீங்க, பாம்பே போறீங்க, என்னத்துக்கு போறீங்க, நாலு இடத்துல தகடு எடுக்க வேண்டியது இருக்கு. இப்படிப்பட்ட ஊழியத்தை நான் கேள்வியே பட்டது இல்லையங்க. இவளோட தகடுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கா நான் கேட்கிறேன், இவளோட தகடுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கான்ற பிசாசுக்கே வல்லமை இல்லை என்று வேதம் போதிக்கிறது. தகடுக்கு வல்லமை இருக்குதா? அப்படிப்பட்ட ஆட்களை பின்பற்றாதீர்கள், அது சரியல்ல. ஒரு போதும் இந்த மந்திரவாத பில்லி சூனியம், இதுல இருந்து எனக்கு இது பண்றேன், நாங்க வந்து தண்ணி தெளிக்கிறோம், நாங்க வந்து பூஜை பண்றோம், நாங்க வந்து அது ஒண்ணும் கிடையாதுங்க. நான் சொல்றேன், பிசாசுக்கு உங்கள் மேல் அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். போவானா போக மாட்டானா? வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்புவிப்பேன் என்று சங்கீதம் 91:3 சொல்லுகிறது. எந்த பிசாசும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா இந்த ஆளுகளை பின்பற்றாதீங்க. தகடு எடுக்கிறேன், இந்த கயிறு அறுத்து போட்டுறேன், உனக்கு தண்ணி தெளிச்சு ஒரு ஒரு ரூமா வந்து நான் ஜெபம் பண்ணி ஒரு ஒரு ரூமா நான் சுத்திகரிக்கிறேன், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த பிசாசும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப பிளைனா சொல்லிட்டனும். ஹலோ, சில முழிக்கிறாங்க, என்ன எப்படி சொல்லிட்டாரு? நிச்சயமா சொல்றேன், ஒண்ணும் கிடையாது. நான் தான் சொல்றேன், 100 கயிறை கட்டுங்க, 100 கயிறை எரிஞ்சு போட்டு நான் பாட்டுக்கு பேசாம போய் பிரசங்கம் பண்ணுவேன். அந்த பிசாசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. நான் விட்டாதான் அவனுக்கு அதிகாரம், நான் வாயை திறந்தாலும் அதிகாரம், எனக்கு சத்தியம் தெரியவில்லை என்று சொன்னால் தான் அதிகாரம். அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இங்கே வந்து ஞானஸ்நானம் எடுத்து கத்தரை இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிற அநேக புதிய மக்களுக்கு சொல்கிறான், அது இதுன்னு கயிறு எடுக்கிறாங்க, தாயத்தை எடுக்கிறாங்க, இந்த தகடு எடுக்கிறாங்கன்னு இந்த வேலையே போகாதீங்க. அதெல்லாம் சும்மா அப்படி ஒன்றும் கிடையாது. பிசாசுக்கு உங்கள் மீது அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு பிசாசின் மீது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்றார், தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கிறதற்கு பிசாசின் வல்லமைகளை, தேள் சர்ப்பம் என்ன, பிசாசினுடைய வல்லமையை மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சாத்தானை மிதிக்கிறவர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். தகடு எடுக்கிறதுக்கு ஒரு ஊழியம் தேவையா? வசனத்தை பிரசங்கிக்கிறது தான் ஊழியம். ஜனங்களுக்கு வசனத்தை போதிக்கிறது தான் ஊழியம். எத்தனை பேர் சொல்றீங்க அதுக்கெல்லாம் போறது இல்லைங்க? நான் என்ன மீதி பேரெல்லாம் போறீங்களா? தகடு எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா சொல்லுங்க, எங்க தகடு எங்க எடுக்கணும்? அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளியிருக்க தகடு இல்லை, அவனை எலும்பு சுக்கு நூறா நொறுங்குறபடி தள்ளி இருக்கிறார் ஆண்டவர். இவன் என்ன தகடு எடுக்கிறது அப்படின்னு கேளுங்க. தகடு எடுக்கிறான்னு வந்தா சொல்லுங்க, பிசாசை மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் என்று வேதம் போதிக்கிறது. தகடு இருந்தா இருந்துட்டு போதான், தகடு என்ன பண்ண போகுதுன்னு சொல்லுங்க. அந்த தகடை தேடி இதை கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு வெளிப்பாடு வந்து இது இந்த மூலையில தான் இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து வேண்டியதே இல்லை. நீங்கள் கர்த்தருடையவர்கள், அவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறீங்க, அவருடைய கோட்டைக்குள்ள இருக்கிறீங்க. எல்லாரும் கைகளை உயர்த்த சொல்லுவோம், எல்லாரும் கைகளை உயர்த்த சொல்லுவோம், நான் உன்னதமானவரின் மறைவில் தங்குகிறவன், அவருடைய நிழலில் தங்குகிறவன், அவர் என்னுடைய அடைக்கலம், அவர் என்னுடைய கோட்டை, அவருக்குள் அவருடைய வார்த்தைக்குள் அடைக்கலம் இருக்கிறது. என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து தப்புகிற வழி அடைக்கலம் அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. பிரச்சனையின் மத்தியிலே அவருடைய வார்த்தைக்கு செல்லவேன். அவர் அவருடைய வார்த்தை அதை செய்கிறது. எனக்கு கோட்டையாயிருக்கிறது, அதன் பின்னால் நின்று கொண்டு விரோதியை மடங்கடிப்பேன், பிசாசை மிதிப்பேன், பிசாசை மேற்கொள்ளுவேன். எந்த ஒரு காரியமும் பிசாசனுடைய சக்திகளும் என்னை சேதப்படுத்தாதா
2: இல்லையா? இதை சொல்றதை விட்டுவிட்டு எல்லா விசுவாசிக்கும் ஒரு பிசாசு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எல்லா விசுவாசிக்கும் உனக்கு இந்த பிசாசு இருக்கு, உனக்கு அந்த பிசாசு இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பிசாசை ஓட்டுறதுக்கு வாந்தி எடுத்தாதான் இந்த பிசாசு போகன்றவங்க இருக்காங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது உலகம். வசனத்தை சொல்றதுதான் ஊழியம். வசனத்தை சொல்லுகிறவர்களை பின்பற்றுங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை துதிப்போம்.

தாவீதில் குமாரனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, கத்தாதி கர்த்தனுக்கு.

ரெண்டு தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக நல்ல போர் சேவகன், குட் சோல்ஜர் அப்படின்ற ஒரு செய்தியை நாம் கேட்டோம். இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிற தேவனுடைய வார்த்தை, நல்ல போராட்டம் போராட, ஃபைட் எ குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. 1 தீமோத்தேயு 1:18 வாசித்தால், அப்போஸ்தலாகிய பவுல், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் சொல்லி நிறுத்திராம தன்னால் பயிற்றுவிக்கப்பட்ட தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நல்ல போராட்டம் போராடு என்று சொல்ற. ஃபைட் எ குட் ஃபைட் என்று சொல்ற. அதாவது நாம் எல்லாருமே ஒரு போராட்டத்தில் தான் இருக்கிறோன்றதை நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். வாழ்க்கைன்றதே ஒரு போராட்டம் தான். ஒவ்வொரு நாளும் கடத்திட்டு போகிறதே ஒரு போராட்டம் தான். வேலைக்கு போனால் போராட்டம் தான். படிப்பு ஒரு போராட்டம் தான். கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டத்தில் யாரும் தப்பிக்க முடியாது. உயிரோடு இருக்கும் நாள் அளவும் நமக்கு இந்த உலகத்தில் போராட்டம், உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் போராடுங்கன்னு சொல்லி நிறுத்திடாம வேதம் சொல்லுது, நல்ல போராட்டம் போராடுங்க. எல்லோரும் சொல்லுங்க, என்ன போராட்டம்? ஆ, அதாவது எல்லாருமே போராடுறவங்க தான். உதாரணமாக எக்ஸாமில் எல்லாருமே எழுதுகிறவங்க தான். ஸ்கூலுக்கு போகிற எல்லா பிள்ளையும் எக்ஸாம் எழுதிடுது. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எப்படி எழுதுனேன்னு கேட்டால், நல்லாவே எழுதலை அப்படின்னா சில பேர் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க தான், எப்படி இருந்துச்சு வேலை? நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரம் பண்ணுறவங்கள சில பேர் நல்லாவே ஓட மாட்டேங்குது அப்படின்வாங்க. போராடுறது முக்கியம் இல்லை, நல்ல போராட்டம் போராடும். சில பேர் விளையாட்டுக்கு போய் வீரர்களாக போய் விளையாட போவாங்க, முடித்த பிறகு ரொம்ப துக்கத்தோடு வருவாங்க. இன்றைக்கி ஆட்டம் சரியாகவே இல்லை, ஆரம்பத்துலேருந்தே சரியாக இல்லை, ரன்ஸே கிடைக்கல, கோலே உழலை, ப்ரைஸே கிடைக்கலன்னு. வேதம் வந்து போராடுன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, நல்ல போராட்டம் போராடணும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, முடிவில் வெற்றி பெறும்படி நம்ம போராடணும். எல்லாரும் சொல்லுங்க, எது எப்படி போராடணும்? ஃபைட் டு வின். நிறைய பேர் ஓடலாம், ஆனால் வெற்றி பெறுற வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம வாழ்க்கை கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நானும் போராடிட்டு இருக்கேன், நிறைய பிரச்சனையை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனாலேயே நம்ம வந்து சரியான ட்ராக்டில் இருக்கணும் அர்த்தம் கிடையாது. நிறைய போராட்டம் போராடுறேன், எல்லாமே நல்ல போராட்டமாக போராடிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு போராட்டத்தையும் விட்டு வைக்கிறதுல எல்லாத்திலையும் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லணும் நம்ம. அலேலூயா. நிறைய சோதனை சந்திக்கிறேங்க, நிறைய க்வெஸ்சன் பார்த்தேன், படித்தேன், ஒன்றுமே எழுதலை அப்படின்னா அது நல்ல போராட்டம் இல்லை. அது நல்ல போராட்டம் போராடிக்கணும். சில பேர் பேக் பெருசாக இருக்கும், அப்புறமா அதை விட சாப்பாடு பேக் இன்னும் பெருசாக இருக்கும். டெய்லி நம்ம மாப்பிள்ளையும் போயிட்டு வர்றாருன்ற மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க. படிச்சுட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா என்ன படித்தியா முடிச்சியான்னு கேட்டால், ஒன்றும் புரியவும் இல்லை, ஒன்றும் எழுதவும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்போது அது என்னென்னா, நல்ல போராட்டம் கிடையாது. போராடுறாங்க, டெய்லி டயர்டாக தான் வர்றாங்க ஸ்கூல்லேருந்து. நிறைய படித்தேன்றாங்க, நிறைய புக்கு புக்காக வாங்குறாங்க, பேனா புதுசு புதுசாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க, பேகை வந்து 6 மாதத்துக்கு ஒரு புறம் மாற்றிடுறாங்க, ஷூவை புதுசு புதுசாக வாங்கி போடுறாங்க, எல்லாமே நல்ல பிரகாசமாக இருக்குது. கடைசியில் ரிசல்ட் என்னன்னு கேட்டால் அது ஒன்றும் கிடையாது, எல்லாம் போச்சுன்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராடுறேன்றதை விட நல்ல போராட்டம் போராடணும். ஆண்டவரே அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அப்போ என்ன வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அப்படியே பறந்து அப்படியே எல்லா பிரச்சனையும் தாண்டி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது கிடையாது. டெய்லி போராடி போராடி போராடி தான் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். கடைசியில் நல்ல போராடம் போராடி ஜெயித்தோன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்வார், உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே, உன் பிதாவினுடைய சந்தோஷத்திலே பிரவேசி. அதான் நமக்கு ஜெயமாக முடிகிற ஒரு போராட்டமாக மாறணும். அல்லேலூயா. சரி, வேதத்தில் அப்போஸ்தலன் பவுல் நல்ல போராட்டம் போராடு, நல்ல போராட்டம் போராடுன்னு சொல்லிட்டு 3 விதமான போராட்டங்களை பற்றி பேசுகிறார். அதை நான் இன்றைக்கி விளக்க போகிறேன். இன்றைக்கி 1,
ஓட்ட பந்தயத்தில், மல்யுத்தத்தில், ஸ்போர்ட்ஸில் போய் போராடுறது, அத்லெட்டிக்ஸ் போராடுறது. ரெண்டாவது துஷ்ட மிருகங்களோடு போராடுறது, ஃபைட்டிங் வித் வைல்ட் அனிமல்ஸ். மூன்றாவது ஃபைட்டிங் வித் அட்வர்சரிஸ், எதிராளியான பிசாசோட போராடுறது. மூன்றுமே வித்தியாசமான போராட்டங்கள், மூன்றுமே கொண்டு வருகிற சவால்களும் வித்தியாசம். அதை பற்றி நம்ம இன்றைக்கி வேதத்துலேருந்து ஆராய்ந்து படிக்க போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சரி, வெரி குட். முதலாவது படிப்போம், 1 கொரிந்தியர் 9:25 24-25 பாருங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். பந்தய சாலையில் நிறைய பேர் ஓடுறாங்களாம். எதுக்காக ஓடுறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, பந்தய பொருளை பெறணும்னு ஓடுறாங்க. அந்த பந்தய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், அன்றைய காலத்தில் பவுல் வாழ்ந்த காலத்தில் அத்லெட்டிக்ஸ் கிரீக்ஸ் வந்து கொண்டு, ஒலிம்பிக்ஸ்லாம் அவங்க தான் கொண்டு வந்தது. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் முடிவில் ஒரு கிரீடம் கொடுப்பாங்க, அதான் ப்ரைஸ். இன்றைக்கி இருக்கிற மெடல்ஸ்லாம் கிடையாது, க்ரௌன் கிடைக்கும். என்னப்பா கிரீடம், தங்க கிரீடமா வெள்ளி கிரீடமா வெண்கல கிரீடமான்னு கேட்டால் கிடையாது, வெறும் ஆலிவ் பிரான்ச்சஸ், ஒலிவ கிளைகளை வைத்து அவங்க ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு தலைமையில் வைப்பாங்க. அதை யார் வைப்பான்னா, ராயன் வந்து வைப்பார், அந்த எம்பரர் ஆஃப் ரோம், அவர் வந்து தலைமையில் வைப்பார். அதில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, அதை பெற்றுடணும்னு உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடுவாங்க. அவர் சொல்கிறாரு உடனே, இது என்ன கிரீடம்னா அழிவுள்ள கிரீடம்ன்றார். எவ்வளோ உண்மை! இந்த ஒலிவ கிளைகளால் செய்யப்பட்ட கிரீடம் ஒரு சில வாரங்களில் வாடி போயிடும், அதுலக்க இலையெல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துடும். அவர் சொல்கிறார், இதுக்கே மூச்சை பிடிச்சிக்கிட்டு உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடுறான், என்ன சண்டை போடுறான், போராடுறான், ஜெயிச்சிடணும்னு யுத்தம் பண்ணுறானே, மல்யுத்தம் பண்ணுறான், ஓடுறான் அந்த பரிசுக்காக. ஏன் அவங்க ஓடினாங்கன்னு கேட்டால் ஒரே ஒரு காரணம்தான், கிரேக்கர்கள் வந்து இந்த விளையாட்டில் அந்த கிரீடம் வந்து அழிவுள்ளதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த கிரீடத்துக்காக ஓடுறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த கிரீடம் அழிவுள்ளதாக இருந்தாலும் அந்த கிரீடத்தோடு சேர்ந்து ஒன்று வரும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கனமும் கௌரவமும், ஒரு மரியாதை மதிப்பு அவங்களுக்கு சமுதாயத்தில் அதோடு சேர்ந்து கிடைக்கும். அதுக்காகவே அவங்க வந்து ஒரு சாதாரண மரக்கிளையினால் உண்டான அந்த கிரீடத்தை பெற்றுறணும்னு ஒரே உறுதியாக ஓடுவாங்க. ஸோ வென் யூ டாக் அபவுட் ஃபைட்டிங் இன் அத்லெட்டிக்ஸ், ஆனர் இஸ் அட் ஸ்டேக். ஒருவனுடைய கனம், ஒருவனுடைய கௌரவம், ஒருவனுடைய மரியாதை தான் அங்கே அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய லக்கு. ஏனென்றா, ஒன்ஸ் அவனுக்கு வந்து அந்த கிரீடம் சூட்டிட்டாங்க அப்படின்னா, அந்த சமுதாயத்திலே அவன் பேர் பெற்றவனாக மாறிடுறான், அவனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்குது. யார் வேணால் அவருக்கு பொண்ணு கொடுப்பாங்க, ராயன்ட்டே போயிட்டு கிரீடம் வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, எங்கே போனாலும் வேலை கொடுப்பாங்க, அவனோட குடும்பத்துக்கே ஒரு பெரிய கௌரவம் வந்துடும், அவங்க அதை பற்றி பேசுகிற நிறைய ஃபேவர்ஸ்லாம் அவங்க சொசைட்டியில் கிடைக்கும், முக்கியமான விருந்துகளில் அவங்க அழைக்கப்படுவாங்க, முக்கியமான பண்டிகைகளில் அவங்க முதலிடத்தில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டால், இந்த கௌரவம் அவங்க தலைமையில் இருக்கிறது. கிரீடம் விழுந்துடும், அது காஞ்சி போயிடும், ஆனால் கௌரவம், அதுக்காக ஓடுவாங்க. பவுல் சொல்கிறாரு, இந்த கௌரவம் கொஞ்ச நாள் இருக்க போது இந்த கௌரவத்துக்கே அப்படி ஓடுறான்னா, அழியாத நித்திய கிரீடமாகிய ஆண்டவர் கொடுக்குற கனத்துக்காக நம்ம எவ்வளோ போராடணும் அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்போ இந்த கௌரவம் பாருங்கள், நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம எதையுமே நம்ம ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு செய்கிறோம்னா, அதுக்கு பின்னணி என்னன்னு கொஞ்சம் போய் ஆராய்ஞ்சு பார்த்து ரிவர்ஸில் வந்தீங்கன்னா, அதுக்கு என்ன ஆணி வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்ல மாட்டோம், எல்லாம் கௌரவம் தான். இப்போ பிள்ளைய வந்து நல்லபடி நல்ல மார்க் வாங்கினியா சொல்கிறோம், ஏன் ஒழுங்காக மார்க் வாங்காட்டி வயிறு சரிக்காதா, என்ன உயிர் பழிக்க மாட்டானா, என்ன ஏன் அவனை நல்ல மார்க் வாங்குன்னு சொல்கிறோம், அவன் படித்து நல்ல பிள்ளையாக இருக்கிறான்றதுக்காக நமக்கே கௌரவம் கிடைக்குது. ஸ்கூலில் பயங்கர மரியாதை இருக்குது, யார் நீங்கள் தான் பேரண்ட்டா
உங்கள் பிள்ளை என்ன மாதிரி படிக்கிறான்னு உடனே படிக்காத ஆளுக்கே அவ்வளோ கௌரவம் வந்துடுது. ஆனால் நம்ம பிள்ளைய வச்சு நமக்கு என்ன வந்துடுது, அதே பிள்ளைக்கும் என்ன வந்துடுது, அந்த ஸ்கூலில் ஒரு பெரிய கௌரவம் வருது. முக்கியமான இடங்கள்ல அந்த பிள்ளைய உட்கார வைக்கிறாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. அப்போ பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, டேய் நல்ல பேரோட கௌரவத்தோடு வாழணும்டா, எல்லாரும் உன்னை பார்த்து ஏளனமாக பேசிடக்கூடாது, நல்ல மார்க் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நல்ல கஷ்டப்பட்டு படி போராடு அப்படின்னு அனுப்புகிறாங்க. இப்போ இவன் நல்ல போராடி நல்ல மதிப்பெண்களோடு வந்துட்டான்னு சொன்னால் அடுத்தது அவன் பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு கல்லூரிக்கு போகும்போது அங்கே அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா பயங்கர கௌரவம். கேட்காமலே சீட்டு கொடுக்குறாங்க, காலேஜே கேட்டு கூப்பிட்றாங்க, நீங்கள் வாப்பா உனக்கு ஃபீஸே கட்டவேணா, உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் என் காலேஜில் படித்தா போதும்னு அவனை கொண்டு உட்கார வச்சு ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அதே தவன் போராடினவன் ஒழுங்காக போராடாமல் கம்மி மார்க் வாங்கிட்டு வந்தால் இவன் போய் வாசலில் போய் நின்றுக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர சட்டம் பண்ணுறதுக்கு யாருமே இருக்காது, பியூனே வரட்டுவான், இங்கெல்லாம் நிற்காதீங்க லைனில் நிற்காதீங்க அங்கே போய் தள்ளி இல்லைங்க அப்படின்வான். என்னப்பா இப்படி பண்ணுற, அவனை இப்படி பண்ணுற, என்ன ஆமாம் அவர் நல்ல போராட்டம் போராடினே நீ சும்மா போராடிட்டு வந்திருக்க ஓரமான இல்லை அப்படின்றான். அப்போ அந்த கௌரவம் கிடைக்குது. இப்போ கல்லூரியில் நல்ல மார்க் எடுக்கிறான், நல்ல மார்க் எடுத்து அந்தஸ்து வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் நல்ல ஸ்கோரோடு அவன் பாஸ் பண்ணுறான், அவனுக்கு அடுத்தது என்ன இருக்குது, இதை விட ஒரு கௌரவமான வேலை கிடைக்குது. புரியுதுங்களா, ஒரே கல்லூரியில் ஒரே ஸ்கூலில் தான் எல்லோரும் படிக்கிறாங்க, ஒருத்தன் ஒரு கம்பெனிக்கு ஓனராக சிஇஓவாக போகிறான், அதே கம்பெனியில் கூட படித்த ஸ்டூடெண்ட்டு பியூனாக வேலை செய்கிறான், நடக்குதா இல்லையா? அப்போ இதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு வெற்றிக்கும் ஏன் ஒருத்தர் போராடுறாங்கன்னா முடிவில் என்ன இருக்குன்னா கௌரவம் இருக்குது, அதில் ஒரு கணம் ஒரு அந்தஸ்து இருக்குங்க, அதுக்கு தான் நம்ம போராடுறோம். சில பேர் சொல்லுவாங்க ஒழுங்காக படித்து நல்ல வேலைக்கு போனாதான்னா ஒழுங்காக நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல குடும்பம் கட்டலாம், நீ நல்ல வீட்டை கட்டலாம், இப்படியெல்லாம் படிச்சுனா யாரடா பொண்ணு கொடுப்பா, சொல்கிறாங்களா இல்லையா, திட்டுறாங்களா இல்லையா வீட்டில், ஏன் திட்டுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து நல்ல போராட்டம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீ போராடி போராடி ஜெயம் எடுக்க எடுக்க எடுக்க கௌரவம் மரியாதையும் கனம் உன்னை தேடி வரும், தேடி வரும், உன்னை எல்லாரும் மதிப்பாங்க, உன்னை எல்லாரும் கௌரவிப்பாங்க. அப்போஸ்தலன் இங்கே பவுல் இதை சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 9:15, என் மேன்மை பாராட்டாலே ஒருவன் அவத்தமாக்குதலை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமாக இருக்கும். கொரிந்து சபைக்கு எழுதும்போது அந்த கிரேக்க சபை அது, அந்த சபைக்கு எழுதும்போது அந்த ஜனங்களுக்கு எல்லாம் அது என்ன சொன்னார்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த காலத்தில் கிரேக்க கலாச்சாரத்தில் உயிரை விட முக்கியமானது என்னன்னா கௌரவம், அந்த கௌரவத்துக்காக அந்த சமுதாயம் என்ன வேணா கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. தே வர் ரெடி டு கிவ் எனி திங் ஜஸ்ட் ஃபார் ஆனர், எவ்வளோ செலவழிக்கவும் எவ்வளோ கஷ்டப்படவும் ரெடியாக இருந்தாங்கன்னா சொல்கிறாரு எனக்கு கௌரவம் போச்சுன்னா அதோட சாகிறதே நல்லதுன்னா தே அண்டர்ஸ்டுட், அவங்க கல்ச்சரில் அது ரொம்ப புரிஞ்சுது அவங்களுக்கு. இப்போ பவுல் சொல்கிறாரு இவங்க எல்லாரும் அழியிற கிரி கிரீடத்துக்காக போய் இப்படி கஷ்டப்படுறானே, நாம் எல்லாம் அழியாத ஒரு கிரீடத்துக்காக நம்ம போராடுறோம், எவ்வளோ அதிகமாக போராடணும். ஹல்லேலூயா, நம்ம கனப்படுத்துறவர் கர்த்தர், ஆமென். இந்த கனம் எப்படி வரும், இந்த போராட்டத்தில் நம்ம கனத்தோடு நம்ம முடியணும், நம்முடைய கனத்தை காத்துக்கொள்ளணும், அதை மேம்படுத்தணும், அதை தற்காக்கணும், அதை வளர பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வழி என்ன, கனம் எப்படி கிடைக்கும், ஹவு வில் யூ கெட் ஆனர். நீதிமொழிகள் 3:35, ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய போராட்டத்தின் முடிவில் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடி முடிவில் அவன் கௌரவத்தையும் கனத்தையும் மேன்மையும் கிரீடத்தையும் பெறணும்னா அவனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டால் ஞானம். எல்லாரும் சொல்லுங்க என்ன தேவை, விஸ்டம், ஞானம் அவனுக்கு தேவை. அவனுடைய போராட்டத்தை வந்து ஞானமாக அவன் செய்யணும், ஞானமாக போராடினான்னா முடிவில் அவனுக்கு கனந்தான், மதி இல்லாமல் அவன் போய் போராட போயிட்டான்னா வெளியே வரும்போது அவனுக்கு கௌரவமாக வராது, அவனுக்கு கனவீனம்தான் வரும், பெரிய அவமானத்தோடு தான் அவன் திரும்பி வருவான். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம் வந்து கௌரவமாக ஒரு தேவனால் கனப்படுத்தப்பட்ட நிலையில் முடிய வேண்டுமானா தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. நல்லா கவனிங்க, இந்த ஞானம் ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் ரெண்டு காரியங்களை கையாளுறதுக்கு அவனுக்கு ரொம்ப தேவை. இன் ஆர்டர் டு வின் ஆனரபிளி குட் ஃபைட், ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஜெயமாக எடுக்கணும்னா ரெண்டு காரியங்களை கையாள்றதுக்கு அவனுக்கு ஞானம் தேவை. முதலாவது எதற்கு நல்ல
ஞானம் தேவை என்றால் 22 நீதிமொழிகள், 22:1 பாருங்க. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை பற்றி அவர் பேசிட்டு இருக்கும் போது அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டா, கௌரவத்தை பத்தி பேசும்போது, நற்கீர்த்தி என்று பேசும்போது அவர் எதை பத்தி பேசுறாருன்னா, பணத்தோட அதை ஒப்பிடுறாரு. பொன் வெள்ளி திரளான ஆஸ்தி இதெல்லாம் பேசுறாரு. இதுல ஒரு முக்கியமான கருத்து வெளியே வருது. ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில கனத்தையும் மகிமையும் மேன்மையும் அடையிறதுக்கு அவன் போராட்டம் ஜெயமா முடியணும்னா அவன் ஞானமா இருக்க வேண்டிய முதலாவது பகுதி தன்னுடைய பணத்தையும் பொருளையும் எப்படி கையாளுகிறான் என்பதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவனுடைய பணமும் பொருளும் எப்பாலும் கையாளப்படுகிறது அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்படி நான் சம்பாதிக்கிறேன், எப்படி செலவழிக்கிறேன், எப்படி சேர்க்கிறேன், அதை பொறுத்துதான் அவனோட லைஃப் வந்து விக்டோரியஸா இருக்குமா அல்லது அவன் லைஃப் வந்து பெரிய டிஃபீட்ல போயிடுமா அப்படின்றது வந்து முடிவில் தெரியும். உலக அளவில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தனக்கு கிடைக்கிற பணத்தை எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி செலவழிக்கிறான், எப்படி சேர்க்கிறான் என்பதை வைத்துதான் அவன் இந்த பூமியில கௌரவமா வாழப்போறானா அல்லது கனவீனமா வாழப்போறானா அப்படின்றது அடிப்படையாக கொள்ளப்படுது. பணத்தை எப்படி கையாளுறோம் பாருங்க. நம்ம வந்து வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் சும்மா உயிர் வாழ்ந்தா போதும் அப்படின்னா ரொம்பலாம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உண்மைதான் அது. நீங்க பாத்துருக்கீங்களா, நமக்கு என்ன சாப்பாடு, என்ன ஒரு நாளைக்கு காலைல 2 இட்லி வேணும், மத்தியானம் ஒரு கைப்பொடி சோறு, ராத்திரி ஒரு பிரெட்டு டீ பிஸ்கட் இருந்தாலே போதும், உயிர் வாழ்ந்துடும், யாரும் சாக மாட்டாங்க. சில பேர் ஒரே ஒரு வேலை சாப்பிட்டுட்டே உயிர் வாழ்றாங்க. அதனால அது ஒரு பெரிய செலவு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ தங்குறதுக்கு எவ்வளோ இடம் வேணும்னு கேட்டால் நான் எப்பவுமே சொல்றது 6x2, இதுதான் நம்ம சைஸ். ராத்திரி படுத்து கண்ணை மூடிட்டோம்னா படுத்திருக்கிறது எம்எம் ஃபோமா பிளாட்ஃபார்மான்னு தெரியாது. புரியுதுங்களா, கண்ணை மூடிட்டீங்க வாய்க்குள்ள போகிறது கொசுவா என்னன்னே தெரியாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற உலகத்துக்கு போயிடுவோம். படுக்கன்னு பார்த்தா 6x2. என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும், என்னதான் நீங்கள் வேதனைப்பட்டாலும் ஒரு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான் போட முடியும். இப்போ நம்ம தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ்ஸை வச்சே நிறைய பேர் ராத்திரி துவைச்சிட்டு திருப்பி அதே காய போட்டு போட்டுக்கிறவங்களும் இருக்காங்க. யூ கேன் சர்வைவ். பேசிக் நெசசிட்டிஸ் பார்த்தா பெரிய அளவில் நமக்கு ஒன்றும் தேவை ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம ஏன் வந்து வீட்டை இப்படி கட்டணும் அப்படி கட்டணும், டிசைனாக கட்டுறோம், கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா வீடு என்ன அழகில் இருக்குன்னு யாருக்கு தெரியாது. ஆனால் எதுக்கு நம்ம அப்படி கட்டுறோம், எதுக்கு அப்படி வாங்குறோம், எதுக்கு டிசைன் பண்ணுறோம், எப்படி அலங்கரிக்கிறோம்னு கேட்டால் ஒரு கௌரவம் தான், வேற ஒன்றும் இல்லை. வர்றவங்க பார்க்குறவங்களாம் என்ன சொல்லணும், அழகாக இருக்க வீடு, ரொம்ப கௌரவமாக இருக்கு, அந்த ஒரு கௌரவத்துக்கு தான். துணி வாங்க போகிறோம், துணி எதுக்கு, உடம்ப மூடுறதுக்கு தான் துணி. கண்ணை மூடிட்டு போய் அப்பா ஏதாவது துணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு தான் வாங்கி போடுறோம். அதை இப்படி போட்டு பார்க்குறோம், அவனே வர போட்டு காட்டுறான். நான் மதர்ஸா போயிருக்கேன், இந்த சகோதரிகளுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கிருக்கு, அவன் போட்டு காட்டுறான் பாருங்க அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு அவனே போட்டு காட்டிக்கிறான் நம்மகிட்டயே. அப்போது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு ஒவ்வொரு டிசைனாக பார்த்து நமக்கு செட் ஆகுமானு இது பண்ணால், ஒரு கௌரவம் தான், அதுலேருந்து ஒரு கௌரவம் கிடைக்கும், அவ்வளோதான். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஹேண்டில் மணி. இஃப் யூ ஹேண்டில் இட் ராங், எண்ட் வந்து நம்மளுக்கு கனவீனமாயிடும். சரியாக ஹேண்டில் பண்ணோன்னா சரியான விதத்தில் நம்ம வெற்றியை பெறுவோம். கிறிஸ்தவ ஓட்டத்தில் கூட நான் ஏன் பணத்தை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் பிசாசானவன் பாருங்கள் பணத்தை வச்சு ஒருவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை கூட அவன் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்த முடியும் அப்படின்றது வேதத்தில் இருக்குது. 3 சம்பவங்களை காட்டுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:8 வசனம் வாசிப்பீங்களான்னா, ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் கொடுத்த சோதனை என்ன சோதனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அவனுக்கு காமிச்சு, மகிமையெல்லாம் காமிச்சு, எனக்கு முன்னாடி வணங்குனீங்கன்னா போதும், எல்லாத்தையும் கொடுத்துறேன். அப்போ அவன் என்ன நம்புனான்னா, இந்த செல்வத்தையும் மகிமையும் பார்த்தா இயேசு முன்னாடி வணங்கிடுவார்னு அவன் நம்புனான். எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சாமல் பாருங்க, வெறும் பணத்தையும் பொருளையும் ஆஸ்தியும் வச்சு எவ்வளோ பெரிய கேம்பிள் பண்ணாமல் பாருங்க, ஹி ஜஸ்ட் கேம்பிள்ட். நீங்கள் அதே போல் மத்தேயு 19:22 வாசித்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவிடத்தில் வருகிறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன வேணும், என்ன செய்யணும்னு கேட்டால், நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொள்ளுன்றார், சின்ன வயதுலேருந்தே கை கொழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, அப்போ நித்திய ஜீவன் தானே உனக்கு வேணும், உனக்கு இருக்கிற ஆஸ்தியெல்லாம் வித்துட்டு தரித்திரர் கொடுத்துட்டு ஏன் பின்னால் வான்னு சொல்லுங்க. அவன் துக்கத்தோடே போய்விட்டான்.
உடனே இயேசு சொல்றாரு, ஐஸ்வர்யமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறதுன்னு சொன்னார். அப்போ பிசாசானவன் பணத்தை வச்சே ஒரு மனுஷனை நித்திய ஜீவனுடைய ஆசையை கூட வெறுத்துறபடி பண்ண முடியும் அவனால, புரியுதுங்களா? பணத்தை காமிச்சு பணமா நித்திய ஜீவனான்னு கேட்டா ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்னா, நித்திய ஜீவனே வேணாம் பணம் இருந்தா போதும்னு போகக்கூடிய சோதனைக்கு அவன் பணத்தை பயன்படுத்த முடியும். இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, லூக்கா 8:14 வாசிக்கும் போது, மிக வலிமையான வல்லமையான தேவனுடைய வார்த்தை விதையாக நிலத்தில் விழும்போது வேதம் சொல்கிறது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அதை அவித்து போட்டதுன்னு. வசனமே வளர விடாம ஒரு மனுஷனை தடுக்கிறதுக்கு எதுக்கு முடியும்னு கேட்டால் பணத்துக்கு முடியும். அதனால இந்த பணத்தை ஒரு மனுஷன் சரியா கையாள தெரியலைன்னா அவன் விசுவாச வாழ்க்கையிலே ஒரு தோல்வி வந்துடும். ஹி கேன் லூஸ். வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் பணத்தினாலேயே விழுந்து போனவங்க, தோற்று போனவங்க, அவங்க வாழ்க்கை கெடுத்து கொண்டவங்க பெரிய பட்டியலாக இருக்கிறாங்க. பிலேயாம் அநீதத்தின் கூலியை விரும்பினான் போட்டிருக்கு. ஆகான் பாபிலோனிய சால்வையின் மேல், பொற்பாழத்தின் மேல் ஆசை வைத்து தன்னையும் தன் குடும்பத்தையுமே கெடுத்துட்டான். கேயாசி பணத்து மேல் ஆசை வச்சு குஷ்டரோகியா வெளியே போனான். யூதாஸ் இஸ்காரியோத் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவையே காட்டி கொடுத்து நான்கு கொண்டு கடைசி செத்தான். அனனியா சப்பீராள் பணத்துல அவங்க கையாளுற விதம் சரியா இல்லாம கடைசியில ரெண்டு பேரும் மறிச்சு போயிட்டாங்க. அப்போ நம்ம பணத்தை சாதாரணமாக எடுத்துட முடியாது. பிசாஸ் அதை ஒரு டூலாக பயன்படுத்தி ஒரு மனிதனுடைய வெற்றி உள்ள ஜெயமுள்ள வாழ்க்கையே அதை வைத்து அவன் தீர்மானிக்க முடியுன்றதை மறந்துடாதீங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, கனமுள்ள வாழ்க்கை முடியணும்னு அவனுக்கு ஞானம் தேவை. அந்த ஞானம் முதல் எதுக்கு தேவைன்னா, என் பணத்தை சம்பாதிக்கிறக்கும் என் பணத்தை சேர்க்கறக்கும் என் பணத்தை செலவழிக்கிறக்கும் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாரும். இதில் நான் ஞானம் பெறாமல் இருந்தால் பிசாசனுடைய சோதனைக்குட்பட்டு இதனாலேயே நான் கனவீனமா என் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு, என் வாழ்க்கையினுடைய கௌரவத்தை கெடுத்துறதுக்கு, பிசாசினை சோதிக்கிறதுக்கு இது ஒரு கருவியாக மாற வாய்ப்பு உண்டு, வாய்ப்பு உண்டு. சபையானது நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே பணத்தை சம்பாதிக்கிறதுல இன்னைக்கு ஞானத்தை தாரோம், பணத்தை சேர்க்கறதுக்கும் ஞானத்தை தாரோம், பணத்தை செலவழிக்கிறதுக்கும் எனக்கு என்ன பண்ணும், இதுல நான் ஞானம் இல்லாமல் போனா என் ஓட்டமே என்னவாயிடும், தோல்வியில் முடிஞ்சிடும், கௌரவம் இல்லாமல் போயிடுவேன். நான் சொன்ன அந்த பெரிய பட்டியலில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்டால், இயேசுவோடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் இருந்தாங்க, மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லவங்க இருந்தாங்க. கடைசி தங்க வாழ்க்கையை அழித்து போடுறதுக்கு பிசாசு அவங்ககிட்ட பயன்படுத்தினது என்னன்னா பணம். பணம் நம்ம எல்லாருக்குமே தேவை, பணம் இல்லாமல் உயிர் வாழ்றது கஷ்டம்தான். ஆனால் அந்த பணமே நமக்கு சோதனையா மாறாதபடி அதை கையாள்ற ஞானத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. அந்த பணத்தையே நமக்கு ஆசையா அவன் கொண்டு நிறுத்திட்டானா, எல்லாத்தையுமே அது வேற மாத்திட்டு போயிடுவான். மறைஞ்சுதான் இருக்கும், ஆனா எல்லாத்துக்கும் அது காரணமாயிடும். மறைஞ்சுதான் இருக்கும், எல்லா குடும்பத்தையும் கெடுத்து போட்டுரும். அது மறைஞ்சுதான் இருக்கும், விசுவாச கப்பலையே சேதப்படுத்திடும். இந்த பணத்தை கையாள்றதுக்கு ஞானத்தை தாரும். ரெண்டாவது, எதுக்கு நமக்கு ரொம்ப ஞானம் தேவை, கௌரவத்தை காத்துக்கொள்ள கௌரவமா முடியறதுக்கு எனக்கு ஞானம் தேவைன்னு கேட்டா, நீதிமொழிகள் 3:7, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஃபர்ஸ்ட் ஐ சேட் யூ நீட் விஸ்டம் டு ஹேண்டில் மணி. செகண்ட், யூ நீட் விஸ்டம் டு ஹேண்டில் யுவர் மிஸ்டேக்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகளை கையாள்றதுக்கு ஞானம் நமக்கு தேவை. தவறு செய்யாதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை. வேதம் சொல்லுது எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் வாசிக்கிறோம். வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாரையும் படித்து பாருங்களேன். ஆதாம் துவங்கி படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை தவிர, உதாரணமாக ஆபேல் போன்றவர்களை தவிர, கரையற்றவர்கள்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி வந்து ஏன் அவங்க மேலே அந்த குற்றமோ கரையோ இல்லாமல் இருக்குன்னா, பொதுவாக நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்கள பற்றி பெரிய சரித்திரம் இல்லை, ரெண்டே வரியில் அவங்க சரித்திரம் முடிஞ்சிருச்சு, அதனால் அவங்க குறை எழுதல ஆண்டவர், அவ்வளோதான். மற்றபடி அவங்க லைஃப்பை ஃபுல்லாக எழுதியிருந்தாருன்னா அதில் என்ன இருந்திருக்கும், குறை. தேவனுக்கே நண்பனை போல இருந்தான் ஆபிரகாம், அவன் லைஃப்பில் ஒரு குறை இருந்துச்சு, விழுகை இருந்துச்சு. என் இருதயத்துக்கேற்ற மனுஷன் உள்ளத்தில் உள்ளபடிலாம் செய்வான்னு தாவீதை பற்றி சொன்னார், அவன்கிட்ட ஒரு குறை இருந்துச்சு.
அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது சொல்லுவாரு, 1 யோவான் 1:10, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அப்போ அப்போஸ்தலன் இப்போது நாம்னு சொல்லி தண்ணியை சேர்த்துக்கிறாரு. குற்றமற்றவன் யாருமே கிடையாது. ஒருவன் தன்னை குற்றமற்றவன் நினைச்சிட்டா அதான் பெரிய குற்றம். We all have sinned. We all do mistakes. Sometimes we look for a perfect husband, perfect wife, perfect son, perfect daughter. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. Everybody comes with their own imperfections. எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறை இருக்கு. என்ன அந்த குறை என்ன யாரும் பார்க்கல, அதான் பிரச்சனை. அது என்னைக்கு அவனால் வெளியே வரும். There's no perfect pastor. There's no perfect believer. Everybody falls, fails, falters. They fall. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தடுமாற்றம், ஒரு பலவீனம் இருக்க தான் செய்யுது. ஆனால் தவறே செய்யாமல் வாழணும்னு நினைக்கிறது நல்ல எண்ணம் தான். ஆனால் அநேகர்கள் அப்படி வாழ முடியாது. குற்றங்கள் வரதான் செய்யும். ஆனால் நடந்த தவறுகளை எப்படி கையாளணுன்றதுக்கு ஞானம் மட்டும் பெற்றுட்டோன்னா நாம் இரக்கத்தை பெற்றுருவோம். அல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைவான். அவைகள் அறிக்கை செய்து விட்டுக்கிடுறனோ இறக்கமா. பாவமே செய்யாதவன் வாழ்வடைவான் போல. பாவத்தை செய்துட்டேன் ஆனால் மறைக்கலை. பாவம் பண்ணுறேன், பண்ணிட்டேன், ஆனால் அறிக்கை செஞ்சிட்டேன், அதை விட்டுட்டேன், அதை சரியாக கையாண்டேன். அவன் இரக்கத்தை பெறுவான், அவன் கனத்தை பெறுவான். கர்த்தர் நமக்கு ஞானத்தை எதுக்கு தரணும்னா, ஆண்டவரே என் தவறுகளை நான் சரியாக கையாள்றக்கிறபத்த, என் தவறுகளை மாத்திரம்னா மற்றவருடைய தவறுகளையும் கையாள்றதுக்கு பலனும் ஞானத்தையும் தாரும். இதை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்முடைய ஓட்டத்தின் முடிவில் நல்ல போராட்டம் போராடி நான் பெரிய கணத்தை சம்பாதிச்சேன்னு சொல்றது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ யாருக்கு இந்த கணம், இந்த கிரீடம், இந்த பரிசு, நல்ல போராட்டம் என்ற முடிவு யாருக்கு வரும் என்று கேட்டா, ஞானம் உள்ளவன் கணத்தை பெறுவான், கீர்த்தியை பெறுவான். எனக்கு இந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த கௌரவத்தை இழப்பதற்கே காரணம் வந்து நம்முடைய மதியினம் அப்படின்றது எவ்வளோ உண்மை. அந்த டைமில் நான் அதை பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் நான் அதை ஒத்துக்கிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், தவறாக நான் பேசிட்டேன், தவறாக செஞ்சிட்டேன், தவறாக நான் இடம் கொடுத்துட்டேன், தவறாக நான் முடிவெடுத்துட்டேன். அதோடைய விளைவு என்னன்னு கேட்டால், என் வாழ்க்கையில் ஒரு அவமானத்தை நான் சந்திக்கிறேன். ஒரு தலைகுனிவு எனக்கு வந்துருச்சு. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு வெட்கம் வருது. இதில் தவறாக நான் செஞ்சிட்டேன் ஆண்டவரே. என் பணமாக இருக்கலாம், என் தவறுகளாக இருக்கலாம், அதை சரியாக நான் கையாளுறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும். அதனால் நான் கௌரவத்தை பெறுவேன். அதில் முடிவு என்னென்னா, நல்ல போராட்டத்தை போராடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தாரும். ஒரு அருமையான ஒரு சரணம் ஒன்று உண்டு, ஞானமற்றவன் நானே ஞானத்தை தாரும் தேவா அப்படின்னு பாடுவோமா? ஞா

ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு ரிசோர்ஸ், இட் கேன் பி மணி, டைம், ஆர் எனி திங், எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சௌகரியங்கள், பலன்கள், சத்துவங்கள் கரெக்டாக பயன்படுத்தின ஞானத்தை தாரும். அதனுடைய முடிவு எனக்கு கௌரவமாக முடியணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் செய்கிற தவறுகளை சரியாக கையாள்றதுக்கு எனக்கு கிருபை தாரும். தவறான கையாண்டுட்டேன்னா அந்த தவறே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அவமானமாக மாறிடும். நம்முடைய தேவன் மாத்திரம் நம்முடைய தவறுகளை கரெக்டாக கையாண்டோம்னா நிச்சயமாக நம்முடைய தவறுகளை தாண்டியும் நாம் கௌரவத்தோடு வாழ கர்த்தர் இழந்ததையெல்லாம் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பொதுவாக சொல்கிற காரியம் 7 ways we handle our mistakes wrongly அப்படின்னு சொல்லுவேன். ABCDEFG சொல்லுவேன். என்ன எழுதிக்கிட்டு உங்களுக்கு பிரயோஜனத்துக்காக. நம்பர் 1, த ஃபர்ஸ்ட் வே தவறாக நம்ம மிஸ்டேக்ஸை ஹேண்டில் பண்ணுறது, தவறு செஞ்ச பிறகு தவறாக அதை நடத்துறது என்னன்னு கேட்டால் act as if nothing happened. ஒன்றுமே நடக்காதது போல் ஒரு சாடனை போட்டு ஒரு நாடகம் போடுறது. Act as if nothing happened. A. B. Blame game. பிளேம் அதர்ஸ். நான் இல்லை அவங்க தான், நான் இல்லை சர்ப்பம் தான், நான் இல்லை ஏவாள் தான். பிளேம். சி. கவர் அப். முழுவதுமாக மறைச்சிடுறது. மோசே எகிப்தியனை கொன்று அப்படியே புதைச்சி மூடி மறைச்சிட்டான், எல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டான். ஆனால் எல்லாரும் தெரிஞ்சிருச்சு கடைசியில். கவர் அப். டி. டினாயா. நான் செய்யவே இல்லைன்னு சாதிக்கிறது. அனனியா சப்பிராள். இவ்வளோ தான் விற்றீங்கன்னா அவ்வளோ தான் விற்றோம். ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு டினை பண்ணுறாங்க. Wrong way of handling mistakes. E. Evidence removal. அதுடைய சாட்சிகளை கலைக்க ட்ரை பண்ணுறது, அதுடைய ஆதாரங்களை கலைக்கிறது. தாவீது இதை செய்தான். பத்சேபாலோட தவறை செஞ்சுட்டு அந்த சாட்சியை கலைக்கிறதுக்கு உரியாவ கொன்று போட்டான். அவன் நினச்சான் அவனை எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். F. Fighting with the questioners. நம்மகிட்ட கேள்வி கேட்கிறவளோட சண்டை போடுவாது, போராடுவாது. அந்த பரிசேயர்கள் அந்த குருடா இருந்து சுகமானவனை வந்து கேள்வி கேட்க வரும்போது அந்த இயேசு தான் என்ன சுகமாக்குனாரு, நீங்கள் வேணா அவரை போய் பாருங்கன்னு சொன்ன உடனே, நீயே பாவத்தில் பிறந்தவன், நீ எங்களுக்கு புத்தி பத்தி சொல்றியா அப்படின்னு கேள்வி கேட்டவன்டியே திரும்ப போராடுறது. சில பேர் இப்படி செய்வாங்க. 7வது வந்து கோ ஆஃப்டர் த மெசஞ்சர். யார் நமக்கு சுட்டி காட்டினாங்களோ அவர்களையே தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறது, அவர்களையே அழிக்கணும்னு நினைக்கிறது. இது வந்து ஏரோது செய்தான். நீ பாவம் செய்தாய், உன் சகோதரன் மனைவியை வைத்திருக்கிறான். உடனே காரணத்தை வெயிட் பண்ணி அவனை சிறையில் அடைச்சி வச்சு நேரம் வரும்போது அவனை சிறைச்சேதம் பண்ணியே கொண்டு போட்டான். அவன் கட்டின மனைவியை அதுதான் செய்தான். நீ எனக்கு குற்றமாக சொன்ன உனக்கு காலி பண்ணுறன் பார். ஸோ இது என்ன தான் செய்தாலும் சரி, ஒருவேளை நான் சொன்னது போல் ஒன்றுமே நடக்காதது போல் நம்ம நாடகம் ஆடினாலும், நான் இல்லை அவங்க தான் காரணம்னு மற்றவங்க மேலே பழியை நம்ம சுமத்தினாலும், செய்யவே இல்லைன்னு மொத்தமாக செய்ததை வந்து நம்ம மொத்தமாக மூடி மறைச்சாலும், செய்யவே இல்லைன்னு சாதித்தாலும், அல்லது அதனுடைய எல்லா தடயங்களை போய் நம்ம அழிச்சிட்டு இனிமேல் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சாலும், ஒருவேளை நம்மோடு போராடுகிறவர்களோடு நம்ம போராடி அவர்களுக்கு எதிர்கேள்விகளை கேட்டு அவர்களை வாய் அடைக்க ட்ரை பண்ணாலும், அல்லது கடைசியாக நம்மளை குற்றம் சுமத்துறவனே காலி பண்ணணும்னு நினைக்கும் போது கூட குற்றம் குற்றம் தான், அதுலேருந்து வெளியே வர முடியாது. என்னதான் ஆதாம் ஏவாள் ரொம்ப அழகாக மூடி மறைச்சு பழி சொல்லி ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்துருந்தாலும், தேவ பிரசன்னத்தில் எல்லாம் மறைவிடமும் வெளியரங்கமாய் மாறிடுச்சு. அந்த பாவத்தில் விடுதலை கிடைக்கல, அவங்களுடைய எந்த பிரயாசமும் பலன் கொடுக்கல. கர்த்தாவே என்னுடைய தவறுகளை கையாள்றதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும், அதை கேட்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட. அப்படி கேட்போமானா கர்த்தர் நமக்கு தயவா கிருபை தருவார். அல்லேலூயா. அப்போ நல்ல போராட்டம்ன்றது முதல் போராட்டம் என்ன போராட்டம் சொன்னேன், ஓட்ட பந்தயத்தில் போடுற போராட்டம். அந்த போராட்டம் எதுக்காக போராடுறாங்க, கனத்திற்காக சொல்லுங்க. எதற்காக குழப்பிட்டனோ இல்லை. சரி, முதல் போராட்டம் என்ன போராட்டம், ஓட்ட பந்தயத்தில் போராடுகிறார்கள் பார்க்குறோம். எதுக்காக போராடுறாங்க, கனத்துக்காக, கிரீடத்துக்காக, கனத்துக்காக. அந்த கனம் கிடைக்கணும்னா என்ன தேவை,
ஞானம் தேவை. எதுல ஞானம் தேவை?

ஃபைட்டிங் வித் வைல்ட் அனிமல்ஸ், துஷ்ட மிருகங்களோடு போராடு. முதல் போராட்டம் ஓட்டப்பந்தயத்தில் போராடுறது, மல்யுத்தத்தில் போராடுறது, இதெல்லாம் எதுக்குன்னா முடிவில் எனக்கு கௌரவம் கிடைக்கணும், கிரீடம் கிடைக்கணும், எனக்கு மரியாதை கனம் கிடைக்கணும், அதுக்காக போராடுறது. ஆனால் அந்த துஷ்ட மிருகத்தோட போராடுறதுக்கு பாருங்க, இட்ஸ் நாட் அபவுட் யுவர் ஆனர், இட்ஸ் அபவுட் யுவர் லைஃப். யுவர் லைஃப் இஸ் அட் ஸ்டேக். துஷ்ட மிருகங்களோட போராடுறவன் தன் உயிரை காத்துக்கொள்ளணும்னு போராடுவான் இல்லை. ஒரு முறை எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர் எங்கள் கிளாஸில் ஒரு வேடிக்கையாக ஒரு கேள்வி கேட்டார். ஒருவன் எழுப்பி கேட்டார், உன்னால் எவ்வளோ வேகமாக ஓட முடியும்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் அப்படிலாம் ஓட முடியாது சார். இல்லை எவ்வளோ ஓடுவேன் அப்படின்னு கேட்டார். தெரில சார், ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இன்னொருத்தர் கேட்டார், யார் இங்கே வேகமாக ஓட முடியும்? உடனே ஒரு 7 மணின்னா அவன் சொன்னான், 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் என்னால் ஓட முடியும். ஏன்னா அவன் உண்மையாகவே ஓடுகளை அந்த வீரர், தடகள வீரன், 40 கிலோமீட்டர் சொன்னால் அவ்வளோதான் மேக்ஸிமம், அவ்வளோதான் சார் ட்ரை பண்ணி அதுக்கு மேலே ஓட முடியாது. அவர் கேட்டார், உன்னை ஒரு புலி வரட்டுச்சுன்னா இவ்வளோ வேகமாக ஓடுவேன்னு கேட்டார். நான் நம்புகிறேன் இந்த 20 ஓடுறவங்க கூட 80 ஓடுவான். ஏன்? இது வந்து கனத்துக்காக, பரிசுக்காக, பதக்கத்துக்காக ஓடுற ஓட்டம் இல்லை, உயிரை காப்பாற்றுறதுக்கு. விட்டிங்கன்னா முடவன் கூட ஓடி போயிடுவான். ஏன்? It's all about your life. You see, when you fight with the beasts, jeevana kaathukono uira kaathukono nammode engirundha and adrenaline rush varumne theriyadhu illa sila per balliya paathu odra ootatha paakaname enna oota oduvaangala appo singa vandu puli vanduchuna avladhaan kaal valikku solra aal kuda mutti valiyila oru nimishathila idu polila parande odirum illa ena it's about your life. பவுல் சொல்கிறாரு, நம்ம கணத்துக்காக மாத்திரம் போராடிட்டு இருக்கிற ஒரு போராட்ட வீரராக நம்ம சபையில் இருக்கக்கூடாது. அட்டாக் வந்து நம்ம லைஃப் மேலே இருக்குது, நம்ம வாழ்க்கையே ஆபத்தில் இருக்கிறதுனால நீங்கள் துஷ்ட மிருகங்களோட போராடுற மாதிரி போராடணும்னு சொல்கிறார். அவர் வேதத்தில் வந்து இந்த துஷ்ட மிருகங்களை பற்றி எழுதும்போது 2 மிருகங்களை அவர் குறிப்பிடுறாரு. முதல் மிருகம் 2 தீமோத்தேயு 4:17, சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு முடிக்கிறார். இப்போ முதல்ல அவர் காண்பிக்கிற ஒரு துஷ்ட மிருகம் என்னன்னு கேட்டால் சிங்கம். இந்த சிங்கத்தின் வேலை என்ன அப்படின்னு கேட்டால், 1 பேதுரு 5:8-9 பேதுரு சொல்லுகிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விழுங்கிறதுக்கு தான் அவன் இருக்கிறான். அந்த சிங்கம் வந்து விளையாடுறதுக்கு இல்லை, விழுங்குறதுக்கு இருக்கு அப்படின்றார். எப்படி விழுங்கும் அந்த சிங்கம் அப்படின்னு கேட்டால், அது எதுக்கு அடையாளமாக இருக்கு என்று கேட்டால், சங்கீதம் 17:12 பீறுகிறதற்கு ஆவல் உள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவு இருக்கிற பால சிங்கத்திற்கும் உப்பாய் இருக்கிறார்கள்னு போட்டிருக்கு. அப்போ இந்த பால சிங்கம் அது வந்து போராடி நம்மளை விழுங்குறதுக்கு வரும்போது எப்படி வரும்னு கேட்டால், மறைவிடங்களில் இருந்து தான் அது வந்து ஒருவன் அட்டாக் பண்ணும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாக போராடுற ஒரு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்தில் முதல் போராட்டம் சிங்கத்தோட போராடுற போராட்டம். அந்த போராட்டம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, நம்முடைய மறைவான வாழ்க்கையின் பகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா, சீக்ரெட் லைஃப், அங்க இருக்கிற போராட்டம். சிங்கம் எப்பவுமே மேட்டில் நின்றுக்கிட்டு நான் வந்துட்டேன், யாராவது வரீங்களா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்காது. அது என்ன பண்ணனா, மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து இங்கே எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு ஒரு மான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது நினையாத நேரத்தில் வேகமாக போய் என்ன பண்ணிடுவோம், கப்பிடும். பிசாசானமனும் நம்மளை நிறைய வேளையில் நம்முடைய மறைவான வாழ்க்கைகளில் பெரிய ஒரு அட்டாக் அவன் கொண்டு வரணான்றது உண்மை. இப்போ வெளியரங்கமாக பாருங்கள், ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோம், பைபிள் எடுத்துட்டோம், நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஆராதிக்கிறோம், பிரசங்கம் கேட்குறோம், மற்றவங்களோட உட்காந்துருக்குறோன்னும் போது நம்மளுக்கு பெரிய சோதனைலாம் வராது. சோதனையே வந்தால் கூட ஊருக்கு பயந்துட்டு கூட்டத்துக்கு பயந்துட்டு பேசாமல் இருக்கும் இல்லை, அமைதியாக இருப்போம், நமக்கு அந்த எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அநேகம் நம்ம தனி அறைகளில் தனியாக யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நிறைய பேரில் வி ஸ்ட்ரகிள் அண்ட் ஃபைட். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவனை தனியாக கொண்டு போயிட்டா இவன் என்ன பண்ணலாம், அவனை கொன்று போடலாம், விழுங்கி போடலாம். அவர் சொல்கிறாரு, உன் மறைவிடங்களை பற்றி கேர்ஃபுல்லாக இரு. அதனால தான் தாவீது சொல்லும் பொழுது 17:12

மனித குலங்கள். சங்கீதம் 19:12 வாசிக்கும் போது, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கலாக்கும். என்ன குற்றங்கள்? மறைஞ்சிருக்கும் போது நான் செய்கிற குற்றங்களுக்கு என்னை நீங்கலாக்கும். எபேசியர் 5:11-12 வாசித்தால், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தரங்க கிரியைகளுக்கு, அந்தகார கிரியைகளுக்கு, ஒர்க்ஸ் இன் டார்க்னஸ், அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அடுத்த வருஷம் சொல்கிறார், 12 அவைகளால் அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதற்கும் அவலட்சணம், அவமானமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த கிரியைகள் எங்கே செய்யப்படுதுன்னா, அந்தரங்கத்தில், ஒளிப்பிடங்களில். பிசாசானவன் நம்மளை நிறைய வேலை பயங்கரமாக தாக்கி நம்மளை வந்து, இட் கேன் பி எனி திங், இட் கேன் பி எ பேட் தாட், எ பேட் ஹேபிட், இட் குட் பி டிப்ரெஷன், எனி திங். நம்ம தனியாக இருக்கும்போது தனியாக வந்து ஒளிப்பிடங்களை வந்து நம்மளை விழுங்கலான்னு வருவான். அவர் சொல்கிறார், எதிர்த்து நில்லுங்க, துஷ்ட மிருகங்களுக்கு விழுந்துடாதீங்க. இந்த சிங்கம் நம்மை விழுங்க பார்க்குது ரகசிய இடங்களில். ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, கர்த்தருக்குள்ளே நமக்கு ஒரு பெரிய ஜெயம் இருக்குது, நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் நம்ம ஜெயங்குள்ள பண்ணுகிறவர், ஆமேன். ஏனென்றால் எபிரேயர் 11:33 வாசித்தா, அவர்கள் சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள்னு போட்டிருக்கு. விசுவாசத்தினால அப்படிதான் வசனம் சொல்லுது, சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள். விசுவாசத்தினால் அதை செய்தாங்க. அப்போ அவர்களால் செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியும். விசுவாசத்தினால் ஜெயிக்க முடியும், அந்தரங்க பாவங்களில் நம்ம விடுதலை பெற முடியும், ஜெயிக்க முடியும். அலையிலோயா. ரெண்டாவது, இன்னொரு துஷ்ட மிருகத்தை பற்றியும் பவுல் பேசுகிறாரு. அப்போஸ்தல நடபடிகள் 20:29-31 வாசித்தால், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ரெண்டாவது அவர் என்ன பேசுகிறாருன்னா, ஓநாயை பற்றி பேசுகிறார். இது ஒரு ரெண்டாவது திஷ்டம் இருக்கும், வைல்ட் பீஸ்ட்ஸ், வைல்ட் அனிமல்ஸ். அவர் சொல்ல, இதோடு நீங்கள் போராடணும், இந்த துஷ்ட மிருகங்களோடு போராடின. அதில் வந்து இந்த சிங்கம் வந்து ரகசிய பாவத்துக்கு நம்மளை இழுக்கிற, ரகசிய குற்றங்களுக்கு, மறைவான பாவங்களுக்கு இழுக்கிற அடையாளமாக சிங்கம் பதிவிருந்து நம்மளை தாக்குறது. இந்த ரெண்டாவது ஓனாக இருக்குது பாருங்கள், இதுக்கு எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னு கேட்டால், மத்தேயு 7:15 நட்சகராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த ஓநாயை யாரோட ஒப்பிடுறாருன்னா, கள்ளப்போதகர், கள்ள தீர்க்க தரிசி. அவர் சொல்றாரு, இவங்க வெளியில பார்த்தா இவங்க வந்து ஓநாய் மாதிரியே தெரிய மாட்டாங்க, அதான் பெரிய பிரச்சனை. சிங்கம் வந்து சிங்கம் மாதிரியே வந்துடும், கர்ச்சிக்கிற சிங்கம் வேற போட்டிருக்கு, அது சிங்கம் சிங்கம் மாதிரியே வந்துடும். அந்த ஓநாய் வந்து எப்படி வருமா, ஆட்டுத்தோல் போத்திக்கிட்டு வருமா. அதனால அவங்கள முதல்ல கண்டுபிடிக்கிறதே பெரிய சேலஞ்சு, கண்டுபிடிச்ச பிறகு அவங்க தப்பிக்கிறதும் பெரிய சேலஞ்சு. ஸோ இட்ஸ் அ வெரி, இட்ஸ் அ டூ ப்ராங்ட் அஃபேர் டு ஓவர் கம் தென். ரொம்ப கஷ்டம் இது. அதனால தான் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டவங்க, தாங்க வஞ்சிக்கப்பட்டவனே அவங்களுக்கே தெரியாது. தட்ஸ் அ ப்ராப்ளம், தே டோன்ட் நோ இஃப் தே பீன் மிஸ்லெட். சரியான பாதையில் இருக்கிறோம், நம்ம ஆட்டுக்குட்டியோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க, பார்த்தா அது உள்ள ஃபுல்லாக ஓனாயாக இருக்கும். இந்த ஓனாய் எப்படி வேலை செய்யும், ஒரு கள்ள தீர்க்கதரிசி எப்படி வேலை செய்வான்றதுக்கு பைபிளில் 3 வார்த்தைகள் இருக்குது, அதை மட்டும் காட்டுறேன், விளக்க நேரம் இல்லை, பட் நீங்கள் நிதானிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். முதலாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்போஸ்தலர் நண்பர்கள் 20:29-30 வாசிக்கும் பொழுது, அவர் இந்த ஓநாய்களை பற்றி பேசும்போது சொல்கிறாரு, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்வார்கள்னு போட்டிருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வி கால் இட் ஆஸ் யூனோ த பர்சனாலிட்டி கிளவுட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தேவனுக்கு நேராக ஜனங்களை தள்ளணும், அவங்கள திருப்பணும் அப்படின்றத விட, தங்களுக்கு பக்கம்தான் அவங்க வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னை பாரு, என்னோட பேசு, என்கிட்டேயிரு, என்னை ஃபாலோ பண்ணு, என்னையே நீ நேசி, என்னையே நீ நம்பியிரு அப்படின்னு தங்கள் பக்கமே அவங்கள வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு கள்ளத்திற்கு தேசனுடைய வேலை. அதில் நம்ம இனம் காணலாம், இவன் கர்த்தருக்கு பக்கத்தில் நம்ம இழுக்கிறத விட தாம் பக்கமே தன்னை இழுத்துட்டு இருக்காங்களே, தாங்க தான் ரொம்ப முக்கியஸ்தர் மாதிரி அவங்களையே அவங்கள பிரபலப்படுத்தி, அவங்கள பற்றியே பேசி, அவங்கள பற்றியே உயர்த்தி, அவர்களுடைய வார்த்தை இல்லாமல், ஜபம் இல்லாமல், செய்யாமல், சொல்லாமல் ஒன்றுமே நடக்காதுன்றது போல ஒரு பிரம்மையை கிரியேட் பண்ணிடுவாங்க. டோட்டல் அவங்கள டிபெண்ட் பண்ண வச்சுருவாங்க.
நீ ஜோம் பண்ணுன்னு சொல்ல, என்கிட்ட வா நான் ஜோம் பண்றேன். நீ அதட்டி பிசாசை மேற்கொள்ள சொல்ல, நீங்க வா நான் 30 நாள் உனக்காக ஜோம் பண்ணி உன்னை அதட்டுவேன் விரட்டுவேன். அப்போ அவங்க டோட்டல் கண்ட்ரோல் கீழே அவங்களை கொண்டு வந்துருவாங்க. They always draw people after them. That's the first thing. They draw people after them. ரெண்டாவது ஒரு கள்ளத்திற்கு வேலை என்னன்னு கேட்டால், யோவான் 10:12, ஓனாய் ஆடுகளை பீறி அவர்களை சிதறடிக்கும். செகண்ட் திங் த ஃபால்ஸ் ப்ராஃபிட் ஃபால்ஸ் டீச்சர் வில் டூ இஸ் ஹீ வில் டிஸ்பர்ஸ் பீப்புள். எல்லாரையும் சிதறடிச்சிடும், ஒன்றா இருக்கவே விடவே மாட்டாங்க. இவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, பொதுவாகவே நீங்கள் பாருங்கள், சபைக்கு விரோதமாக தான் பேசுவாங்க. சபை கூடி வருதில் அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த சபைக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே கூடாதீங்க, இங்கே போகாதீங்க, அங்கே போகாதீங்க. They will disperse them. ஐக்கியத்தில் அவங்களால வேலை செய்யவே முடியாது. சமீபத்தில் நான் படித்தேன், ஒரு நம்ம நாட்டில் வந்து நிறைய காடுகள் இருக்குது. அந்த காடுகளில் சில புலிகள் கூட வாழுது, ஓப்பன் ஏரில் இது வாழுது, ஓப்பன் ஃபாரஸ்டில் வாழுது. ஆனால் அந்த ஃபாரஸ்டில் வந்து நிறைய அந்த பழங்குடியினர் வந்து அனுதினமாக அவங்க வேலை செய்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறது, அவங்க வயல்வெளி எல்லாமே அந்த ஃபாரஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க லைஃப்லிஹுட், வேறு எங்கேயும் போக முடியாது. அப்போ அவங்க எப்படி இந்த புலிகளோடு வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க ஒரே ஒரு விதம் தான் அவங்க செய்தால் தப்பிக்க முடியுமா என்னன்னு கேட்டால், அந்த கூட்ட அந்த காட்டுக்குள்ளே போனால் தண்ணி எடுக்க, எதுக்கு போனாலும் கூட்டமாக தான் போவாங்க. தே நெவர் கோ அலோன். கூட்டமாக போனால் ஓனா இல்லை, புலியே பக்கத்தில் வராதான், அவங்க பக்கத்தில் அண்டாதான். கூட்டத்தை பார்த்துச்சுனாலே அது பயந்துட்டு அந்த பக்கமே வராதான். ஆனால் தனியாக ஒருத்தன் மாட்டினா அதை விடாது. இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும், நீங்கள் ஒரு ஐக்கியத்தில் ஒரு கூட்டத்தில் இருந்தீங்கன்னா பிசாசு நெருங்க ரொம்ப பயப்படுவான். ஆனால் சிதர் அடிச்சிட்டான் அப்புறமா அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தட்ஸ் இஸ் யூனோ தட்ஸ் இஸ் பிளாட். அவன் செய்கிற வேலையை அதுதான். அங்கே போகாது இங்கே போகாத சில பேர் இதே தான், என்னப்பா வீடியோ பார்த்துட்டு இருக்க வாரமெல்லாம் என்ன பார்த்துட்டு, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் நல்லவர் இல்லை, இவர் நல்லவர் இல்லை, இவர் கெட்டவர், அவர் கெட்டவர், யாருமே கடைசியில் நல்லவன் இல்லை, நான் ஒருத்தன் தான் நல்லவன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு இப்போ நான் எங்கேயுமே சர்ச்சுக்கு போகிறதில்ல, யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது, கர்த்தரே என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு, தே நெவர் அட்டாச் தெம் செல்ஸ் வித் எனிபடி. நிறைய பேர் இந்த மாதிரி வழி விலகினவங்க கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறாங்க. ஏன் பதில் சர்ச்சுக்கு போகிறதில்ல, அது சரியில்லை, சரி அது சரியில்லை, இன்னொரு இடத்துக்காக போங்க, அதனால சர்ச்சுக்கே போகிறதில்ல. இப்போ எவனுமே சரியில்லை, எல்லாருமே பொல்லாதவன். அப்போ நீங்கள் எப்படி சரி? நம்ம அதை யோசிக்க மாட்டேங்கிறோம் பாருங்க. இப்போ நம்ம என்னமோ வாழ்க்கையில் தப்பே செஞ்சது இல்லையா, சரி ஒரு இடம் உனக்கு பிடிக்கலை, ஒரு இது ஒத்து வரல, கோ டு அன் அதர் பிளேஸ், ஃபைண்ட் அ ஃபெலோஷிப். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு வரும்போது வான திரும்பின சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அவர் ஒரு ஆளே வந்து உலகம் முழுவதும் எவஞ்சலைஸ் பண்ணியிருக்க முடியும் ஒரு நிமிஷத்தில், இல்லை அவ்வளோ வல்லமை அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனாவே சொல்லுது, 12 பேரை தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கவும் தமக்கு ஊழியம் செய்யவும் அவர்களோடையே சுற்றி திரிந்தார். தனியாக எப்போ இருந்தார்னு கேட்டிங்கன்னா, தேவனோடு பேசுறதுக்கு ஜெபம் பண்ணுறதுன்னு தனி, மற்றபடி அதில் கூட மருவமலையில் 3 பேரை தனியாக கூட்டு போயிட்டார். கெச்சமெண்ணி தோட்ட ஜபத்தில் கூட வேர்வை சிந்தி ரத்தமெல்லாம் வேர்வையாக வரும்போது கூட 3 பேரை கூட்டு கொஞ்சம் பக்கத்தில் உட்காருங்க, 1 மணி நேரம் என்னோட தரித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். திரும்பி வரும்போது உயிர்த்தெழுந்து வரும்போது சீஷர்களை அழைத்து உலகமெங்கும் போங்க சுவிசேஷம் தருவீங்க. அவங்கள அனுப்பும்போது கூட 2 பேரை அனுப்பி விட்ருக்காரு. தனியாக மட்டும் போயிடாத, ஆபத்து உனக்கு. பவுலுக்கு ஒரு சீலா இருந்தார், பேதுருக்கு ஒரு யோமான் இருந்தார், பவுலுக்கு ஒரு பர்னபா இருந்தார். 2 பேராக தான் போயிருக்காங்க. பவுலுக்கு ஒரு தீமோத்தேயோ. ஏன் அப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும், தெர் இஸ் யூனிட்டி, தெர் இஸ் ஸ்ட்ரெங்த் இன் யூனிட்டி. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை தோற்றுவாங்க. சில பேருடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், தே கேன் நாட் பி இன் எனி ஃபெலோஷிப், தட்ஸ் அ ப்ராப்ளம். தே கேனாட் சர்வைவ். தே வாண்ட் டு பி த லீடர், தே வாண்ட் டு பி த டிசைபிள், தே வாண்ட் டு பி த டீச்சர், தே வாண்ட் டு பி த ஸ்டூடெண்ட். தட்ஸ் நாட் ஹவு லைஃப் ஒர்க்ஸ். கிறிஸ்டியன் லைஃபை பார்த்தீங்கன்னா, யூ நீட் ஃபெலோஷிப், யூ நீட் இட். நான் எப்பவுமே சொல்ற வசனம் தான், 2 தீமோத்தேயு 2:22, பாலியத்துக்குரிய எச்சங்களை விட்டு விலகி ஓடு.
ஆனால் சுத்த இருதயத்தோடைய கர்த்தரை தொழுது கொள்ளுடனே நீதி விசுவாச அன்பு சமாதானம் ஆகியவைகளை அடையும்படி நாடு. யாரோடனா கர்த்தரை தொழுது கொள்ளுகிற உடனே யூ நீட் தட் கம்பெனி, யூ நீட் பீப்புள். நான் எப்பயும் சொல்லுவேன், சில பேர் சொல்லுவாங்க எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, எனக்கு எந்த வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லை. ஆமாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒன்று, உங்களுக்கு பத்து பேர் ஜபிக்கிறவங்களுக்கு இருக்கணும், ஆல்ட்டா நீங்கள் பத்து பேருக்கு ஜபிக்கிறவங்களா இருக்கணும். Either be a giver or a taker. அந்த டைனமிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும், அந்த டைனமிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஒன்று கொடுக்கணும், ஆல்ட்டா வாங்கணும். கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன்னா தட்ஸ் நாட் லைஃப். ஏன் சபைக்கு கூடி வர்றோம் பாருங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து வீட்டில் இன்டர்நெட் இருக்கு, ஏன் நீங்கள் அது ஆன் பண்ணாமல் இங்கே வரீங்க? லைஃப் எங்கே இருக்குன்னா ஐக்கியத்தில் தான். வீட்டிலே உட்காந்து தனியாக உட்காந்து கேட்கவும் முடியும், பட் அது எல்லாரும் சேர்ந்து கூடி கேட்கறது, கூடி ஆராதிக்கிறதுல என்ன இருக்கு, அதில் ஒரு இன்பம். அல்லேலூயா, அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. எனக்கு தெரியும் இன்னும் கூட நிறைய பேருக்கு பயமும் போகல, பிரச்சனைகளும் போகல. இப்போ தான் கோவிட் முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்த எது ஒன்று வந்திருக்குன்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸான்னு ஒன்று சொல்கிறாங்க. பட் இதையும் பிரேவ் பண்ணிட்டு எல்லாம் வந்து உட்காந்துருக்கோம், என்ன வந்தாலும் இப்போ கோவிடே பார்த்தாச்சு, இது என்னம்மா என்ன அம்மா அப்படின்னு எல்லாம் வந்து இப்போ வந்து உட்காந்துருக்கேன். ஏன் உட்காடுறோம்? நிறைய பேருக்கு வீட்டில் தனியாக உட்காந்த பிறகு சார், நிறைய பேர் எங்கேயாவது போயிடலான் இருக்கேன், தனியாக நான் நிறைய பேர் தனியாக மாட்டிக்கிட்டு ஜோபம் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஆண்டவரே இந்த சிறையிருப்புலேருந்து விடுதலையாக்கும், பைத்தியமே பிடிக்குது. பிகாஸ் தட்ஸ் நாட் த வே காட் டிசைன்ட் அஸ். ஆதாமை உருவாக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தனிமையா இருப்பது, அது குடும்பத்துக்கும் பொருந்தும், தனி மனுஷனுக்கும் பொருந்தும், அது சபைக்கும் பொருந்தும், ஊழியத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். யூ கேன் நாட் சர்வைவ் அலோன், பி த பெஸ்ட் அலோன். யூ நீட் பீப்புள், யூ நீட் கம்பெனி. ஆனா ஒரு கள்ளத்திற்கு தரிசி என்ன பண்ணுவான்னா, ஆட்டை போலவே வந்து பக்கத்தில் இருப்பான், தாம் பக்கம் அட்ராக்ஷனை வச்சுக்கிட்டு எல்லாரும் சிதறடிச்சு விட்டுருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கூட்டம் இருந்தாலும் அட்டாக் பண்ண முடியாதுன்னு. So he always disperses the crowd. And thaniya maatnaana ivar nenipaaru thaniya enakku avaroda or appointment kadichudena appadiya edhukku appointment na kasapukku dhaan appointment avula dhaan odane kari aakiruvaan. That is how they attack. moonravathu avan seira vela enna nu ketta Ezekiel 22:27 vaasithaal இறை கவுகிற ஓநாய்கள் போல் இருக்கிறார்கள், அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். ரத்தம் சிந்தி கொள்ளையிடுவாங்க. In other words, they destroy people in the end. People lose their identity, they lose their life, they lose their blood. அவங்களுடைய ஜீவனையும் ரத்தத்தையும் இழந்து போகிற அளவுக்கு அவங்கள முழுவதுமா வழி விலக பண்ணிடுவாங்க. வாழ்க்கையை வந்து எப்பவுமே பாருங்க, அந்த ஒரு யூனிட்டியை நீங்கள் காத்துக்கணும். பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. அங்கே தான் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நம்ம அந்த ஒரு யூனிட்டியை விரும்பணும். பாருங்க, அந்த போஸ்ட்ஃபுல் ஸ்பிரிட், ஈகோயிஸ்டிக்காக நம்ம இருந்தோம்னா யாரோடையுமே நம்ம கனெக்ட் பண்ணவே முடியாது. என்னை விட நல்லவன் உலகத்தில் ஒருத்தனும் இல்லை, என்னை விட பரிசுத்தமாக ஒருத்தனும் இல்லை, என்னை விட பெரியவன் ஒருத்தனும் நினச்சிட்டீங்க, நீங்கள் தனிக்காட்டு ராஜா தான். You cannot survive with anybody. யாரோட இங்கே உட்கார முடியாது. இந்த நினப்பு தவறான நினப்புலேருந்து வெளியே வரணும். See, everybody is not perfect. இப்போ ஒரு சபைன்னு எடுத்துக்கிடுங்களேன், டியூ திங்க் எவ்ரிபடி இஸ் பர்ஃபெக்ட்? நோ, நாட் எவ்ரி ஒன். எல்லாருமே என்ன ஜப வீரர்களா? எல்லாருமே என்ன 3 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுறவங்களா? எல்லாருமே என்ன நோட்ஸ் எடுக்கிறவங்களா? எல்லாருமே கவனிக்கிறவங்களா? எல்லாருமே கரெக்டாக சொல்கிறதெல்லாம் செஞ்சிடறவங்களா? கிடையாது. ஒரு ஸ்கூலில் இருக்கிற மாதிரி தான், ப்ரீ கேஜிலிருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் உட்காந்துருப்பாங்க. ஆனால் என்னென்னா அசம்பிளி தான் இது ஃபுல்லாக, எல்லாருக்கும் ஒரே பாடம் தான். அதே இடத்துல ஒன்று ஏபிசிடி படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்று கவிதையை எழுதிக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் ஹவ் இட்ஸ் அ மிக்ஸ். ஆனால் சபைன்றது என்னென்னா எல்லாரையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு அப்படியே போனோம். நம்முடைய ரட்சகரா இயேசு கிறிஸ்து 12 பேர் அவரே ஜோம் பண்ணி தேர்ந்தெடுத்தாரான். அதில் ஒருத்தன் காட்டி கொடுக்குறவன், ஒருத்தன் திருடன்னே சொல்கிறாரு, அவன் திருட அப்படி தெரிந்தெடுத்து ஜோம் பண்ணி தெரிந்தெடுத்ததுல இந்த இந்த சில தரம் நினச்சிக்கிட்டுவேன் நான், ரொம்ப பிரச்சனை வந்து ஆண்டவா நீங்கள் ஜோம் பண்ணி எடுத்ததுலேயே இப்படி இருக்குன்னா அப்போ நம்ம அதெல்லாம் பொறுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஒருவன் வந்து காட்டி கொடுத்துட்டு போவான், ஒருவன் மறுதளிப்பான், மற்றவெல்லாம் ஓடியாக போயிடுவான். ஆலய காணோம்,
ஆனா இயேசு என்ன செய்தார்னா, இவங்களுடைய குறைகளை அறிஞ்சு கூடவே வச்சிருந்தார். எவ்வளவு காலம் உங்களோட நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு கடிஞ்சுக்கிட்டாரு, அவங்கள வந்து திட்டினாரு, போதிச்சாரு. ஆனா ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்பி விட்டார், போயிட்டு வா போய் உனி செஞ்சுட்டு வாப்போ, எல்லா இடத்துலையும் சுவிச் வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு வா சொன்னாரா இல்லையா? ஸோ இட்ஸ் நாட் திங்க் தட் எவ்ரிபடி மஸ்ட் பி பர்ஃபெக்ட் இன் ஆர்டர் டு பி யுனைடெட். சில பேர் தான் பாஸ்டர் நான் வருவேன் ஆனால் ஒன்றும் சரியில்லை பாஸ்டருங்க, இவர் ஒருத்தர் தான் உலகத்திலே பூரணம் ஆயிட்டார், இப்போ பரலோகத்து டிக்கெட் வாங்கி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார், ஒருத்தரும் சரியில்லை, அல்ட்டா வந்துடுவேன் நான், அல்ட்டா சேர்ந்துருவேன். நம்மையே நம்ம ஏமாத்திக்கிறோம், அப்படி செய்யாதீங்க. அந்த ஐக்கியம் தேவை. கள்ள திருக்கதரிசி கள்ள போதகணும் ஐக்கியத்தை விரும்பவே மாட்டான், சிதறடிச்சு கொன்று போடுவான். இந்த ரெண்டு துஷ்ட மிருகத்தும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பி கேர்ஃபுல் தட் யூ டோன்ட் ஃபால் ப்ரே. நீங்கள் நல்ல ஃபைட், ஒரு நல்ல போராட்டம் போராடணுமா, முதல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஒரு மனநிலையோட கனத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், போராடணும். ரெண்டாவது, துஷ்ட மிருகத்தோட போய் போராடி உயிரை காத்துக்கணும். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் லைஃப். நம்முடைய சீக்ரெட் லைஃப் பத்தி நம்ம கேர்ஃபுல்லா இருந்து, சிங்கம் போல பிசாசு சோதிக்க வரும்போது அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அப்பதான் நம்ம முடிவுல ஜெயம் எடுப்போம், அதான் நல்ல போராட்டமா முடியும். ஓநாய்கள் போல வர்ற கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்களுடைய கூட்டத்தின் நடுவில் எச்சரிப்புள்ளவர்களாயிருந்து சிதறி போகாமல், மனிதனை துதிபாடாமல், நாம் வந்து ஐக்கியங்களை விட்டு விலகாமல், நாம் கர்த்தரை தேவனை தொழுது கொண்டு சேர்ந்து இந்த ஓட்டத்தை ஓடி ஜெயமாக முடிஞ்சு நல்ல போராட்டம் போராடி ஜெயத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லி நாமளும் சாட்சி பெறணும். அல்லேலூயா. சரி, கடைசியாக இன்னொரு போராட்டத்தை பற்றி அவர் பேசுகிறார். அது என்னென்னா, எதிராளியான பிசாசோட உள்ள போராட்டம். எபேசியர் 6:11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்க, சாத்தானோடு போராட்டம், சேனைகளோடு போராட்டம். இது ரொம்ப முக்கியம். இது மூன்றாவது லெவல் ஆஃப் ஃபைட்டிங். முதல் யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம்னா, எனக்கு கனம் கௌரவம் கிரீடம் கிடைக்கணும், அதுக்காக தான் ஒருத்தன் ஓட போகிறான். அங்கே உயிருக்காக யாரும் ஓடுறது இல்லை, ஓடலைன்னா உயிர் போயிடும் அப்படின்னா ஓடுறான், இல்லை கனம் கிடைக்கணும் பரிசு கிடைக்கணும் ஓடுறான் ஓட்டப்பந்தயத்தில். ரெண்டாவது, ஓடுறவன் துஷ்ட மிருகங்களோடு போராடுறான். அவன் என்ன செய்கிறான்னா, உயிரை காத்து கொள்றதுக்காக அவன் என்ன பண்ணுறான், போராடுறான். இது ரெண்டாவது. ஆனால் மூன்றாவது ஒரு போராட்டம் இருக்குது, என்னென்னா துஷ்ட மிருகம் இல்லை, சேனைகளோடு போராட்டம். இது யாருன்னா, ஒரு யுத்த வீரனுடைய போராட்டம். இந்த யுத்த வீரன் எதுக்கு போராடுறான்னு கேட்டால், பதக்கத்துக்காகவும் போராடுறது இல்லை, தான் உயிருக்காகவும் போராடுறது இல்லை, நாட்டுக்காக போராடுறான், தேசத்துக்காக போராடுறான், தன் ராஜ்யத்தை காத்துக்கொள்றதுக்கு அவன் போராடுறான், சேனைகளோடு போராட்டம். இப்ப நம்முடைய தேசத்தின் எல்லைகளில் வந்து ராணுவ வீரர்கள் இரவு பகலாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, இப்படி நிற்கிறியப்பா, இப்படி கஷ்டப்படுறியே, உனக்கு ஏதாவது மெடல் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் வருமா வர்றதை தெரியாதுங்க. உன் உயிருக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கியான்னு கேட்டா, ஏன் உயிரை காத்துக்கணும்னு நான் எங்க இங்கே உட்காடுறேன், நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன் உயிருக்காக நான் இங்கே உட்காரல, ஏன் உயிரை காத்துக்கிறதுக்காக நான் இல்லை, நான் எதுக்காக உட்கார, நாட்டுக்காக உட்காந்துருக்கேன். நான் தூங்கிட்டேன் சண்டை போடல அப்படின்னா நாடு தோத்து போயிடும், நாட்டினுடைய இடம் போயிடும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ராணுவ ட்ரைனிங்லாம் கொண்டு போகும்போது அவங்களுக்கு என்ன புகட்டிடுவாங்கன்னு கேட்டால், உன்னை பற்றி மறந்துடு, தேசம்தான் உனக்கு எல்லாம், கண்ட்ரி இஸ் எவ்ரி திங். அந்த நாட்டை பற்றிய ஒரு வெறி அவர்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால அவன் பாருங்கள், தான் உயிரை கூட துச்சமாக நினைப்பான். நாட்டுக்காக நான் உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கேன், ரத்த சிந்த ரெடியாக இருக்கேன், எந்த குண்டடி படமும் ரெடியாக இருக்கேன். அதனால அந்த தளபதி வந்து அவனை பார்த்து, நீ போன அவனுக்கு ஒரு கோ அப்படின்னு அவனுக்கு சிக்னல் கொடுத்துட்டா போதும், தனக்கு உயிர் வருமா போறவன் திருப்பி வருவானா கூட தெரியாது, ஆனால் போயிடுவான். என்னப்பா அவன் வயசுன்னு கேட்டால், 22 வயசுன்னுவான், 18 வயசுன்னுவான்,
ஃப்ளைட்டை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அந்த எனிமி டெரிட்டரிக்குள்ள பறந்து போவான். அவனுக்கு தெரியாது திரும்பி நம்ம குண்டடிப்படாமல் வருவாமான தெரியாது. எவ்ரி டே இஸ் அ சேலஞ்ச். ஆனால் எதுக்கு அவன் போறான்னா, தான் உயிரை காத்துக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. தான் உயிரை காத்துக்கிட்டா கோனா இவன் ரிவர்ஸ்ல அந்த பக்கம் ஓடிடுவான். பட் அவன் ஏன் முன்னால போறான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் அந்த ஆபத்திற்கு ஆபத்திற்கு ஆபத்திற்கு ஆபத்திற்குன்னு தெரியும். ஆனால் எனக்காக நான் வாழலை, நாட்டுக்காக வாழ்றேன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டன்றது மூணு லெவலில் இருக்கு. நல்ல போராட்டம்ன்றது முதல்ல நம்முடைய தனிப்பட்ட கௌரவத்தை காத்துக்கிறது, நம்முடைய கணத்தை நம்முடைய மரியாதையை காத்துக்கிட்டு கடைசி நாள் ஆண்டுக்கு நான் நிற்கும் போது வெட்கப்படாத ஊழியக்காரனாக போய் நிற்கணும். அதுக்காக முதல் போராட்டம். ரெண்டாவது லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, துஷ்ட மிருகங்களால் என் வாழ்க்கை கெடுக்கப்பட்டுறக்கூடாது, அது என் உயிரை காத்துக்கிறதுக்கு போராட்டம், நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது, அதுக்காக போராட்டம். ஆனால் மூணாவது ஒரு லெவல் ஒரு விசுவாசி போராடுறான், யாருக்காக தெரியுமா? தனக்காக கிடையாது, மற்றவங்களுக்காக. மற்றவங்களுக்காக, இட்ஸ் ஆல் அபவுட் அதர்ஸ். பிசாசானவன் சேனைகளோடு வந்து போராடுறது எதுக்கு கேட்டால், இந்த கோலியாத் சொன்னால் பாருங்க, ஒருவன் அனுப்புங்க என்னோட சண்டை போராட்டம், ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை ஆகிடுவோம், தோத்துட்டீங்கன்னா நீங்கள்லாம் எனக்கு அடிமை. ஏப்பா சண்டை போட நீங்கள் ரெண்டு பேர், அதுக்கு ஏன் எங்களெல்லாம் இழுக்கிறீங்க? ஏன்னா அவன் என்ன கேட்குறான்னா, யூ ரெப்ரசன்ட் த நேஷன், நீ தோற்றால் உன் தேசம் தோற்ற மாதிரி, நீ ஜெயிச்சா உன் தேசம் ஜெயிச்ச மாதிரி. இது எப்படி இருக்குன்னா, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு டீம் 11 பேர் போகிறாங்க. அவங்க விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட கௌரவம் இருக்குது, அதில் தனிப்பட்ட பரிசெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு தூண்டி விடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்காக விளையாடுறேன். பேப்பரில் வருது இந்தியா ஒன். என்ன இந்தியா ஒன்று? நம்மளாம் கிரிக்கெட்டை தொட்டதே கிடையாது, விளையாண்டதே கிடையாது, பார்த்ததே கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஜெயித்தது. அம்மா பேப்பரில் இந்தியா தோற்றது, படுதோல்வி அடைந்தது. இது யார் படிக்கிறான்னா, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவரும் படிக்கிறாரு. படுதோல்வி அடைந்ததா? நம்ம எங்கே படு, நம்மளுக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது, எப்படி படுதோல்வி அடைய முடியும்? அங்கே 11 பேர் உன்னை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்கான்ப்பா, அவன் ஜெயிச்சான் நாடே ஜெயித்த மாதிரி. அங்கே யாரோ விளையாடின விளையாட்டுக்கு ஜெயிச்சான்னா நம்ம ஊரில் தெருவில் பட்டாசு வெடிக்கிறான், கொண்டாடுறான். ஏன் கொண்டாடுறான்னா, நீ விளையாண்டா நான் விளையாண்ட மாதிரி, நீ ஜெயிச்சா நான் ஜெயித்த மாதிரி. இதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். சி, சோ மெனி டைம்ஸ், லிசன் எவ்ரி ஒன், நல்லா கவனிங்க, சோ மெனி டைம்ஸ் ஆர் ஃபைட்ஸ் ஆர் நாட் அபவுட் அஸ். நிறைய யுத்தங்கள் நம்மை பற்றியதே கிடையாது. It's about our family. It's about our calling. It's about our people. It's about the ministry. It's about God's kingdom. இந்த வெற்றியும் தோல்வியும் வந்து நம்மளை பற்றினதே கிடையாது. இது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது. இது நம்முடைய குடும்பத்தை பற்றியது. இது நம்முடைய ஜனத்தை பற்றியது. அப்போ நான் ஏன் இதில் போராடணும்னு கேட்டால், இதில் ஏதாவது லாபம் இருக்காப்பா? நான் இல்லை, லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் ஜெயிச்சேன்னா என் ராஜ்யமே ஜெயிச்சிடும். நான் தோத்தேன்னா என் ராஜ்யமே போச்சு. அப்போ அதோட பாதிப்பு எப்படி வரும்னு கேட்டால், உங்களுக்கு வேதத்தில் அநேக வசனங்களை காட்ட முடியும். ஒரு யுத்தத்துக்காக ஒரு அணி ஒன்று போகுது, யுத்தம் பண்ணுறாங்க, உயிரை கொடுத்து யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் யுத்தத்தில் தோத்துட்டாங்க. யுத்தத்துக்கு போனது என்னமோ 130 கோடி பேரில் ஒரு 10 லட்சம் பேர் யுத்தத்துக்கு போயிருப்பாங்க. அவன் அங்கே தோத்தான், நம்ம கதி எல்லாம் கந்தல் தான். அவன் நேராக உள்ள வந்துடுவான், வீடு ஆஸ்தி கட்டடம் அத்தனை எரிச்சு சாம்பலாக்கி விட்டுருவான். அன்றைக்கெல்லாம் நீங்கள் யுத்தங்களெல்லாம் நீங்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் அதே தான், நீங்கள் ஜெயிக்காம தோத்துட்டீங்க. அந்த போனது வந்து ஒரு அந்த மொத்த ஜனத்தொகையில் ஒரு 1% அல்லது 10% அதிகபட்சம் தான் சண்டைக்கு போவாங்க. ஆனால் அந்த 10% தான் 90% பாதுகாப்பே இருக்குது. அந்த ஒரு மனுஷன் தோத்தான்னா அவன் மனைவியினுடைய பாதுகாப்பு ஆபத்து, அவன் பிள்ளைங்க ஃப்யூச்சர் அவ்வளோதான், அவனுடைய எக்கனாமி அவ்வளோதான், அவன் தேசம் சீரழிஞ்சு போயிடும். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, என்ன வந்தாலும் சரி என் நாட்டை காப்பாற்றுறக்கு நான் உயிரை கொடுத்தாகிலும், என் வருங்கால சந்ததிகளுக்காக நான் நிற்கிறேன். பாருங்க, இந்த ஒரு வீரம், இந்த ஒரு ஏக்கம்தான் ராகாப்ட இருந்துச்சு. ராகாப் வந்து அந்த நாடை எடுத்து நிற்குது இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக, வழிவிட மாட்டேன்னு கதவெல்லாம் அடிச்சிருக்காந்துருக்கான். ஆனால் இப்போ ஒருத்தி சொல்கிறான், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், ஆனால் என்னுடைய தகப்பன் வீட்டாரை நீங்கள் காப்பாற்றுவீங்களா? அவள் எடுத்த ஒரு முடிவு அவளுடைய சந்ததியவே காப்பாற்றிருச்சு.
பாருங்க. அதே இது ஆகான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அதே ஆளு இந்த சைட்ல இருக்கான். அவன் செய்த ஒரு தவறு முழு ஃபேமிலியையும் வீட்டோட எரிச்சிட்டாங்களாம் அப்படியே. சோ வென் யூ ஆர் ஃபைட்டிங் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் அ தேர்ட் லெவல் ஆஃப் ஃபைட்டிங் விச் இஸ் யூ ஃபைட் ஃபார் சம்திங் பிகர் தென் யூ. உங்களை விட மிகப்பெரிய ஒன்றுக்காக நீங்க சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்றீங்க. பாருங்க, வாழ்க்கையில சோதனை வருதுங்க. புருஷர்களுக்கு சோதனை உண்டு, மனைவிகளுக்கு சோதனை உண்டு. ஆனா நீங்க சோதனையில நீங்க விட்டு கொடுக்காம ஏன் போராடுறீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும், நான் தோத்தேன், என் மனைவி நடுத்தருவில் தான் நிக்கணும். இந்த சோதனையில விழுந்தேன், என் பிள்ளை வந்து பிச்சை தான் எடுக்கணும், என் குடும்பமே நாசமாயிடும். அதனால அந்த சோதனையை சகிச்சு எதிர்த்து நின்று போராடுறான். விட மாட்டாங்க. என்ன வந்தாலும் சரி, என்ன ஆசை காட்டினாலும் சரி, என்ன அழகு வந்தாலும் சரி, என்ன வசீகரம் வந்தாலும் சரி, ஐ வில் நெவர் கிவ் அப். ஏன்னா நான் விழுந்தேன், என் ஃபேமிலியே போச்சு. தேர்ஸ் அ ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி. எனக்காக நான் போராடலை, மற்றவர்களுக்காக நான் போராடுறேன். நான் ஒரு சேனை, ஒரு ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு நான் போராடுறேன். எனக்கு தெரியும், சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ திஸ், எனக்கு இதை தொடர்ந்து முன்னேறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு வசதி இல்லை எனக்கு, பட் ஐ ஹாவ் டு கீப் மை ஃபேமிலி டுகெதர். நான் இதை வந்து என் பிள்ளைக்காக தான் நான் செய்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. என்ன நீங்கள் தனிப்பட்டதமாக கேட்டால் வாழ்றதுக்கு இஷ்டமான வாழ்க்கை இஷ்டமே கிடையாது. ஐ வாண்ட் டு ஃபினிஷ் அண்ட் ரன் அவே, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலான்னு தான் இருக்கேன். ஆனால் எதுக்காக சண்டை போட்டிருக்கேன், எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, எனக்கு ஒரு நாலு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளையை காப்பாற்றிடணும். அதனால அந்த பிள்ளைக்காக சண்டை போடுறேன், பிள்ளைக்காக போராடுறேன், பிள்ளைக்காக வேர்வை சிந்துறேன், பிள்ளைக்காக ஓடுறேன், உழைக்கிறேன். எப்படியாவது அவங்களை கரை சேர்த்துடணும். நான் சொல்ல நிறைய வேளை மினிஸ்ட்ரியில வந்து திஸ் இஸ் ஒன் திங் தட் ஜஸ்ட் கீப்ஸ் அஸ் கோயிங். எத்தனையோ முறை நான் வந்து விட்டுறணும், விலகிடணும், போயிடணும், அந்த மாதிரி ப்ரெஷர் வரும். அப்படி அந்த மாதிரி சில டிப்ரெஷன், டிசப்பாயின்மெண்ட்ஸ், டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், கிரிட்டிசிசம் இதெல்லாம் வரும்போதில் எதுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், எதுக்கு இதெல்லாம் செய்யணும், அதான் தேவையா நமக்கு, இதெல்லாம் நமக்கு அவசியமா? நம்மளா வாழ போறோம், நம்மளா போய் எங்க இருக்க போறோம், இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையா? இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் நமக்கு தேவையா? யோசிக்க தோணிடும் சில தடவை. ஜஸ்ட் வாண்ட் டு ரன் அவே. ஆனா நான் பார்த்துருக்கேன், அந்த நேரம்லாம் ரொம்ப உடஞ்சி உட்காரும் போது இல்லை, கர்த்தர் வந்து பேசுவார், ஆட்கள் மூலமா பேசுவார். சிலர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த வாரம் செய்தியை மட்டும் நான் கேட்கல, என் லைஃபே முடிஞ்சிருக்கும் பாஸ்டர். அப்போ கர்த்தர் சொல்வார், இந்த போராட்டம் உனக்குடையது கிடையாது, நீ மற்றவர்களுக்காக நீ இருக்கிற. சி தட் கீப்ஸ் யூ கோயிங். நான் பலமுறை பல ஊழியங்களை நிறுத்திடணும்னு நினச்சிருக்கேன். உதாரணமாக ஸ்கூல் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் செய்யணுமா? இத்தனை வருஷம், 25 வருஷம் போயிட்டேன் ஸ்கூல்ஸ்க்கு. எவ்ரிடே எந்த ஒரு பிரபகண்டா இல்லாமல் போய் ஸ்கூல்ஸில் போய் டெய்லி ஊழியம் செஞ்சுருக்கேன். காலை மாலை ஒரு நாளைக்கு 2 ஸ்கூல் 3 ஸ்கூல் த்ரூ அவுட் த வீக் போயிருக்கேன். ஒரு வாரத்தில் ஆவரேஜாக ஒரு 10,000 மாணவர்கள், 8,000-10,000 மாணவர்களை சந்திக்கிறேன். இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள். காலையில் எழும்பி சாப்பாடு மூட்டை கையில் கட்டிக்கிட்டு போய் கார்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு 2-3 பிரசங்கம் பண்ணிக்கிட்டு 4 பிரசங்கம் 5 பிரசங்கம் ஒரே நாள் பண்ணிக்கிட்டு 2-3 கேம்பஸ் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்த விசிட்டர்ஸ், பில்டிங் ப்ராஜெக்ட், சர்ச்சு, அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் எல்லாம், ஆண்டவா இதை விட்டுற எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படி உட்காரலாம்னு நினைக்கும் போது கரெக்டாக ஆண்டு ஒரு ஆளை கொண்டு வருவார். போன மாதம் ரொம்ப நான் சோர்ந்து போயிட்டேன். போன மாதமா அது ஜனவரியோ ஃபெப்ரவரியோ ரொம்ப சோர்ந்துட்டேன். இதுமேல் இது செய்ய வேணாம், 25 இயர்ஸ் ஓடிட்டோம், இதுக்கப்புறமா இந்த ஸ்கூல் மினிஸ்டர் ஸ்டாப் பண்ணிடலாம், வேற யார்ட்டா கொடுத்துருவோம், யாராவது செய்யட்டும் அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு கரெக்டாக ஒரு பையன் வந்திருக்கான், பாம்பேலேருந்து வந்திருக்கான். யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை நேரில். என் கூட இருந்த பிரசாத்ன்ற சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா கேபிள் கண்டிப்பாக நான் பார்க்கணும், கிளாஸ் முடிஞ்சோடனே பார்க்க, எந்த ஸ்கூலில் இருப்பாங்க அப்படின்னு. அந்த எம்சிசி ஸ்கூலில் அன்றைக்கி இருக்கேன், அது ரெகுலராக எவ்ரி தேர்ஸ்டே அங்கே போவேன், என்ன பார்க்கணும்னு. சரி வந்து எங்கே சொன்ன, அண்ணா பார்க்கணும், சரிப்பா கிளாஸ் முடிக்கட்டும், முடிஞ்சவுடனே நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு 2வது ஸ்கூலுக்கு போகிறேன், எம்சிசிக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன், என் தம்பி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பேசும்போது சொல்கிறான், அண்ணே என் பேர் வந்து அது கமலகாந்தா, 2002-2004 எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்தீங்க, எவ்ரி வீக் கிளாஸ் எடுப்பீங்க, நான் உங்களை எல்லா கிளாஸ்லையும் கிண்டல் பண்ணுவேன், கவனிக்கவே மாட்டேன் உங்கள் கிளாஸை. ஒரு நாள் நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க, கேள்வி கேட்ட உடனே எல்லாரும் வந்து எழும்பு எழும்பு பதில் சொன்னாங்க, நானும் எழுமுனேன், எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப தெரியாது, நான் தமிழில் பதில் சொன்னேன்.
எல்லா பசங்களும் சிரிச்சாங்க என் கிளாஸ்ல. அப்போ நீங்க ஒருத்தர் தான் நின்று, ஏன்பா அவனை பசிக்கிறீங்க, அவன் தமிழ்ல பேசட்டும் பரவாயில்ல, இங்கிலீஷ் சரியாட்டி பரவாயில்லன்னு சொன்ன உடனே எனக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா உங்க பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிச்சேன் அப்படின்றான். அவன் சொல்ற கதை சொல்லிட்டு சொல்றான், ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து அவன் ரொம்ப வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு வீட்டை விட்டு ஓடணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் காசை திருடிட்டான். திருடிட்டு அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கான். ஏதோ ஒன்று வீட்டில் திட்டாங்க, பிரச்சனை ஏதோ நடந்துருச்சு, வீட்டை விட்டு ஓடணும்னு சொல்லி அவன் காசை எடுத்துட்டு அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்கான். அன்னைக்கு கடைசியாக எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லிட்டு அப்படியே ஸ்கூல்லேருந்தே லாரி ஏறி பாம்பே போகணும்னு சொல்லி அவன் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பிளாக் பண்ணி துணி எல்லாம் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரியே வந்துட்டு காசை கையில் வச்சுருக்கேன். அன்றைக்கு என் கிளாஸ் வழக்கம் போல் நான் அந்த எவ்ரி வெட்னஸ்டேவோ தேர்ஸ்டே அந்த ஸ்கூலுக்கு நான் போயிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் போனேன். அன்றைக்கு அந்த கிளாஸுக்கு அவன் வந்து உட்காந்துருக்கான். உட்காந்த உடனே அன்றைக்கு இவனை யாருன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பேசியிருக்கிறேன் நீ கேட்டால், நீ எங்கே ஓடுற, எதுக்கும் வாழ்க்கையை நீ இவ்வளவு துரிதமான முடிவுகள் எடுக்கிற, கொஞ்சம் பொறுத்துரு, ஆண்டவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு அந்த வார்த்தையை பேசின உடனே அவன் அங்கேயே உடஞ்சிட்டானான். உடஞ்சிட்டு வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டு அந்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துருக்கான். இது என்கிட்ட இத்தனை வருஷமும் அவன் சொல்லலை. கொடுத்துட்டு ஆண்டவர் மேலே ஒரு பயங்கர விசுவாசம் அவனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கத்திரமணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து படி அப்படியே படிப்படியாக கொண்டு போய் கடைசியில் அந்த பையன் இங்கிலாண்டில் போய் மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸ் படிச்சிருக்கான். படித்து அங்கே முழுமையான ரட்சிப்பை அங்கே பெற்றிருக்கான். பெற்று அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்துருக்கான். ஞானஸ்தானம் எடுத்து கல்யாணம் பண்ணி அங்கேயே தொடர்ந்து வேலை செய்து அங்கே தேவ அழைப்பை பெற்று இப்போ பாம்பேயில் ஊழியக்காரனாக இருக்கிறான், பாஸ்டராக இருக்கான். அவன் வந்து சொன்னான், ஆனால் இந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்கு இட் டுக் 10 இயர்ஸ் ஃபார் மீ டு டெல் யூ தி ஸ்டோரி, ஜஸ்ட் டு லெட் யூ நோ ஹவு மச் யுவர் லைஃப் ஹஸ் இம்பேக்டட் மீ. அன்னைக்கு தான் நான் தீர்மானத்தில் உட்காந்துருக்கேன், போதும் இது, இட்ஸ் இனஃப். எதுக்கு இதில் போய் போராடணும்? ஐ டெல் யூ, அந்த நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், இட்ஸ் நாட் அபவுட் மீ, ஐ ஹாவ் டு ஃபைட் ஃபார் அதர்ஸ். சீ த சில்லறவ நிறைய காரியங்கள் செய்யும்போது என்னென்னமோ பேச்செல்லாம் வருது, சில்லறெல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும், இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் கரெக்டாக ஆள் அனுப்புவார் அப்படி சொல்லுவார். ஹவு மச் யுவர் மினிஸ்ட்ரி ஹஸ் பிளஸ்டர்ஸ், வி நீட் திஸ் பாஸ்டர், எங்களுக்கு தேவை இது. ஏன் நான் இது சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் அநேக யுத்தங்கள் நம்மை பற்றியதே கிடையாது. இட்ஸ் அபவுட் த கண்ட்ரி, இட்ஸ் அபவுட் த கிங்டம். அதுக்கு என்ன போராட்டம் வந்தாலும் நீங்கள் மனம் தளர்ந்துடாமல் எழுந்து நிற்கணும். ஹல்லேலூயா, நல்ல போராட்டம் போராடணும். ரொம்ப உங்களை பற்றி யோசித்தீங்கன்னா நீங்கள் பாதியில் விட்டு ஓடிடலான்ட்டு இருப்பீங்க. நிறைய வாழ்க்கையின் பிரச்சனைகளில் நிறைய வேளை நமக்கு என்ன தீர்வு தெரியும்னா, எதுக்கு உயிரோடு இருக்கிறதுனால தான் பிரச்சனை. வாழ்க்கையை முடிச்சிட்டோன்னா பிரச்சனையை முடிஞ்சு போச்சுன்னு நம்மகிட்ட தூண்டுவான் பிசாசு வந்து. நீ எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்க? நீ ஒரு ஆள் வாழ்க்கையை முடிச்சின்னா உன் பிரச்சனை முடிஞ்சு போயிடும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ தனியாள் இல்லை, நீ ஒரு சேனையில் இருக்க, நீ ஜெயிச்சின்னா உன் குடும்பமே ஜெயிக்கும். அல்லேலூயா, நீ ஜெயித்தா ராஜ்யம் ஜெயிக்கும். தேவ ராஜ்யத்தை குறித்தது இது. சோர்ந்து போகாத, தைரியமா இரு, முன்னால போ, நல்ல போராட்டம் போராடு. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். யாராவது இன்னைக்கு யாராவது ரொம்ப சோர்ந்து போய் வந்துட்டீங்களா, பாசுறது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எங்கேயாவது போயிடலான்ருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பாச நான் கஷ்டப்பட்டு இருக்கணும்? கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியாதா உன் மூலமா இத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஒருவேளை சில பேர் இன்னைக்கு ஒரு வியாபாரத்தை எடுத்துட்டு இதெல்லாம் எதுக்குங்க செய்யணும், இவ்வளோ போட்டி போறாமல் கஷ்டம், இதெல்லாம் இந்த வயசுக்கு மேலே எதுக்கு செய்யணும்? ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நீ செய்கிற வேலையினால் எத்தனை பேர் பழைக்கிறான் தெரியுமா, எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறான். போராடு, நல்ல போராட்டம் போராடு, விட்டுறாத, உனக்காக அல்ல அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காக. பவுல் அதான் சொல்லுவார், எனக்கு உண்மையான ஆசை என்னன்னு பவுல் சொல்கிறாருன்னா, இந்த தேகத்தை விடுத்து விட்டு பிரிந்து கர்த்தர்ட்ட போகணும், அதான் எனக்கு பிரியம். ஆனால் உங்களோடு இருப்பது எனக்கு ரொம்ப பிரயோஜனம், அதனால நான் இன்னும் போராடுறேன், நல்ல போராடுறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நல்ல போராட்டத்தை கொண்டு போவாராக. அல்லேலூயா. நல்ல போராட்டம் 3 லெவல். முதல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி, எதுக்காக
கனம், கிரீடம், மகிமை, அதுக்காக. ரெண்டாவது ஒரு போராட்டம் இருக்கு, என்ன அது? துஷ்ட மிருகங்கள். அது எதுக்கு? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஆத்மாவை அவன் கெடுத்துறாதபடிக்கு அவனோட அந்தரங்கத்தில் போராடுறது, பொய்யான உபதேசங்களோடு போராடி நின்று ஜெயிக்கிறது துஷ்ட மிருக போராட்டம். மூன்றாவது ஒரு போராட்டம் இருக்கு, எதிராளியான பிசாசோடு போராட்டம். அவன் தனியாக வர்றதில்ல, வான லோகத்தின் அந்தகார சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கு. யூ ஆர் நாட் அலோன், யூ ஆர் அன் ஆர்மி. And you're not fighting for yourself. You're fighting for somebody bigger than you. Something bigger than you. உங்களை விட ஒரு பெரிய காரியத்துக்காக நீங்கள் போராடுறீங்க. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன வார்த்தை வந்துருச்சுன்னு சோர்ந்து போயிடாதீங்க. பாஸ் இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க பாஸ் சார், இப்படி டிசப்பாயின்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க பாஸ், இப்படி டிஸ்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டு போயிடலான் இருக்கேன், எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வச்சுட்டு போயிடல. இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் சம்திங் பிகர் தேன் யூ. அண்டவரே, போராட்டம் இல்லை, நல்ல போராட்டம் போராடுற கிருபை தாங்க.

சமுத்திரம் இருப்போம் ஒரு நிமிடம். ஹலேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹலேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நல்ல போராட்டம் போராடணும். ஹலேலூயா. என்ன போராட்டம்? சும்மா போராட்டம் இல்லை, எல்லாருக்கும் தான் போராட்டம் இருக்கு. ஆனா நாம் எது கலைக்கப்பட்டோம்னா நல்ல போராட்டம் போராடணும். நல்ல போராட்டத்தில் மூன்று படிகள் இருக்குன்னு சொன்னேன். முதல் போராட்டம் நம்முடைய கனத்துக்காக, தேவனுக்கு முன்பாக நாம் மகிமையாக நிற்கணும். அவருக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டுறக்கூடாது, நான் கௌரவமாக மகிமையாக நிற்கணும். அதுக்கு ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும். அந்த ஞானத்தினால் என் பணத்தை, என் பொருளை கையாள கிருபை தாரும். எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே அப்படின்னு கத்தட்ட கேட்கணும். ரெண்டாவது போராட்டம் சொன்னேன், நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், நம்முடைய வசனத்துக்கு விரோதமாய், விசுவாசத்துக்கு விரோதமாய் எழும்பி வருகிற துஷ்ட மிருகங்களோட போராட்டம். You have to fight it. போராட்டமே இல்லாம ஈஸி வே அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. You have to fight it. அந்தரங்க போராட்டங்கள் இல்லாமலாம் யாருமே கிடையாது. Everybody has a fight inside. போராடி ஜெயிக்க கிருபை தாங்கன்ற, சோர்ந்து போயிடக்கூடாது. கள்ள உபதேசங்கள் வரும், அதெல்லாம் பார்த்து கலங்கிடக்கூடாது. தொடர்ந்து போராடணும். சிதறி போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. எதிர்த்து நிற்க பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். நல்ல போராட்டம்ன்றது அநேக வேளை ராஜ்யத்துக்காக போராடணும். அநேக வேளை நமக்கு விட்டா போதும்னு இருக்கும், வாழ்ந்தது போதும்னு இருக்கும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம். எலியா அப்படிதான் கேட்டான், ஆண்டவரே என்னோட பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் கிடையாது, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நிறைய காரியம் நீ செய்யணும்ப்பா. உன் வாழ்க்கைக்கு நீ போதும்னு சொல்லிட்டானா, உன்னை கொண்டு நான் நிறைய காரியம் செய்யணும். நீ நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும், நிறைய பேருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அதற்காக தான் உன்னை அழைச்சேன். நீ நல்ல போராட்டம் போராடு, பாதியில விட்டு ஓடிடாத, தைரியமாயிரு, விசுவாசமாயிரு. There is something bigger than you that you are fighting for. சில பேருக்கு தெரியும், பாஸ்டர் இந்த சோதனை இல்லைனால் மேற்கொள்ளவே முடியல, நான் ரொம்ப இழுக்கப்படுறேன் இந்த சோதனையில், எல்லாம் விட்டுட்டு போயிடலான் இருக்கேன், அல்லது இதுல விழுந்துடலான் இருக்க மாதிரி சோதனை வந்துருது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி. உன் குடும்பத்துக்காக நீ போராடு, உன் பிள்ளைகளை பாரு, உன்னை நம்பி இருக்கிற உன் மனைவி, உன் கணவன், உன் குடும்பத்தை பாரு, உங்களுக்காக நீ போராடு. தன்னலமா இருக்காது, நான் மட்டும் ஓடினா போதும், நான் மட்டும் ஜெயிச்சா போதும் கிடையாது. There are some things you sacrifice for others. மற்றவர்களுக்காக நான் தியாகம் பண்றேன். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மேல் அன்பு வைத்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அதனாலதான் நம்ம நிற்கிறோம். He fought for us. நல்ல போராட்டத்தை அவர் போராடினார். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, நல்ல போராட்டத்தை அவர் போராடினாரு. உங்களுக்கு தெரியுமா, அந்த பிலிப்பிய ஜெயிலில் அவர் உட்கார்ந்து அந்த வசனங்கள்லாம் எழுதும் போது அவர் கையை வந்து பக்கத்தில் உள்ள ஒரு போர் சேவகனோடு சங்கிலியில கட்டி வச்சிருந்தாங்க. One of his hands was tied with chains. ஆனா அந்த ஒரு கை அவர் கட்டப்பட்டா, கால் கட்டப்பட்டா கூட இருந்த இன்னொரு கையை வச்சு அவர் சபைகளின் ஆசீர்வாதத்துக்காக எழுதிக்கிட்டே இருந்தார். எத்தனையோ பேர் அவரை விட்டு தனிப்பட்டதமா போயிட்டாங்க, எத்தனையோ பேர் அவரை கைவிட்டாங்க, எத்தனையோ பேர் அவரை மறந்துட்டாங்க, அவருக்கு விரோதமாலாம் செயல்பட்டாங்க, அவருக்கு விரோதமா பொய்யான வழக்குகள்லாம் போட்டு ரோம அரசாங்கங்கள்கிட்ட போய் இவரை பத்தி பொய்யான காரியங்களை சொல்லி கலகம்லாம் பண்ணாங்க. அவர் மட்டும் தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்தா கூட சபைகளை குறித்த பாரத்தினால நிறைந்து எழுதிக்கிட்டே இருந்தார். அந்த விளைவுதான் நம்முடைய வேதத்துல 13 நிருபங்களை இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமா நம்ம சுமந்துட்டு இருக்கோம். Because he sacrificed his life. He said, I'm not going to fight for myself. I'll fight for my people. சபைக்காக நான் போராடுவேன், தேவ ராஜ்யத்துக்காக நான் போராடுவேன். இன்னைக்கு யாராவது ஏதாவது ஒன்ற தோய்ந்து போய் வந்திருக்கீங்களா, சோர்ந்து போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, நல்ல போராட்டம் போராடுங்க. முடிவிலை கர்த்தர் ஜெயத்தை தருவா. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஓட்டம் முடிய தான் போது எல்லாருக்கும், ஆனா நல்ல போராட்டம் போராடி தான் ஓட்டத்தை முடிக்கணும். நீங்க போராடுறீங்களோ இல்லையோ வாழ்க்கை முடிஞ்சிடும். பட் வாழ்ற காலத்துல போராடிட்டு தான் வாழணும். அது நல்ல போராட்டம் போராடிடணும்,
ஓட்டத்தை முடிச்சுட்டு விசுவாசத்தை காத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, எனக்கா கர்த்தர் நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிற. ஹல்லேலூயா. அதை நாம் பெறணும், நாம் பெறணும். நல்ல போராட்டம் போராடும், கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜோம் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாம் அந்த வசனத்தை கர்த்தவங்களோட இடைப்பட்ட விதத்துல ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, போராடுற ஒரு வாஞ்சலுக்கு தாங்க, நல்ல போராட்டம் போராட கிருபை தாங்க. எனக்கு தெரியுது எனக்கு விரோதமாக எவ்வளவோ ஆயுதங்கள் உருவாக்கப்படுது. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் ஊழியத்துக்கு விரோதமா போராட்டங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி நல்ல போராட்டம் போராடுற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே கேளுங்க, இன்னைக்கு அந்த கிருபை கிருபை கிருபை என் மேல பெருகட்டும் ஐயா, கிருபை என் மேல பெருகட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய ஆவி நம்மேல் ஊற்றப்படட்டும், போராடுகிற ஒரு ஆவி ஊற்றப்படட்டும். நல்ல போராட்டத்தை போராடி முடிவில் ஜெயம் எடுக்க கிருபை தான், கிருபை தான். முடிவில் கனத்தை பெற, முடிவில் எங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள, முடிவில் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போராடுகிற நல்ல போராட்டத்தை தான் கர்த்தர் அழைக்கிறார். எனக்காக போராடுவாயா? நல்ல போராட்டத்தை போராடுவாயா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.

0: திரும்பி நோக்கவே மாட்டேன், பின் வாங்கவே மாட்டேன். ரெண்டு பேர் ஒரே எதிரிய பார்த்தாங்க. சவுலும் பார்த்தான், தாவீதும் பார்த்தான். சவுல் தான் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு, தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டு 40 நாள் அந்த கோலியாத் சவால் விடுறத கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தான். ஆனா அதே அரண்மனைக்குள்ள வருவான், வருகிறான். அவன் யுத்தத்துக்கே போனவன் கிடையாது, யுத்த பழக்கம் கிடையாது, யுத்த ஆயுதம் கிடையாது. ஆனா அவன் எப்படி வீரத்தோட வந்தான்னு கேட்டா, தேவனுடைய சேனையை அவன் நிந்திச்சானே, இவனை எப்படி நான் விடுவேன். கையில இருந்த கூழாங்கல்ல வச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு போயிட்டான். அவனுக்கு இருந்த வாஞ்சம் என்னன்னு கேட்டா, நான் செத்தா கூட பரவாயில்ல, என் நாடு வந்து நிக்கணும், என் தேசம் காப்பாற்றப்படும். அதெல்லாம் இவன் எங்களை அடிமையாக்குறது, அடிமையாக்க கூடாது, நாங்க நிக்கணும். பாருங்க, தேவ ராஜ்யத்துக்காக சில போல சபை வந்து எழும்பி நிக்கணும். நம்ம அப்படியே இருக்க கூடாது. என்னென்ன நடக்கட்டும், அவங்க மிரட்டுறதெல்லாம் பார்த்துட்டு, சத்தத்தை பார்த்துட்டு, பயமுறுத்தலை பார்த்துட்டு ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது. தாவீதை போல எழும்பி போகணும். இது என்னை பற்றியது கிடையாது, தேவ ராஜ்யத்தை பற்றியது. நான் எழுத்து நிற்பேன், கத்திருக்கா ஓடுவேன், உழைப்பேன், தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன். ஏன் வசதிக்காக வாழ்ந்துகிட்டே இருந்தேன்னா, நான் நல்ல போராட்டம் போராடி முடிக்க முடியாது. நிறைய பேர் நம்ம தனிப்பட்ட போராட்டங்களை மட்டும் எடுத்துக்கிறோம். தேவ ராஜ்யத்துக்காக எந்த போராட்டமும் நம்ம லைஃப்ல கிடையாது. என்னப்பாவும் லைஃப் அச்சீவ்மெண்ட்னு கேட்டால், காலைல எழுமினேன், 3 வேளை சாப்பிட்டேன், வேலைக்கு போனேன், சம்பாரித்தேன், சேர்த்தேன், செலவு பண்ணேன், தூங்கினேன், திருப்பி எழுமினேன், சாப்பிட்டேன், இதுதான் நம்ம லைஃப். ஆனால் இதுவல்ல தேவன் நமக்காக வச்சிருக்கிற வாழ்க்கை. தேவன் நமக்காக வச்சிருக்க வாழ்க்கை என்ன தெரியுமா, எனக்காகவும் தனிப்பட்ட விதமாக போராடணும், என் உயிருக்காக போராடணும், கணத்துக்காக போராடணும், தேவ ராஜ்யத்துக்காக போராடணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் எங்கே ஓடிருக்கீங்க, எங்கே உழைச்சிருக்கீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம போராட்டம் நம்மளை பற்றியே இருக்கா. இந்த வருஷம் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 மாசம் முடிய போகுது. தேவனுக்காக நான் போய் அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இந்த வேலையை நான் செய்தேன் அப்படி நம்ம சொல்றதுக்கு நம்ம லைஃப்ல என்ன இருக்கு சொல்லுங்க பாபா. எத்தனை முறை நம்ம போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கும், தேவன் அண்டை தனங்களை கொண்டு வரக்கும் போராடுறோம் பாஸ்டர். நான் போய் போராடி ஆட்களை கொண்டு வந்து எப்படியாவது கொஞ்சம் பேரே ஆகியும் ஆதாயப்படுத்தணும்னு நான் வேலை செய்கிறேன். அல்லது லைஃப் இஸ் ஒர்க், ஒர்க் இஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி வாழ்கிறோம். வேலை தான் வாழ்க்கை, வாழ்க்கையே வேலை அப்படின்னு வாழ்கிறோம். அதில் நான் போராடுறேன், போராடி ஆண்டவருக்காக காரியங்களை செய்யணும், தேவ ராஜ்யத்தை எழுப்பணும். ஆண்டவரே, அந்த போராடுகிற இருதயத்தை எனக்கு தாரும், நல்ல போராட்டம் போராட கிருபை தாரும். பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு இடைப்பட்ட உடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களை நல்ல போர் சேவகனாக அழைக்கிறீர், நல்ல போராட்டம் போராடும்படி அழைக்கிறீர். எங்கள் உத்தரவாதத்தை உணர்ந்து உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தாரும். விழித்திருந்து போராடி ஜெயம் பெற்று உம்முடைய சமூகத்தில் நிற்க கிருபை தாரும். எந்த சோர்வுகளோ பயமுறுத்தல்களோ எங்களை நிறுத்திவிடாதபடி முன்னேற கிருபை தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசோபாங்கள், காணிக்கைகளை எல்லாம் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அங்கீகரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382317774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: இதனால உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு.
3: கண்டிப்பா.
2: உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி. ஆரம்ப நீங்க எங்க இருந்தீங்க, உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி.
3: கண்டிப்பா. நான் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல பிறந்து வளர்க்கப்பட்டவன். என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து மராட்டி பிராமின் குடும்பம். நாங்கள்
2: மராட்டி பிராமின் குடும்பம்,
3: பிராமின் குடும்பம். ரெண்டு, ஒரு தங்கச்சி ஒரு தம்பி, நான் தான் மூத்த பெண்ணு. அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி அப்பாவோட வேலையினால இங்கே வந்து சென்னையில் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம்.
2: எத்தனை வயசுல ஆண்டிங்க?
3: ஒரு 5 வயசுல இங்க வந்திருப்போம்.
2: நீங்க அந்த குடும்பத்துல எப்படி வளர்ந்தீங்க சின்ன வயசுல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
3: நாங்க பிறந்தது எல்லாமே நல்ல ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து வளர்க்கப்பட்டவங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியாம தான் வளர்க்கப்பட்டோம். எந்த விதமான பணத்துக்கோ வசதிக்கோ குறைவுகளே கிடையாது. அப்படிதான் நாங்க வளர்க்கப்பட்டோம். பணம் வசதி இருந்தா கூடவே திமிரு ஆணவம் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவோ, ரொம்ப ஆணவம் பிடிச்சவோ, ரொம்ப கர்வம் பிடிச்சவோ. வேற ஜாதிக்காரங்க கிட்ட நான் நின்று பேச மாட்டேன். ஏன்னா என்னுடையது ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி, உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன்ற ஜாதி பெருமையில் வாழ்ந்துட்டு இருந்தவன் நான். என்னை விட என் தகப்பனார் என்ன அப்படி தான் வளர்த்தா. எங்களுடைய வளர்ப்பு முறை அப்படி தான் இருந்தது.
2: உங்களுடைய வளர்ப்பு முறையே இப்படி தான்.
3: ஆமாம்,
2: வேற
3: ஜாதி ஆட்களை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம், அவங்கள தொட மாட்டோம். நாங்க அப்படி வளர்க்கப்பட்டோம். எல்லாத்தோட முக்கியமா கிறிஸ்தவங்கன்னா பிடிக்காது. பைபிள் எடுத்துட்டு போறவங்கள பார்த்தா கேலியும் கிண்டலும் பண்ணுவேன். அலேலியா கோஷ்டின்னு சொல்லுவேன். ரொம்ப கேவலமா அவங்கள நான் பேசுவேன்.
2: நீங்களே பேசிடுவீங்க?
3: ஆமா, ஏன்னா நான் ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருந்ததுனால யாருக்கும் மரியாதை எல்லாம் தரமாட்டேன்.
2: அங்கிருந்து இங்க வந்து இயேசுவை நீங்க அறிஞ்சு கொண்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பிராமண குடும்பத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய மதத்தை சார்ந்துதான் உங்களை வளர்த்துருக்கோம்.
3: நிச்சயம்.
2: நீங்க எப்படி அதுல இருந்து இயேசுவினுடைய அன்பை தெரிஞ்சுக்கொண்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, கர்த்தர் உங்களை எப்படி தொட்டார் அப்படின்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க.
3: கண்டிப்பாப்பா. என்னுடைய குடும்பம் ரொம்ப ஆர்த்தடிக்ஸ் ஃபேமிலி. வேற ஜாதிக்காரங்களே எங்க வீட்டுக்குள்ள நாங்க விட மாட்டோம். அப்படி வந்துட்டு அந்த இடத்த கழுவிடுவோம். அவங்கள தொட்டா தீட்டு போட்டுடும், குளிச்சுட்டு வருவோம். அதாவது ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்ற ஜாதி பெருமையோடு தான் நான் வளர்க்கப்பட்டேன்.
2: ஜாதி பெருமை உள்ள ஒரு ஆள்.
3: ஆமா, அது கூட பணத்துக்கோ வசதிக்கோ செல்வத்துக்கோ குறையே கிடையாது. அப்போ பணம் காசு எல்லாமே இந்த கூடவே திமிரு ஆணவம் கர்வம் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப திமிரு பிடிச்சவன் நான், ரொம்ப ஆணவம் பிடிச்சவோ. மனுஷங்களை மதிக்க மாட்டேன். வேற ஜாதிக்காரங்க கிட்ட நின்று கூட நான் பேச மாட்டேன். அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டேன். என் தகப்பனார் என்ன அப்படிதான் வளர்த்தார்.
2: அப்படிதான் நீங்க வளர்க்கப்பட்டீங்க.
3: ஆமா,
2: நீங்க இவ்வளோ இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவங்க நீங்க சொல்றீங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட காரணம் என்ன? நீங்க எப்படி வந்தீங்க இயேசுவை?
3: கண்டிப்பா அதை நான் சொல்லணும். எனக்கு உலகத்துல ரொம்ப பிடிச்சது எங்க அப்பா மட்டும்தான். ஒரு எல்லாருக்கும் ஒரு செல்ல பிள்ளை அம்மா அப்பாக்கு இருக்கு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல

0: வளர்ந்துச்சு. நிறைய பாஸ்டர்ஸால வச்சுருக்கேன். நிறைய பேர் போயிட்டே இருக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல யாரையாவது பார்த்துட்டா நின்று இதுங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது
1: அப்படின்னு.
0: என்னுடைய 20 வயசு வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். நான்
1: 20 வயசு வரைக்கும் பாஸ்டர் பார்த்து கிண்டல் பண்றது
0: ரொம்ப அதிகமா பேசுவேன். நான் சொல்றது கொஞ்சம் தான் சொல்றேன் உங்ககிட்ட. என் ஜாதியில எத்தனையோ புக் இருக்கு. இந்த கிறிஸ்தவம் ஒரு புக்கு தானே, அதை வச்சுட்டு தெரு தெருவா அலையுதுங்க அப்படின்னு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு பேசுவேன் நான். அவ்வளவு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் தான் நான் இருந்தேன். நான் சொல்லும் போதே எங்க அப்பா சந்தோஷப்படுவாங்க.
1: நீங்க சொல்றத கேட்டு அவர் சந்தோஷம்.
0: ஆமா,
1: ஒருவேளை அப்பா சந்தோஷப்படுறாரு,
0: அதுதான் பேசுறேன்.
1: அதுக்காகவே
0: ஆமா, ஜாதி வைராக்கியம்னு சொல்லுவாங்க, அதான் என் ஜாதி தான் எனக்கு உயர்ந்தது அப்படின்னு நான் வளர்க்கப்பட்டேன். ஆனால் என்னுடைய 20வது வயசில் ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு. நாங்கள் இருக்கிறது ஃபுல்லாக பிராமின் ஏரியாவில் தான் இருந்தோம். அதர் காஸ்ட் பீப்புள்ஸ் வந்து உள்ளே வர முடியாது, வர விட மாட்டாங்க. பட் வந்து அந்த ஸ்டேஜில் என் வீட்டுக்கு பக்கத்தில் ஹவுஸ் ஓனர் வந்து வெளிநாட்டுக்கு போனதுனால ஒரு கிறிஸ்தவங்களுக்கு லீஸுக்கு விட்டு போயிட்டார். எப்படி அசோசியேஷனில் உள்ளே விட்டாங்கன்னா, 65 வயசு ஒரே ஒரு அம்மா தான், அவங்க புள்ள வெளிநாட்டில் இருக்கிறான், அந்த ஒரு அம்மா தானேன்னு விட்டுட்டாங்க. ஸோ கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்கு வரும்போதே அசோசியேஷன்ல சொல்லியிருக்காங்க, அவ வீட்டு பக்கத்துலயா போற, சோபனா வீட்டு பக்கத்துல, அவ யாரையும் வாழ விட மாட்டான், அதுவும் கிறிஸ்தவங்கனாலே அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு நல்ல சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஆமா, அந்த அம்மா வந்து கர்த்தரே முழுசா நம்புற ஒரு தாயார், எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தாங்க. அந்த அம்மா வந்து அடுத்த நாள் ஒரு ஊழியம் செஞ்சதுனாலதான் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உங்க முன்னால உட்கார்ந்துருக்கிறேன்.
1: முதலே நடந்திருக்க பக்கத்து வீட்டுல வந்தாங்க, அவங்ககிட்ட நீங்க எப்படி பழகுனீங்க, எப்படி அவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க.
0: கண்டிப்பாப்பா, அந்த அம்மா ஒரே ஒரு அம்மா தான், பையன் வெளிநாட்டுல, 65 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்து அடுத்த நாள் ஒரு ஊழியம் செய்தாங்க. வாசல்லே உட்காந்துருப்பாங்க, டேப் ரெக்கார்டர், கேசட், பேப்பர், பேனா, பைபிளாக தான் அவங்க ஊழியம். நான் காலையில் எத்தனை கலரில் பொட்டு இருக்கோ அத்தனை பக்க கலரில் பொட்டு வச்சுட்டு வெளியே வருவேன். நான் வெளியே வந்தோடனே இந்த அம்மா டேப் ஆன் பண்ணும், கிறிஸ்தவ பாட்டு பாடும், என் காதில் விழணும்னு. எனக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது, இந்த பாட்டை கேட்டால் இரிட்டேட் ஆகும் எனக்கு. அப்போ ஒரு நாள் நான் நினச்சேன், ஏதோ ஒரு நாள் செய்து கிறிஸ்தவங்க அப்படி செய்வாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். என் அந்த அம்மா என்னை பார்த்தா பாட்டு போடும், பைபிள் எடுத்து சத்தமாக படிப்பாங்க, அடுத்து துண்டு துண்டாக பேப்பர் கிழிச்சு வச்சுருப்பாங்க, கையில் எழுதி நான் போகும்போது போடுவாங்க, நான் எடுத்து படிப்பேன்னு. சாதாரணமான ஆளாக இருந்தால் எடுத்து படிப்பாங்க. நானே ஒரு திமுறு பிடிச்சவன், நான் மெதித்து அதை சாக்கடையில் போட்டு போவேன், வேத வசனங்களை மெதித்தவன் நான். இந்த அம்மா ஒரு நாள் செய்யலை, 30 days, 1 month ஆச்சு. 1 month இந்த அம்மா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னை பார்க்கறதான் வேலை. ஆமா, என்னை பார்த்தா பாட்டு போடும், பைபிள் படிப்பாங்க, எழுதி போடுவாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வீட்டை விட்டு எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி தம்பி வந்து இந்த அம்மா அமைதியாக உட்காந்துருக்காங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. என்னை பார்த்தா தான் எல்லாம் செய்வாங்க. அப்போ எனக்கு உடனே கோபம், நான் கோபக்காரி வேற, பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. ஒரு நாள் வீட்டு வாசலில் நின்று எவ்வளோ திட்ட முடியுமோ, வயசுக்கு கூட மரியாதை தரல, அவ்வளோ திட்டினேன். திட்டும்போது எதிராளி திரும்ப திட்டா பரவாயில்ல, ஆனா கம்முனே இருந்தா எப்படி இருக்கும், நமக்கு கோபம் வரும். நான் அவ்வளோ திட்டு திட்டுறேன், இந்த அம்மா சிரிச்சுட்டு என் முகத்தையே பாக்குது. திரும்ப திட்டமும் இல்லை, திட்டும் போது முகம் மாறும், அந்த முகமும் மாறல. இயேசுவின் நண்பன் அந்த முகத்துல என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த நேரம் தெரிஞ்சது கிறிஸ்தவங்கன்னா இதுதான் போல, நம்ம திட்டுறோம் அவங்க முகம் மாறவே இல்லையே, ஒரு சின்ன தாட் எனக்கு வந்துச்சு. ஆனாலும் நான் திட்டிக்கிட்டே இருக்கேன், அந்த அம்மா பதிலே பேசல. திட்டு திரும்ப பேசினா தானே சண்டை வரும், சண்டைக்கு அங்க வழியே இல்லை. ஸோ நான் திரும்பி வரும்போது சொன்னேன், நீ என்ன பிளான் பண்ணாலும் உன் இயேசுக்கிட்ட நான் வரமாட்டேன், 2 நாள் அவனை ஏரியா விட்டு ஓட வைக்கிறேன் பாருன்னு. அந்த அம்மா அதை கேட்டுட்டு பொறுமையா சொன்னாங்க, ஒரு நாள் ஏசு ஒன்று தொட போறாரு, நீ ஒரு ஊழியக்காரியா மாற போற, கர்த்தர் அதை செய்வாருன்னாங்க. அப்பவும் திரும்ப திட்டிட்டு வந்துட்டேன். நான் நினச்சேன் நம்ம திட்டின திட்டுக்கு இந்த அம்மா வாசப்படியில் உட்காராது.

0: ஆனால் அந்த அம்மா பார்த்தா அடுத்த நாள் அவங்க கர்த்தர் கொடுத்த வேலையை சரியாக செய்தாங்க.
1: மறுபடியும்
0: அதே டேப் போடுறது, அதே பைபிள் படிக்கிறது, அதே நான் போகும்போது துண்டு துண்டு பேப்பர் போடுறது. ஸோ போகும்போது வரும்போதெல்லாம் திட்டுவேன். இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சும்மா போகும்போது வரும்போது நம்மளை பார்த்து திட்டினா எவ்வளோ கோபம் வரும்? ஒரு மனுஷனாக இருந்தால் கோபம் வரும், ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கோபம் வராதுன்றதை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போகும்போது வரும்போதெல்லாம் அந்த அம்மாவை திட்டுவேன், கேவலமாக பேசுவேன், காரி துப்புவேன். பார்த்து எவ்வளோ கேவலமான ஒரு செயல். ஏன்னா அவங்க சண்டை போடணும், எங்கிட்ட சண்டை போட்டால் அசோசியேஷனில் சொல்லி காலி பண்ண வச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் முன்னாடி அவங்க கிட்ட பேசியிருப்பார் போல இருக்கு. அந்த அம்மா என்கிட்ட வாயை திறந்து பேசவே நான் என்ன பண்ணாலும் பேச மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முழங்கால் போட்டு ஜபோன்னு எனக்கு இப்போதான் தெரியும். அப்போ நான் நினைச்சேன் ஏதோ மந்திரம் சொல்றாங்க போல இருக்கு, வாயில முனைகிட்டே கிடக்குது அந்த அம்மா. அதான் கோபம் வரலன்னு நினைச்சேன். இது ஒரு 3 months அந்த அம்மா வந்து கண்டினியூவேஷன் இப்படியே போயிட்டே இருக்குது.
1: 3 மாசமா இந்த பிரச்சனை போச்சு.
0: ஆனா 3 மாசத்துல ஒரு நாள் கூட அவங்க கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லை. நான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணும்போது என்னை திட்டினா பார்த்ததே கிடையாது. 3 months பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நம்ம எந்த கும்பலில் இருக்கோமோ அப்படிதான் நம்ம புத்தியும் இருக்கும். நான் திமுரு பிடிச்சோன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் திமுரு பிடிச்ச ஃப்ரெண்டு தான், ஒன்று கூட நல்ல ஆலோசனை சொல்ற ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, அந்த அம்மாவை காலி பண்ண வைக்கிறேன்னு சபதம் போட்டல, என்ன அமைதியாக இருக்கன்னு என்னை இன்னும் ஏற்றி விட்டாங்க. அப்போ அந்த அம்மா ஊருக்கு போகிறாங்க, நம்ம பிளான் பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். நல்லா ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டு அவங்க வீட்டு ஜன்னல் கடவு டோர்லாம் அடிச்சு நொறுக்கணும், காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கணும். போலீஸ்க்கு போனால் எங்கள் அப்பா பார்த்துப்பார், பணம் இருக்குது, வசதி இருக்குது, செல்வாக்கு இருக்குது, என்னை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியம் எனக்கு. அந்த அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 10 மணிக்கு நானும் 4 ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணோம், எல்லாம் பெரிய கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்படின்னா எவ்வளோ திமுறு பிடிச்சவெல்லாம் நான்
1: வளர்ந்துருப்பேன்.
0: அதெல்லாம் ஒரு 11 வயசு 12-13 வயசுல நடந்த விஷயங்கள்.
1: ஆமா,
0: அவ்வளோ வெறி எனக்கு
1: பிடிக்காது.
0: ஆமா, என்னோட வெறி என் வீட்டு பக்கத்துல கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது, அடுத்து என் ஏரியால இயேசுவை குறிச்சு யாரும் தெரிஞ்சுக்கவே கூடாது, அதுக்காக எந்த ஸ்டேஜ் போகவும் நான் ரெடி. ஸோ 10 மணிக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பெரிய கட்டை எடுத்துகிட்டு பேக் சைடு அவளையே போய் பூட்டை உடைக்கலாம் அப்படின்னு பூட்டில் கொண்டு போய் என் கட்டையை, அந்த கட்டையை நான் உடைக்க வச்சேன். அவ்வளோதான், எனக்கு பின்னால் ஃப்ரெண்ட்ஸு நான் வச்சேன். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படின்னு. அந்த அம்மா பூட்டிகிட்டு போனாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருக்காருன்ற ஞானம் வந்து எனக்கு அப்போது கிடையாது. நான் பூட்டை உடைக்க வச்ச ஆன் த ஸ்பாட் என் சரீரம் முழுவதும் ஒரு பெயின் வந்துருச்சு, உடம்பெல்லாம். அது அந்த பெயின் எப்படின்னா நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிச்சு. என்னோட ஸ்கின்னில் வலி இல்லை, என் நரம்புக்குள்ள வலி,
1: உடம்புல இருக்கிற
0: நரம்புகள்லாம் இப்படி வெளியே தெரிஞ்சு எல்லாமே இழுத்து பிடிச்சிருச்சு. பயங்கர வலியில் கத்துறேன். ஒரே 1 மினிட்ல நான் கத்துறத பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அங்கே ஒன்றுமே யாராலையும் பண்ணவே முடியல, என்னை எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, என்னை கண்ட்ரோல் பண்ண யாராலையுமே முடியல. அதுக்குள்ளே தெருவில் இருந்தவங்களாம் சத்தத்தை கேட்டு ஓடி வந்துட்டாங்க. என்னை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க, என் வலி தாங்க முடியல. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்லி என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் என்னை செக் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, நரம்பெல்லாம் முறுக்கிடுச்சு, ஒவ்வொரு நரம்பு இன்னொரு நரம்போட. இது நரம்பியல் நிபுணர் யாரையாவது தான் நீங்கள் பார்க்கணும், ஆனாலும் ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பார்க்கலான்னு எனக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. அன்னைக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் அந்த ஸ்டேஜில் போட்டால் பெயின் நின்றுணும், பட் எனக்கு பெயின் கண்டினியூஸாக இருக்குது, நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன். டாக்டர்ஸோட எந்த ட்ரீட்மெண்ட்டும் என் உடம்புல பலனே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அந்த ஸ்பாட் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சது. ஸோ 2-3 டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டாளிஞ்சாங்க, எத்தனை லட்சம்னாலும் எங்கள் அப்பா எனக்காக செலவழிக்க தயார். எல்லா டாக்டர்ஸுமே இது என்ன ஒரு பியூட்டின்னா டெய்லி பெயின் வரும் எனக்கு, ஒரு 3 or 4 hours இருக்கும், அதுக்கப்புறம் தானாக நின்றுடும். ஏன் வருது நிற்குதுன்னு டாக்டர்ஸால் டயக்னைஸ் பண்ண எனக்கு முடியல.
1: ஆனால்
0: 4 hours ஓவர் பெயின் நான் கத்தி தான் ஆகணும், என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல் போனாங்க, முடியல. லாஸ்ட்ல எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நரம்பியல் நிபுணர், அவர் அவரை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணலாம்னா அவரை கூட்டிகிட்டு வந்தோன்னா நிறைய செலவாகும். நாங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா எனக்கு ஃபுல் மெடிக்கல் செக்கப் அந்த நாட்கள்லேயே அந்த மெடிக்கல் செக்கப் செஞ்சாங்க. அப்போது அவர் சொன்ன ஒரு வேர்டு, அவர் ஒரு நரம்பியல் நிபுணர் தான், அவர் சொன்ன வார்த்தைனா நான் எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கேன், நீ இப்படி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ரிப்போர்ட் என்னென்னா உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பும் கட் ஆகிடுச்சான், எல்லா நரம்பும் கட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க எப்படி இந்த உயிரோடு இருக்குது இந்த கேஸுன்னு எனக்கு தெரியல, இது ஒரு விசித்திரமான கேஸாக இருக்குது, நரம்பை இணைக்கிற டாக்டர் வந்து யாருமே கிடையாது, எந்த காரியத்தாலையும் இது செய்ய முடியாது, மிஞ்சி போனால் 2 hours தான் உயிரோடு இருப்பாங்க, இப்போ நரம்பெல்லாம் செயல் இழந்துட்டே வருது, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுங்கன்ட்டாங்க. அவ்வளோதான், ஏன்னா நரம்பெல்லாம் செயல் இழந்து போயிட்டே வருதுன்னு. என் கால் கையெல்லாம் மறுத்துருச்சு, என் கால் தூக்க முடியல, என்னால் என் கை தூக்க முடியல, வாய் மட்டும்தான், வழியில் நான் கத்துறேன், இப்போ என்னை சுற்றி மரண ஓலம், எல்லாருமே நான் செத்துருவேன் அழறாங்க. ஒரு பக்கம் எங்கள் பாட்டை போட்டு அந்த பாட்டை கேட்டால் நான் ஸ்ட்ரைட்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவேனா. ஸோ இந்த ஸ்டேஜில் எந்த பக்கத்து வீட்டு அம்மாவை நான் காரி துப்புனனும், யாரை கேவலப்படுத்தணும்னோ அவங்க இந்த நியூஸை கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, என்னை சுற்றி எல்லாரும் செத்துருவேன் அழறாங்க. இந்த அம்மா பைபிள் கொண்டாந்து என் மேலே வச்சுட்டு முழங்கால் போட்டு, முழங்கால்னு அப்போ எனக்கு தெரியாது, இந்த அம்மா அழுதுட்டே சொல்கிறாங்க, இயேசுவே இவளுக்கு உயிரத்தாங்க அப்படி, அந்த வேர்டு மட்டும் என் காதில் விழுது. அப்போவும் சாகிற நேரத்தில் என் திமுர் என்னை விட்டு போகலை. நான் நினச்சேன் இது ஏன் வருது, இது ஏன் அழுகுது இந்த அம்மா, நான் சொந்தம் கிடையாது, இயேசுவின் நண்புன்னு எனக்கு அப்போ தெரியாது, இந்த அம்மா அழுதுட்டு போயிருந்தா பரவாயில்ல, இந்த அம்மா போல பக்கத்தில் வந்து என் காது கிட்ட சொன்னாங்க, ஓ வாயால் ஒரே ஒரு முறை இயேசுன்னு கூப்பிடு. சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னோடய சிச்சுவேஷன் செத்து போயிடுவேன்றது, வலி ஒரு பக்கம், இந்த சிச்சுவேஷன்ல காதுல வந்து நமக்கு பிடிக்காத வார்த்தை சொன்னா நமக்கு இரிட்டேட் ஆகும் இல்லையா, காதுல சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஒரு முறை இயேசுன்னு கூப்பிடு, உன் வாயால ஒரு முறை கூப்பிடு, போவே மாட்டேன் இந்த அம்மா, எங்க அப்பா அம்மா பிடிச்சி தள்ளுறாங்க அந்த அம்மாவை, விட்டு போங்க. இந்த அம்மா உறுதியா நின்று 65 வயசுக்கு ஸ்டபானா நிக்கிறாங்க, உன் வாயால ஒரு முறை இயேசுன்னு சொல்ல. நான் நினைச்சேன் சாகும் போது இயேசு பேரை கேட்டு சாகக்கூடாது, ஆமா, அதனால இயேசுன்னு கூப்பிட்டு தொலைச்சிடலாம், சும்மா தானே கூப்பிட போறோம், ஒரு பேரு தானே அது, கூப்பிட்டா இந்த அம்மா போயிடும் நினைச்சேன். ஒரு பேரை சொல்றதுனால என்ன, இது பக்கத்துல நின்று காதுல சொல்லிட்டே இருந்தா நம்ம சாகும் போது நிம்மதியா சாக முடியாதுன்னு நினைச்சி திமுறா ஆணவமா சத்தமா அந்த வழியோட சொன்னேன், இந்த அம்மா சொல்ற அந்த இயேசுதான் உண்மையான தெய்வம்னா உன்னால முடிஞ்சா எனக்கு உயிரை கொடுத்துப்பாருன்னு கேட்டேன். அந்த ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னேன், அந்த வேர்டை சொன்ன 5 minutesக்கெல்லாம் என்னோட கையெல்லாம் கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, விரல்கள்லாம்,
1: அதுக்கு முன்னாடி எதுவுமே
0: எதுவுமே இல்லை, அதே டாக்டர்ஸ் அங்கே தான் இருக்கிறாங்க, கை கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, என்னோட பெயின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு, என் உடம்புல ஒரு மெடிக்கல் மிராக்கள் நடக்குது, என்னால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது, வெளியே யாருக்குமே அது தெரியாது, ஒரு 1/2 hour என் உடம்புல ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்களை கர்த்தர் செய்தார். 1/2 hourக்கு பிறகு நானாக எழுந்து உக்காந்தேன், உட்காந்தவொடனே எங்கள் அம்மா பக்கம் ஒரு பெரிய ஆச்சரியம், செத்துருவேன்னு சொன்னாங்க, இப்போ எங்கள் அம்மா வலிக்கலையான்னு கேட்டாங்க, எனக்கு வலியே இல்லைம்மா நான் நல்லா இருக்கிறேன், எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னால் அந்த டாக்டர் கூப்பிட்டு மறுபடியும் எனக்கு எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் செய்ய சொல்லுங்கப்பா, நான் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கல, என்னோட ஒரு குவஸ்டின் மார்க், இயேசுன்ற பேரை சொன்னால் நரம்பு இணையுமா, என்னால் நம்ப முடியல, ஸோ நான் ரிப்போர்ட்டில் பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா டாக்டரை கூப்பிட்டு என் பொண்ணு நல்லா ஆயிட்டான்ட்டோன்னே டாக்டர் ஓடி வந்தார், நல்லா உட்காந்து நல்லா பேசுகிறேன் நான், எல்லாம் நல்லா இருக்கேன், எங்கள் அப்பா சொன்னால் நல்லா ஆயிட்டாலே என் பொண்ணு, டாக்டர் சொன்னாங்க சாகிறதுக்கு முன்னால் ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்களாம், நல்லா சாப்பிடுவாங்களாம், அதுதான் எதுன்றார், என்ன சான்ஸே கிடையாது இந்த கேஸெல்லாம் பிழைக்காது. அப்போ நான் மறுபடியும் சொன்னேன் எனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுங்கப்பான்னு, எங்கள் அப்பா டாக்டர்கிட்ட சொன்னார், என் பொண்ணோட கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க, 1 hour 2 hours முன்னால் எடுத்து அதே சேம் டெஸ்ட்டை அதே எடுத்தாங்க, எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் எடுக்கும்போதே அவரு டாக்டரோட கையெல்லாம் நடுங்கிறத நான் பார்த்தேன், அவரு கொடுத்த ரிப்போர்ட் எல்லா நேரமும் எப்படி ஜாயின் ஆச்சு, மெடிக்கல் மிராக்கள் அப்படின்னாங்க,
1: டாக்டர் ஒத்துக்கிட்டாங்க
0: மெடிக்கல் மிராக்கள், நான் இப்படி பார்த்ததே கிடையாதுன்னாங்க. அந்த நிமிஷத்துல நான் கதறியால ஆரம்பிச்சேன், இயேசுன்ற பேரை சொன்னா நரம்பு இணைக்க கூடுமானால் இந்த உலகத்துல உண்மையான தெய்வம் அவர் ஒருத்தர் தான். நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் முடிவெடுத்தேன், என் ஜீவன் இருக்கிறவரை இவரை மட்டும்தான் நான் வணங்குவேன் அப்படின்னு. எங்க அம்மா அப்பாவுக்கு இயேசுன்ற பேரை சொல்லிதான் உயிர் கிடைச்சது நல்லா தெரியும், ஏன்னா எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி என்ன அனுப்பிட்டாங்க.
1: உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பிராமண குடும்பத்துல இருந்து இயேசுவை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, நல்லதுதான். ஆனா அதற்கு பிற்பாடு உங்களை உங்க குடும்பம் எப்படி பார்த்தாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்த்தாங்க கொஞ்சம் சொல்லுங்க.
0: கண்டிப்பா, நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த பிறகு அந்த அம்மா கொடுத்த பைபிளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன். ஆனா அந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது, ஏன்னா எங்க வீட்டுல மராட்டி கன்னடம் தான் மதர் டங். இந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது. இது வரைக்கும் பக்கத்து வீட்டு அம்மா தான் விரோதி, இப்போ அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு, வேற எந்த கிறிஸ்தவங்களையும் எனக்கு தெரியாது. அந்த அம்மா எனக்கு சங்கீதம் 1 அதிகாரம் மட்டும் படிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த பேஜ் எடுத்து வச்சுட்டு அதை 1 மட்டும் படிப்பேன், அர்த்தம் வந்து எனக்கு புரியாது. இது வந்து ஒரு 1 வீக் நடந்துச்சு. அந்த அம்மா கிட்ட பேசுறதே எங்கள் அம்மா அப்பா வேண்டான்னு சொல்லலை, நான் பைபிள் வச்சிருக்கிறதையும் வேண்டான்னு சொல்லலை. நான் நினச்சேன் சரி ஓகே எப்படியே நம்மளை விட்டுருவாங்கன்னு. 1 வீக் கழித்து எங்கள் அப்பா வந்து என்கிட்ட நிதானமாக சொன்னார், செத்து பொழைச்சி வந்திருக்கேன்னா 1 வாரம் நாங்கள் அம்மன் இருந்தேன், பைபிளை தூக்கி போட்டுரு.
1: நீங்கள் பொழைச்சி இயேசு அற்புதம் செஞ்சாருன்னு அவருக்கு தெரியும்.
0: தெரியும்,
1: தெரிஞ்ச பிற்பாடு இந்த வார்த்தையை சொல்கிறேன்.
0: ஆமாம், தூக்கி போட்டுருன்னார். இதுவரை எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. ஆனால் முதன் முறையாக எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசினேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறப்பா பைபிளை மட்டும் தூக்கி போடவே மாட்டேன் அப்படின்னு. அது எங்கள் அப்பாவை ரொம்ப பாதிச்சிருச்சு. எதிர்த்தே பேசாத நம்ம பொண்ணு நமக்கு அகெயின்ஸ்டாக
1: முதல் முறையாக
0: பேசுகிறான்னு. ஸோ 1 மந்த் இப்படியே போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா எங்கிட்ட பேச மாட்டாங்க, என் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் நடந்தால் நம்ம பொண்ணு இதை தூக்கி போட்டுருவா அப்படின்னு நினச்சாங்க. பட் இவங்க செய்ய எனக்கு வைராக்கியம் கூட ஆரம்பிச்சுது,
1: கிறிஸ்துவுக்குள்ளே வைராக்கியம்
0: கூட ஆரம்பிச்சுது. ஆனால் எனக்கு ஜோம் பண்ண தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, அந்த 1 அதிகாரம் மட்டும் படிக்க தெரியும். இந்த அம்மா தான் எனக்காக ஜோம் பண்ணேன், 4-5 வார்த்தை சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. 35 நாள்லேயே அந்த அம்மாவோட மகன் வந்து விசா அனுப்பிட்டு அம்மா வெளிநாட்டுக்கு வர சொல்லிட்டான்.
1: நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த 35 நாள்
0: 35வது நாள். ஸோ எனக்கு உதவியா இருந்த அந்த அம்மாவும் இப்போ கிடையாது. என் பேக்ரவுண்டும் கிறிஸ்தவ பேக்ரவுண்ட் கிடையாது. எனக்கு கர்த்தரை பற்றி சொல்ல ஆளும் கிடையாது. ஒன்னே ஒன்று தான் தெரியும், இயேசுன்னு கூப்பிட்டா உயிர் கிடைக்கும். அந்த ஒரு சத்தியம்தான் எனக்கு தெரியும், மற்றபடி பைபிள் என்ன இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா போகும்போது மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் ஜீவனே போகிறதா இருந்தாலும் இயேசுவை மட்டும் விடாத, உன்னை உயர்த்துவார். அந்த வேர்டை நான் வந்து நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். நான் அவங்க போயிட்டாங்க. 2 மாதம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்தது. எங்கள் அப்பா நினச்சார் தூக்கி போட்டுருவான்னு. பட் நான் இப்படியே இருக்கிறத பார்த்தோன்னே எங்கள் அப்பா சுத்தமாக எங்கிட்ட பேசுறத நிறுத்திட்டாங்க. அதுக்குள்ளே இந்த நியூஸ் எங்கள் ரிலேஷன் எல்லாருக்கும் போச்சு. எங்கள் அப்பா கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜட்ஜஸ்லாம் பேசுவாங்க, நீ செய்யறது ரொம்ப தப்பு, அப்பாவுக்கு கீழ்ப்படியணுமான்னு. ஸோ எல்லாருக்கும் போனவொடனே நான் ஏதோ ஒரு பெரிய கொலை குத்தம் பண்ணது போல் டெய்லி எங்கள் அப்பா கேட்பாங்களா, உன் பொண்ணு திருந்திட்டாளா? இப்போ உன்னால் பெருமைன்னு சொன்ன எங்கள் அப்பா உன்னால் கேவலம்னு பேச ஆரம்பித்தார். அதுக்குள்ளே எங்கள் ரிலேஷன்லாம் அவள் பைபிள் தொட்டானா கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டோன்ட்டாங்க, ஜாதியை விட்டு ஒதுக்கி வச்சிருவோன்ட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அவமானமாக. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட 3 மாதத்தில் எங்கள் அப்பா ஒரு நாள் எல்லோரும் முன்னாடி என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு நான் வேணுமா பைபிள் வேணுமா அப்படின்னு. இந்த சாட்சி தேவ நாம மகிமைக்காக மாத்திரம்தான். எங்கள் அப்பா சும்மா கேட்குறாங்கன்னு நினச்சி, எப்போவுமே இது தானே கேட்குறாங்க, 3 மாதமாக இப்படி தான் கேட்டுட்ருக்காங்கன்னு நினச்சி நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ப்பா, நீங்கள் வேறு எது செய்யினாலும் நான் செய்கிறேன், நான் பைபிளை மட்டும் நான் தூக்கி போட மாட்டேன்ப்பா, எனக்கு எப்படி உயிர் கிடச்சிதுன்னு எனக்கு தான்ப்பா தெரியும்னு. எங்கள் அப்பா அமைதியாக போயிட்டாங்க. அடுத்த நாள் எங்கள் அப்பா தன்னைத்தானே தற்கொலை செய்துட்டார். எங்கள் அப்பா அந்த ரூமில் அவர் பேர்ன் ஆகிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அவருடைய மனக்கசப்புகள், அவருடைய அந்த ஜாதி வைராக்கியம், அவர் அந்த ஸ்டேஜுக்கு எங்கள் அப்பாவை ஜிஹெச்சு கொண்டு போய் எப்படியாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணோம். ஆனால் காலையில் செய்தி வந்ததே எங்கள் அப்பா இறந்துட்டார்னு. என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஏன்னா இந்த உலகத்தில் நான் நேசித்த ஒரே ஒரு ஜீவன் என்ன எங்கள் அப்பா தான். என் தாயை விட என் தகப்பனை தான் நான் நேசித்தேன். எல்லாமே முடிஞ்சு எங்கள் அம்மா என்னை ஒரு கொலக்காரியை போல தான் பார்த்தாங்க. என் தங்கச்சி தம்பி சொன்னாங்க, எங்களுடைய சடங்குகளின்படி எங்கள் அப்பாவோட சடலத்தை எரிக்கும் போது நீ அதில் விழுந்து செத்துரு, இதெல்லாம் என் உயிரோடு இருக்குது. இது வரைக்கும் மரியாதை கொடுத்த யாருமே எனக்கு மரியாதை கொடுக்கல. நான் ஒரு கேவலமான பொருளாக கருதப்பட்டேன். ஆனால் என் மைண்டு வந்து எங்கள் அப்பா இறந்ததை ஏற்றுக்கொள்ளலை. இன்னும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்காங்க, எங்கள் அப்பா என்னை விட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு என்னை நேசித்தார் எங்கள் அப்பா அப்படின்னு. இதன் மத்தியில் எல்லோரும் சேர்ந்து ரிலேஷன்ஸ்லாம் ஒரு கூட்டம் போட்டு என்னை நடுவில் நிறுத்தி கேட்டாங்க, உன்னால் தான் உங்கள் அப்பா அப்படி பண்ணிக்கிட்டாரு, ஆனால் நாங்கள் அதெல்லாம் மறந்துடுறோம், இப்போ நீ வந்து என்ன பண்ணணும் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் அப்பா சொன்ன வழியில் நீ வரணும், அதுதான் உங்கள் அப்பாக்குன்னு செய்கிற ஒரு கடமைன்னாங்க. உனக்கு ஒரு வாரம் டைம் தரும், யோசித்து சொல்லு, அப்படி நீ ஒத்துக்கிட்டீனா தான் உங்கள் அப்பாவோட அப்பா அம்மா சொத்துக்கள் இது எல்லாம் நாங்கள் எல்லோரும் இருப்போம், இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் விட்டுட்டு போயிடுவோம். நாங்கள் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோம். நாங்கள் எங்கள் அப்பா இறந்ததே என்னால் மறக்க முடியல. அதுக்கே எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே கிடையாது. என் தாயும் இல்லை, என் தங்கச்சி தம்பி யாருமே கிடையாது. இதில் 1 வீக் டைம் கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, பாஸ்டர்னா என்னன்னு தெரியாது, சர்ச்சுன்னா என்ன, ஊழியன்னா என்னன்னு தெரியாது. இயேசு உயிரை கொடுப்பார் அது ஒன்று தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா சொன்னாங்க, ஜீவம் போகிறதா இருந்தாலும் இயேசுவை விடாதன்னாங்க. அதை நான் பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்குள்ள ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க், இயேசுவை ஏற்றுக்கிட்டால் அற்புதம் நடக்கும்ன்றாங்க, ஆனால் எனக்கு ஒரு அற்புதமும் நடக்கல. அப்பா இறந்தார். இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் என்னை நேசிக்கிறவங்க யாருமே கிடையாதுன்னு நினச்சி இப்போ இவங்க 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நான் என்ன பண்ணணும்னு நினச்சி இது வரைக்கும் பைபிள் திறந்தால் திறந்து பார்த்துட்டு மூடிடுவேன். ஏன்னா படிக்க தெரியாது எனக்கு, பிப்ளிக்கல் படித்தாலும் புரியாது எனக்கு. ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் அந்த வேதாகமத்தை திறந்தேன். எனக்கு பேசுவே பேசுங்கன்னு கேட்கக்கூட தெரியாது, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. நான் திறந்தவுடனே ஒரே ஒரு வசனம் என் கண்ணில் பட்டது, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்றது. பைபிள்லேருந்து அந்த வார்த்தை மட்டும் பெருசாக என் கண்ணு முன்னால் வந்து நிற்குது. பைபிள் வேர்டு வந்து ரொம்ப சின்னது தான், ஆனால் நான் திறந்தவுடனே அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய லெட்டராக வந்து முன்னால் நிற்குது. அப்போ நான் நினச்சேன், பைபிள் வார்த்தை சின்னது தான், இது எப்படி இவ்வளோ பெருசாக தெரிது நமக்கு, அப்படின்னா நம்ம கூட அந்த இயேசு பேசுகிறார் போல இருக்குது, அவர் பேசுவார்ன்றது அப்போ தான் எனக்கு தெரியும். அப்போன்னா எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னா அதை படிச்சு அப்போ அதை படிக்கணும் போல இருக்குன்னு நினச்சி நான் அன்றைக்கி ஃபுல்லாக அதை என்ன பண்ண ஒரு 100-200 வாட்டி நாங்கள் எங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்கிற மாதிரி போல இருக்குதுன்னு நினச்சி நான் ஒரு எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ அதை என்ன பண்ண நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போது அடுத்த நாள் நான் நினச்சா அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று வருமா என்னன்னு தெரியாதே, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. அடுத்த நாள் நான் வேதாகமத்தை திறந்தேன், மறுபடியும் அதே வசனம் பெருசாக வந்து நிற்கிற ஒரே வசனம். அப்போ நான் சொன்ன அப்ப இன்னைக்கும் சொல்லணும் போல இருக்கத, ஏன்னா எனக்கு அப்படிதானே தெரியும், அப்படிதான் அப்ப இன்னைக்கும் இதே தான் சொல்லணும் போல இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு. அது வந்து எனக்கு நல்ல சத்தமா தான் இருக்குது, ஆனா அந்த வாய்ஸ்ல ஒரு மெலோடி எனக்கு. அப்ப நான் நினைச்சேன் எல்லாருக்கும் கேட்டிருக்கோம் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா எங்க அம்மா தங்கச்சி தம்பி எல்லாம் கேட்டிருந்தேன், என்ன திரும்பி பார்த்துருப்பாங்க, யாரும் பார்க்கல. ஸோ எனக்கு மட்டும்தான் கேட்குது, என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்போ அடுத்து ஏதாவது பேசுவார் போல இருக்க நம்ம கிட்ட
1: தெரிஞ்சிச்சு உங்களுக்கு,
0: ஆமாம் இது ஏதோ கர்த்தர் பேசுகிறாரு அப்படின்னு. ஏன்னா லெட்டர்ஸ் பெருசாகி வருது, இப்போ சத்தம் கேட்குது நமக்கு. ஸோ 2வது நாள் இந்த வேலை எனக்கு நடக்குது அப்படின்னு அடுத்து பேசுவார் அப்படின்னு நினச்சேன். அப்போது பைபிள் படிக்கணும்னு என்ன என் மனசுக்குள்ளேயே எனக்கு ஒரு ஏவுதல். அப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு, இல்லை இந்த சத்தம் கட்டிச்சில படித்து பார்க்கலான்னு நான் அந்த சங்கீதம் 1வது அதிகாரம் தானே அந்த அம்மா சொல்லி கொடுத்தாங்க, 2வது அதிகாரத்தை படித்து பார்க்கலாம். நான் படிக்கிறேன், ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அணியிலேருந்து செஞ்சார். அந்த அதிகாரத்தை படிக்க படிக்க ஒரு பைபிள் காலேஜில் எப்படி டீச் பண்ணுவாங்களோ அப்படி கர்த்தர் என்ன டீச் பண்ண ஆரம்பித்தார். நான் அப்போ அந்த டீச் பண்ண ஆரம்பித்த அந்த நாள்லேருந்து நான் 24 hours பைபிள் படிக்கிறதா எனக்கு வேலை, சாப்பாடு தூக்கம் அதெல்லாமே எனக்கு மறந்து போன நிலைமை. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்ண மாதிரி எனக்கு கடவுள் டீச் பண்ணுறாரு. ஸோ எனக்கு அர்த்தம் புரியுது, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ் நடக்கிற மாதிரி எனக்கு
1: கிளாஸ் நடக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயே நடக்குது
0: நடக்குது. ஸோ மூணு நாளாக நான் ரூமை விட்டு வெளியே வரல,
1: மூணு நாள் ரூமை விட்டு
0: வரல. அப்போ நான் இப்படி இருக்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா பசிக்குதுன்னு நான் போய் கேட்கல. ஏன்னா கேட்டாலும் எங்கள் அம்மா எங்கிட்ட பேச மாட்டாங்க.
1: ஏன்னா உங்கள் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டது.
0: அப்போ நாலாவது நாள் எங்கள் அம்மா வந்து என்னை தட்டி, நீ உங்கள் அப்பா தான் போயிட்டாரு, நீயும் போயிடாத, அப்போ நீ பைபிளாவது படி, என்னமாவது பண்ணானா சாப்பிட்டுட்டு செய்யினாங்க. அப்போ நான் நினச்சவங்க மூணு நாள் பைபிள் படித்ததுக்கு அம்மா வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க, பேசாதவங்க வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ இது கடவுள் செய்கிறது போல இருக்குது அப்படின்னு நான் தொடர்ந்து வேதாகமத்தை அவங்க என் சொந்தக்காரங்க கொடுத்த ஏழு நாளில் அந்த ஆறு நாளில் நான் பைபிள் தான் படிக்கிறேன்.
1: எந்த முடிவும் நீங்கள்
0: எதுவுமே எடுக்கலை. ஏழாவது நாள் அதே மாதிரி வந்தாங்க, அதே மாதிரி கூட்டம் போட்டு என்னை நிறுத்தினாங்க. பைபிளை தூக்கி போட்டணும், நீனு உங்கள் அப்பா சொன்ன வழிப்படி வரணும், அப்போ தான் அவரோட ஆத்மாவுக்கு நீனு நன்மை செய்கிற மாதிரி அப்படின்னு. அப்போவே நான் பதில் சொல்லலை. இப்போ நான் பைபிள் எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை நடத்திட்டாரு. நான் கர்த்தரோட சத்தத்தை கேட்டுட்டேன். அப்போ நான் இப்போ எனக்குள்ளே ஒரு தைரியம், அப்போ இருந்த பயம் எனக்கு இப்போ கிடையாது. எனக்குள்ளே ஒரு வயிறாக்கி அந்த கும்பலுக்கு நடுவில் தைரியமாக சொன்னால் பைபிளை தூக்கி போட மாட்டேன், எனக்கு ஏசு மட்டும் போதும். எல்லாம் கேலி பண்ணாங்க, எனக்கு கிண்டல் அடித்தாங்க. சார் நீ ஏசு மட்டும் போதுன்றா, அப்போ இதெல்லாம் நாங்கள் எதுவுமே தரமாட்டோம், விட்டுட்டு போயிடுறியான்னாங்க. பரவாயில்லன்னு, எங்கள் அப்பாவே எனக்கு கிடையாது, என்னோடய உயிரே எங்கள் அப்பா தான்,
1: அவரே
0: இல்லை. அப்போ அவரோட சொத்துக்கள் எதுவுமே எனக்கு
1: வேணாம்.
0: அப்போ வீட்டை விட்டு வெளியே போனாங்க. என் கூட வந்தால் எங்கள் அம்மா அப்பா தங்க எங்கள் அம்மாவுக்கும் தங்கச்சி தம்பிக்கும் கிடையாது எங்கள் அப்பாவோட இது எதுவுமே. எங்கள் அம்மா ஒரு பொண்ணை தனியாக விடக்கூடாதுன்னு என் பின்னால் வந்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கலை. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் தங்கச்சி தம்பியோட நடுத்தெருவில் நான் நிறுத்தப்பட்டேன். நடுத்தெருவில் இருக்கும்போது நான் சொன்னேன் என் இயேசு ரொம்ப நல்ல வருமானு.
1: நடுத்தெருவில் இருக்கும்போது
0: இன்றைக்கி நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறது, நல்லா இருக்கும்போது இயேசுவை துதிப்பதை விட கஷ்டப்படும் போது இயேசுவை நல்லவர்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவர் நல்லவராகவே தான். எங்கள் அம்மா என்னை பற்றி கிண்டலாக கேட்டான், உன் இயேசு எப்படி நல்லவராக இருக்க முடியும், அப்பாவை சாவடிச்சிட்டாரு, சொத்தை பிடுங்கிட்டாரு, வீட்டை பிடுங்கிட்டேன். நான் சொன்னேன் அவரே அப்பாவாக இருந்து நடத்துவார், உங்கள் உயிர் போகிற வரைக்கும் நான் உங்களை பாதுகாப்பேன்னு. எங்கள் அம்மா பிப்ரவரி 26ஆம் தேதி தான் இறந்தாங்க. அது வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கிட்டேன். நான் சொன்ன வாக்கை காப்பாற்றினேன். என் கணவர் எங்கள் அம்மாவை அவரோட அம்மாவை போல் பார்த்துக்கிட்டேன். இது வரைக்கும் காப்பாற்றினேன். என் தங்கச்சி தம்பி திருமணங்கள் எல்லாமே கர்த்தர் தகப்பனாக இருந்து என்னை நடத்தினான்.
1: தகப்பனை இழந்துட்டீங்க, சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர், ஏன்னா உங்களால் தான் உங்கள் தகப்பன் இறந்தாருன்னு சொல்லி சொந்தக்காரங்களும் உங்களை வெறுத்துட்டாங்க. சொத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நடுத்தெருவில் நிறுத்தப்பட்டீங்க. இதன் மத்தியும் நீங்கள் இயேசுவை தேடுங்க. இன்றைக்கு அதனுடைய பலனாக நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக சொல்லணும்ப்பா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட இத்தனை வருடங்களுக்கு பிறகு நான் எந்த இடத்துல வைக்கப்பட்டனோ அதே இடத்துல கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்கார்.
1: ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
0: எந்த இடத்துல என்னை சிறைச்சாலையில் பிடிச்சிட்டு போனாங்க, நான் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் வெக்கப்பட்ட இடத்துல என்னை உயர்த்தணும்னு. அது உடனேலாம் செய்திட மாட்டார். ஆனால் இன்றைக்கி எப்படின்னா தீர்க்க தரிசனம் வந்தவொடனே நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, இல்லை காத்திருக்கணும். தீர்க்க தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். அது வந்து நிறைய பேர் இன்னைக்கு புரிஞ்சிக்கிறதே கிடையாது. பாஸ்டர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லைன்றாங்க.
1: சொன்ன உடனே நடந்துடணும்.
0: எனக்கு ப்ராஃபஸி வந்து 10 வருடங்கள் கழித்து தான் எனக்கு கர்த்தர் இதே இடத்துல ஒரு சொந்த வீட்டை கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் 4 பேருக்கு உதவுற அளவுக்கு எங்களை வசதியாக வச்சுருக்கார். எனக்கு ஒரு நல்ல கணவரை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். என்னை முதல்ல காரி துப்புன அதே ஜனந்தான் இன்றைக்கி என்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுது.
1: நீங்கள் எந்தெந்த விதமான ஊழியங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை எப்படி இந்த பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்றைக்கி கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்துகிறாருன்றத கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக தீர்க்க தரிசன ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், நிறைய அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்வது, படிக்க முடியாத பிள்ளைகளை நிறைய பேரை படிக்க வைக்கிறோம், இன்னும் நிறைய சர்ச்சஸ் முடியாதவங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியலனால உதவி செய்கிறவர்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி செய்கிறோம், வில்லேஜ் மினிஸ்ட்ரி செய்கிறோம், நிறைய ஜப கூட்டங்களுக்கு நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்படி கர்த்தர் எதெல்லாம் நடத்துகிறார், முக்கியமாக கட்டுகளை உடைப்பது. இன்றைக்கி நிறைய பேர் கட்டுகளோடு தான் இருக்கிறாங்க. அதிலிருந்து விடுதலையாக ஹீலிங் மினிஸ்ட்ரி, சுகமளிக்க மூலியங்கள் எல்லாமே. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு பாடம், உன்னை யாராவது தூற்றினாலும் பெருசாக நினைக்காத, போற்றினாலும் பெருசாக நினைக்காத. இனி ஊழியத்தில் அந்த பேலன்ஸ் இல்லை நிறைய பேர்கிட்ட. யாராவது நம்மளை பாராட்டி பேசிட்டா நமக்குள்ளே ஒரு கர்வம் வந்துடும். வரும்போதில் ஆண்டவர் சொல்வார், அமைதியாரு. யாராவது திட்டா, ஐயோ என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே, இல்லை என்ன கர்த்தர் சொல்லி கொடுத்தது, திட்டுனாலும் நீ கண்டுக்க கூடாது, உன்னை பற்றி உயர்த்தி பேசினாலும் அதை நினச்சி பெருமைப்படாத. அதனால் இத்தனை வருடம் ஊழியத்தில் கர்த்தர் எங்களை அநேக தேசங்கள் கொண்டு போய் அநேகம் பிற ரட்சிப்புகளில் கொண்டு வந்து இதுவரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்க தேவன் உதவி செய்திருக்கார்.
1: ரொம்ப சந்தோஷங்க ஆண்டி, உங்களுடைய ஊழியத்தெல்லாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தணும், கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படணும் நாங்கள் ஆசைப்படுறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் அதிகமாக உண்மையாக மனசார சொல்கிற கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஏன்னா இவ்வளோ வைராக்கியமாக நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் கர்த்தரை நேசித்து கடந்து வந்திருக்கிறீங்க, கண்டிப்பாக கர்த்தர் அந்த காரியங்களை செய்வார். இன்னும் வர நாட்களில் உங்களுடைய ஊழியத்தை பற்றி எங்களிடத்துல நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டுமாக நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன், உங்களுடைய ஊழியத்தின் அனுபவங்களை குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு வந்ததுக்கு ரொம்ப
0: நன்றிப்பா. தேங்க்யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

தெய்வமே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு

0: ஆராதனைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: I praise God the first service of the month June.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை விடுமுறை நாட்களிலே சிறுவர்கள் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது.
1: And every year at the May we have the children meetings.
0: Hallelujah. இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் வந்து இங்கே முன்னால் உட்கார்ந்துருக்கிறாங்க.
1: Many children are sitting today in the front.
0: ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
1: It is joy.
0: Hallelujah. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்லை.
1: It's not useful when you sit once in a year.
0: ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து உட்காரணும்.
1: Each and every week Alleluia. You should come and sit here.
0: சிறு பிள்ளைங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Children you say.
0: நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன்.
1: I will come each and every
0: week. சொல்றவங்களாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
1: Say hallelujah by lifting your hands.
0: வருவீங்களா?
1: Will you come?
0: வரமாட்டீங்களா?
1: Won't you come?
0: வருவீங்களா வரமாட்டீங்களா?
1: Will you come or not?
0: வருவீங்களா வரமாட்டீங்களா?
1: Will you come or not?
0: வருவோம் சொல்றவங்களாம் ஏஞ்சி நில்லுங்க.
1: Those who want to come please rise up.
0: கையும் உயர்த்த மாட்டீங்க. எல்லாமே ஏஞ்சிங்க.
1: Please rise up.
0: Hallelujah. கட்டாயம் வருவீங்களா?
1: Will you come?
0: சரி. அப்போ உட்காருங்க.
1: Please sit.
0: வருவோம்.
1: We will come.
0: பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம்.
1: Then we go and sit.
0: அப்படின்றவங்களாம் ஏஞ்சி நில்லுங்க.
1: You can stand such students, such children.
0: வருவோம் பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம் சொல்றவங்களாம் ஏஞ்சி நில்லுங்க.
1: We will come and then we sit at the back.
0: வந்த முன்னால வந்து உட்காரும் சொல்றவங்களா ஏஞ்சி நில்லுங்க.
1: Rise up when I come to the front.
0: முன்னால வந்து உட்காருவீங்களா?
1: Will you sit at the front?
0: Hallelujah. சரி உட்காருங்க.
1: Please be seated.
0: பாட்டு பாடும் பொழுது
1: when you sing
0: நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன்.
1: I don't look around.
0: நான் கையை உற்சாகமா தட்டி பாடுவேன் சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம்.
1: You lift up your hands, I will Very clap good. And sing.
0: கையை உயர்த்தினால் ஏஞ்சி நிக்க வேண்டியதில்லை.
1: If you will raise,
0: Alleluia.
1: May not stand.
0: Praise the Lord.
1: Praise the Lord.
0: Sir. நான் வந்து இங்க ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிச்சயமா கற்றுக்கொள்வேன் சொல்றவங்களாம் கை உயர்த்தி காண்பீங்க.
1: Lift up your hands. I want to Alleluia. Learn the word of God.
0: Amen.
1: Amen.
0: நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்றவங்களாம் கை உயர்த்தி காண்பீங்க.
1: I love Jesus.
0: Alleluia. Amen.
1: Amen.
0: இந்த நடந்ததான் இந்த விடுமுறை சத்திய வேதாகம பள்ளியிலே ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா?
1: Whether they have said who is the Lord Jesus? Have you learned?
0: ஆமாவா இல்லையா?
1: Is it right or wrong?
0: தெரிஞ்சிட்டீங்களா?
1: Did you learn?
0: தெரிஞ்சிட்டேன்னு சொல்றவங்கலாம் கையை உயர்த்தி காட்டுங்க.
1: You can raise your hands. I have learned.
0: இயேசு யாருன்னு தெரிஞ்சிட்டோம்.
1: I know who is Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Praise the Lord.
1: Praise the Lord.
0: Hallelujah. இயேசு உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
1: Jesus was tall or short?
0: உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
1: He is tall or short?
0: சிவப்பா இருந்தாரா கருப்பா இருந்தாரா?
1: He is fair or black?
0: என்னமா சிவப்பா இருந்தாரா? சரி. அப்புறம் அன்பா இருக்கிறாரா?
1: Yes.
0: Very good.
1: Loving.
0: அப்புறம் அவ்வளோதானா?
1: That's all.
0: சரி பரவாயில்ல.
1: குட்.
0: இயேசு வந்து ஒரே நாளில் நம்ம கற்றுக்க முடியாது.
1: We cannot learn in one day about Jesus.
0: வாழ்நாளெல்லாம் அவரை பற்றி படிச்சுட்டே இருக்கலாம்.
1: Throughout
0: Alleluia.
1: Life we can learn.
0: இப்போ உட்காந்துட்டு இருக்கிறீங்க.
1: Now you are sitting here.
0: வாலிபன் ஆவீங்க.
1: You become young.
0: அப்புறம் கிழவன் ஆவீங்க.
1: Then you'll become old.
0: அப்புறம் கிழவன் ஆகிட்ட பிறகு நீங்கள் ஆண்டவர் இயேசு அறிந்து கொண்டே இருக்கலாம்.
1: After becoming old you can Alleluia. Learn Jesus.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் நல்லவர்.
1: The Lord is good.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம்.
1: We have announced about the children's ministry.
0: இந்த சிறுவர் ஊழியம் செய்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஊழியம் இல்லை.
1: It's not ordinary ministry.
0: அது பிள்ளைங்களெல்லாம் கொண்டு கூட்டணும்.
1: You have to bring the children together.
0: அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில் நிறைய விசுவாசிங்க இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை வந்து ஒழுங்காக இந்த சிறுவர் சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது இல்லை.
1: And the believers don't send the children for Sunday school.
0: எப்போ வருவாங்க எங்ககிட்டன்னு கேட்டிங்களா?
1: When they come.
0: சண்டே ஸ்கூல் அனுப்ப மாட்டாங்க.
1: They don't send to Sunday school.
0: அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு.
1: When it is grown up.
0: அப்பா அம்மாவை எதிர்க்கும் பொழுது.
1: When they resist parents.
0: அப்போ எங்கிட்ட வருவாங்க.
1: Then they come to me.
0: இது அடங்க மாட்டேந்தையா வாலு.
1: And we could not be controlled.
0: ரொம்ப பண்ணுறான்.
1: Lot of missives.
0: ஜோம் பண்ணுங்க.
1: Please pray for him.
0: அப்பதான் வருவாங்க.
1: When they come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ஆனா சின்ன வயதிலேயே நீங்க சிறுவர் ஊழியத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தீங்களா?
1: If you send them at the time of children,
0: நீங்க கஷ்டப்பட வேண்டியதே இல்லை.
1: Need not struggle at all.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: சரி, அநேகர் சிறு பிள்ளைகளே தங்களுடைய பெற்றோர்கள் இந்த சிறுவர் ஆராதனைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதான சிறுவர் ஆராதனையும் இந்த விடுமுறை நாட்கள் நடக்கிறதான இந்த கூட்டத்துக்கு அனுப்புறதில்லை.
1: Parents are not sending your children for this Sunday class or summer time.
0: அதே போல் அநேகருக்கு சொன்னோம் சிறுவர் ஊழியத்துக்காக. நான் சொன்னது சாதாரணமான ஊழியம் இல்லை, அதுக்கு நோட்டீஸ் அடிக்கணும்,
1: ஹேட் டு பிரிண்ட் தி நோட்டீஸ்,
0: பேனர்ஸ் போடணும்,
1: புட் தி பேனர்,
0: அதெல்லாம் இருக்கு,
1: இட் இஸ் தேர்.
0: தினமும் பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்,
1: ஹேட் டு கிவ் ஃபுட் டு தேம்,
0: பிரைஸ் வாங்கி கொடுக்கணும்,
1: ஹேட் டு கெட் பிரைஸ்.
0: அதோட மட்டும் இல்ல,
1: நாட் only that,
0: டீச்சர்ஸ்ங்க டெடிகேட்டடா இருக்கணும்,
1: டீச்சர்ஸ் should be dedicated.
0: 8 மணிக்கு இங்க வரணும்,
1: ஹேட் டு கம் at 8 o'clock.
0: 6 மணிக்கு எஞ்சா தான் 8 மணிக்கு வர முடியும்,
1: ஹேட் டு வேக் அப் at 6 o'clock.
0: ஹalleluya,
1: come.
0: ஹalleluya
1: ஹalleluya.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: 8 மணிக்கு டிபன் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ,
1: they eat breakfast,
0: they வருவாங்க,
1: they just come.
0: அப்புறம் வேகாத வெயில திரும்பி போணும்,
1: they have to go back at the heat.
0: டீச்சர்ஸ்க்கெல்லாம் கஷ்டம்தான்,
1: tough to the teachers.
0: ஹalleluya, amen,
1: amen.
0: ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டாலும்,
1: though they suffer,
0: இந்த சிறுவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சரியான ஒரு தருணம்,
1: right time to gain the children.
0: ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆனால் நாங்கள் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் சிறுவர் ஊழியம் நடக்க போது,
1: we announced about the children ministry,
0: எல்லாரும் காணிக்க கொடுங்க,
1: to give offering.
0: அப்படின்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா சிறுவர் ஊழியத்துக்காக காணிக்க கொடுத்தவங்க ஒரு சிலர் மாத்திரம் தான்,
1: only few have given offering to the children ministry.
0: காணிக்க கொடுக்கல,
1: many did not give.
0: சரி, அல்லது இந்த சிறுவர் ஊழியத்தில் வந்து என்ன செய்யலாம், கலந்து கொண்டிருக்கலாம், கலந்து கொள்ளலை.
1: You would have participated in the children ministry.
0: அல்லேலூயா. அதெல்லாம் ஏன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
1: Why such?
0: அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா,
1: Many believers think,
0: இது சின்ன பசங்க ஊழியம் தானே,
1: This is children ministry,
0: சிறுவர் ஊழியம் தானே,
1: children ministry,
0: அதெல்லாம் முக்கியம் இல்ல,
1: இட்ஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட்,
0: ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு முக்கியம்,
1: சண்டே இஸ் இம்பார்ட்டன்ட்,
0: நான் வந்து நல்லா கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
1: ஐ வில் கம் அண்ட்
0: ஹalleluya
1: வெரி ஸ்ட்ராங்
0: ஃபேட் ஃபுட் சாப்பிடணும். சொல்லுங்க,
1: ஹவ் டு ஈட்
0: இன் ஆகாரம்,
1: வாட் ஃபுட்,
0: கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
1: ஃபேட் ஒன்,
0: ஹalleluya
1: ஹalleluya.
0: கொஞ்சம் செய்தி கொஞ்சம் சுருக்கமா இருந்தா கூட இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்,
1: if it is brief not enough, I should
0: நான் நல்லா சாப்பிடணும்,
1: I should eat well,
0: நான் ஆத்துமாவுல புஷ்டியா இருக்கணும்,
1: I have to be strong in my soul.
0: சிறு பிள்ளைகளை பற்றியோ,
1: about children,
0: வாலிபர்களை பற்றியோ,
1: about young men,
0: யார பற்றியோ எனக்கு கவலை கிடையாது,
1: I don't bother.
0: ஹalleluya, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே தான் பிரியமானவர்களே,
1: yes dear children of God, the Lord said,
0: பெரியவங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்களா,
1: for the elders,
0: மத்திய எழுதின சுவிசேஷத்தில்
1: மத்தேயு
0: 18 அதிகாரத்தில்
1: 18
0: வாசித்து பாருங்க, முதலாவது வசனத்திலிருந்து யாராவது எழுந்து வாசிங்க சீக்கிரமாக. அவங்களுக்கு என்ன கேள்வி,
1: Who is greatest in the kingdom of heaven?
0: எங்களுக்கு பொசிஷன் வேணும்,
1: We want to have good position.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னைக்கு கூட பாத்தீங்களா நிறைய பேர் சபையில வந்து பொறுப்பு எடுக்கிறது இல்ல.
1: People don't take responsibility in the church.
0: அதே ஒரு செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்தா,
1: If you give a secretary post,
0: chairman post கொடுத்தா,
1: chairman post,
0: treasurer post கொடுத்தா,
1: or treasurer post,
0: வருவாங்க.
1: They may come.
0: அதுவும் சாதாரண போஸ்ட். பிரதர், நீங்கள் வந்து டெய்லி இங்கே இருக்கிற செருப்பெல்லாம் அடிக்கி வைக்கணும்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க?
1: பிரதர், யூ ஹவ் டு கீப் ஆல் தி
0: கை ஊற்றி காமிக்க பார்க்கலாம்,
1: செப்பல்ஸ் இன் த ஸ்டாண்ட்,
0: ஐயோயோ
1: லீவ் கம்,
0: அந்த வேலைலாம் எங்களால் செய்ய முடியாது,
1: ஐ கேனாட் டூ சச் வேர்ட்ஸ்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: நல்ல கொஞ்சம் பெரிய போஸ்டாக கொடுங்க,
1: கிவ் மீ குட் பொசிஷன்,
0: அப்போ தான் நாங்கள் வருவோம்,
1: தென் ஒன்லி வி கம்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: பாய் போடுறீங்களா?
1: ஐயோ
0: அது கூட வேண்டாங்க,
1: ஐ டோன்ட் நீட் தட்.
0: சேர் போடுறீங்களா?
1: டு யூ புட் சேர்?
0: சரி சேரை துடைக்கிறீங்களா?
1: Do you wipe the chair?
0: அதெல்லாம் கஷ்டம்.
1: It is difficult.
0: Hallelujah. அது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கேக்குறாங்க.
1: They hear.
0: என்ன கேக்குறாங்க?
1: What did they ask?
0: இப்போ எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன, நாங்க யார் பெரியவனா இருக்கணும்?
1: Who will be greater?
0: Hallelujah. அப்பப்போ பாத்துக்குவாங்க.
1: They just check.
0: நான் பெரியவனா இவர் பெரியவரா?
1: Am I great or he is great?
0: இவர் பெரியவரா? யார் பெரியவங்க இதுல?
1: Who is greater?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
1: Children, are you listening?
0: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
1: How many of you listening?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னொரு பாட்டு குடுமாண்டே. Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
1: Children, are you looking at here?
0: நீங்க கவனிக்கிறீங்களானா கவனிக்க மாட்டீங்க? ஏஞ்சி நில்லுங்க.
1: Rise up.
0: நல்லா கவனிப்பீங்க. இப்போ இது ஒரு மெழுகுவத்தி நினைச்சுங்க. இது என்னது?
1: Just take, this is the candle.
0: மெழுகுவத்தி. இதை நான் பத்த வச்சிடுறேன். இது எரியுது.
1: Just burn it.
0: இங்க ஒரு மெழுகுவத்தி இருக்குது.
1: Another candle.
0: இது முன்னாலே பத்த வச்சாச்சு.
1: Already it is matched.
0: இது எரிஞ்சு கொஞ்சம் கால் பங்கு தான் இருக்குது. இது இது இப்பதான் பத்த வச்சிருக்கேன்.
1: Only quarter that now just I given
0: the fire. இது எரிஞ்சு போன மெழுகுவத்தி.
1: It is
0: gone. இருக்கும் இல்லையா?
1: It will be very small.
0: எத்தனை பேருக்கு தெரியுது?
1: How many of you seeing that?
0: இது ஒரு மெழுகுவத்தி, இது ஒரு மெழுகு. எது பெரிய மெழுகுவத்தி?
1: Which is the greater candle?
0: எது?
1: Which one?
0: நம்ம லெஃப்ட் ஆர் ரைட்டா? உங்களுக்கு உங்களுக்கு ரைட்டு. இதுவா? இது பெருசா இருக்கா? இது பெருசா இருக்கா?
1: Which is greater?
0: இதானே பெருசு. Hallelujah.
1: Hallelujah.
0: பெருசு பெருசுன்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்களா? தாத்தாவெல்லாம் போதுபார், பெருசு போதுபாருன்னு சொல்றாங்கல்ல. ஏன் சொல்றாங்க? வயசானவங்கள பெருசுன்னு சொல்லுவாங்க.
1: When they are becoming old, they say,
0: இதுல பெருசு, இதான் பெருசு.
1: This is not greater one, the other one is
0: greater. வாழ்க்கை எரிஞ்சு போச்சு, கொஞ்சம் தான் இருக்குது இன்னும்.
1: Only little left out.
0: எரிஞ்சிச்சு.
1: It is burnt already.
0: இது இப்பதான் தொடங்கி இருக்குது.
1: Now only it started.
0: இதான் சிறுசு.
1: Small one.
0: இதான் நீங்க.
1: That is you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க என்ன சொல்றீங்க? இதான் பெருசுன்றீங்க இல்லையா?
1: But you say that is greater one.
0: ஓ நல்லா தெரிஞ்சீங்க. உட்காருங்க.
1: Please sit down.
0: ஓ சிறு பிள்ளைகள்.
1: Children.
0: Hallelujah. யார் முக்கியம் இதுல?
1: Who is important?
0: சிறு பிள்ளைகள் முக்கியமா இல்லையா?
1: Children are important or no?
0: கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு எவன் பெரியவனாய் இருப்பான்.
1: Who will be greater?
0: அப்போ வாசிங்க பிரதர். என்னாச்சு? படிங்க, யாரோ படிங்க. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உட்காருங்க. மூணாம் வசனத்தில் என்ன சொல்றாரு?
1: Third verse.
0: பெரியவனா இருக்கிறது அப்புறம் கதைப்பா. பெரியவனா சின்னவனா அப்புறம்?
1: கிரேட்டர் ஆர் வாட் எவர்
0: இட் இஸ். முதல்ல நீ உள்ள வர்றதுக்கு வழிய பாரு.
1: லுக் அட் ஹவ் கேன் யூ கம் இன்சைட்.
0: அப்புறம் நீ பெரியவனா சின்னவனா பார்க்கலாம்.
1: தென் யூ கேன் திங்க் வெதர் யூ ஆர் கிரேட் ஆர் நாட்.
0: அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல?
1: தேர் இஸ் எ குவெஸ்டன்.
0: அப்ப பரலோகத்துல உள்ள போறேன்னா என்ன டிக்கெட்?
1: வாட் இஸ் தி டிக்கெட் டு எண்டர் இன்டு ஹெவன்?
0: என்ன டிக்கெட்?
1: வாட் டிக்கெட்?
0: மனம் திரும்பி.
1: ரிபென்ட்.
0: எப்படி? மனம் திரும்பி.
1: பீ கன்வெர்ட்டட்.
0: யால போற மாறணும்.
1: How to become?
0: Hallelujah.
1: Become as little children.
0: யாரோ போல மாறணும்.
1: How to become?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: ஒரு குட்டி பையங்க ஓடி வாப்பாங்களா யாராவது?
1: Any small boy please come.
0: அட இங்க இங்க இங்க வாப்பா.
1: Come here.
0: தாத்தாவா நீ? குட்டி பையனா தாத்தாவா? சரி, வேற குட்டி பசங்க யாரா வாங்க?
1: எனி ஸ்மால்
0: பெரியவங்களாம் வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, சின்ன பிள்ளைங்க யாரா இருந்தோம்?
1: ஸ்மால் பாய் யூ கேன் கம்.
0: பெரியவனா கிரியப்பா?
1: யூ ஆர் பிக் ஒன்.
0: நீ உட்காந்துக்க, நீ வாலிபன்.
1: இன்னும்
0: குட்டி பையன் யாரா இருக்கானா?
1: எனி ஸ்மால் ஒன்.
0: நீ சின்ன பிள்ளையா?
1: ஆர் யூ ஸ்மால்?
0: நீ தான் கீழ்படுகிற.
1: யூ ஆர் ஒபேயிங்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மனம் திரும்பி யார் மாதிரி மாறணுமா?
1: ஹவ் டு பிகம்
0: யார் மாதிரி?
1: how to become.
0: இவர் கூட பெரிய பையன் தான்.
1: Of course, he said.
0: சொன்ன உடனே என்ன பண்ணாரு?
1: But immediately.
0: சொல்லுங்க.
1: கீழ்ப்படிந்தார். He obeyed.
0: சொன்ன என்ன பண்ணாரு? அல்லேலூயா. ஓடி போய் உட்கார்ந்துக்கப்பா.
1: Go and sit.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சொன்ன உடனே என்ன செய்தாரு?
1: Immediately.
0: கீழ்ப்படிறார்.
1: He obeyed.
0: Amen.
1: Amen.
0: அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிள்ளைகளை போலன்னு ஏன் சொன்னாருன்னா,
1: as little children.
0: பிள்ளைகள்னா எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது.
1: It's not holy.
0: ஏன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா,
1: why the Lord is giving importance.
0: ஆதியாகம புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
1: in Genesis.
0: சிறு வயது தொடங்கி அவங்க இருதயம் எப்படி இருக்குதா? பொல்லாங்கானதா இருக்குதா?
1: Even from childhood the heart is so evil.
0: சின்ன பிள்ளைங்க நினைக்கிறீங்களா?
1: You are thinking a child.
0: இந்த சின்ன பிள்ளைங்க தான்.
1: Child.
0: ஒண்ணு தெரியாத பிள்ளைங்க தான்.
1: Of course they don't know anything.
0: குட்டி பிள்ளைங்க தான்.
1: They are very small.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது?
1: What is there inside?
0: பொறாம,
1: envy,
0: எரிச்சல்,
1: and wrath.
0: போய் பேசுறது,
1: telling lie.
0: இப்ப நான் கேக்குறேன் பாருங்க. சிரிச்சியா நீ?
1: Did you laugh?
0: No. சிரிச்சிருக்கோம்.
1: ஆனா
0: என்ன சொல்றோம்?
1: I didn't.
0: வாய் இப்படி மூடிட்டு ஓடனா?
1: Yes, you close your mouth.
0: சிரிக்கல நினைச்சு வாட்டோ. ஐயோ நான் சிரிக்கல.
1: No, I didn't laugh at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: போய் பேசுறது,
1: telling lie.
0: ரொம்ப இருக்கும்.
1: Lot.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு வயது தொடங்கி எப்படி இருக்கா?
1: From small.
0: பொல்லாததா இருக்கு.
1: Evil.
0: அதனால நாங்க பெரியவங்க ரட்சிக்கப்பட்டோம்.
1: We are saved.
0: அப்படி நீங்க சொல்லலாம்.
1: You may be saving.
0: சிறிய பிள்ளைங்க அவங்க ஒண்ணு இல்லன்னு நம்ம சொல்லலாம்.
1: You may say children are nothing.
0: ஆண்டவர் சொல்றாருன்னா,
1: what the Lord says.
0: அதுங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குது.
1: They have everything inside.
0: ஆனாலும் அந்த சிறு பிள்ளைங்க,
1: the children,
0: சிறிய வயதிலேயே,
1: from small childhood,
0: என்ன செய்யணும் என்ன அறிந்து கொள்ள, சின்ன வயது. இப்போ பொதுவா இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா?
1: Do you listen?
0: கவனிக்கிறீங்களா? புரியுதா நான் பேசுறது?
1: Do you understand?
0: அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுது, அம்மா நான் சர்ச்சுக்கு போனோம்.
1: I want to go to church.
0: பைபிள தூக்கிக்கிச்சு.
1: They take the Bible.
0: நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றான்.
1: If the boy says I want to
0: go to church. என்ன சொல்வாங்க?
1: What they say?
0: ஆமா, இவர் சர்ச்சுக்கு போறார், பெரிய இவருனா கிறிஸ்தவனா விசுவாசியா?
1: Are you a Christian or
0: believer? உனக்கு அங்க வேலை?
1: What is the job you have there?
0: நீ சின்ன பையன்.
1: For a small boy.
0: அப்படிதானே சொல்வாங்க?
1: They say like that.
0: அதே வயசான தாத்தா பாட்டி நான் சர்ச்சுக்கு போறேனா? சரி, ஆமா வயசாயிடுச்சு போட்டோம்.
1: ஓல்ட் பீப்புள் மீன்ஸ் ஓகே.
0: அதானே சொல்வாங்க?
1: They say like that.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: இந்த சிறியவர்களை குறித்து ஆண்டவர் ஏன் கரிசன் உள்ளவரா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா,
1: God is concerned about children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: 14th வசனத்தை பாருங்க.
1: 14.
0: இவ்விதமாக இந்த சிறியரில், கவனிங்க,
1: லிசன்,
0: இந்த சிறியரில்
1: ஒன் ஆஃப் தீஸ்,
0: ஒருவன் கூட, ஒருத்தர் கூட,
1: ஷுட் நாட் பெரிஷ்,
0: என்ன செய்யக்கூடாது, கெட்டு போக கூடாது. ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது.
1: நோபடி ஷுட்.
0: காணாமல் போன ஆடுகளை பற்றி ஊமை சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை சொல்றார்.
1: The Lord is saying about the last sheep.
0: ஒருவர் கூட கெட்டு போக கூடாது.
1: Even a single one should not be perished.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப சின்ன வயசுலயே
1: from childhood
0: கெட்டு போதா இல்லையா?
1: Whether it is spoiled or not.
0: Hallelujah. பிஞ்சில படுத்துதுன்னு சொல்வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: Even from the little they
0: அந்த மாதிரி பிஞ்சிலே படுத்துருவாங்க சில பேர்.
1: Even they right.
0: அதனாலதான்
1: time of little
0: சின்ன வயசுல என்ன செய்ய கூடாது,
1: from
0: கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு.
1: There are chances to be perished.
0: அதனாலதான் இந்த சிறியர்கள் ஒருவர் கூட என்ன செய்ய கூடாது, கெட்டு போக கூடாது.
1: Not even a one child should be perished.
0: ஆனா இந்த பிள்ளைங்க பெரியவங்க பாவம் செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன்.
1: About
0: the பெரியவங்க செய்யற பாவத்துக்கும் சின்னவங்க செய்யற பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்?
1: What's the difference between the sin of children or elder?
0: பெரியவங்க பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அந்த பாவம் இருதயத்துக்குள்ள போய் அந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ திருக்குள்ளதும் மகா சின்ன பிள்ளைங்க பாவம் செய்து பாவம் செய்து அது எப்படி இருக்குதுன்னா, இன்னும் உள்ளெல்லாம் போல.
1: For the children,
0: பிள்ளையின் நெஞ்சில் என்ன இருக்குது? மதியனம் சுமாடி ஒட்டின்னு இருக்குது, அவ்வளவுதான்.
1: The foolishness is upon it.
0: இப்படி தட்டா ஈஸி, சுலபமா போய்டும்.
1: easily it is just upon it.
0: பெரியவங்களுக்கு அப்படி இல்ல.
1: For elderly people
0: அது ஒட்டினல்ல.
1: Not to just touch it. It is entered.
0: வேர்
1: rooted.
0: அது ரொம்ப கஷ்டம்.
1: Difficult.
0: ஆனால தான் ஒட்டின் இருக்கும்போது பிள்ளை நெஞ்சில மதியனம் ஒட்டி இருக்கும். அப்ப என்ன செய்? அதை அகற்றிடு.
1: You just remove it when it is upon the child.
0: சின்ன வயசுலயே
1: even from childhood
0: நீ என்ன விதைய போடுறியோ
1: whatever seed you put
0: நீ என்னெல்லாம் செய்றியோ
1: whatever you do
0: அத பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்காங்க.
1: The children are looking.
0: அவங்க வளரும் பொழுது
1: when they grow up
0: அத தான் பின்பற்றுவாங்க.
1: They will follow.
0: அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது.
1: They don't know anything else.
0: ஆனா அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அற்புதமான குணம் தப்பு இருக்கலாம்.
1: It may be mistake, maybe foolishness.
0: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்களா?
1: What they have.
0: மத்தேயு 18ல
1: Matthew 18
0: என்ன வாசிக்கிறோம்? 4வது வசனத்தை பாருங்க.
1: 4
0: மத்தேயு 18 இந்த பிள்ளையை போல
1: like that child
0: நக
1: those who humble
0: போதும் ஓகே. இப்போ நான் இன்றைக்கு மெசேஜ் முதல் குறிப்பு என்னன்னு இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன் என்னது
1: like a child
0: என்னது hallelujah
1: but not like little child
0: hallelujah
1: hallelujah
0: பட் சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாயில வந்து உட்கார்னா உட்கார்ந்துருச்சு.
1: The children are sitting on the floor.
0: பெரியவங்க எல்லாம் கூப்பிடுங்க பாயில வந்து உட்காருன்னு சொல்லுங்களேன்.
1: If you ask the elder to come and sit here
0: இப்படி பாப்பாங்க இப்படி பாப்பாங்க நீ போறியா நான் போறேனா.
1: They say they see left side and
0: எல்லாரும் போன பிறகு அப்புறம் வருவாங்க.
1: Then they come.
0: இந்த பிள்ளைங்க வந்து உட்கார்ன உடனே என்ன செய்துருச்சு? பாயில வந்து அதுங்களுக்கு பாயில இமிடியேட்லி மேல உட்கார்றதோ அந்த பெருமை எல்லாம் கிடையாது.
1: நோ பிரைட் அட் ஆல்
0: தாழ்மை
1: ஹம்பிள்னஸ்
0: அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருக்கு.
1: தே ஹேவ் தி சிம்பிளிசிட்டி.
0: இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பான்
1: மேபி சேவ்ட்
0: ஞானஸ்நானம் பெற்றிருப்பான்
1: டு பாப்டிசம்
0: பரிசுத்தாவி பெற்றிருப்பான்
1: ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட்
0: எல்லாம் பெற்றிருப்பான்
1: ரிசீவ்ட் எவ்ரிதிங்.
0: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது?
1: பட்
0: தாழ்மை இருக்காது.
1: நோ ஹம்பிள்னஸ் அட் ஆல்
0: ஹalleluya
1: ஹalleluya
0: தாழ்மை இருக்காது.
1: நோ ஹம்பிள்னஸ்
0: ஹalleluya
1: ஹalleluya
0: அதுக்கு பதிலா என்ன இருக்கும்?
1: வாட் எல்ஸ்
0: பெருமை இருக்கும். தாழ்மை இல்லைன்னா அங்க என்ன இருக்கும்?
1: தென் ப்ரைட்
0: பெருமை.
1: தென் ப்ரைட்
0: என்ன பெருமை?
1: வாட் ப்ரைட் இட் இஸ்
0: நான் யார் தெரியுமா?
1: வார்
0: நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா?
1: ஹவ் மச் ஐ earn
0: நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா?
1: வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஐ
0: எங்க குடும்பம் பத்தி தெரியுமா?
1: யூ நோ அபௌட் மை ஃபேமிலி அபௌட் மை பிளேஸ்
0: என் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: அபௌட் மை நேம்
0: இப்படி சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான்.
1: ஐ கீப் ஆன்
0: ஹalleluya
1: ஹalleluya
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைங்களை கேளுங்க.
1: Look at the children and ask.
0: யார் பா?
1: Who are you?
0: எனக்கு எல்லாம் தெரியாது. எங்க அப்பா அம்மா அவ்வளவுதான்.
1: I know my dad and
0: Hallelujah.
1: mom.
0: அப்பா அம்மா எங்க கூப்பிடுறாங்களோ போவோம் வரும்.
1: Wherever my dad and mom call
0: அவங்க சார்ந்து ஜீவிக்கிறாங்க.
1: They lean upon them.
0: எனக்கு எல்லாம் தெரியும் ஜீவிக்கிறது இல்ல.
1: They don't say I know everything.
0: அவங்க சார்ந்து கொள்ளணும்.
1: They have to lean.
0: பெற்றோரை சார்ந்து கொள்ளணும்.
1: They lean upon the parents.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா
1: what the lord is expecting
0: உனக்கு எல்லா அறிவும் இருந்தாலும் புத்தி இருந்தாலும்
1: you may have knowledge
0: உனக்கு எல்லா விதமான knowledge இருந்தாலும்
1: you may have all knowledge
0: ஆண்டவர் என்ன விரும்புறாரு
1: what the lord is interested in
0: என்னை சார்ந்து கொள்ளுகிறவன்
1: those who lean upon
0: hallelujah நேசரின் மார்பிலே யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ
1: whoever lean upon his bosom
0: ஆண்டவரை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ
1: whoever lean upon the bosom
0: அப்பா hallelujah
1: father
0: என்னால நிக்க முடியாது ஆண்டவரே
1: I cannot stand
0: நான் மேல சாஞ்சிக்கிறேன்
1: ஆண்டவரே I lean upon you
0: hallelujah
1: hallelujah
0: என்னால நடக்க முடியாது ஆண்டவரே
1: I cannot
0: உம்மேல நான் சாஞ்சி கொள்றேன்
1: I lean upon you
0: இத செய்யணுமா
1: do you want to
0: என்னால முடியாது ஆண்டவரே
1: I can't do that
0: நான் மேல சாய்ந்து கொள்றேன்
1: I lean upon you
0: ஆண்டவரே சார்ந்து ஜீவிப்பது
1: you have to lean upon
0: hallelujah
1: god all the time
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது
1: when you lean upon the lord
0: கீழ்ப்படிதல் மட்டுமல்ல
1: not only obedience
0: அங்கே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறது.
1: The Lord's will be fulfilled.
0: ஏன்?
1: Why?
0: எதுக்கு?
1: How?
0: அப்படிங்கற கேள்வி எல்லாம் கேட்காது.
1: No, they will not ask any questions.
0: வேதத்துல ஒரு சிறு பிள்ளை இருந்தான்.
1: There was a child in the Bible.
0: ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்.
1: The Isaac, Abraham's son.
0: அவன் சிறு பிள்ளை.
1: Small child.
0: அவனை கூப்பிட்டு கொண்டு
1: Father took him.
0: அவங்க அப்பா போறாரு.
1: The father is going.
0: பலியிட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்.
1: The Lord said to sacrifice.
0: பலியிடக்காக போறாரு.
1: He is going to sacrifice.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: 3 நாள் பிரயாணம் பண்ணி போன பிறகு
1: 3 days
0: மோரியா மலையில மேல போன பிறகு
1: went to Moria mountain.
0: அவர்க்க எல்லாவற்றையும் அடிக்கி விட்டு
1: he put everything.
0: நெருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு
1: took the fire.
0: கட்டையை பிள்ளையின் மேல் சுமக்க சொல்லி
1: taking the firewood upon the child.
0: அந்த கட்டையின் மேல் அவனை கடத்தி
1: and putting him on the firewood.
0: கடத்துறதுக்கு முன்னாடி தான் கேக்குறாரு அந்த ஈசாக் என்ன கேட்டாரு.
1: Before that Isaac asking.
0: அப்பா
1: Father,
0: எல்லாம் கொண்டாண்டீங்க.
1: He brought everything.
0: ஆடு எங்க இருக்கு?
1: Where is the lamb?
0: அவன் வந்து பெருமையா கேட்கல.
1: Not with
0: சந்தேகமா கேட்கல.
1: Not with doubt.
0: ஒரு கபடு சூது வாது இல்லாம நான் ஆடு காணுமே பலியிடுறதுக்கு ஒண்ணும் காணுமே.
1: No cunning and he just
0: asked. ஆபிரகாம் என்ன சொல்றார்? நீதான்பா.
1: What Abraham?
0: உன்னதா பலியிட போறேன்னு சொல்லல.
1: He didn't say I'm going to sacrifice.
0: என்ன சொன்னாரு?
1: What did he say?
0: நீ படுத்துக்கப்பா.
1: You just lie down.
0: அதெல்லாம் யார் பாத்துவாரு?
1: Who will look after?
0: சொல்லுங்க. அவர் பாத்துவார்.
1: He will look after.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்?
1: Before we got saved.
0: நான் உன ஒரு கை பாத்துக்கறேன்.
1: I'll look after you.
0: நான் பாத்துக்கறேன்.
1: I will look after.
0: ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்லுவோம்?
1: After the salvation.
0: நான் இல்லப்பா அவர் பாத்துவார்.
1: Not he will.
0: Hallelujah. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கறேன்.
1: Before salvation I will.
0: வெளியவா உன ஒரு கை பாத்துக்கறேன்.
1: Come out and see.
0: இப்போ என்ன சொல்றோம்?
1: Now.
0: அவர் பாத்துவார்.
1: He will look after that.
0: நாங்கயா.
1: So.
0: அமைதியா இருக்கீங்களே?
1: Keeping quiet.
0: அவர் பாத்துவாரயா.
1: He will look after it.
0: அவருக்கு தெரியும்.
1: He knows.
0: ஆபிரகாமுக்கு விசுவாசம் அதுதான்.
1: Abraham believed.
0: அப்போ இவரை கடத்தி
1: he just
0: கத்தி கூட எடுத்துட்டாரு.
1: Yes, took the knife.
0: அப்பா அப்பா அப்பா என்னப்பா செய்றீங்கன்னு கேட்கல. அமைதியா.
1: Ask why dad.
0: அப்போ அந்த ஈசாக்குக்கு தெரியும்.
1: Isaac knew.
0: என் அப்பா.
1: My father.
0: என் தகப்பன்.
1: My father.
0: என்னை நேசிக்கிறார்.
1: He loves me.
0: அவருக்கு என்ன செய்றார் நமக்கு தெரியும்.
1: He knows what he
0: Hallelujah.
1: Does.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: அப்போ இந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசம்
1: the faith of the small
0: நம்பிக்கை,
1: child the hope
0: பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார்.
1: The heavenly father looking at that.
0: ஆபிரகாமை பார்க்கிறார்.
1: Look Abraham.
0: ஈசாக்கை பார்க்கிறார்.
1: Isaac.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: அவர்களுக்கு தான் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணினார்.
1: The Lord made a
0: Hallelujah. யெகோவாயிரே.
1: யெகோவாயிரே.
0: யெகோவாயிரே.
1: யெகோவாயிரே.
0: கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்ளப்படும்.
1: It will be looked after in the mountain.
0: Amen. அருமையான தேவனுடைய சனமே,
1: dear children of God.
0: இப்படி இந்த சிறு பிள்ளைகளை பாருங்க.
1: Look at the small children.
0: ஆண்டவரே சார்ந்து கொள்ள அவர்களுக்கு தாழ்மையான ஒரு சுபாவம். Hallelujah. கூப்டவன வெக்கப்படுறது இல்ல.
1: They have humbleness, no shame.
0: ஆண்டவர் கூப்டவன் மடியில உட்கார வைக்கிறாரு.
1: The Lord brought them.
0: அமைதியா போய் உட்காருதுங்க.
1: It is sitting on the bosom.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரை நேசிக்கிறாங்க.
1: They love the Lord Jesus.
0: Hallelujah. ஓடி வராங்க.
1: They come running.
0: Hallelujah. இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில வந்து எத்தனையோ பேர் இங்கே வந்து பல விக்கிரங்களை வணங்கி கொண்டு வந்த குடும்பங்கள் இருந்து வந்த பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசிகளாக மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டார்கள்.
1: Through vacation Bible school they come and delivered from the
0: idol worship.
1: They become believer and
0: children. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. அதான் சந்தோஷமா இருக்கு.
1: That is joy.
0: இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரரா மாற போறாங்க.
1: The children are going to become the servant of God.
0: இவங்க எல்லாம் உலகத்தை கலக்க போறாங்க.
1: They are going to shake the world.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: அப்போ இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறாரோ.
1: How the Lord is honoring.
0: இந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்றீங்க? இந்த மாதிரி சிறுவர் ஊழியம் நடக்க போது
1: the children ministry is
0: Hallelujah.
1: Going to
0: happen. அப்படிን சொல்லும் பொழுது
1: when it is
0: Hallelujah.
1: Said
0: காணிக்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது
1: when the offering is
0: இல்ல நீங்க இந்த கூட்டத்துல வந்து கலந்து நீங்க ஈவினிங் கூட்டம் நடக்க போது
1: ஈவினிங் we are going to have the meeting
0: ஒரு விசுவாசி இருக்க மாட்டான்.
1: Not even a single believer.
0: நானும் பல வருஷமா பார்த்துட்டு வரேன்.
1: Many years I looked at
0: சபையில பெரிய விசுவாசின்னு சொல்லுவார் நாமெல்லாம் இருக்க மாட்டான்.
1: They say big believer in the church they don't
0: சிறு பிள்ளை கூட்டத்துக்கு நமக்கு என்ன வேலைங்க?
1: What is our job there?
0: அற்பமா நினைக்கிறது.
1: They just consider it as simple.
0: 10th வசனம் என்ன சொல்லுது?
1: 10th verse
0: 18th அதிகாரம் 10th வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
1: Do not despise not one of little children.
0: ஜாக்கிரதை.
1: Be careful.
0: அற்பமா நினைக்கிறியா?
1: Do you despise them?
0: சின்ன பிள்ளைங்க கூட அற்பமா நினைக்கிறியா?
1: Do you despise the ministry?
0: ஜெபம் பண்ணியதுக்காக
1: did you pray
0: காணிக்க கொடுத்தியதுக்காக
1: give offering
0: வந்து கலந்து கொண்டியா
1: did you participate
0: ஏதா செய்தியா
1: did you do anything
0: காரணம் நீ அற்பமா நினைக்கிறாய்.
1: Because you despise.
0: ஜாக்கிரதை.
1: Careful.
0: அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் என்ன செய்யறாங்க? வந்து அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: ஒவ்வொரு பிள்ளைக்கும்
1: for each and every child,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: ஒரு தேவதூதன் இருக்கிறாரு. எத்தனை விசுவாசிங்க?
1: How many of you believing?
0: ரெண்டு தேவதூதன் இருப்பாங்க.
1: There will be two angels.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அவங்க சொல்வாங்க,
1: they will say,
0: அல்லேலூயா. உன் பேர் என்னப்பா? ப்ளூ ஷர்ட்.
1: What is your name?
0: தம்பி, உன் பேர் என்ன? ஏந்திர, உன் பேர் என்ன? நம்மா சத்தமா ஐசக்கா?
1: ஐசக்.
0: இப்போ ஐசக்கை பற்றி தானே பேசினுக்கிறேன். எங்கேயோ வேடிக்கை பார்த்துங்கிறியாப்பா, உன்னை பற்றி தான் பேசி.
1: அல்லேலூயா.
0: ஐசக் தானே சாப்பிட்டேக்கா? இல்லை, சத்தமே வரலையா? அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சரி, ஐசக்,
1: ஐசக்.
0: இப்போ ஐசக்கினுடைய தேவ தூதருங்க இன்னைக்கு போய் பரலோகத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க.
1: அந்த விட விசிட்டட் ஹெவன்.
0: ஆண்டவரை பார்த்துட்டு
1: என்னப்பா
0: ஐசக் இன்னைக்கு போயிருக்கிறான், சர்ச்சுக்கு போயிருக்கிறான்.
1: ஐசக் வென் டு தி சர்ச்.
0: அப்படியா?
1: இஸ் இட் சோ?
0: சர்ச்சுக்கு போயிருக்கானா?
1: டிட் ஹி டோ?
0: ரொம்ப சந்தோஷம்.
1: ஜாய்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உட்கார்ப்பா, நீ உன் பேர் சொல்லுப்பா. ம், சொல்லு. யாராவது சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா?
1: சாம்.
0: சத்தமா சொல்லுமா? சாமா, சாமா, சாம்,
1: சாம்.
0: அவனுடைய தேவ தூதருங்க போயிருக்காங்க பரலோகத்துக்கு.
1: ஏஞ்சல்ஸ் கான் டு ஹெவன்.
0: அவங்க போய் சொல்றாங்க,
1: தே சே,
0: நீங்க யாருப்பா? நீங்க இப்படி இழுக்கிறீங்க, மறுபடியும் பின்னால் தள்ளுறீங்க, மறுபடியும் முன்னால் இழுக்கிறீங்க, பின்னால் இதே தான் செய்துங்க.
1: You are doing your hair.
0: அல்லேலூயா. கையில பைபிள் எடுத்துங்க எல்லாம்.
1: Take the Bible. அல்லேலூயா.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: கவனிக்க நீங்க உட்கார்.
1: Sit down.
0: இப்படி உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதருங்க இருக்காங்க. எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா?
1: Each and every
0: உங்களுக்கு யாரு?
1: One, there is angel.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உலகத்தாருக்கு போலீஸ்காரன் இருப்பான், செக்யூரிட்டி இருப்பான், அவன் இருப்பான், இவன் இருப்பான்.
1: For the world people there is security, policeman.
0: ரஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர்,
1: பிரைம் மினிஸ்டர் ரஜீவ்
0: காந்தி பாம்பிடிச்சு சாகும் பொழுது,
1: when he died,
0: அவன் கூட இந்த போலீஸ்காரன், அவன், இவன், டிஎஸ்பி எல்லாம் பஸ்பம் ஆயிட்டான்.
1: ஆல் போலீஸ்மேன், எவ்ரிவன்.
0: காப்பாத்த முடிஞ்சதா?
1: டிட் தே ப்ரொடெக்ட்?
0: காப்பாத்த முடியல.
1: நோ.
0: செக்யூரிட்டி எல்லாம் என்னாச்சு?
1: வாட் ஹேப்பன்ட் டு தி செக்யூரிட்டி?
0: எந்த செக்யூரிட்டியும் உதவாது.
1: இட்ஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல்.
0: உங்களுக்கு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற செக்யூரிட்டியை யாரும் தொடவே முடியாது.
1: நோபடி கேன் டச் அவர் செக்யூரிட்டி அட் ஆல்.
0: ஹalleluya,
1: hallelujah.
0: இப்படி தேவ தூதர்கள் உங்க கூட இருக்கிறாங்க.
1: The angels are with you.
0: அவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க.
1: They give the report.
0: இந்த சிறுவர் ஊழியத்துக்கு போயிருந்தோம் ஐயா.
1: I went to the children ministry.
0: நம்ம பையன் அங்க கலந்துகிட்டான்.
1: The boy was participating.
0: ஆனா அவங்க அப்பா வரவே இல்லை, அவங்க அம்மா வரல.
1: Father, mother did not come.
0: Hallelujah,
1: hallelujah.
0: இந்த பிரதர் வரல, அந்த பிரதர், சிஸ்டர், எல்லா நியூஸும் நான் எனக்கு சொல்றாங்களோ இல்லையோ,
1: brothers or sisters, hallelujah, they don't come.
0: அங்க பரலோகத்துல சொல்லிட்டே இருக்காங்க.
1: In heaven they keep reporting.
0: யார் யார் வந்தது? யார் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்? நான் இங்க அட்டெண்டன்ஸ் போட சொல்லியிருக்கேன்.
1: They I asked to put the attendance.
0: சும்மா பேருக்கு தான்.
1: Just for the name's
0: sake. ஆனா பரலோகத்துல ஆண்டவர் ரெஜிஸ்டர் எடுத்து பாப்பார்.
1: In heaven the Lord will look at the register.
0: நீ அற்பமா நினைச்சியா இல்லையான்னு.
1: Did you despise or not?
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What they
0: ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையா இரு. என்ன பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. அங்க போய் ஆண்டவரை சந்திக்கிறாங்க.
1: The angels go and meet the Lord.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒன்னு. இரண்டாவது,
1: secondly,
0: இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிற எவனோ,
1: whoever hinders,
0: இந்த சிறியரில்
1: whoever hinders,
0: ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ,
1: whoever offends,
0: எல்லாம் சொல்லுங்க, எவனோ,
1: whoever it is,
0: எவனோ,
1: whoever it is,
0: அவன் கழுத்துல எந்திரக்கல்லை எங்க போய் நான் தேடுறது? எந்திரக்கல்லை சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய்
1: டீப் ஆஃப் தி ஓஷன்
0: அவன் என்ன செய்யணுமா? அமுழ்த்தணுமா?
1: ஹல்லேலூயா. புட் ஹிம் டவுன்.
0: ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர்னு சொன்னீங்க.
1: You said the Lord loves you so much.
0: போட்டு அழுத்த சொல்றாரு.
1: He's putting
0: weight
1: and put him in the
0: அன்புள்ள ஆண்டவர் தான்.
1: He is loving God.
0: நல்ல ஆண்டவர் தான்.
1: He is good God.
0: ஆனா அவருக்கு விரோதமா எழும்பினா இந்த கதி தான்.
1: When you come against him, this is the situation. You have to be careful.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
1: He is mighty God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இடர்ல உண்டாக்குறதுனா என்னங்க?
1: What is offending?
0: அந்த புள்ளைங்க எப்பதான் ரெண்டு பேர் வராங்க.
1: போறாங்க
0: பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கறார்ல,
1: பாஸ்டர் இஸ் கிவிங் மெசேஜ்,
0: அது மட்டும் போய் கேட்டுட்டு
1: லெட் மீ லிசன்
0: வந்துறணும்,
1: லெட் மீ கம் பேக்.
0: அதான் நிறைய பேருக்கு ஆசை.
1: தட்ஸ் வை பீப்பிள் ஆர்
0: ஒரு பிரயோஜனம் இல்ல,
1: நோ யூஸ் அட் ஆல்.
0: தொழுது கொள்ற இடத்துக்கு நீ வந்தாதான்,
1: when you come to worship,
0: கர்த்தர் முதல்ல தொழுது கொள்ளணும்.
1: You have to worship God first.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த சிறிய,
1: this little one.
0: Hallelujah. அந்த சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த தெய்வீக சுபாவம்,
1: the divine nature of little,
0: ஆண்டவர் ஏன் அந்த சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டார்?
1: Why did the Lord choose the children?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பெற்றோர்கள், புதிதாக கல்யாணம் ஆனவங்க, குழந்தை பெற்றெடுத்தவங்க, குழந்தைகளை வளர்க்கிறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குங்க.
1: Just understand.
0: ஒரே தீர்மானம்,

0: to make him
1: appozhudhu avan mudir vayadhila enna seidirpan
0: till
1: adu vidadhu nee chinna vayasila nee eppadi nadathriyo
0: how much you are leading
1: mudir vayadhila hallelujah
0: till old age
1: hallelujah
0: hallelujah
1: nee eppadi nadathriyo appadidhan
0: how far you are leading according
1: arumiyala devudey pillaye
0: dear children of god
1: indha matthew ezhudhu suvisheshathile
0: matthew
1: ஆண்டவர் இப்படி சொல்றாரு
0: Lord is saying
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்
0: Praise be unto God
1: ஏனென்றால் கர்த்தர் என்ன சொல்கிறார்
0: What the Lord says
1: சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாக போறான்
0: Small become very strong
1: இவங்கெல்லாம் யாராவது மாற போறாங்க
0: How they become
1: பலத்த ஜாதியாக மாற போறாங்க
0: They become very strong
1: Hallelujah
0: Hallelujah
1: கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்றாரா
0: Those who fear the Lord, small or big,
1: Hallelujah.
0: The Lord bless them. The Lord bless them.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: ஆம் பிரியமானவர்களே,
0: yes dear children of God,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: சிறு பிள்ளையின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
0: Is very caring about the children.
1: ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் பாருங்க.
0: Small incident.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: ஊழியம் செய்த நாட்களில்,
0: when he was doing ministry,
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒருத்தர் வந்து சொல்றாரு
0: one man came and said
1: அந்த ஊர் தலைவன் வந்து சொல்றாரு
0: the leader of the place
1: ஐயா
0: sir
1: என் சிறு பெண் செத்து போயிட்டாயா
0: my little child died
1: hallelujah
0: died
1: மரிச்சார்
0: she died
1: hallelujah
0: hallelujah
1: நீர் வந்து
0: please come
1: அவள் மேல் உமது கையை வையும்
0: keep your hand upon it
1: அப்பொழுது
0: then
1: பிழைப்பாள்
0: she will live
1: மத்தேயு 9:18
0: Matthew 9:18
1: அப்போ இயேசு அங்க போறார்
0: Jesus went there.
1: நல்லா கவனிக்கிறீங்களா?
0: Do you listen?
1: ஒரு சிறு பிள்ளை
0: small child
1: மரிச்சு போச்சு, செத்து போச்சு.
0: Died.
1: பணமா கிடக்குது.
0: Is dead.
1: அத நம்ம அந்த ஊர் வழக்கத்து படி தாரையெல்லாம் ஊதி பேண்டெல்லாம் அடிக்கறாங்க.
0: Just they blow the trumpet.
1: அழுவறங்களா மார்ல அடிச்சிட்டு அழுவாங்க.
0: They are weeping.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நேர் ஆண்டவர் போறாரு.
0: Lord Jesus went there.
1: நிறுத்துங்கப்பா.
0: Stop it.
1: ஊதாதீங்க.
0: Don't blow.
1: அழாதீங்க.
0: Don't weep.
1: ஏங்க?
0: Why?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்ப ஆண்டவர் சொல்றாரு
0: the Lord says
1: சிறு பெண் எல்லாம் சொல்லுங்க சிறு பெண்
0: the little girl
1: மரிக்கவில்லை
0: did not die
1: என்ன சொல்றாரு
0: did not die
1: சிறு பெண்
0: the little girl
1: என்ன செய்யல மரிக்க
0: did not die
1: ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு எல்லாம் செத்து மூச்சு இல்லன்ன பிறகு தானே பாடையில கடத்தி இருக்காங்க
0: she died then only they came
1: ஏன் அப்படி சொன்னாரு
0: why did the Lord Jesus say
1: நிறுத்துங்க அப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க ஆண்டவரை பார்த்து பைத்தியமாயிரு
0: they all laughed
1: எல்லாம் கேலி பரியாசம் பண்ணி சிரிக்கறாங்க
0: they ridiculed him
1: செத்து போய் கிடக்குது இது வந்து சாகலன்னு வந்து சொல்றாரு
0: already died but he is saying
1: hallelujah ஆம்
0: yes
1: மரிக்கவில்லை
0: not yet died
1: அவர் நேரா போனாரு
0: he went straight
1: சரி யார் யார் விசுவாசிகள நீங்க வெளிய நில்லுங்கயான்னு சொல்லி எல்லாம் நிக்க வச்சிட்டாங்க அப்பா அம்மா மாத்திர கூப்பிட்டு
0: only parents
1: எல்லாம் மற்றவங்க எல்லாம் என்னன்னா வேடிக்கை பார்க்க வந்துக்கறாங்க
0: they have come to look around
1: அப்பா அம்மாவும் மாத்திரம் தான் அந்த புள்ளை எப்படியா ஏஞ்சா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தான் வாஞ்ச
0: only the parents are having concern
1: அவங்க கூப்பிட்டுட்டாங்க உள்ள போனாரு
0: he went inside
1: hallelujah தூங்கி இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்வாரு hallelujah
0: when the person is sleeping
1: பேரை விட்டு கூப்பிடுவாரு
0: they call by name
1: hallelujah
0: hallelujah
1: Amen.
0: Amen.
1: என்ன சொன்னாரு?
0: What did he say?
1: அவர் உள்ளே பிரவேசித்து 25வது வசனத்துல
0: 25
1: அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார் உடனே அவர் என்ன செய்தார்? உடனே
0: எழுந்தார். Hallelujah. Arose.
1: உடனே எழுந்தார்.
0: Immediately arose.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: சிறு பெண்ணு தான்
0: little girl.
1: செத்துதான் கிடக்கிற உலகத்தின் பார்வையில
0: ஆல்ரெடி டைட் அப்படிங்கிறது ஆண்டவர்
1: ஏன் சொன்னார் என்பதை நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா அதை கண்டுக்கணும்னா
0: if you want to look at the spiritual mystery
1: hallelujah
0: hallelujah
1: நாம் தூங்கி கொண்டிருந்தாலும் என் இதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது விழித்து கொண்டிருக்கிறது
0: though we sleep our heart is open
1: இந்த பெண் உலகத்தின் பார்வையில மரித்து விட்டாலும்
0: the little girl died before the
1: world உள்ளத்திலே
0: in the deep of her heart
1: ஒரு விசுவாசம்
0: the faith
1: நான் எழுந்திருக்க போறேன்
0: I will rise up
1: என் இயேசு வருவார்
0: Jesus will come
1: என்னை எழுப்புவார்
0: he will arise me
1: hallelujah அதனால ஆண்டவர் உள்ள வரும்போதே சொல்றாரு
0: when Jesus came in he said
1: இவன் சாகல
0: she did not die
1: அவ தூங்கிட்டா இருக்கறா
0: she is sleeping
1: hallelujah
0: hallelujah
1: amen
0: amen
1: எத்தனை சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறீங்க
0: how many of you listen
1: இந்த உலகம் சொல்றதெல்லாம் பார்த்து பயந்திர கூடாது
0: don't get fear about the world
1: உங்களுக்கு என்ன வேணும்
0: what you supposed to
1: விசுவாசம் வேணும்
0: you should have faith
1: என்ன எந்த வியாதி வந்தாலும் என்ன ஒண்ணு செய்ய

0: The sickness cannot do anything. My Jesus will
1: come.
0: He will hold my hand. I will rise up.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இந்த சிறு பிள்ளைக்கு இருந்த அந்த விசுவாசம்,
0: the faith for the little child,
1: அதான் ஆண்டவர் சிறு பெண் செத்துருச்சுன்னு சொன்ன உடனே விட்டுட்டு போல, உடனே வந்துட்டார்.
0: Immediately he came.
1: அவரே வந்தார்.
0: He himself came.
1: Amen.
0: Amen.
1: கர்த்தர் நல்லவர்.
0: The Lord is good.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தருக்கு தெரியும்.
0: The Lord knows.
1: அந்த சிறு பெண்,
0: the little girl,
1: ஒருவேளை சாதாரணமான பெண்ணா இருக்கலாம்.
0: Maybe very ordinary girl.
1: வேதத்துல ஒரு பெண் இருந்தாள்.
0: There was a girl.
1: அங்கே நாகமான் சொல்லுகிற பெரிய தலைவன், பெரிய ஒரு அதிகாரி,
0: Norman, big leader.
1: அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாள்.
0: The servant,
1: சிறு பெண் தான்,
0: small girl.
1: ஆனா ரெண்டு ராஜாக்கள் பொழுது,
0: Second Kings and 5,
1: அந்த சிறு பெண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க.
0: The Bible says about her.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவளுக்கு ஒரு செய்தி.
0: There was a news.
1: சொல்றா, என்ன சொல்றா?
0: What was it?
1: எங்க எஜமானுக்கு வந்திருக்கிறதான இந்த குஷ்டரோகம்.
0: The leprosy for my
1: எங்க
0: master.
1: எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாவாது.
0: Will not be healed anywhere.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு.
0: Hallelujah. Israel.
1: அங்க போனா சுகமாயிடும்.
0: If he goes there it will be healed.
1: Hallelujah. அவ்வளவுதான் சொன்னா.
0: That's all.
1: இவ பேச்சு கேட்டுக்கிட்டு எஜமான் போறாரு.
0: Even the master went.
1: சுகமாய் திரும்பி வருகிறார்.
0: He got healed and
1: யார்
0: came back.
1: பேச்சு கேட்டுக்கிட்டு.
0: By hearing.
1: ஒரு சிறு அடிமை பெண்.
0: Small servant.
1: நீ சிறு பிள்ளையா இருக்கலாம்.
0: You may be small.
1: நீ சொல்றதை உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
0: World may not accept.
1: சிறு பிள்ளைங்க சொல்றதை அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
0: World will not accept the little.
1: பேதுரு சிறைச்சாலையில இருந்து வருகிறார்.
0: Peter is coming.
1: அற்புதமாய் விடுதலையாகி வருகிறார்.
0: He delivered from the prison.
1: அப்போ எல்லாம் கதவை சாத்தி அடைச்சிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க.
0: They were all praying inside.
1: வந்து கதவை தட்டறார்.
0: He is knocking the door.
1: அப்போ அங்கே ஒரு சிறு பெண் வருகிறாள். ரோதை என்கிற ஒரு பெண் ஓடி வருகிறாள்.
0: ரோதை, small little girl coming.
1: அவ பாருங்க, அப்படி காது வச்சு கேக்குறா.
0: She is hearing.
1: அவளுக்கு தெரியுது இது யார் வந்திருக்கிறது.
0: She knew.
1: பேதுரு.
0: Peter has come.
1: ஊழியக்காரன் வந்துட்டாரு.
0: Servant of God
1: has come. வந்துட்டாரு.
0: Apostle come.
1: ஓடி போய் சொல்றா.
0: She ran and told.
1: வந்துட்டாரு.
0: Has come.
1: ஊழியக்காரன் வந்துட்டாரு.
0: Servant of God.
1: சுகமாகி வந்து விட்டார்.
0: Sir,
1: என்ன சொல்றாங்க
0: Come and see.
1: ஒரு முறை வந்து பார்.
0: Come and see.
1: அம்மா கூட்டுவா.
0: Bring your mom.
1: அப்பா கூட்டுவா.
0: Bring your dad.
1: சகோதரர்களை கூட்டுவாங்க.
0: Bring your brothers.
1: சகோதரிகளை கூட்டுவாங்க.
0: Bring your sisters.
1: வந்து பாருங்க.
0: Come and see.
1: தைரியமா கூட்டிட்டு வாங்க.
0: Be bold.
1: கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார்.
0: The Lord will do
1: miracles. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வேதத்தில் அதனால்தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டு,
0: That's why the Lord has chosen children.
1: பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்த,
0: to make them
1: தேவன் இந்த அற்பமா எண்ணப்பட்ட சிறு பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார்.
0: God has chosen the little one.
1: வேதத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எரேமியா.
0: Jeremiah, big prophet.
1: எரேமியா தீர்க்கதரிசி சின்ன பையனா இருக்கிறார்.
0: He was a small boy.
1: அந்த எரேமியா 1 அதிகாரத்துல எரேமியா பார்த்து சொல்றார்.
0: Jeremiah 1, the Lord said,
1: பேசுப்பா.
0: Come on, you speak.
1: நீ போய் பேசு.
0: Go and speak.
1: அப்ப எரேமியா சொல்றாரு.
0: Jeremiah said,
1: நான் எப்படி ஆண்டவரே பேசுவேன்.
0: How can I talk?
1: நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே.
0: I'm a small child.
1: நான் சிறு பிள்ளை ஆண்டவரே.
0: Small.
1: அப்ப ஆண்டவர் சொல்றாரு.
0: The Lord said,
1: சிறு பிள்ளை என்று சொல்லாதே.
0: Don't say I'm a little.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ சிறு பிள்ளை தான்.
0: Of course you are little.
1: நீ சுவிசேஷம் அறிவிக்க நீ சிறு பிள்ளை அல்ல.
0: You are not little to say the gospel. You have to pray.
1: சிறு பிள்ளை தான்.
0: You are little.
1: நீ ஜெபிக்கலாம்.
0: But you can pray.
1: நீ சிறு பிள்ளை தான்.
0: You are little.
1: நீ வேதத்தை வாசிக்கலாம்.
0: You can read the Bible.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு பிள்ளைகளே,
0: children,
1: ஆண்டவர் சிறு பிள்ளைன்னு உன்னை ஒதுக்கல.
0: The Lord did not reject you because
1: Jeremiah தீர்க்கதரிசி எழுப்பினார்.
0: The Lord raised Jeremiah.
1: ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில அந்த ஈசாக்கை கொண்டு அற்புதம் செய்தார்.
0: The Lord did miracle through Isaac.
1: Hallelujah.
0: In Abraham's life.
1: ஆம், இன்றைக்கும் தேவன் வாக்கு மாறாதவராய்
0: இருக்கிறார். Even today is unchanging his promise.
1: சிறு பிள்ளைகளே,
0: children,
1: நாம் என்ன நினைக்கிறோம்? அற்புதமா நினைக்கிறோம்.
0: We
1: இன்னொரு முறை ஆண்டவராகிய இயேசுவின் சிறு பிள்ளைகள் எல்லாம் வரும் பொழுது இந்த சீஷர்கள் போய் என்ன சொல்றாங்க? பசங்க எல்லாம் தூர போங்க, தூர போங்கன்னு சொல்றாங்க.
0: Come on, you go away.
1: அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா?
0: What did the Lord say?
1: சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள்.
0: Give room to them, don't stop them.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவங்களை என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க.
0: Don't stop.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவங்க மூலமா எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார் தெரியுமா?
0: How long the Lord has spoken.
1: எதுவும் வளருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. சில நேரத்தில் சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் சில தீர்க்கதரிசனம் உரைப்பார்.
0: The Lord will prophesy even
1: சிறு பிள்ளையின் மூலமாக சில வார்த்தைகள் வெளிப்படும்.
0: Some words will come
1: நீங்க அதை உடனே நம்புங்க.
0: You believe that.
1: கர்த்தர் செய்வார்.
0: The Lord will do it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: இன்றைக்கு அநேகர்,
0: many people,
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை பண்ணுகிறார்.
0: They just stop.
1: Hallelujah. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தடை பண்ணாதீங்க.
0: Don't stop them.
1: சிறு பிள்ளையுடைய ஊழியம் ரொம்ப முக்கியம்.
0: The important the ministry.
1: கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக.
0: The Lord's coming is very soon.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க நினைக்கிறீங்களா?
0: Are you thinking?
1: நீங்க தசமபாகம் காணிக்க கொடுத்தாதான் உங்களுக்கு பரலோகத்துல பலன்.
0: Yeah.
1: சிறு பிள்ளைகளுக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
0: They don't have anything.
1: ஆண்டவர் வரும்பொழுது,
0: when the Lord comes,
1: பலன் பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல,
0: not only big one,
1: சின்னவர்களுக்கு தான்,
0: even for small.
1: எங்க வாசிக்கிறீங்க?
0: Where we read.
1: வெளிப்படுத்தின விசேஷம் நினைக்கிறேன்.
0: Revelation.
1: Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பாருங்க. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God's name.
1: Hallelujah. 11 அதிகாரம்,
0: 11
1: 18 வசனம், யாராவது வாசிங்க.
0: 18
1: வெளிப்படுத்தல் 11:18.
0: 11
1: ஜாதிகள் கோபித்தார்கள், உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல், எல்லாம் கவனிங்க,
0: லிசன்,
1: உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோர்
0: கிரேட்
1: யாவருக்கும் பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா.
0: He gives reward to everyone.
1: யாருக்கு பலன் அளிக்கிறவர்?
0: For whom?
1: அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருக்கிற சிறியோர்
0: ஸ்மால்
1: பெரியோர்
0: and great.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இந்த சிறியவருக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார்.
0: The Lord keeps reward for this small.
1: ஆண்டவர் அந்த பலனை எடுத்துக்கொண்டு வருகிறார்.
0: The Lord is coming with that reward.
1: Amen.
0: Hallelujah.
1: ஆனால் தான் விசுவ சபன் சொல்லும்பொழுது நான் வந்து அநேக சபைகள போயிருக்கிறேன்.
0: I went to many churches.
1: இங்க மெசேஜ் தொடங்கின உடனே சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டின்னு ஒரு தனியா போயிடுவாங்க, தூர போயிடுவாங்க.
0: When the message starts, they go separately.
1: அதுல ஒரு 20-10 விசுவாசிக்க பிள்ளைங்களை கூட்டா அப்படி போயிடுவாங்க.
0: 10 believers, they take them separately.
1: அவங்க எல்லாம் மெசேஜ் எல்லாம் கேட்க மாட்டாங்க.
0: They will not listen to the message.
1: சின்ன பிள்ளைகளும் கேட்காது.
0: Even the small children.
1: அது நம்முடைய சபையில நான் அனுமதிக்கிறது இல்ல.
0: I don't permit it in our church.
1: நான் என்ன சொல்றேன்?
0: What I say.
1: இந்த செய்தி பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல.
0: Not only for the big one.
1: இது சிறு பிள்ளைகளுக்கும் ஏற்ற செய்தி.
0: Even for the small one.
1: கர்த்தர் பேசுவாரு.
0: The Lord will talk to them.
1: நாம நினைக்கிறோம் அவருக்கு அவங்களுக்கு புரியாதுன்னு.
0: We think that they don't understand.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ,
0: whether they understand or not,
1: நான் போடுகிற வசனங்கள்,
0: the word of God,
1: வார்த்தைகள்,
0: the words,
1: hallelujah,
0: hallelujah,
1: அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது.
0: It is penetrating their heart.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: அதனால தான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: 2 தீமோத்தேயின் புத்தகத்தில்,
0: 2 தீமோத்தேய்
1: 3 அதிகாரம்,
0: 3rd chapter,
1: 15th வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: 15
1: 2 தீமோத்தேயின் 3:15 என்ன வாசிக்கிறோம்?
0: 2 தீமோத்தேய 3:15.
1: கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல்,
0: from a child,
1: அல்லேலூயா,
0: from childhood,
1: நீங்க சொல்லலாம் தைரியமா,
0: you can say boldly,
1: சிறு பிள்ளைகளே,
0: children,
1: நீங்க சொல்லலாம்,
0: you can say,
1: வளர்ந்த பிறகு சொல்லலாம்,
0: when you grew up,
1: நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்,
0: from my childhood I hear the word of God, what a blessing,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ரெண்டு விதமான சாட்சி இருக்குது,
0: டூ கைண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிமோனிஸ்.
1: இந்த உலகத்துல செய்யறதெல்லாம் செய்துட்டு,
0: டூயிங் எவ்ரிதிங் ராங்,
1: இந்த உலகத்துல என்ன நாட்டுடையும் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு,
0: ஆல் விகட் திங்ஸ்,
1: சாவ போற நேரத்துல,
0: அட் தி டைம் ஆஃப் டெத்,
1: ஐயோ நரகம் வேணாம் பரலோகம் போகணும்னு பொழுது,
0: ஐ வாண்ட் டு கோ டு ஹெவன்,
1: ஐயா ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க,
0: ப்ளீஸ் கிவ் பேப்டிசம்,
1: ஐ இயேசு ஏற்றுக்கொள்றேன்,
0: ஐ அக்செப்ட் ஜீசஸ்,
1: நான் இயேசு ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்தறலாம்,
0: ஐ அக்செப்ட் ஜீசஸ்
1: அப்படினு அநேகர் கனவு கண்டுட்டு இருக்காங்க.
0: Many they are dreaming like that.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: ஆனா உங்களுக்கு தெரியாது,
0: they don't know.
1: சிறு வயது முதல் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து,
0: from childhood they listen,
1: சிறு வயது முதல் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்,
0: from childhood they love the Lord,
1: பரலோகத்தில் வரும்பொழுது
0: when they come to heaven
1: அவருடைய பலன் பெரிதா இருக்க போகிறது.
0: The reward will be bigger.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய ஜனமே,
0: dear children of God,
1: ஆகவேதான் சபையில மிக முக்கியமான ஊழியம் சிறுவர் ஊழியம்.
0: The important is the children ministry.
1: சின்ன வயதிலிருந்தே அவங்களுக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கணும்.
0: From childhood we have to teach them pray.
1: ஜெப வீரர்களாக மாறிவிட வேண்டும்.
0: They have to become prayer warriors.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த சிறு பிள்ளை முட்டி போட்டா போதும்.
0: The child kneel down for the problem.
1: பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
0: The problems will be solved.
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இயேசு அந்த சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கேட்கிறார்.
0: Jesus listen to the small.
1: பதில் கொடுக்கிறார்.
0: He answers them.
1: பாலகனுடைய வாயிலே துதி உண்டு பண்ணுகிற தேவன்.
0: Take the prize.
1: நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்.
0: He is there in our midst.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: ஆகவே தான் அந்த சிறுவர் ஊழியம்.
0: The children ministry.
1: மிக கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு ஊழியம்.
0: The Lord honors.
1: கர்த்தர் கனப்படுத்துகிற ஊழியத்தை நீ அற்பமா நினைக்க கூடாது.
0: Don't think it is simple.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: இங்க உட்கார்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு சிறுவரோடும்
0: each small
1: தேவ தூதர்கள் இருக்கிறார்கள்.
0: The Lord is
1: angels
0: are
1: there.
0: The Lord is looking at them.
1: இவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது.
0: Lots of blessings for them.
1: இந்த சிறுவர் ஊழியம்
0: the children ministry should not become vain.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொண்டு வரும்.
0: There is a reward.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believe?
1: நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா?
0: Shall we all rise?
1: எல்லா சிறு பிள்ளைகளும் எழும்பி நிற்போம்.
0: All children
1: hallelujah. Hallelujah. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Hallelujah.
1: இந்த ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is speaking to you.
1: விசுவாசியே,
0: oh believer,
1: கர்த்தருடைய பிள்ளையே,
0: child of God,
1: நீ சபையில வந்து
0: come to church,
1: சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல்,
0: don't understand the
1: சத்தியத்தை கீழ்ப்படியாமல்,
0: we don't obey the truth,
1: hallelujah, நீ காணப்படுவது உடைய ஆத்மாவுக்கு கேடு.
0: It is wrong for your soul.
1: தேவனுடைய சமூகத்துக்கு வந்து
0: coming to God's
1: ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து
0: obeying to the spirit of the Lord,
1: உடைய சித்தத்தை நீ செய்யும் பொழுது
0: when you do his will,
1: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.
0: Then the Lord bless you.
1: இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம்
0: the children ministry
1: ஆண்டவருக்கு போவதில்லை.
0: Not ending today.
1: இது வாரந்தோறும் இந்த இடத்துல நடைபெற போகிறது.
0: Every week it will be
1: there. வரப்போகிற நாட்களில் தினந்தோறும் நடக்க போகிறது.
0: Coming days
1: கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறார்.
0: Lord will change it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: இந்த உலகத்திலே ஒரு கல்வி இருக்கலாம்.
0: There may be education.
1: அந்த கல்வி மனிதனை வெறும் அறிவாளியாய் மாற்றுகிறது.
0: It makes just
1: ஆனால் வேதாகம கல்வி
0: but bible
1: அது அறிவாளியாக அல்ல.
0: Not only
1: ஞானவானாய் மாற்றுகிறது.
0: It makes them wise.
1: ஞானவான்களாய் மாறுவீர்கள்.
0: It makes them
1: wise. கர்த்தருக்கு சித்தமானால்
0: if it is God's will
1: சிறுவர் வேதாகம கல்வியை
0: we have small
1: ஆண்டவர் தொடங்குவார்.
0: The Lord will start.
1: அநேக சிறு பிள்ளைகள்
0: many children
1: சின்ன வயதிலிருந்தே
0: from children
1: கல்வியை கற்றுக்கொள்வார்கள்.
0: They understand
1: வேதத்தை அவர்கள் படிப்பார்கள்.
0: They will read the bible.
1: வல்லமையான ஊழியக்காரராய் மாறும். எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Hallelujah.
1: எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: உள்ளத்தின்
1: ஆழத்திலிருந்து விடுதலை விடுதலை
0: ரட்சிப்பு
1: உண்டாகட்டும் உண்டாகட்டும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேல் வந்து இறங்கட்டும். இப்பொழுதே இப்பொழுதே தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக. அநேக சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அநேக சிறு பிள்ளைகள் அநேக வாலிபர்கள் கர்த்தர் பட்சம் திரும்புவார்களாக. கர்த்தருக்கு சாட்சிகளாக எழும்புவார்களாக. சிறு வயது முதல் சிறு வயது முதல் முதிர் வயது வரை என்னை ஆண்டவர் கைவிடவில்லை என்று தாவீது சாட்சி சொன்னது போல சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. அல்லேலூயா. முதிர் வயது வரை என் தேவன் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி வழி நடத்துவீராக. எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும் ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தமாக்குமப்பா.
0: Lord make them holy.
1: வசனத்து கீழ்ப்படியட்டும்.
0: Let them obey.
1: மனம் திரும்பட்டும்.
0: Let them repent.
1: ரட்சிக்கப்படட்டும்.
0: Let them be saved.
1: பாவத்திலிருந்து வெளியே வரட்டும்.
0: Let them be saved.
1: மாய்மாலங்கள் நீங்கட்டும்.
0: Let the hypocrisy.
1: ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன்
0: Lord you
1: உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து
0: Lord deliver
1: ரட்சித்து பரிசுத்தமாக்கி
0: உம்முடைய
1: சபையிலே பரிசுத்தவாண்டி ஐக்கியத்திலே
0: உடைய
1: பிள்ளைகளை கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தும் ஆண்டவர். தொடர்ந்து இந்த சிறுவர் ஊழிய ஆசீர்வதிக்கப்படுவதாக. மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: ஆமென்.
2: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஆமென்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: பரிசுத்த பாலனாம் இயேசுராஜனாம் இந்த பாரில் நம்மை தேடி வந்தார். இலவசமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பரிசாக நமக்கு தந்தார். பாடுவோம், பரமனை போற்றி பாடுவோம்.

இது ஒரு ஜெனிஃபர் ஆடியோ வெளியீடு. உங்கள் ஜெப உதவிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பிரதர் டி ஜி சேகர், ஜபத்தோட்டம், காளையார் கோவில், சிவகங்கை மாவட்டம், தென்னிந்தியா. தொலைபேசி எண் 944386105.

கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:19 முதல் 25 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதற்கு ஆபிரகாமை எடுத்துக்காட்டாக பவுல் கூறியதை கற்றுக்கொண்டோம். மேலும் நியாய பிரமாணம் நம்மை சிலுவைக்கு நேராக வழி நடத்தும் ஒரு பணியாளராக இருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 3:26 முதல் 4:3 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே எது நம்மை தேவனுடைய குமாரர்களாக்குகிறது? நாம் எப்படி ஆபிரகாமின் சந்ததியினராக முடியும்? தேவன் எப்பொழுது நம்மை பூரணமுள்ளவர்களாக பார்க்கிறார்? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.

டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியிலே இன்று நாம் கலாத்தியர் 3:26 முதல் 4:4 வரைக்கும் சிந்திக்க போகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதற்கு ஆபிரகாமை எடுத்துக்காட்டாக பவுல் விளக்கினார். மேலும் நியாயப்பிரமாணம் நம்மை சிலுவைக்கு நேரே வழிநடத்தும் ஒரு பணியாளைப் போல இருக்கிறது என்றும் கூறினார். விசுவாசம் வந்த பின்பு நாம் அந்த நியாயப்பிரமாணம் என்னும் உபாதிக்கு கீழானவர்கள் அல்ல என்றும் குறிப்பிட்டார். கவுனியங்கள் வாசிக்கிறேன், கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. கலாத்தியர் 3:10 மீதி பகுதியிலேயும் 4:1 முதல் பகுதியிலேயும் நியாயப்பிரமாணத்தின் கீழ் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத எந்தெந்த நன்மைகளை கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை விவரிக்கிறார். நியாயப்பிரமாணம் எவ்வகையிலேயும் ஒரு விசுவாசிக்கு தேவனுடைய குமாரனுக்குரிய சுபாவத்தை கொடுக்க முடியாது. கிறிஸ்து மேலே நாம் வைக்கும் விசுவாசமே நம்மை தேவனுடைய குமாரர்களாக்குகிறது. இந்த 26 மிக தெளிவாக விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய குமாரராகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து மேலே நாம் வைக்கும் விசுவாசமே சட்டப்படி நம்மை தேவனுடைய புத்திரராக்குகிறது. சட்டப்படியான குமாரர் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், தேவனுக்கு சட்டப்பூர்வமான குமாரர்கள் மட்டுமே உண்டு. கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசத்தினாலே நீங்கள் தேவனுடைய புத்திரர் ஆகுகிறீர்கள். அதற்காக நீங்கள் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் இருக்கும் ஒரு இஸ்ரவேலன் ஒருபொழுதும் தேவனுடைய குமாரனாகவில்லை. அவன் ஒரு அடிமையாக, ஒரு பணியாளாகத்தான் இருந்திருக்கிறான். தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை தன்னுடைய குமாரன் என்று அழைத்திருக்கிறார். யாக்கோபு 4:22 நீங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் இஸ்ரவேல் மக்களிலே எந்த ஒரு தனி நபரையும் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கவில்லை. யெகோவாவின் ஊழியக்காரன் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். உதாரணமாக யோசுவா 3:2 சொல்லும் பொழுது, என் தாசனாய மோசே மரித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேத புஸ்தகத்திலே சர்வன்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாயிருந்தாலும், தாவீதை குறித்து தேவன் சொல்லும் பொழுது 1 Kings 11:38 என் தாசனாய தாவீது செய்தது போல என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, நியாயப்பிரமாணத்தை ஒருவராலும் கை கொள்ள முடியாது. உங்களுடைய நீதி நியாயம் எல்லாம் தேவனுடைய நீதிக்கு குறைவாகவே இருக்கிறது. அவருடைய புத்திரராக வேண்டுமென்றால் அவருடைய நீதி நமக்கு தேவை. புதிய ஏற்பாட்டிலே மிக தெளிவாக நாம் வாசிப்பது என்ன? யோவான் 3:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரை விசுவாசிப்பதை தவிர வேறு எதையுமே நாம் செய்யாமல் இருக்கும் பொழுதும் அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நிக்கோதேமு என்னும் பெயருள்ள ஒரு பரிசேயன் சமயம் சார்பான அத்தனை காரியங்களையும் அறிந்து அதை கை கொள்கிறவனாயிருந்தாலும் அவனும் தேவனுடைய குமாரன் அல்ல. அவனை பார்த்துத்தான் இயேசுவும் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறினார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜபங்களோ, தாளந்துகளோ, பாரம்பரியங்களோ, உங்கள் காணிக்கைகளோ, ஏன் உங்கள் ஞானஸ்நானமோ கூட உங்களை தேவனுடைய குமாரன் ஆக்காது. இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் வைக்கிற விசுவாசம் மட்டுமே உங்களை தேவனுடைய குமாரனாக்கும். இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற மிகப்பெரிய வேத புரட்டு என்னவென்றால், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தேவன் பிதா என்றும் உலகத்தில் உள்ள எல்லாரும் சகோதரர்கள் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட எதையுமே கூறவில்லை. ஞாபகம் இருக்கிறதா, யோவான் 8:16 அந்நாட்களிலே சில யூத சமய தலைவர்களையும் பார்த்து அவர் என்ன சொன்னார்? கவனியங்கள் வாசிக்கிறேன், யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். கவனித்தீர்களா, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயும் கூட தேவனுடைய குமாரராக இல்லாதவர்களும் இருந்தார்கள். இன்றைக்கும் இந்த உலகத்திலே பிசாசானவன் எண்ணற்ற பிள்ளைகளை உடையவனாயிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமாக வேண்டுமென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் மட்டுமே ஆக முடியும். கலாத்தியர் 3:27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இந்த வசனமானது தண்ணீரினால் பெறும் ஸ்நானத்தை குறிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். தண்ணீரினாலே பெறும் ஸ்நானம் வெளிப்பிரகாரமான ஒரு சமய சடங்கு. தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவது ஞானஸ்நானத்தின் அர்த்தத்தை மிக தெளிவாக கூறுவதால் பல திருச்சபைகள் இந்த வழிமுறையை கையாண்டு வருகிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம்
கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கமாயிருக்கிறது, விசுவாசிகளின் ஐக்கியத்திலே ஒரு அங்கத்தினராக்குகிறது. 1 Corinthians 12:13 பாருங்கள், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இதன் பொருள் என்னவென்றால், திருச்சபை என்னும் விசுவாசிகளின் ஐக்கியத்திலே அங்கத்தினராக அடையாளப்படுத்தப்படுகிறோம். இப்பொழுது மீண்டும் கலாத்தியர் 3:27 பாருங்கள், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. இப்பொழுது தேவன் உங்களை கிறிஸ்துவிலே பார்க்கிறார், எனவே உங்களையும் பூரணமானவர்களாக பார்க்கிறார். கலாத்தியர் 3:28 யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமையென்றும் சுயாதீனென்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். கவனித்தீர்களா, திருச்சபையின் ஐக்கியத்திலே எந்த ஜாதி வித்தியாசமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற எந்த சகோதரனும் என்னுடைய சகோதரன், எந்த சகோதரியும் என்னுடைய சகோதரி. அவர்களின் தோலின் நிறம் என்ன என்பது முக்கியமல்ல, அவருடைய இருதயத்தின் நிறமே முக்கியமானது. ஜாதி வித்தியாசம் பார்க்கிறவன், ஜாதியை குறித்து பேசுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். இந்த உலகத்திலே எந்த குடும்ப பின்னணியத்திலே நாம் பிறந்திருந்தாலும், கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது நாம் எல்லாரும் ஒரே குடும்ப அங்கத்தினர்களாகிறோம். நாம் எல்லாரும் நித்திய நித்தியமாய் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழப்போகிறோம். இங்கே அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அந்நாட்களிலே ரோம சாம்ராஜ்யத்திலே அதிகமான அடிமைகள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களும் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது ஒரே குடும்பத்தினராகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது ஆணென்றும் பெண்ணென்றும் கூட வித்தியாசமில்லை. ஆத்ம வாழ்க்கையிலே தேவன் நம் எல்லாரையும் ஒரே விதமாய் பார்க்கிறார். இது எத்தனை அற்புதமானது இல்லையா? கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நாம் எப்படி ஆபிரகாமின் சந்ததியினராக முடியும்? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். நாமும் விசுவாசத்தினாலேயே இரட்சிக்கப்படுகிறோம். ஆபிரகாம் ஒரு மிருகத்தை பலியாக கொண்டு வந்தான். அது உன்னதமான பலியான தேவனுடைய குமாரனை சுட்டி காட்டுகிறதா இருந்தது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து எனக்காக மரித்து விட்டபடியினாலே, சரித்திரத்தை பின்னாலே திரும்பி பார்த்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திலே வந்தார், எனக்காக சிலுவையிலே மரித்தார், எனக்கு ஜீவனுண்டாக அவர் மரித்தார், நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல முடியும். ஊழியர் ஒருவர் யூதர்கள் சிலரிடத்திலே பேசும்படியாய் கடந்து சென்றிருந்தார். அப்பொழுது அவர் செய்தியை ஆரம்பிக்கும் பொழுது, ஆபிரகாமின் குமாரர்களிடத்திலே பேசுவதற்கு எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார். அப்பொழுது எல்லாருடைய முகமும் மிக மலர்ந்தது. சற்று நேரம் கழித்து, நானும் ஆபிரகாமின் குமாரன்தான் என்று அவர் சொன்னபொழுது அதை குறித்து யாரும் மகிழ்ச்சி அடையவில்லை. சிலர் கேள்விக்குறியோடு அவரை கவனிக்க ஆரம்பித்தார்களாம். அருமையானவர்களே, நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால், நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம். வாக்குத்தத்தத்தின்படி அவருடைய சந்ததியாயிருக்கிறோம்.

0: இப்பொழுது கலாத்தியர் 4 அதிகாரத்தை நாம் சிந்திக்க போகிறோம். இங்கேயும் விசுவாசத்தினாலே நாம் எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை குறித்து குறிப்பாக ஆகார், சாராய் இவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை விவரிக்கிறார். இந்த அதிகாரத்திலே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாத மற்றொரு காரியத்தை எப்படி கிறிஸ்துவின் மேலே நாம் வைக்கிற விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம் என்பதையும் விவரிக்கிறார். அதுதான் தேவனுடைய குமாரர் என்னும் ஒரு நிலைமை. முழுவதுமாக வளர்ச்சியடைந்த ஒரு குமாரனின் நிலைமைக்கு நம்மை அது கொண்டு செல்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் துவங்கும் பொழுது நாம் குழந்தைகளாயிருக்கிறோம், முதிர்ச்சிக்குள்ளே வளர வேண்டியவர்களாயிருக்கிறோம். என்றாலும் தேவன் நம்மை முழுமையாக வளர்ந்த குமாரர்களாக, குமாரத்திகளாக நடத்துகிறார். கலாத்தியர் 4 அதிகாரம் 1 வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையாயிருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. கலாத்தியர் 3 அதிகாரம் 26 வசனத்திலே புத்திரர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே சிறுபிள்ளை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறுபிள்ளை என்று சொல்லும்பொழுது குடும்பத்திலே ஒரு அடிமைக்கு சமமாகவே கருதப்பட்டார்கள். பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கும் உதாரணங்களை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ரோம கலாச்சாரத்தை நாம் சற்றே கவனிக்க வேண்டும். ரோம சாம்ராஜ்யத்திலே ஒரு குடும்பத்தின் தலைவனின் பல பொறுப்புகளை அடிமைகள் ஏற்று செய்து வந்தார்கள். வீட்டில் உள்ள அசைக்கக்கூடிய, தூக்கி செல்லக்கூடிய தட்டுமுட்டு ஜாமான்களுக்கு ஒரு அடிமை அதிகாரியாயிருப்பான். மற்றும் ஒருவன் அந்த எஜமானுக்குரிய ஆடு மாடுகள் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாயிருப்பான். இன்னும் ஒருவன் எல்லா வரவு செலவு கணக்குகளையும் பார்க்கிறவனாயிருப்பான். மற்றும் ஒருவன் குடும்பத்தில் உள்ள சிறுபிள்ளைகளை குறித்து பொறுப்புள்ளவனாயிருப்பான். ஒரு குழந்தை அந்த குடும்பத்திலே பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை கவனித்து, அதற்கு உடை உடுத்தி, அழுக்கு செய்யும் பொழுது அதை சுத்தம் செய்து, மற்ற அடிமைகளின் பிள்ளைகளோடு அந்த குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கும். அந்த அடிமைகளுடைய சொந்த பிள்ளைகள் எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அதுபோலத்தான் இந்த எஜமானின் பிள்ளைகளும் அந்த அடிமைக்கு பூரணமாக கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வளருவார்கள். கலாத்தியர் 4 அதிகாரம் 2 வசனம், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். கவனித்தீர்களா? தகப்பன் குறித்த காலம் வரைக்கும், இது எந்த காலம்? தன்னுடைய மகன் இப்பொழுது தானே சொந்தமாக தீர்மானங்களை எடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான் என்பதை தகப்பன் உணர் மட்டும். அதாவது முழுமையாக வளர்ச்சி பெற்ற ஒரு மனிதனுடைய ஸ்தானத்திற்கு அவன் கொண்டு வரப்படுகிறான். நன்றாக கவனியுங்கள். மகன் ஒரு முதிர்ச்சி பெற்ற நிலைமைக்கு வந்துவிட்டான் என்பதை தீர்மானிப்பது மகன் அல்ல, தகப்பன்தான். இந்நாட்களிலே நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது போல இத்தனை வயது வந்தால் அவன் முழுமையான மனிதன் என்று சொல்கிறார்களோ அப்படி அல்ல. ஒரு காலத்திலே 25 வயது வரும்பொழுது ஒரு வாலிபன் முழு மனிதனாகிறான் என்று கருதப்பட்டது. இப்பொழுது 21 வயதிலேயே அவன் முழு மனிதனாகிவிட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் சிலர் 18 வயதிலேயே முழு மனிதனுக்குள்ள வளர்ச்சி பெற்று விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்னும் சிலர் 65 வயதானாலும் முழு மனிதனுக்குள்ள வளர்ச்சி பெறாதவர்களாயும் இருக்கிறார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலனுடைய நாட்களிலே ஒரு மகன் முதிர்ச்சி பெற்றவனாகிவிட்டான் என்பதை தீர்மானிப்பது தகப்பனாருடைய பொறுப்பாயிருந்தது. அதை குறித்து தகப்பனார் தீர்மானம் செய்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து அந்த நிகழ்ச்சியிலேதான் அவன் ஒரு முழு மனிதனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். ஒரு நூற்றுக்கு அதிபதியை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ரோம சாம்ராஜ்யத்திலே பல நேரங்களிலே பல இடங்களிலே யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். எனவே அந்த ரோம நூற்றுக்கு அதிபதி குடும்பத்தை விட்டு பல மாதங்கள், ஏன் சிலர் பல வருடங்கள் கூட இராணுவத்தோடு கூட தூரமான இடங்களிலே இருப்பார்கள். அப்படி ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒரு நாள் வீட்டிற்கு திரும்ப வரும்பொழுது தான் சவரம் செய்யும் கத்தியை யாரோ பயன்படுத்தி இருப்பதை பார்த்தவுடனே, யார் இதை செய்தது, யார் என்னுடைய கத்தியை எடுத்தது என்று குரல் எழுப்பியிருப்பான். வேலைக்காரர்கள் எல்லாரும் பதட்டத்தோடு ஓடி வந்திருப்பார்கள். வந்து, ஐயா, உங்கள் மகன்தான் அதை எடுத்தான் என்று சொல்வார்கள். அப்படியா, அவனை இங்கே வர சொல்லுங்கள் என்ற உடனே மகனை அவர் சந்திப்பார். மகனை பார்க்கும் பொழுது அவன் முழுமையாக வளர்ச்சி பெற்ற ஒரு வாலிபனாய் காணும் பொழுது, சரி, இப்பொழுது நம் குடும்பத்திலே உள்ள எல்லா தாத்தாமார், பாட்டிமார், அத்தைமார், மாமாமார் எல்லாரையும் வரவழைக்க வேண்டும். இவனை முழு மனிதனாக ஏற்றுக்கொள்வதற்கான நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று கூறுவான். அதுதான் அந்நாட்களிலே ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த வழக்கம். அந்த நிகழ்ச்சியிலே தகப்பனார் மகனுக்கு ஒரு புதிய ஆடையை அணிவிப்பார். இயேசு கிறிஸ்துக்குரிய மனம் திரும்பிய மைந்தனின் ஓமையிலேயும் இதை மனதிலே கொண்டுதான் அவர் பேசினார். அந்த இளைஞன் திரும்ப வந்தபொழுது அவனை முழுமையான வளர்ச்சி பெற்ற முழு மனிதனாக தகப்பனார் ஏற்றுக்கொள்கிறார். அவனுக்கு வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார்கள். தகப்பன் அவனுடைய கையிலே ஒரு மோதிரத்தை அணிவிக்கிறார். அது தகப்பனாருடைய முத்திரை மோதிரமாக இருக்குமாம். தகப்பனாருக்கு இணையான அதிகாரத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். இந்த உடையோடு கூட மோதிரத்தோடு கூட அவன் தெருவிலே செல்லும் பொழுது வேலைக்காரர்கள் அல்லது அடிமைகள் இப்பொழுது அவனை எந்த காரியத்திலேயும் முந்திய காலத்திலே அவனை திருத்தியது போல திருத்த அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இப்பொழுது அந்த அடிமைகள் தங்கள் சொந்த பிள்ளைகளை கண்டிப்பது போல அவர்களை கண்டிக்க முடியாது. அதே நேரத்திலே அடிமைகள் தவறு செய்வார்கள் என்றால் இந்த குமாரன் அவர்களை கண்டிக்கலாம். இதையெல்லாம் மனதிலே கொண்டவராகத்தான் பவுல் இவ்வாறு கூறுகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:3. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். இங்கே இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு என்று சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருப்பதை குறித்து பேசுகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆரம்ப காலத்திலே குழந்தைகளாயிருந்த நாட்களிலே நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களுக்கு கீழே வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் கேட்ட சத்தியங்களை நம் மனக்கண் முன் சற்று கொண்டு வருவோமா? கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக விசுவாசித்து கிறிஸ்துவின் குடும்பத்து அங்கத்தினராய் நாம் மாறும் பொழுது நமக்குள்ளே எந்த வித்தியாசத்தையும் பாராதவர்களாய் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தாளந்தின் அடிப்படையிலோ நிறத்தின் அடிப்படையிலோ இந்த உலகத்திலே ஒருவருக்கு இருக்கிற செல்வத்தின் அடிப்படையிலோ தருத்திரத்தின் அடிப்படையிலோ அல்லது தேவனை அறியாதவர்கள் பேசும் ஜாதி வித்தியாசத்தின் அடிப்படையிலோ வித்தியாசம் பாராட்டக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். இரண்டாவதாக, நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுவதனாலே தேவன் நம்மையும் பூரணம் உள்ளவர்களாய் பார்க்கிறார். அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு சிறுபிள்ளையைப் போல அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, முதிர்ச்சி பெற்ற முழு மனிதர்களாக அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அடிமையானவனுக்கு கீழே இருந்த ஒரு சிறுபிள்ளையைப் போல அல்ல, முதிர்ச்சி பெற்றவர்களாய் ஏற்றுக்கொள்கிறார். ரோம சாம்ராஜ்யத்திலே இள வயதிலே பிள்ளைகள் அடிமைக்கு கீழே வாழ்ந்தார்கள். அதுபோல இஸ்ரவேல் மக்கள் ஆரம்ப காலங்களிலே நியாயப்பிரமாணத்திற்கு கீழாய் வாழ்ந்தார்கள். ஆனால் இதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே மாற்றம் பெற்றது. அதை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். கிறிஸ்தவ ஐக்கியத்திற்குள்ளே அவருடைய திரு இரத்தத்தினாலே கடந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையிலே மற்றவர்களை நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகளாக பார்க்க வேண்டியதும் பழக வேண்டியதும் அவசியமானதாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய திருச்சபையிலே மற்றவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி பழகுகிறோம், எப்படி அவர்களை நிதானிக்கிறோம், அவர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கிறோம் என்பதை குறித்து கவனமுள்ளவர்களாயிருப்போமா? நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஐக்கியத்திற்குள்ளே பகையோ பொறாமையோ ஒருவரை குறித்து ஒரு குறை பேசுவதோ எத்தனை அசுத்தமான ஒரு காரியம் இல்லையா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய திருச்சபையிலே சகோதர சிநேகத்தை நிலைநாட்ட ஒரு தீர்மானம் செய்வீர்களா? சகோதர சிநேகத்தை கெடுக்கக்கூடியவர்களிடத்திலே தனித்து பேசி கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒற்றுமையை குறித்து சரியான உறவை குறித்து எடுத்து கூற நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட வேத சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நியாயப்பிரமாணத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது எங்களை உம்முடைய பிள்ளைகளாக முழு வளர்ச்சி அடைந்த பிள்ளைகளாக நீரை ஏற்றுக்கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் என்ற ஒரு பெரிய அந்தஸ்தை எங்களுக்கு நீர் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் கிறிஸ்தவ ஐக்கியங்களிலே, திருச்சபைகளிலே, நாங்கள் வேலை செய்யும் அலுவலகங்களிலே, நாங்கள் வேலை செய்யும் ஸ்தாபனங்களிலே ஆண்டவரே ஜாதி வித்தியாசம் பார்க்காதவர்களாக கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்ற அந்த உண்மையான அன்பும் ஐக்கியமும் காணப்பட எங்களையும் ஒரு கருவியாய் பயன்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஜாதி வித்தியாசம் பார்க்கிறவனும் ஜாதியை குறித்து பேசுகிறவனும் கிறிஸ்தவன் அல்ல என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் ஜாதி வித்தியாசம் பார்க்கிறவனும் ஜாதியை குறித்து பேசுகிறவனும் கிறிஸ்தவன் அல்ல என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்குமே. சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். நாமும் விசுவாசத்தினாலேயே ரட்சிக்கப்படுகிறோம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். உங்களுடைய ஜெபங்களோ தாளந்துகளோ பாரம்பரியங்களோ காணிக்கைகளோ ஏன் உங்கள் ஞானஸ்தானமோ கூட உங்களை தேவனுடைய குமாரராக்காது. இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் வைக்கிற விசுவாசமே உங்களை தேவனுடைய குமாரர்களாக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
4: மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29:25.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும்

கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய

நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நம்மை ரட்சிக்க வந்தவரும் இறைவனின் மைந்தனுமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தாழ்மையின் கோலத்தில் மரியாளின் மைந்தனாய் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர். அவருக்கு இப்புவியில் பாடப்படும் ஒரு எளிய தாலாட்டு பாடல்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: கர்த்தருடைய குரல் கேட்காமல் தவறு செய்தபடியால் எதிரிகள் கையில் அகப்பட்டு வேதனை அனுபவித்தார்கள். விளைச்சல்கள் அழிக்கப்பட்டன, உடைமைகள் கொள்ளையிடப்பட்டன. ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கதறினார்கள். கர்த்தர் மனம் இறங்கி கிதியோனை எழுப்புகிறார், தேசத்திற்கு விடுதலை கொடுக்கிறார். வாலிப தம்பி, தங்கச்சி, நீதான் கிதியோன். இந்திய தேசத்தின் விடுதலைக்கு இயேசு உன்னைத்தான் அழைக்கிறார். ஒப்பு கொடுப்பாயா? இயேசுவுக்காய் உன் இளமை ரத்தம் துடிக்கட்டும்.

கூப்பிடுகிற யாவருடைய கூக்குரலையும் கேட்கிறவரே, இந்த காலை வேளையில் கூப்பிடுறோம்ப்பா. எங்க ஸ்ரீலங்கா தேசத்துக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமாப்பா. எங்களுடைய அண்டை நாடாகிய இலங்கைக்காக உம்மை நோக்கி கூப்பிடுறோம்ப்பா. மக்கள் வாடி தவிக்கிறத பார்க்குறோம்ப்பா. ராஜா, ஸ்ரீலங்காவுக்காக ஒரு விசை மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக அப்பா. இங்க ஆண்டவரே, சிங்கள மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக ஒரு விசை மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. நீர் மொழியை கடந்து, நாடுகளை கடந்து, ஜாதிகளை கடந்து அப்பா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் உம்முடைய மழையையும் சூரியனையும் அப்பா, சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிறவர். எங்க மக்கள் தத்தளிச்சு போயிருக்கிறாங்கப்பா. விலைவாசி ரொம்ப உயர்ந்திருப்பதால் அன்றாட தேவைகள் கூட அவர்களுக்கு பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு மிகவும் கலங்கி இருக்கிறார்கள் அப்பா. அவர்களோடு இணைந்து பாரத்தோடு நாங்களும் இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம்.

எங்கள் கூப்பிடர்களுடைய கூக்குரலை கேட்கிறவரே. அப்பா, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை என்று சொன்ன அப்போஸ்தலன் பவுலுடைய வாக்கின்படியே உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி அரவணைச்சு, சுத்தி சூழல் எப்படி இருந்தாலும் அவங்க மனநிலைமை உங்களுக்கு நேராக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே உங்களையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில் காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து பாடுவீங்க, ஆராதிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க. உம்முடைய திருவாய் மொழிதனை கேட்கிற பாக்கியமுள்ள காதுகளாக எங்கள் காதுகளை மாற்றி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. நாம் இருதயம் தொய்யும் போது, பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது, நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்கிற அன்பு தெய்வமாக இருக்கிறார். அவரே அகில உலகம் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிறார். ஒரு நாளும் நீங்களும் நானும் தனிமையானவர்கள் அல்ல. நம்முடைய தனிமையை இனிமையாக மாற்றி தருகிற தெய்வம். தனிமையோடு இருக்கிறீர்களோ, அவரோடு உறவாடும் போது எல்லா தனிமையும் மாறும், உங்கள் வாழ்க்கையே இனிமையாகும். காலையில் எழுந்துக்கும் போதே

தேவன் உங்களோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இயேசு நம்மோடு. இந்த உலகத்தை விட்டு நாம் நம்முடைய நோக்கம் சுவாசம் எல்லாம் நோக்கம் முடிஞ்ச உடனே நம்முடைய சுவாசமும் முடியும். அப்போ நாம் இயேசுவோடு. ரெண்டே ரெண்டு ஃபார்மெட் தான், அதனால் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய உத்தரவாதம் நம் தலைமையிலே இருக்கிறது. மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு முட்டை விலையே 28 ரூபாய், மசாலா பொடி 6000 ரூபாய். கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பஞ்சம், பொருளாதார வீழ்ச்சி. ஆனாலும் நல்ல செய்தி, எலிசா காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வந்தபோது அவருடைய கர்த்தருடைய வாக்கு எலிசாவுக்கு வந்த உடனே எல்லாமே சூழ்நிலை தலைகீழாக மாறினது போல நிச்சயமாகவே மீண்டும் அந்த ஆதி நிலைக்கு, முந்திய சீருக்கு அன்பு மக்களை கர்த்தரே திரும்ப பண்ணுவார். அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் இந்த காலை வேளையில்.

தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே வாழ்கிறார். வாழ்க்கையில் எத்துன்பம் வந்தாலும் நமக்கு உதவும் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே உலாவுகிறார். ஹல்லேலூயா. உலகம் மனிதர்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று அவர் சொல்லி இருக்க நாம் தைரியம் கொண்டு, ஆண்டவரே நீரே என் சகாயராய் இருக்கிறபடியால் நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, மனுஷர் எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லி இருக்கிறாரே, சொல்லலாமே. என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார் அவற்றையெல்லாம் சொல்லலாமே. அவன் சொல்லதை நாம் ஏன் சொல்ல வேண்டும்? அவர் சொன்னதை நாம் சொல்லுவோம், நிச்சயமாகவே வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை நாமே எடுத்துக்கொள்ளுவோம். அவர் கொடுக்கிற பதில் நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஏனென்றால் எந்த அளவுக்கு துதியை நாம் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏறெடுக்க ஏறெடுக்க அவரே ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயத்தை எடுத்துக்கொண்டு, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். தனிமை இல்லை, உங்க தனிமையை இனிமையாக மாற்றுகிற தெய்வம் உங்க பட்சத்தில் இருக்கிறார். ஆதலால் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. அது யாராவது ஒடுங்கி போக நம்மளை ட்ரை பண்ண வந்தாலும் அவருக்குள்ள நாம் கழுகை போல பலனடைவோம். ஏனென்றால் நீங்களும் நானும் காத்திருக்கிறவர்கள். அவர் பாதத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவரும் கழுகை போல சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். கரங்களை தட்டி சந்தோஷமாய்

ஹல்லேலூய. அவரையே தந்து விட்டார். பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக தந்து விட்டார். அவரையே தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த காலை வேளையில் அப்படியே தேவ சமூகத்தில் முழந்தார் படிக்கின்ற என்னை பார்க்கிறப்ப உங்களுக்கு அவ்வளோ ஆசைப்பா, என்னை சொந்தம் கொண்ட தெய்வமே உங்களை மனதார போற்றுகிறோம், உங்களை வாயார வாழ்த்துகிறோம்.

0: எங்கள் வாழ்க்கையில் நல்லவராக வல்லவராக கிருபை உள்ளவராக இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய கிருபை உள்ள வார்த்தையின் வழியாக எங்களோடு மகிமைப்பட போகிறீர். உம்முடைய தாசர் வழியாக எங்களோடு நீர் பேச போகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. அமர்ந்து கொள்வோம்.
1: ஜீசஸ்
0: நல்லவரே வல்லவரே,
1: தேங்க் யூ.
0: கிருபை உள்ளவரே
1: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் இந்த உலகத்தின் காரியங்களோடு நாம் எவ்வளவு அளவோடு இருக்கணும் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மிடத்தில் பேசினார். நாம் இயற்கையான மனிதர்கள், ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வேண்டிய வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. அப்போ இயற்கையான ஒரு மனுஷன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை எப்போ வாழ முடியும் அப்படின்னா, அது அவனுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அது அவனுக்கு சாத்தியமே இல்லை. அவன் தேவனோடு அவன் கொண்டிருக்கிற தனிப்பட்ட ஐக்கியம் நேச்சுரலாக இருக்கிற ஒரு மனுஷனை சூப்பர் நேச்சுரல் பீயிங்காக மாற்றிடுது. ஸோ பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற ஒரு நிலைமையை நாம் மறுபடியும் பயிற்சி செய்யணும். ஜபத்தின் மூலமாக கத்தரோடு இசைந்திருக்கிறவன், ஆராதனையின் மூலமாக கத்தரோடு செஞ்சிருக்கிறவன், வேதத்தை தியானிப்பதன் மூலமாக கத்தரோட செஞ்சிருக்கிறவன், அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். இந்த ஐக்கியத்தை நாம் மறுபடியும் பயிற்சி செய்கிற பொழுது கத்தருடனன் இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம் மறுபடியும் பயிற்சி செய்கிற பொழுது, 1 கொரிந்தியர் 6:17 பதினேழாவது வசனத்தில், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே கூட ஒரே
0: ஆவியாயிருக்கிறார்.
1: யோவான் 15 என்னில் நிலைத்திருங்கள் அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடி கொடி திராட்சை செடியில் என்ன செய்யணும், நிலைச்சிருக்கிற பட்சத்தில் தான் அதனால் கனி கொடுக்க
0: முடியும்.
1: என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய. ஸோ இந்த காரியங்கள் எல்லாமே நாம் செய்கிற நாம் எடுக்கிற முயற்சி இல்லை, நாம் செய்கிற பயிற்சி. இந்த பார்வை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, நாம் நம்முடைய பயாலாஜிக்கல் சிஸ்டத்தை நாம் பிலீவ் பண்ண ஒருபோதும் முன்வரவே
0: மாட்டோம்.
1: நாம் விசுவாசிக்கிற தியாலஜி கிறிஸ்தனுடைய நற்செய்தி தான் நம்ம வாழ்க்கையில் மகத்தான மாற்றத்தை கொண்டு வர போதுமானது. நம்புறீங்களா?
0: எஸ்.
1: இப்போ உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் நாம் உலகத்தின் காரியங்களோட நம்முடைய நேரத்தை கொஞ்சம் அளவோட செலவிடணும். உலகம்னாலே என்ன வந்துடணும், அளவோட. இந்த மாம்சம் உலகத்தின் காரியங்களோட நேரத்தை அளவில்லாமல் செலவு பண்ண விரும்பும். மணிக்கணக்காக உலகத்தோடு எப்படி இருக்கான், மணிக்கணக்காக தன்னுடைய நேரத்தை உலகத்தோடு என்ன செய்கிறான், செலவிடுகிறான் மணிக்கணக்காக. அப்போ நாம் உலகத்தின் காரியங்களோட உலகத்துக்கிட்ட காரியத்தில் அளவில்லாமல் நம்முடைய நேரத்தை நாம் செலவு பண்ணுறப்ப அது முறையற்ற விதத்தில் எந்த உலக காரியத்தோடு நம்ம உறவாடினாலும் சரி, அது நம்ம உடனே என்ன பண்ணிடுதுன்னா தீட்டுப்படுத்திடுது. உலகம் நம்மளை தீட்டுப்படுத்துமே ஒழிய நம்மளை ஒருபோதும் என்ன செய்யாதுன்னா திருப்திப்படுத்தாது.
0: எஸ்.
1: கண் காண்கிறதுனால திருப்தி அடைகிறது இல்லை, செவி கேட்கறதுனால நிரம்புகிறது
0: இல்லை.
1: இப்போ உலகத்தை குறித்து எவ்வளோ கேட்டாலும் செவி நிரம்பாது, உலகத்தை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் கண்கள் திருப்தி அடையாது. வேணா தீட்டுப்படலாம், என்ன செய்யலாம்,
0: தீட்டுப்படலாம்,
1: நம்மை நாமே
0: தீட்டுப்படுத்தி
1: தீட்டுப்படுத்திக் கொள்ளலாம். இங்க தீட்டு நிகழ்கிறதே ஒழிய திருப்தி உண்டாகிறது
0: இல்லை.
1: ஆனால் நம்ம ஜீவனில் கிறிஸ்துவோடு நாம் உறவாடி கர்த்தரோடு இசைந்திருந்து அவருடனே கூட ஒரே ஆவியாகிற அந்த உச்சக்கட்ட உறவாடல எனக்குள்ள அப்படி ஒரு திருப்தி உண்டாகுது.
0: எஸ்,
1: அங்கே தான் திருப்தி அடைந்தவன்
0: தேன் கூட்டையும் மிதிப்பார்.
1: உலகத்தை மிதிக்கிற அளவு தேவனை துதிக்கிறவங்க எத்தனை பேர், உலகத்தை மிதிக்கிற அளவு தேவனோட உறவாடி மகிழ்ந்து அவருக்குள்ளே பூரிச்சு தெளிச்சு திருப்தியாக இருக்கிறவங்க எத்தனை பேர். கிறிஸ்துடன் கூடிய உறவு நம்மளை திருப்திப்படுத்தும்னா உலகத்தால் நம்மளை தீட்டுப்படுத்தவே முடியாது.
0: ஹல்லேலூயா.
1: அது எப்படின்னா தித்திப்போட வந்தாலும் அதை ஓங்கி ஒரே மிதியை என்ன செஞ்சிருவேன்,
0: மிதிச்சிருவேன்,
1: மிதிச்சிருவேன் அப்படி. ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: இப்போ ஒரு தேவ மனுஷன் செய்ய வேண்டிய பயிற்சி என்னன்னா கிறிஸ்துவோடு உறவாடி அவன் அவருக்குள்ள அடைகிற திருப்தியை அவன் மறுபடியும் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமா இருக்கு.
0: எஸ்,
1: இந்த பார்வை வந்துருச்சுன்னா தேறிட்டோம்னு அர்த்தம்.
0: எஸ்,
1: எந்த பார்வை வந்துருச்சுன்னா அவரோட உறவாடி அந்த சந்தோஷத்தில் நாம் பூரிச்சு தெளிச்சு கிறிஸ்துவுக்குள்ளே திருப்தி அடைகிறோம் பாருங்க. அந்த மனப்பக்குவம் வந்துருச்சுனாலே நாம் தேறிட்டோம்னு அர்த்தம்.
0: எஸ்,
1: ஆண்டவரோடு உள்ள உறவு போல நம்முடைய கடினமான இருதயத்தை அப்படியே லகுவாக்கி நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வேற எதுக்குமே இல்லை.
0: ஆமென்.
1: எந்த அளவு ஒரு தேவ பிள்ளை கர்த்தரோட உறவாடுறானோ அந்த அளவு அவனுடைய மனசு பக்குவம் அடைகிறது,
0: பக்குவம் அடைகிறது.
1: அந்த அளவு அவனுடைய இருதயம் பண்படுகிறது.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: சொல்றோம்ல பண்பட்ட இருதயம் அவருக்கு, பக்குவமான ஒரு
0: இருதயம் அவருக்கு.
1: இருதயம் பக்குவமா என்ன செய்கிறார்,
0: நடந்து கொள்ளுகிறார்.
1: பயாலஜிக்கு பக்குவமா நடக்க தெரியுமா,
0: தெரியாது, பாயத்தான் தெரியும்.
1: ஆமா. ஆனா கர்த்தரோட உள்ள உறவு நம்மளை என்ன செய்கிறது,
0: பக்குவப்படுது.
1: எஸ்ரா ஆண்டவரோட உள்ள உறவு அவனுக்கு செம்மையா இருந்ததுனால அவன் தன்னோட இருதயத்தை என்ன பண்ணியிருந்தான், அந்த உறவு பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ராக்கு இருந்தது என்ன இருதயம்,
0: பக்குவப்பட்ட இருதயம்,
1: பக்குவப்பட்ட இருதயம். எஸ்ராவின் நடவடிக்கைகள் பாருங்களேன், 7:10 கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும்
0: அதன்படி செய்யவும்
1: இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும்
0: எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான்.
1: இருதயத்தை
0: பக்குவப்படுத்தி இருந்தான்.
1: எப்படி பக்குவப்படுத்த முடியும், ஆண்டவரோட உள்ள உறவு அவரோட உள்ள தொடர்பு ஐக்கியம் தான் இஸ்ராவுக்கு இருந்த உயர்வா இஸ்ராவை பக்குவப்படுத்துச்சு
0: இல்லை.
1: ஜீவனுள்ள தேவனோடு இஸ்ராவுக்கு இருந்த ஒரு ஐக்கியம் ஒரு தொடர்பு தான் இஸ்ராவை இப்படி என்ன செஞ்சு
0: பக்குவப்படுத்திருந்துச்சு.
1: இப்போ மனசு பண்படணும்னா நாம் கர்த்தரோடு என்ன செய்யணும், உறவாடணும்.

0: புறவாடுற ஒரு மனுஷன் அவனுக்குண்டான உயர்வு நிமித்தம் கத்தரை மறக்கிறது இல்லை. அவன் வாழ்க்கையில் காணப்படுகிற வறட்சி அல்லது தாழ்ச்சி நிமித்தம் அவன் கத்தரை மறுதளிக்கிறதும்
1: இல்லை.
0: வாழ்ந்தாலும்
1: அவருக்காக,
0: வாழ்ந்தாலும்
1: அவருக்காக,
0: வாழ்க்கையில் எது நிகழ்ந்தாலும்
1: அவரோடு,
0: அவன் அவரோடு வாழ்வதனா தெரிந்து கொள்ளுகிறான். அந்தி சந்தி மத்தியான வேலையில அவனுக்குள்ள காணப்படுகிறது அவருடைய நினைவு மாத்திரமே. அவன் எந்நேரம் அவரோட உறவாடி அவருக்குள்ள திருப்தியா இருக்கிற மனுஷன், அவருக்குள்ள திருப்தியா இருக்கிறத பிசாசு விரும்புறதே இல்லை. அவருக்குள்ள அவரோடு உறவாடி நாம அடைகிற திருப்தி பாதாளத்தின் வாசல்களை நடுநடுங்க செய்கிறது.
1: ஆமென்.
0: என் களஞ்சிய நிரம்பி இருக்கிறத விட அவரோட உறவாடிய மனசு நிரம்பி இருக்கிறத பிசாசு விரும்புறதே இல்லை. அவரோட உறவாடுகிற பொழுது நம்முடைய மனசு அப்படியே நிரம்பி பொங்கி வழிஞ்சு பூரிச்சு தெளிச்சிருக்கிறான் பாருங்க. இது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பேங்க் பேலன்ஸ் நிரம்ப விடுவான், பாக்கெட்ல காசு நிரம்பி இருக்கிறத என்ன செய்வான், பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் கூடினதுனால வர்ற சந்தோஷம் பரவாயில்ல போ சூப்பராக இருக்கிற அப்படின்ட்டு போயிடுவான். அப்படி பையில் காசு வந்தோன்னு ஒரு சந்தோஷம் வருதா, பேஸ் பேஸ் அருமையான ஆள்றணின்ட்டு போயிடுவான் அப்படி. ஆனால் ஆண்டவரோட உறவாடி அவர் மனசுக்குள்ளே வந்ததுனால நீங்கள் சிரிச்சிட்டீங்க, நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க, நீங்கள் பூரிப்பீங்கன்னா அவனுக்கு ரெண்டு காதலையும் புக வரும்.
1: அவனால் குக்கரில் புக வர,
0: ஆமாம், அவனால் அதை ஜீரணிக்கவே
1: முடியாது
0: முடியாது. இப்போ சத்ருவனால் நம்மளை நெருங்க முடியாத அளவுக்கு நாம் கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருக்கிறோம் பாருங்க. அது ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே தொட வேண்டிய ஒரு உச்சம்.
1: ஆமென்.
0: உச்சம் இந்த சென்ஸ் என்னன்னா, அவரோடு உறவாடி அவரோடு ஒன்றாகிற அனுபவம், அவரோடு இசைந்திருந்து அவருடனே கூட ஒரே ஆவியாகிற, அவர் வேற நான் வேற இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னத நிலைமைக்குள்ளே கடந்து போக வேண்டியது ஏதோ வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ அல்லது வருஷத்தில் எப்பமாவது ஒரு நேரமோ நாம் அனுபவிக்கிற ஒரு காரியம் இல்லை. அது ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் இந்த உறவில் நாம் தொட வேண்டிய ஒரு உச்சம், உச்சக்கட்டம் இது. இந்த உச்சக்கட்டத்தில் நிகழ்கிற ஒரு பரிமாற்றத்தில் அவர் எனக்குள்ள முழுமையாக என்னை ஆட்கொண்டு விடுகிறார். அங்க எனக்குள்ள என்னை பார்க்க என்னால முடியல, எனக்குள்ள தெரிகிறது அவர் மாத்திரமே.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த அனுபவத்துக்காகவே நான் உறவாடுறேன், இந்த உச்சத்தை தொடணுங்கிறதுக்காகவே நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், வாசிக்கிறேன்.
1: ஹல்லேலூயா.
0: சோ ஜெபம், அதில் தான் இன்னைக்கு நான் தொடர விரும்புகிறேன். ஜெபமின்மை நம்முடைய நேரத்தை விரயமாக்குறது. ப்ரேயர்லெஸ் ஆக்சுவலி வேஸ்ட் அவர் டைம். பாஸ்டர் விளாட்னு ஒருத்தர் சொல்கிறாரு, பட் ப்ரேயர் ஆக்சுவலி சேவ்ஸ் அவர் டைம். ஆனால் ஜெபம் நம்முடைய நேரத்தை ரொம்பவே மிச்சப்படுத்துது. காலத்தை சேமிக்கணும்னு நாம் முடிவு பண்ணிட்டோன்னா நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை நாம் எதில் செலவிடணும், ஜெபத்தில் செலவிடணும்.
1: ஹல்லேலூயா.
0: காலத்தை சேமிக்கிறதுல ஜெபத்தை போல நமக்கு துணை செய்யக்கூடிய காரியம் வேற எதுவும் இல்லை. ஏன்னா தங்களுடைய காலத்தை ஜெபத்தில் செலவழிக்கிறவங்க, அப்படிப்பட்ட நபர்களை கொண்டு குறுகிய காலத்தில் ஜீவனுள்ள தேவன் மிகப்பெரிய கிரியைகளை நடப்பித்து முடிச்சிடுறார்.
1: எஸ்.
0: பல வருஷமாக இடிஞ்சு கிடந்த அலங்கம் நெகேமியா மாதிரி ஜெபிக்கிற ஒரு ஆள் களத்தில் வந்தோன்னே 52 நாளில் கட்டி முடியுது.

0: ஒரு வருஷத்துல முடிய வேண்டிய காரியம் ஒரே நாள் முடிஞ்சிடும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: ஒரு வருஷத்துல முடிய வேண்டிய காரியம், அதாவது ஒரு நாள்ல செய்ய வேண்டிய காரியத்தை ஒருத்தன் ஒரு வருஷமா செய்யறான்னா என்ன அர்த்தம்? அவன் காலத்தை என்ன செய்யறான்? வேஸ்ட் பண்றான்.
1: வேஸ்ட் பண்றான்.
0: ஒரு நாள்ல செஞ்சு முடிக்க வேண்டிய காரியத்தை ஒரு வருஷமா ஒருத்தன் செய்ய முயற்சி பண்றான்னா அவன் என்ன பண்றான்? இஸ் ஆக்சுவலி வேஸ்டிங் இஸ் டைம். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரோட உறவாடுகிறத ஒரு மனுஷன் பயிற்சி செய்கிற பொழுது ஒரு வருஷமா போராடியும் ஒரு மனுஷனால் செய்ய முடியாத காரியத்தை இவன் ஒரே நாள் செஞ்சு முடிச்சான். அதனால ஜெபிக்கிறதுனால என்னையா என்னையா ஆக போகுது அப்படின்னா என் நேரம் மிச்சமாகுது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. நேற்று நான் சும்மா உத்தேசமாக ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். காலத்தை என்ன செய்யுங்கள்?
1: பிரயோஜனப்படுத்தி.
0: நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல அப்ப மனுஷனுக்கு ஆயுசு காலம் எவ்வளவு? 70. பலத்தின் மிகுதியில்
1: 80.
0: இப்போ 70க்கு மேலே இருக்கிறதெல்லாம் போனஸ், 80க்கு மேலே இருக்கிறதெல்லாம் அது மிகப்பெரிய தயவு இறக்கணும்னு வச்சுக்கிற வேண்டியதான். ஓகேவா? அப்போ சும்மா ஒரு உத்தேசமாக ஒரு ஒரு கணக்கு கால்குலேட்டர் இருக்கா கையில்?
1: இருக்குண்ணே.
0: கால்குலேட்டர் வச்சு இப்போ என் கணக்கு எடுத்துக்கங்களேன். எனக்கு ஒரு 54 வயசு. அப்போ 70 வயசு போடுங்களேன். போட்டால் இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 16 வருஷம் இருக்காயா? என்ன 16 வருஷம்? 16 × 365 போடுங்க, எவ்வளோ வருது?
1: 5840.
0: எஸ் அப்பா, மொத்தமே அந்த உலகத்தில் இருக்க போகிறது எத்தனை நாள்? 5840. இதில் ஒரு நாளைக்கு நாம் தூங்கிறது மற்ற காரியங்களுக்கெல்லாம் செலவிடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு பாதியாக பிரிப்போமா? 12 மணி நேரம் பிரிச்சுறோமா?
1: எஸ்
0: ஆமாம். 10 மணி நேரத்தை போடுங்களேன். 10 மணி நேரத்தை போட்டால் 16 வருஷத்துக்கு ஒரு 16 × 10
1: 160ங்களா?
0: 16 ×
1: இல்லை 5840 பாதி.
0: 16 அதில் 10 × 10 அதை டிவைடட் பை 10 போட்டால்
1: டிவைடட் பை 10 584.
0: இப்படியே ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். என்னது நான் பக்குன்னு ஆகிப்போச்சு மனசுக்கு. அப்போ காலத்தை இந்த குறுகிய காலத்தில் நம்ம என்னையா செய்கிறது அப்படிங்கிற ஒரு என்ன நம்மளை சோர்வுக்குள்ளாக்க நம்ம விடவே
1: கூடாது.
0: நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் நாம் ஜெபத்தில் முதலீடு செய்கிற பொழுது என் முழு ஆயுசு காலத்தில் என்னால் செஞ்சு முடிக்க முடியாத காரியத்தை என் கடைசி நாட்களில் செஞ்சு முடிக்க என்னால் முடியும்.
1: ஆமென்.
0: ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உலகத்தை கலக்கிற ஊழியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட காலமே 3.5 வருஷம்தான்.
1: ஆமென்.
0: யூதயா தேசம் முழுவதையும் தேவனுக்கு நேராக அவருடைய கவனத்தை திருப்புவதற்கு யோவான் ஸ்நானகன் எடுத்துக்கொண்ட கால அளவு வெறுமனே 6 மாதம். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஜெபத்தில் கழிச்சிட்டு வந்த எலியா தேசத்தை தேவனை நோக்கி கவனத்தை திருப்புறதுக்கு கர்மேல் பருவத்தில் எடுத்துக்கொண்ட கால அளவு ஒரு மத்தியான பொழுது மட்டும்தான். அப்ப நமக்கு நம்முடைய காலத்தை ஜெபத்தில் செலவிடுவோம்னா 6 மாசத்தில் இப்படி செஞ்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி 30 வருஷம் பிரேயர்ல இருந்திருக்கான் ஜான் தி பேப்டிஸ்ட். 3.5 வருஷத்தில் இப்படி செஞ்சு முடிச்சுட்டாரு. அதுக்கு முன்னாடி 30 வருஷமா தன்னுடைய காலத்தை ஜெபத்தில் முதலீடு பண்ணியிருக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ நாம் ஜெபிக்கிற மனுஷன் ஆக்சுவலாக அவன் காலத்தை என்ன செய்கிறான்? நிறைய சேமிச்சிடறான். ஸோ ஜெபம்ன்றத நாம் சமீபத்தில் நம்ம இடத்துல ஆண்டவர் சொன்னது போல ஜெபம் பண்றதை நாம் ஒரு வேலையாக பார்க்கக்கூடாது. இட்ஸ் நாட் அ வர்க், அது ஒரு வேலை அல்ல. ஜெபிக்கிற மனுஷன் தன்னைத்தானே சுற்றி வேலை அடைகிறான். ஜெபிக்கிற மனுஷனை சுற்றி தேவன் ஒரு வேலி அடைகிறார். தேவன் வேலி அடைச்சிட்டாருனா பிசாசுக்கு நம்மகிட்ட வேலையே இல்லை. ஏன் ஜெபிக்கிறவன்ட்ட வேலையை காட்ட முடியல அப்படின்னா அவனை சுத்தி ஒரு
1: வேலி இருக்கு.
0: யார் போட்ட வேலி? தேவன் போட்ட வேலி.
1: தேவன் போட்ட வேலி.
0: இவன் ஜெபிச்சான், ஆனா தேவன் வேலியை போட்டார்.
1: எஸ்.
0: இப்ப நாம பண்ற ஜெபத்தை கேட்டு நம்மளை சுத்தி ஒரு வேலி ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா பிசாசு நம்ம பக்கம் வந்தாலும் அவன்கிட்ட அவன் பாப்பான், இவன்ட்ட எந்த வேலையும் நம்மளால என்ன செய்ய முடியாது,
1: செய்ய முடியாது.
0: ஏன் இவன்ட்ட எந்த வேலையும் வச்சுக்கிற முடியலன்னா இவனை சுத்தி ஒரு
1: வேலி
0: வேலி இருக்கு. இந்த வேலி நமக்குள்ள ஃபார்ம் ஆக கூடாதுங்கிறனாலதான் பிசாசு ஜபத்தை எப்படி அதெல்லாம் வெட்டி வேலைப்பா, வெட்டி வேலை என்ன செய்யாத,
1: செய்யாத, பார்க்காத,
0: வெட்டி வேலை இல்லை. எப்பவுமே பிசாசு என்னை விட்டு தள்ளியே நிற்கிறான்னா, என்னை நெருங்க முடியாத அளவுக்கு அவன் தள்ளியே நிற்கிறான்னா, நான் அந்த அளவு தேவனோட நெருக்கமாக இருக்கிறேன். ஜெபிக்கிற மனுஷன் எதையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதே இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள விரும்புகிற மனுஷன் ஜெபிக்கிறது இல்லை. ஜெபிக்கிற மனுஷன் எதையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறனுடைய நோக்கம் காரியத்தை தன்னுடைய கையில் வச்சு ஹேண்டில் பண்ணணுங்கிறது இல்லை. இந்த பாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், இது இதுக்கு பிறகு இது உங்களுடைய பொறுப்பு. இனிமேல் இதை நீங்கள் தான் என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். என்னுடைய காரியத்தை நான் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். ஜெபிச்ச பிறகு இனிமேல் இது என்னுடைய கையில் இல்லை, என்னோட கண்ட்ரோலில் இல்லை, இது முழுக்க முழுக்க உம்முடைய கரத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை விட்டு எழும்பிடுவான். இதுதான் ஜெபிக்கிறவன் எதையுமே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதே
1: இல்லை.
0: இல்லை, சில விஷயங்கள் ஏன் நம்மளை அப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நான்
1: ஜெபிக்கலை.
0: ஜெபிக்காதனால கவலை கண்ட்ரோல் பண்ணுது, பயம் கண்ட்ரோல் பண்ணுது, சோர்வு என்ன செய்கிறது
1: கண்ட்ரோல் பண்ணுது,
0: கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறத முடக்கி போடுது, என்ன
1: முடக்கி போடுது.
0: இப்போ ஜெபிக்கிறவனுடைய ஏக்கம் என்ன என்னன்னா, என்னுடைய காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட சாட்டிடுறேன்.
1: எஸ்,
0: இதை நான் வச்சு ஹேண்டில் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, என்னால் ஹேண்டில் பண்ணவும்
1: முடியாது
0: முடியாது. நான் ஹேண்டில் பண்ண காரியமாக என்ன செஞ்சிடும், ஆண்டவரே கெட்டுற ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்து அவன் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் கத்திரிடத்தில் சாட்டிடுறான். அப்போ ஏன் நான் ஜோ பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே இது என் கையில் இருக்கிறதுனால தான் என்னை போட்டு இப்படி தொந்தரவு என்ன
1: செய்யுது,
0: இது பேசாமல் உங்கள் கையில் கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் பாருங்க. அதனால தான் பவுல் அருமையாக இந்த காரியத்தை குறித்த ஒரு சொல்றார் பாருங்க, நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால தேவனுக்கு என்ன செய்யுங்கள், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
1: 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
0: எல்லாவற்றையும் குறித்து
1: உங்கள் விண்ணப்பங்களை
0: ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும்
1: வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்,
0: அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: அப்ப எதை குறித்து நீங்க கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு என்ன செய்யுங்க,
1: தெரியப்படுத்துங்க.
0: உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்திட்டேன், இனிமே நீங்க என்ன செய்வீங்க, பார்த்து கொள்ளுவீங்க.
1: ஹல்லேலூயா.
0: உங்கள்கிட்ட நான் என்ன செஞ்சிட்டேன்,
1: தெரியப்படுத்திட்டேன்,
0: இனிமே நீங்க என்ன செய்வீங்க,
1: பார்த்து கொள்ளுங்க.
0: இப்ப நீங்க கேட்கலாம், என்னப்பா சார் இப்படி பட்டுன்னு முடிச்சிட்டீங்க, தெரியப்படுத்தினாப்பில் சரியாக வந்துடுமா? இங்கே தான் ப்ரேயரோட பவர் இருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: சிலர் ஏன் ஜெபம் பண்ணுறதே இல்லைன்னா, சிலர் ஏன் தங்களுடைய காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்த விரும்புறது இல்லைன்னா, தெரியப்படுத்தினாப்பில் என்ன நடந்துருப்போகுது இப்போ, தெரியப்படுத்தினதுனால
1: இப்போ என்ன நடந்துருப்போகுது, இப்போ
0: என்ன நடந்துருப்போகுது? அதாவது நம்பிக்கையற்று போவது ஒரு அனுபவம், நம்பிக்கையை பெற்றுக்கொள்வது ஒரு அனுபவம். சிலருடைய வாழ்க்கையில் எப்போ அவங்கள்ட்ட பேசினாலும் அவங்க நம்பிக்கையற்று பேசுவாங்க. நம்பிக்கையாக அவன்ட்ட என்ன செய்யாது, சுத்தமாக இருக்காது. ஆனால் சிலர்கிட்ட பேசுகிற பொழுது நமக்கே ஒரு தம்பு வரும். நம்பிக்கையற்று அவங்க எதையும் பேசுறதே இல்லை. ஸோ என்ன மாதிரி ஒரு மனுஷன் தானே, நான் நம்பிக்கையற்றவனாக இருக்கிறேன் ஆனால் அவன் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறான். என்னிடத்தில் காணப்படாத இந்த நம்பிக்கை அவன்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஜெபிக்கிற மனுஷன் நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிற மனுஷன். நம்பிக்கையற்று போச்சுன்னா ஜெபத்தை நிறுத்திடுவீங்க, ஜெபத்தை தொடர்வீங்கன்னா நம்பிக்கையை பெற்றுக்கொள்வீங்க. நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளணும்னா ஜெபம் பண்ணுங்க. நம்பிக்கை அற்று போகணும்னா அதான் தெரியுது. முன்னாடிலாம் அந்த காரியத்தை குறித்து ரொம்ப நம்பிக்கையோடு என்ன செய்வார்,
1: பேசுவார்
0: பேசுவார். இப்போ எல்லாம் அந்த காரியத்தை குறித்து அவர்கிட்ட போய் நம்ம பேசணும்னா அவர் ரொம்ப நம்பிக்கையற்று என்ன செய்கிறார், காணப்படுகிறார். நம்பிக்கை இழந்தவராக
1: காணப்படு
0: இருக்கிறார். அவரிடத்துல பழைய நம்பிக்கைகள் என்னால் என்ன செய்ய முடியல,
1: காண முடியவில்லை,
0: காண முடியல. ப்ரேயருடைய மிகப்பெரிய விசித்திரம் என்னன்னா, ப்ரேயருடைய ரகசியம் என்னன்னா, நம்பிக்கையற்று போன ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிற பொழுது புதிய நம்பிக்கையை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஜெபம் எந்த விதத்தில் விசேஷமானதுன்னா, நம்பிக்கை இழந்த காரியங்களுக்காக நம்மளை நம்பிக்கையோடு ஜெபிக்க வச்சிடும்.
1: எஸ்.
0: இந்த கால நேரத்தில் எதை குறித்து நீங்கள் நம்பிக்கையற்று இருக்கிறீங்க, எந்த விஷயத்தில் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழந்துட்டீங்க, ஐயோ நம்பிக்கையை இழந்துட்டனே அப்படின்னு சொல்லி புலம்புறதை நிறுத்திட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். நீ ஜெபத்தில் குறைபட்ட, நீ ஜெபிக்க தவறிட்ட, உனக்கு ஜெபிக்க விருப்பம் எல்லாம் போயிடுச்சு, ஜெபத்து மேலே உனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, அதனால் உன் நம்பிக்கையை என்ன செஞ்சிட்ட. ஜெபம் எதுக்குன்னா, நம்பிக்கை இழந்துடக்கூடாது. ஜெபிக்கிற மனுஷன் நம்பிக்கைய இழக்கிறதே இல்லை. அதுக்கு போல அவன் ஒவ்வொரு முறை ஜெபிக்கிற பொழுதும் ஒரு புதிய நம்பிக்கை என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: என்ன செய்யறான், புதிய நம்பிக்கையை
1: பெற்றுக்கொள்ளுகிறான்.
0: இப்ப ஜெப குறைவை ஏன் அலோ பண்ணக்கூடாது, நம்பிக்கை இழந்து காணப்படுவான். ஜெபக்குறை வந்துருச்சுனாலே நம்பிக்கை என்ன கிளை என்ன விளையான்னு கேட்பேன்.
1: ஹல்லேலூயா.
0: ஜெப ஆவி நமக்குள்ள கிரியை செய்கிற பொழுது நம்மளால நம்ப முடியாத காரியங்களையும் நாம நம்ப ஆரம்பிச்சிடும்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. இதுக்காகவே எப்பவுமே ஒரு நம்பிக்கையோட பேச, எப்பவுமே ஒரு நம்பிக்கையுள்ளவனா இருக்க, எப்பவுமே ஒரு நல்ல வார்த்தைகளை நான் பேசணும் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு நல்ல மனநிலையில் நான் இருக்கணும் அப்படின்னா, நான் நான் ஜெபிக்கிறவனாக இருக்கணும்.
1: எஸ்.
0: தேவனோட ஒரு தொடர்பில் இருக்கிறவனாக இருக்கணும்.
1: ஹல்லேலூயா.
0: ஜெபிக்காததுனால சோர்வாக இருக்க முடியும், ஜெபிக்காததுனால
1: சோர்வோடு இருக்க முடியும்.
0: ஆனால் ஜெபிச்சதுனால யாராவது சோர்ந்து போவானா,
1: போக மாட்டான்.
0: அவன் பேச்சிலே தைரியமாக இருங்க சிஸ்டர், இந்த பாருங்களேன் ஒரு ஜபத்தை போட்டா எல்லாம் என்ன செஞ்சிடும்,
1: சரியா வந்துடும்.
0: நீங்க ஏன் இப்படி போட்டு பயப்படுறீங்க, ஜபத்தினால ஆகாதது என்ன இருக்குன்னு சொல்லி ஜபம் ஜபம் ஜபம் ஜபம் சொல்லி அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாமே பாருங்க. நம்புறீங்களா? இப்ப நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப பாருங்க என்ன பண்றேன். அவனுடைய நோக்கம் என்ன, ஏக்கம் எல்லாமே என்னதான்,
1: ஜபம்
0: ஜபம். ஏன்னா அவன் எதுல பழகிட்டான்,
1: ஜபத்திலேயே.
0: ஜபிச்சு ஜபிச்சு ஜபிச்சு ஒவ்வொரு முறை ஜெபிக்கிற பொழுதும் அவன் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிற நம்பிக்கை புதுசு.
1: எஸ்.
0: நம்ம கர்த்தரோட உறவாடுறப்ப ஒரு நம்பிக்கை வருதாயா?
1: வருதுங்க.
0: இப்ப நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்கினவன் அப்படி தளர்ந்து போய் நான் போவேன்,
1: இல்லை.
0: ஒரு மணி நேரம் கர்த்தரோட நம்முடைய நேரத்தை செலவிட்டு அவரோட உறவாடி மகிழ்ந்து வெளியில வர்றப்ப வாடி போயா நான் வருவேன்,
1: இல்லை.
0: ஒரு ஒரு ஹோப்போட வரமாட்டேன் வெளியில்.

0: அவரோட உறவாடி அவரோடு ஒன்றாகிற அனுபவத்துல ஒரு மனுஷன் பேசுற பேச்சுல துணிக்கிற நம்பிக்கை இந்த உலகத்தால புரிந்து கொள்ள முடியாத நம்பிக்கை.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ தன்னுடைய நம்பிக்கை முழுமையா அற்றுப்போன நிலைமையில தன் தேவனிடமிருந்து தான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கைய ஜெபிக்கிற மனுஷன் சந்தேகிக்கிறதே இல்லை. ஜெபிச்சதுனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னா அந்த நம்பிக்கையை சந்தேகிக்க உங்களால முடியாது. திரும்பவும் சொல்றேன், ஜெபிச்சதுனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னா அந்த நம்பிக்கையை சந்தேகிக்க என்னால
1: முடியாது.
0: ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ள காணப்படுறது சந்தேகம் இல்ல, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை.
1: நம்பிக்கை,
0: ஏ நான் ஜெபம் பண்ணிருக்கேன், அது எப்படி தப்பா போகும் நினைக்கிற? உன் பிரச்சனை என் ஜெபத்தோட உன் பிரச்சனை பெருசோ? அது இப்படிதான் பேசும். ஏன்னா அவன் இருக்கிற மண்டலம் என்னன்னா தேவனோட தொடர்புல இருக்கிற மண்டலம். அவன் மனசு தேவனோட உறவாடி இழைப்பா இருக்கிற மனசு, தேவனுடைய சமூகத்தில் மூழ்கி தெளிச்சு மகிழ்ச்சியா இருக்கிற மனசு, அதுக்கு சந்தேகப்பட தெரியாது, நம்ம தான் தெரியும்.
1: ஹல்லேலூயா.
0: தேவனோட உறவாடுகிற மனுஷனுக்கு சந்தேகப்பட தெரியாது,
1: நம்ம தான் தெரியும்.
0: அத்தர நம்ப நம்புறேன்பா,
1: நம்புறேன்பா.
0: ஹல்லேலூயா. ஜெபத்தை விட்டு எழும்புறப்ப எப்படி தான் இருப்பான்? நம்புறேன்பா. அதனால ஜெபிக்கிற மனுஷன் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையற்று போவதே இல்லை.
1: ஆமென்.
0: அவன் எந்த காரியத்துக்காக அவன் ஜெபம் பண்ணியிருக்கிறானோ அந்த அந்த காரியத்தில் அவன் நம்பிக்கையுடையனா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அவன் இவ்வளவு நம்பிக்கையுடையனா இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய மாம்சம் இல்லை, அவனுடைய ஜெபம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இவ்வளவு நம்பிக்கையுடையனா இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய பலம் அல்ல, அவனுடைய பராக்கிரமம் அல்ல, அவன் தேவனிடத்துல ஏறெடுக்கிற அவனுடைய ஜெபம்.
1: ஹல்லேலூயா.
0: அந்தி சந்தி மத்தியானம் மூணு வேளையும் தானியல் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். வழக்கம் போல அவர் பண்ற ஜெபத்தை பண்ணிக்கிட்டே இருந்தார். பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுது அவர் நம்பிக்கைட்டு போனாரா?
1: இல்லை,
0: புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவரா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: அவர் என்ன கெபிக்கு போறவர் மாதிரியா போயிருக்கிறாரு? அப்படியே ஆராதிச்சுட்டே போய் பேர் போல இருக்கு. அது பார்த்த உடனே தான் ராஜா சொல்லியிருக்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு என்ன செய்வார்? கைக்கு
1: தப்பு விப்பார்,
0: தப்பு விப்பார். ஜெபிக்கிற மனுஷன் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையற்று போவதே
1: இல்லை.
0: இல்ல, அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற பொழுது அவன் குடு குடு குடுன்னு ஓடிடுவான். இதுக்கு ஜெபம் பண்றதுக்கு தேவனோட உறவாடி ஜபாரிலிருந்து வெளியில வர்றப்பே ஒரு புதிய நம்பிக்கையோட வெளியில வருவான்.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ சிலர் 27:20 ஈரோக்குளித்தான் புயல் பயங்கரமா அடிச்சு சூரியனையாவது சந்திரனையாவது காண முடியாம
1: 14
0: நாளா போராடிட்டு இருக்காங்க. பெரிய போராட்டம், வாழ்வா
1: சாவா,
0: சாவா என்கிற ஒரு ஜீவ மரண போராட்டம். அந்த அந்த சூழ்நிலையில பாருங்க, 20 அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும்
1: அடித்து கொண்டிருந்தபடியா
0: இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கையும்
1: முழுமையும் அற்று போயிற்று.
0: முழுமையும்
1: அற்று போய்
0: அற்று போயிற்று.
1: ஹல்லேலூயா.
0: All hope of our being saved was finally abandoned. நாம் பிழைப்போம் என்ற எப்படியாவது பிழைச்சிக்கிறோம் அப்படிங்கிற எங்களுக்குள்ளே காணப்பட்ட அந்த நம்பிக்கை கடைசியாக எல்லாருமே அதை கைவிட்டோம்.
1: ஹல்லேலூயா.
0: அதில் பாருங்க, ஒருத்தனுக்கு முழுமையும் அற்று போயிட்டு.
1: எஸ்.
0: அண்ட் வி லாஸ்ட் ஆல் ஹோப் ஆஃப் ரெஸ்கியூ. மீட்கப்படுவோம் என்கிற எல்லா நம்பிக்கையும் போச்சு. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும்
1: அற்று போயிற்று.
0: என்ன அடிச்ச சூறாவளி.

0: அடிச்ச
1: சூறாவளி,
0: சூறாவளி சூற காற்று சுழன்று சுழன்று அடிக்குது பாருங்க. எல்லாருடைய மனசு 14 நாளா சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனையும் பார்க்க முடியல, மழை
1: பெஞ்சுக்கிட்டே
0: பெஞ்சுக்கிட்டே இருக்கு. விட்ட மாதிரி என்னன்னா
1: தெரியல.
0: இல்ல வாழ்க்கையில் இப்படி ஒரு மழையை நாங்க எந்த காலத்துல என்ன செஞ்சதில்லை,
1: பார்த்ததே இல்லை.
0: ஏதோ ஒரு நேரம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மழை பெஞ்சு, அதுக்கப்புறம் ஓஞ்சிச்சு அப்படின்னு இல்லாம அட்டி அட்டின்னு என்ன செய்யுது,
1: அடிச்சுக்கிட்டே
0: அடிச்சுக்கிட்டே இருக்கு. காற்று ஒரு பக்கம், மழை ஒரு பக்கம், சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனை என்ன செய்ய முடியல,
1: நட்சத்திரத்தையும்
0: பார்க்க முடியல, நட்சத்திரத்தை பார்க்க முடியல, எல்லாமே இருண்டு போயிருக்கிற நிலைமையில எல்லாருடைய நம்பிக்கையும்
1: முழுமையும் அற்று
0: முழுமையும் அற்று போயிட்டு.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா கப்பல்ல ஒருத்தன் இருக்கான், எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரோட உறவாடுற ஒரு அப்போஸ்தலர் இருக்கிறான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கொஞ்சம் சொல்லுவா, நான் பார்க்காத சூழ்நிலையாப்பா, நான் சந்திக்காத
1: பிரச்சனையாப்பா,
0: நீங்க எல்லாம் புதுசா பிரச்சனையை பாக்குறீங்கடா. நான் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு இக்கட்டு, இத்தனை எல்லா காரியங்கள்ல இருந்து என்ன காப்பாற்றின தேவன் கைவிடுவாரா? தேவனோட உறவாடுகிற மனுஷன், தேவனிடத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்தவன் அவன் சொல்றான் பாருங்க, 25 வருஷம், ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில்
1: நம்பிக்கையாய் இருக்கிறேன்.
0: எல்லாரும் நம்பிக்கைய அற்று போயிருக்கிறாங்க, ஆனா இங்க ஒருத்தர் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு பேசுற.
1: ஆமென்.
0: அந்த சூழ்நிலைக்குன்னு தேவைப்பட்ட ஒரு புதிய நம்பிக்கைய தேவனோடு தொடர்பு கொள்கிற மனுஷன்
1: பெற்றுக் கொள்கிறான்.
0: அது சமயத்துக்கேற்ற நம்பிக்கை.
1: எஸ்,
0: அந்த சமயத்துக்கு நமக்கு தேவைப்படுகிற நம்பிக்கைய ஜெப நமக்கு அருளி செய்கிறது.
1: ஆமென்.
0: தேவனோடு நாம கொண்டிருக்கிற அந்த ஐக்கியம், அப்படிப்பட்ட புதிய நம்பிக்கை அந்த நாளை நாம பெற்றுக்கொள்ள நமக்கு அனுகிரகம் செய்கிறது.
1: ஹல்லேலூயா.
0: எந்த மாதிரியான சிக்கல் இருக்கீங்க, என்ன மாதிரியான சங்கடம் உங்களை வாட்டி என்ன செய்து
1: வதைக்குது,
0: இந்த நாள்ல உங்களுக்கு தேவையான நம்பிக்கைய ஜெபத்தின் மூலமா, தேவனோடு உறவாடுவதன் மூலமா பெற்றுக்கொள்ள உங்களால முடியும். இந்த நாள்ல நான் வாழ தேவையான ஒரு புதிய நம்பிக்கை எனக்கு தேவை.
1: ஹல்லேலூயா.
0: இந்த நாள்ல என்ன அச்சுறுத்துகிற சவால்களை ஃபேஸ் பண்ண எனக்கு ஒரு புத்தம் புதிய நம்பிக்கை
1: தேவை.
0: அந்த புத்தம் புதிய நம்பிக்கைய ஒவ்வொரு நாளும் அந்த சமயத்துக்கேற்ற நம்பிக்கைய, இந்த சமயத்துக்கு எனக்கு தேவைப்படுகிற நம்பிக்கைய நான் தேவனோட உறவாடி பெற்றுக் கொள்கிற மனுஷன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப டல்லா இருக்கிறப்ப என்ன பண்ணிடறான், பைசாம உறவாட போயிடறான். எதுக்குடா உறவிட போற, இந்த சமயத்துல எனக்கு தேவைப்படுகிற ஒரு நம்பிக்கையை நான் பெற்றுக்கொள்வதற்காக நான் கத்தடத்துல போறேன். இந்த ஜெபத்தை நம்பாதே பூரா நம்பிக்கையற்றவன், யாரெல்லாம் ஜெபத்தை நம்புறானோ அவன் நம்பிக்கைய பெற்றுக்கொள்ள. நீங்க எவ்வளவு டல்லா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, இன்னைக்கு நீங்க உறவாடுறப்ப ஒரு புதிய நம்பிக்கைய பெற்றுக்கொள்ள முடியும். இது உங்களுக்கு டவுட்டா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி இல்ல எக்ஸசைஸ் பண்ணி
1: பாருங்க, எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க.
0: இன்னைக்கு அந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க. என்ன பயிற்சி, பேசாம ரூம்க்குள்ள போங்க, கதவை அடைச்சுக்கங்க.
1: எஸ்,
0: என் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால தான் எல்லாமே என்னையே கண்ட்ரோல் பண்ணுது ஆண்டவரே. எப்பவுமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது நம்மளை கண்ட்ரோல் பண்ணோம்.
1: எஸ்,
0: பிரச்சனை நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா அந்த பிரச்சனை
1: நம்மளை கண்ட்ரோல்
0: பண்ணோம். அதனால ரொம்ப தொல்லையா இருக்காண்டவரே, பேசாம இதை உங்கள்ட்ட தெரியப்படுத்திட்டு போறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்,
1: வந்திருக்கிறேன்னு
0: சொல்லி நீங்க உறவாடுவீங்கன்னா அந்த சமயத்துல நான் எழும்பி நிற்க தேவையான ஒரு புதிய நம்பிக்கைய எனக்குள்ள சிருஷ்டிக்க என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார்.
1: எஸ்,
0: அப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு தந்து அனுப்புவார்.
1: ஆமென்.
0: அந்த வார்த்தையை கேட்ட உடனே, அந்த அந்த சத்தம் பிறந்த உடனே எனக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை தோன்றும் பாருங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.

0: இன்னைக்கு நீங்க ஜோம் பண்ணி பாருங்க, இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தேவையான ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும்.
1: பிறக்கும்.
0: ஹல்லேலூயா. இப்ப ஜெபத்தை நம்பாதவன் நம்பிக்கைட்டு போறான், ஆனா ஜெபத்தை நம்புறவன் நம்பிக்கையை பெற்றுக்கொள்றான்,
1: பெற்றுக்கொள்கிறான்.
0: அப்ப நம்முடைய நம்பிக்கையை நாம விட்டு விடாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும்.
1: ஜெபம் பண்ணணும்.
0: நீங்க ஜெப அறைக்குள்ள போறப்ப நம்பிக்கையற்றவனா போயிருக்கலாம், ஆனா ஜெப அறையை விட்டு வெளியில வர்றப்ப நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவனா தான் வர முடியும்.
1: ஆமென்.
0: உள்ள போனது நம்பிக்கை அற்றவனா, ஆனா வெளியில வந்தது நம்பிக்கையை
1: பெற்றுக்கொண்டவன்.
0: ஆலயத்துல அன்னால் போனது நம்பிக்கை அற்றவளா, ஆனா ஆலயத்துல இருந்து ஜெபம் பண்ணி முடிச்சு வெளியில வந்த பொழுது நம்பிக்கையை பெற்றவளா.
1: ஹல்லேலூயா.
0: கப்பல்ல எல்லாரும் பயந்த மாதிரி பவுல் என்ன பண்ணி இருந்திருக்கிறாரு?
1: பயந்திருக்கிறாரு.
0: என்ன தேவனானவர் வந்த பொழுது பவுல பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, பவுலே
1: பயப்படாத.
0: அப்ப பவுல் வந்து எல்லாரும் கப்பல்ல இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு பயங்கர முயற்சிகள் இறங்கி தலவாடத்தை தூக்கி எறியா அதை எறியன்னு முயற்சியில் இருக்கிறப்ப பவுல் வழக்கம் போல பயிற்சியில் இறங்கிட்டார். ஆண்டவரோட அவர் வெளியில வந்தது ஒரு புதிய நம்பிக்கையை குறித்து பேசுறாரு. ஜெபத்துல தான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை குறித்து மற்றவங்கள்ட்ட என்ன செய்யறாரு? பேசுறாரு.
1: ஹல்லேலூயா.
0: அதான் நான் முதலே நான் சொன்னேன், நம்பிக்கையற்று போன ஒரு நிலைமையில நம்ம தேவ சமூகத்தில் உறவாடி தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு நம்பிக்கையை நம்மளால சந்தேகிக்க முடியாது. ஆனபடினால் மனுஷரே திடமனதா இருங்கள்,
1: எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன்.
0: எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் அப்படி இல்லை,
1: பிரகாரமாகவே.
0: அந்த ஏகாரத்தை கவனிங்க, பிரகாரமாகவே
1: நடக்கும்.
0: நடக்கும் இந்த வசனம் இல்லையா? சொல்லப்பட்ட பிரகாரமாகவே
1: நடக்கும்.
0: நடக்கும்.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க ஆண்டவரோட உறவாடினதுனால ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவராக இருப்பீங்கன்னா உங்களால் அந்த நம்பிக்கையை சந்தேகிக்க முடியாது. இதுக்காகவே நீங்க இப்ப துதிக்கணும் ஆண்டவரை.
1: ஆமென்.
0: இதுக்காகவே நீங்க என்ன சொல்ல, இதுக்காகவே நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். நம்பிக்கையற்று போன இந்த நிலைமையிலையும் தேவன் என்னிடத்துல பேசின காரியத்தை நான் முழுசா நம்புறேன். அது மட்டும் இல்ல, அவர் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும் என்பதை நான் நம்பி இருக்கிறேன். இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லுவீங்க. என்ன நீங்க பண்ற ஜெபம், தேவனோடு உங்களுக்குள்ள தொடர்பு, ஜீவனுள்ள தேவனோடு நீங்க கொண்டிருக்கிற ஐக்கியம் உங்களை இப்படி பேச வைக்கிது. பேச முடியாத காரியத்தை நீங்க பேசுறீங்கன்னா நடக்க போகுதுன்னு அர்த்தம்.
1: ஆமென்.
0: அவனால முடிஞ்ச காரியத்தை என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஆனா நீங்க உங்களால பேச, இந்த சூழ்நிலையில பேச முடியாத காரியத்தை நீங்க பேசுறீங்க. உங்களை பேச வச்சது தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு. உங்க மூலமா தேவனே பேசுற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஜெயில அடிச்சு உள்ள தூக்கி போட்டாலும் பவுலும் சீலாவும் தளர்ந்து போகவே
1: இல்லை.
0: இல்ல, நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலையில அவங்க நம்பிக்கை இழக்காம இருந்திருக்கிறாங்க. எதுனால இந்த சூப்பர் நேச்சுரல் ரெல்ம் எதுனால அவங்களுக்கு சாத்தியமாச்சு? அங்கதான் இடையில வருது. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள்.
1: பாடினார். ஹல்லேலூயா.
0: அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அந்த ஐக்கியம் பாருங்க. அந்த வறட்சியின் நடுவுலையும் அவங்க வறண்டே போகல. ஆக்சுவலா வறட்சி நடுவுல என்ன போகணும்?
1: வறண்டு போகணும்.
0: வறண்டு போகணும். வறட்சியின் நடுவுல வளமா இருக்கிறது சாத்தியமா?
1: ஜெபிக்கிறவனுக்கு சாத்தியம்.
0: அவங்க ரெண்டு பேரும் நலமா இல்லை, ஆனா மனசு வளமா இருந்துச்சு.
1: ஆமென்.
0: ரெண்டு பேரும்
1: நலமா இல்ல,
0: நலமா இல்ல,
1: மனசு வளமா இருந்துச்சு.
0: மனசுல அப்படி ஒரு பலம். அங்கதான் ஜீவனுள்ள தேவனோடு உள்ள தொடர்பு. என்னையா இவ்வளவு வறட்சி, வறண்டு போவான்னு பார்த்தா இவ்வளவு வளமா இருக்கிறான். வறட்சி நடுவுலையும் நீங்க வறண்டு போகாம நீங்க மன வளத்தோட, மனச்செறிவோட, ஊக்கத்தோட, உற்சாகத்தோட, பூரிப்போட, சந்தோஷத்தோட இருக்கணும்னா அதுக்கான ஒரே காரணம் ஜெபத்து மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை.
1: ஆமென்.
0: எவ்வளவு தூரம் ஜெபத்தை நம்புற ஆளுனா அந்த நேரத்துல ஜெபம் பண்ணிருப்பாங்க பாருங்க.
1: ஹல்லேலூயா.
0: எப்பவுமே நம்முடைய களைப்பை காரணமாக காண்பிச்சு நம்ம ஜெபத்தை தள்ளி போட்டுறவே கூடாது. நான் இந்த இடத்துல அதுதான் நான் கற்றுக்கொள்றேன். களைப்பை காரணமாக காண்பிச்சு ஜெபத்தை தள்ளி போடுறதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் உரிமை இருந்துச்சா இல்லையா?
1: இருந்துச்சு.
0: இவ்வளோ அடிபட்டு இருக்கிறோம், அதனால சீலா இப்போ நமக்கு தேவை கொஞ்சம் ஓய்வு, அதனால் எப்படியாவது பேசாமல் நம்ம
1: படுத்துருவோம்,
0: அப்படியே படுத்துருவோம், காலைல ஜோம் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நமக்கு தேவை ஓய்வு அப்படின்னு சொல்லி அவங்க களைப்பு நடுவில் ஜெபத்தை தள்ளி போடலை. களைப்பை காரணமாக காண்பிச்சு நாம் ஜெபத்தை தள்ளி போடுவோம்னா நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இளைப்பாறுதலை இழந்துருவோம்.
1: ஹல்லேலூயா.
0: நீங்கள் யோசிச்சு பாருங்க, நடு ராத்திரியில் அவங்க ஜெபத்தை களைப்பு காரணமாக காண்பிச்சு ஜெபத்தை தள்ளி வச்சு காலையில் ஜோம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருப்பாங்கன்னா இந்த நடுராத்திரி சம்பவங்கள் எதுவுமே நடந்திருக்காது,
1: நிகழ்ந்திருக்காது.
0: ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய களைப்பை காரணமாக காண்பிச்சு என்னுடைய ஜெப வேலையை நான் தள்ளி வைக்காத ஒரு வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. களைப்பு வந்தோடனே நாங்கள் எல்லாரும் உடனே என்ன செஞ்சிடறோம்?
1: ஓய்வெடுத்து
0: போயிடுறோம். ஆனால் களைப்பு வந்தாலும் ஜெபத்தை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி போடாத ஒரு ஞான இருதயத்தை எங்களுக்கு என்ன செய்யுங்க.
1: ஹல்லேலூயா.
0: களைப்பின் மத்தியிலையும் ஒருத்தன் இவ்வளவு அற்புதமாக இளைப்பாடுறானா அவன் ஜெபத்தை என்ன செய்யலை, தள்ளி வைக்கலை.
1: நீங்க
0: ஜெபத்தை தள்ளி வச்சுட்டு உங்க சரீரத்துக்கு வேணா ஒரு ஓய்வு கொடுக்கமே முடியல, உங்க மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் அனுபவிக்க முடியாது. சில சமயங்களில் நம்முடைய சரீரத்துக்கு தேவைப்படுகிற ஓய்வை விட என் மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படுது. மனசுக்கு இளைப்பாறுதல் ஜீவனுள்ள தேவனோடு நாம கொண்டுள்ள தொடர்புனால ஐக்கியத்தினாலதான் நமக்கு வரும்.
1: ஆமென்.
0: வறட்சியான நிலைமையில ஒருத்தன் வறண்டு போகாம வளமோட இருக்கிறான்னு அதுக்கு காரணம் என்னன்னா ஜெபத்தை தள்ளி போடல. வழக்கமா நம்ம பண்ற வேலை என்ன?
1: ஜெபத்தை
0: ஏதோ தள்ளி போடுறோம்,
1: ஜெபத்தை தள்ளி வச்சு தள்ளி போடுறோம்.
0: ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம்னு நினைச்சு நினைச்சே
1: ஜெபிக்காமலே போயிட்டோம்.
0: இன்னையில இருந்து ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. சரிடா ஜெபம் பண்ணுறான். இதோ சின்ன வேலை வந்துச்சு முடிச்சுட்டு மத்தியானத்துலேருந்து ஜெபம் பண்ணுறான். சரி மத்தியானம் ஜெபம் பண்ணான்னு பார்த்தா கட்டாயம் சாயந்தரம் நான் வந்துடுறேன். அந்த சந்தி மத்தியானம் மூணு வேலை இல்லைனாலும் எப்படியாவது மாலையிலையாவது என்ன செஞ்சிடறேன்
1: வருகிறேன்.
0: கடைசியில் அங்கங்கே ஓடி அலைஞ்சிட்டு ராத்திரி படுக்கிறப்ப சாரி ஆண்டவரே ரொம்ப டயர்ட் ஆகி போச்சு, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் என்ன செஞ்சிடறேன்
1: ஜெபிக்கிறேன்.
0: இப்படியே சொல்லி சொல்லியே என்ன பண்ணலை,
1: ஜெபிக்கவே இல்லை.
0: களைப்பை காண்பிச்சு ஜெபத்தை தள்ளி போடுகிற மனுஷன் அவன் அனுபவிக்க வேண்டிய இளைப்பாறுதல் அனுபவிக்கிறதே இல்லை. நான் ஓய்வெடுக்கிறத விட என் மனசு உமக்குள்ள ஓய்ந்து இருக்கிற அனுபவம், தாய்மடியில் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமா அன்றுவரே அமர்ந்திருக்கிறதுன்னு சங்கீதக்காரன் சொன்னா பாருங்க, அந்த ஓய்வு இருக்கு பாருங்க. அது தூக்கத்து நிமித்தம் வர்ற ஓய்வு இல்லை, ஜீவனுள்ள தேவனோடு நாம் கொண்டிருக்கிற ஒரு ஐக்கியத்து நிமித்தம் நாம் அனுபவிக்க வேண்டிய ஓய்வு.
1: எஸ்,
0: இது நமக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு இளைப்பாறுதல். சந்தோஷமா இருக்கீங்களா?
1: எஸ்.
0: ஸ்தேவன் பாருங்க, பயங்கர இக்கட்டான ஒரு நிலைமை, நாலாபுரமும் அவரை சுற்றி எல்லாரும் வளைந்து கொண்ட அந்த நிலைமையிலையும் அவர் நம்பிக்கையற்று போனவராகவே என்னன்னா
1: காணப்படவே
0: இல்லை. அவர் முகத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், சவக்கலை இல்லை, தேவனுடைய களை அப்படி சொட்டுது.
1: எஸ்,
0: அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சா?
1: தேவ தூதன் முகம் போல இருக்க கண்டார்கள்.
0: இந்த உறவாடுறவன் முகத்தில் இருக்கிற களைய
1: தேவ களை. ஹல்லேலூயா.
0: ஆக்சுவலா அவன் முகத்துல கவலை தெரிஞ்சிருக்கணும். ஸ்தேவான் முகத்துல யோ மறிக்க போறமேங்கிற
1: கவலை தெரிஞ்சிருக்கணும்,
0: கவலை தெரிஞ்சிருக்கணும். ஆனா அங்க என்னன்னா முகத்துல தெய்வீக களை சொட்டுது.
1: ஹல்லேலூயா.
0: அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சான்? தேவ தூதனுடைய முகம் போல் இருக்க கண்டார்கள். அப்போஸ்தல நடபடிகள் 6:15
1: ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து
0: அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க
1: கண்டார்கள்.
0: ஒரு கலவரம் வெடிக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரியும். யாருக்கு?
1: ஸ்தேவானுக்கு.
0: கலவரத்தை குறிச்சு எந்த கவலையும் இல்லை.
1: எஸ்,
0: கலவரத்தை குறிச்சு எந்த
1: கவலையும் இல்லை.
0: ஆனா முகத்துல தேவ களை
1: சொட்டுது.
0: முகத்தில் இருள் அடிக்கல, அருள் அடிக்குது.
1: ஹல்லேலூயா.
0: பேரஞ்ச மாதிரி இருக்கான்டான்னு சொல்லுவாங்க. என்ன அறிஞ்ச மாதிரி இருக்கா? முகம் இருள் அடிச்சு போயிருக்கு அப்படின்னு. கவலைப்படுறவன் முகத்தில் இருள் அடிக்குது, ஆனா அருள் அடிக்கிற முகம் தேவனோட உறவாடுறவன் முகத்தில் அருள் அடிக்குமா அடிக்காதா? தெய்வீக களை சொட்டுது. ஃபுல் ஆஃப் கிரேஸ். அதனால பாருங்க, அவருடைய மெசேஜ் உயிருக்கு வேட்டு வைக்கிற மெசேஜ் அவர் பண்ணது. அவருக்கு நல்லா தெரியும் இந்த செய்தியை கொடுத்தோம்னா
1: உயிருக்கு
0: சாவு நிச்சயம்,
1: சாவு நிச்சயம்.
0: அதனால பேசாம இந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்டா போயிடுறது
1: நல்லது,
0: நல்லது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு டெசிஷனுக்கு அவர் என்ன செய்யல,
1: வரல.
0: அட்டி சொல்ல வேண்டிய சத்தியத்தை என்ன செய்யறாரு? சொல்லி முடிகிறார். முடிக்கிறப்ப பாருங்களேன், 57 அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு, 7:57 தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து
1: அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி
0: அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி
1: சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள்.
0: அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே
1: என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும்
0: என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில்
1: அவனை கல் எறிந்தார்கள். ஹல்லேலூயா.
0: அவனோ முழங்காற்படியிற்று,
1: ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஹல்லேலூயா.
0: ஒரு தெய்வீக பயம் வருது இந்த பாசேஜ் எல்லாம் பிரசங்கிக்கிற பொழுது. கல்லு விழுது. கல்லுன்னா காயப்படுத்துறதுக்கு கல்லறியல, கொல்றதுக்கு கல்லறியனா. உயிரை பறிக்கிற ஒரு வேட்டை நடந்துட்டு இருக்கு. ஸ்தேவானுடைய உயிரை ஒரு கூட்டம் வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இந்த மனுஷன் முழங்கால் படிக்கிட்டு
1: இருக்கிறாரு.
0: Systematic. He was not collapsed by the stoning. கல்லறிவதன் நிமித்தமா அவர் நிலை குலையல, நிலை குலைஞ்சு போல கீழே சுருண்டு விழுந்து அங்க உருண்டு இங்க உருண்டு ஐயோ கொள்றாங்களே ஐயோ கொள்றாங்களேன்னு அலறல் சத்தம் கேட்கல. எனக்கு பயமா இருக்க, என்ன விட்டுருங்க, என்னால வழி தாங்க முடியலன்னு கத்தி கூப்பாடு போடல. தன்னுடைய எஜமான போலவே மரண தருவாயிலையும் ஜெபிச்சிருக்கிறாரு. அதுல எப்படி முழங்கால் படிட்டு, நீங்க ஒரு பரிதாம உருண்டு பிறந்து அங்க அலறி தவிச்சு உயிரை விடுற ஒரு மனுஷனை அங்க நம்மள ஸ்தேவான பைபிள் சொல்லல. அப்படியே முழங்கால் படிக்கிட்டு கல் விழுது. எவ்வளோ நேரம் அவர் சுயநினைவு இழந்து மரணத்தை தழுவுகிற வரைக்கும் அவர் எப்படி தான் இருந்திருக்கிறாருன்னா
1: முழங்கால்
0: நின்று ஜெபம். எந்த அளவு ஜெபத்தை நம்புகிற மனுஷனா அவர் இருந்திருப்பார்னா இந்த அளவு ஜெபம் பண்ணியிருப்பார்.
1: Hallelujah.
0: என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண தருவாயிலையும் ஜெப ஊழியத்தை செஞ்சாரு. பிதாவே இவர்களுக்கு
1: நாங்கள்
0: செய்கிறது என்னதென்று
1: அறியாதிருக்கிறார்களே.
0: இப்போ வலது பாரிசத்துல காலகாலமா நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு?
1: பரிந்து பேசி
0: கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த மாதிரியான ஒரு ஜெப வாஞ்சி எங்களுக்கு என்ன செய்யுங்கப்பா, கொடுங்கப்பா. இது போல இதுல பாருங்களேன், எனக்கு இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த இடத்துல சேவானுடைய ஜெபம் என்னை காப்பாத்துன ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணல. இங்க அவர் பண்ணது மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபம்னா பிறருக்காக மன்றாடுறது. ஆக்சுவலா சாக போற மனுஷன் யாருக்காக ஜெபம் பண்ணுவான்?
1: தனக்காக
0: ஜெபம் பண்ணுவான். ஆனா இவன் தன்னை கொல்றவனுக்காக ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் சாகாது இருக்க கிருபை செய்யுங்கன்ற ஜெபம் வரல. என்னை கொலை செய்யும்படி இந்த செயலை செய்கிற இவர்கள் மேல இந்த பாவத்தை சுமத்தாதரும் அப்படிங்கிறது மன்றாட்டு ஜெபம். தனக்காக ஏறெடுத்த விண்ணப்பம் இல்ல, பிறருக்காக பரிந்து பேசின ஒரு ஜெபம்.
1: ஆமென்.
0: ஜீசஸ் அதானே செஞ்சாங்க சிலுவையில. அங்கேயும் மன்றாட்டு ஜெபம், இந்த பாவத்தை இவர்கள் மீது
1: சுமத்தாதரும்,
0: இவர்கள் அறியாமல்
1: செய்கிற
0: இவர்களுக்கு
1: மன்னியும்,
0: மன்னியும், மன்றாட்டு. பிறருக்காக அந்த சூழ்நிலையில நம்பிக்கையற்று தனக்குள்ள கலங்கி போய் துடுதுடிச்சு மடியல, சந்தேகத்திலையும் மடியல, மிகுந்த தெளிவோட சந்தோஷத்தோட சமாதானத்தோட தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற திருப்தியோட ஓடி முடிகிறார்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் பார்க்கிற கோணமே வேற, ஆனா ஜெபிக்கிறவனை பார்க்கிற கோணம் ஜெபிக்கிற உங்களை பலர் பல கோணத்துல பார்த்தாலும் ஜெபிக்கிற நீங்க பார்க்கிற கோணத்தை எவனாலும் பார்க்க முடியாது. அப்படி சவுல் பார்த்துட்டு இருக்காரு, என்னடா அவன் இந்த நேரத்துல இந்த பாவத்துவங்க மேல சுமத்தா தருமா? இது டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் இருக்கு. இந்த கோணத்துல இதுவரைக்கும் நாம யாரும் சிந்திச்சதே
1: இல்லையே.
0: ஜெபத்தை நம்புகிறவர்கள் பார்க்கிற கோணத்தை, ஜெபத்தை நம்பாதவர்கள் பார்வையில் அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: ஜெபிக்காதவன் சொல்லுகிற அநேக வார்த்தைகளை கேட்டு குழம்பி போறதை விட ஜெபிக்கிறவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்பி தெளிவடையது விவேகமுள்ள ஒரு செயல்.
1: ஆமென்.
0: உங்களை சுத்தி ஜெபிக்காதவன் சொல்ற அநேக வார்த்தைகளை அதை கேட்டு குழப்பம் அடையதை நிறுத்துங்க. உங்க நடுவுல இருந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன் சொல்ற ஒற்ற வார்த்தையை நம்புங்க, கரை சேர்ந்துருவீங்க. மாலிமி ஒரு மாதிரி சொல்றான், நூற்றுக்கு அதிபதி ஒரு மாதிரி சொல்றான், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி சொல்றான், எல்லாரும் குழம்பி போயிட்டான். ஆனா தேவனோட உறவாடி ஜெபிச்சல் இருக்கிற ஒரு ஜெப மனுஷனாகிய பவுல் சொன்ன வார்த்தை கரை சேர்த்துச்சா எல்லாரையும்?
1: சேர்த்துச்சு.
0: அதனால அவன் சொன்னான், இவன் சொன்னாங்கிற ஒரு குழப்பம் உங்க மனசுல இருக்கு. ஜெபிக்கிற ஒருத்தன் என்ன சொன்னான்? தேவனோடு உறவாடுகிற பொழுது உங்களிடத்துல தேவன் என்ன
1: சொன்னார்?
0: சொன்னார், சொன்ன பிரகாரமாகவே நடக்கும்னு நம்பிக்கையா இருங்க.
1: அதனால
0: நீங்க எதை குறிச்சு கலங்குறது
1: வேண்டாம்,
0: வெட்கப்பட்டு போவதே
1: இல்லை.
0: சந்தோஷமா இருக்கீங்களா?
1: ஆமென்.
0: ஆண்டவரே, வறட்சியான நிலைமையிலையும் நாங்கள் வறண்டு போகாமல் வளமோடு இருக்க முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் உங்களோடு உள்ள அந்த ஐக்கியம்ப்பா. ஆமென்.
1: ஆமென்.
0: மன்றாடி ஜெபிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு என்ன செய்யுங்க?
1: தாங்க.
0: எங்கள் நலனில் நாங்கள் அக்கறையாக இருக்கிறத விட ஆண்டவரே, நாங்கள் ஜெபன் வர்றப்ப பிறருக்காக பரிந்து பேசுகிற, பிறருக்காக மன்றாடுகிற அந்த மன்றாட்டின் ஆவி எங்களுக்குள்ளே பெருகட்ட ஆண்டவரே.
1: Hallelujah. Hallelujah.
0: ஹாலேலூயா.

அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் ஜெபிக்காததுனால நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுவோம்னா நீங்கள் எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. ஜெபிக்காததுனால தான் நீ இப்படி நம்பிக்கையற்றிருக்கிற, ஜெப குறைவனால தான் உன் வார்த்தையில் எந்த நம்பிக்கையும் இல்லை, ஜெப குறைவு உன்னை முறுமுறுக்க வச்சுச்சு, ஜெப குறைவனால நீ புலம்புற, துடிக்கிற, பயப்படுற, ஜெப குறைவு. ஆனால் தவறாம நாம ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் நாம சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்ள தேவையான புதிய நம்பிக்கையை அந்த ஜெபத்தின் மூலம்தான் நாம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி நம்முடைய நம்பிக்கைகளை நாம இழந்து போகாதிருக்க நமக்கு அனுகிரகம் செய்து. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எந்த காரியம் எங்கள் பாதையின் குறுக்க வந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெபிச்சா அது அகன்றுறோம். நான் ஜெபிக்கிற பொழுது தேவன் கிரியை செய்கிறார், நான் ஜெபிக்கிற பட்சத்தில் அந்த காரியம் இல்லாமல் போயிருங்கிற அந்த நம்பிக்கையை நாங்கள் இழக்காதிருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபிச்சு ஜெபிச்சு நம்பிக்கையை பெற்று பெற்று நாங்கள் ஓட எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஜெபத்தின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை ஒருபோதும் நாங்கள் சந்தேகிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, எங்களுக்கு நீங்கள் சொன்ன பிரகாரமாகவே இந்த நாளில் நடக்கும் என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இந்த விஷயத்தை குறித்து இடத்துல நம்பிக்கையாக இருக்கிறோம். யார் யாரெல்லாம் ஒரு கலக்கத்தோடு, ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு இந்த கால நேரத்தில் எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்தார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. புதிய நம்பிக்கைகள் உண்டாவதாக, புதிய சந்தோஷம் உண்டாவதாக, எந்த கலக்கமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் இந்த நாளை எதிர்கொள்ள ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்வீராக. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்க ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.

0: saved, the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் என்ன போதிக்கிறதோ அதை உங்களுக்கு போதித்து வருகிறோம்.
0: Now let us turn to the key verse.
1: இப்போது நம்முடைய முக்கியமான வசனத்துக்கு நாம் செல்லுவோம்.
0: Revelation chapter 12 verse 11.
1: வெளிப்படுத்தல் 12:11.
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they loved not their lives even unto death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Three elements in the victory over Satan.
1: பிசாசை ஜெயித்த போது அதுல மூன்று அம்சங்கள் அடங்கி இருந்தது.
0: Saints victory over the Satan, in the saints victory over the Satan there were three elements.
1: பரிசுத்தவான்கள் பிசாசை ஜெயித்த போது அதுல மூன்று காரியங்கள் அடங்கி இருந்தது.
0: The blood, the word and their testimony.
1: ரத்தம் பிறகு வசனம் பிறகு அவருடைய சாட்சி.
0: How did it work together?
1: அதை எப்படி மூன்றும் இணைந்து கிரியை செய்தது?
0: They testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை அவர்கள் சாட்சியை அறிவித்தார்கள்.
0: This is how the blood, the word and the testimony works together.
1: ரத்தம் வசனம் சாட்சி இம்மூன்றும் இப்படி தான் இணைந்து செயல்படுகிறது.
0: The blood and the word never change.
1: ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது.
0: The blood never loses its power.
1: ரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போவதே கிடையாது.
0: The word of God says what it says and for eternally it is true.
1: தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அது நித்திய நித்தியமாய் சத்தியமா இருக்கிறது.
0: So the word and the blood never change.
1: ஆகவே ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது.
0: The only thing that can change in that among those three elements is the testimony, our testimony.
1: In the moonrile maarakudiyadhu ondru irukkum endru sonnal adu nammudaiya saatchi dhaan.
0: This is what the problem is.
1: Prachaneye idu dhaan.
0: This is why many people do not have victory over the devil.
1: Aagave dhaan pala makkal pisasin meedhu vetri pera mudigiradhillai.
0: The blood of Jesus has been shed.
1: Yesu Kristuvin ratham sindapattu vittathu.
0: The word of God declares what that blood has done for us.
1: Andha ratham namakkaga enna seidirukkadhu endrai devudaiya vasanam koorugiradhu.
0: But the believers sometimes are varied in their knowledge about what the blood has done.
1: Anal sila samayathile viswasigalukku Yesu Kristuvin ratham enna seidirukkadhu endru podumana alavukku arivillai.
0: Some don't know anything.
1: சிலருக்கு எதுவுமே தெரியாமல்
0: இருக்கிறது.
1: ஒரு சிலருக்கு கொஞ்சம் தெரியும்.
0: Some know a lot but they never testify about what the word says that the blood has done.
1: ஒரு சிலருக்கு நிறைய தெரிந்திருக்கிறது என்றாலும் ரத்தம் என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்லுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் சொல்லாது இருக்கிறார்கள்.
0: They don't make it their confession.
1: அதை தங்களுடைய அறிக்கையாக அவர்கள் ஆக்கிக் கொள்வதில்லை.
0: Therefore their faith is not released and power is not released.
1: ஆகவே தான் அவருடைய விசுவாசம் வெளிப்படுவதில்லை வல்லமையும் வெளிப்படுவதில்லை.
0: So this is what we are talking about.
1: அதை குறித்து தான் நாம் பேசி வருகிறோம்.
0: You see the Bible says many things about what the blood has done.
1: பாருங்கள் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பது குறித்து வேதம் பல காரியங்களை கூறுகிறது.
0: First of all it says we have already talked about 8 things.
1: முதலாம் ஏற்கனவே நாம் 8 காரியங்களை குறித்து பேசி விட்டோம்.
0: The Bible says that it has provided us redemption.
1: வேதம் சொல்கிறது அது நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறது என்று.
0: The Bible says that it has given us forgiveness of sin.
1: பிறகு பாவ மன்னிப்பை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது.
0: Thirdly the Bible says it has given us cleansing.
1: மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது நம்மை சுத்திகரித்து இருக்கிறது.
0: The blood brings us justification.
1: இரத்தம் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது.
0: It brings us sanctification.
1: நம்மை சுத்திகரித்து இருக்கிறது.
0: It speaks better things than that of Abel in the presence of God today for us and forever for us.
1: இன்றைக்கும் இன்றென்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே ஆபேலின் இரத்தத்தை விட மேலான வீழை நமக்காக இயேசுவின் இரத்தம் பேசுகிறது.
0: Seventhly it has brought us into reconciliation with God.
1: ஏழாவதாக தேவனோடு நம்மை இரத்தம் ஒப்புரவாக்கி இருக்கிறது.
0: This brought reconciliation through the blood. We are reconciled.
1: Yesu Kristuvin rathathu moolamai nam oppuravaakkapattirukkirom.
0: And finally we saw last week that it has given us boldness before God.
1: Kadaisaga kalandha varam enna paarthom devunukku unbadhaga adu namakku dhairiyathai kodukkirathu.
0: Boldness to come before God and approach God.
1: Devune samugathil vara devune anugavadharku namakku dhairiyathai kodukkirathu.
0: We are told to come boldly because the blood has been shed.
1: Ratham sindapattadanaley dhairiyamai vara vendum endru namakku sollapattirukkirathu.
0: Now let me go to the ninth thing that the word of God says about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது திருவசனம் சொல்கிறதோ அதிலே 9வது காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: Ninthly the Bible says that the blood of Jesus, the shed blood, the precious blood of Jesus has given us the ability to live for God.
1: இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தம் தேவனுக்கென்று வாழும்படியான ஒரு திராணியை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
0: The ability to live for God.
1: தேவனுக்கென்று வாழக்கூடிய திராணி.
0: The Christian life, the success of your spiritual life depends upon your knowledge of what the blood has done.
1: உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றியே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்ற அந்த அறிவை பொறுத்து தான் இருக்கிறது.
0: See, this is the most wonderful thing.
1: இதுதான் மிக அற்புதமான ஒரு காரியம்.
0: The Christian life is built by truth.
1: கிறிஸ்துவ விசுவாசம் சத்தியத்தினாலே கட்டப்படுகிறது.
0: Without truth you can never be made strong.
1: சத்தியம் இல்லாமல் நீங்கள் பலனடையவே முடியாது.
0: You will never live the Christian life in the way that you ought to live without truth.
1: சத்தியம் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டுமோ அப்படி உங்களால் வாழ முடியாது.
0: One of the greatest battles that Christian people have is that they get saved and spirit filled and so on. But then they slowly run into a path of backsliding.
1: கிறிஸ்துவர் சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டம் இதுதான். இரட்சிக்கப்படுகிறார்கள், பிறகு ஆவியினால் நிரம்புகிறார்கள், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் பின்மாற்றத்தில் போய் அப்படியே போய் விடுகிறார்கள்.
0: They lose their excitement for the Lord.
1: கர்த்தருக்கு இருக்கிற அந்த உற்சாகம் போய் விடுகிறது.
0: They face a lot of problems.
1: நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள்.
0: There is no victory over Satan.
1: பிசாசின் மீது வெற்றி இல்லை.
0: There is only a struggle.
1: போராட்டம் தான் உண்டு.
0: The Christian life and victory over sin and devil is a big problem for them.
1: அவர்களை பொறுத்தவரையில் கிறிஸ்துவ வாழ்க்கையும் பாவம் பிசாசின் மீது வெற்றி பெறுவது பெரிய போராட்டமா இருக்கிறது.
0: I say that because that is the way that it goes on mostly.
1: இது சொல்ல காரணம் என்ன? நிறைய அப்படி தான் இருக்காங்க.
0: Because that is the way I have lived it many years.
1: ஏனென்றால் பல வருடங்களாக நானும் அப்படி தான் வாழ்ந்தேன்.
0: But I have found one thing.
1: ஆனால் ஒரு காரியத்தை நான் கண்டுகொண்டேன்.
0: If you come to the truth.
1: சத்தியத்திடம் நீங்கள் வந்தால்.
0: When you get the revelation of the truth.
1: சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டால்.
0: The truth gives you victory.
1: சத்தியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.
0: You shall know the truth and the truth shall make you free.
1: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
0: For the believer there is no better medicine than the truth.
1: விசுவாசிக்கு சத்தியத்தை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது.
0: The word of God.
1: தேவனுடைய வார்த்தை.
0: The truth of God's word.
1: தேவனுடைய வசனத்தின் சத்தியம்
0: brings great personal victory for us.
1: தனிப்பட்ட முறையிலே மாபெரும் வெற்றியை அது நமக்கு கொடுக்கிறது.
0: So tonight I want to talk about how the precious blood of Jesus that was shed for us literally gives us the ability to live our spiritual life for God, to live for God in a greater way.
1: இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் எப்படி தேவனுக்கென்று நாம் வாழும்படியாக நமக்கு உதவுகிறது, திராணியை கொடுக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம்.
0: You may have never thought about it like that.
1: இதை குறித்து இந்த விதமாக நீங்கள் எண்ணி பார்த்திருக்க மாட்டீர்கள்.
0: In the old days we sang about the blood.
1: பாருங்க, பழைய நாட்கள்ல ரத்தத்தை குறித்து
0: பாடினோம். There is power, power, power.
1: வல்லமை உண்டு, உண்டு, உண்டு.
0: Wonder working power.
1: அற்புதங்களை செய்யும் வல்லமை.
0: In the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே.
0: Oh, I felt something when I sang it.
1: அது பாடின போது ஏதோ ஒரு உணர்வு, உற்சாகம் வந்தது எனக்கு.
0: I knew that there was something in it.
1: அதுல ஏதோ இருக்குது என்று எனக்கு தெரியும்.
0: But nobody explained to me what was there in it.
1: ஆனால் அது என்ன இருக்குது என்று யாருமே எனக்கு விளக்கவில்லை.
0: That was the sad thing about the old days.
1: அந்த நாட்கள்ல இருந்த துக்கமான விஷயமே இதுதான்.
0: Nobody told me what is there in the blood.
1: இரத்தத்துல என்ன இருக்குது என்று யாருமே எனக்கு சொல்லவில்லை.
0: Why the blood was shed?
1: ஏன் ரத்தம் சிந்தப்பட்டது?
0: What the Bible says about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறது அதை சொல்லவில்லை.
0: We were not taught about that.
1: அது குறித்து எங்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
0: So the song made us excited because we knew we could feel that there is something in it, but we never really know what was there.
1: பாடல் எங்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்தது. அதுல ஏதோ இருக்குன்னு தெரியும், ஆனா என்ன இருக்குது என்று எங்களுக்கு தெரியவில்லை.
0: Now let us turn to Hebrews chapter 9.
1: இப்போது எபிரேயர் 9 அதிகாரத்துக்கு நாம் செல்வோம்.
0: Let me read to you verse 13 and 14.
1: 13 14 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: Hebrews 9 13 and 14.
1: எபிரேயர் 9 13 14.
0: For if the blood of bulls and of goats and the ashes of an heifer sprinkling the unclean sanctifieth through the purifying of the flesh.
1: அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால்,
0: how much more shall the blood of Christ, who through the eternal spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God.
1: நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையினால் சுத்திகரிப்பதை எவ்வளவு நிச்சயம்.
0: Now it says that the precious blood of Jesus that was shed purges our conscience from dead works notice to serve the living God.
1: பாருங்க, வசனம் சொல்கிறது கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சி செத்த கிரியையினால சுத்திகரிக்கிறது.
0: Let me clarify something because of our Tamil translation.
1: தமிழ் மொழி பெயர்ப்பு நிமித்தம் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்க
0: சொல்றோம். And also because of the King James English.
1: King James Englishலும் அது நிமித்தம் உங்களுக்கு விளக்க
0: விரும்புகிறேன். It says the blood enables us to serve the living God.
1: வசனம் என்ன சொல்கிறது? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ரத்தம் உதவி செய்கிறது.
0: Immediately the Tamil people are thinking that this is a verse for the preachers because they are doing ministry for God.
1: ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் தான் தேவனுக்கென்று ஊழியம் செய்றாங்க. ஆகவே இது ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிறது என்று தமிழ் ஆட்கள் நினைத்துக் கொள்கிறார்கள்.
0: Talks about how the blood enables us in ministry they think.
1: எப்படி ஊழியம் செய்வதற்கு ரத்தம் நமக்கு உதவுகிறது என்று எண்ணிக் கொள்கிறார்கள்.
0: So it is for ministers they think.
1: ஆகவே இது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு.
0: Even reading the King James version that gives the idea that to serve the living God is to minister as a minister in some way.
1: King James Bible-ல வாசிக்கும்போது அப்ப ஊழியம் செய்வது என்று சொன்னா தேவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஊழியம் செய்வது என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: But actually if you look into the real meaning of the word it really does not refer to preachers or to ministry of any kind. It is referring to every believer and their ability to live for God in a greater way and serve God in that way, living for God.
1: ஆனா இந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? ஏதோ ஊழியக்காரர்களுக்கும் பிரசங்கியாளர்களுக்கும் மாத்திரம் சொல்லவில்லை, மாறாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லுகிறது, தேவனை நாம் அந்த விதத்தில் சேவிக்கலாம், அவருக்கு வாழலாம் என்றது சொல்லுகிறது.
0: Because when the veil was rent in two when Jesus died on the cross.
1: இயேசு சிலுவையில் மரித்த போது திரைச்சீலை இரண்டாய் கிழிக்கப்பட்டது.
0: The veil that was hiding the holy place, holy of holies.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடிக்கொண்டிருந்த அந்த திரைச்சீலை.
0: This great curtain that forbade everyone else from drawing near to God.
1: தேவனுக்கு அருகிலே யாரும் வர முடியாதபடிக்கு அவளை தடுத்து கொண்டிருந்த அந்த திரைச்சீலை.
0: Only once a year the high priest went in.
1: வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பிரதான ஆசாரியாக இருக்குள்ளாய்
0: சென்றார். Even then he had to exercise great precautions before he went in.
1: அவன் கூட உள்ளே செல்வதற்கு முன்பாக மிகுந்த எச்சரிக்கையுடன்

0: In ratham siluvaila sindapattabodhu.
1: When Jesus gave his life on the cross.
0: Yesu siluvaila thanudhi jeevanai koduthabodhu.
1: The curtain was miraculously rent from top to bottom.
0: Andha thirachilai arpadamaga meelirundhu kilaaga kirindhadu.
1: Now it is absolutely a miracle if you read about that curtain and how thick it was and how difficult it is for any man to just go up and rent it into two.
0: Andha thirachilai kurithu adu evlo thadiyaga irukkum adu evlo veeramaa irukkum meelirundhu kila kilikkirathu evlo kashtam adha pathi la vaasina appozu ungalukku theriyadhu evlo periya arpadam endru.
1: Anybody that knows anything about this curtain that was hiding the holy of holies can tell us that it is absolutely a miracle that it was rent into two top to bottom.
0: Maga andha thirachilai pathi therindirukkira yaaralum sari adu meelirundhu kilaaga kirindhu endru sonnal adu muthilum arpadam endru dhaan solvaar.
1: Not an ordinary piece of cloth, it is extremely thick and strong.
0: Adu saadharana oru thuni alla migavum thadivanaga irukkum valuvulla dhaan irukkum.
1: And it is a great length, in great length.
0: Adu mattumilla neelamum adhigamaa irukkum adu.
1: And it's not easy to tear it like that.
0: Adu kilippadhu saadharana vishayam alla.
1: It is God who tore it up.
0: Adu kilithathu devan.
1: God opened the way.
0: Devan vazhiyai thirandhu vittaar.
1: The book, the author of the book of Hebrews declares that a new and a living way has been made for us.
0: Ebrei aasriyar solugiraar namakku புதிதும் ஜீவனமான ஒரு பாதை உண்டாக்கப்பட்டிருக்கிறது.
1: Now you know so that men and women can approach God.
0: இப்போது எல்லாரும் தேவனை அணுகலாம்.
1: And a greater thing is that God himself comes and dwells in the hearts of men.
0: அதைவிட பெரிய காரியம் தேவனே வந்து மனிதருடைய உள்ளங்களிலே வாசம் பண்ணுகிறார்.
1: And the more important thing is
0: அதைவிட அதி முக்கியமானது.
1: Now there are no high priests and priests and so on.
0: இப்போது ஆசாரியனோ பிரதான ஆசாரியனோ போன ஆட்கள் எல்லாம் கிடையாது.
1: There are no middlemen and agents to go to God.
0: இப்போ தேவனை செல்வதற்கு மத்தியஸ்தர்களோ அல்லது தரகர்களோ இல்லவே இல்லை.
1: There is only one mediator, that is Christ.
0: மத்தியஸ்தர் ஒருவர் தான், அவர் தான் கிறிஸ்து.
1: Through offering himself as a sacrifice upon the cross of Calvary.
0: கல்வாரி சிலுவையிலே தன்னையே பலியாக செலுத்தினது மூலமாக.
1: Through his shed blood.
0: அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக.
1: He has once and for all opened this new and a living way for us so that all of us can enter, go in and come out.
0: நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே சென்று வெளியே வருவதற்கு ஏற்ற வண்ணமாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஒரே தரம் நமக்காக அவர் திறந்து வைத்து விட்டார்.
1: No priest now.
0: இப்போ ஆசாரியனே கிடையாது.
1: We are the priests.
0: நாம தான் ஆசாரியர்கள்.
1: You don't look to someone as your priest.
0: இன்னொரு ஆளு நம்முடைய ஆசாரியனாக நாம் பார்ப்பதில்லை.
1: That is why you don't have that kind of priestly ministry that we have in the Old Testament. We don't have it in the New Testament.
0: ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிய ஊழியம் இருந்தது. அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு கிடையாது.
1: What is a priest?
0: ஆசாரியன் என்றால் யார்?
1: He went in and did some things in the holy place.
0: அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பான்.
1: The holy of holies only once a year the high priest went.
0: மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் ஒரு முறை சொல்லுவான் வருஷத்துக்கு.
1: But the people were standing outside.
0: ஆ மக்களோ வெளியே நின்று கொண்டிருந்தார்கள்.
1: What were they doing?
0: என்ன செய்து கொண்டிருந்தார்கள்?
1: They just stood there and waited and just watched as the priest ministered to the Lord.
0: அப்படியே சும்மா அங்க நின்று கொண்டிருப்பார்கள். பிரதான ஆசாரியன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது அதை பார்த்து கொண்டிருப்பார்கள்.
1: They felt far away.
0: வெகு தூரத்துல இருப்பதாய் உணர்ந்தார்கள்.
1: They were not allowed into anywhere near the presence of God.
0: தேவனுடைய சமூகத்தில் கிட்ட கூட வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தது.
1: This is the way the Old Testament was.
0: பழைய ஏற்பாட்டில் எப்படி தான் இருந்தது?
1: Now even today sometimes churches call the minister priest.
0: இன்னைக்கு கூட சில சபைகளிலே இந்த ஊழியக்காரரை பாதிரியார் ஆசாரியன் என்று அழைக்கிறார்கள்.
1: Now the word priest once again takes them in the wrong direction.
0: அந்த priest என்ற வார்த்தை மீண்டும் தவறான பாதையில் அவளை கொண்டு போகுது.
1: Because you find him turning here and doing something.
0: ஏன் அவரை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பிட்டு எதையாவது பண்ணிட்டு இருப்பாரு.
1: And the people are just lost and they're sitting there and they don't know what to do.
0: மக்களும் என்ன செய்யணும் தெரியாம சும்மா அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு
1: இருப்பாரு. He is doing something over here.
0: அவர் இந்த பக்கம் திரும்பி எதையாவது பண்ணிட்டு
1: இருப்பாரு. He is praying a prayer.
0: அவர் ஏதோ ஜெபம் பண்றாரு.
1: He is approaching the altar.
0: அவர் தான் பலிபீடத்தண்ட போறாரு.
1: He is doing the rituals.
0: அவர் தான் சடங்குகளை செய்கிறார்.
1: He goes on about doing the ceremony.
0: அவர் தான் எல்லா சம்பிரதாயங்களும் பண்ணிட்டு இருக்காரு.
1: But the people are just sitting there waiting for everything to be over.
0: ஆனா மக்கள் சும்மா உட்கார்ந்து எப்போ இதெல்லாம் முடியும்னு காத்துட்டு இருக்காங்க.
1: But we are not like that.
0: ஆனா நாம அப்படி இல்லை.
1: That is why we don't use the word priest.
0: ஆகவே தான் அந்த priest என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவதில்லை.
1: We are all priests.
0: நாம் எல்லாருமே ஆசாரியர்கள்.
1: The Bible says in 1 Peter chapter 2 verse 9.
0: 1 பேதுரு 2:9 லே வேதம் சொல்கிறது.
1: We are a kingdom of priests.
0: நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
1: We are a kingdom of priests. As God's people all of us are priests.
0: தேவனுடைய ஜனங்களாகிய நாம் எல்லாருமே ஆசாரியர்களாக இருக்கிறோம்.
1: Priests were ministering to the Lord in the worship of God.
0: தேவனை ஆராதிக்கிறதுல ஆசாரியர் எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள்.
1: Now everybody joins in the worship of the Lord.
0: இப்போது கர்த்தரை ஆராதிக்கும் போது எல்லாருமே சேர்ந்து கொள்கிறார்கள்.
1: That is why there is nothing up here.
0: ஆகவே தான் இந்த இடத்துல எதுவுமே இல்லை.
1: That is why I am not turning over there.
0: ஆகவே தான் நான் அந்த பக்கம் திரும்பிட்டு இல்லை.
1: That is why there is not a lot of things over here. ஆகவே தான் that we pay much attention to.
0: இந்த பக்கத்துல எதையும் வைக்கல நாமோ வெச்சிட்டு அதுல கவனம் செலுத்துறதும் கிடையாது.
1: There is no much decoration here.
0: இந்த பக்கம் அதிக அலங்காரம் எதுவும் கிடையாது.
1: There is nothing going on here.
0: அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
1: We are all priests.
0: நாம் எல்லாரும் ஆசாரியர்.
1: We are all worshiping the Lord.
0: நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறோம்.
1: We are all drawing into the presence of God.
0: நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே வருகிறோம்.
1: You and a living way has enabled all of us to come in and rejoice and praise and enjoy the presence of the living God.
0: அந்த புதியதும் ஜீவனுமான மார்க்கம் தான் எல்லாருமே

0: சமூகத்துல வந்து ஜீவனுள்ள தேவனை நாம் அனுபவிக்கும்படி செய்திருக்கிறது.
1: This is the new covenant, my friend.
0: இதுதான் புதிய உடன்படிக்கை நண்பர்களே.
1: You are not living under Pastor Moses.
0: நீங்க பாஸ்டர் மோசேஸின் தலைமையின் கீழ் வாழல.
1: Now you are living under the great shepherd Jesus.
0: கிடையாது, பெரிய மேய்ப்பனாகிய இயேசுவின் கீழ் வாழ்ந்து
1: கொண்டிருக்கிறீர்கள். He has brought us into the very presence of God.
0: தேவனுடைய சமூகத்திற்கே அவர் நம்மை கொண்டு வந்து
1: விட்டார். It is time that the New Testament people are shaken up so that they realize where they are at. They are standing on holy ground in the very presence of God.
0: புதிய ஏற்பாட்டு மக்களை நாம் ஒழுக்கி விட்டு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், தேவனுடைய பரிசுத்த பூமியிலே நின்று கொண்டிருக்கிற உணர்வு கொடுக்கப்பட வேண்டும்.
1: You are in the very holy of holies.
0: நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறீர்கள்.
1: Now next week I'm going to talk about how we live there.
0: அடுத்த வாரம் நாம் எப்படி அங்கே வாழ்கிறோம் என்று நான் பேச போகிறேன்.
1: The Christian life is not about entering into this presence, it is about living there in his presence.
0: கிறிஸ்து வாழ்க்கை என்பது அவருடைய பிரசன்னத்திலே நுழைவது மட்டுமல்ல, அங்கேயே எப்படி வாழ்வது என்பது.
1: That is such an exciting subject about how we live in the very presence.
0: அது மிகவும் பரவசமான ஒரு காரியம், எப்படி நாம் தேவனுடைய சமூகத்திலே வாழ்கிறோம் என்பது.
1: But we'll wait for next week.
0: அடுத்த வாரம் வரைக்கும் அதற்காக காத்திருப்போம்.
1: Now we are talking about serving the living God.
0: ஆனால் இப்போது ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறது குறித்து நாம் பார்க்கிறோம்.
1: The blood of Jesus is the thing that enables us to live for God.
0: தேவனுக்காக வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான்.
1: How does it help us?
0: அது எப்படி நமக்கு உதவுகிறது?
1: By the shed blood.
0: சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக.
1: So that we can live for the living God.
0: ஜீவனுள்ள தேவனுக்காக நாம் வாழ முடியும்.
1: Now living for God and living with God in his presence is two different things.
0: பாருங்க, தேவனுக்காக வாழ்வது ஒன்று, தேவனோடு கூட தேவனுடைய சமூகத்திலே வாழ்வது அது வேறு.
1: We will keep the second thing later on.
0: இரண்டாவது காரியத்தை பிற்பாடு பார்ப்போம்.
1: Now we'll talk about the living for God and what it means.
0: இப்போ தேவனுக்காக வாழ்வது என்றால் என்ன, அதை குறித்து பார்ப்போம்.
1: See, living for God starts with the intimacy with God.
0: தேவனுக்காக வாழ்வது தேவனோடு கூட இருக்கிற நெருக்கத்திலே ஆரம்பிக்கிறது.
1: You see, Christian life,
0: அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை,
1: is based on your intimacy with God.
0: தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது.
1: This is not about some ritual or ceremony.
0: இது ஏதோ ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அது கிடையாது.
1: It is not about what I can do for you.
0: அல்லது உங்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் அதுவும் கிடையாது.
1: Your Christian life is about your personal intimacy with him.
0: உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அவரோடு கூட எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது.
1: This is why it is so important to know what the blood has done.
0: ஆகவே தான் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம்.
1: You see, intimacy is difficult when our conscience forbids us from drawing near to God.
0: தேவனுக்கு அருகிலே வர முடியாதபடிக்கு நம்முடைய மனசாட்சி நம்மை தடை செய்யும் போது தேவனுக்கு நெருக்கமா இருப்பது முடியாத காரியம்.
1: The blood of Jesus purges our conscience, thereby providing that intimacy with God.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது, அதன் மூலமாக தேவனிடத்தில் நாம் நெருக்கமாய் வரும்படி செய்கிறது.
1: Not just proximity, intimacy.
0: பாருங்க, கிட்ட வருகிறது கிடையாது, நெருக்கமாய் இருப்பது.
1: Proximity is nearness of place, but intimacy is a totally different thing.
0: பாருங்க, கிட்ட வருகிறது வேற, மிகவும் நெருக்கமாய் இருக்கிறது அது வேற.
1: It is not going near him, it is really knowing him and being intimate and close with being close with him.
0: அவர் கிட்ட போயிட்டன்றது கிடையாது, மாறாக அவரை மிக நெருக்கமாக நன்றாக அறிந்து வைத்திருப்பது.
1: Now that intimacy cannot be there when our conscience is not purged.
0: நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படவில்லை என்றால் அந்த நெருக்கம் இருக்காது.
1: This is where the blood of Jesus comes in.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த இடத்துல தான் உதவுகிறது.
1: It purges our conscience.
0: அதனுடைய மனசாட்சி சுத்திகரிக்கிறது.
1: So that we can live for God.
0: இதற்காக தேவனுக்கென்று நாம் வாழும்படி.
1: Now if our conscience is purged, we are drawn to God.
0: நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டது என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருகிறோம்.
1: How does that enable us to live for God?
0: அது தேவனுக்காக நாம் வாழும்படி எப்படி நமக்கு உதவுகிறது?
1: How does intimacy with God enable us to live as spiritual life?
0: தேவனோடு நெருக்கமா இருப்பது எப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவுகிறது?
1: Now this is what I want to go into today.
0: இதற்குள்ளாக தான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: Turn with me to Ephesians chapter 2.
0: திருப்பும் எபேசியர் 2 அதிகாரம்
1: verse 13.
0: 13 வசனம்.
1: But now in Christ Jesus he who sometimes were far off are made nigh by the blood of Jesus.
0: முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
1: Now he's talking about the Gentiles.
0: இங்கே புறஜாதியாரை குறித்து பவுல்
1: பேசுகிறார். How they were far off.
0: எப்படி அவர்கள் தூரமா இருந்தார்கள்.
1: They didn't know the living God.
0: ஜீவனுள்ள தேவனை அறியாத இருந்தார்கள்.
1: They were far away from God.
0: தேவனை விட்டு வெகு தூரத்தில்
1: இருந்தார்கள். Far away from the knowledge of God.
0: தேவனை அறிய அறிவுக்கு தூரமா இருந்தார்கள்.
1: But now they are near.
0: ஆனால் இப்போது சமீபமாய் வந்து விட்டார்கள்.
1: By the blood of Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே.
1: Now how does this intimacy bring about a real life, spiritual life?
0: இந்த நெருக்கம் எப்படி நமக்கு நிஜமான ஒரு ஆவிக்குரிய
1: ஆவிக்குரிய வாழ்க்கையை
0: நமக்கு கொடுக்கிறது.
1: Turn with me to Psalm chapter 65.
0: திருப்போம் சங்கீதம் 65.
1: 65th Psalm.
0: 65th சங்கீதம்
1: verse 4.
0: 4 வசனம்.
1: Blessed is the man whom thou choosest and causest to approach unto thee, that he may dwell in thy courts. We shall be satisfied with the goodness of thy house, even of thy holy temple.
0: உம்முடைய பிராகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக்கொள்ளுகிறான் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ.
1: Here psalmist gets a glimpse of what happens when a man begins to get intimate with God.
0: ஒரு மனிதன் தேவனுக்கு மிக நெருக்கமாய் வரும்போது என்ன நடக்கிறது என்பது குறித்து சங்கீதகாரன் இங்கே
1: கூறுகிறான். Talking about the blessedness of being given that privilege of coming close to God.
0: தேவனுக்கு மிக நெருக்கமாய் வரும்போது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை குறித்து அவன் இங்கே சொல்கிறான்.
1: Turn with me to 42, Psalm 42.
0: சங்கீதம் 42 க்கு நாம் திரும்புவோம்.
1: And verse 2.
0: 42.
1: The psalmist here says, my soul thirsteth for God, for the living God. When shall I come and appear before God?
0: இங்கே சங்கீதகாரன் சொல்லுகிறான், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்போது தேவனுடைய சன்னிதியில் வந்து நிற்பேன்?
1: Psalm 31 is another wonderful passage.
0: 31st சங்கீதம் இன்னொரு அற்புதமான ஒரு சங்கீதம்.
1: Psalm 31 verse 19 and 20.
0: 31st சங்கீதம் 19 20.
1: Oh how great is thy goodness which thou hast laid up for them that fear thee, which thou hast wrought for them that trust in thee before the sons of men.
0: உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திருக்கும் முன்பாகவும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது.
1: Thou shall hide them in the secret of thy presence from the pride of man. Thou shall keep them secretly in a pavilion from strife of tongues.
0: மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவளை விளக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர்.
1: In the Old Testament times, the intimacy with God was a great thing. It was a thing that they longed for.
0: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனோடு கூட நெருக்கமா இருப்பதுதான் மிகப்பெரிய விஷயம். அதற்காக தான் அவள் வாஞ்சித்தார்கள்.
1: They said, oh how lovely is thy dwelling place, oh God.
0: சொன்னா என்ன சொன்னால், தேவனே என்னுடைய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது.
1: There's a hunger deep inside of my soul.
0: என்னுடைய ஆத்துமாவுக்குள்ளே ஆழத்தில் ஒரு தாகம் இருக்கிறது.
1: A single day spent in your presence is better than 1,000 days without you.
0: நீர் இல்லாதிருக்கிற ஆயிரம் நாளை விட உம்முடைய சமூகத்தில் செலவழிக்கிற ஒரு நாள் நல்லது.
1: You see, there was a longing and a hunger and a thirst for intimacy with God.
0: தேவனோடு கூட மிக நெருக்கமா இருக்க வேண்டும் என்ற ஒரு பசி, தாகம், வாஞ்சை அங்கே காணப்பட்டது.
1: But that was not an easy thing at that time.
0: ஆனால் அந்த காலத்தில் அது அவ்வளவு சுலபமானது
1: அல்ல. The blood of bulls and goats could not bring about that intimacy.
0: ஆடு மாடுடைய ரத்தம் அந்த நெருக்கத்தை கொண்டு வர முடியவில்லை.
1: Man's sin and sinfulness kept man away from God.
0: மனிதனுடைய பாவம், பாவ தன்மையும் மனிதனை தேவனை விட்டு விலக்கி வைத்திருந்தது.
1: But now the precious blood of Jesus.
0: ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம்
1: purged our consciousness.
0: நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்து விட்டது.
1: And opened the living way.
0: ஜீவனுள்ள பாதையை திறந்து விட்டது.
1: So that we are all like priests.
0: இப்பொழுது நாம் எல்லாரும் ஆசாரியர்களை போல இருக்கிறோம்.
1: We can all go and serve the living God.
0: நாம் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனை போய் சேவிக்க முடியும்.
1: All of this Christian life, this nearness to God, this intimacy with God is on the basis of the precious blood that was shed.
0: கிறிஸ்துவ வாழ்க்கையும் தேவனுக்கு மிக நெருக்கமாக இருப்பதும் அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை சார்ந்தே இருக்கிறது.
1: Now everything, our whole life flows out of this intimacy.
0: நம்முடைய வாழ்க்கையே இந்த நெருக்கத்திலிருந்து உண்டாகிற விளைவுதான்.
1: The power of this Christian life.
0: இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் வல்லமை.
1: Our witness and testimony.
0: நாம் சாட்சியா இருக்கிறது, சாட்சி சொல்லுகிறது.
1: Everything comes from your personal intimacy with God.
0: அனைத்துமே தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கீங்களோ அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
1: Friendship and fellowship with God.
0: தேவனோடு கூட எந்த அளவுக்கு நீங்கள் நட்பாக ஐக்கியம் கொண்டிருக்கிறீர்கள்.
1: That is what brings about that Christian life.
0: அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை உண்டு பண்ணுகிறது.
1: The joy of the Christian life comes from intimacy with God.
0: கிறிஸ்துவ வாழ்க்கையின் சந்தோஷமே தேவனோடு கூட நெருக்கமா குறமே அதிலிருந்து தான் வருகிறது.
1: The child of God today enjoys the assurance of God's love.
0: இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய அன்பின் அன்பை குறித்த நிச்சயத்தை கொண்டு அதை அனுபவிக்கிறார்.
1: Why?
0: ஏன்?
1: When he comes to God,
0: தேவனுடைய அவர் வரும்போது
1: he realizes that it is not his righteousness.
0: அவருக்கு நன்றாய் தெரிகிறது அது என்னுடைய நீதி அல்ல.
1: It is the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
1: Why did Jesus shed his blood?
0: ஏன் இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தினார்?
1: To bring me near to God.
0: தேவனுக்கு அருகில் என்னை கொண்டு வரும்படியாக.
1: To give me intimacy with God.
0: தேவனோடு கூட நெருக்கத்தை எனக்கு உண்டாக்கும்படி.
1: Why did he shed his blood?
0: ஏன் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார்?
1: He shed his blood because he loved me.
0: அவர் என்னில் அன்பு கூர்ந்தார், ஆகவே ரத்தத்தை சிந்தினார்.
1: He desires me.
0: அவர் என்னை விரும்புகிறார்.
1: He cares for me.
0: அவர் என் மீது அக்கறையுள்ளவராக இருக்கிறார்.
1: He loves me.
0: அவர் என்னை நேசிக்கிறார்.
1: The fact that the blood of Jesus was shed for me shows me the very love of God for me.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டதே அதுவே தேவன் எந்த அளவுக்கு எனில் அன்பு கூறுகிறார் என்பதை காண்பிக்கிறது.
1: Any child of God, anyone who understands the precious blood that was shed and why it was shed.
0: சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்தும் அது ஏன் சிந்தப்பட்டது என்பதை குறித்தும் புரிந்துகொண்டிருக்கிற யாரானாலும் சரி,
1: will understand God's great love.
0: தேவனுடைய மாபெரும் அன்பை அவள் புரிந்துகொள்வார்.
1: When you understand God's great love, you cannot help but worship him.
0: தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்துகொண்டால் உங்களால் ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது.
1: When you understand God's great love, you cannot help but rejoice in him and in his love.
0: தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்துகொண்டால் அவரிலே அவருடைய அன்பிலே நீங்கள் கலிகூறத்தான் முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது.
1: When you understand God's great love, you cannot help but be filled with assurance and joy.
0: தேவனுடைய மாபெரும் அன்பை புரிந்துகொண்டால் பிறகு சந்தோஷமும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும்.
1: See, that is what is happening in the that is what makes the Christian life, the spiritual life strong.
0: பாருங்க, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவ்வளவு பலமுள்ளதாக மாற்றுகிறது.
1: The blood of Jesus, when we know about it, it brings us great assurance of God's love.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்போது தேவனை குறித்த மிகப்பெரிய நிச்சயத்தை அது நமக்கு உண்டாக்குகிறது.
1: Many people don't draw near to God.
0: அநேக தேவனிடத்திலே வருவதே கிடையாது.
1: Talking about believers.
0: விசுவாசிகள் குறித்து நாம் பேசுறோம்.
1: Don't rejoice in God.
0: தேவனிலே மகிழ்வது கிடையாது.
1: They cannot worship.
0: தேவனை ஆராதிக்க முடியவில்லை.
1: They cannot enjoy God's presence.
0: தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை.
1: They cannot get into the things of God.
0: தேவனுடைய காரியங்களுக்குள்ள நுழைய முடியவில்லை.
1: You know, many reasons are there why they can't do it.
0: பல காரணங்கள் இருக்கு ஏன் அப்படி செய்ய முடியவில்லை.
1: Sometimes sin keeps them away.
0: சில சமயத்துல பாவம் அவளை தூரத்துல
1: வைக்கும். And so many other things.
0: இன்னும் பல காரியங்கள் கூட.
1: But one of the reasons.
0: ஆனால் பல காரணங்களில ஒன்று.
1: Is this a lack of knowledge about what the blood of Jesus has done?
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கு என்பது குறித்த போதுமான அறிவு அவளுக்கு இல்லாததுதான்.
1: That is why they cannot rejoice.
0: ஆகவே தான் களி கூற முடியவில்லை.
1: That is why they cannot worship.
0: ஆகவே தான் ஆராதிக்க முடியவில்லை.
1: That is why they just look around and they say why everybody is crazy like this.
0: அங்கதான் பாருங்க பார்த்துட்டு ஏன் எல்லாரும் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி.
1: Why are you worshiping like this?
0: ஏன் இப்படி ஆராதிக்கிறீங்க?
1: Why do you sing like this?
0: ஏன் இப்படி பாடுறீங்க?
1: Why do you have to be like this?
0: ஏன் நீங்கலாம் இப்படி இருக்கணும்?
1: You see, they don't understand.
0: பாருங்க புரிந்துகொள்வதில்லை.
1: They can understand, they cannot understand the rejoicing and the joy.
0: ஏன் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அதை அவங்களால் புரிந்துகொள்ள முடியவில்லை.
1: Because they may be saved.
0: அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
1: They may be children of God.
0: தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம்.
1: But the thing is they cannot understand it because you know they have not understood the blood of Jesus and what it has done.
0: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அது என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து புரிந்துகொள்ளாதனால இதையெல்லாம் புரிந்துகொள்ள முடியாம
1: இருக்கு. When they understand that,
0: இதெல்லாம் புரிந்துகொள்ளும்போது
1: then they understand God's love.
0: பிறகு தேவனுடைய அன்பை அவர்கள் புரிந்துகொள்கிறார்.
1: God's love brings about joy and rejoicing.
0: தேவனுடைய அன்பு தான் சந்தோஷத்தை மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது.
1: They rejoice in God.
0: தேவனிலே களி கூறுகிறார்கள்.
1: They are filled with the peace of God.
0: தேவனுடைய சமாதானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள்.
1: You see, the blood of Jesus does all these things.
0: பாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் இதை எல்லாவற்றையும் செய்கிறது.
1: The blood of Jesus brings them in a close intimacy with God.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனோடு கூட மிக நெருக்கமாய் நம்மை கொண்டு வருகிறது.
1: They delight and in the fellowship with God.
0: தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுவதிலே அதுல ஒரு சந்தோஷத்தை நமக்கு
1: கொடுக்கும். When you are delighting in fellowship with God, then you are able to hear the still small voice of God.
0: தேவனோடு ஐக்கியப்படுவதிலே நீங்கள் மகிழும்போது அப்பொழுதுதான் தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும்.
1: See, to hear the voice of God,
0: பாருங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு
1: then you have to be intimate with him.
0: நீங்கள் அவரோடு கூட நெருக்கமாக இருக்கணும்.
1: With his voice he guides us.
0: அவர் தம்முடைய சத்தம் குரலின் மூலமாய் நம்மை நடத்துகிறார்.
1: He is the shepherd and we are the sheep.
0: அவர்தான் மேய்ப்பன் நாம் எல்லாரும் ஆடுகளாக
1: இருக்கிறோம். He speaks to us.
0: அவர் நம்மோடு பேசுகிறார்.
1: And how do we hear his voice?
0: எப்படி நாம் அவருடைய சத்தத்தை கேட்பது?
1: It is through intimacy we hear his voice.
0: அவரோடு கூட நெருக்கமாக இருக்கும்போது தான் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம்.
1: You see, we are not always guided by visions and dreams and great prophecies and so on.
0: பாருங்க நாம் எப்போதுமே சொப்பனங்கள் தரிசனங்கள் தீர்க்க தரிசனங்கள் இவற்றின் மூலமா வழி நடத்தப்படுவது இல்லை.
1: Sometimes we are guided like that.
0: சில சமயத்துல அப்படி நடத்தப்படுகிறோம்.
1: Not always.
0: எப்போதும் கிடையாது.
1: But we are always guided by the voice of God.
0: ஆனால் நாம் எப்போதும் தேவனுடைய சத்தத்தின் மூலமா வழி நடத்தப்படுகிறோம்.
1: The voice of God speaking to us.
0: தேவனுடைய சத்தம் நம்மோடு கூட பேசுகிறது.
1: And guiding us and leading us.
0: நம்மை வழி நடத்துகிறது, வழி காட்டுகிறது.
1: So the intimacy brings about all these things.
0: ஆகவே இந்த நெருக்கம் தான் இவை எல்லாவற்றையும் கொண்டு
1: வருகிறது. Intimacy gives assurance of his love.
0: நெருக்கம் அவருடைய அன்பை குறித்த நிச்சயத்தை கொடுக்கிறது.
1: Therefore it brings rejoicing.
0: ஆகவே அது களி கூறுதலை கொடுக்கிறது.
1: It brings peace and joy.
0: சந்தோஷத்தை சமாதானத்தை உண்டாக்குகிறது.
1: It puts the believer in a position to hear God.
0: விசுவாசி தேவனுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே அவரை வைக்கிறது.
1: Another thing this intimacy through the blood brings is that the life and character are influenced by intimacy.
0: ரத்தத்து மூலமா வரக்கூடிய இந்த நெருக்கம் இன்னொரு காரியத்தை உண்டாக்குறது. அது என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவருடைய நடக்கையும் அதனாலே அதன் மூலமா ஒரு பாதிப்புக்குள்ளாகிறது.
1: The life and character of the believer is positively influenced.
0: விசுவாசியுடைய வாழ்க்கையின் குணமும் முற்போக்கான விதத்திலே பாதிக்கப்படுகிறது.
1: Now think about that.
0: அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க.
1: The blood of Jesus has been shed.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு
1: விட்டது. Brings intimacy.
0: அது நெருக்கத்தை உண்டாக்குகிறது.
1: It results ultimately that intimacy results in life and character in the believer.
0: அந்த நெருக்கத்தினுடைய முடிவுதான் என்ன? விசுவாசிக்குள்ளே அது நல்ல ஒரு வாழ்க்கையை நல்ல குணத்தையும் கொண்டு வருகிறது.
1: This is a wonderful thing to think about.
0: இதை பற்றி நினைச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமான காரியம்.
1: You become like the person that you are with.
0: ஆகவே நீங்கள் யாரோடு கூட இருக்கிறீர்களோ அவரை போலவே மாறி விடுகிறீர்கள்.
1: Whoever you spend most of your time with, that is what you become like.
0: யாருடன் அதிக நேரத்தை செலவழிக்கிறீர்களோ அவரை போலதான் நீங்களும் மாறுவீர்கள்.
1: You start hanging out with bad company.
0: கெட்ட மோசமான ஆட்களோடு கூட இருந்து பாருங்க,
1: you will be corrupt also.
0: நீங்களும் கெட்டு போயிடுவீங்க.
1: It's no big news. I mean, it is not a great discovery. That is the truth.
0: இது ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது, இதுதான் உண்மை.
1: If you hang out with bad people, then you become bad.
0: கெட்ட சகவாசம்னா நீங்களும் அப்படிதான் ஆயிடுவீங்க.
1: If you hang out with good people, then you become good.
0: நல்ல ஆட்களுடைய சகவாசம் இருந்தாலும் நல்லவர்களாக இருப்பீங்க.
1: We are talking about hanging out with God.
0: நாமோ தேவனோடு கூட இருப்பதை குறித்து பேசுகிறோம்.
1: Intimacy with God.
0: தேவனோடு கூட நெருக்கமாக இருப்பது.
1: Because of the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக.
1: Enjoying his presence.
0: அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது.
1: That results in life and character.
0: அதன் விளைவு என்ன? நம்முடைய வாழ்க்கையும் குணமும் பாதிக்கப்படுகிறது.
1: So that we live more and more like he lives.
0: இப்பொழுது அவர் எப்படி வாழ்கிறாரோ அது போல இன்னும் அதிக அதிகமாய் நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். சுத்தமா இருக்கிறோம்.
1: We do the good things.
0: நல்ல காரியங்களை செய்கிறோம்.
1: Stay away from bad things.
0: கெட்ட காரியங்களுக்கு விலக்கமா இருக்கிறோம்.
1: Hate evil.
0: தீமையை வெறுக்கிறோம்.
1: Love good.
0: நல்லதை நேசிக்கிறோம்.
1: Why? Because of our time with him, our intimacy with him.
0: காரணம் என்ன? அவரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறோம், நெருக்கமா இருக்கிறோம், அதுதான்.
1: And also when you
0: Who
1: is he?
0: யார் அவர்?
1: He is the King of Kings and the Lord of Lords.
0: அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமா இருக்கிறார்.
1: If you are always hanging out with the greatest person,
0: எப்பொழுதே மிகப்பெரிய அவரோடு கூட நீங்கள் இருந்தால், தங்கி இருந்தால்,
1: then you start looking different.
0: பிறகு நீங்களும் கொஞ்சம் வித்தியாசமா தோன்ற ஆரம்பிப்பீர்கள்.
1: That aura of the king gets on you. அந்த ராஜாவினுடைய அந்த நடை உடை பாவனை எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. அவருக்கு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒட்டிக்குது. You begin to look like a king.
0: நீங்களும் ஒரு ராஜாவை போல தோன்ற ஆரம்பிக்கிறீர்கள்.
1: I say this because Christians need to look like the king.
0: இத ஏன் நான் சொல்றேனா, கிறிஸ்துவங்க ராஜாக்களை போல இருக்கணும்.
1: Are you there, my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: Are you kings?
0: நீங்களா ராஜாக்களா?
1: It's very sad that sometimes Christian people, you know, think that it's very spiritual to look like people that have nothing, you know.
0: ஒண்ணுமே இல்லாத பரதேசிகள மாதிரி இருக்குது தோன்றது ரொம்ப ஆவிக்குரிய தன்மைனு விசுவாசிகள் நினைச்சுக்கறாங்க.
1: That the height of spirituality is that you've given up everything and you don't have nothing.
0: ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சகட்டமே என்ன? ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே இருக்குது.
1: They think this is the great display of spirituality.
0: என்ன நினைக்கிறாங்க? இப்படி வாழ்ந்தாதான் ஆவிக்குரிய தன்மை.
1: Don't mix other religions with Christianity.
0: பாருங்க, மற்ற மதங்களை கிறிஸ்தவத்தோட கொண்டு வந்து சேர்க்கறாங்க.
1: Christian life is different.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமானது.
1: This is the living God.
0: இவர் ஜீவனுள்ள தேவன்.
1: The giver of life.
0: ஜீவனை கொடுக்கிறவர்.
1: The source of life.
0: ஜீவனுக்கு ஆதாரமே இவர் தான்.
1: There is no lack in him.
0: அவரில் எந்த விதமான குறைவும் இல்லை.
1: He is a God of plenty.
0: அவர் நிறைவின் தேவனாக இருக்கிறார்.
1: He is a God of abundance.
0: அவர் பரிபூரணத்தின் தேவன்.
1: He is light and he is life.
0: அவர் ஒளியாக இருக்கிறார். அவர்தான் ஜீவன்.
1: Then when you are intimate with him, you begin to exude that life and that light.
0: அவரோடு கூட நீங்கள் நெருக்கமா இருக்கும்போது அந்த ஜீவன் அந்த ஒளியை நீங்களும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள்.
1: So that's why, you know, I don't like Christian people going around like பரதேசிஸ், you know.
0: ஆகவே தான் கிறிஸ்தவ மக்கள் பரதேசிக்கு மாதிரி சுத்திட்டு வராங்களா? அது பிடிக்கல எனக்கு.
1: I don't like that.
0: அது பிடிக்கவே இல்லை.
1: Oh, that is not God's will.
0: பாருங்கள், அது தேவனுடைய சித்தமே அல்ல.
1: God's will is like we fellowship with him and we become like him.
0: தேவனுடைய சித்தம் என்ன? அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டு அவரை போலவே மாறி விட வேண்டும்.
1: He is the King of Kings and the Lord of Lords.
0: அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமாக
1: இருக்கிறார். He is the maker of heaven and earth.
0: அவர் வானத்தையும் பூமியையும்
1: உண்டாக்கினவர். He is all power.
0: அவர் சர்வ வல்லமை படைத்தவர்.
1: And when I walk with him,
0: நான் அவரோடு கூட நடக்கும்போது,
1: when I talk with him,
0: அவரோடு பேசும்போது,
1: when I become intimate with him,
0: நான் அவருக்கு நெருக்கமாக இருக்கும்போது,
1: I become a person of power.
0: நானும் வல்லமையுள்ள ஒரு மனிதனாய் மாறுகிறேன்.
1: I carry that authority.
0: அந்த அதிகாரம் எனக்கு வருகிறது.
1: I walk with my head high.
0: நானும் தலை நிமிர்ந்து நடக்கிறேன்.
1: I begin to look like the king.
0: நானும் ராஜாவை போல இருக்க ஆரம்பிக்கிறேன்.
1: Are you the
0: இருக்கீங்களா?
1: Oh, you know, in the old times they used to talk about the wilderness, you know.
0: அந்த நாட்கள்ல பாருங்க, அந்த வனாந்திரத்தை பத்தி அதிகமா பேசுவாங்க.
1: But look at the wilderness.
0: ஆனா வனாந்திரத்தை பாருங்க.
1: How did the people live there?
0: அங்க வனாந்திரத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்?
1: They were not living like பரதேசி.
0: அவங்க பரதேசிகள மாதிரி வாழ்ந்தாங்க.
1: Even though they were in the wilderness,
0: வனாந்திரத்துல இருந்தாலும்,
1: they had air conditioning by day.
0: பகல்ல வந்து ஏசி.
1: They had heater by night.
0: ராத்திரில ஹீட்டர்.
1: God going before them and behind them.
0: தேவன் அவளுக்கு முன்னாகவும் போனார், பின்னாகவும் வந்தார்.
1: All the people of the world did not look at these people and say, வர்றாங்க பாருங்க பரதேசிங்க. They didn't say that.
0: உலக மக்கள் எல்லாம் இவங்களை பார்த்து பரதேசிங்க வர்றாங்க பாருங்கன்னு
1: சொல்லல. They didn't say, oh, here are the paradises coming.
0: ஓ, பரதேசிங்க எல்லாம் வர்றாங்க பாருங்க.
1: I was going with a pastor friend of mine.
0: என்னுடைய நண்பர் போதகர் அவரோடு கூட நான் போயிட்டு இருந்தேன்.
1: And you know, this is I think I can say that here, you know.
0: இங்க சொல்லலாம் நினைக்கிறேன்.
1: We were going in the car and he was just looking out and there were some people, you know, religiously going down the road, you know.
0: கார்ல போயிட்டு இருந்தாங்க. ஒரு சில ஆட்கள் ரொம்ப பக்தியோடு போயிட்டு இருக்காங்க அப்படி.
1: Yeah, there's some going after some kind of a religious thing.
0: ஏதோ ஒரு மதவ காரியத்தை செய்ய போறாங்க.
1: This pastor said, "இந்த பண்டாரங்களை பாருங்க பிரதர்." they really look like that, you know.
2: பாக்கு அப்படிதான் இருந்தாங்க பாருங்க.
1: No clothes.
2: துணி இல்ல.
1: No shoes.
2: செருப்பு இல்ல.
1: Just walking down the road.
2: சும்மா அப்படி ரோட்ல நடந்து போயிட்டு
1: இருக்காங்க. Oh, in the hot sun.
2: கடும் வெயில்ல.
1: All looking thin and emaciated.
2: எல்லாம் ஒல்லிய எலும்புந்தோலுமா.
1: Walking for miles and miles.
2: மைல் கணக்கா நடந்து போறாங்க.
1: Terrible. I mean, what a terrible sight.
2: பாருங்க பார்க்கவே பயங்கரமா இருக்குது.
1: What a sad thing.
2: என்ன வருத்தமான காரியம் பாருங்க.
1: And it really saddens me when believers do that.
2: விசுவாசிகள் இப்படி செய்யும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
1: The people in the wilderness were not going around like that.
2: வனாந்திரத்துல இருந்த மக்கள் இப்படி எல்லாம் சுத்திட்டு இல்ல.
1: They were not like pandarams and paradesis.
2: பண்டாரம் பரதேசிகள மாதிரி கிடையாது அவங்க.
1: No.
2: கிடையாது.
1: When they walked down and came down.
2: அவர்கள் போய் வந்தபோதெல்லாம்
1: the nations of the world watched them, looked at them and said, oh, these people are coming.
2: இந்த உலகத்தின் மக்கள் எல்லாம் பார்த்து ஐயோ இந்த ஜனங்கள் வருகிறார்கள்.
1: Their God is the living God.
2: அவருடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்.
1: He is too good.
2: அவர் மிகவும் நல்லவர்.
1: He watches over them.
2: அவர்களை அவர் பார்த்துக்கொள்கிறார்.
1: He blesses them.
2: அவர்களை ஆசீர்வதிக்கிறார்.
1: He provides for them.
2: அவர் தேவைகளை கொடுக்கிறார்.
1: They eat every day because God gives them food.
2: தேவன் உணவு கொடுக்கிறதால தான் அனுதினமும் சாப்பிடுகிறார்கள்.
1: They get water out of the rock.
2: கன்மலையிலிருந்து தண்ணீர் கிடைக்கிறது.
1: Their God is doing miracles for them.
2: அவருடைய தேவன் அவர்களுக்காக அற்புதங்களை செய்கிறார்.
1: Their God is giving victory over every enemy.
2: அவருடைய தேவன் ஒவ்வொரு எதிரி மீதும் வெற்றி கொடுக்கிறார்.
1: Before they ever went near Jericho, there was talk about how these people are coming.
2: Jericho கிட்ட போறதுக்கு முன்னாலே எப்படி இந்த ஆட்கள் எல்லாம் வருகிறார்கள் என்ற பேச்சு எங்கும் இருந்தது.
1: They were literally threatened by their presence.
2: எழுத்தின்படி இவருடைய பிரசன்ன மக்களை அச்சுறுத்தியது.
1: They were not weak people walking around.
2: இவர்கள் பலவீனமான ஆட்களாய் சுத்தி கொண்டிருக்கவில்லை.
1: Rahab, when she met the two spies of Israel, said, "We know that you're going to plunder our city."
2: ராகாப் அந்த ரெண்டு வேவுகாரரை சந்தித்தபோது என்ன சொன்னார்? "எங்களுடைய பட்டணத்தை நீங்கள் கொள்ளையிட போவது எங்களுக்கு தெரியும்.
1: You're going to take everything."
2: எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள போகிறீர்கள்.
1: God has given it in your hands.
2: தேவனுடைய உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டார்.
1: She has seen these people and heard about these people and already started believing in their God.
2: இந்த மக்களை அவள் கண்டு விட்டாள், குறித்து கேட்டு விட்டாள், ஏற்கனவே அவருடைய தெய்வத்தையே நம்ப ஆரம்பித்து விட்டாள்.
1: Hello, are you there?
2: இருக்கீங்களா?
1: She has heard about the living God.
2: ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்டவள்.
1: She has heard about the military victories.
2: அவர்கள் பெற்ற ராணுவ வெற்றிகளை குறித்து கேட்டவள்.
1: She has heard about the wonderful provision from heaven.
2: தேவன் பரலோகத்திலிருந்து அற்புதமாய் பராமரித்தாரே, அதை கேள்விப்பட்டவள்.
1: She has heard about how they walked in health and victory and prosperity.
2: எப்படி அவர்கள் ஆரோக்கியத்தோடு செழிப்போடு கூட நடந்தார்கள் என்று கேள்விப்பட்டாள்.
1: They heard about their abundance.
2: அவருடைய பரிபூரணத்தை குறித்து கேள்விப்பட்டார்கள்.
1: They heard about how their God is wonderful to them.
2: எப்படி அவருடைய தேவன் அதிசயமாய் அவர்களை நடத்துகிறார் என்று கேள்விப்பட்டார்கள்.
1: Already believed in the living God.
2: ராகாப் ஏற்கனவே ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்.
1: Is the world looking at you like that, my friend?
2: உலகம் இன்றைக்கு உங்களை அப்படியே பார்க்கிறதா நண்பர்களே?
1: Is the world looking at you?
2: உலகம் உங்களை அப்படி பார்க்குதா?
1: Are they looking at you saying, oh, here come the people of God?
2: உங்களை பார்க்கும்போது ஏதோ தேவ ஜனங்கள் வருகிறார்கள்.
1: Here comes a powerful man.
2: இங்கே வல்லமையுள்ளவர் வருகிறார்.
1: Here comes a man that's got it all together.
2: எல்லாவற்றையும் தனக்குள்ளே கொண்டிருக்கிறவர் வருகிறார்.
1: Here is a man that walks in victory.
2: வெற்றியிலே நடக்கிறவர் வருகிறார்.
1: Here is a man that lives in victory.
2: வெற்றியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் வருகிறார்.
1: Is that the way the world perceives you?
2: உலகம் உங்களை குறித்து அப்படித்தான் பார்க்கிறதா?
1: That is the kind of believers we need today in the world.
2: அப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் இன்றைக்கு நமக்கு தேவை உலகத்திலே.
1: Not the people that depict weakness and inability.
2: பலவீனத்தையும் இயலாமையையும் சித்தரிக்கிற மக்கள் அல்ல.
1: The people that show forth the glory of their God.
2: தம்முடைய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள்.
1: How do you show forth the glory of God?
2: எப்படி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவது?
1: Oh, it is not something that you put on, my friend.
2: ஏதோ இதை நீங்கள் போட்டு தரித்துக் கொள்வதல்ல.
1: It is not something that you hang on your head and feet and all over your body.
2: தலையிலும் காலிலும் சரீரம் முழுவதும் மாட்டி வைத்துக் கொள்ளுற ஒன்று அல்ல இது.
1: You know, it's not badges to hang on everywhere.
2: அது எல்லாத்துக்கும் குத்தி குத்தி இது பேட்ஜும் கிடையாது.
1: People are not going to stop and read your badge.
2: மக்கள் உங்களை நிறுத்தி உங்க பேட்ஜ் வாசிக்க போறது கிடையாது.
1: That is not what this is about.
2: இது அதை பற்றியது அல்ல.
1: How do you show forth his glory?
2: எப்படி அவருடைய மகிமையை நீங்கள் காண்பிக்க போகிறீர்கள்?
1: You must stay close to that glory.
2: அந்த மகிமைக்கு மிக அருகிலே நீங்கள் வாசம் பண்ண
1: வேண்டும். You must live in that glory.
2: அந்த மகிமையிலே நீங்கள் வாழ வேண்டும்.
1: You must live in his very presence.
2: அவருடைய சமூகத்திலே நீங்கள் வாழ
1: வேண்டும். You must enjoy intimacy with the living God.
2: ஜீவனுள்ள தேவனுடைய நெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்.
1: Out of that intimacy you must flow.
2: அந்த நெருக்கத்திலிருந்து அது புறப்பட்டு
1: வரும். Joy of the Holy Ghost.
2: பரிசுத்த ஆவியின் சந்தோஷம்.
1: The peace that passeth all understanding.
2: எல்லாவற்றுக்கும் மேலான சமாதானம்.
1: Oh, that must fill your heart and your mind.
2: அது உங்கள் இருதயங்களையும் மனதையும் நிரப்ப வேண்டும்.
1: This must come out to everything that you do.
2: நீங்கள் செய்கிற அனைத்திலும் இது வெளியே வர வேண்டும்.
1: In everything that you put your hand to do, the blessing of the Lord must be seen.
2: நீங்கள் கையிட்டு செய்கிற அனைத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும்.
1: Amen.
2: Amen.
1: How does it happen?
2: அது எப்படி நடக்கும்?
1: Not going giving up everything and wearing a kavi.
2: எல்லாதையும் விட்டுட்டு ஒரு காவியை மாட்டிக்கிறது நடக்காது.
1: No.
2: கிடையாது.
1: Get with God.
2: தேவனுக்கு நெருக்கமா இருங்கள்.
1: Get close with God.
2: தேவனுக்கு நெருக்கமா இருங்கள்.
1: Get to know God.
2: தேவனை அறிந்து கொள்ளுங்கள்.
1: His intimacy with the king makes you Start looking more like the king's king.
2: ராஜாவோடு நெருக்கமாய் இருந்தால் தான் உங்களே அதிகமாய் ராஜாவை போல ஆக்குகிறது.
1: Amen.
2: Amen.
1: Are you there?
2: இருக்கீங்களா?
1: Lift up your hands and say.
2: கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
1: We are kings and priests.
2: நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம்.
1: We are kings and priests.
2: நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய்
1: இருக்கிறோம். Oh my dear friend, we are kings and priests.
2: அருமை நண்பர்களே, நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம்.
1: So the Christian life is not some clothing that you put on or take off. It has nothing to do with that.
2: கிறிஸ்தவ வாழ்க்கைல நாம் மாற்ற துணி எடுக்கிற துணி இதெல்லாம் கிடையாது.
1: I've heard that all my life and I'm sick and tired of that.
2: வாணல்ல இதே கேட்டு சலிச்சு போயிட்டேன்.
1: You know, I rebelled against that.
2: அதுக்கு விரோதமா தான் கலகமே பண்ணேன்.
1: I don't like that.
2: எனக்கு அது பிடிக்கல.
1: Christian life is not that.
2: கிறிஸ்தவ வாழ்க்கை அதல்ல.
1: Christian life is about intimacy with our God.
2: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய தேவனோடு நாம் கொண்டிருக்கிற நெருக்கம்.
1: Christian life is not going to church.
2: கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்னா கோயிலுக்கு போறது கிடையாது.
1: It is not going to pilgrim places of pilgrimage.
2: அல்லது புனித ஸ்தலங்களுக்கு போவது கிடையாது.
1: Christian life is not doing some ceremonies and rituals.
2: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சில சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்கிறது கிடையாது.
1: Even though we do the, so such things.
2: அப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் செய்கிறோம்.
1: We have a marriage ceremony for example.
2: உதாரணத்துக்கு திருமண சடங்கு இருக்கு.
1: Oh, we have the ritual of communion.
2: அல்லது இந்த திருவிருந்தேன ஒரு சடங்கு இருக்கு.
1: See, we do certain things.
2: சில காரியங்களை நாம் செய்கிறோம்.
1: But all with a great meaning.
2: ஆனா இது எல்லாவற்றிலும் பெரிய அர்த்தம் அடங்கி இருக்கு.
1: Not a life of rituals and ceremonies.
2: கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் சடங்குகள் சம்பிரதாயங்கள்
1: கிடையாது. Going to church and coming.
2: அது சும்மா கோயிலுக்கு போனோமா வந்தோமா அது
1: கிடையாது. Just giving money to the church.
2: அல்லது சபைக்கு காசு கொடுத்தோமா.
1: It is not just singing some songs.
2: அல்லது சில பாடல்களை பாடினோமா.
1: It's not just carrying a membership.
2: அல்லது ஒரு மெம்பரா இருக்கோமா.
1: Christian life is knowing the living God.
2: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜீவனுள்ள தேவனை அறிந்திருப்பது.
1: Our God is a living God.
2: நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்.
1: We were created for him.
2: அவருக்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம்.
1: And to live with him and to know him intimately is the purpose of this life.
2: அவரோடு கூட வாழ்வது அவரை மிக நெருக்கமாய் அறிவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே.
1: Now this is what the blood of Jesus does.
2: இதேதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்கிறது.
1: It brings an intimacy which otherwise would not be there.
2: அது ஒரு நெருக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. அது இல்லாமலான நெருக்கம் நமக்கு வராது.
1: Amen.
2: Amen.
1: Out of that intimacy, the spiritual strength and power and positive attitude and victory, everything flows out of that intimacy.
2: அந்த நெருக்கத்திலிருந்து தான் ஆவிக்குரிய வல்லமை பெலன் முற்போக்கான காரியங்கள் அனைத்துமே புறப்பட்டு வருகிறது.
1: Christian life is not about, you know, every time you want something going and getting prayed for that.
2: கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்னா ஒவ்வொரு முறையும் தேவை வரும்போது யாருக்கிட்டே போய் ஜெபம் பண்ணிக்கிறது கிடையாது.
1: No, see, we can do that.
2: பாருங்க நாம அப்படி செய்றோம் செய்யலாம்.
1: You know, but the thing is that that's not Christian life. You know, you just you find solace in some person, you know, say, well, if anything happens to me, I'll go to him, he'll pray for me, I'll be all
2: ana kristo vaalkan sonna enna edana aachina avargitta poranga avargitta polana aarudal irukum apdiye vaalvadhu kedaiyadhu.
1: Christian life is not about that.
2: Kristo vaalkai enna adhu alla.
1: It is about knowing God.
2: Devanai arivadhu dhaan.
1: And living out of that intimacy.
2: Piraga andha nerukkathilirundhu nammudaiya vaalkaiya naam vaalvadhu.
1: What is Christian ministry?
2: Kristo ooliyam endral enna?
1: What is the ministry that I do or any other minister does?
2: Naan seigira ooliyam endral enna? Mattra ooliyakaral seigira ooliyam endral enna?
1: It is not a ministry where we just do certain things because we have learned certain things.
2: ஊழியம் என்று சொன்னா ஏதோ சில காரியங்களை கற்றுக்கொண்டதனால போய் செய்யிறது கிடையாது.
1: One of the greatest thing that the minister has to learn is intimacy with God.
2: ஊழியக்காரன் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய காரியமே கர்த்தருக்கு மிக நெருக்கமாக இருப்பதுதான்.
1: We cannot just preach out of something that we have learned. We have to preach out of an intimate knowledge of God.
2: நாங்கள் ஏதோ கற்றுக்கொண்டிருந்து உங்களுக்கு போதிக்க முடியாது. மாறாக தேவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோமே அதிலிருந்து தான் போதிக்க முடியும்.
1: The things that we learn teaches us about God.
2: நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் தேவனை குறித்து எங்களுக்கு போதிக்கிறது.
1: It makes us intimate with God.
2: தேவனோடு கூட நெருக்கமா இருக்கும்படி
1: செய்கிறது. Then out of that intimacy we minister.
2: பிறகு அந்த நெருக்கத்திலிருந்து நாம் ஊழியம் செய்கிறோம்.
1: You see, it is all flowing out of that intimate relationship. பாருங்கவே
2: எல்லாமே தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கறமே அதிலிருந்து புறப்பட்டு வருது.
1: You see, this is something that we need to understand.
2: பாருங்க இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்துகொள்ள வேண்டும்.
1: You see, we are called to serve the living God.
2: ஜீவனுள்ள தேவனை சேவிக்கும்படியாக ஊழியம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
1: How are you going to live for God?
2: எப்படி தேவனுக்காக நீங்கள் வாழப் போகிறீர்கள்?
1: You're going to live for God only when you first get intimate with him.
2: தேவனோடு கூட மிக நெருக்கமா இருந்தால்தான் அவருக்காக வாழ முடியும்.
1: That is when Christian life begins.
2: அங்கதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது.
1: That is where the power is.
2: அங்குதான் வல்லமை இருக்கிறது.
1: That is where everything is.
2: எல்லாமே அங்குதான் இருக்கிறது.
1: The way you're going to live your spiritual life depends upon that intimacy.
2: உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் எவ்வாறு வாழ போகிறீர்கள் என்பது அந்த நெருக்கத்தை பொறுத்து தான் இருக்கு.
1: And that intimacy depends upon the precious blood.
2: அந்த நெருக்கம் விலையேறப்பட்ட ரத்தத்தை சார்ந்து இருக்கிறது.
1: Now when you are intimate,
2: நீங்கள் நெருக்கமா இருக்கும்போது
1: with God,
2: தேவனோடு கூட,
1: and know your God,
2: உங்கள் தேவனை நன்றாய் அறிந்து,
1: and walk with him,
2: அவரோடு கூட நடக்கும்போது,
1: and have his attitude,
2: அவருடைய மனப்பான்மை கொண்டிருக்கும்போது,
1: Paul says let this mind be in you.
2: பவுல் சொல்றார் கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்கிறது.
1: Which was in Christ Jesus.
2: கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தை.
1: See, you become more and more like him.
2: நீங்கள் அதிகமாய் அவரை போல மாறுகிறீர்கள்.
1: Paul says in 2 Corinthians 3:18 that as we behold this mirror, we are changed into the very image that we are beholding.
2: 2 3:18 போல் சொல்கிறான், இந்த கண்ணாடியை நாம் பார்க்கும்போது அதில் எப்படி பார்க்கிறோமோ அதே போல நாம் மாறிக்கொண்டே வருகிறோம்.
1: In this mirror we behold the inner glory of God, the glory of God who lives in us.
2: இந்த கண்ணாடியிலே தானே நமக்குள்ளே வாழ்கிற தேவனுடைய மகிமையை நாம் காண்கிறோம்.
1: The more we behold,
2: நாம் அதிகமாக பார்க்க பார்க்க,
1: the more we are changed into that glory.
2: நாம் அந்த மகிமை கேட்டபடி அதிகமாக மாறுகிறோம்.
1: So that is what intimacy brings.
2: அது நெருக்கம் அதை தான் கொண்டு வருகிறது.
1: And then as a result of that,
2: அதன் விளைவாக
1: you begin to procure the blessing for others.
2: நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
1: Amen.
2: Amen.
1: You are not there to just get blessed.
2: நீங்க மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் இல்ல.
1: Not me and my four.
2: நானோ என் குடும்பம் மட்டும் கிடையாது.
1: No, no, no.
2: கிடையாது.
1: You are there to get intimate with God and to know him so that you may be a blessing to others.
2: தேவனை அறிந்து அவரோடு கூட எதற்காய் நெருக்கமா இருக்கீர்கள், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாக.
1: In what way can you be a blessing to others?
2: எந்த விதத்தில் மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும்?
1: One, you become a blessing to others by intercession.
2: முதலாவது மற்றவர்களுக்கு பரிந்து பேசுவதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம்.
1: See, intercession is not just some mechanical thing, a prayer that you just do.
2: பரிந்து பேசுவது என்பது ஏதோ ஒரு யந்திரத்தன்மையா நீங்க மக்களுக்காக ஏதோ செய்யற ஜெபம் இல்ல.
1: நோ நோ, இட்ஸ் இன்டர்செஷன் இஸ் நாட் லைக் யூ நோ ஐம் கோனா ப்ரே 1 2 3 4 ஃபார் திஸ்.
2: பாருங்க, பரிந்து பேசுற ஜெபம்னா 1 2 3 4 இருக்குது, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணு அப்படி
1: கிடையாது. இன்டர்செஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிமாண்ட்ஸ் தட் யூ பீ இன் எ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட்.
2: இந்த பரிந்து பேசுவதற்கு முதலாவது தேவைய நிபந்தனையே நீங்கள் தேவனுக்கு நெருக்கமா இருக்க வேண்டும்.
1: தி பிரேயர் ஃபார் தி வீக் அண்ட் தி நீடி அண்ட் தி சிக் அண்ட் தி சஃபரிங் அண்ட் தி பெர்சிக்யூட்டட் ஆர் ஃப்ளோயிங் அவுட் ஆஃப் அ ஹார்ட் that is intimate with God.
2: பாடுபடுகிற தேவையுள்ள மக்கள், உபத்திரவப்படுகிற மக்கள், மற்ற எல்லா மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபம் தேவனோடு கூட நெருக்கமா இருக்கிறோமே, அதிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும்.
1: Intercession never works well when you are not intimate with God.
2: தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமா இல்ல என்று சொன்னால் பரிந்து பேசுகிற ஜெபம் கிரியை செய்யவே செய்யாது.
1: You will never be fruitful in prayer without being intimate with God.
2: தேவனோடு கூட நெருக்கமா இல்ல என்று சொன்னால் பிறகு ஜெபத்தினால அதிக பலன் உண்டாகாது.
1: That is why Jesus said.
2: ஆகவே தான் இயேசு சொன்னார்,
1: If you abide in me.
2: நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால்.
1: My words abide in you.
2: பிறகு வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால்.
1: Ask what you will and it will be done unto you.
2: பிறகு நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும்.
1: In this way you bear much fruit, he said.
2: இப்படியாக அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்றார்.
1: Now abide in me.
2: என்னில் நிலைத்திருங்கள்.
1: How do you bear prayer fruit, prayer answers?
2: எப்படி ஜெபங்களுக்கு பதில்களை நாம் பெற்றுக் கொள்வது?
1: How do you get multiplied answers to prayer?
2: எப்படி ஜெபங்களுக்கு பலன்களை அதிகமதிகமாய் பெறுவது?
1: It is by intimacy with him.
2: தேவனோடு கூட நெருக்கமா இருப்பது மூலமாக.
1: Intercession flows out of intimacy.
2: தேவனோடு கூட நெருக்கமா இருக்கும் போதுதான் பரிந்து பேசுகிற ஜெபம் புறப்பட்டு வரும்.
1: The person who has intimacy with God,
2: தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிற ஒருவர்,
1: when he prays,
2: அவர் ஜெபிக்கும்போது,
1: he is able to lay hold on the promises of God.
2: அவர் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொந்தரித்துக் கொள்ள முடிகிறது. அவரால்
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்கிறார். He just holds on to the promises of God.
2: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்கிறார்.
1: He feels so close to it.
2: அதற்கு அவ்வளவு நெருக்கமா இருக்கிறது போல உணர்கிறார்.
1: He believes it.
2: அதை விசுவாசிக்கிறார்.
1: He believes that if God has said it, he will do it.
2: தேவன் சொன்னால் செய்வார் என்று விசுவாசிக்கிறார்.
1: He believes that God never lies.
2: தேவன் பொய் சொல்வது இல்லை என்று விசுவாசிக்கிறார்.
1: He knows his God.
2: தேவனுடைய தேவனை அவர் அறிந்திருக்கிறார்.
1: He knows the promises of God are always good.
2: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்போதும் நிறைவேறும் என்பது அவருக்கு தெரியும்.
1: So this intimacy with God makes that person in intercession lays hold on the lay hold on the promises of God.
2: ஆகவே தேவனோடு உள்ள நெருக்கம் தான் பரிந்து பேசும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஒரு பற்றிக் கொள்ள உதவுகிறது.
1: Amen.
2: Amen.
1: When you're close with God,
2: தேவனுக்கு நெருக்கமா இருக்கும்போது,
1: you will always be grabbing the promises of God.
2: எப்பொழுதே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் அப்படியே பறித்துக் கொள்வீர்கள்.
1: You will feel like they are yours.
2: எல்லாம் உங்களுடையது என்பது போல உணர்வீர்கள்.
1: For me,
2: அது எனக்காக தான்.
1: It's for these people that I'm praying for.
2: நான் ஜெபிக்கிறேன் இந்த மக்களுக்காக தான் அது.
1: It is for my situation.
2: அது என்னுடைய சூழ்நிலைக்காக தான்.
1: It is God's word for me.
2: இது தேவன் எனக்கு கொடுக்கும் வார்த்தை.
1: Let me claim it.
2: நான் இதை உரிமை பாராட்டட்டும்.
1: Let me stand on it.
2: நான் அதன் மீது நிற்கட்டும்.
1: Let me drive out the devil on the basis of this.
2: இதன் அடிப்படையில் பிசாசை நான் துரத்தட்டும்.
1: And they stand on it and they lay hold of it.
2: அவர்கள் அதை பற்றிக்கொண்டு அதன் மீதே நிற்கிறார்கள்.
1: You see, that is what this intimacy brings.
2: நெருக்கம் இதை தான் கொண்டு வருகிறது.
1: And that intimacy is brought by the blood of Jesus.
2: அந்த நெருக்கம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டாக்கப்படுகிறது.
1: That is why it says that the blood was shed and it purges our conscience and then we serve our living God.
2: ஆகவே தான் சிந்தப்பட்ட இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதன் பிறகு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நாம்
1: Why does it say it like that?
2: ஏன் அப்படி சொல்லுகிறது?
1: The blood must be shed.
2: இரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
1: The conscience must be cleared.
2: மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
1: We must be put in an intimate relationship with God.
2: தேவனோடு கூட மிக நெருக்கமாய் நாம் இருக்க வேண்டும்.
1: Our Christian life and effectiveness and ministry flows out of that intimacy.
2: நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், பிறகு நாம் எப்படி நல்ல விதத்தில் இருக்கிறோம், இதெல்லாமே அந்த நெருக்கத்திலிருந்து வரக்கூடியவை.
1: Praise God.
2: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: We are changed by it.
2: நாம் அதனாலே மாற்றப்படுகிறோம்.
1: The blood brings us to God.
2: இரத்தம் தேவனோடு நம்மை கொண்டு வருகிறது.
1: The blood puts us in intimacy with God.
2: இரத்தம் தேவனோடு கூட நம்மை நெருக்கமாய் வைக்கிறது.
1: And as a result we begin to be changed.
2: அதன் விளைவாக நாம் மாற்றப்படுகிறோம்.
1: We walk like kings.
2: நாம் ராஜாக்களைப் போல வாழுகிறோம்.
1: We walk as priests.
2: ஆசாரியர்களைப் போல வாழுகிறோம்.
1: We are able to minister to others.
2: மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடிகிறது.
1: We are able to touch the life of others.
2: மற்ற மக்களுடைய வாழ்க்கையை நம்மால் தொட முடிகிறது.
1: It comes out of that knowing God.
2: தேவனை அறிந்து கொள்கிறோமே அதன் விளைவாக இதெல்லாம் உண்டாகிறது.
1: Amen.
2: Amen.
1: Praise God.
2: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Oh thank God for the blood of Jesus. Without the blood of Jesus, I can never imagine an intimacy with God.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் தேவனுக்கு நெருக்கமாய் வர முடியும் என்று நான் நினைத்து கூட பார்க்க முடியாது.
1: When that intimacy comes,
2: அந்த நெருக்கம் வரும்போது,
1: nothing can break that.
2: எதுவுமே அதை உடைக்க முடியாது.
1: No situation can break
2: that. எந்த சூழ்நிலையும் அதை உடைக்க முடியாது.
1: No problem can break
2: that. எந்த பிரச்சனையும் அதை உடைக்க முடியாது.
1: No difficulty break
2: that. எந்த கஷ்டமும் அதை உடைக்க முடியாது.
1: Nothing can break that.
2: எதுவும் அதை உடைக்க முடியாது.
1: When that intimacy comes
2: and the nerukam undagumbodhu
1: you know your God and you begin to do great exploits.
2: நீங்கள் தேவனை அறிந்து அதற்கேற்றபடி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள்.
1: That is what we are called for, my friend.
2: அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே.
1: The blood is to bring you near.
2: இரத்தம் அருகிலே உங்களை கொண்டு வருவதற்கு.
1: The blood is to make you dear to God.
2: தேவனுக்கு உங்களை அருமையானவளாக மாற்றுவதற்காக தான்
1: இரத்தம். The blood was shed to seal your fellowship and relationship with God.
2: தேவனோடு உள்ள உங்களுடைய உறவை ஐக்கியத்தை முத்திரையிடுவதற்காக தான் இரத்தமே.
1: The blood was shed to remove everything that hindered it.
2: அதை தடை செய்த எல்லாவற்றையும் அகற்றுவதற்காக தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
1: The blood was shed to remove everything that stood in the way of that closeness with God.
2: தேவனோடு கூட நெருக்கமாய் வர முடியாதபடிக்கு தடுத்ததே அதையெல்லாம் அகற்றுவதற்காக தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
1: The blood was shed so that you can come to God and know God and serve God.
2: தேவனை நீங்கள் வரவும் தேவனை அறிந்து கொண்டவரை சேவிக்கவும் தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
1: It was shed so that you can become strong.
2: நாம் பலவான்களாய் மாறும்படியாக அது சிந்தப்பட்டது.
1: Strong by knowing God.
2: தேவனை அறிவதன் மூலமாய் பலவான்கள்.
1: And serving God.
2: பிறகு தேவனை சேவிக்கிறது.
1: Living for God.
2: தேவனுக்காக வாழ்வது.
1: And ministering to others.
2: பிறகு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது.
1: It flows out of that.
2: அது எல்லாமே இதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
1: So the thing that you pay attention to is your intimacy with God.
2: ஆகவே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதெல்லாம் தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பது.
1: That comes only through the knowledge of what the blood of Jesus
2: has done. அது எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு கொள்கிறோமே அந்த அறிவிலிருந்து வருகிறது.
1: Shall we all stand up together?
2: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Let us all lift up our hands and confess this.
2: நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இதை அறிக்கை செய்வோம்.
1: Everybody say this with me.
2: எல்லாரும் இதை சேர்ந்து என்னோடு
1: சொல்லுங்க. Lifting up your hands.
2: உங்கள் கரங்களை உயர்த்தி
1: with all your voice.
2: உங்கள்
1: from the bottom of your heart.
2: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி.
1: Everybody say.
2: எல்லாரும் சொல்லுங்க.
1: I thank God for the blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: The blood that was shed for me.
2: எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம்.
1: On the cross of Calvary.
2: கல்வாரி சிலுவையிலே.
1: Purges my conscience.
2: என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது.
1: Brings me to God.
2: தேவனிடம் என்னை கொண்டு வருகிறது.
1: Puts me in fellowship with God.
2: தேவனோடு ஐக்கியம் கொள்ள வைக்கிறது.
1: To know God.
2: தேவனை அறிந்து கொள்ள செய்கிறது.
1: To love him.
2: தேவனை நேசிக்க.
1: To enjoy him.
2: அவரை அனுபவிக்க.
1: To appreciate him.
2: அவரை பாராட்ட.
1: To rejoice in him.
2: அவரிலே களிகூர.
1: To have his peace.
2: அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள.
1: To be changed like him.
2: அவரை போலவே மாறும்படியாக.
1: To be conformed to his very image.
2: அவருடைய சாயலுக்கு ஏற்றபடி மாற.
1: Intimacy.
2: நெருக்கம்.
1: Through the blood brings this.
2: இரத்தத்தின் மூலமாய் இதை கொண்டு வருகிறது.
1: And out of that,
2: அதிலிருந்து
1: my life becomes strong.
2: என்னுடைய வாழ்க்கை பலனடைகிறது.
1: I become mighty through God.
2: தேவன் மூலமாக நான் வல்லவனாய் மாறுகிறேன்.
1: I overcome obstacles.
2: நான் தடைகளை மேற்கொள்ளுகிறேன்.
1: I win victories over the devil.
2: பிசாசின் மீது வெற்றி பெறுகிறேன்.
1: I am triumphant over circumstances.
2: சூழ்நிலைகள் மீது நான் ஜெயம் அடைகிறேன்.
1: I am joyful.
2: நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
1: I am happy.
2: நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
1: I walk with the king.
2: நான் ராஜாவோடு நடக்கிறேன்.
1: I am a priest and a king.
2: நான் ஆசாரியனும் ராஜாவுமா இருக்கிறேன்.
1: I am blessed.
2: ஆசீர்வதிக்கப்பட்டேன்.
1: I have the abundance of God.
2: தேவனுடைய சம்பூரணம் எனக்கு உண்டு.
1: And the glory of God fills me.
2: தேவனுடைய மகிமை என்னை மூடுகிறது.
1: Praise God.
2: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Lift up your hands and praise God.
2: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க.
1: Thank him for that.
2: அதற்காக அவரை ஸ்தோத்திரியுங்க.
1: Thank him for what the blood has done.
2: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதற்காக அவரை ஸ்தோத்திரியுங்க.
1: Oh the blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
1: For what the blood has done.
2: இரத்தம் என்ன செய்திருக்கிறது.
1: Oh the blood that never loses its power.
2: Oh தம்முடைய வல்லமை ஒரு நாளும் இழக்காத இரத்தம்.
1: Let it cleanse you tonight.
2: அது இன்றைக்கு இரவு உங்களை கழுவட்டும்.
1: If you're far away from God.
2: நீங்கள் தேவனை விட்டு தூரமா இருந்தா.
1: Don't keep going far away.
2: தூர போய்க்கொண்டே இருக்க வேண்டாம்.
1: Come near my friend.
2: தேவனுக்கு அருகிலே வாருங்கள்.
1: Oh let the blood cleanse you.
2: Oh இரத்தம் உங்களை சுத்திகரிக்கட்டும்.
1: Let it make you whole.
2: அது உங்களை சுத்தமாக்கட்டும்.
1: Let it put you in intimacy with God.
2: தேவனோடு கூட உங்களை நெருக்கமாய் கொண்டு வரட்டும்.
1: Be made whole by the blood.
2: இரத்தத்தினாலே நீங்கள்
3: சுகமாகுங்கள்.
1: ஹல்லேலூயா,
3: ஹல்லேலூயா,
1: பிரைஸ் யூ ஜீசஸ்,
3: ஸ்தோத்திரம் கிரந்தாவே.
1: தேங்க் யூ ஃாதர்,
3: நன்றி பிதாவே.
1: தேங்க் யூ லார்ட்,
3: நன்றி ஆண்டவரே.
1: தேங்க் யூ ஜீசஸ்,
3: நன்றி இயேசுவே.
1: யூ see our whole Christian life depends on the shed blood.
3: பாருங்கள், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்திலே தான் இருக்கிறது.
1: Through that we come.
3: அதன் மூலமாக நாம் வருகிறோம்.
1: That we are intimate.
3: அதன் மூலமாக நாம் நெருக்கமாக
1: இருக்கிறோம். That we flow in life.
3: அதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாமே புறப்பட்டு வருகிறது.
1: Amen.
3: Amen.
1: Life flows out of that.
3: ஜீவன் அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
1: Oh, thank God for the blood.
3: இரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
1: Continue to meditate upon it.
3: தொடர்ந்து இதை தியானம் பண்ணிக் கொண்டிருங்கள்.
1: Next week I'm going to talk about how we live in the holy of holies through the blood.
3: அடுத்த வாரம் எப்படி இரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் வாழ்கிறோம் என்று நான் பேச போகிறேன்.
1: Not entering.
3: வெறும் நுழைவது மட்டுமல்ல.
1: We have talked a lot about.
3: அதை பற்றி நிறைய பேசிட்டோம்.
1: Living there.
3: அங்கேயே வாழ்வது.
1: Staying there.
3: அங்கேயே தங்கி இருப்பது.
1: That is our dwelling place.
3: அதுதான் நாம் வாசம் பண்ணுகிற இடம்.
1: Look forward to the next week.
3: அடுத்த வாரத்தை எதிர்பார்ப்போம்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிரைஸ்ட் ஃபார் இந்தியா ஊழியங்களின் சார்பில் வாழ்த்துக்கள். இந்த ஒலி நாடாவில் உள்ள என் உள்ளத்தை தொட்ட இனிய பாடல்களுக்காக கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த பாடல்களை இயற்றியவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இப்பாடல்களை கேட்கும் உள்ளங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இந்த ஒலி நாடாவை அமைப்பதற்கு உதவி செய்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும், விசேஷமாக இசை அமைத்து கொடுத்த சகோதரர் பேட்ரிக்கே அவர்களுக்கும், ஒலி அமைப்பாளர் சகோதரர் டெரிக் அவர்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,

போர் செய்ய புறப்படும் தாவீதை பார்த்த ஜனங்கள் இப்படியாய் வாழ்த்துகிறார்கள், யாக்கோபின் கடவுள் உன்னை பாதுகாப்பாராக, உனது திட்டங்களை நிறைவேற்றுவாராக, உனக்கு வரும் வெற்றியை நாங்கள் நிச்சயம் காண்போம், வெற்றி கொடியேற்றுவோம். இவ்வாறு விசுவாச அறிக்கை கேட்டு வெற்றியை கண்டார்கள். இதுதான் சங்கீதம் 20.

அல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் உங்களோடு இந்த நேரத்தை செலவிடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார், ஏற்படுத்திட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக போயிட்டே இருக்கு. உங்கள் போதகர் என்னை பார்க்கலும் சீனியர், ஆனால் என்னுடைய சொற்ப ஒரு 26 ஆண்டு கால சபை ஊழிய அனுபவத்தில் ஆவியானவரின் கிரியை என்பது ரொம்ப வித்தியாசமாக தான் பார்க்க முடியுது. எப்படின்னா, முன்னாடி எல்லாம் எழுப்புதல் கூட்டங்கள் இருந்தது, ஆனால் எழுப்புதல் இல்லை. ஆனால் இன்றைக்கி அது வித்தியாசமாகவே உணர்கிற முடியுது. நான் காலையில் தான், நேற்று காலையில் தான் யூபியிலேருந்து வந்தேன். கர்த்தருடைய மகிமை இன்றைக்கெல்லாம் அவர் வெளிப்படுகிற விதங்களே ரொம்ப வித்தியாசமாக தான். முன்னாடியெல்லாம் நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு அவரை கூப்பிட்டோம், இப்போ அவர் பிரயாசப்பட்டு நம்மளை கூப்பிடுதார். ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்கு. தேசமெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஊழியரோ ஜபம், சபைகள் இணைந்து ஜபிக்குது, ஊழியர்கள் இணைந்து ஜபிக்கிறாங்க, கிராமங்களில் விசுவாசிகள் இணைந்து ஊழியரோ ஜபம் பண்ணுகிறாங்க. அந்த அளவிற்கு கர்த்தர் தேசத்தை ஒரு பெரிய மாறுதலுக்கு நேரம் நடத்திட்டு இருக்கிற. உண்மையிலே சொல்றேன், நம்ம சரியான நேரத்தில் இருக்கிறோம். சரியான நேரம், நம்மளால் சரியான நேரத்தில் ஊழியம் செய்கிறோம், சரியான நேரத்தில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம், சரியான நேரத்தில் இயேசுவை ஆராதிக்கிறோம். நிச்சயமா நம்முடைய கண்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறது. அப்படி சொன்னா நீங்க எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லு, ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். ஓகே, இந்த வாழ்க்கை நம்முடைய அனுபவமா மாறும். இந்த ஜெப நேரம், ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்றான் என்கிற பகுதி, இந்த பேதுரு இருக்கிற இடத்துல, இது யோவான் இருக்கிற இடத்துல, நீங்களும் நானும் வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் யோசிக்கவே முடியாது. இன்னைக்கு வளர்ந்திருக்கிற எல்லாருடைய வளர்ச்சிக்கு பின்னாலேயும் முழங்கால் என்கிற ஒன்று மிக தெளிவாக இருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு ஜபிக்கிற சபையில் விசுவாசிகளாக, ஒரு ஜபிக்கிற தேவ மனிதனுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர், ஆமென். அப்படி ஒரு மனுஷன் ஜப நேரத்தில் ஜபிக்கிற இடத்திற்கு தவறாமல் செல்லவானால் நிச்சயமா வாழ்க்கை மாறும். இன்னைக்கு பஸ்ல நீங்க நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் முயற்சி என்ன தெரியுமா? நமக்கு ஒரு ஜப நேரம் இருக்கணும். என்னதுங்க? ஒண்ணு சும்மா உங்களை பார்த்து கேட்கிற, உங்க பிரேயர் டைம் என்ன? சும்மா பேசு. நம்ம தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் துவக்கம் தனிநபர் மாற்றங்கள் தான். ஒரு சபையில் 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேரை கான்சரேட் பண்ணக்கூடாது. தனி நபரை மாற்றத்தை பார்க்கணும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்வாங்க இல்ல? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டால் நீங்க எதிர்பார்க்கிற 1000 பேருக்குள்ளும் மாற்றத்தை பார்த்து விடலாம். அப்ப நம்ம தனிவா தெளிவா கவனிச்சுக்கிடுங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தனித்து ஜபிக்கிற ஒரு ஜப நேரம் அவசியம் இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாலிப தம்பிமா இருக்கிறீங்க, தங்கச்சிமா, ரொம்ப இந்த அதிகாலை பொழுதுல உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க கையில டைரி வச்சிருப்பீங்கன்னா உங்க பிரேயர் டைம் ஒன்னு நோட் பண்ணுங்களேன். தானியல் இடத்துல கேட்டு அவர் சொல்லுவார், மார்னிங்ல பிரேயர் பண்றேன், ஆஃப்டர்நூன் பிரேயர் பண்றேன், நைட் பிரேயர் பண்றேன். அவர் சொல்லுவார், 3 times பிரேயர் பண்றேன். ஆமா, அவர்கிட்ட கேட்ட 3 நேரம் பார், நீங்க எவ்வளவு நேரம்னு எனக்கு தெரியல, ஆனா இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளிலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தனித்து ஜபிக்கிற ஒரு ஜப நேரம் அவசியம். ஒருவேளை இதற்கு முன் நீங்கள் அதை செய்து வந்திருப்பீர்கள் என்று சொன்னால்,
நிச்சயமாகவே ஆண்டவரே இந்த நாளில் அதை மறுபடியும் நினைவு கூற வைக்கிறீர், உமக்கு நன்றி. ஒருவேளை அந்த தனித்து ஜபிக்கின்ற ஒரு அனுபவம் இதுவரை என்னில் அல்லது நம்மில் இல்லை என்று சொன்னால், முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தீர்மானம், ஒவ்வொரு நாளிலும் தனித்து ஜபிக்கிற ஒரு நேரத்தை அவசியம் நான் கண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியில கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருவேன், அதனாலதான் ஆரம்பத்திலே ஒரு சின்ன டிசிஷனுக்கு நேரம் நடத்துறேன். வாலிப தங்கச்சிக்கு சொல்றேன், அவ்வளவு பிஸியா இருந்தாள், பட் நான் என் சபையில் அல்லது மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன் அல்லது என் வாழ்க்கையில நான் விரும்புற ஒரு காரியம் ஒன்னு சொல்லவா. இந்த பூமியில காலையில நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி மத்த எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல பேசுறது ஆண்டவட்டையா இருக்கணும். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. காலையில எழும்பி அப்பாட்ட, அம்மாட்ட, அண்ணன்ட்ட, தம்பிகிட்ட, புருஷன்ட்ட, மனைவிட்ட, பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நான் பேசுறது யார்ட்டையா தான் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இன்னைக்கு சனிக்கிழமை நான் முடிக்கிறேன். கடைசியில கத்து நம்ம என்ன செய்வோம்? ஜோமணி தூக்கத்துக்கு போவோம். இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா நான் ஜபி பேசுறது யார்ட்டையா தான் இருக்கணும்? ஆண்டவட்டையா தான் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. சில சொல்ல டைம் எடுத்து, அதாவது இன்னைக்கு நான் காலையில எழுந்திருக்கிறேன், என்னுடைய முதல் பேச்சு ஆண்டவரிடத்துல, இன்னைக்கு ராத்திரி என்னுடைய கடைசி பேச்சு ஆண்டவரிடத்துல. கொஞ்சம் கூட டீப்பா சொல்றேனே, என்னுடைய ஒரு தேவை இருக்கு, என்னுடைய ஒரு தேவை இருக்குனே, தேவை இருக்கு. என்னுடைய தேவையை பலரிடத்திலும் சொல்லுவோம், ஆனா என்னுடைய தேவையை முதலாவது சொல்லுகிறது யாரிடத்தில்? ஆண்டவரிடத்தில். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அற்புதம் நடந்துருச்சு என் வாழ்க்கையில, ஒரு அற்புதம் நடந்துருச்சு. ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன், ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு கார் வாங்கிட்டேன், ஆமென், வண்டி கூட பஞ்சர் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா ஃபர்ஸ்ட் தெரிவிக்க வேண்டியது யாரிடத்தில்? கர்த்தரிடத்தில். ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நல்லது நடந்துச்சுன்னு வைங்க, முதல்ல சொல்றது ஆண்டவர்ட்ட. துக்கமான ஒண்ணு நடந்துருச்சுன்னு வைங்க, அதுலயும் முதல்ல சொல்றது ஆண்டவர்ட்ட. காலையில எந்திரிச்சேன்னு வைங்க, ஃபர்ஸ்ட்ல பேசுறது ஆண்டவர்ட்ட. ராத்திரி தூங்க போறேன்னு வைங்க, இந்த உலகத்துல கடைசி அந்த நித்திரைக்கு முன் பேசுறது ஆண்டவர்ட்ட. உங்க வாழ்க்கையில அந்த முன்னுரிமையை நீங்கள் ஏன் ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது? நான் சொல்லது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்க லைஃப்ல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இன்னொரு பாதம், ஆண்டவருடைய கால் பாதம் உங்களோடு இணைய வேண்டுமானால் இதை உங்க வாழ்க்கையில வாழ்க்கை முறையாக்கி கொள்ள பிரயாசப்படணும். அநேக பரிசுத்தவான்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறேன், பார்க்கிறோம் இந்த அனுபவம் யார் யார்கிட்ட இருக்குதோ அவங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மகிமையாத்தான் இருக்குங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? உண்மைதானே? இதை ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? ஆமா, இதை ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? நீ எவ்வளவு நேரம் ஜபிக்கிறேன்னு நான் கேட்க மாட்டேன், எவ்வளவு நேரம்லாம் ஜபிக்கிறேன்னு கேட்க மாட்டேன். எங்க பாஸ்டர் எங்களை ஜபத்துக்கு பழக்க வச்சா இருப்பாருங்க, தங்கமான மனுஷன் பேச்சாந்துட்டார். ஆமா, ஒரு நாள் பயங்கரமா பிரசங்கம் பண்ணார் நேத்து கிழமை. ஜபம் பிரசங்கம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆனல் பறக்கும். அப்ப நம்ம இந்த அப்ப எல்லாம் இது ஒண்ணும் இல்ல, இல்ல ட்ரம்ஸ் கொட்டுக்கிட்டு, அப்ப சைட் ட்ரம் அதானே. நாங்க வந்து முன்னாடி ஒரு ரெண்டாவது மூணாவது ரோல இருப்போம், ஒருத்த நாங்க மூணு நாலு பேர் இருப்போம் கொட்டடிக்கிறதுக்கு. ஆனல் பறக்க பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஜபிக்கிறது யார்? ஒன்றரை மணி நேரம் ஜபிக்கிறது யார்? முக்கால் மணி நேரம் ஜபிக்கிறது யார்? அப்புறம் அரை மணி நேரம் ஜபிக்கிறது யாருன்னு ஏகப்பட்ட ஆற்றுக்கால் கொடுத்தார். எங்க சபை விசுவாசிகள் எல்லாம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. எல்லாம் கை தூக்கணும், எங்க நாலு பேரை தவிர. இவர் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு எங்க முகத்தையே பார்ப்பார், மான் பார்த்த மாதிரியே இருக்கும். பிள்ளைகளே, அரை மணி நேரம் தினந்தோறும் ஜபிக்கிறவர்கள் யாருன்னு எங்களை பார்ப்பார்.
அவர் பிள்ளை நம்ம எப்படி இருப்போம், கத்தர் நடத்துவார் ஃபர்ஸ்ட். தாழ்மைன்னா தாழ்மை அவ்வளோதான். கடைசி வரைக்கும் அவர் நல்லா பார்த்தார், நல்லா பார்த்தார் நாங்கள் கை தூக்கோம்னு நடக்குமா. ஆனால் இந்த மனுஷன் பயங்கரமான ஆளியா. கடைசியில் நம்ம உபாச ஜெபம் பார்த்துருக்கோம், முழியரோ ஜெபம் பார்த்துருக்கோம், அப்புறம் தனி ஜெபம் பார்த்துருக்கோம், இப்படி நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம். ஆனால் புதுசாக ஒரு ஜெபத்தை சொன்னார், இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர். எப்படிங்க, எப்படி எப்படி? உங்கள் ஊரில் இன்ஸ்டால்மெண்ட் இருக்கா இல்லையா? இந்த சேரை 500 ரூபாய்க்கு சேரை வாங்கி, 500 ரூபாய்க்கு சேரை 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாரம் வாரம் 10 ரூபாய் 20 ரூபான்னு கொடுப்பீங்களே, அது உங்கள் ஊரில் இருக்கா? இருக்கு. நேரமையா இல்லைன்னா புரியல. இந்த இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர்னார். அப்போ நாங்கள் 4 பேருமே பார்த்து இது என்ன புதுசாக இருக்குது, நல்லா இருக்குல்ல. ஆனால் பட் இதுக்கு பைபிளில் என்ன கிடையாது, என் ரெஃபரன்ஸே கிடையாது. அந்த மனுஷன் எங்கள் பாவத்துக்கு சொல்லியிருப்பாரா இருக்கும், வாழ்க இல்லை மேலே போயிட்டார்ல. அப்போது நானும் என்னே, நாங்கள் 4 பேருமே அப்படி தான்ப்பா. உடனே தலை நிமிர, அவர் கழுது எங்களையே தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர்னு புதுசாக இருக்கு, நாங்கள் பார்க்கறது தலைன்னு வந்தோம். உடனே அவர் சொல்லார், தம்பி இங்கே பாரு, காலையில் எந்திரிச்சோடனே 2 நிமிஷம் நீ என்ன செய்துக்க குறிச்சிக்க. காலையில் ஒரு 8 மணி 9 மணி மாதிரி மறுபடியும் 2 நிமிஷம் நேரத்தை குறிச்சிக்க. 10 மணிக்கு மறுபடியும் 2 நிமிஷம் எடுத்து, இப்படி ராத்திரி வரைக்கும் முடிஞ்ச மட்டும் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிடு. கொஞ்சம் புதுசாக தான் இருந்து, சரி இது பைபிளில் இல்லாத ஒரு புதிய உபதேசமாக இருக்கு, சரி கழுத நம்மளும் சேர்ந்துக்குவோம்னு கை தூக்குனேன். ஆனால் இந்த மனுஷன் ரொம்ப தங்கமானவர் பார்த்துக்கிடுங்க, எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு எப்போ ஜெபம் பண்ணாம பார். நான் நல்ல மனுஷன், நானும் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். காலையில் எந்திரிச்சு வெளியே போனோடனே இந்த டீ கடையிலேருந்து இந்த சிகரெட்டு பழைய பேப்பர் இருக்குல்ல, என்ன சொல்ல எடுத்துட்டு மீதி போடுவாங்கல்ல கடையில் இருக்கும், அதை எடுத்து கிழிச்சு பைக்குள்ள வச்சுக்கிடுவேன். காலையில் வண்டியில் ஏறி உட்கார்ந்தோடனே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம் இல்ல, உடனே பக்கத்தில் இருக்கிற பெண் எடுத்து 2 அப்படின்னு எழுது. அப்புறம் காலையில் டிஃபனுக்கு இறங்குற, இப்போ எங்கேயாவது ஒருத்தர் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி சேர்த்து சேர்த்து கடைசியில் அவர் சாகிறது வரைக்கும் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணதில்லை. 20 நிமிஷம் 22 நிமிஷம் 30 நிமிஷம் 35 நிமிஷம். ஆனால் பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லாம் இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஜோமண்ணா கையில் எடுத்து கொடுத்துட்றதா, அவர் பார்த்துட்டு பரவாயில்ல 33 நிமிஷம் ஜோமணி இருக்கா, தோளை தட்டிட்டு சொல்லுவார், நல்லா ஜெபிக்கணும். ஆனால் உண்மையிலே அந்த இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயரில் கை தூக்கணும்லாம் நாங்கள் 4 பேரும் இன்னை சபை போதகர். ஹல்லேலூயா. இப்ப சிலருக்கு சந்தோஷம் வந்திருக்கு, ஆரம்பிக்கிற தப்பு இல்லை, 100% உங்களை வரவேற்கிறேன். 2 நிமிஷம் ஜோமன்னா கூட உண்மையா இருக்கும் அந்த 2 நிமிஷம், அவ்வளவுதான். ஜப நேரம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிடுங்க. நீங்க எதை ட்ரை பண்ணலாம், சில ஆட்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சில் வந்து எவ்வளவு நேரம் ஜோமன்லாம், ஆனா தனியா ஜோமன முடியாது. பார்த்திருக்கீங்களா, சில ஆட்களை பார்த்தா சிரிப்பா வரும். சிலருக்கு பாருங்க ஜெபிக்கலைன்னா பிரச்சனை வரும், சரிதானே, ஜெபிக்கலைன்னா பிரச்சனை வரும். இன்னொன்னு சொல்றேன், அதாவது சிலர் பிரச்சனை மாறுறதுக்கா ஜோமனுவாக. ஆனா தானியலுக்கு வாழ்க்கையில எப்ப பிரச்சனை வந்துச்சு, ஜெபிச்சாதான் பிரச்சனையே வரும். அது மாதிரி நம்ம விசுவாசிகளுக்கும் அப்படிதான், என்னைக்கு 1/2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுது, அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேட்ச் நடக்கும் வீட்டில், புரியலையே, மாவட்ட அளவிலான போட்டி, மாநில அளவிலான போட்டி, இந்திய அளவிலான போட்டி, உண்மைதானா? உங்க பாஸ்டரை பார்க்கறது எனக்கு தெரியுது, ஏய் நானும் உங்களை மாதிரி மந்தையை மேய்க்கிற ஆளு தான், எனக்கு தெரியாது. என்னைக்கு உட்காந்து 1/2 மணி நேரம் ஜோமணி, அம்மா இன்னைக்கு நல்லா ஜோமன்னா நினைச்சா உடனே புரிஞ்சுக்கணும், உடனே பாலும் பேட்டை எடுத்து வச்சிரு, இன்னைக்கு மேட்ச் உண்டு. ஆனா அதுக்கு நீ ஜெபத்தை விட முடியுமா, உபவாசத்தை விட முடியுமா? தானியலுக்கு ஜெபத்துல பிரச்சனை வந்துச்சு, ஜெபத்தை விடல, அந்த ஜெபத்தால பிரச்சனையை மேற்கொள்ளத்தான் செய்தார்.
அதுக்கு தான் உங்க பாஸ்டர் ஜோமனுச்சு, அப்பா என் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற கிருபையை நீர் கொடுப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் மாட்டேன். ஜப நேரம் அல்லேலூயா. உங்க டைம் எடுத்துட்டீங்களா? நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறது பார்த்தா என்னால சொல்ல வர. நீ ஜெபிக்கும் மனிதர்கள் யார்? யாருமா? பேதுரு யோவானுமா? நம்மதை கட்சி நம்மதே நம்மதே. ஜெபிக்கும் இடத்திற்கு போனார்கள், அது ஆலயமா இருக்கலாம் அறைவீடா இருக்கலாம், ஆனால் ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கும் மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு போனால் இதுவரை காணாததை என் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. இனி செய்திக்குள்ள போலாமா? அப்பதான் கேக்குற, இதுவரைக்கும் நீர் அதை செய்யலையான். போமையா, இரண்டாம் அதிகாரம் எடுங்க, சாரி மூணாம் அதிகாரம் எடுங்க. ரெண்டாம் வசனமும் எட்டாம் வசனத்தையும் பாருங்க. ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் எடுங்க. இது கொஞ்சம் டீப்பா தான் படிக்கணும், படிக்கலாமா? அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவா ஆலய வாசல் அண்டையில் ஒரு அமேன் சொல்லுங்க. இப்ப எட்டாம் வசனத்தை பாருங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து கேட்கல, துதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்குள். இங்க ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து முடவனா இருந்திருக்கான் பார்த்துக்கிடுங்க. தேவாலயத்தில் ஜபிக்கிற நேரத்தில் ஜபிக்கிற மனுஷன் ஜபிக்கிற இடத்திற்கு போனப்போ ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்தே சப்பானியா வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடந்திருக்கு. என்னது அற்புதம் நடந்திருக்கு? ஒரு வசனத்தை பாருங்க, ஒரு வசனத்தை பாருங்க. நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்க. ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கல. எனக்கு அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். எதனால நடந்துச்சு? ஜெபிக்கிற நேரம். தலைப்ப சொல்லுங்க, ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற இடத்திற்கு போன பொழுது அற்புதம் நடந்துச்சு. இல்ல வயசத்தின, இப்ப நீங்க கொஞ்சம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறீல்ல. 40 வருஷங்கள் இவன் காணாததை இவன் கண் காண ஜபம் உதவியாயிருந்தது. எத்தனை வருஷம் காத்திருப்பு, எத்தனை வருஷம் கண்ணீர், 40 வருஷம். எத்தனை வருஷம் ஆசை, 40 வருஷம். பிரதர் நீ ரொம்ப வருஷமா அவன் வாழ்க்கையில சில மாற்றத்திற்கு அழுதுட்டு இருக்கிற, புரியுதா? இந்த மனுஷன் ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருந்தது எவ்வளவு நாள்? 40 இயர்ஸ். எனக்கு நடக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கினது எத்தனை நாள்? 40 வருஷம். 40 வருஷங்கள் காணாத அற்புதத்தை ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற இடத்திற்கு போன பொழுது 40 வருஷ எதிர்பார்ப்பு நிறைவேறிற்று. ராமன் சொல்லுங்க. யாரோ அற்புதம் செய்கிற ஒரு மனுஷன் வந்ததுனால இல்ல, தட் இஸ் பிரேயர். இன்றைக்கு பகல் வேளை இந்த ராத்திரி வேளையில இந்த இடத்தில் இருக்கிற யாவருக்கும் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தில் பல வருஷம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, உங்க வாழ்க்கையில் பல வருஷம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இந்த வருஷமாவது நடந்துராதா பாஸ்டர், இந்த வருஷமாவது என் ஊழியத்தில் இது நடந்துராதா, 10 வருஷமா காத்திருக்கனே, ஒரு குழந்தைக்கா 10 வருஷமா அழுகிறனே,
ஒரு வீட்டுக்கா 10 வருஷம் அழுகிறேனே, என் புருஷனுடைய ரட்சிப்பிற்கா 15 வருஷம் அழுகிறேனே, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா? ரொம்ப வருஷமா நீங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உன் கண்ணு முன்னால வரணும்னா அது ஜபத்தினால மட்டும்தான் முடியும். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா புரியுங்க, என் ஜபத்திற்கு அநேக நாட்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிற நன்மைகளை கொண்டு வருவதற்கான வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த ராத்திரியில் முதலாவது நான் சொல்லுகிறேன், தகப்பனே, என் பிள்ளைகளின் ஜெபத்தின் மூலமாய் அநேக வருஷங்கள், அநேக நாட்கள், அநேக வருடங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. பயனை பெற்று இப்ப மறுபடியும் இரண்டாம் வசனத்தை படிங்க, இரண்டாம் வசனத்தை படிங்க. அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை, எல்லாருக்கும் அந்த வார்த்தையை மட்டும் இப்ப அக்கா வாசிச்சதை சொல்லுங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள். சொல்லுங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆமா, இது வரைக்கும் 40 வருஷமா அடுத்தவனுடைய சகாயத்தில் வாழ்ந்தவன் இவன், சுமந்து கொண்டு வந்தார்கள். சரிதானே? பிச்சை எடுக்க தான் வந்தான், ஆனா சும்மா வந்தானா? தனியா வந்தானா? இல்லையே, உன்னையும் சித்தப்பன் தூக்கணும், இல்லைன்னா சித்தி தூக்கணும், பெரியப்பா மார் சித்தப்பா மார் எவனா ஒருத்தன் தூக்கணும் இல்லையா? அப்படிதானே? சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் நினைக்கிறோம் இல்லையா, என் வாழ்க்கையில எல்லா தேவைக்குமே அடுத்தவங்களையே சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. யோசிச்சிருக்கீங்களா? ஒரு தடையாச்சும் பிள்ளைக்கு படிப்பு அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், குடும்பம் அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், வாழ்க்கை அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், தொழில் அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், சுயமா வாழ முடியலையே. நிறைய பேருடைய பிரச்சனை இருக்கு தெரியுமா? வீட்டில் ஒரு கஷ்டம் வந்தா அடுத்தவங்க தானே போயிட்டு நிக்கிறான், சுயமா வாழ முடியலையே. இந்த ரெண்டாம் வசனம் அப்படித்தானே சொல்லுது, அவனை சுமந்து கொண்டு அப்படித்தானே இருக்கு. எட்டாம் வசனத்தை பாருங்க, அவன் குதிச்சு எழுந்து நின்று, எல்லாரும் சேர்ந்து படிக்க செயலா இருக்கும் இதை படிக்க, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து துதித்து யாருக்கும் அல்லேலூயா. ஜப நேரம் வருவதற்கு முன்னே ஜபிக்கிற மனிதன் ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்கிற இடத்திற்கு வருவதற்கு முன்னே யாராகிலும் ஒருவருடைய சகாயத்தில் வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு யாருடைய உதவியும் இல்லாதபடி சுயமா எழும்பி குதித்து துதித்து நடந்து ஆலயத்திற்குள் போனானா இல்லையா? இதுவரையிலும் மற்றவர்களின் சகாயத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த ஒரு மனுஷனை சுயமா வாழ வச்சது எது? சுயமா வாழ வச்சது எது? தன்னிச்சையா வாழ வச்சது எது? சரிதானே? அப்ப நம்முடைய குடும்பத்துல ஜெபம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறுமா இல்லையா? வாழ்க்கை மாறுமா இல்லையா? இதுவரைக்கும் எப்படி இருந்தோம்? யாராச்சும் உதவி செய்ய மாட்டார்களா? யாராச்சும் சப்போர்ட் பண்ண மாட்டார்களா? யாராச்சும் எனக்காக பேச மாட்டார்களா? யாராச்சும் எனக்கு வேண்டி சகாயம் பண்ண மாட்டார்களா? இப்படித்தான அநேகருடைய வாழ்க்கை ஓடுது. ஆனால் இன்றைக்கு ராத்திரியில் மிக தெளிவாய் சொல்லுகிறேன், முழங்கால் படியிட வேண்டிய நேரத்தில் ஒரு மனுஷனுடைய முழங்கால் முடங்குமானால் உன்னை சுயமாய் சொந்த காலில் சொந்த பலத்தில் அதே இடத்தில் தலையினு மற வைக்க என் கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். உனக்கு உதவியும் செய்துவிட்டு உன்னை அவமானப்படுத்துகிற மனிதர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறார்களா இல்லையா? உனக்கு நன்மையும் செய்துவிட்டு தீமைக்கேதுவாய் வருத்தப்படுத்துகிற மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால்
ஒரு தேவனுடைய பிள்ளையின் முழங்கால் ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற இடத்திற்கு செல்லுமே ஆனால் உன் சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். நிச்சயமா ஏன் அவருக்கு நடந்துச்சு நமக்கு நடக்காதா? அந்த மனுஷனுக்கு நடந்துச்சு நமக்கு நடக்காதா? அந்த மனுஷன் வாழ்க்கையில் நடந்துச்சு எனக்கு நடக்காதா? ஏனே வருத்தப்படுதே? உன் முழங்கால் முடங்குமானால் இதே அற்புதத்தை என் கண்கள் நம் கண்கள் நிச்சயம் பார்க்கும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, உங்களை சுயமாய் வாழ பண்ணுவார். சொல்லுங்க, சுயமாய் வாழ பண்ணுவார்னு, சுயமாய் வாழ பண்ணுவார்னு. ஹல்லேலூயா சொல்லுங்க.

படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ ஜெபம் பண்ண மக்களே, தெய்வம் உனக்கு அற்புதம் செய்வார். நான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பார்க்குறேன் பாஸ்டர் அங்கிள், படிக்க ஆசைப்படுறோம், ஃபீஸ் கட்டுறதுக்கு யாருமே இல்லை, நிறைய கத்த நல்லவர், நிறைய பிள்ளைகள். நான் ஒன்று சொல்லவா, உங்க பாஸ்டருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ற மனுஷன், உங்களால் முடியுமண்ணா, படிக்கிற பிள்ளைகளை ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் என்ன என்ன சரிதானே, உங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது படிக்க முடியாத யாராவது, உங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா கட்டுற கூட்டத்தில் ஒரு 100 ரூபாய், ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் எடுத்து. நிறைய பிள்ளைகள் வருத்தப்படுறாங்க, கத்தர் அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா.

பக்கத்துல கைபிடி சொல்லுங்க, நிச்சயமா உங்களை சுயமாய் வாழ வைக்க கத்தரால் முடியும். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஒருமுறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமாமா ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல நம்ம நிலைமையெல்லாம் அப்படிதான், யாராச்சும் கூப்பிட்டு ஒருபடி சோறு தர மாட்டாங்களா? ஒவ்வொரு நாளும் கூட்டங்களுக்கு போமே இப்படித்தான் போவேன். அண்டவரே 10.5 கிலோமீட்டர் நடப்பேன், நான் போயிட்டு ரிட்டர்ன் 21 கிலோமீட்டர் ஒரு நாள், வாரத்துக்கு 4 நாள் நடப்பேன். ஆனா ஜபிக்கிற ஜபத்துல ஒரு ஜப குறிப்பு கூட இருக்கு, ஏசப்பா யாராச்சும் கூட்டு ஒரு சோறு தரணுவாண்டவரே. திருப்பி நடக்கணும் இல்ல, யாராச்சும் சாயந்தரம் ஆயிடுச்சு ஒரு டீ தரணும், ஏசப்பா என்னை பார்க்குற யாருக்காவது எனக்கு சோறு தரணும்னு சொல்லி கொடுங்க, அப்படி சோமனிட்டு போவேன். யாராகிலும் உதவி செய்ய மாட்டார்களா? யாராகிலும் அற்புதம் செய்வோம் அப்படித்தானே வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு 1000 ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியுதா இல்லையா? என்னைக்கு இந்த மாதிரி அடுத்தவங்களை சகாயத்தில் வாழ்வேன்னு நினைக்கிறியா நீ? அப்புறம் எதுக்குடா ஜபம், எதுக்கு உன் கண்ணீர் எங்க போவும்? கேக்குறாரா இல்லையா? நீ வருத்தப்படுற. இத்தனை வருஷம், 40 வருஷம் அடுத்தவன் சகாயத்துல வாழ்ந்த ஒரு மனுஷனே, சொந்த பலத்துல வாழ்ந்து சொந்த பலத்துல நடந்து ஆலயத்திற்கு புள்ள போக வச்சார்னா கவலைப்படாதக்கா, உன் குடும்பத்தை சுயமா வாழ வைப்பார். எந்த இடத்துல அவமானப்பட்டு நிக்கிறியோ அந்த இடத்துல உன் குடும்பத்தை உன் ஊழியத்தை சுயமாய் வாழ வைக்க என் அப்பாவால முடியும். நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஒருவேளை மற்ற மனிதர்கள் சொல்லலாம், எப்படி செய்வா பார்க்கலாம், எப்படி செய்வான் பார்க்கலாம், எப்படி நடக்கும் பார்க்கலாம், எது நடக்கணுமோ அதெல்லாம் அழகா நடக்கும். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படுவது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். பக்கத்துல பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம், நீங்க தீர்க்க தரிசி ஆகலாம். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொற்பளத்திற்கு சமானம். உன்னை சுயமாய் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். சொல்லுங்க, உங்களை சுயமாய் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். ஜபிக்க விட்டுறாதீங்க. ஜப நேரத்தில் தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது. ஜபிக்கிற நேரம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை மாறுதான். அப்பா கேளு நீ. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.

நாளதற்கு மூணு வேளையும் யாரையும் எதிர்பார்க்காம சோறு திங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மூணு வேளையும் யாரையும் எதிர்பார்க்காம சோறு திங்க. முன்னால எல்லாம் இந்த மாதிரி பாடுறதுக்கு போவோம்ல, மீட்டிங் போவோம். அப்ப காலையிலே பிக்ஸ் பண்ணிடுவேன், இன்னைக்கு கன்வென்ஷன் இருக்கு, ராத்திரி ஒரு நேரம் வயிறாறு சாப்பிடலாம். அப்படித்தானே சுயமாய் ஓட பண்ணுக்கிறேன். வாழ்க்கையை குறிச்சு கேள்வி இல்லையா? நீ என்ன உன் ஜபத்தை என்ன நினைச்சா? யா உன் ஜபத்தை நீ என்ன நினைச்ச? எந்த இடத்துல மற்றவர்களின் கைகளையும் மற்றவர்களுடைய சகாயத்தையும் எதிர்பார்த்து நிற்கிறையோ அதே இடத்துல உன்னையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் சுயமாய் நிற்க வைப்பதற்கு என் கண்ணீரின் ஜபத்தினாலையும் நம்ம ஜபத்தை கேட்கிற தெய்வத்தாலையும் முடியும்ப்பா. நீ ஏன் கலங்குற? கவலையை விடுறேன்.

உடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். சுயமா வளர்ச்சி செல்ல எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? போர் அடிக்குதா உங்களுக்கு? இல்ல இல்ல, ஆண்டவரே ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிடுவோமா, ஜெபம் பண்ணிடுவோமா. இந்த கொஞ்ச நாளா பார்க்கிறேன், பிள்ளைகளினால் தள்ளப்பட்ட நிறைய தாய்மார நம்ம கண்கள் காணதா? இப்ப இங்க உங்க ஊர் எப்படின்னு எனக்கு தெரியல, நிறைய பார்க்கிறேன் ஐயா. இந்த வயசானவங்களை எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. என்ன நிறைய தாய் தகப்பன்மார் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு வாழ்றாங்க. இன்னைக்கு எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே சுயமா வாழ முடியாம எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியோடு இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா ஒரு அற்புதம் செய்யணும்னு ஜோமினிருவோமா? கை தூக்கிறதா இருந்தா தலைக்கு மேல தூக்கணும், தலைக்கு மேல உயர்த்தி உங்க முகத்து வானத்துக்கு நேரா உருகணம் ஏறெடுத்து, ஏ சுவாமி எனக்கு சுயமா வாழ முடியலையே, மற்றவர்களுடைய கைகளை எதிர்பார்த்து வாழ்றனே என்று கண்ணீர் மல்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அப்படித்தானே, அப்படித்தானே. ஒரு பேதுருவனுடைய ஜெபம் சுயமாய் வாழ முடியாத மனிதனுக்கு ஒரு அற்புதம் செய்யும்னா எங்க தேசத்துல ஒரு அற்புதத்தை நீ நிச்சயமா செய்யணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, அப்ப நிச்சயமா செய்யணும். வாலிப தம்பிமா ஜெபிக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன். தங்கச்சி சொல்லுங்க, ஷாபா காத்தா ராபா காத்தோரா, ஒரு அற்புதம் செய்திருங்கப்பா. சொல்லுங்க, அற்புதம் செய்திருங்கப்பா. அன்னைக்கு எருசலேம் தேவாலயத்தினுடைய அலங்கார வாசலில் ஒரு அற்புதம் நடக்குமானால் இன்றைக்கு ராத்திரி பொழுதில் இணைந்து ஜெபிக்கிறோம். தன்னிச்சையாக வாழ முடியாதபடி அநேகருடைய கரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களிலே என் தேவன் அற்புதங்களை செய்ய கைகளை தலைக்கு மேல தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுகிற பார்க்கலாம். அவ்வளவுதான் ராஜா, எங்க பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யறீங்க, நீங்க செய்யறீங்க. ஆமென் சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஜெபம் என்ன செய்யும்? முதல்ல 40 வருஷங்கள் எதிர்பார்த்தவைகள் எதாமே தோத்தர் நடக்காதவைகளை நடக்க பண்ணிட்டு இல்லையா? ரெண்டு, சுயமாய் வாழ முடியாதவனை சுயமாய். மூணாவது, அதே கான்செப்ட்ல இன்னொன்னு சொல்லி தரவா சிந்திங்க? ஆமீன். மூணாம் அதிகாரம் மறுபடியும் எடுத்துக்குவோம், 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் படிக்க போறோம். 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யாராவது பக்கத்துல டல்லா இருக்காவளா, இதை பேசிட்டு ஒரு நிமிஷம் எந்திரிச்சிட்டு உட்காரலாம், சரிதானே? நல்ல பிள்ளை, உங்களை பார்க்கும்போது எனக்கு புக்கு புக்கு புக்குன்னு வருது. 5வது பாப்போ வாங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஒரு முறை கூட சொல்லுங்க, அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி. அப்போ பேதுருவையும் யோவானையும் பார்த்தப்ப இந்த மனிதனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு தானே? அந்த இடத்துல என்ன வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இதுதான், ஏதாகிலும். சொல்லுங்க அந்த வார்த்தை, ஒரு எதிர்பார்ப்பு தானே, எதிர்பார்ப்பு தானே. இந்த எதிர்பார்ப்பு எத்தனை வருஷமா? அதான் சொன்னேன், 40 வருஷம். சரி, இவன் எதிர்பார்த்தது என்ன? இவன் எதிர்பார்த்தது என்ன? அடுத்த வசனத்தை பாருங்க, 6வது வசனம். அவன் எதிர்பார்த்தது என்ன? எல்லாரும் சேர்ந்து படிங்க. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நட என்று சொல்லி. அப்ப அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்ன?
அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்ன? வெள்ளியும் பொன்னும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன எதிர்பார்த்தா? வெள்ளியும் பொன்னும்.

என்ன கிடைச்சிச்சு? தெய்வீக சுகம். எப்பா இன்னைக்கு உனக்கு வெள்ளி தந்தா நாளைக்கு நீ என்ன பண்ணுவ? மறுபடியும் பிச்சை தான் எடுப்பா. இன்னைக்கு பொண்ணு தந்தா நாளைக்கு நீ என்ன செய்ய? ஐயாம்ப, காலையில் 8 மணிக்கே கோரஸ் பாடுவியா இல்லையா? ஆண்டவர் பார்த்தேன், நான் என்ன தந்தாலும் நீ நாளைக்கு காலையில் டப்பாவை எடுத்துட்டு வரத்தான் செய்வேன். இனி உன் கையில் டப்பாவே இருக்கப்படாது. இத்தனை வருஷம் எதிர்பார்ப்புக்கு மேல, அண்ணே நீ எதிர்பார்த்தது என்னன்னே? ஒன்று, கழுதையை தேடி போனவனுக்கு தலையில் என்ன வந்துச்சு? அபிஷேகம். யார் அது? ஆ, வெள்ளியை எதிர்பார்த்தவனுக்கு இப்ப என்னது? என்னதுங்க? ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்றால் அவன் எதிர்பார்க்கிறதற்கு மேலான நன்மைகளை அவன் பெற்றுக் கொள்வான். எதிர்பார்ப்புக்கு மேல. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கவலைப்படாதீங்க, ஜோம் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீ ஆசைப்படுவதற்கு மேல, நீ கேட்பதற்கு

ஆமாங்க, அதான் சார். நீ எதிர்பார்த்தது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு. நீ கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று. ஏன் தெரியுமா? ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு, அவ்வளவு வல்லமை இருக்கு, அவ்வளவு வல்லமை இருக்கு. நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மை. ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கொஞ்சம் மந்த சூழ்நிலையை நான் எதிர்பார்க்கிறேன். நேரம் சரியாக 2 மணி. அதாவது இந்த லாரி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், கரெக்டா 10 மணிக்கு ஒரு தூக்கம் வரும். அது சப்ப மேட்ரு, புஷ்கன் மாதிரி தப்பிடலாம். 12 மணிக்கு ஒரு தூக்கம் வரும், சரிதானே? 12 மணிக்கு ஒன்று வரும், அதை டீ காப்பியில் நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் 2 மணிக்கு ஒன்று வரும் பாரு, அது பாகிஸ்தான் தான், இறங்காம முடியாதுனே, சரிதானா? அதானே பார்த்தேன், அந்த சரிதான் உங்கள் ஃபீல்டு தானே அது, இறங்காம முடியாது. எந்த யமகண்ட சக்கரவர்த்தியும் இறக்கிறான் இல்லைன்னு வைங்க, இது முதல் பாக்கியவான்கள். இப்ப மணி என்ன? ரொம்ப கவனமா இருக்கணும் டிரைவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கம் வருதான்னு கேளுங்க. சிலருக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சின்னதா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, தூக்கம் வருதா? ஏய் வருதாப்பா. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போல, ஏன்னா முழியறவு ஜபத்து ஸ்பிரிச்சுவலா போனாலே ஆபத்து, அது வேற. தோத்தர் இந்த மாதிரி போனா தான் வண்டி ஓடும். அப்ப நல்லா கவனிங்க, இவர் இப்படி எதிர்பார்த்தது என்ன? வெள்ளியும், கிடைச்சது என்ன? நம்ம நினைக்கிறோம், பாருங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. நம்ம எதிர்பார்க்கிற சிலது நாளைக்கு நம்மளை பிச்சைக்காரனா தான் வைக்கும். ஆனா ஆண்டவர் தருகிறது இனி ஒரு நாளைக்கு அந்த இடத்திலேயே நம்மளை கத்தர் வைக்க மாட்டார். வாக்கவே சில நேரத்தில் நீங்க ஜெபிக்கிற சில நினைக்கிற காரியம் நடக்கலையேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க.

வெள்ளி எதிர்பார்த்தேன் வெள்ளி தரலையே, பொண்ணு எதிர்பார்த்தேன் பொண்ணு தரலையே. ஆண்டவர் பாப்பார், பொண்ணு தந்தா நாளைக்கு பிச்சை எடுக்கவா? சும்மா கடை இதை தந்தேன்னா நான் நாளைக்கு இதான் நீ செய்வ நீனு. ஏனா நான் நினைக்கிறேன் அந்த மனுஷனை நாளைக்கும் அந்த ஏழை இடத்துல பார்க்க ஆண்டவர் விரும்பல. ஏமா எதிர்பார்ப்பு, டெய்லி எதிர்பார்ப்புறையவனா பார்க்கிறத கத்தர் விரும்பல. அதனாலதான் சொன்னாங்க, பாரு நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா நான் உனக்கு செய்யலான்னு நினைக்கிறேன். ஏமா சோம் பண்றீள ஐயா, அண்ணே தனிமையா உட்கார்ந்து அழுகிறியா? எழுதிக்கோ, நீ எதிர்பார்க்காதது உன் வாசுப்படியில வந்து நிற்கும். கண்டிப்பா வரும் வரும் தருவா தருவா கண்டிப்பா தருவா. ஆண்டு விட்டு அழுகிற ஒருத்தனை அடுத்தவங்கிட்ட அழ வைக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் அழுது பழகனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே. தெய்வ சமூகத்தில் அழுகிறவன் மனுஷனுக்கு முன்னால அழ வைக்கவே மாட்டாங்க. நீ ஏன் வருத்தப்படுற? உன் பிள்ளையின் காரியம் அற்புதமா இருக்கும். சரிமா, உன் ஊழி அற்புதமா இருக்கும், வருத்தப்படாத. ஆனா ஆண்டவர்கிட்ட அழுகிறதுக்கு மட்டும் நீங்க கூச்சப்படவே கூடாது, நீங்க காரணம் சொல்லவே கூடாது, நீங்க அடுத்தவங்களை பார்க்கவே கூடாது. நேரம் எப்பெல்லாம் கிடைக்குமோ ஓடி போயிடணும். பசிக்குதா? முதல்ல விட்ட சொல்லு. ஆமா, நான் இதை என் பிள்ளைகளுக்கு யூஸ்வலா சொல்லி கொடுப்பேன். ஒரு நாள் எனக்கு 5 நாள் அளவு சாப்பாடு இல்லை, பயங்கர பசி. ஊழியத்துக்கு வந்தப்புறம் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் போயிடுச்சு. நான் ஃபாஸ்டிங் நம்ம இருப்பேன், நம்ம பாட்டுக்கு வண்டி ஓடும். ஆனால் அன்னைக்கு ரொம்ப பசி கழுத. பத்திரிக்கையெல்லாம் நம்ம உபாச நாள் காலையில் ரொம்ப பசிக்கும், இங்கேயும் அப்படித்தான் போல இருக்கனே. மற்ற நாளெல்லாம் 10 மணி 11 மணிக்கு சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை வராது. இங்க பாசிங் பிரேயர் இன்னைக்கு அன்னைக்கு 7 மணிக்கு இந்த வத்தகு வைக்கோல் போதர் பத்தி எரிஞ்ச மாதிரியே இருக்கும். தாய் குடல் பிள்ளை குடல சாப்பிட்டு நிற்கும். பத்திரிக்கையெல்லாம் நீங்க என்ன அமைதி, அப்பமே புரிஞ்சுக்கணும் நமக்கு அப்படித்தான். அதனால ஏசப்பா நீர் என் சூழ்நிலைகளை பார்க்கிறேன்னு நிறைய பச்சை ஒரு சமன் இட்லி தான் சாப்பிட்டேன், செலவு அடிச்சுட்டு வந்துருவான். ஆமா அன்னைக்கு பயங்கர பசி, எனக்கு பசின்னா தாங்காது. ஆனா எனக்கு நானே நான் பொதுவா நான் யார்ட்டையுமே இத்தனை வருஷங்கள் ஆயிருக்கு எனக்கு பசி எனக்கு தேவைன்னு நான் கேட்டதே இல்லை, கேட்டு வாங்கின பழக்கம் இல்லை. கேட்கறது அங்க மட்டும்தான், கையேந்த வச்சது இல்லப்பா அது வேற. ஆனா அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ஒரு சின்ன கட்டில் அறையில அதுக்கு பக்கத்துல முழங்கால் போட்டு அண்டுட்டு சொன்னேன், ஆண்டவரே வேலைக்கு போயிருந்தா கூட பசி இல்லாம சாப்பிட்டுருப்பேன், ரொம்ப பசிக்குதியா, சோறு வாங்கி கொடுங்க. முன்னால உட்காந்து நிக்கிறோம், சிரிக்கிறோம், பேசுறோம், படிச்சத சொல்லலனே பார்த்தத சொல்றேன், பசிக்குப்பா. நான் பொதுவா ஆண்டவர்கிட்ட கடின சொற்கள் பயன்படுத்த மாட்டேன், ஆனால் ரொம்ப பசி. நான் வேலைக்கு போயிருந்தா கூட முழு வேளை பசி இல்லாம சாப்பிட்டுருப்பேன்ப்பா, எனக்கு பசிக்கு சோறு வாங்கி கொடுங்க சொல்லிட்டு அப்படியே அந்த கட்டில் முழங்கால தான் நிற்கிறேன், குப்புறப்படுத்து தூங்கிட்டேன். இது ஒரு 2:30 இருக்கும், 2:30 இருக்கும், ஒரு 3, 1.5 மணி நேரம், 1 மணி நேரத்துக்குள்ள நான் இருந்த அறை கதவு தட்டப்பட்டுச்சு. பிரதர் மோசேஸ் அப்படின்னு கூப்பிட்டேன். நான் கதவு திறந்தா எனக்கு 1 இயர் முன்னாடி படிச்ச ஒரு சீனியர் அண்ணாச்சு, அவர் ஊழியத்தில் இருக்கார் நாரோல. அந்த அண்ணன் வெளியே வந்து நிற்கிறார், அண்ணே பிரைஸ்லான் ரெடியாங்க போலாம் அப்படின்னார்.
திருதிருன்னு முழிச்சேன். ரெடி ஆகுங்க, நான் டக்குன்னு போய் மோத்த கழுவிட்டு நான் பசி தெரியாமல் இருக்க ஒரு பயன் பயன்படுத்தி இந்த குத்தாலன் டவல் இருக்குல்ல, நைஸ் டவலை தொப்பு வயத்தில் கட்டி ஈர தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன் எப்போவுமே. பல வருஷங்கள் ஒரு நேரம் சாப்பாட்டில் தானே ஓடிச்சு. எல்லாம் எடுத்து போட்டு வந்து கதவை பூட்டிட்டு வண்டியில் ஏறிட்டேன். அவர் என்று ஒன்றுமே பேசலை. எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்கிறவர் கேட்டுக்கோ, ஒண்ணுமே பேசல. அதுல இருந்து அப்படியே அழகிய மண்டபமும் பசியாவுக்கு தெரியும். அதுல ஒரு சற்றே இல்லாத ஒரு ஹோட்டல் பிஸ்மின்னு சொல்லுவாங்க, அது முன்னாடி கொண்டு நிப்பாட்டினார். நானும் அவர்கிட்ட ஒண்ணும் பேசல, அவரு என்கிட்ட ஒண்ணும் பேசல. இறங்க சொன்னார், இறங்கினேன். அவர் அப்ப மேக்ஸ் 100R இந்த சுசுக்கியில ஒரு பைக் வச்சிருப்பார் சிவப்பொண்டி. இறங்கினேன், நேர கடைக்கு கூட்டிட்டு போனார். இந்த அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல பின்னாலேயே போறேன், என்ன நடக்குதுனே தெரியல. கை கழுவ சொன்னார், கை கழுவினே உட்காருங்க. என்ன உட்கார்ந்தாச்சு, சாப்பிடுவோம். ஆச்சா, நீங்க? நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிடு. திருப்தியா சாப்பிட்டேப்பா? சாப்பிட்டேன். ஒண்ணுமே பேசல, அவர் சாப்பிடல. போய் காசை கொடுத்துட்டு மறுபடியும் வண்டியில ஏறினேன். ரூமுக்கு முன்னால் கொண்டு விட்டேன், கொண்டு விட்டு பைக்குள்ளே கையை போட்டு ஒரு 10 நாள் சாப்பிட்றதுக்கு தெளிப்பாக காசை கையில் எடுத்து என் கையில் கொடுத்துட்டு சொன்னார், ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார் தம்பி. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் தம்பி. அந்த காசை கையில் வாங்கிட்டு முகத்தை பார்த்துக்கிட்டு எப்படின்னு சொன்னார். விசிட்டிங் போயிட்டு வந்தேன், விசிட்டிங் போயிட்டு வந்தேன், சாப்பிட்றதுக்கு உட்காந்து பார்த்துக்க. சாப்பாடு கையில் எடுத்த உடனே எனக்கு மனசுக்கு சரியில்லாமல் இருந்துச்சு. இருந்தாலும் சாப்பிட்லான்னு சொல்லி ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி விக்கல் வர்ற மாதிரி இருந்து அன்னீசியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்து ஆவியில் ஒரு மாதிரி ஏவப்பட்டேன். பாவி என்ன சொன்ன, ஜோம் பண்ணு. சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போய் ஜோம் பண்ணி கத்தர் சொன்னேன், என் பிள்ளை சாப்பிடாம இருக்கான், அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம நீ ஒரு படி சோறு வாயில வைக்க கூடாதுன்னு சொல்ல. எடுத்த சாதத்தை அங்கேயே வச்சுட்டு கையை கழுகிட்டு 23 கிலோமீட்டர் உண்டு அவர் வீட்டுக்கு, நம்ம நான் இருந்த ரூமுக்கும். 3/4 மணி நேரத்தில் வந்து வயிறார எனக்கு சோறை வாங்கி தந்துட்டு அவர் சொன்னார், தம்பி ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார், அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு போனார். ஐயா, நீ அறை வீட்டுக்குள்ள வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். தனிமையா போய் உட்கார்ந்து நீ அழுகிற கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில விடிஞ்ச நேரத்திலேருந்து இது வரைக்கும் நீ எத்தனை பெருமூச்சு விட்டுருப்ப, எத்தனை சுவாசம் வெளியே வந்துச்சு உள்ள போச்சுங்கிறத கணக்கு அங்கு கேள். அவர் சொல்லுவார், நீ நினைப்பதற்கு மேலா, நீ வேண்டுவதற்கு மேலா தருகிறவர். மக்களே, தெளிவா சொல்றேங்க, இந்த உலகத்தில் எல்லாரையும் விட நம்மள அதிகமா புரிஞ்சவர் இயேசப்பா மட்டும்தான். கவலைப்படாதக்கா, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ நினைப்பதை விட, நீ வேண்டுவதை விட மேலா நினைச்சு கூட பார்க்காம தருவார். என்ன ஒருவேளை இதை சொல்லத்தான் என்ன அனுப்பியிருப்பாரா இருக்கும், தருவாரியா? இப்படி எல்லாம் நல்ல பேண்ட் போடுவோம் நம்ம எங்க நினைச்சங்காலத்தில்.

உங்களை சரியா அறிஞ்சவர் அப்பா தானே. முழியரோ ஜபத்தில் வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் நினச்சதை விட உங்களுக்கு அதிகமாக செய்யணும்னு அவர் நினச்சிருக்கார், அது மட்டும் எனக்கு தெரியும். நீ என்ன நினச்சியோ அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு ஜோம் பண்ணிக்கலோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் சொல்லுவேன், நான் ஊழியத்துக்கு வந்தப்போ அண்டை விட்டு கேட்டு மூணு வேளையும் எனக்கு சோறு வேணும், எங்கேயாவது ஒரு தலை தலை சாக்கி ஒரு இடம், கடைசி வரைக்கும் யாராகிரு ஒரு தாளுக்கு கார் ஓட்டியாவது நான் பிழைச்சிக்குவேன் ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரனுக்கு நாமளெல்லாம் பாஸ்டர் ஆகணும்னு நல்லா நினச்சதில்லை, எப்படி முடியும், ஒன்பதாம் புறைக்கு தான் படிச்சிருக்கோம், தமிழை தவிர வேற உரிய அளவும் தெரியாது. எதிர்காலம் தான் என்னன்னு தெரியாது, நாலு பேர்கிட்ட பேச தெரியாது, முரட்டு பையன் என்ன இருக்கு, எங்கேயாவது மூணு வேளை சோறு, ஏதாவது ஒரு பரிசுத்தவனுக்கு காரை ஓட்டிட்டு எங்கேயாவது உரத்தில் படுத்துட்டு செத்துடணும், இப்படி தான் நினைச்சேன். ஆனால் ஒன்னியா ஏவ முன்னாடியும் நான் அழுதது கிடையாது, என் அப்பனை தவிர. ஆனா அழாத நாளும் கிடையாது, ஆனா பைபிள் சொல்லுது நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறேன். வெள்ளிய கேட்ட பொண்ணை கேட்டான், ஆண்டவர் சொன்ன இன்னைக்கு நான் வெள்ளியும் பொண்ணும் தந்தா நாளைக்கு நீ மறுபடியும் பிச்சை தான் எடுப்பேன், என் பிள்ளை பிச்சை எடுக்கக்கூடாதுடா, நீ பிச்சை கொடுக்கணும், நீ கையேந்த கூடாதியா, ஆண்டவர் அர்ச்சுவார். நம்ம இயேசுப்பா ரொம்ப நல்லவர், என்ன பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுப்பா உங்களை கைவிடவே மாட்டேன், நல்லா ஜோம் பண்ணுங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க. அதாவது நம்ம ப்ரேயர்லாம் இப்போ லிட்ரேச்சர் பரமண்டலங்களில் இருக்கிற இந்த ஜோலியெல்லாம் ஆகப்படாது. உங்கள் அப்பன்கிட்ட போய் என்ன கிராமர் பார்த்தா பேசிட்டு இருக்கேன், என் அன்பு நிறைந்த தகப்பனே எந்திரிச்சு போலேன்றான், அம்மா நான் உங்களை பார்ப்பதற்கு கேரு கொன்னே விடுவேன், அப்பன்கிட்ட போய் கிராமர் பார்த்துட்டு இருக்கான், மனம் திறந்து பேசியா உன் வாயில் இருந்து சொல் பிரவாதத்திற்கு முன்னே உன் தேவை என்னதென்று அறிந்தவர் அவர். தைரியமா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க, பக்கத்தில் கொடுத்துருங்க, தைரியமா இருங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க, அப்படியே உட்காருங்க. மணி என்னாச்சு, நேரம் சரியாக 2:15. தூக்கம் வருது, நீலம் மனுஷனே கிடையாது, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா இல்லையா. நிறைய பேசணும், இந்த 3 அதிகாரத்தில் உட்காந்து 10 மணி நேரம் பேசலாம் நம்ம. மறுபடியும் அதே 2 வசனத்தை படிக்கலாம், அதே 2, பின்னால எங்கேயோ ஒரு பூச்சை சவுண்டு போட்ட மாதிரி கேட்கும், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவனுடைய ஆலயத்தின் வாசல் அண்டை வைப்பார்கள். அம்மாவா இல்லையா, மாப்பிள்ள எங்க இருந்தார், எங்க இருந்தார், வாசலுக்கு வெளியே தானே, பிரவேசிக்கிறவர்களிடத்தில். அப்ப இவர் பிரவேசிக்கல, வெளியத்தான் இருக்கார், வெளியத்தான் இருக்கார், உள்ள போல இல்ல, உள்ளே போகிறவர்களிடத்தில் இருந்து ஏதாகிலும் வாங்க வெளியே அமர்ந்திருந்தவர், அப்படித்தானே. சரி, 8 வசனத்தை பாருங்க, வேண்டாம் பூச்சைக்குட்டி சவுண்ட் வேண்டாம், நாங்க எல்லாம் சேர்ந்து படிக்கிறோம், சும்மா கடை படிங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து, ஆன் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு, அந்த கடைசி லைனை படிங்க, தேவனுடைய ஆலயத்திற்குள்
ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்தில் ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்ற பொழுது ஆலயத்திற்கு வெளியில் இருந்த பலரும் ஆலயத்திற்கு உள்ளே வந்தார்கள். உன் வீட்டில் இன்னும் பலர் ஆலயத்துக்குள்ள வரல, வாசப்படியில் இருக்கான். நீங்க ஆலயத்துக்கு போறதுக்கு தடையும் இல்லை, அவன் வரவும் மாட்டான். எப்படி? ஆமாங்க, எத்தனை வருஷமா? 40 வருஷமா. வியாழக்கிழமை கூட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியும், வாலிபர் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், பெண்கள் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், ஆண்கள் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், ரெண்டும் கலந்த கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும். ஆனா இவர் எங்க தான் இருப்பார்? வெளியே தான் இருப்பார். ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு போனால் வெளியே இருக்கிற பலர் உள்ள வருவான். இந்த வருஷம் வரும். ஆலயத்திற்கு வெளியில் இருந்தவர்களை உள்ளே கொண்டு வருகிற ஜபம். அவன் இன்னைக்கு முழியரவு ஜபத்திற்கு பிறகு பசிய என் வீட்டில் இன்னும் சிலர் வெளியே தான் கிடக்கான், உள்ள வரணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு என்ன சொல்ல, லைவ்ல போகுது ஒன்னும் சொல்லவும் வழியில். இப்ப பூதாம் இதான் பிரச்சனை, வாய் குறுகுறுன்னு வரும், கேமரா பார்த்த உடனே பாருங்க, நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் ஆலயத்துக்கு, ஆனா வெளியில வெளியில இருக்கிற நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போ என்னுடைய ஜெபம் சரிவர செயல்படுமானால் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்காத, கிருபைக்குள் கடந்து வராத, அபிஷேகத்திற்குள் வராத, சத்தியத்திற்குள் கடந்து வராத, தேவனுடைய அன்பிற்குள் கடந்து வராத அநேக மனிதர்களை தேவனுடைய கிருபைக்குள் கொண்டு வருவதற்கு என்னுடைய ஜெபத்தினால் சாத்தியமாகும். அதுதான் ஜெபம். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே நீங்க அவங்களை விரும்பினால், அவங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமானா, அவங்க வீட்டில் ரசிக்கப்படாத மனிதர்கள் இருந்தால் தைரியமா அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வருடத்தில் சிலரை கர்த்தர் ரட்சித்து உள்ளே கொண்டு வருவார் அவர். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ 5வசனத்தை பாருங்க, அடுத்த பாயிண்ட் போயிட்டேன், நேரம் ஆயிடுச்சுல. 5வசனத்தை பாருங்க, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை. அப்ப இதுவரைக்கும் அவன் கை எப்படி இருந்து இந்த இடத்துல கரெக்டா, நீங்க அந்த அதை அப்படியே சொல்லுங்க, இந்த இடத்துல இதுவரைக்கும் அவன் கை எப்படி இருந்திருக்கும்? அப்படித்தானே இருந்திருக்கும். தேவை உள்ளவன் சரி தானே? சரி, 9வசனம் படிங்க. 9வசனம் படிங்க. அவன் நடக்கிறதையும் தேவனை தேவனை எங்க போய் துதிக்கிறவன் கை எப்படி இருக்கும்? அப்ப இதுவரைக்கும் இந்த கை, இப்ப எந்த கை ஆச்சு? அப்ப என் வாழ்க்கையில என்ன ஒண்ணு என்ன செய்திருக்கு? ஏந்தின கைகளை துதிக்க வச்சாரா இல்லையா? நீ எந்த காரியத்திற்காக தேவைகளோடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆலயத்துல வந்து துதிக்க வைப்பார்ப்பாரு இந்த ஜபத்தின் மூலமா.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும்

தாவீது தன் மகன் அப்சலோம் தன்னை கொலை செய்ய முயன்ற போது தப்பி ஓடுகிறார். ஆனால் விசுவாசத்தில் அவன் தளரவில்லை. என்னை காக்கும் கேடகமே, என் தலை நிமிர பண்ணுகிறவரே, நீரே என்னை தாங்குகிறீர் என்று விசுவாச அறிக்கையிட்டார், வெற்றி பெற்றார். இதுதான் சங்கீதம் 3:4.

கிறிஸ்துவுக்குள்ளே அன்பு சகோதரி சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக சேனைகளின் கர்த்தராகிய தேவன் எங்கள் வாழ்க்கையில் செய்த மாபெரும் அற்புதத்தை சாட்சியாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாபெரும் சாட்சியத்தை கர்த்தர் இன்றைக்கு தந்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இதை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்த சாட்சியம் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலும் கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நம்பி விசுவாசத்துடன் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சாட்சியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் என்று நம்பிக்கையுடன் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் அன்புக்குரியவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகம் 41 அதிகாரத்தில் 52 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு என்கிற பக்தர் தன்னுடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை, என் இருதயத்திற்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சிறுமையிலே என் தேவனாகிய கர்த்தர் என்னை கண்டவராய், எந்த தேசத்தில் நான் வேதனைப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் பாதிக்கப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் சிறுமைப்பட்டு வேதனைகளை அனுபவித்தேனோ, அதே தேசத்தில் என் தேவனாகிய கர்த்தர் என் சிறுமைகளை கண்ட தேவன், என் வேதனைகளை கண்ட தேவன் என்னை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்ற வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அதே போலத்தான் எங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து அவர் தாமே தம்முடைய இரக்கங்களினால் எங்கள் குடும்பத்தை ரட்சித்தார். அதை நான் உங்களுக்கு சாட்சியாய் நான் அறிவிக்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இன்றைக்கும் நிறுத்தி வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நாங்கள் பூர்வீகமாக இயேசுவை அறியாத ஒரு குடும்பம். இயேசு என்றால் யார் என்று கூட தெரியாது. நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் பிறந்தது எல்லாமே தூத்துக்குடி பகுதியில் அருகாமையில் விளாத்திகுளம் என்று சொல்லி ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்திற்கு அருகாமையில சின்னூர் என்று சொல்லுகிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துல தான் என் அன்பு அப்பா அம்மாவுக்கு நாங்கள் பிறந்தோம். அந்த இடத்துல தான் நான் சின்ன குழந்தையா இருக்கிற வேலையிலே எங்க அப்பா அம்மா நாங்கள் சின்ன வயதுல இருக்கிற நேரத்திலேயே ஆந்திரா பகுதியில வந்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு பகுதியிலிருந்து விளாத்திகுளத்திலிருந்து நாங்கள் ஆந்திரா பகுதிக்காக எங்க அப்பா அம்மா அவங்க எங்களை கூப்பிட்டு கொண்டு வந்து ஆந்திரா பகுதியிலே காளஹஸ்திரி என்ற பகுதி பக்கத்துல ஒரு கிராமத்துல வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவன் என்று யார் என்று தெரியாது ஒரு இந்து குடும்பம் வியாபாரத்திற்காக ஆந்திரா பகுதிக்காக நாங்க வந்தோம். சிறிய வயது முதல் கொண்டு அந்த ஆந்திரா பகுதியில் தான் நான் படித்தேன். அங்கதான் நான் வளர்க்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, எங்க அப்பா அம்மா அவங்க எவ்வளவோ ஆசையோடு எதிர்பார்ப்போடு ஒரு சிறிய வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். இந்த சிறிய வியாபாரம் நாளுக்கு நாள் பெருக ஆரம்பித்தது. இந்த வியாபாரம் பழகி பெருகி நன்றாக ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது. நன்றாய் சம்பாதிக்க ஆரம்பித்தார் எங்க அப்பா. அந்த நாட்களிலே எவ்வளவுக்கு எவ்வளவு வியாபாரம் பெருகியதோ, பணம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருகி கொண்டிருந்ததோ, அதே போல எங்க அப்பாவுக்கும் நண்பர்களும் கூட பெருகினார்கள். இந்த நண்பர்கள் எங்க அப்பாவுடைய வாழ்க்கையிலே அவரை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அப்படியாகவே உலகத்திற்கு நேராக பாவ வழக்கங்களுக்கு நேராக அவரை வழி நடத்தினார்கள். இதனால எங்க அப்பாவுக்கு பயங்கரமான கெட்ட வழக்கங்கள் பழக்கங்களுக்கு அடிமையாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அகப்பட்டது. இது நிமித்தமாக எங்க அப்பா பலவிதமான பாவங்கள், அதுல விசேஷமாக குடி அடிமைத்தனம், இது வேதனையான காரியம். என் அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக நண்பர்களோடு கூட கொஞ்சம் கொஞ்சமாக குடி பழக்கத்திற்கு அடிமையான எங்க தகப்பனார் ஒவ்வொரு நாளும் அதற்கு அடிமைப்பட்டு அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் பயங்கரமான அந்த அடிமைத்தனத்தில் சிக்குண்டவராய் பயங்கரமான நெருக்கத்தில் உண்டாக்கப்பட்டது எங்க வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா எவ்வளவு எவ்வளவு வியாபாரம் நடந்தாலும் சரி, அந்த பணம் எல்லாம் எடுத்துக்கொண்டு குடிக்கு எல்லாமே இழந்து போகிற நிலைமை. பணத்தை எல்லாம் விருதாவாக்கி விட்டார், பணம் எல்லாம் செலவழித்து விடுவார். குடி அடிமைத்தனம், ஒரு பக்கம் பலவிதமான பாவ காரியங்கள் என் அப்பாவுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விட்டது. எங்க குடும்பமே நடு தெருவுக்கு வர வேண்டிய சூழலாக்கப்பட்டது. ஒரு பக்கம் நன்றாயிருந்த வியாபாரம், ஒரு பக்கம் நன்றாயிருந்த குடும்பம், கொஞ்ச நாட்களுக்குள்ளே கொஞ்ச நாட்களுக்குள்ளே எல்லாமே சிதறடிக்கப்பட்டது. என்ன செய்வது தெரியாத அளவுக்கு நொறுக்கப்பட்ட நிலைமை. இப்படிப்பட்ட சூழலில் எங்க அப்பாவுடைய காரியங்களை நினைத்து நினைத்து குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் துக்கம். என் தாயார் வேதனைப்பட்டு அழுது புலம்புவார்கள். நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க. எங்க அப்பாவுடைய எல்லா அந்த சூழ்நிலைகளை
கண்டு ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளத்திலும் சமாதானம் கிடையாது, ஒரு நாளும் நிம்மதி கிடையாது. எங்க அப்பா இரவும் பகலும் குடித்து கிடப்பாரு. ஒவ்வொரு நாட்களிலும் ஏழு நாள் திரும்பி வீட்டுக்கு வர மாட்டாரு. சில நாட்கள் பத்து நாள் வெளியிலேயே இருப்பாரு, குடிச்சு குடிச்சு வெளியில தான் இருப்பாரு. சில நாட்கள் நானும் எங்க அண்ணனும் தான் எங்க அப்பாவை தூக்கிட்டு வருவோம். அப்படிப்பட்ட நிலைமை குடி அடிமைத்தனம். எங்க அப்பாவுடைய வாழ்க்கை சின்ன பின்னம் ஆக்கினதுனால வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம், குடும்பமே சின்ன பின்னம் ஆக்கப்பட்டது. இனி வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு வழி கிடையாது. வாலிப வயதுக்கு வந்த நாங்க இதெல்லாம் கண்கூடியாய் பார்த்து கொண்டு ஒரு நாளும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா இரவும் பகலும் குடிப்பதினால தூக்கம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் சண்டைகள் பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இதெல்லாம் கண்கூடியாய் பார்க்கும் பொழுது எங்க உள்ளத்துல பல நிம்மதிக்காக ஏங்கி தவித்தோம், உலகத்தை நோக்கி நாங்களும் போக ஆரம்பித்தோம். இதனால வாலிப நாட்களில் எங்க வாழ்க்கையும் கூட பல பாவங்களுக்கு அடிமையாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அகப்பட்டது. ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய பாவ அடிமைத்தனம், ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய வேதனையான அந்த பாவங்களுக்கு சிக்குண்டு சின்னாபின்னமாக்கப்பட்ட சூழ்நிலை, மற்றொரு பக்கம் இதெல்லாம் கண்ட எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் நாங்களும் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக சில பாவங்கள் அடிமைப்பட்டு நாங்களும் சின்னாபின்னமாக்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையே தொலைந்து போன நிலைமை குடி அடிமைத்தனம் இந்த வாழ்க்கை நடி ரோடுக்கு கொண்டு வந்தது. கடன் பிரச்சனை பெரிதாக்கப்பட்டது. இதுல இருந்து ஒரு விடுதலை இல்லை. ஒரு பக்கம் வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம், வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டது. இனி பிழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடையாது. என்ன செய்வதோ தெரியாது, எப்படி வாழ முடியும் என்று சொல்லி கேள்விக்குறியாய் மாற்றப்பட்டது. இந்த சூழ்நிலை எங்க தகப்பனார் நினைத்தாரு, ஐயோ நானும் பாவத்தில் அடிமையாக்கப்பட்டு குடி பழக்கத்திற்கு அடிமையாக்கப்பட்டு எல்லாமே இழந்து தெருவில் நிற்கிறேன். என் நிமித்தமாக என் பிள்ளைகளும் இன்றைக்கு நடு தெருவில் இருக்கிறாங்க. பல பாவங்களுக்கு அவங்களும் அடிமையாக்கப்பட்டார்கள். ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நானும் கெட்டு போயும் என் பிள்ளைங்களும் கெட்டு போய் என்னுடைய குடும்பமே சின்ன பின்னம் ஆக்கப்பட்டதே என்று சொல்லி ஒரு நாள் என் தாயாரிடத்தில் சொன்னார், இனி எப்படி நாம் இந்த இடத்துல நாம் வாழ முடியும்? ஒரு பக்கம் வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம், ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, மற்றொரு பக்கம் என் தகப்பனாருடைய பயங்கரமான குடி பழக்கத்தினாலே அவரும் மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலை, மற்றொரு பக்கம் பிள்ளைகளாக நாங்களும் வேதனையான அந்த பாவத்திற்கான சூழலுக்கு ஆக்கப்பட்ட நிலைமை. இந்த சூழ்நிலையிலே என் தாய் தகப்பனார் மிகவும் வேதனை அடைந்தார்கள். ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய வேதனை அடிமைத்தனம் பாவத்தில் சிக்குண்டவராய் எல்லாமே இழந்து போன நிலைமை, மற்றொரு பக்கம் பிள்ளைகள் நாங்களும் பயங்கரமான பாவங்களுக்கு அடிமையாக்கப்படுகிற சூழல்களை கண்டு என் தாயினுடைய உள்ளமே உடைக்கப்பட்டது. வேண்டாம், இந்த பகுதியே நமக்கு வேண்டாம், இந்த ஆந்திரா பகுதியே நமக்கு வேண்டாம், இதை விட்டுவிட்டு நாம் திரும்பவும் நாம் தமிழ்நாடுக்கே போய்விடலாம், இந்த தமிழ்நாடு பகுதியில திரும்பமா ஏதாகிலும் ஒரு வியாபாரத்தை செய்து கொள்ளலாம், ஏதாகிலும் ஒரு சிறிய வியாபாரத்தை செய்து வேலைகளை செய்து கொண்டு பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆந்திரா பகுதியில் எங்களுக்கு இருந்ததான எல்லா நிலங்களையும் கூட யாருக்குமே தெரியாமல், ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை, அதனால தான் யாருக்குமே தெரியாமல் அங்க இருக்கிறதான நிலங்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அங்கிருந்து நாங்கள் திரும்பமாக தமிழ்நாடு பகுதிக்கு போய்விட்டோம். அந்த பகுதியிலே வேதனையோடு கண்ணீரோடு ஒரு புதிய வாழ்க்கை நாம் ஆரம்பிக்க வேண்டும். எப்படியாக நம் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் போல நாமளும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி மாதரப்பாக்கம் என்கிற பகுதியிலே திரும்பமாக ஒரு பெரிய வியாபாரத்தை ஆரம்பித்து அந்த வியாபாரத்தின் மூலமாக நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வியாபாரத்தை தொடங்கினோம். ஆனால் அந்த வியாபாரம் கொஞ்ச நாட்கள் நன்றாக தான் இருந்தது. ஆனால் எங்க குடும்பத்திற்கு மேல் இருந்த பயங்கரமான கொடூரமான பயங்கரமான சாபம், எங்க குடும்பத்தின் மேல் இருந்த அந்த தரித்திரம், எங்க குடும்பத்தின் மேல் இருந்த அந்த வேதனையான துன்பமான காரியங்கள், எங்களை பின்தொடர்ந்த அந்த வேதனையான காரியங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் துருமமாக அமைக்க போட்டது. துருமமாக அதே பழைய வாழ்க்கை, எங்க அப்பா துருமமாய் அதே அடிமைத்தனம், அதே குடி பழக்கங்கள், அதே வேதனையான காரியங்கள். ஒரு பக்கம் பார்த்தா பிள்ளைகள் நாங்களும் அதே போல மாற்றப்பட்டோம், ஒரு பக்கம் தாய் தகப்பன் வேதனையோடு சகிக்க முடியாத நிலைமையில மாற்றப்பட்டோம். இனி எப்படி வாழ முடியும்? இனி அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் தரித்திரம் எங்க வாழ்க்கையை பின்தொடர்ந்தது, ஒரு பக்கம் வேதனை எங்களை பின் வாழ்க்கை, ஒரு பக்கம் தரித்திரம் எங்கள் வாழ்க்கையை பின்தொடர்ந்தது, ஒரு பக்கம் வேதனை எங்களை பின்தொடர்ந்தது. எங்க வாழ்க்கையில கண்ணீரும் துக்கமும் பள்ளத்தாக்கும் வேதனைக்கு மேல் வேதனை எங்கள் வாழ்க்கை சின்னாபின்னமாக்கியது. இந்த சூழ்நிலை என்ன பண்ண வேண்டுமே தெரியவில்லை. வியாபாரம் எல்லாம் விழுந்து போச்சு. மாதரப்பாக்கத்துல அருமையாய் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாடு ஆரம்பிக்க அந்த வியாபாரம் கூட
எல்லாமே இழந்து போக வேண்டிய சூழ்நிலை. ஆளுக்கு ஆள் கஷ்டப்பட்டோம், என்னென்ன வியாபாரம் செய்யணுமோ எல்லாம் செய்து பார்த்தோம், ஆனாலும் நிம்மதி கிடையாது. ஆனாலும் இந்த பாவம், பயங்கரமான சாபம், பயங்கரமான தரித்திரம், இந்த வேதனை எங்களை பின்தொடர்ந்த, இந்த வேதனை, இந்த இருள் எங்க வாழ்க்கை சின்னாபின்னமாக்கியது. இதனால ஒரு நாளும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஆக்கப்பட்டது. எனக்கு சிறிய வயது முதல் கொண்டு தெய்வ பக்தி அதிகமா இருந்தது. ஆகையால் தான் நான் ஒவ்வொரு கோயிலுக்காய் செல்லுவேன், ஒவ்வொரு கோயிலுக்கு சென்று அங்க இருக்கிறதான குருக்களை கேட்பேன், ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை, வருஷ காலமாய் நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோமே, ஏன் எங்களுக்கு இந்த பயங்கரமான தரித்திரம், வேதனைகள், பாடுகள் என்று சொல்லி அவர்களிடத்து நான் புலம்ப ஆரம்பித்தேன். அவங்க சொன்னாங்க, இந்த குருக்கள் சொன்னாங்க, உங்க குடும்பத்திற்கு, உங்க வீட்டிற்கு சனி கிரகம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சனி கிரகத்திலிருந்து உங்களை நீங்க விடுதலை ஆக்கப்பட வேண்டுமானால் நீ சனி கிரகங்களை சுற்றிப்பார் என்று சொல்லி அவங்க எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. சிறிய வயது முதல்

காலங்கள், ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த சனிக்கிரகங்களும் சுற்றி பார்த்தேன், பல கோயில்களுக்கு சுற்றி பார்த்தேன், ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்து பார்த்தேன். ஆனாலும் எங்க வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. ஆனாலும் ஒரு நாளும் எங்க வாழ்க்கையில சோதனை மேல சோதனை தாங்க முடியாத சூழ்நிலை, இனிமேல் வாழ முடியாத அளவுக்கு நொறுக்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் வேதனையோடு இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் அகப்பட்டிருந்த பொழுது எங்க சொந்த அத்தை அவர்கள் ஆந்திர பகுதியில் அப்பொழுது அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்களை தேடி வந்தார்கள். எங்கள் சூழ்நிலை கண்டு வேதனைப்பட்டு அவர்கள் எங்களிடத்தில் ஒரு சில காரியங்களை சொல்லி, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைத்திருக்கிறோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கட்டாயமாக வர வேண்டும் என்று சொல்லி எங்கள் சூழ்நிலைகளை கண்டும் எங்களுடைய நிலைமையை பார்த்து அந்த ஃபங்க்ஷனுக்காக அழைக்க வந்த என்னும் எங்களுடைய அத்தை அவர்கள் சில பஸ் பேர் கூட, பஸ்ஸுக்கு செலவாகிற எல்லா பணத்தை கூட அவங்க தான் எங்களுக்கு பணத்தை கொடுத்து, அப்பாவிடத்துல பணத்தை கொடுத்து எப்படியாகிலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். ஒரு பக்கம் அத்தையவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு தூரம் வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க, போகணுமே என்று சொல்லி எங்க அப்பா அம்மா அவங்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனா போக முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் அவங்களே பஸ் பேர் எல்லாம் கொடுத்ததுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டாயமா போக வேண்டும் அல்லவா என்று சொல்லி, எப்படி நாம் வெறுமையா போகலாம் என்று சொல்லி அந்த இடத்துல நான் வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கி அந்த நகை கடையில இருந்து ஒரு சில நகையெல்லாம் வாங்கி என் தங்கச்சிக்கும் எங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் நகையெல்லாம் வாங்கி போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்காக அனுப்பினோம். என் அன்புக்குரியவர்களே, சந்தோஷமாக எங்க அப்பா அம்மா தங்கச்சி அந்த ஃபங்க்ஷனுக்காக ஆந்திரா பகுதிக்கு சென்றார்கள். சந்தோஷமாய் சென்ற அவர்கள் காளஹஸ்தி பகுதியிலே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாங்க. அவ்வளவுதான், பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கும் பொழுதே பஸ் ஸ்டாண்ட்லயே ரெடியா இருக்கிறாங்க கடன்காரங்க, கடன் கொடுத்தவங்க. நாங்க ஏற்கனவே வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கடன் பட்டிருந்த அந்த கடன்காரங்க எங்க அப்பா அம்மாவை பார்த்த உடனே உடனே எங்க அப்பாவுடைய ஷர்ட்டை பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு, ஏண்டா இங்க கடனெல்லாம் செய்து விட்டு நீ எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டா எப்படி, திரும்பி நீ தமிழ்நாடு போய் விட்டா எப்படி, எங்க கடனை தீர்த்தாதான் நான் இங்க இருந்து அனுப்ப வேண்டும்னு சொன்னாங்க. என்ன செய்ய வேண்டுமோ புரியல. எங்க அப்பா பல காரியங்கள் சொல்லி பார்த்தார், ஆனால் அவங்க நம்பல. என்ன செய்வது, எதுவுமே வழி கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, என் தங்கச்சி அப்பதான் வயசுக்கு வந்திருக்கிறது. என் தங்கச்சியுடைய கழுத்துல இருக்கிறதையும் காதல இருக்கிறதையும் மூக்குத்தியோட கூட எல்லாமே பிடுங்கிட்டு கடங்காரன் கையில கொடுத்துட்டாங்க. எங்க அம்மாவும் அவங்க காதல இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒன்றுமே இல்லை, எல்லாமே இழந்த நிலைமை. ஒரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கு போகணும், இப்ப பஸ் ஸ்டாண்ட்லயே அவமானம், பஸ் ஸ்டாண்ட்லயே வேதனையான சூழ்நிலை. என்ன செய்வது தெரியல. இந்த வேதனையில இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆக வேண்டுமே என்று சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. என் அன்புக்குரியவர்களே, கடன்காரர்கள் எங்க அப்பா அம்மா அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க என்று கேள்விப்பட்டு அந்த நேரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து எங்க அப்பாவுடைய ஷர்ட்டை பிடித்து இந்த கடன் கேட்டதினால இன்னைக்கு இருக்கிறதையும் இழந்து போனத நிலைமை. என் அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையில் இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்க அப்பா அம்மா அவங்க போனாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல எல்லா சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, எல்லா சொந்தக்காரங்க எல்லா பணக்காரர்கள். அதனால அந்த இடத்துக்கு போன எங்க அப்பா அம்மா ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, ஒன்றுமே இல்லாத பரிதாபமான நிலைமை, ஒரு பக்கம் வேதனையான அவமானமான சூழ்நிலை. எங்க அப்பாவால தாங்க முடியாம இன்னும் அதிகமாக குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு அப்படியே அந்த ஃபங்க்ஷன்ல இன்னும் குடி போதையில இருந்து வேதனையோடு இருக்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எங்க சொந்தக்காரர்களிலே விசேஷமாக அநேக சொந்தக்காரர்கள் எங்க அப்பாவிடத்துல சொன்னாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, எல்லாமே இழந்து போயிருக்கிறியே, உன்னுடைய குடி பழக்கம், உன்னோட குடி அடிமைத்தனம் இன்னைக்கு உன் குடும்பத்துல ஒன்றுமில்லாத அளவுக்கு ஆக்கப்பட்டாயே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற கழுத்துல காதல ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கிறியே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ வந்து எல்லாம் பிழத்துக்கு என்ன பிரயோஜனம், நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நீ எல்லாம் ஒரு மனிதன் தானா, இனி நீ சாகலாம் அல்லவா, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதை விட எங்கேயாவது நீ குடும்பமாய் சாகலாம் அல்லவா என்று சொல்லி எங்க அப்பாவை திட்டுன திட்டு எங்க அப்பாவை பேசின வார்த்தைகள். ஒரு பக்கம் எங்க அம்மா அழுறாங்க, ஒரு பக்கம் எங்க அப்பா குடி போதையில விழுந்து கிடக்கிறாரு, என்ன செய்வதோ தெரியல. அந்த இரவு முழுவதும் தூக்கமே கிடையாது எங்க தாய்க்கு. உடனே காலையில எழுந்தார்கள், அப்பாவை கூப்பிட்டு கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டாங்க, தமிழ்நாடுக்கு வந்துட்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு எல்லாம் குடும்பமோடு வேதனைப்பட்டோம், இனி எப்படி நாம் வாழ முடியும், எல்லாமே இழந்து போயிட்டோம், கடன் மேல கடனாக்கப்பட்டோம், இனி நம்மால வாழ முடியுமா, சொந்தக்காரர்கள் நடுவில் அவமானமாக்கப்பட்டோம், எல்லாம் பந்துக்கள் நடுவில் தள்ளப்பட்டோம், பரிகாசம் பண்ணப்பட்ட வாழ்க்கை, எல்லாமே இழந்து போன வாழ்க்கை, இனி எப்படி

மனம் வாழ்வது. இனி அவ்வளவுதான், முடிந்து போயிற்று என்று சொல்லி துடித்து துடித்து வேதனையோடு கண்ணீரோடு ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் வீட்டுக்குள்ளே. ஒரு பக்கம் நாளை தினத்திற்கு சாப்பிடுவதற்கு ஒண்ணும் இல்லை. இதுதான் எங்கள் நிலைமை. என்ன செய்வது தெரியாது, எப்படி வாழ்வது தெரியாது, எல்லாமே இழந்து போன சூழ்நிலை. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் இரவு 9:30 இருக்கும். இனி சாப்பாட்டுக்கு வாழ முடியாத அளவுக்கு, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு நாம் எப்படி வாழ முடியும்? இனி வேண்டாம் இந்த உலகத்திற்கு, இந்த வேண்டாம் இந்த உலகமே, நான் இப்பொழுது போய் கொஞ்சம் விஷம் வாங்கிட்டு வரேன். இந்த விஷ பாட்டில் வாங்கிட்டு வந்து இந்த சாப்பாட்டில் கலக்கி நம் வீட்டில் இருக்கிற 5 பேரும் சாப்பிட்டு ஒரே நாள் மறித்திடலாமே, ஒரே நாள் செத்துட்டா நல்லா இருக்குமே, எதுக்கு இந்த வாழ்க்கை, ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை, வேண்டாம் என்று சொல்லி என் அப்பா சொன்னாரு. அம்மா சொன்னாங்க, வேண்டாங்க, எல்லாரால தள்ளப்பட்டோம், வெறுக்கப்பட்டோம், சாப்பிட்றதுக்கு வரி இல்லை, வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம், இனி வாழ முடியாது இந்த உலகத்தில், நாம் ஏன் வாழணும், வேண்டாங்க செத்துடலாம், இங்க போய் கொஞ்சம் விஷயம் வாங்கிட்டு வாங்க, நம்ம அப்படியே சாப்பாட்டுல கலந்து 5 பேரும் செத்துடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. நானும் தங்கச்சி சொன்னோம், செத்துடலாம்ப்பா, வேண்டாம்ப்பா, இந்த வாழ்க்கையை வேண்டாம்ப்பான்னு சொல்லி வாழ்க்கையில வெறுத்த நிலைமை, வாழ்க்கையில எல்லாமே தள்ளப்பட்ட நிலைமை, கண்ணீரின் பள்ளத்தாக்கில புலம்பட நிலைமை. என் அன்புக்குரியவர்களே, எங்க அப்பா எழுந்து நிற்கிறாரு, விஷத்தை வாங்குவதற்காக வெளியில போறாரு. அந்த நேரத்துல எங்க அண்ணன் போய் அப்பா விடத்துல சொல்றாங்க, அப்பா வேண்டாம்ப்பா, அப்பா வேண்டாம்ப்பா, நம்ம சாகக்கூடாதப்பா, நம்ம சாகக்கூடாதப்பா என்று சொல்லி எங்க அப்பாவை பிடிச்சுக்கிட்டாரு. என் அன்புக்குரியவர்களே, அண்ணன் சொல்லி கதறான், வேண்டாம்ப்பா, நம்ம சாகக்கூடாது என்று சொல்லி நாங்க 4 பேரும் சொல்றோம் செத்துடலாம் அப்படின்னு, ஆனா எங்க அண்ணன் மட்டும் சொல்றான், வேண்டாம்ப்பா, சாக வேண்டாம்ப்பா, நம்மள வாழ வைக்கிறதுக்கு ஒரு தெய்வம் உண்டு, நம்மை வாழ வைக்க ஒரு தெய்வம் என்று சொல்லி எங்க அண்ணன் அப்பதான் இயேசுவை பத்தி அறிமுகப்படுத்தினான். என் அன்புக்குரியவர்களே, எங்க அண்ணன் அதுக்கு முன்னாடி 4 மாதங்களாக சத்திவேடு பகுதியில ஜெயதாஸ் என்கிற ஒரு சகோதரன், அவர் டேப் ரிகார்டும் ரேடியோவும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த ரிப்பேர் பண்றதை கற்றுக்கொள்வதற்காக எங்க அண்ணன் 4 மாசமா அவர் இடத்துல போயிட்டு கற்றுக்கொள்றதுக்காக போய் கற்றுக்கொண்டுகிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அந்த சகோதரன், ஜெயதாஸ் என்கிற அந்த சகோதரன் ஒரு கிறிஸ்துவர், கிறிஸ்துவராய் இருந்தபடினாலே எங்க சூழ்நிலைகளை அவர் பார்த்தவராய் எங்க அண்ணன் இடத்துல சொன்னார், உங்க குடும்ப நிலைமைகளை மாற்றக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் நிச்சயமாய் உங்க சூழ்நிலை மாற்றுவார், உங்க நிலைமைகளை மாற்றுவார், இழந்தவைகளை உங்களுக்கு தருவார் என்று சொல்லி இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்தினார், இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். 4 மாதங்களாக என்ன அண்ணன் இடத்துல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார். இந்த சுவிசேஷம் என்கிற விதை எங்க அண்ணனுடைய உள்ளத்தில் அது விதையாய் மாற்றப்பட்டது. இந்த விதை எங்க அண்ணனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஒரே ஒரு கடுகளவு விசுவாசத்தை கொண்டு வந்தது. அந்த விசுவாசம் தான் அன்னைக்கு சாக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்த எங்க குடும்பத்துல எங்க அப்பாவின் இடத்துல எங்க அண்ணன் தடுத்து நிறுத்தினான், வேண்டாம் அப்பா, நாம் சாக கூடாது, நம்மை வாழ வைக்க இயேசு உண்டு, கட்டாயமா வாழ வைப்பார் என்று சொல்லி எங்கள் அண்ணன் எங்க அப்பா விடத்தில் சொல்ல ஆரம்பித்தார். இந்த வார்த்தையை கேட்டவுட நான் சொன்னேன், ஏன் ஒரு புதிய கடவுளை இப்பொழுது அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், எனக்கு எவ்வளவு பக்தியுள்ள வைராக்கியம் உள்ளவன் நான், எத்தனையோ நாட்கள் கோயிலுக்கு சென்று எத்தனையோ நாட்கள் எத்தனை பூஜைகள் பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தரித்திரமும் ஓயவில்லை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வறுமை மாறவில்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புதிய கடவுளை குறித்து அறிமுகப்படுத்துகிறாயே, வேண்டாம் என்று நானும் சொன்னேன். ஆனால் எங்க அண்ணன் சொன்னான், இல்லப்பா இல்லப்பா, ஒரே ஒரு விசை, இந்த ஒரு விசை மட்டும் இயேசுக்கு இடம் கொடுத்து பார்க்கலாமே, இயேசுவை நம்பி பார்க்கலாமே, கட்டாயமா அப்பா இயேசப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அன்னைக்கு சாக வேண்டும் என்று நிர்ணயித்துக் கொண்டிருந்த எங்க வாழ்க்கையில எங்க அண்ணன் எப்படி ஆகிலும் எங்களை தடுத்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி தடுத்தினான். அன்னைக்கு மறிக்க வேண்டிய எங்க சூழ்நிலையிலே, அன்னைக்கு மறிக்க வேண்டிய எங்க குடும்பத்தை எங்க அண்ணன் தடுத்து நிறுத்தினான், இயேசு வாழ வைப்பார் என்று சொல்லி தடுத்து நிறுத்தி. அடுத்த நாள் எங்க அண்ணன் ஒரு சில தெய்வ மனிதர்களை வீட்டுக்கு கூட்டு வந்தார். அவர்கள் வந்தார்கள், இயேசுவை பத்தி எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கெல்லாம் வெளியில இருக்கிறோம், உங்க பேசுறாங்க, இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார், உலகத்தில் உங்களை யார் தள்ளினாலும் இயேசு உங்களை தள்ளாதவர், நிச்சயமா உங்க நிலைமைகளை கண்டவர், அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஏறக்குறைய 1 மணி நேரம் சுவிசேஷத்தை அறிவித்து ஏறக்குறைய 15 நிமிடங்கள் செபித்தார்கள்.
என் அன்புக்குரியவர்களே, அவர்கள் ஜெபித்து விட்டு கடைசியாக போகும்பொழுது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்துதான் ஆகுவார், நீங்களே அதை பார்ப்பீர்கள் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லி போய்விட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, ரெண்டே ரெண்டு நாட்கள் இன்னைக்கோ ஏறக்குரிய 2.5 வருஷம் முன்பாக 2000 ரூபாய் சீட்டு ஒண்ணு போட்டிருந்தோம். அந்த சீட்டுல அவர் அந்த 2000 ரூபாய் சீட்டை தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி 2.5 வருஷமா தராமே விட்டாரு. 2.5 வருஷமா தராத இருந்த அவரு எப்ப ஜெபிச்சு போனாங்களோ 2 நாளுக்கு பிறகு அவங்களாகவே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து அந்த 2000 ரூபாய் சீட்டுல 200 ரூபாய் பேட்டா போக 1800 ரூபாய் கையில கொடுத்தாங்க. எங்களுக்கு அப்படி ஆச்சரியம், ஒண்ணுமே இல்லாத எங்க வாழ்க்கையில 1800 ரூபாய் அவங்க கொடுத்தது பார்த்து ஆச்சரியமா இருந்தது. நாங்க நினைச்சோம் ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு தேவையான ஆகாரத்துக்கு பிரச்சனை இல்லை என்று நினைத்தோம். ஆனா எங்க அண்ணன் சொன்னா 1800 ரூபாவை நாம் வியாபாரத்தை செய்ய வேண்டும், இது இயேசப்பா கொடுத்த அற்புதம், இந்த அற்புதத்தை இயேசு கட்டாயமா ஆசீர்வதிப்பார், நான் நம்பின இயேசு நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி தைரியமாய் சொல்ல ஆரம்பித்தான். உடனே எங்க அப்பா சொன்னார், 1800 ரூபாயில நம்ம என்ன வியாபாரம் செய்ய முடியும், எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி. ஆனா எங்க அண்ணன் சொன்ன, இல்லப்பா, என் அப்பா இயேசப்பா பத்தி எனக்கு தெரியும், நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்து காட்டுவார் என்று சொல்லி நம்பிக்கைய சொல்லுகிறார். உடனே தமிழ்நாடு பகுதியில மாதரப்பாக்கத்தில் இருந்த எங்க வாழ்க்கையை, வறுமை வேதனைப்பட்ட எங்க வாழ்க்கை, திருமமாக எங்க ஆந்திரா பகுதிக்கு போக வேண்டும் என்று சொல்லி எங்க அண்ணன் சொன்ன வார்த்தைக்காக திருமமாக 1800 ரூபாய் வைத்துக் கொண்டு, எங்க சொத்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, 2 ஓட்ட சைக்கிள் தான் இருந்தது, அந்த ஓட்ட சைக்கிள் எல்லாம் பொருட்களும் கட்டி தமிழ்நாடு பகுதியில இருந்து ஆந்திரா பகுதிக்கு வந்தோம். என் அன்புக்குரியவர்களே, சத்துவேடு பகுதியிலே வெறும் 1800 ரூபாய்க்கு அங்க வந்தோம். அந்த இடத்திற்கு வந்து ஒரு வீட்டை வாடகைக்காக பார்த்தோம். வாடகைக்காக பார்த்த பொழுது அந்த வீட்டுடைய எஜமானர் சொன்னார், 300 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டார். உடனே 300 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து விட்டோம். போக 1500 ரூபாய் இருக்கு. வீட்டுக்குள்ள போனோம். வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு தேவையான அன்றைக்கு சாப்பிட வேண்டிய காரியங்களுக்காக 100 ரூபாய் செலவாயிற்று, மிச்சம் மீதி 1400 ரூபாய். இந்த 1400 ரூபாய் வைத்துக் கொண்டு எங்க அண்ணன் ஜெபிக்கிறான், முழங்கால் படிட்டு ஜெபிச்சு, ஏசப்பா எங்க வாழ்க்கையில எல்லாமே தொலைந்து போய், லட்சங்கள் லட்சங்கள் வியாபாரம் செய்து எல்லாமே இழந்து போய், இப்ப நடு தெரியல வேதனையோடு இருக்கிறோம், இப்ப எங்க கிட்ட இருக்கிறது வெறும் 1400 ரூபாய் மட்டும்தான், இதை நீங்க தான் ஆசீர்வதிக்க வேண்டும், இதுல இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி 1400 ரூபாய் எடுத்துக்கொண்டு போனார். எடுத்துக்கொண்டு போய் எல்லாம் பருப்பு எண்ணெய் எல்லாம் பொருட்களிலும் எல்லாவற்றையும் 1/2 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு கைப்பையில மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் நினைச்சோம் இது வீட்டுக்கு தேவையான பொருள் இப்படின்னு சொல்லி. ஆனா என் அண்ணன் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த சின்ன வீட்டுக்குள்ள சின்ன அறைகள் எல்லாம் செட் பண்ணி அந்த 1400 ரூபாய்க்கு வாங்கின எல்லா பொருட்களிலும் எல்லாம் பாதி பாதி 1/2 கிலோ 1/2 கிலோ எண்ணெய் பருப்பு அவ்வளவுதான் எல்லாமே அதுல செட் பண்ணான். செட் பண்ணிட்டு அங்க இருக்கிற தேவ ஊழியர்களை அழைத்து ஜெபிக்க வைத்தான். எல்லாம் ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. எங்க அண்ணன் புலம்பி புலம்பி ஜெபிக்கிறான், ஆண்டவரே வெறும் 1400 ரூபாயில ஒரு சிறிய கடை அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். அது ஒரு சிறிய கடை மாதிரி கூட இருக்காது பார்ப்பதற்கு, அவ்வளவு 1400 ரூபாயில என்ன வரும் யோசிச்சு பாருங்களேன். அந்த 1400 ரூபாயில சின்ன கடையை வைத்து ஜெபிக்கிறாங்க, அண்ணன் ஆண்டவரே இது ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இது ஆசீர்வதிங்க, நீங்க தான் எனக்கு எங்களுக்கு வழிகாட்டணும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்பெல்லாம் எனக்கு இயேசுவை பத்தி கொஞ்சம் கூட விசுவாசம் கிடையாது. வெளியில நின்று நான் பரிகாசமே எங்க அண்ணனை பார்த்து சிரிச்சேன், பைத்தியக்காரனே, லட்சக்கணக்கில் வியாபாரங்கள் பண்ணியும் இன்னைக்கு நடு தெருவில் இருக்கிறோம், 1400 ரூபாய் வைத்துக் கொண்டு இது ஒரு கடையா, இது ஒரு வியாபாரமா, இந்த வியாபாரத்தை எந்த கடவுள் ஆசீர்வதிக்க முடியும், நம்ம குடும்பம் இனிமேல் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது, எந்த கடவுளாலும் ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லி வெளியில நின்று பரிகாசமாய் பேசினேன் நான். என் அன்புக்குரியவர்களே, நடந்த காரியம் என்ன தெரியுமா, அன்றைக்கு வெறும் 1400 ரூபாவிலே ஒரு சாதாரணமாய் சிறிய கடையாய் ஒரு சிறிய கடையாய் வைத்து எங்க அண்ணன் கண்ணீரோடு புலம்பி ஜெபித்து ஆண்டவர் பாதத்தில் ஜெபித்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த வியாபாரத்தை இன்றைக்கு அதே ஆந்திரா பகுதியிலே அதே சத்துவேடு பகுதியிலே என் அப்பன் இயேசு பல லட்சங்களுக்கு ஆசீர்வதித்து உயர்த்து மகிழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மகிமையின் தேவனை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட மகா வல்லமையுள்ள தேவனை தான் நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே,
அன்றுக்கு நான் பரிகாசமாய் பேசினேன் எங்க அண்ணனை, எந்த கடவுளாலும் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது என்று சொல்லி, ஆனால் இன்றைக்கு அதே பரிகாசம் பண்ணின என்னைத்தான் அவருடைய ஊழியத்திற்காக தேவன் பிரித்தெடுத்தார், அபிஷேகித்தார். அவர் ஊழியத்திற்காக இன்றைக்கு அனுப்பி பல இடங்களில் அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சாதாரணமாய் தொடங்கப்பட்ட எங்க வாழ்க்கையை, சாதாரணமாக துளிர்க்கப்பட்ட எங்க வாழ்க்கையை எங்க அப்பா ஏசப்பா கண்டாரு. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு இனி வாழ்க்கையே இல்லை என்று நினைத்தோம், இனி வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி புலம்பினோம். அப்படிப்பட்ட நேரத்தில் எங்களை ஆறுதல் படுத்தவோ, நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று தைரியப்படுத்தவோ யாராலும் முடியவில்லை, ஒருவரும் கிட்டமும் வரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என் அப்பன் இயேசு எங்களை தேடி வந்தார், என் அப்பன் இயேசு எங்க வாழ்க்கையை மாற்றினார், என் அப்பன் இயேசு எங்கள் கண்ணீரை மாற்றினார். இன்றைக்கு அதே ஆந்திரா பகுதியிலே அற்புதமான சாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே யோசேப்பு சொன்ன அந்த வார்த்தையின் இறுதிக்கு ரொம்ப பிடித்தது. காரணம், யோசேப்பு சொல்லுகிறார், எந்த தேசத்தில் நான் சுரமைப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் பாதிக்கப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் பாதிக்கப்பட்டேனோ, கண்ணீர் விட்டு புலம்பினேனோ, அதே தேசத்தில் தான் என் ஆண்டவர் என்னை உயர்த்தினார் என்று சொல்லி யோசேப்பு சாட்சி கொடுக்கிறார். அதே போலதான் எங்க வாழ்க்கையிலும், எந்த ஆந்திரா பகுதியில நாங்கள் தோல்வி அடைந்தோமோ, எந்த ஆந்திரா பகுதியில் எங்க வாழ்க்கை இழந்தோமோ, அதே ஆந்திரா பகுதியிலே என் அப்பன் இயேசு தோன்றின பின்பு, என் அப்பன் இயேசு எங்களை தேடி வந்த பின்பு எங்க வாழ்க்கையே மாற்றப்பட்டது, துளிர்க்கப்பட்டது. வாழ்க்கை மற்றொரு மகிமையான தோற்றத்திற்குள் கொண்டு வந்தார், ஆசீர்வதித்தார், மகிமையா என்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி நினைத்த எங்க வாழ்க்கையில் வாழ்க்கை உண்டு என்று சொல்லி எங்களுக்கு வழிகாட்ட வந்தவர் இயேசு. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயேசு இயேசு என்பது ஒரு கிறிஸ்தவ மதம் என்று சொல்லி. ஆனால் நான் தைரியமாய் சொல்லுவேன், இயேசு என்று சொன்னால் கிறிஸ்தவ மதம் அல்ல, இயேசு என்று சொன்னால் வழிகாட்டுகிற நல்ல வழியானவர். என் அன்புக்குரியவர்களே, எங்க வாழ்க்கையில வழிகாட்டினார் ஐயா, எங்க வாழ்க்கையில வழிகாட்டினார். என் அன்புக்குரியவர்களே, ரட்சிக்கப்பட்டோம், குடும்பத்தில் எங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. கடைசியில் ரட்சிக்கப்பட்டது நான் தான், கடைசியில் இயேசு ஏற்றுக்கொண்டது நான் தான். ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷ காலம் கூட ஆவலை, எல்லாமே சந்தோஷமா இருக்கிறோம். அப்பதான் இயேசு எங்க வாழ்க்கையில் அற்புதமாக இருந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் நடத்துகிற நாட்கள், எவ்வளவு சந்தோஷமா இருந்த நாட்கள், ஆனந்தமா இருக்கிற நிம்மதியான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற வேலையிலே ஏறக்குறைய ஒரு வருஷம் கூட ஆகல, எங்க குடும்பத்திற்கு மற்றொரு சோதனை உண்டாக்கப்பட்டது. அதுதான் எங்க அப்பாவுக்கு பிரைன் டியூமர். இந்த பிரைன் டியூமர் என்கிற பயங்கரமான வியாதி எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல தள்ளிவிட்டது. வேதனையான சூழ்நிலை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார் எங்க அப்பா. ஏறக்குறைய 14 நாட்கள் 2 வாரங்களாக சென்னை பகுதியில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. நாங்கள் ஆந்திரா பகுதியில் சின்ன கடையை பார்த்துக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். அண்ணன் அப்பா கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய நிலைமை மரணத்துக்கு ஏதுவாக வருது, என்ன செய்வதோ தெரியவில்லை. அண்ணன் நினைச்சாங்க இனி அப்பாவுக்கு பிழைக்கிற வாய்ப்பு இல்லை, இனி என்ன செய்வோம் என்று சொல்லி ஒரு நாள் எங்கள் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணினான். ஃபோன் பண்ணி என்னிடத்தில் சொன்னது ஒரே ஒரு காரியம், தம்பி இனிமேல் நமக்கு அப்பா இல்லை, சரீர பிரகாரம் அப்பா இனி இல்லை, அவர் எப்ப மறிப்பாரோ தெரியாது, ஆனால் பயப்படாமல் தைரியமாயிரு, நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் இயேசு. சரீரப்பிரமான அப்பா நமக்கு மறித்து விட்டாலும் நம்மை உயிரோடு இருக்கிற அப்பா நமக்கு இருக்கிறார். என்றென்றுக்கும் உயிரோடு இருக்கிற இயேசு நமக்கு இருக்கிறார், அவர் நம்மை கைவிட மாட்டார். தைரியமாயிரு, அம்மா இடத்துல சொல்லு, அம்மாவுக்கு தைரியமாய் சொல்லு, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்லி சொல்லு, தைரியப்படுத்து என்று சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பினான். ஃபோன் வைத்தேன், வீட்டுக்கு போனேன். அம்மா கேட்டாங்க, தம்பி அப்பாவுக்கு எப்படி இருக்காப்பா, எப்போ வர்றாங்களாம், நல்லாயிருச்சா, எப்போ வர்றாங்களாம் என்று சொல்லி கேட்டாங்க. அம்மாவுக்கு என்ன சொல்கிறது எனக்கு புரியலை. வேதனையோடு நான் சொன்னேன், அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதம்மா, ஏசப்பா கட்டாயமாக சுகமாக்கிடுவாரம்மா, ஒன்றும் ஆகாதம்மா அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தினேன். நடந்த காரியம் என்ன தெரியுமா, அடுத்த நாள் ஏறக்குரிய 10 மணி அளவில் ஆம்புலன்ஸ் எங்கள் வீட்டுக்கு வருது. எங்கள் அப்பா போனமாய் வந்தார். ஒரு பக்கம் போனோம் வீட்டு முன்னாடி கிடக்கு, ஒரு பக்கம் குடும்பத்தில் எல்லாமே அப்பாவை எழுந்து வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளாக நாங்கள்.
கணவனை இழந்த வேதனையில எங்க அம்மா அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களை ஆறுதலை படுத்தவோ, நாங்க இருக்கிறோம் என்று சொல்லி தைரியப்படுத்தவோ யாரும் இல்லை. இந்த சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்க. இந்த சொந்தக்காரங்கள் எல்லாம் எங்களை பார்த்து வேதனையான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்க, பரிகாசமாய் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்களை கேலி கிண்டல் பண்ணி, உங்களாலத்தானே உங்களாலத்தானே என் சகோதரன் மரித்து விட்டான் என்று சொல்லி எங்க சொந்தக்காரர்களே எங்களை பார்த்து திட்ட ஆரம்பித்தார்கள், வேதனையான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். நீங்கள் இயேசு இயேசு என்று சொல்லு போனீங்க, அதனால தான் என் சகோதரன் மரித்து விட்டான் என்று சொல்லி எல்லாமே திட்ட ஆரம்பித்தார்கள். அதனால தான் இப்படிப்பட்ட காரியம் நடந்தது என்று சொல்லி வேதனைப்படுத்த ஆரம்பித்தார்கள். எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு பக்கம் சொந்தக்காரர்கள் எங்களை வேதனைப்படுத்தும் பொழுது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்ன செய்வது என்று சொல்லி புலம்பி புலம்பி அழுகு அழுந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் தகப்பனை இழந்த வேதனை, மற்றொரு பக்கம் சொந்தக்காரர்கள் வேதனைப்படுத்துகிற சூழ்நிலை. ஆகினும் எங்க இயேசுக்காக நாங்கள் நின்றோம், எங்க இயேசுக்காக நிற்க ஆரம்பித்தோம். என்ன ஆனாலும் பரவாயில்லை, எங்க உயிரத்தில் இந்த இயேசுங்களுக்கு இருக்கிறார், எங்க அப்பாவா இயேசுங்களுக்கு இருக்கிறார், போதும், யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி தைரியமா எங்க அண்ணன் நின்றார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? எங்க சொந்தக்காரர்களே எங்க அண்ணனுடைய ஷோட்டு பிடித்துக் கொண்டு எங்க அண்ணன் அண்ணனை அடிச்சாங்க. இயேசு இயேசு என்று சொல்றாயே, இப்ப செத்து போனா கூட இயேசு என்று சொல்லி கல்லறை விட்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே என் அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் தகப்பனை இழந்த வேதனையோடு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பக்கம் கணவனை இழந்த வேதனையில் என் தாய் துடித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்க சொந்தக்காரர்கள் ஒருவரு கூட நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் என்று சொல்லி தைரியம் சொன்னது கிடையாது. எல்லாமே சொன்னாங்க, இயேசு இயேசுன்னு சொன்னீங்களே, இனிமேல் நீங்களாச்சு உங்க இயேசுவாச்சு, எப்படி ஆகலும் போங்க என்று சொல்லி எல்லாமே போய்விட்டாங்க. தனிமையாக்கப்பட்டோம், வெறுமையாக்கப்பட்டோம், தனிமையாக நிற்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, எங்களை ஆறுதல் படுத்த ஒருவர் இல்லை, எங்களை தேற்றுவதற்கு ஒருவர் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்டு என் அன்புக்குரியவர்களே, இந்த வியாபாரத்தை எப்படி இனி நடத்த போகிறோம், இனி எப்படி நாம் வாழ போகிறோம்? ஒரு பக்கம் கணவன் இல்லை, ஒரு பக்கம் சிறிய பிள்ளைகள், எப்படி நாம் இந்த பிள்ளைகளை வைத்து நாம் வாழ முடியும் என்று சொல்லி என் தாய் வேதனையோடு இருக்கிறாங்க. தகப்பனை இழந்த வேதனையோடு நாங்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு பக்கம் வியாபாரம் எல்லாம் இனி இருக்குமா இருக்காதா, இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அளவுக்கு ஆக்கப்பட்டது. ஏறக்குரிய 13 நாட்கள் அதுக்கு பின்பாக ஒரு நாள் ஏறக்குரிய 3 மணி நேரமாயிருக்கும் சாயந்தரம். அந்த நேரத்தில் என் உள்ளத்தில் ஒரு மிக பெரிதான பாரம், என் அப்பாவை குறித்து எண்ணத்துடன் வேதனையோடு இருக்கிறேன், கண்ணீரோடும் துடிக்கிறேன். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சத்தம் என் உள்ளத்தில் துளிக்கிறது நான் கேட்டேன். இந்த சத்தம் திரும்ப திரும்பமாயின் துணிக்கிறது, என் அன்பு மகனே வா, கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு நான் உன்னோட பேசுவேன் என்று சொல்லி, நீ முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் முழங்கால் படியிடு என்று சொல்லி, என்னால முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு பக்கம் தகப்பனை இழந்த வேதனை, இந்த வேதனையோடு இருக்கிற நான் எப்படி ஜெபிக்க முடியும்? இல்ல ஆண்டவரே, என்னால் ஜெபிக்க முடியாது, என்னால் முழங்கால் படியிட முடியாது என்று சொல்லி திரும்பமாய் சொல்ல ஆரம்பித்தேன். ஆனாலும் அந்த சத்தம் என விடல, இல்ல இப்ப முழங்கால் படியிடு, இப்ப முழங்கால் படியிடு என்று ஏறக்குரிய 30 நிமிடங்கள் என்னோட போராடி கொண்டிருக்கிற இந்த சத்தம், 30 நிமிடங்களுக்கு பிறகு ஏதோ நடக்க போகிறது, ஏதாக நடக்கட்டும் என்று சொல்லி இந்த சின்ன வீடு ஒரு மூலையில முழங்கால் படியிட்டேன். அப்படியே கண்களை மூடி அப்படியே 2 கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். கண்களை மூடினதுதான் இந்த இடத்துல தெய்வீக மகிமையை நான் கண்டேன், மகிமையின் பிரசன்னத்தை கண்டேன். என் வாழ்க்கையில எப்பவும் உணராத அளவுக்கு ஒரு மகிமை, இந்த பிரசன்னத்தை நான் என்றுக்கும் உணர முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு மகிமை. இந்த மகிமை அப்படியே இறங்கி வருவதை நான் கண்டேன். பிரசன்னத்தை கண்டவுடனே எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது, இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது என்று சொல்லி உடனே என் இரு கைகளும் அப்படியே கட்டியாய் பிடித்து கொண்டேன். என் கண்களை திறக்காதபடிக்கு அப்படியே மூடிக்கொண்டேன், கட்டியாய் மூடிக்கொண்டு அப்படியே மூடி இருக்கிறேன்.
ஒரு 10 நிமிடங்கள் மேலாக தேவாதி தேவனுடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக நின்றதை நான் கண்டேன். மகிமையின் தோற்றத்திலே மகா பரிசுத்த தேவாதி தேவன் அவருடைய மகிமையான தோற்றத்துடன், அவர் வெண்மையான தோற்றத்துடன், மகா பரிசுத்தராக இயேசு எனக்கு முன்பாக நின்று அன்பின் பிரசன்னத்துடன், அன்பின் முகத்துடன் அவர் என்னோட பேச ஆரம்பித்தான். என் அன்பு மகனே, அப்பா இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயே, அப்பா இழந்துட்டே அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கிறியே, என் அன்பு மகனே, இன்று முதல் நான் உங்களுக்கு அப்பாவா இருக்க போகிறேன். இன்று முதல் நான் உங்களுக்கு தகப்பனா இருப்பேன். உங்களை நடத்துவேன். உங்க காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக செய்வேன். எல்லாவற்றையும் உங்களை மேல் மேலும் ஆசீர்வதிப்பேன். உங்களை நான் நடத்துவேன் என்கிற இந்த மெல்லிய சத்தம் இன்றுக்கும் என் இருதயத்தில் துடிக்கிறதை நான் கேட்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, அந்த சத்தம், அந்த ஆறுதலான சத்தம், அந்த ஆறுதலான தேவனுடைய வார்த்தை என் உள்ளத்தை அப்படியே மகிழ்ச்சியாக்கியது. கொஞ்ச நிமிடங்கள் அப்படியே பேச ஆரம்பித்தார். அப்படியே ஆண்டவரோட பிரசன்னத்தை நான் நிரப்பப்பட்டவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு முகமுகமாய் உடன்படிக்கை பண்ணி நான் உனக்கு தகப்பனாய் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். என் அன்புக்குரியவர்களே, அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஏறக்குரிய 21 ஆண்டுகள் என் அப்பாவுடைய கரம், இயேசு மகாராஜாவின் கரம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. அப்பாவை காட்டிலும் அன்பு காட்டுகிறார். அப்பாவை காட்டிலும் மேலான அன்பு பாசம் வைத்து எங்களை வழி நடத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த அன்பின் தோற்றத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் எல்ரூயி எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரிஸ். எல்ரூயி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தேவனுனை காண்கிறார் என்று அர்த்தம், தேவனுனை காண்கிறார் என்று அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, எங்களை கண்ட ஆண்டவர், எங்கள் சிறையிருப்பை கண்ட ஆண்டவர், வேதனையை கண்ட ஆண்டவர், எங்க சிறையிருப்பை மாற்றின ஆண்டவர், அநேகருடைய சிறையிருப்பை மாற்றுவதற்காகத்தான் தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவனாய் இரவு ஏறக்குரிய 12.5 மணி நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் துருமமாக முகமுகமாக பேச ஆரம்பித்தார். என் அன்பு மகனே, நான் உன்னை அபிஷேகத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் உன்னை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் தகப்பனார் இழந்த பொழுது, எல்லாரால கைவிட்ட பொழுது எவ்வளவு துடிதுடித்தாய், எவ்வளவு வேதனைப்பட்டாய், எல்லாரால தள்ளப்பட்ட சூழ்நிலை கண்டு எவ்வளவு வேதனைப்பட்டாய், அப்படிப்பட்ட வேதனையிலே நான் உன்னை தேடி வந்து நான் உன்னை மீட்டுக் கொண்டேனே, நான் உனக்கு தகப்பனாய் இருந்து வழிநடத்தினேனே. அதே போலத்தான் எத்தனையோ மக்கள் இந்த உலகத்துல எல்லாமே இழந்த நிலைமையில் இருக்கிறார்கள். வேதனையோடு ஆறுதல் இல்லாமல் துடிக்கிறார்கள். பலவிதமான பிரச்சனைகளினால இன்னைக்கு ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வியாதிகள் ஒரு பக்கம், ஒரு பக்கம் பிசாசின் கட்டுகள் ஒரு பக்கம், ஒரு பக்கம் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமை ஒரு பக்கம். என் ஜனங்கள் கண்ணீரோடு துடிக்கிறதை நான் பார்க்கிறேன். என் ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லுவாயா? அவர்களுக்கு என் அன்பை பற்றி நீ சொல்லுவாயா? அவர்களுடைய கட்டுகளிலிருந்து நீ விடுவிப்பாயா? அவர்களுக்காக நீ ஊழியம் செய்வாயா? பலருடைய வாழ்க்கையின் கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இனி வாழ்கிற வாழ்க்கை நீ உனக்காக வாழக்கூடாது, எனக்காக வாழணும், என் ஜனங்களுக்காக வாழணும், என் ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக நீ வாழணும். அதுக்குத்தான் நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன், அதுக்குத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இது செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டார். என் உள்ளெல்லாம் உடைக்கப்பட்டுருச்சு. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உள்ளமே என் நிலைமையில கிடையாது. ஏங்கி ஏங்கி ஏங்கி அழுத அழுது அழுது அழுது அழுது புலம்பன. அப்படியே அப்பா அவன் பாதத்துல கண்ணீர் விட்டேன். அப்பா, மக்களுக்காக நான் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுவேன். அப்பா, மக்களுக்காக நான் போராடி ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்த அழைப்பு, நீர் கொடுத்த தரிசனம், நீர் கொடுத்த அபிஷேகத்தை ஆண்டவரே நான் நிறைவேற்றுவேன், ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தை நான் செய்யற ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாதத்துல பணிந்தேன். என் அன்புக்குரியவர்களே, அங்கிருந்து தோன்றியதுதான் எல்ரூயி எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரிஸ். இந்த ஊழியம் தேவனுடைய கிருபையினால ஆந்திராவிலும் தமிழ்நாடு பகுதியிலும் பல தேசங்களிலும் தேவன் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இந்த ஊழியம் உங்கள் ஆறுதலுக்காக, உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக தேவனால் ஏற்படுத்த ஊழியம். இந்த ஊழியத்தினால தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக, உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக தேவன் கொடுத்த ஒரு சாதாரணமான வேலைக்காரன் நான். என் அன்புக்குரியவர்களே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த அடிமையை கொண்டு அவர் சாட்சியின் மூலமாய் மகிமைப்பட்டிருப்பார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்களுக்காக நிச்சயமாக நான் எப்பொழுதும் ஜெபிப்பேன். நீங்களும் எந்த ஜெப உதவியானாலும் சரி, உங்கள் பிரச்சனைகளானாலும் சரி, நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். கட்டாயமாக தெய்வ ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும். இந்த கடைசி நாட்களில் எந்த ஒரு பெயர் புகழும் இல்லாமல், எந்த ஒரு பணத்தின் மேல் ஆசை இல்லாமல், தெய்வ ஊழியத்தை பாரத்துடன் கற்ப வேதனையுடன் தெய்வ ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி அந்நியர்கள் மத்தியில் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த சிறிய ஊழியத்திற்காக நீங்களும் செவியுங்கள். எங்களோட நோக்கம், எங்களுடைய பாரம் ஒன்று தான், கடைசி மூச்சு வரையும் என் ஆண்டவருக்காக உலகமெங்கிலும் தேவனோட நாமத்தை உயர்த்த வேண்டும். என் அப்பாவுடைய அன்பை உலகத்திற்கு நான் பரிசாற்ற வேண்டும். அதுதான் என்னோட நோக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தவர், எங்க வாழ்க்கையை மாற்றினவர். ஒன்றுக்கும் உதவாத குப்பையில இருந்த எங்க வாழ்க்கையை தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை காண்கிறார். எல்ரோயாகிய இருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை காண்கிறார். எல்ரோயா இருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை நடத்துவார். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. 2000 வருடங்களுக்கு முன்பாக எங்களுக்காக சிலுவையில பாடுபட்டு, எங்களுக்காக நொறுக்கப்பட்டு, எங்களுக்காக தக்கப்படே எங்கள் பாவங்களை நிவர்த்தி ஆக்கும்படி, எங்களுக்கு நல் வழி காட்டும்படி, எங்களுக்காகவே இந்த உலகத்திற்கு வந்து நொறுக்கப்பட்ட நல்ல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமேல நாமத்தினால இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரும் மேலும் ஒரு கரத்தை வைக்கும்படி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கும்படி, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருட வாழ்க்கையிலும் தகப்பனே, எங்க வாழ்க்கையை சந்தித்த ஆண்டவர், குப்பையில இருந்த எங்க வாழ்க்கையை தூக்கி எடுத்த அதே தேவன், இன்றுக்கும் அதே நிலைமையில வேதனையோடு என் ஜனங்கள் தவிக்கிறதை கர்த்தர் காண்கிறேரே. இப்பொழுது கரத்தை வெளிப்படுத்துவீராக. எங்களை தேடி வந்த இயேசு, எங்கள் மேல் இரக்கம் காட்டிய இயேசு, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் தொடுவீராக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, அநேகர் ரட்சிக்கப்படுவார்களாக, அநேகருக்கு தேவனாகிய கர்த்தர் தோன்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. நாமம் மகிமைப்படுத்தும், உயிர்த்தெழுந்த இயேசுவே நாமம் மகிமைப்படுத்தும். நீர் மாத்திரம் பெருகவும், நாங்கள் சிறுகவும். எஜமானரே, உட வேலைக்காரன் ஐயா, நீ தந்த இந்த சின்ன வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களோடு சொல்ல மறவாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

பொறுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

தெய்வமே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக.

எல்லாம் முடிந்தது என்று இந்த உலகம் என்னை பார்த்து சிரித்தது. ஆனால் நீர் எனக்கு புதிய ஆரம்பத்தை தந்தீர். என் உயர்வின் பெருமையெல்லாம் உம் ஒருவருக்கு மாத்திரமே உரியதாண்டவரே. நீர் பெருகணும், நான் சிறுகணும்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: அல்லேலூயா. அநேகர் 8 மணிக்கு ஆராதனைனா ஏன் 11 மணிக்கு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஜபம் இருக்கும், துதி இருக்கும், அதெல்லாம் முடிஞ்ச பிறகு போகலாம்.
1: Many will come at 11 o'clock and thinking that let the praises be over.
0: அதெல்லாம் முடிஞ்ச பிறகு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
1: Then they start message at 11.
0: நேராக வரணும்.
1: It has come straight.
0: அவர் மெசேஜை கேட்கணும்.
1: Hearing the message.
0: கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும்.
1: Then we have to go.
0: அது புரியுதோ புரியலையோ,
1: whether we understand it or
0: not, அது விளங்குதோ விளையங்களையோ,
1: whether we grasp it or not,
0: அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ,
1: whether we have relation or not,
0: போகணும்.
1: We have to go.
0: ஒரு செய்தியை கேட்டோம்,
1: listen to the message,
0: போயிட்டே இருக்கலாம்.
1: Let me go.
0: அப்படிதான் அநேகர் 11 மணிக்கு மேல வர்றது.
1: Many come at after 11.
0: அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
1: Then there won't be any use at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு பாத்திரத்தின் வாயை நல்லா டைட்டா மூடிட்டு அது மேல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் பிரயோஜனம் இல்லை.
1: When you close the vessel, when you pour the water, the, it will
0: அதே போலதான்.
1: Same way.
0: எவ்வளவுதான் நீங்க செய்தி மாத்திரம் கேட்க வந்தா அந்த செய்தி உள்ள போகாது.
1: And when you try to do that, it will not enter.
0: கர்த்தருடைய வார்த்தை வந்து இந்த உலக பிரகாரமான ஒரு வசனம் அல்ல.
1: Lord's word is not like
0: அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
1: You understand?
0: இந்த உலக கதைகள், உலக கட்டுரைகள், உலக வசனங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே சும்மா உட்காந்து கேட்டு போகலாம்.
1: You can just sit and relax.
0: ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும்னா,
1: but when you want to hear the word of God,
0: உங்களுடைய இருதயங்கள் ஆயத்தம் பண்ணப்படணும்.
1: Your heart should be prepared.
0: கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும்.
1: You have to wait at the feet of the Lord.
0: இருதயத்தை செவ்வைப்படுத்தணும்.
1: You have to prepare your heart.
0: இருதயத்தில் காணப்படுகிற எல்லா விதமான அழுக்குகள் வெளியில வரணும்.
1: All dirt should come out from your
0: எல்லா கடின இருதயங்கள் அங்கே உடைக்கப்பட்டு,
1: all the stony heart be broken.
0: அந்த இருதயம் ஆயத்தப்பட்டால் மாத்திரம்தான்.
1: When
0: ஆண்டவர் சொன்னார் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும்
1: என்று. And the, it has to be
0: நல்ல நிலம் என்று சொன்னால்,
1: the good land means
0: அது நன்றாக உழுது கற்கள் எடுத்து போடப்பட்டு அந்த ஃபீல்டில் நிலத்தில் தண்ணியை ஊற்றி விதைக்கிறதுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
1: And there should be preparation, the stones
0: should be removed. அதே போல நம்முடைய இருதயமானது உடைக்கப்பட்டு,
1: our heart should be broken,
0: எல்லா விதமான கற்களும் எடுத்து போடப்பட்டு,
1: all the stones should be removed,
0: அந்த விதைக்கப்பட வேண்டும்.
1: Then it has to be shown.
0: பிறகுதான் அது 30, 60, 100 ஆக பலன் கொடுக்கும்.
1: Then it will give yield 30, 60 and 100.
0: இன்றைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரசங்கம் அங்க இங்க கேட்பாங்க.
1: They listen here and there.
0: அது செவிக்கணையா காதுக்கு ஏதோ அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும்.
1: It may be good for your ear, but
0: பலன் கொடுக்க மாட்டாங்க.
1: They will not give any fruit.
0: பலன் வராது.
1: No fruit at all.
0: Hallelujah. பலன் வர வேண்டுமானால்,
1: if you want to give
0: பலன் கொடுக்க வேண்டுமானால்,
1: if you want to give fruit,
0: அது உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும்.
1: It has to be shown in your heart.
0: அப்பதான் பலன் கொடுக்கும்.
1: Then only it can give.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க?
1: How many of you ready to listen?
0: Hallelujah. நீங்க அல்லேலூயா சொல்லலனா,
1: if you don't say
0: அல்லேலூயா, ஆயத்தமா இல்லன்னு அர்த்தம்.
1: You are not yet prepared.
0: நீங்க அல்லேலூயா சொல்றீங்கன்னா நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
1: When you say hallelujah, you are listening.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க அல்லேலூயா சொன்னாதான் என்னுடைய வா அந்த பிரசங்கத்தை கேட்கறீங்கன்னு அர்த்தம்.
1: When you say hallelujah, then hallelujah. That means you are listening.
0: Amen.
1: Amen.
0: உங்க சிந்தைகள் வேற எங்கேயும் போகல.
1: Your mind is not going anywhere.
0: உங்க கையில பைபிள் வச்சுன்னு உட்கார்ந்துகிட்டு,
1: you sit with the Bible.
0: வீட்டு காரியம், அந்த காரியம், எதையோ யோசித்து உட்கார்ந்துருக்க வேண்டியது.
1: You may be imagining so many things.
0: Hallelujah. அது ஆண்டவருக்கு அருவருப்பானது.
1: It is abomination before God. Abomination.
0: தேவ சமூகத்துக்கு வந்தால் நம்முடைய சிந்தை தேவ சமூகத்தில் மாத்திரம் தான் இருக்க வேண்டும்.
1: When you come to the presence of God, our mind should be set with the presence of God.
0: கர்த்தருடைய சமூகத்தில் வந்துவிட்டால் ஆவி ஆத்மா சரீரம் அவருக்கு சொந்தம்.
1: The soul, spirit and body belong to him.
0: அவருக்கு ஒப்படைச்சிரணும்.
1: You have to surrender.
0: அவருக்கு கொஞ்சம் உலகத்துக்கு கொஞ்சம் அல்ல.
1: Not to the world and to the God.
0: Hallelujah. முழுவதுமா கர்த்தருக்கு ஒப்படை.
1: And fully you have to surrender.
0: கர்த்தர் உங்க கூட இடைப்படுவார்.
1: Then the Lord will intervene.
0: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: வருகிற நாட்களிலே நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் வருகிற வெள்ளிக்கிழமை நடைபெற போகிறது.
1: We have good Friday service.
0: அதில் சிலுவை தியானத்தை அந்த நாளில் நாம் இன்னும் ஆழமாக நாம் அதை தியானிக்க போகிறோம்.
1: We will be meditating the sufferings of the Lord on the cross.
0: அதற்கு முன்பதாக வருகிற திங்கட்கிழமையிலிருந்து ஒரு வாரம் அந்த சிலுவை தியான உபவாச ஜபம் நடக்க போகிறது.
1: We are going to have the fasting prayer from Sunday.
0: அதிலே கலந்து கொண்டு அந்த ஜபத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள்.
1: You participate and be blessed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை
1: on Sunday
0: அது உயிர்த்தெழுதலின் ஈஸ்டர் ஆராதனையாக நடைபெறும்.
1: The resurrected day.
0: அதிலே நாம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை தியானிக்க போகிறோம்.
1: We are going to meditate the Easter message.
0: இப்படி இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மேலான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார்.
1: The Lord is preparing us to receive the higher experiences.
0: Hallelujah. இந்த ஞாயிற்றுக்கிழமை
1: on this Sunday
0: பொதுவாக இந்த உலகம் எங்கும் எப்படி குட் ஃப்ரைடே என்று கொண்டாடுகிறார்களோ அதே போல
1: as they celebrate good friday
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இந்த நாளை நியமித்திருப்பார்கள்.
1: And they keep as the palm sunday
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னால் எல்லாரும் அந்நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மேல் கழுதை குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்கு எப்படி பவனி சென்றாரோ அப்பொழுது எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை வரவேற்றார்கள்.
1: And Jesus was going in Jerusalem, everyone received
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி
1: Palm Sunday.
0: இதை தியானிப்பார்.
1: They meditate.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம், ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக
1: before Jesus was crucified on the cross.
0: அவர் கடந்து சென்ற பாதை
1: the way of him.
0: அதுதான் மிக முக்கியமானது.
1: That is very important.
0: Hallelujah. அது ஒரு சவால்.
1: It's a challenge.
0: சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு
1: after the crucifixion it is different.
0: அறையப்படுவதற்கு முன்பதாக வேறு
1: before crucifixion it is different.
0: அந்த சிலுவையை ஆண்டவர் எடுப்பதற்கு முன்பதாக அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்
1: before he took the cross how was his mind.
0: உதாரணமா நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது என்றால்
1: if you want to do something importantly
0: அது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்குமானால்
1: if it is very tough job
0: அது நமக்கு ஒரு பெரிய சோதனையாய் காணப்படும்
1: it will be a great trial
0: ஐயோ நான் இதை எப்படி செய்ய போகிறேன்
1: how I am going to accomplish
0: ஐயோ இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்
1: how I am going to overcome
0: எனக்கு பயமா இருக்குதே
1: I have fear
0: எனக்கு சக்தி இல்லையே
1: no power
0: இதை செய்யக்கூடிய ஞானம் எனக்கு இல்லையே
1: no wisdom to do that
0: எப்படி நான் தாங்க போகிறேன்
1: how I am going to bear it
0: இப்படி பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய இதயத்துல ஓடிக்கொண்டிருக்கும்
1: lot of thoughts will be flowing in our hearts
0: நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் சந்திப்பதற்கு முன்பதாக
1: before we face all the trials
0: நமக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் காணப்படும்
1: there will be struggle in us
0: hallelujah
1: hallelujah
0: செய்யலாமா வேண்டாமா
1: whether we can do it or not
0: இதை நாம் இங்க போக வேண்டுமா போக வேண்டாமா
1: shall I go here or not
0: இது நல்ல நன்றாக இருக்குமா இல்ல ஏதாவது கெட்டு போய் விடுமா
1: whether it is good or bad
0: இப்படி பலவிதமான சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும்
1: lot of confusions and
0: hallelujah
1: will be there
0: அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடியாது
1: we cannot accept as it is
0: கொஞ்ச தூரம் ஆண்டவரை பின்பற்றி வந்த சீஷர்களில் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு ஓடி போய் விட்டார்
1: many disciples they all disappeared from Jesus
0: ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அந்த சீஷர்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த சிலுவையை நாம் எப்படி சுமப்பது என்ற ஒரு பயத்தில் எல்லாரும் காணப்பட்டார்
1: they had fear how to bear that such a cross
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of God
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the Lord Jesus Christ
0: அதை அறிந்திருந்தார்
1: The Lord knew it.
0: நான் அந்த சிலுவையை எடுக்கும் பொழுது
1: when I take the cross
0: அது ஒரு சாதாரண ஒரு அனுபவம் அல்ல
1: it's not ordinary experience
0: அது ஒரு கோரமான பாடு
1: it's a very cruel sufferings
0: மிக மிக வேதனையான ஒரு அனுபவம்
1: very very painful experience
0: திடீரென்று மரித்து போவது வேறு மரிப்பதற்கு முன் பல பாடுபட்டு மரிப்பது வேறு
1: sufferings before death is different and sudden death is different
0: அதனால தான் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார்
1: Jesus bible says Jesus tasted
0: ருசி பார்த்தார்
1: he tasted the death
0: அந்த மரணத்தை அவர் ருசித்து பார்த்தார்.
1: He tasted the
0: மரணம் death. என்பது ஒரு கசப்பான அனுபவம் தான்.
1: And the death is really bitter experience.
0: அதை ஆண்டவர் ருசிக்க வேண்டியதா இருந்தது.
1: But Jesus had to.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு சிலுவையை எடுத்துக்கொள்வதற்கு ஏன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்?
1: Why should the Lord Jesus Christ surrender to Hallelujah. the cross?
0: பிதாவாகிய தேவன் தன் குமாரன் மேல் அன்பு வைத்திருப்பாரானால்
1: Father God, if he had loved the Lord
0: ஏன்
1: Jesus,
0: தன்னுடைய குமாரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலுவையை கொடுக்க வேண்டும்?
1: Why did he give such a cross upon him?
0: தேவன் வல்லமை உள்ளவர் தானே.
1: And God is powerful.
0: அவர் இதெல்லாம் இல்லாமையே ஏதாவது செய்திருக்கலாமே.
1: Without it, he could have done something.
0: இப்படிதான் இன்றைக்கு உலகம் பேசிக்கொள்கிறது.
1: The world is talking like this.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்குமே.
1: Whatever he commands, it will
0: இந்த சிலுவையெல்லாம் எதற்கு?
1: Why this cross?
0: என்று சிலுவை குறித்த இடரல் அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது.
1: Many are hindered because of the cross.
0: அநேகர் சிலுவை குறித்து இடறி அவர்கள் அவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And because of this cross, people are living in unbelief.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையிலே நாம் அந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால்
1: in this morning when we want to
0: பவுல் சொல்லுகிறது போல
1: as Paul says
0: சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்
1: other than cross I will not boast anything else
0: நாம் பவுல் சொல்லுகிறது போல சொல்ல வேண்டுமானால்
1: if we want to say like Paul
0: ஏன் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும்?
1: Why should we boast about that?
0: அது ஆண்டவரை வேதனைப்படுத்தின ஒரு சிலுவை தானே.
1: It really made him
0: to suffer. ஆண்டவரை மிக மிக கொடுமைப்படுத்திய ஒரு கொடூரமான ஒரு கருவி தானே.
1: Very cruel cross it suffered. It made him to suffer.
0: அந்த சிலுவை என்பது பயங்கரமான கொலைக்காரர்களும் பயங்கரமான மன்னிக்க முடியாத பாவங்களை செய்த குற்றவாளிகள் அறையப்படுகிற ஒரு சிலுவை தானே.
1: That cross not unforgiving
0: people. அந்த சிலுவை குறித்து நான் ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும்?
1: Why should I boast that cross?
0: என்ற பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம்.
1: We may be having a lot of questions.
0: ஆனால் அதெல்லாவற்றையும் மீறி அந்த சிலுவையை நான் மேன்மை பாராட்டுவேன்.
1: Beyond everything, I will boast
0: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம்.
1: That cross is the center of my life.
0: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது.
1: The cross is everything for me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இனி ஜீவிப்பது நான் அல்ல.
1: I am not living.
0: கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்.
1: Christ lives in me.
0: Hallelujah. அவருடைய சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையில. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலுமே அவர்களுக்கு அடையாளமே சிலுவை தான் என்று கொடுக்கப்பட்டாயிற்று.
1: And the Christians means it, the sign is cross.
0: கிறிஸ்தவர்கள் என்றால் நட்சத்திரமோ அல்லது மாட்டுக்கொட்டாயோ அல்லது வேறு இதெல்லாம் அடையாளம் அல்ல.
1: And for Christians and not the star,
0: அடையாளமா இருக்கு.
1: The cross is the sign.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நிச்சயமில்லாதவர்களாக அல்ல, நிச்சயத்தோடு கூட அவர் அந்த எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்.
1: And with a great assurance and Jesus was traveling towards Jerusalem.
0: சில நாட்களில் நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன்.
1: In few days I am going to be crucified on the cross.
0: பஸ்கா என்கிற பண்டிகை நாட்களிலே அவர் மார்த்தாளுடைய வீட்டிலே லாசருடைய வீட்டிலே அங்கே ஒரு பெரிய விருந்து நடைபெறுகிறது.
1: At the time of Passover there was a feast. He is participating in.
0: அதிலே அவள் ஒரு பெரிய தைலத்தை வாசனை திரவியத்தை கொண்டு வந்து பூசுகிறாள்.
1: And she brought the very costly oil.
0: அப்பொழுது மற்ற சீஷெல்லாம் சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து வீணாக்கி விட்டீங்களே.
1: The disciples said and you are wasting.
0: ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கலாமே.
1: We can sell it and we can give it to the poor.
0: அப்ப இயேசு என்ன சொன்னார்?
1: What Jesus said?
0: அவளை விட்டு விடு.
1: Leave her.
0: இது செய்தது தரித்திரர்கள் எல்லாம் கூட தான் எப்பவுமே இருக்கிறாங்க.
1: The poor is always with you.
0: ஆனா இந்த தைலத்தை என் மேல் பூசினது.
1: The oil it is applied.
0: இது என்னுடைய அடக்கம் செய்வதற்கு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளம்.
1: It is a sign for my burial.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ அவர் அந்த பண்டிகையின் அந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே லாசனுடைய வீட்டில் இருக்கும் பொழுதே அவருக்கு அந்த மரணத்தை குறித்ததான சிந்தை அவருக்குள்ளே இருக்கிறது.
1: At the time of Passover and he was thinking about his death.
0: தாம் இன்னும் சில நாட்களில் மரிக்க போகிறேன்.
1: I am going to die soon.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியாது, அதுக்கு நேரம் கிடையாது.
1: We don't have time. We can see many things.
0: கர்த்தர் சித்தமானால் வரும் நாட்களில் அதை தியானிக்கலாம்.
1: In coming days we can meditate.
0: ஆனால் இன்றைக்கு,
1: But today,
0: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் செய்த அநேக காரியங்கள், மிக முக்கியமான காரியம் என்னவென்றால்,
1: Before he was crucified on the cross,
0: அவர் எருசலேமுக்குள்ளே நடந்து போகவில்லை.
1: And to Jerusalem he did not walk.
0: அவர் அநேக இடங்களில் நடந்து கொண்டு வந்தார்.
1: In many places he walked around.
0: இப்பொழுது அந்த பெத்தானியா என்று சொல்லப்படுகிற அந்த வீட்டிலிருந்து இப்பொழுது அவர் நடந்து போகிறார்.
1: From Bethania he was walking.
0: நடந்து போகவில்லை.
1: He didn't walk.
0: அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார்?
1: What did he say?
0: நீங்க போய் எதிரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்.
1: And he go and bring the donkey.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வர சொல்லி அதன் மேல் ஏறி அவர் இப்பொழுது பிரயாணம் பண்ணுகிறார்.
1: And he asked to bring the colt and he was traveling on it.
0: Hallelujah. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது,
1: John 12:1,
0: பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் நிரம்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பெத்தானியாவில் இருக்கிறார்.
1: And Jesus was in Bethania.
0: அங்கே தான் ராவ் இருந்து பண்ணினார்கள்.
1: And they had a supper.
0: அதை முடித்து விட்டு தான் இப்பொழுது ஆண்டவர் புறப்படுறார்.
1: And after that the Lord is leaving.
0: அப்படி புறப்படும் பொழுது தான்,
1: when he started,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு கழுதை குட்டியின் மேலே போகிறார்.
1: And he is traveling from Bethany to Jerusalem on the colt.
0: அருமையானவர்களே, அங்கே ஆண்டவர் அந்த கழுதை குட்டியை அழித்து கொண்டு வர சொல்கிறார்.
1: And Jesus asked to bring that colt.
0: அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்.
1: And he said a word.
0: ஒரு கழுதை குட்டி அங்கே கட்டியிருக்க காண்பீர்கள்.
1: You will see the colt.
0: அது ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை என்று சொன்னார்.
1: Nobody traveled on it so far.
0: அது குட்டி.
1: It's a colt.
0: ஒருவனும்,
1: no one,
0: ஒரு காலம்,
1: no time,
0: ஏறியிராத ஒரு கழுதை குட்டி.
1: And no one traveled on it so far.
0: Hallelujah. இரண்டாவது கட்டப்பட்டிருந்தது.
1: It was binded.
0: அதை கட்டி அவிழ்த்து கொண்டு வாருங்கள்.
1: You come loose it and bring it.
0: சொன்னார்.
1: He said so.
0: மூன்றாவது, யாராவது கேட்டாங்கன்னா,
1: if anybody ask,
0: hallelujah, இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க.
1: It is needed to the Lord, you just say,
0: அவ்வளவுதான்,
1: that's all.
0: அவன் விட்டுருவான்.
1: He will leave.
0: ஆண்டவருக்கு தேவை.
1: It is needed to the Lord.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு தேவையான ஒரு கழுதை குட்டி,
1: that's a colt, is needed for the Lord Jesus.
0: அது கட்டப்பட்டிருந்தது.
1: It was
0: அது ஒருவரும் ஏறாத கழுதியா இருந்தது.
1: Nobody traveled on it.
0: இதுதான் ஆண்டவருக்கு தேவை.
1: This is needed to the Lord.
0: இதுல என்ன இருக்கிறது?
1: What is it?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு தேவை என்று ஒன்று இருக்க அவசியமே கிடையாது.
1: And nothing is needed to the Lord.
0: பூமியெல்லாம் அவருடையது.
1: Entire earth belongs to him.
0: சமுத்திரம் அவருடையது.
1: The ocean belongs to him.
0: நாம் எல்லாம் அவருடையவர்கள்.
1: We belong to him.
0: Hallelujah. எல்லாம் அவருக்கு சொந்தம்.
1: Everything belongs to him.
0: Hallelujah. அவர் சர்வபூமியின் தேவன்.
1: And he is the almighty God.
0: Hallelujah. அவருக்கு என்ன தேவை இருக்கிறது?
1: What is the need for him?
0: அவர் கையை அசைத்தால் கூட கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் பக்கத்தில் வந்து நிற்பாங்க.
1: If he shake his hand,
0: Hallelujah,
1: millions of angels will come.
0: அப்படிப்பட்டதான தேவ குமாரன்.
1: Such a son of God he is.
0: Hallelujah. ஆனா அவருக்கு ஒரு தேவை இருந்தது.
1: But there was a need.
0: அது ஒரு நல்ல குதிரையா இருந்தா நல்லா இருந்திருக்கும்.
1: If it is horse,
0: மதிப்பா இருந்திருக்கும்.
1: It is really honorable.
0: ஏன்னா பெரிய ராஜா,
1: the kings,
0: எல்லாம் குதிரையில தான் போவாங்க.
1: They go by cross.
0: யாரும் கழுதியில போக மாட்டாங்க.
1: Nobody will travel on the donkey.
0: இவர் பெரிய ராஜா,
1: is the great king.
0: இவர் குதிரையில தான் போகணும்.
1: He has to go on the
0: ஆனா கழுதை குட்டியின் மேல போறார்.
1: But he is going on the colt.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இப்படிப்பட்ட ஒரு ராஜா கழுதை, குதிரையில போக வேண்டிய ராஜா கழுதையின் மேல் போகிறார்.
1: He had to travel on the horse, but
0: குதிரையின் மேல் போக வேண்டுமானால் கையில ஆயுதங்கள் இருக்க வேண்டும், பட்டயம் இருக்க வேண்டும்.
1: He should have the sword.
0: ஈட்டி இருக்க வேண்டும்.
1: The spear. Spear.
0: குதிரையில் போனால் என்ன அர்த்தம்? யார் இடத்துல யுத்தம் பண்ண போகிறார் என்ற அர்த்தம்.
1: If he goes on the horse, he has to fight.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எருசலேமுக்குள்ளே குதிரையின் மேல் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போனால் என்ன அர்த்தம்?
1: In Jerusalem, if he takes the weapons, that means he is going for
0: a fight. Now
1: he is going on the colt.
0: கையில் ஆயுதங்கள் இல்லை.
1: No weapons in his hand.
0: ஒன்றுமே இல்லை.
1: Nothing in his hand.
0: அதுவும் கழுதை அல்ல, கழுதை குட்டி.
1: It's not at all even a donkey, it is a colt.
0: குட்டியான கழுதை.
1: It's a little donkey.
0: அல்லேலூயா. அந்த குட்டி இயேசுவை சுமக்குது.
1: And it is bearing the Lord Jesus.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இது அல்ல தேவ செய்தி.
1: This is not the message today.
0: ஒரு முகவரியாக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: I just give an introduction.
0: இந்த குட்டியின் மேல் ஆண்டவர் ஏறி போகும்பொழுது,
1: when Jesus was traveling on the colt,
0: அங்கே திரளான ஜனங்கள் இதை பார்க்கிறார்கள்.
1: Multitudes watching.
0: அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்?
1: What did they do?
0: 12th வசனம் 13 யோவான் 12 அதிகாரம் 12 13 வசனங்களை பார்க்கும்பொழுது,
1: John 12 and 12 13.
0: மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா அல்லேலூயா
1: ஓசன்னா பிளஸ்ட்
0: அல்லேலூயா
1: இஸ் ஹீ ஹூ கம்ஸ் இன்
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: Dear children of God,
0: இவர் யார்?
1: Who is he?
0: யாருக்கு ராஜா?
1: For whom is the king?
0: இந்தியாவின் ராஜாவா?
1: Is king for India?
0: எந்த ஊர் ராஜா இவர்?
1: And who's king?
0: இஸ்ரவேலின் ராஜா.
1: King of Israel.
0: இங்க இஸ்ரவேல் யாராவது இருக்கீங்களா?
1: Anybody Israel here?
0: ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மை இனி யாக்கோபு இல்ல, நீ யார்? இஸ்ரவேல மாத்திட்டார்.
1: No more Jacob and you are Israel.
0: அப்போ நாம் இஸ்ரவேலராக இருந்தால் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார்.
1: And if you are Israel,
0: Alleluia.
1: There is a king for us.
0: அப்போ நாம் சொல்லலாம், என் ராஜா இயேசு.
1: My God Alleluia. Is Jesus.
0: ஒரு ராஜா இருப்பாரானால் அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும்.
1: If there is a king and there should Alleluia. Be kingdom.
0: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is kingdom.
0: அவர் ராஜாவா இருக்கிறார்.
1: He is the king.
0: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is kingdom for him.
0: இங்கே பிலாத்து என்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன கேட்டார் என்றால்,
1: The Pilate is asking the Lord Jesus. யோவான்
0: 18 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: John 18.
0: அங்கே அவர் பார், நீ என்ன யூதருக்கு ராஜாவான்னு கேட்கிறார்.
1: Are you the king of Jews?
0: எல்லாம் ஒன்னு நீ ராஜான் சொன்னேன் சொல்றாங்க.
1: All say you are.
0: நீ யூதருக்கு ராஜாவா?
1: Are you the king of Jews?
0: அவர் என்ன சொன்னார்?
1: What did he reply?
0: நான் ராஜா தான்.
1: Yes, of course I am king.
0: Hallelujah. நான் யாரு? ராஜாதான்.
1: I am king of course.
0: ஆனா
1: பட்
0: 36 வசனத்துல வாசிக்கும் பொழுது,
1: 36
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்காதபடி என் ஊழியக்காரன செய்வாங்க போராடி இருப்பார்கள். அல்லேலூயா.
1: அல்லேலூயா. My kingdom is not of this world.
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
1: My kingdom is not of this world.
0: நான் ராஜா தான்.
1: Of course I am a king.
0: எனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is the kingdom.
0: ஆனால்
1: but
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
1: My kingdom is not of the world.
0: நான் இஸ்ரவேலின் ராஜா.
1: I am the king of Israel.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாய் பிரவேசிக்கும் பொழுது,
1: Lord Jesus Christ as the king when he was entering,
0: மக்கள் எல்லாரும் அவரை ஓசன்னா ஓசன்னா உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி, இதோ இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை துதித்தார்கள்.
1: Everyone praised and Hosanna, Hosanna, blessed is he who comes in the name of the Lord.
0: Hallelujah.
1: The King of Israel.
0: மரக்கிளைகளை வெட்டி போட்டார்கள்.
1: They put the branches.
0: Hallelujah. தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து போட்டார்கள்.
1: They spreaded the clothes.
0: எல்லாம் சொல்லி, இதோ கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்.
1: Blessed is he who comes in the name of the Lord.
0: என்று எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறாங்க.
1: They were all praising God.
0: அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தது.
1: That's what the Lord is expecting.
0: உங்களை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தால் உங்களை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் நான் போராடி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா யோசித்து சரி ரொம்ப நேரம் அந்த பாஸ்டர் விட மாட்டார் நம்மளை, ஸ்தோத்திரம் பண்ணி தொலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் எனக்கு ஏதோ நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி ஸ்தோத்திரம் போடுறீங்க.
1: யூ ஆர் புட்டிங் பிரைசஸ் ஆஃப்டர் 1 hour.
0: எனக்காக நான் ஸ்தோத்திரம் கேட்கல உங்ககிட்ட.
1: ஐ எம் நாட் ஆஸ்கிங் பிரைசஸ். ஹல்லேலூயா.
0: நீ ஸ்தோத்திரம் போடலனா இங்க ஆண்டவர் வர மாட்டார். அதுக்காக தான்
1: when you don't praise the Lord won't
0: come. ஸ்தோத்திரம் போட்டா தான் அவர் உலாவுவாருங்க.
1: He will come only when you praise him.
0: யானா நான் பெரிய பிரசங்கியா கிடையாது.
1: I am not a good preacher.
0: ஸ்தோத்திரம் போட்டா தான் என்னாலே பேச முடியும்.
1: When we praise only you can talk to him.
0: ஆகவே தான் ஸ்தோத்திரம் போடணும்.
1: That's why we give praises.
0: ஹல்லேலூயா சொல்லணும்.
1: I have to say hallelujah.
0: அவர்கள் கர்த்தரை உயர்த்தினார்கள்.
1: They lifted the Lord.
0: என்று ஆர்ப்பரித்தார்கள்.
1: They said
0: ஓடுவான். அதனால தான் பிசாசு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா,
1: what the devil does,
0: தோத்தரி உங்களை எப்படியாவது தோத்தரிக்காம வைக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா தோத்தரித்தா அவனுக்கு பிரச்சனை.
1: If he prays it is a problem for him.
0: அதனால உங்க உள்ளத்துல வந்து
1: he comes to your heart.
0: வீண் சிந்தனை வீண் எண்ணம் அதெல்லாம் போட்டு உங்களை குழப்பி.
1: He keeps all vain thoughts.
0: அமைதியா இரு. அவர் அப்படி தான் சொல்வார். நீ அமைதியா இரு.
1: You just keep quiet.
0: அப்படி உங்களை அமைதியா. நீங்க பிசாசு கீழ்படிவீங்க.
1: He obey to the devil.
0: ஆண்டவருக்கு கீழ்படியல.
1: You are not obeying to God.
0: ஆண்டவருக்கு கீழ்படிவீரானால்
1: if you obey to the Lord.
0: உங்க வாயில துதியின் சத்தம்,
1: the praises,
0: ஸ்தோத்திரத்தின் சத்தம்,
1: praises
0: வந்து கொண்டே,
1: it keeps coming from your mouth.
0: வந்து கொண்டே,
1: it keeps coming.
0: எவ்வளவு துதிக்கிறீங்களோ,
1: how much more you praise.
0: ஹல்லேலூயா. உங்க வாழ்நாள்ல நீங்க எவ்வளவு துதிச்சீங்க,
1: how much you praised.
0: எவ்வளவு நாள் உங்களுடைய ஆயுஸ் இருந்துச்சு,
1: how long you had life.
0: உங்க ஆயுஸ் நாட்களுக்கும் அந்த ஸ்தோத்திரத்துக்கும் பெர்சன்டேஜ் வச்சு ஆண்டவர் பார்ப்பார்.
1: The Lord will look at the percentage of praises.
0: பாக்கும்போது
1: when he looks at it.
0: உங்களுடைய வாழ்நாள்ல 100%ல
1: in 100%
0: நீங்க ஒரு 20% தான் தோத்துறீங்க. 80% நீங்க தோத்துறீங்கல.
1: 20% only you praised, 80% you did not praise.
0: அப்போ உங்களுடைய வாழ்நாள் 80% வேஸ்ட்.
1: Then 80% of your life will become
0: waste. நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சமானது. A short life.
1: Our life is very short.
0: இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையை நாம அது அர்த்தமுள்ளதா இருக்க வேண்டுமானால்
1: if it has to be meaningful.
0: துதிச்சு இருக்க வேண்டும்.
1: You keep praising God.
0: என்றால் உங்களுடைய துதிகள் எல்லாம் ஆண்டவருடைய பொற்பாத்திரத்திலே அது போய் குவிஞ்சிட்டே இருக்குது.
1: All the praises going to the golden vessel.
0: எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றேன் ஆண்டவர் டிக் போட்டுனே வராரு.
1: The Lord is keeping the account.
0: ஒவ்வொரு ஸ்தோத்திரம் போட போட
1: when he praises him.
0: ஒரு ஸ்தோத்திரம் கூட சும்மா இல்ல.
1: It's not just like
0: that. ஆண்டவர் கணக்கு வைக்கிறார்.
1: Jesus keeps
0: account. Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால தான் பிசாசு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாம உன்னை தடுத்துட்டே இருக்கான்.
1: The devil is stopping you.
0: மாம்ச சிந்தையை கொடுக்கறான்.
1: Giving fleshly thoughts.
0: முரட்டாத சிந்தையை கொடுக்கறான்.
1: Rebellious thoughts.
0: உன்னை கீழ்ப்படியாம பண்றான்.
1: Disobedience.
0: நீ அவனை எதிர்த்து நில்.
1: Resist him.
0: ஸ்தோத்திரி.
1: Praise him.
0: கர்த்தரை மகிமைப்படுத்து.
1: Praise him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஏன் இந்த சிலுவையா தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்?
1: Why Jesus has to choose the cross?
0: Hallelujah. ஏன் ஆண்டவர் மரிக்க வேண்டும்?
1: Why the Lord should die?
0: ஆண்டவர் ரத்தம் சிந்த வேண்டும்?
1: Why should he shed the blood?
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: உண்மையாகவே இது ஒரு பெரிய கேள்விதான்.
1: It's a big question.
0: ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த கேள்விகளை கேட்கிறாங்களே ஒழிய,
1: many ask this question.
0: இவ்வளவு பெரிய கோர மரணம்,
1: the very cruel death,
0: இவ்வளவு பெரிய பாடு,
1: suffering,
0: எதனால வந்தது?
1: Why did it come?
0: என்றால்,
1: because
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: Amen.
1: Amen.
0: மனுஷனை ஆண்டவர் செம்மையாக உண்டாக்கினார்.
1: The Lord created the man perfect way.
0: ஆனால் அவன் பாவம் செய்தான்.
1: But he committed sin.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாவத்தின் சம்பளம் மரணம்.
1: The wages of sin is death.
0: அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை
1: the wages of sin, the death,
0: யாராலும் ஜெயிக்க முடியாது.
1: Nobody can overcome.
0: பாவம் மரணத்தை கொண்டு வந்தது.
1: The sin brought death.
0: அந்த பாவத்தை போக்குவதற்கு
1: in order to remove that sin
0: விமோசனமே கிடையாது.
1: No redemption at all.
0: எவ்வளவு கோடி கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது.
1: Any millions, no redemption.
0: என்ன கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது.
1: No redemption for that.
0: ஏன்னா பாவம் கொடிது.
1: The sin is so cruel.
0: அது உன்னை நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் வரைக்கும் அது உன்னை விடாது.
1: It takes to the hell.
0: அந்த அப்படிப்பட்ட அந்த பாவத்தை,
1: that kind of sin,
0: நாம் எங்கே கொண்டு போய் அதை அழிக்க முடியும்?
1: How to destroy?
0: அது நீ எவ்வளவு நாள் மூடி வச்சிருப்ப?
1: How long you close it?
0: பாவத்தை நீ மறைத்து வைத்தால்,
1: if you close the
0: பாவத்தை
1: sin,
0: மறைக்கிறவன்,
1: if those who hide the sin,
0: வாழ்வடைய மாட்டான்,
1: they cannot live.
0: வாழ்வடையவே மாட்டான்.
1: They cannot live at all.
0: அதை மூடி வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல.
1: No use of covering.
0: மறைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல.
1: No use of hiding it.
0: அதை ஒழிக்கிறதுதான் ஒரே வழி.
1: You have to destroy.
0: பாவத்தை எப்படி மறைக்கிறது, எப்படி ஒழிக்கிறது?
1: How to destroy?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அந்த பாவத்தை அழிக்கிற ஒரே ஒரு இடம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம்தான் அந்த கல்வாரி சிலுவை.
1: In order to destroy the Hallelujah. sin, the Lord has chosen the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவேதான் ரோமருக்கு எழுதின ரோம் 6 முழுவதும் நீங்க படிச்சு பாத்தீங்களா?
1: When you read complete Roman 6,
0: நாம் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு,
1: we are crucified with the Lord Jesus,
0: அவருடனே கூட மரித்து,
1: we die with him,
0: அவருடனே கூட நாம் எழுப்பப்பட்டோம்,
1: we are being raised.
0: Hallelujah.
1: Through him,
0: பாவத்துக்கு மரித்து,
1: we dead to sin,
0: நீதிக்கு நாம் பிழைத்துக் கொண்டோம்,
1: we live for righteousness.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: இந்த மரணத்திலே தன்னை ஒப்புக்கொடு என்ன?
1: Why did he commit for this death?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த பாவ மரணமாகிய அந்த ஆக்கினை தீர்ப்பு,
1: the condemnation.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அது சாதாரணமானது அல்ல.
1: It's not ordinary one.
0: அந்த ஆக்கினை தீர்ப்பு நம்ம மேல வரக்கூடாது.
1: The condemnation should not come upon us.
0: புத்தகம் 53
1: Isaiah 53.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார்.
1: He accepted the condemnation upon him.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்து முடித்தார்.
1: He accomplished great thing on the cross.
0: சிலுவையிலே தான் செய்ய முடிந்தது.
1: He did it on the cross.
0: அந்த சிலுவையை அவர் எப்படி தாங்க முடிந்தது?
1: How did he bear that cross?
0: ஒரே நேரத்தில்,
1: the same time,
0: ஆண்டவர் சிலுவையிலே ரெண்டு காரியங்களை செய்தார்.
1: He did two things on the cross.
0: ஒன்று, அந்த சிலுவையிலே அவர் வேதனை அடைந்தார்.
1: He undergone pain in the cross.
0: சொல்லொண்ணா வேதனை.
1: Unspeakable pain.
0: சகிக்க முடியாத வேதனை.
1: Nobody could endure.
0: தாங்க முடியாத வேதனை.
1: Unbearable.
0: பாடுபட்டார்.
1: He suffered.
0: அதே நேரத்திலே அந்த சிலுவையிலே அவர் களி கூர்ந்தார்.
1: But he was rejoicing on the cross.
0: எப்படி ஒரே நேரத்துல பாடுபட்டுகிட்டே ஒரே நேரத்துல சந்தோஷமா இருக்க முடியும்?
1: How is it possible suffering in the midst of pride?
0: அதுக்கு பதில் தான் எபிரேயர்க்கு எழுதின 12:2 நாம் வாசிக்கிறோம்.
1: Hebrews 12 and 2 he
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What we read?
0: தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை பாருங்க. அவமானம்,
1: ஷேம்,
0: அதை சகிக்கிறாரு. ஒரு பக்கம்
1: ஒன் சைட் இஸ் என்ட்யூரிங்,
0: இன்னொரு பக்கம்
1: அதர் சைட்
0: அதை எதை அனுபவிச்சுட்டு இருக்காரு?
1: விச் ஒன் இஸ் அண்டர்
0: தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம், ஒரு பக்கம் சந்தோஷம்,
1: ஒன் சைட் ஜாய் இஸ் கெப்ட்,
0: இன்னொரு பக்கம் அவமானம், நிந்தை,
1: அனதர் சைட் ரிப்ரோச் அண்ட் ஷேம்,
0: அவமானத்தின் பொருட்டு,
1: பிகாஸ் ஆஃப் ஷேம்,
0: சிலுவை சகித்து,
1: என்ட்யூர்ட்.
0: Hallelujah.
1: He is sitting on
0: the ரகசியம்.
1: That is the mystery.
0: இதுதான் சிலுவையின் ரகசியம்.
1: That is the mystery of the cross.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: The throne which it
0: அது ராஜரீகத்தை குறிக்கிறது.
1: It reveals the kingdom.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: The throne what it represents.
0: ராஜாவை குறிக்கிறது.
1: It represents king.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: Throne what it tells.
0: அருமையானவர்களே, நாம் எல்லாரும் இந்த நாட்களிலே பாவத்தில் அடிமைத்தனத்திலே அடிமைகளாக நாம் வாழாமல் இயேசுவை போல பாவத்தை ஜெயித்த ராஜரீகம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
1: As Jesus overcome the death and we have to overcome the
0: Hallelujah.
1: sin and death.
0: நம்முடைய ராஜ்யம், இயேசு சொன்னார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
1: Jesus said, my kingdom is not of the world.
0: Hallelujah. இந்த உலகத்துக்குரியது அல்ல.
1: Not of the world.
0: என் ராஜ்யம் வேற.
1: My kingdom is different.
0: என் ராஜ்யம் எது?
1: Which is my kingdom?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என் ராஜ்யம் வித்தியாசமான ராஜ்யம்.
1: My kingdom is different.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அது என்ன ராஜ்யம்?
1: What kind of kingdom it is?
0: ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து.
1: Jesus said to Israelites.
0: யாத்திரை புத்தகத்தில் 19 வாசிக்கும் பொழுது.
1: Exodus 19.
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read?
0: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். நீங்கள் எனக்கு யாரா இருக்கிறீங்க? ஆசாரிய ராஜ்யம்.
1: And the kingdom of priests.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல.
1: We don't belong to this world.
0: நாம் யார்? படிங்க. 19:6 எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள். போதும்.
1: Kingdom of priests and holy nation.
0: ஆசாரிய ராஜ்யம்
1: or kingdom of priests.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அதனால தான் நாம் வேதத்தில் மிக தெளிவாய் வாசிக்கிறோம்.
1: We read very clearly in the Bible.
0: ஆண்டவர் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல,
1: not only he saved us,
0: நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிவிட்டார்.
1: And he made us kings and priests.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான ராஜா.
1: The Lord whom we worship is the true king.
0: அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு அவர்தான் ராஜா.
1: He is the king for Israel.
0: ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43:15 வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 43:15,
0: நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர்.
1: I am the creator. Hallelujah. I am your king.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு ராஜா 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம்.
1: One king may be 10 or 20 years.
0: இருக்கலாம்
1: or 30 years.
0: 100 வருஷம் இருக்க முடியாது.
1: It cannot be 100 years.
0: ஆனால் நம்முடைய ராஜா யார் தெரியுமா?
1: Our king.
0: அவர் நித்திய ராஜா.
1: Eternal king.
0: எரேமியா 10:10 வாசிக்கும் பொழுது,
1: Jeremiah 10:10,
0: கர்த்தரோ மெய்யான தெய்வம்.
1: The Lord is true God.
0: அவர் ஜீவனுள்ள தேவன்.
1: He is the living God.
0: அவர் நித்திய ராஜா.
1: He is the eternal king.
0: அவர் நித்திய ராஜா.
1: He is eternal king.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்முடைய ராஜா யார்?
1: Who is our king?
0: அவர் நித்திய ராஜா.
1: He is eternal king.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்முடைய ராஜா யார்?
1: Who is our king?
0: எபிரேயர்கள் நிருபம்
1: Hebrews 7:2
0: அங்கே வாசிக்கிறோம்.
1: There we read.
0: அவர் நீதியின் ராஜா.
1: Is the king of righteousness.
0: அவர் சாலேமின் ராஜா.
1: Is the king of Salem.
0: அவர் சமாதானத்தின் ராஜா.
1: Is the king of peace.
0: அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய ராஜா.
1: He is our king.
0: அவர் சமாதானத்தை உண்டு பண்ண வந்த ராஜா.
1: He came to make peace.
0: அவர் நீதியின் ராஜா.
1: He is the king of righteousness.
0: அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அவர் என்ன செய்தார்?
1: What did he do?
0: மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நம்மை ஆசாரிய ராஜ்யமா மாற்றி அவரே அந்த பிரதான ஆசாரியராக மாறிவிட்டார்.
1: He has become the chief priest.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: அந்த அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது?
1: How is his kingdom?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறார்?
1: How is that king?
0: யார் ஒருவன் ராஜாவை காண்கிற கண்களை உடையவர்களாய் நம்முடைய தேவனை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ அன்றைக்கு கழுதியின் மேலே ஏறி வந்த கர்த்தராகிய இயேசுவை அந்த ஜனங்கள் ஓசன்னா, இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவரை புகழ்ந்து பாடினார்களோ.
1: The people were singing and his Hosanna and
0: நாம் ஏன் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கிறோம்?
1: Why we keep praise?
0: ஏன் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறோம்?
1: Why we say hallelujah?
0: Hosanna என்று ஏன் ஆர்ப்பரிக்கிறோம்?
1: Why we say Hosanna?
0: நம் மத்தியிலே இருக்கிறவர் ராஜா.
1: He is king.
0: சாதாரண ஒரு மனுஷன் வரா,
1: ordinary man is coming.
0: அவருக்கு வாழ்க வாழ்க வாழ்கன்னு கூச்சல் போடுறாங்க.
1: They all shout and praise him.
0: ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா கத்துறான்.
1: If they give biryani, they shout.
0: கொடுத்தா கத்துறான்.
1: If they give,
0: ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கல.
1: அவர் God is not giving
0: anything. ஆண்டவர் ஜீவனையே கொடுத்துட்டாரு.
1: He has given his own life.
0: அவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கு நீ எவ்வளவு யோசிக்கிற?
1: And you are thinking how to say hallelujah.
0: செலுத்த மாட்டேங்கிற.
1: You are not giving praise.
0: ஸ்தோத்திரிக்க மாட்டேங்கிற.
1: You are not praising.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவரை பார்க்கக்கூடிய கண்கள் உனக்கு இல்லை.
1: You don't have eyes to see.
0: ராஜாவை காணும் கண்கள் உனக்கு வேண்டும்.
1: You should have the eyes to see.
0: யார் ஒருத்தன் கர்த்தரை ராஜாவாக பார்க்கறானோ,
1: whoever looks at God as king,
0: அவன்தான் தேவ சமூகத்திலே Hallelujah உண்மையான கிறிஸ்தவன்.
1: And he is the true Christian.
0: ஏசாயா தீர்க்கதரிசி,
1: Isaiah prophet.
0: அவர் என்ன செய்தார்?
1: What did he do?
0: அவர் பெரிய தீர்க்கதரிசி தான்.
1: Of course he is a great prophet.
0: ஏசாயாவின் புத்தகம் 6வது அதிகாரத்தில்
1: 6th chapter.
0: அவர் சொல்றார் பாருங்க.
1: He says
0: 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது,
1: 6:5 Isaiah.
0: அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் ஜனத்தின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே.
1: My eyes have seen the king, the Lord of hosts.
0: அவன் எப்படி பார்த்தான் அந்த ராஜாவை?
1: How did he see that king?
0: சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே.
1: The Lord of hosts.
0: தேவ பிள்ளையே,
1: children of God,
0: என்ன சாட்சி சொல்ல போறே?
1: What kind of testimony you are
0: going to say? இந்த ராஜாவை உன் கண்கள் எப்படி பார்த்தது?
1: How did your eyes Hallelujah. Look at that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தானியல் ராத் தரிசனங்களிலே ராஜாவை கண்டார்.
1: And Daniel has seen.
0: இங்க நிறைய கிறிஸ்தவங்களை பாருங்க, தூங்கும் போது கெட்ட கனவு வருது, அது வருது, இது வருது, பேய் வருது, அது வருது, இவன் வந்தா அவன் வந்தான்லாம் சொல்றாங்க.
1: The Christians have very bad dreams. Did Jesus come?
0: இல்ல.
1: No.
0: என்ன நீ ராஜாவா நினைக்கிறது இல்ல.
1: You are not thinking about king.
0: வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்க, அதான் வருது உனக்கு.
1: You are thinking something else, it is coming.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனே, நீ எப்படி ஆண்டவரை பார்க்கறாயோ?
1: How do you look at the Lord?
0: Hallelujah. அவர் நித்திய ராஜா மாத்திரமல்ல,
1: not only eternal king,
0: சமாதானத்தின் ராஜா மாத்திரமல்ல,
1: not only king of peace,
0: அவர் எப்படிப்பட்ட ராஜா?
1: What kind of king?
0: மகிமையின் ராஜா.
1: It's a glorious king.
0: சங்கீத புத்தகம் 24 சங்கீதம்
1: Psalm 24
0: 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இந்த மகிமையின் ராஜா யார்? இந்த மகிமையின் ராஜா,
1: who is this glorious king?
0: அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா.
1: The Lord.
0: 7வது வசனத்துல,
1: in 7,
0: வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா.
1: Glory shall come.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நீ துதித்தால்,
1: when you praise,
0: மகிமையின் ராஜா அப்படியே உள்ள வருவாரு.
1: The king of glory.
0: நீ துதித்தால் மகிமையின் ராஜா உன் நடுவுல நடந்து வருவாரு.
1: The glory will come.
0: நீ துதித்தால் மகிமையின் ராஜா நடந்து வருவாரு.
1: When you praise, the glory.
0: உன்னை விசாரிப்பாரு, உன் பக்கத்துல உட்காருவாரு,
1: உன்னை
0: தொடுவாரு.
1: He will touch you.
0: மகிமையின் ராஜா,
1: king of glory.
0: உரகாபா சந்தராலி அந்தரபாரா.
1: Thank you Jesus.
0: ஆனா இந்த மகிமையின் ராஜாவை நீ அசட்ட பண்ற.
1: You are despising the king of glory.
0: Hallelujah. அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை நீ கொடுக்கல.
1: You are not giving that glory.
0: அவர் மகிமைப்படத்தக்கவர்.
1: He has to
0: அவர்
1: be துணிக்கப்படத்தக்கவர். He has to be
0: ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்.
1: He has to be.
0: யார் இந்த மகிமையின் ராஜா?
1: Who is this king of glory?
0: சொல்ல முடியும். அவர்தான் என்னுடைய மகிமையின் ராஜா.
1: He is my king of glory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதோ கழுதி குட்டியின் மேலே ஏறி வருகிற இஸ்ரவேலின் ராஜா,
1: the king of Israel,
0: என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள்.
1: They were shouting, king of Israel.
0: அவர்கள் அவரை இஸ்ரவேலின் ராஜா என்று மாத்திரம்தான் பார்த்தார்கள்.
1: They looked only as the king of Israel.
0: ஆண்டவர் தான் எப்படிப்பட்ட ராஜா என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
1: He is revealing how, what kind of king he is.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: அவருடைய அவர் மகிமையாக, அவர் சாந்தம் உள்ளவராக,
1: வித் மீக்னஸ்,
0: அவர் சமாதானம் உள்ளவராக,
1: வித் பீஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உன் மத்தியில் உலாவி வருகிறார்.
1: He is moving in your midst.
0: உலக பிரகாரமான ராஜாவின் பக்கத்தில் நீ போக முடியாது.
1: You cannot go to the worldly king.
0: ஆனால் இந்த ராஜாவின் இடத்துல அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க தெரியுங்களா?
1: What those people are doing.
0: குழந்தைகளை தூக்கின்னு வந்து,
1: they bring babies,
0: பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு வந்து
1: they bring.
0: ஆண்டவரே தொடுங்க, ஆண்டவரே என் குழந்தைய தொடுங்க,
1: Lord,
0: என் குழந்தைய தொடுங்க,
1: please touch the baby.
0: அப்படியே ஆண்டவர் எல்லாரையும் தொடுறாரு.
1: The Lord is touching everything.
0: அப்போ எவ்வளவு ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல. அவர் என்ன சாந்த குணமுள்ளவர்.
1: Because he is the full of meekness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சாந்த குணமுள்ள ராஜாவை அவர்கள் பார்த்ததுனால,
1: since they saw the king of,
0: thank you Jesus,
1: meekness.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சகரியாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி,
1: as for
0: சகரியா 9வது வசனத்தில்,
1: 9 and 9,
0: சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார்.
1: He is riding upon an ash.
0: அந்த கழுதைக்கு ஒரு பேர் வந்துச்சுங்க. போ,
1: now there is a name,
0: மரி. Hallelujah.
1: Right.
0: Hallelujah. Amen.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Lord.
0: எல்லா ஜனங்களும் குழந்தையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
1: They all brought the babies.
0: Hallelujah. அவருக்கு முன்னால் அந்த கிளைகளை எல்லாம் வெட்டி போடுறாங்க.
1: They put all the branches before
0: him. தங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டி கழட்டி கழட்டி எல்லாம் போடுறாங்க.
1: They put all the dresses.
0: எதுக்கு அப்படிலாம் செய்தாங்க?
1: Why did they do
0: எதுக்கு?
1: That? What for?
0: எதுக்குன்னா, ஆண்டவரே நாங்க உம்மை ஏற்றுக்கொள்றோம்.
1: Lord, we accept you.
0: நாங்க உம்மை வெறுக்கல.
1: We did not.
0: நாங்க வேண்டாம் தள்ளல ஆண்டவரே.
1: We don't hate you.
0: நாங்க வேற என்ன செய்யறது?
1: What can I do?
0: எங்க வஸ்திரங்கள் எல்லாம் தெருவில் நாங்க விதி அந்த நடைபாதையில நாங்க விரிக்கிறோம்.
1: We just spread the clothes.
0: அது மேல நீங்க நடந்து வாங்க ஆண்டவரே.
1: You have to walk upon it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பேர் தாங்க ஒப்பு கொடுத்தல்.
1: That is the commitment.
0: தேவ பிள்ளையே,
1: children of God,
0: இயேசு ஏற்றுக்கொண்டது உண்மையானால்,
1: if you have accepted the Lord Jesus,
0: hallelujah, hallelujah,
1: hallelujah,
0: நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும்.
1: You have to commit yourself.
0: அந்த கழுதை தன்னை ஒப்பு கொடுத்துச்சுல்ல,
1: the donkey committed.
0: ஒருவரும் ஏறியிராத கழுதை,
1: no one ride,
0: hallelujah,
1: ride on that,
0: hallelujah. அப்ப நான் நினைக்கிறேன், அந்த சொந்தக்காரன், அந்த கழுதின் சொந்தக்காரன் என்ன பண்ணிருப்பான்,
1: maybe the owner of donkey,
0: இந்த கழுதை எனக்கு மாத்திரம் தான் வேணும்.

0: அதுதான் ஒப்பு கொடுத்தல்.
1: That is commitment.
0: அதுதான் தாழ்மை.
1: That is humbleness.
0: ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார்.
1: Jesus humbled himself.
0: அதுதான் சிலுவையினுடைய மகிமை.
1: That is the glory of the cross.
0: Hallelujah. சிலுவை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா?
1: Why did he choose the cross?
0: அது சிறுமை.
1: It is affliction.
0: சிறுமை.
1: Affliction.
0: அந்த சிலுவை ஒரு அவமானம்.
1: It is a shame.
0: அந்த சிலுவை ஒரு கேவலம்.
1: And it is really cruel.
0: Hallelujah. அந்த சிலுவையில தான் ஆண்டவர் மரித்தார்.
1: And Jesus died on that cross.
0: அந்த சிலுவையின் மரண பரியந்தம்.
1: Till the death of the cross.
0: அவர் கீழ்ப்படிந்தவராகி.
1: And he obeyed.
0: தம்மை தாமே வெறுமையாக்கி.
1: He emptied himself.
0: தேவ பிள்ளையே.
1: Children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வெறுமையாக்கிட்டு.
1: Emptied himself.
0: தன்னை வெறுமையாக்கி எல்லாம் உனக்கு கொடுத்துட்டார்.
1: He has given himself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா எனக்கு எல்லாம் கொடுன்னு சொல்லி அவர் கேட்கல.
1: He didn't ask to give.
0: சில பேர் பாட்டு பாடுவாங்க.
1: Some they sing.
0: உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அப்படி கேட்க மாட்டார்.
1: The Lord may not ask such a way.
0: கொடுத்துட்டு கொடுத்துட்டு எனக்கு என்ன செய்தார் கேட்பார், பிச்சை எடுக்கிற மாதிரி.
1: Will he ask what do you do for me?
0: அந்த மாதிரிலாம் கேட்டு வாங்குற ஆண்டவர் இல்லைங்க நம்முடைய ஆண்டவர்.
1: Our Lord will not ask.
0: சந்தோஷமா கொடுத்தா வாங்குவார்.
1: If you give gladly, you will accept.
0: Hallelujah. அவருக்கு என்ன தேவன் உனக்கு தெரியாது. சீஷர்கள் தெரியவே இல்லை என்ன கேட்பாருனோ தெரியாது.
1: The disciples did not know what will ask.
0: ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்கோம்.
1: Go and see the colt.
0: அதை போய் அழுத்துனுவாங்க.
1: You lose it and bring.
0: அதுல இருந்து என்ன தெரியுது?
1: What you understand.
0: ஆண்டவருக்கு எது தேவை?
1: What is needed to the Lord.
0: நீ யார் தெரியுமா?
1: Who are you?
0: நீ நல்ல கழுதை தான்.
1: You are good donkey.
0: ஆனா நீ கட்டப்பட்ட கழுதை.
1: But you are bound.
0: உன்னை ஒருத்தன் கட்டி வச்சிருக்கான்.
1: They bound you.
0: உன்னை கட்டி வச்சி
1: இனிமேல்
0: நீ யாருக்கும் அல்ல.
1: Not for anyone.
0: எனக்கு தேவை.
1: You are needed for
0: Hallelujah.
1: Me. Hallelujah.
0: கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.
1: You are loose.
0: கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.
1: You have to be loose.
0: இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய்
1: கட்டுகளை
0: அவிழ்க்கிறார்.
1: He loses the bondage.
0: சூனியத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: He loses the bondage.
0: உடைய மந்திர கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: He loses the bondage.
0: உடைய பாவ கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: He is
0: உடைய வியாதியின் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: He loses the bondage of sickness.
0: சபுராப ரபால கீரபார தூரநாமாஸ்.
1: Thank you Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரு.
1: The Lord has given the authority.
0: அன்னைக்கு அதிகாலையில 3 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன்.
1: You keep praying.
0: மகனே,
1: my son,
0: இன்னைக்கு போய்
1: go
0: ஒரு கூட்ட மக்களை கட்டவிழ்த்துறியாப்பா.
1: Will you lose the people?
0: கட்டவிழ்த்துரு.
1: Come on, lose.
0: கட்டவிழ்த்து கொண்டாந்துரு.
1: Bring them.
0: கட்டவிழ்த்து கொண்டு வந்துரு.
1: Lose and bring them.
0: அந்த ஒரு வைராக்கியத்தோட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன்.
1: With that zeal I'm
0: talking. இன்னைக்கு இந்த ஆராதனை விட்டு போகும்போது சும்மா இல்ல.
1: When you go from here.
0: உன்னை வியாதியிலே கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டை அவிழ்த்து விட்டு தான் அந்த இடத்தை விட்டு போவேன்.
1: You have to lose.
0: இன்றோடு அந்த கட்டை அவிழ்ந்தது.
1: The bondages are loose.
0: ஓ கைவிடப்பட்ட வியாதி.
1: Any sickness.
0: ஓ மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட வியாதி.
1: The sickness to
0: இயேசுவின் நாமத்தினாலே.
1: In the name of Jesus.
0: உன் கட்டுகளை அவிழ்க்கிறேன்.
1: I lose your bondage. Right now.
0: The name of Jesus. Amen. The name of Jesus.
1: In the name of Jesus.
0: In the name of Jesus.
1: In the name of Jesus.
0: Shabura bala bara bakala.
1: Thank you Lord.
0: Uraga bala bara
1: bakala. Thank you Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவ ஜனமே.
1: Dear children of God.
0: உன்னை கர்த்தர் கட்டவிழ்த்து.
1: The Lord will lose you.
0: இனிமேல் நீ யாருக்கு அடிமையா இருக்க கூடாது.
1: You should not be slavery to anyone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உலக காரியத்துக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You should not be slavery for the world.
0: உன்னுடைய இரத்த சம்பந்தங்களுக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You are slavery to the blood relations.
0: உன்னுடைய மாம்ச உறவுகளுக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You are slavery for the fleshly relationships.
0: நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருப்பாயானால்.
1: If you are the spiritual
0: child. யாருக்கு அடிமையா இருக்க கூடாது.
1: You should not be slavery to anyone.
0: ஒருத்தருக்கு அடிமை இல்ல.
1: I am not slavery.
0: என் சங்கிலிகள்,
1: my chains,
0: உடைந்து விட்டது.
1: It is broken.
0: என் கட்டுகள்,
1: my bondages,
0: அறுக்கப்பட்டது.
1: Broken.
0: நான் கர்த்தருக்கு சொந்தமானவன்.
1: I belong to the Lord.
0: கர்த்தருக்கு சொந்தமானவள்.
1: I belong to the Lord.
0: எப்பொழுது நீ சொல்லுகிறாயோ.
1: How many times?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய ஜனமே.

0: Dear children of God, in this morning,
1: hallelujah,
0: hallelujah.
1: இதோ உன் ராஜா வருகிறார்.
0: Your king is coming.
1: இதோ உன் ராஜா வருகிறார்.
0: King is coming.
1: Hallelujah. எவ்வளவு பேர் இந்த நியூஸ் ஏறுவதுகிட்ட போது,
0: the news is going to
1: பிலாத்துகிட்ட போது,
0: goes to the Pilate.
1: பிலாத்துக்கும் இயேசுவை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
0: The Pilate is
1: ஏறுவது இயேசுவை பார்த்த உடனே, உங்களை ரொம்ப நாளா பாக்கணும் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
0: ஹீரோட் வாஸ் திங்கிங்
1: அரண்மனைக்கே வந்துட்டீங்களே.
0: You have come to the palace.
1: அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா.
0: It was joyful to him.
1: ரெண்டு பேருக்கும் சந்தோஷம்.
0: Both of them had joy.
1: ஏரோதும் பிலாத்தும் ரொம்ப நாள் சண்டை போட்டுதான் பகைஞர்களா இருந்தார்களா.
0: And Herod and Pilate were fighting. ஆனா
1: இயேசுவ ரெண்டு பேரும் சிநேகிதர்களா மாறிட்டாங்களா.
0: Because of Jesus became friends.
1: Amen. அவர் சமாதானத்தின் ராஜா.
0: He is the king of peace.
1: அவர் போறதெல்லாம் சமாதானம்தான்.
0: Wherever he goes there is
1: hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவ ஜனமே.
0: Dear children of God.
1: என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
0: My Lord Jesus Christ.
1: அவருடைய ராஜ்யம்.
0: His kingdom.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: அவர் எப்படிப்பட்ட ராஜாவாய் இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: And how he is guiding us.
1: கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
0: Glory to God.
1: இந்த உலகமானது சீக்கிரத்தில் அழிய போகிறது.
0: The world is going to be perished.
1: Hallelujah. ஆம், இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அழிய போகிறது.
0: All the kingdoms will be perished one day.
1: ஆனால் தேவனுடைய ராஜ்யம்,
0: the kingdom of God.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: தேவனுடைய ராஜ்யம்,
0: the kingdom of God.
1: Hallelujah. அழியாதது.
0: It will never perish.
1: என் ராஜ்யம்,
0: my kingdom.
1: உலகத்துக்குரியது அல்ல.
0: Not of the world.
1: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமா இருக்கிறீர்கள்.
0: You are the kingdom of priest.
1: ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது எதுக்காக?
0: What for God has chosen you?
1: சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுக்காக இல்ல.
0: Not to just come to church and go.
1: சும்மா ஜோமணி ஆண்டவரே இத கொடுங்க அத கொடுங்கன்னு கேட்டு வாங்குறதுக்காக இல்ல.
0: Not to ask something else.
1: தெரிந்து கொண்டது எதுக்காக?
0: What for he has chosen?
1: நீங்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க.
0: You have to inherit the kingdom.
1: யாக்கோபுக்கு எழுதின நிருபம்,
0: James.
1: 2வது அதிகாரம்,
0: 2.
1: 5வது வசனத்திலே,
0: 5.
1: என் பிரியமான சகோதரரே,
0: my beloved brethren, listen.
1: தேவன் உலகத்தை தரித்திரரை விசுவாசத்தின் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: Has of the kingdom which he had promised to them.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவ ஜனமே,
0: dear children of God,
1: இந்த உலகத்தை அநேக அநீதி உள்ளவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்.
0: Unrighteous people are ruling the world.
1: இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது.
0: The world is perishing.
1: அநீதி உள்ள ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.
0: Unrighteous ruling.
1: ஆனால் என் ஆண்டவருடைய ராஜ்யம்,
0: my Lord's kingdom.
1: சங்கீதம் 45:6.
0: Psalm 45:6.
1: பாருங்க, தேவனே,
0: oh God,
1: உமது சிங்காசனம் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல்,
0: the sculptor,
1: நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது.
0: It is righteous.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் நம்மை அந்த ராஜ்யத்துக்கு அழைத்து இருக்கிறார்.
0: The Lord has called us.
1: 1 தெசலோனிக்கேயர்,
0: 1 தெசலோனிக்கேயர்,
1: 2வது அதிகாரம்,
0: 2nd chapter,
1: 11வது வசனத்தை பாருங்க.
0: 11.
1: மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராக நடக்க வேண்டும்.
0: ஹalleluya. Hallelujah. You have to be worthy for that kingdom.
1: ஆண்டவர் அதுக்கு தான் அழைச்சாரு.
0: That's why he called you.
1: ராஜ்யத்துக்காக தான் உன்னை அழைச்சாரு.
0: He called you for his kingdom.
1: ஆயத்தமா இருக்கறாயா?
0: Are you ready?
1: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்?
0: What kind of kingdom it is?
1: எபிரேயர் 12:25 வாசிக்கிறோம்.
0: Hebrews 12:25.
1: அழிவில்லாத ராஜ்யம்.
0: Unperishable kingdom.
1: ஆதலால் அழிவில்லாத அசைவில்லாத ராஜ்யம்.
0: Unshakeable kingdom.
1: அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்,
0: Unshakeable kingdom.
1: பயத்தோடும்,
0: with fear.
1: பக்தியோடும்,
0: with devotion.
1: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை என்ன செய்யுங்க? பற்றிக் கொள்ளுங்கள்.
0: With a zeal let us worship.
1: Hallelujah.
0: With the grace.
1: Amen.
0: Amen.
1: தானியேல் புத்தகத்தில் 4வது அதிகாரம்,
0: Daniel 4.
1: 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: 2.
1: உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த, நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமாய் இருக்கிறது.
0: சோ பவர்ஃபுல்.
1: அவருடைய ராஜ்யம்,
0: ஹிஸ் கிங்டம்,
1: நித்திய ராஜ்யம்,
0: எட்டர்னல் கிங்டம்.
1: அவருடைய ஆளுகை,
0: ஹிஸ் ரூலிங்,
1: தலைமுறை தலைமுறை ஆய் நிற்கும்.
0: ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன்.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: ஆமென்.
1: ஆமென். 34வது வசனத்துல சொல்றார் பாருங்க.
0: 34
1: அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும்.
0: His kingdom, generation after generation, it will stand.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே.
0: Yes, dear children of God.
1: இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா உயர்வுகள், இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா மேன்மைகள்,
0: all great things,
1: அதிகாரங்கள்,
0: all authorities,
1: ஒரு நாள் அழிஞ்சு போயிடும்.
0: It will be perished.
1: ஆனா
0: but
1: நித்திய நித்தியமாக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா,
0: what the Lord says,
1: தரித்திரராகிய நம்மை தெரிந்து கொண்டு,
0: for the poor,
1: நம்ம கையில ஆட்சியை கொடுக்கிறாரு.
0: He has given the
1: நீங்க ஆளுங்க,
0: ruling, come on, rule.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சங்கீத புத்தக தானியேல் புத்தகத்துல
0: Daniel
1: 7 அதிகாரம்
0: 7
1: 27வது வசனத்துல
0: 27
1: என்ன சொல்ற, வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம், ஆளுகை, மகத்துவம், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருப்பார்கள். ஒரு ஊருக்கு இல்ல, ஒரு தேசத்துக்கு இல்ல, சகல ஜனங்களும்,
0: all dominions,
1: சகல ஜாதியாரும்,
0: all nations.
1: 14வது வசனத்தை பாருங்க, தானியேல் 7:14
0: 7:14
1: சகல ஜனங்களும்,
0: all people,
1: ஜாதியாரும், பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படிக்கு அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம்.
0: Hallelujah.
1: Hallelujah. இந்த ராஜ்யம் தான் நம்முடைய ராஜ்யம்.
0: That is our kingdom.
1: இந்த ராஜ்யம் வேணுமா?
0: Do you need this kingdom?
1: இந்த உலகத்துல பாடுகள் கொஞ்ச நாள் தான்.
0: Sufferings are little.
1: இந்த உலகத்துல நீ கொஞ்ச நாள் தான் சிரமப்பட்டு கிடப்ப.
0: You are going to have
1: இந்த உலகம் உன்னை அசட்டை பண்ணும்.
0: The world may despise you.
1: இந்த உலகம் உன்னை கேவலப்படுத்தும்.
0: It will mock at you.
1: இந்த உலகம் உன்னை துன்பப்படுத்தும்.
0: It may just
1: ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது.
0: They will come.
1: கர்த்தர் உன் கையில ராஜரிகத்தை கொடுத்து
0: God will give the kingdom.
1: உன்னை ஆளச் செய்ய போகிறார்.
0: He will ask you to rule.
1: அப்பொழுது சகல ஜாதியாரும்,
0: all nations,
1: சகல பாஷைக்காரரும்
0: பெற்று
1: என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 27வது வசனத்தில்
0: கிங்டம் ஃபார் எவர்,
1: வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜ்யரீகமும், ஆளுகை, மகத்துவம், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும். அல்லேலூயா.
0: The kingdom is an everlasting kingdom.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா. அல்லேலூயா.
1: அருமையான தேவனுடைய ஜனமே,
0: dear children of God,
1: ஆச்சரியமா இருக்கு.
0: So amazing.
1: ரட்சித்தார்.
0: He saved us.
1: பரிசுத்தமாக்கினார்.
0: Made us holy.
1: உன்னதங்களை அவர் உட்கார வச்சார்.
0: Made us to sit with him.
1: கடைசியா பயப்படாத சிறுமந்தையே,
0: ஓ ஃபியர் நாட்,
1: நான் ராஜ்யத்தை உன் கொடுத்துறேன்.
0: ஐ ஹேவ் கிவன் மை கிங்டம்.
1: நீ ஆளுகை செய்.
0: கம் ஆன், யூ ரூல்.
1: ஒரு நாள் வரப்போகிறது.
0: டே வில் கம்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அந்த நாள்ல,
0: ஆன் தட் டே,
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அநீதி எல்லாம் தன் வாயை மூடும்.
0: அன்ரைச்சஸ்
1: எல்லாரும் அடிந்து போவார்கள்.
0: ஆல் தி விக்கெட் வில் பீ பெரிஷ்.
1: தேவ ஜனமாகிய நாம்,
0: God's people,
1: வான்களின் ராஜ்யத்தில்
0: நாம்
1: ஆளுகை செய்ய போகிறோம்.
0: We will rule.
1: உனக்கு ஒரு பெரிய பதவி,
0: there is a big
1: ராஜரீக பதவி
0: and kingly
1: காத்து கொண்டிருக்கிறது.
0: It is waiting.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாயா?
0: Are you ready to receive?
1: கர்த்தரை விடாம பற்றிக்கோ.
0: Come on, catch the Lord. Catch the Lord. Don't leave.
1: The Lord will write your name.
0: The Lord will write
1: your name. He will bring it to the kingdom.
0: He will bring it
1: to the kingdom. He will bring it to the kingdom. Shall we all rise up? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதோ ராஜா வருகிறார்.
0: King is coming.
1: ராஜரீகமாய் ஆளுகை செய்வார்.
0: He will rule.
1: அந்த மகிமையின் ராஜா உள்பிரவேசிக்கிறார்.
0: The glorious king is
1: உனக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறார்.
0: Yes, come.
1: அவருடைய ராஜ்யம்,
0: His kingdom.
1: பரிசுத்தமான ராஜ்யம்,
0: Holy kingdom.
1: அந்த ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: He has given that kingdom.
1: தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு.
0: Come on, seek the kingdom of God.
1: தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு.
0: Seek the kingdom of God.
1: அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும்.
0: It will be given unto you.
1: அழிந்து போகிற உலக காரியத்தை அல்ல.
0: Not the perishable.
1: எனக்கு ராஜ்யம் வேண்டும்.
0: I need the kingdom.
1: ராஜரீகம்
0: I need the ruling.
1: தேவன் அளிக்கிற ராஜரீகம்,
0: தேவன்
1: அளிக்கிற ஆளுகை,
0: the ruling of God.
1: கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார்.
0: God is giving.
1: எதை வைத்து கொடுக்கிறார்?
0: For which?
1: அவருடைய கிருபை,
0: His grace.
1: அவருடைய இரக்கம்,
0: His mercy.
1: அவருடைய தயவு,
0: His favor.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: என் மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு,
0: the love upon.
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ யார்?
0: Who are you?
1: நீ சாதாரணமாய் தெருவில் கட்டப்பட்டு கிடந்த கழுதை.
0: And you are the donkey.
1: கழுதை குட்டி.
0: So cold.
1: உன்னை தெரிந்து கொண்டு,
0: has chosen you.
1: உன் மேல் உட்கார்ந்து கொண்டு,
0: and he is traveling upon you.
1: இதோ ராஜா வருகிறார்.
0: King is coming.
1: ராஜா பிரயாணம் பண்ணுகிறார்.
0: He is traveling.
1: எங்க போனாலும், எங்க வந்தாலும்,
0: wherever you go.
1: மறந்து போகாதே.
0: Don't forget.
1: உன் மேல் இயேசு வீற்றிருக்கிறார்.
0: Jesus is sitting.
1: உன் மேல் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார்.
0: Jesus is sitting.
1: நீ அவரை சுமந்து கொண்டிருக்கிறாய்.
0: You are bearing.
1: மறந்து விடாதே.
0: Don't forget.
1: மறந்து விடாதே.
0: Don't forget.
1: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
0: I bear the Lord Jesus.
1: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
0: I bear the Lord.
1: இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
0: I bear the Lord.
1: Hallelujah. கர்த்தருக்குனை ஒப்பு கொடுத்து விடு.
0: Commit yourself.
1: ஒப்பு கொடுத்து விடு.
0: Commit yourself. பாடினார்களே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறீர். ஆண்டவரே, நீரும் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இனி யாக்கோபு அல்ல, ஹல் என்று சொல்லி நீர் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர்கர்த்தாவே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அந்த நித்திய ராஜ்யத்தை, அந்த மகிமையின் ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆளுகை செய்கிற அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. அந்த அழிவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், மகிமையின் ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். இதோ அந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போகும் ஆண்டவரே. இந்த பூமி வெந்து உருகி போகும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யமும் அது நித்திய நித்தியமாய் நிலை நிற்கிற ராஜ்யமாக இருக்கிறது. அது ஒருபோதும் ஒழிந்து போகாது கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ராஜ்யத்திற்கு ஆண்டவரே பங்காளிகளாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்ரம் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்ரம்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்ரம். அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பாக்கியத்தினையும் தெரிந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தை அவன் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக ராஜ்யங்களை அவன் சீரழித்துக் கொண்டிருக்கிறான், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற நாங்கள் ஆண்டவர், எவ்வளவு ஒரு பரிசுத்த நடக்கையோடு கூட ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு சந்தோஷத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே, ஸ்தோத்திர விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உற்சாகமாய் காணப்பட நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் இன்று கொடுத்திருக்கிற ஆண்டவர் சகலவிதமான மேன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக, எல்லா துதியினும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: நானும் என் மனைவியும் விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு இருந்ததனால் பல பரிசுகளை நாங்கள் பெற்றோம். ஆனால் அந்த பரிசுகள் எவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இப்பொழுது யோசித்து பார்க்கும் பொழுது அது நிரந்தரமானது அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரியது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தின் பின்பாக ஓடும் பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த மதிப்பு, மற்ற காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம், இட் இஸ் டெம்பரரி. ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் நிரந்தரமாய் நம்மோடு கூட இருக்கிறதா இருக்கிறது. இயேசுவண்டை ஓடி வரும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை நீக்குவார், பயத்தை எடுத்து போடுவார், தரித்திரத்தை எடுத்து போட்டு ஆசீர்வதிப்பார். நம் சரித்திரத்தையே அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இயேசுவண்டை ஓடி வருவீர்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் சரித்திரத்தை அவர் மாற்றுவார்.

அவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போம். ஆவியானவரே.